0: நேபாளத்தில் குறைந்தது 157 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. சில குடியிருப்பு பகுதிகள் முற்றிலும் அழிந்துவிட்டதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்தனர். காணாமல் போன வெளிநாட்டினரில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மலேசியா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தோர் அடங்குவர் என்று நேபாள சுற்றுலா வாரியம் தெரிவித்தது. வெள்ள அபாய பகுதிகளிலிருந்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் பணி தொடர்கிறது. சீனாவின் கிழக்கு பகுதியை மற்றொரு புயல் நெருங்குகிறது. சவுடல் புயல் சர்ச்சாங் மாநிலத்துக்கும் ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஃபூஜன் மாநிலத்துக்கும் இடையே கரையை கடக்கும் என்று முன்னுரைக்கப்படுகிறது. 200-க்கும் அதிகமான பயணப்படகு சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தீவுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுப்பயணிகளும் வெளியேற்றப்பட்டனர். இந்த வார தொடக்கத்தில் புயலால் நாட்டின் தெற்கு பகுதிகளில் கனத்த மழையும் வெள்ளமும் ஏற்பட்டன. பலர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் மருத்துவமனையின் மகப்பேற்று பிரிவில் ஏற்பட்ட தீச்சம்பவத்தில் 14 பச்சிளம் குழந்தைகள் மாண்டது குறித்த விசாரணை தொடர்கிறது. விசாரணைக்குழு 24 மணி நேரத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. அசம்பாவிதத்துக்கு பொறுப்பானவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. நாட்டின் சுகாதார அமைச்சின் செயலாளர் பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். பழுதான குளிர்சாதன கருவியால் தீ மூண்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். உலக வங்கி குழுமத்தின் ஒரு அமைப்பு தனது முதல் வெளிநாட்டு அலுவலகத்தை சிங்கப்பூரில் திறந்திருக்கிறது. அரசாங்கங்களுக்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கும் இடையிலான சர்ச்சைகளை அந்த அமைப்பு கையாள்கிறது. ஆசிய வட்டாரத்தில் அத்தகைய சர்ச்சைகள் அதிகரித்து மேலும் சிக்கலாகும் நிலையில் அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. அனைத்துலக சட்டத்தை நிலைநாட்டுவதில் சிங்கப்பூரின் உறுதிப்பாட்டை இது காட்டுவதாக சட்ட அமைச்சர் எட்வின் டாங் கூறினார். சிங்கப்பூர் அலுவலகம் ஆசிய பசிபிக் வட்டாரத்துக்கான மையமாக செயல்படும். ஈரானும் ஒமானும் ஹோர்முஸ் நீரணை மூலம் கிடைக்கும் வருவாயை பகிர்ந்து கொள்ள இணங்கியிருப்பதாக ஈரானிய புரட்சிப்படை தெரிவித்திருக்கிறது. நீரணையின் கடற்பகுதி, அதிலிருந்து கிடைக்கும் வருவாய் போன்றவற்றில் இரு நாடுகளுக்கான பங்கு குறித்து உடன்பாடு எட்டப்பட்டதாக அது கூறியது. ஆனால் ஒப்பந்தத்தை உறுதி செய்வதற்கு அமெரிக்கா தடையாக இருப்பதாய் ஈரான் குற்றஞ்சாட்டியது. ஹார்முஸ் வழியாக செல்லும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்க ஈரான் கோருகிறது. அதை அமெரிக்கா நிராகரிக்கிறது. தனது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை நீரணை முழுமையாக திறக்கப்படாது என்று ஈரான் திட்டவட்டமாக கூறுகிறது. இதற்கிடையே காசாவில் அமைதியை நிலைநாட்ட நட்பு நாடுகளைச் சேர்ந்த படையினர் விரைவில் அங்கு செல்லவிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. உகாண்டா, மொரோக்கோ, கஜகஸ்தான் ஆகியவை ஆயிரக்கணக்கான படையினரை வழங்க முன்வந்துள்ளதாக ஐக்கிய நாட்டு நிறுவனத்துக்கான அமெரிக்க தூதர் மைக் வால்ஸ் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் காசா அமைதி திட்டத்தை செயல்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக அது அமைகிறது. ஆயுதங்களை கைவிட்டு ஆட்சி அதிகாரத்தை இடைக்கால நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் திட்டத்தை ஹமாஸ் உள்ளிட்ட பாலஸ்தீன தரப்புகள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்காவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தும் 15 வயதினருக்கு மெட்டா நிறுவனம் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க இணங்கியிருக்கிறது. பிள்ளைகள் சமூக ஊடகங்களுக்கு அடிமையாவதாக தொடரப்பட்ட வழக்கு முடித்துக் கொள்ள 18 பில்லியன் டாலர் வரை கொடுக்க மெட்டா ஒப்புக்கொண்டது. அதன் பிறகு அது தனது திட்டம் பற்றி அறிவித்தது. அமெரிக்காவில் பெற்றோரின் அனுமதி இல்லாவிட்டால் பிள்ளைகள் நாளுக்கு 2 மணி நேரம் மட்டுமே அந்த சமூக ஊடக தளங்களை பயன்படுத்த முடியும் என்று விதிமுறை கொண்டுவரப்படுகிறது. நள்ளிரவு முதல் காலை 6 மணி வரையும் அவற்றை பிள்ளைகள் பயன்படுத்த முடியாது. இந்த புதிய கட்டுப்பாடுகள் அடுத்த 10 ஆண்டுக்கு நடப்பில் இருக்கும். விளையாட்டு ஆசியான் கிண்ண கார்பந்து. வியட்நாம் 4வது முறையாக வாகை சூடியிருக்கிறது. தாய்லாந்து உடனான 2வது இறுதி ஆட்டம் 2-2 என சமநிலையில் முடிந்தது. இரு ஆட்டங்களின் மொத்த கோல் கணக்கில் 4-2 என வென்று வியட்நாம் கிண்ணத்தை கைப்பற்றியது.
1: சொல்லும் பொருளும் கான்ட்ரடிக்ஷன் முரண்பாடு. அரசியல் கட்சிகளுக்கு இடையே கொள்கை முரண்பாடுகள் இருக்கலாம். கான்ட்ரடிக்ஷன் முரண்பாடு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் 8 முறை காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து மாற்றம் நடப்புக்கு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
5: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

மாரிஜாதன் பரத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. ஹரிச்சரன் ஸ்ருதி பாடியிருந்தாங்க தரன்குமாருடைய இசையில. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. அடுத்தடுத்து உங்களுக்காக இதமான பாடல்கள் இடம்பெற போகுது. நீங்க

0: கார்த்திக் பவதானி பாடிய பாடலை கேட்க போறோம். சொல்ல மறந்த கதை படத்திலிருந்து இசைஞானி இளையராஜோட இசையில இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த 3 நாட்களுக்கான வானிலையை பொறுத்தவரை நீங்க இடியுடன் கூடிய மழைய மதிய வேளையில எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தான்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: 1 அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 27 காசு. 1 யூரோ 1 வெள்ளி 48 காசு. 1 ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 73 காசு. 1 ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு. 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 33 காசு. 100 இலங்கை ரூபாய் 39 காசு. 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3 வெள்ளி 18 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுத்தேன்.
2: நிறைந்த புண்டகை.

0: கார்த்திக் சின்மை பாடிய பாடல் இடம்பெற்றது வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்திலிருந்து. அடுத்ததா யுவன் சங்கர் ராஜாவோட இசையில இந்த பாடல கேட்க போறீங்க. அரித்தை வீரன் பட பாடல் வரப்போகுது. அதனை அடுத்து திருமலை வரத்திலிருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற போகுது. நேரம் இப்பொழுது 8:25. ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். ஆக ஆரோக்கியமா ஆனந்தமா வாழ்க்கையில ஓன்னு இருக்க நீங்க போக வேண்டியது மீடியாகோ வழங்கும் ஃபிட் அண்ட் ஃபன். October 4 காலை 7:30 நிகழ்ச்சி தொடங்க போகுது. குறிப்பா ஆங்கவேல் வில்லேஜ் அங்க தொடங்குற இந்த நடை காம்பஸ் 1 வரை இடம்பெறும். 5 கிலோமீட்டர் நீங்க நல்லா நடந்து ஆரோக்கியமா இருக்கணும். அதே நேரத்துல எவ்ரிபடி நோஸ் ஃபேர் அப்படிங்கிற காட்சியில கலந்துக்கணும்னு சொன்னா 10 வெள்ளி நுழைவு சீட்டுகளை பெற்றுக்கொள்ளணும். நீங்க இந்த நுழைவு சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபன் டீ சட்டையும் வழங்கப்படும். இதுல இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க நேரடியா வராரு நமது முகமது ரஃபி. நீங்க இது காத்துட்டு இருக்கீங்க, நுழைவு சீட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்க. போக வேண்டிய இணைய பக்க முகவரி fitandfun.sg.
1: போக்குவரத்து நிலவரம்,
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா போக்குவரவு நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் PIE தாம்சன் சாலைக்கு பிறகு 4 தடத்திலும், PIE நோக்கி செல்லும் KJE சுவாச்சுகாங் டிரைவ்க்கு முன்பும் காரணம் அங்கே விபத்துகள் நேர்ந்துள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: கோட்ஸ் வழங்கும் மெகா ஸ்டோர் தள்ளுபடி விற்பனை. தேர்ந்தெடுக்கப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான கழிவில் நீங்கள் வாங்கலாம்.
5: பாஷ், HP, Dream, Samsung என பல பிராண்ட் பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கலாம். சாப்பாட்டு நாற்காலிகள் 29 வெள்ளி முதல், சோஃபா 299 வெள்ளி முதல், 55-இன்ச் தொலைக்காட்சி பெட்டி 399 வெள்ளி முதல்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்ட குளிரூட்டும் பொருட்கள் உட்பட பல பொருட்களுக்கு 15 விழுக்காடு கழிவு உண்டு.
5: இருப்பு உள்ளவரை மட்டுமே. August 31 வரை கோட்ஸ் மெகா ஸ்டோருக்கு செல்லுங்கள்.
0: இத்தகவலை வழங்கியது கோட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கை.
6: நேரம் படியுதார வச்சு சந்திக்கிற சங்க

0: BOE உயர்ந்த போதிலும் BYD மற்றும் டென்சர் வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே BYD வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது டென்சர் வாகனத்துடன் உங்கள் பயணத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தி 20,000 வெள்ளி வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். COE அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள BYD அல்லது டென்சர் காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜுகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1,000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.

0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. பிறகு விபத்து நேர்ந்துள்ளது. துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ ஸ்டீவன் சாலைக்கு பிறகும் விபத்து. பிஐஇ நோக்கி செல்லும் KJE சுவாசுகாங் டிரைவ் அங்கே விபத்து. பிஐஇ சாங்கை நோக்கி செல்லும் வழியில் அங்நியூ அவென்யூ அதற்கு முன்பு வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து ஒலி 968 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
0: வார நாட்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி, இரவு 8 மணி, இரவு 9 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
4: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
0: நேயர்கள் மீடியாகாப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை வசந்தம் ஒளிவழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம்.
4: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும்.
0: செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
4: நேயர்கள் மீடியாகாப் ஒலி 968 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.
0: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசுகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு? நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப பொலிவான சருமத்திற்கு அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம். அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன். அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: மரத்துல இந்த பாடல் வந்தது யுவன் சங்கர் ராஜாவோட இசையில. அடுத்து வாழ்த்துகள் பட பாடல உங்களுக்காக இடம்பெற போகுது. அண்மையில ஜேவி போன ஒரு பயணத்தை பத்தின காணொலிய நீங்க பாக்கலாம். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியில போய் ரொம்ப நாள் ஆகுது. ஏன் தெரியுமா, சூரியனும் சந்திரனும் ஒன்னா சந்திக்கிறது அபூர்வம் தானே. அந்த மாதிரிதான் காரணம், நான் காலையில வேலை செய்யறேன், அவர் ராத்திரி வேலை செய்யறாரு. அப்படியே சந்திச்சாலும் ஒரு நாலஞ்சு வார்த்தையோட முடிஞ்சிடும். ஆனா இந்த முறை நாங்க ஒரு பயணத்தை மேற்கொண்டோம். எங்க போனோம், என்ன செஞ்சோம், அதை தெரிஞ்சுக்க நீங்க போகலாம் @only968fm இன்ஸ்டாகிராம் பக்கத்திற்கு. போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா செங்காங் ஈஸ்ட் சாலை, செங்காங் ஈஸ்ட் வே நோக்கி செல்லும் வழியில் காம்பஸ்வேல் ஸ்ட்ரீட், அந்த பகுதிக்கு பிறகு 5ஆம் தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன் பிரபலமான ஐபார் சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச் சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார் அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: தள்ளுபடி அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுர்வ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
2: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
3: M1 வழங்கும் மேக்ஸ்.
2: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 Max க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடுவோம்.

0: சைவ உணவகம், செயின்ட் அல்வி சாலை, சரங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையும் சிங்கப்பூர்.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்பக

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்கே. நேரம் இப்பொழுது 9:04 ஆகிவிட்டது. உங்களுக்காக தொடர்ந்த நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான், ரவிஜி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தலைவன் தலைவி படத்துல இருந்து பாடல கேட்டுங்க, சந்தோஷ் நாராயணன். அவரோட இசையில சுப்லாஷினி சந்தோஷ் நாராயணன் பாடிய பாடல் இடம்பெற்றது. அடுத்தடுத்து வரப்போறது எல்லாமே 90களை வந்த இதமான பாடல்கள்.
3: மனதோடு பிறந்தவனா, நிலவோடு வளர்ந்தவனா,
2: இனிய வழி படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க. அதனை அடுத்து குணா பட பாடலும் காத்திருக்கு. பாடல்களுக்கு இடையில சுவாரஸ்யமான தகவல், தங்க விலை நிலவரம், அது மட்டும் இல்ல காட்ஸ் வழங்கும் சிறப்பு சலுகை, அதுக்கும் மேல திரை தகவல் எல்லாமே காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்க என்னோட. இது உங்க அபிமான ஒலி 9:68, கேட்டாலே பரவசம்.

0: ஏற்பாடு விளக்க எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: 8679-66646.
2: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி எல்லாம் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியில சமைக்கிறதாலதான். எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசியா? ஆமா, எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி அரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்ட் பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்ட் இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்ட் அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
3: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஸ்டார்ஹப், we got you.
6: வணக்கம் சிங்கே,
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புண்டகை.
9: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
10: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
9: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
10: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
9: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
10: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
9: அதான்,
10: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
9: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. எழுதிக்க, நடுவு நடுவுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதான் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: 9:17 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. KJE BKE செல்லும் வழியில் BKE Woodlands exit அங்கே விபத்துகள் நேர்ந்துள்ளன. அதோடு Woodlands-ஐ நோக்கி செல்லும் BKE மண்டாய் சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: உங்களுக்கு தெரியுமா,
0: August 27 இன்று வரலாற்று சிறப்புமிக்க பல நிகழ்வுகள் நடந்திருக்குது. அதனை பத்தின தகவல்களை இப்ப நாம ஒன்னொன்னா தெரிஞ்சுப்போமா. அமெரிக்காவின் 36th அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட லிண்டன் பி ஜான்சன் 1908 இதே நாள் August 27 அன்று டெக்சஸில் பிறந்தார். 1921 அந்த காலகட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட ஈராக்கிய சாம்ராஜ்யத்தின் மன்னராக முடிசூடப்பட்டார் ஃபைசல் ஹுசின். உலக புகழ்பெற்ற ஆங்கில திரைப்படமான மேரி பாப்பின்ஸ் இதே நாள் August 27 1964 லாஸ் ஏஞ்சலஸில் வெளியிடப்பட்டது. 2008 இதே நாள் August 27 அன்று வரலாற்றிலேயே முதல் முறையாக ஆப்பிரிக்க அமெரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரின் பெயர் பராக் ஒபாமா. இத்தகவலை வழங்கியோர்
7: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
0: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.

Production வழங்கும் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டி மார்க்கெட் டவுன் டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு புக் மை ஷோ டாட் எஸ்ஜி. அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. இந்த சலுகை

0: மனுடைய சில இரண்டு விதமான பாடல்களை கேட்டீங்க. காதலன் பட பாடல் இடம்பெற்றது, அதுக்கு முன்னால ரோஜா அவர்கள் இந்த பாடல் உங்களுக்காகவே இடம்பெற்றது. ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேர தங்கம் கிராமுக்கு 183 வெள்ளி 70 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: காட்ஸ் வழங்கும் மெகா ஸ்டோர் தள்ளுபடி விற்பனை. தேர்ந்தெடுக்கப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான கழிவில் நீங்கள் வாங்கலாம்.
2: பாஷ், HP, Dream, Samsung என பல பிராண்ட் பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கலாம். சாப்பாட்டு நாற்காலிகள் 29 வெள்ளி முதல், சோஃபா 299 வெள்ளி முதல், 55 இன்ச் தொலைக்காட்சி பெட்டி 399 வெள்ளி முதல்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்ட குளிரூட்டும் பொருட்கள் உட்பட பல பொருட்களுக்கு 15 விழுக்காடு கழிவு உண்டு.
2: இருப்பு உள்ளவரை மட்டுமே. August 31 வரை காட்ஸ் மெகா ஸ்டோருக்கு செல்லுங்கள்.
0: இத்தகவலை வழங்கியது காட்ஸ்.
2: கொஞ்சம் சிந்தனை.

0: பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பணியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த சக்குராவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-96-79.
1: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளும் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
2: M1 வழங்கும் மேக்ஸ்.
1: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.

0: பிரியரின் குரல்ல இரண்டு பாடல்களை கேட்டீங்க. காதல் கவிதை படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால பூவெல்லாம் கேட்டு பார் படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது. சுஜாதா பி ஜே சந்திரன் பாடிய பாடல கேட்க போறோம். எஸ் ஏ ராஜ்குமாரோட இசையில பூவை உனக்காக படத்திலிருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல
1: 9:06 நிலவரம்
0: 9:30 ஆகிவிட்டது. நேரம் இப்பொழுது போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. பல இடங்கள்ல PIE சாங்கி நோக்கி செல்லும் வழியில் அங் நியூ அவென்யூக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. துவாசை நோக்கி செல்லும் AYE நொமேண்டன் பார்க் கேப்பல் சாலை இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ஒலி 9:06 1977 இதே நாள் August 27 பிறந்து இன்று அவருடைய 49 பிறந்த நாளை கொண்டாடுறாரு ராமலக்ஷ்மணன் முத்துச்சாமி அப்படிங்கிற இயற்பெயரை கொண்ட நடிகர் சூரி.

1996 மதுரையிலிருந்து கிளம்பி சென்னைக்கு நடிக்கிறதுக்காகவே வந்தாரு சூரி அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. அவரு மறுமலர்ச்சி, சங்கமம், ஜேம்ஸ் பாண்டு, கண்ணன் வருவான், உள்ளம் கொள்ளை போகுதே, ரேன், வினா, இப்படி பல படங்கள்ல ஏதோ வந்துட்டு போற மாதிரியான கதாபாத்திரங்களும் நடிச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு சில தகவல்கள் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேர், அந்த பேரை கொடுத்த திரைப்படம் வெண்ணிலா கபடி குழு. நடிகர் சூரி 2023 ஆண்டுல அவர் கதாநாயகன் நடிச்சு வெளிவந்த படம் தான் விடுதலை.

0: ஸ்டாலின் நடிப்புல அடுத்து வெளிவர காத்திருக்கிற திரைப்படம் ஏழு கடல் ஏழு மலை. இந்த படம் அநேகமா ஆண்டு இறுதியில வெளிவரும்னு பரவலா எதிர்பார்க்கப்படுது.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணிமணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணிமணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: Samsung Galaxy Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க.
3: பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: வாக்கு பரத்துல இருந்து பாடல கேட்டீங்க. இசை ஞானி இளையராஜோட இசையில பி ஜே சந்திரன் எஸ் ஜானகி அந்த பாடல பாடிருந்தாங்க. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா துவாசை நோக்கி செல்லும் PIE தாம்சன் சாலைக்கு பிறகு 4 தடத்தில் காரணம் அங்கே விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: சஜினிய காணுமே அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தீங்களா? கவலைப்படாதீங்க, காரணம் நாளைக்கு காலையில 6 என் கூட நிகழ்ச்சிகளை வழங்க வந்துருவாங்க சஜினி. உங்க எல்லாரையும் வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். நான் ரவி ஜி, பாய்.
4: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
5: ஜோதி ஸ்டாப் புஷ்பக.

வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. நேபாள திபெத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட கடும் வெள்ளம் நிலச்சரிவை தொடர்ந்து உயிர் பிழைத்தவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. குறைந்தது 160 பேர் மாண்டனர், மேலும் 100 காணவில்லை. நேபாளத்தில் 400 அதிகமானோரையும், திபெத்தின் ஜீரோங் பகுதியில் சுமார் 260 பேரையும் காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏன் திடீர் வெள்ளம் அந்த பகுதியை முற்றிலுமாக அடித்துச் சென்றது என்பது பற்றிய ஆய்வு நடத்தப்படுகிறது. முன்னர் அங்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் பனிப்பாறை இடிந்து விழுந்ததால் ஏற்பட்ட அதிர்வே பெரும் வெள்ளத்துக்கும் நிலச்சரிவுக்கும் வழிவகுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ ஐக்கிய நாட்டு நிறுவனம் நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. நிவாரணப் பொருள்களையும் பணியாளர்களையும் அனுப்பும் பணியில் ஐக்கிய நாட்டு நிறுவன குழுக்களும் அதன் பங்காளிகளும் ஈடுபட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவியை வழங்க அவை தயாராகி வருவதாக ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்தார். இவ்வேளையில் திபெத்தில் நிலச்சரிவில் சிக்கியோரையும் காணாமல் போனவர்களையும் மீட்க ஆன அனைத்தையும் செய்து மீட்கும்படி சீன அதிபர் ஷி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். திபெத்தின் ஷிகாட்சி பகுதியில் தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருக்கிறது. அங்கு சாலை போக்குவரத்து இப்போதைக்கு பாதுகாப்பானது அல்ல என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். சீனாவின் கிழக்கு பகுதியை மற்றொரு புயல் நெருங்குகிறது. சவுடல் புயல் சர்ச்சாங் மாநிலத்துக்கும் ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஃபூஜன் மாநிலத்துக்கும் இடையே கரையை கடக்கும் என்று முன்னுரைக்கப்படுகிறது. 200 அதிகமான படகுச் சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தீவுகளிலிருந்து 1000 சுற்றுப்பயணிகளும் வெளியேற்றப்பட்டனர். இந்த வார தொடக்கத்தில் புயலால் நாட்டின் தெற்கு பகுதிகளில் கனத்த மழையும் வெள்ளமும் ஏற்பட்டன. பலர் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர். காசாவில் அமைதியை நிலைநாட்ட நட்பு நாடுகளைச் சேர்ந்த படையினர் விரைவில் அங்கு செல்லவிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. உகாண்டா, மொரோக்கோ, கஜகஸ்தான் ஆகியவை 1000 படையினரை வழங்க முன்வந்திருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனத்துக்கான அமெரிக்க தூதர் மைக் வால்ஸ் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் காசா அமைதி திட்டத்தை செயல்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக அது அமைகிறது. ஆயுதங்களை கைவிட்டு ஆட்சி அதிகாரத்தை இடைக்கால நிர்வாகத்திடம் ஒப்படைக்கும் திட்டத்தை ஹமாஸ் உள்ளிட்ட பாலஸ்தீன குழுக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. உகாண்டாவில் ஏற்பட்ட இபோலா நோய் பரவல் முடிவுக்கு வந்துவிட்டதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருக்கிறது. போண்டி போஜோ வகை இபோலா நோய் அங்கு கடுமையாக பரவியது. கடந்த மாதம் 28 நோய் பரவல் முடிவுக்கு வந்ததாக உகாண்டா அறிவித்தது. புதிய தொற்றுகள் இல்லை என்பதை உறுதி செய்ய உலக சுகாதார நிறுவனம் இவ்வாரம் வரை நிலைமையை கண்காணித்தது. இருப்பினும் அண்டை நாடான காங்கோ குடியரசில் இபோலா தொற்று சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளன. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் மருத்துவமனையின் மகப்பேற்று பிரிவில் ஏற்பட்ட தீச்சம்பவத்தில் 14 பச்சிளம் குழந்தைகள் மாண்டது குறித்த விசாரணை தொடர்கிறது. விசாரணைக்குழு 24 மணி நேரத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அசம்பாவிதத்துக்கு பொறுப்பானவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. நாட்டின் சுகாதார அமைச்சின் செயலாளர் பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். பழுதான குளிர்சாதன கருவியால் தீ மூண்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். பிரான்சின் வடமேற்கு காயன் நகரில் மக்கள் கூட்டத்தின் மீது கார் வேண்டுமென்றே மோதியதில் ஒருவர் மாண்டார். மேலும் 10 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 7 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. சண்டை ஒன்றுக்கு பிறகு அந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று காவல்துறை கூறுகிறது. அது பயங்கரவாத தாக்குதலாக இருக்க வாய்ப்பில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவ இடத்திலிருந்து தப்பிய 26 சந்தேக நபர் பின்னர் கைது செய்யப்பட்டார். கொலை, கடுமையான தாக்குதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் தொடர்பில் விசாரணை நடத்தப்படுகிறது. சிங்கப்பூரில் இளையர்கள் தங்கள் பிரச்சினைகளை பகிர்ந்து கொள்ள ஒரு புதிய வாய்ப்பு. எம்பாக்ட் சமூக நிறுவனம் சர்க்கிள்
சர்ச் சர்க்கிள்ஸ் எனும் அமைப்பை தொடங்குகிறது. மருத்துவமனை அல்லாத ஓரிடத்தில் பயிற்சி பெற்ற தொண்டூழியர்களிடம் இளையர்கள் நேரடியாக பேசி தங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம். பல்வேறு சூழலில் இளையர்களின் வாழ்வில் மாற்றம் ஏற்படலாம். தொடக்கத்திலேயே அது அடையாளம் கண்டு உதவுவது பயனளிக்கும். சிங்கப்பூரில் மனநல ஆதரவுக்கான தேவை அதிகரித்திருப்பதை எம்பேக் அமைப்பு சுட்டியது. தொண்டூழியர்களுக்கு 3 மணி நேரம் பயிற்சி அளிக்கப்படும். ஆலோசனை தேவைப்படும் இளையர் விருப்பமான தொண்டூழியரை தெரிவு செய்யலாம். தங்களை பற்றி தவறான எடை போடாதவர்களிடம் இளையர்கள் மனந்திருந்து பேச அது வாய்ப்பளிக்கும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் 8 முறை காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து மாற்றம் நடப்புக்கு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

பாலரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.

0: ஒன்பது வெள்ளி 90 காசு மட்டுமே. ஆகஸ்ட் 31 வரைக்குமான இச்சலுகை குமார் மெஸ்ஸின் அனைத்து கிளைகளிலும் கிடைக்கும்.
1: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
2: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
3: டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு.
4: திங்கள்
5: முதல் வெள்ளி வரை
4: காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை.
1: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜி.

எப்படியாவது தப்பிச்சு ஓடிரு கைப்புள்ள, அந்த மாதிரி வியாழக்கிழமைய நோக்கி வந்தாச்சு. அதற்கே பாராட்டுகள் சொல்லி ஆகணும். அதனாலதான் முதல் பாடல் சர்வைவரா உங்களுக்கு இருந்துச்சுக்க. விவேகம் படத்துல இருந்து இடம்பெற்றது. திங்கட்கிழமையில ஆரம்பிச்ச ஓட்டம் செவ்வாய்க்கிழமை வேகம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கலாம். புதன்கிழமை வந்ததும் அப்பாடா பாதி கடலை தாண்டிட்டோம் போல இருந்திருக்கோம். வியாழக்கிழமை இன்னும் கொஞ்சம் கிட்டதான் கிட்டதான் முடிச்சிருவோம்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கல. அலாம் அடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணுமே நினைச்சிருப்பீங்க. ஐயோ, அலுவலகத்துக்கு போகணுமே, பல வேலைகள் இன்றைக்கு இருக்குதே. மின்னஞ்சல்ல பார்த்தா மின்னஞ்சல்கள் குவிஞ்சு இருக்கும். ஆனா ஒரே ஒரு நாள் தானே, முடிச்சிடலாம்னு சொல்லி அந்த உற்சாகத்தோட உத்வேகத்தோட எழுந்திருச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். வாழ்க்கை தத்துவம் அடங்கியிருக்கும் தகவல்கள், துணிக்கைகள், பாடல்கள் எல்லாமே உங்களுக்காகவே வரிசையா ஆனந்தமான நிகழ்ச்சியில வரப்போகுது. நீங்க என்னோட இணை தயாரா, வாங்க ஆரம்பிக்கலாம். கச்சேரி ஆரம்பத்தோட முகேஷ் மதுஸ்ரீ கொண்டு வராங்க. ஒரு காலத்துல ஆனந்த மர்மமும் கச்சேரி ஆரம்பமா தான் நிகழ்ச்சியின் பேரா இருந்துச்சு. பலருக்கும் பல நினைவுகள் இருக்கலாம். அந்த நினைவுகளோட வாங்க தொடர்ந்து ஒளி 9:06 கேட்கலாம். இதை உங்களுக்காக நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா?

அதே போலதான் இப்ப நம்ம சமையல் அறைக்கு போகிறோம் இந்த குளிர்பதன பெட்டியை திறக்கிறோம். அந்த குளிர்பதன பெட்டியை திறக்கும் போது நம்ம எதுக்கு இப்ப இங்க வந்தோம், என்ன எடுக்க வந்தோம், என்ன சாப்பாடு எடுக்க வந்தோம் மறந்துருவோம். இந்த மாதிரி பல நேரங்கள் நடந்திருக்கலாம். எனக்கு இன்றைக்கு காலையில தாங்க நடந்தது. கையிலேயே துண்டை வச்சுக்கிட்டு துண்டு எங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, என்னுடைய கையிலே தானே இருக்குது, இத போய் நான் வந்து படுக்கை அறை முழுக்க நான் தேடிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த நேரத்துல என்னுடைய கண்ணாடியும் நான் அணியலங்க. கண்ணாடி போலன்னு நமக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குதே. அதனால என்ன என்னத்தான் சொல்றது, எதால அடிக்கிறது தெரியாம இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி எப்பயும் நடந்திருக்கா? நீங்க ஒரு இடத்துக்கு போவீங்க, ஆனா ஏன் அங்க போனீங்க, எதற்கு போனீங்க, என்ன எடுக்க போனீங்கன்னு தெரியாம இருந்திருக்கலாம். திரும்ப வந்துட்டோன்னு ஞாபகம் வந்துருச்சுன்னு திரும்ப போவீங்க. நம்ம மூளையே சில நேரத்துல நம்மள ரொம்ப ஏமாற்றுதுங்க. அதனால மற்றவர்கள் நம்மள ஏமாற்றாங்களேன்னு சொல்லி நீங்க கவலைப்படவே கூடாது. நம்ம மூளையே சில நேரத்துல நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்குதே. வேற என்ன சொல்றீங்க நீங்க? சரி, பகாரத்து கொள்ளுங்க. இந்த மாதிரி நடந்திருக்கா? வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது, அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க, நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள்
0: ஒவ்வொரு
2: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகான் பிரபலமான ஐ பார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹை டீயை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9686.
5: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
6: M1 வழங்கும் மேக்ஸ்.
5: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
0: காலை 10 இருந்து பிற்பகல் 2 வரை ஆனந்தம் அரபம். செப்டம்பர் முதல் தேதியில இருந்து ஒலி 968 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வார நாள்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை எதிர்பார்க்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம். நேயர்கள் மீடியாகாப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 முதல் இரவு 9 வரை வசந்த மொழி வழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம். சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7 நண்பகல் 12 வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5 இரவு 8 வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நேயர்கள் மீடியாகாப் ஒலி 968 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.

0: ஹாய் ஹலிமா, காலை வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்க சொல்ற விஷயம் நூத்துக்கு நூறு விதம் உண்மை. எனக்கு அன்றாடம் நடக்குது. இப்ப நானும் என்னோட எம்ப்ளாயரும் பேசிட்டே இருப்போமா? சோ அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, இல்லாட்டி நான் ஏதாச்சும் மைண்ட்ல வச்சுட்டு அவங்க எடுக்க வரணும்னு பேசிட்டே வந்துருவேன். வந்துட்டு ஃப்ரிட்ஜ திறப்பேன், என்ன எடுக்க வந்தேன் இப்படி ஃப்ரிட்ஜ் திறந்து அங்க நின்று யோசிச்சுட்டு இருப்பேன்.
2: வணக்கம் ஹலிமா. இது எனக்கு ரொம்ப தடவை நடந்திருக்கு. ஆனா இப்ப சமீபத்துல என்ன நடந்துச்சுன்னா, நான் சமைச்சேன், கீரைக்கறி வச்சுட்டு உருளைக்கிழங்கு பரட்டிட்டு கொஞ்சம் பொரியல் எல்லாம் செஞ்சு வச்சிருந்தேன். சாப்பிடும் போது அந்த உருளைக்கிழங்கு பரட்டினத சுத்தமா
1: மறந்துட்டேன்.
2: கறியும் பொரியலையும் மட்டும் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்ட பிறகு பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்கும் போது அப்பதான் பார்த்தேன், ஆஹா, உருளைக்கிழங்கு பரட்டி வச்சோமே, அது சாப்பிட மறந்தாச்சு. அப்புறம் என்ன செய்யறது, வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டேன்.
3: ஹாய், என் பேரு சுபா. எங்க வீட்டுல டெய்லியுமே இந்த மாதிரி நடக்குது. எங்க அம்மா என்னன்னா, அடுப்பு பக்கத்துல இருந்துட்டு அடுப்பு அவங்களே ஆஃப் பண்ணிட்டு என்னையே கூப்பிட்டு பேசுவாங்க மறந்துட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. சொல்ல போனா மாத்திரை எடுத்து தாங்கையிலே மாத்திரையை வச்சுக்கிட்டு பெட்ரூம்ல போய் மாத்திரை போட்டனா என்னட்டே வந்து கேக்குறாங்க.
2: நினைப்போம்.

காருடைய சாவிய பல முறை நான் தட்டுவேன், அந்த விளக்கு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, பூட்டின பிறகு ஒரு விளக்கு வரும், அந்த விளக்க நான் பார்ப்பேன். இன்றைக்கு காலையில கூட கார் பார்க் பண்ணும் போது நான் செய்திருந்தேன். பல முறை இது மாதிரி நடந்திருக்க, ஏன்னு எனக்கும் தெரியல. நம்ம கரி என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய கைபேசி அவங்களுடைய கால் சட்டையின் பாக்கெட்ல தான் இருக்கும், அதாவது ஜீன்ஸ் உடைய அந்த பாக்கெட்ல தான் இருக்கும். ஆனா அதை எல்லா இடத்துலயும் தேடி இருக்காங்களா, ஆனா கைபேசி அங்கதான் இருந்திருக்கு. இன்னொன்னு, வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிட்டாங்க, வேக்யூம் பண்ணிட்டாங்க, ஆனா திரும்ப போய் அவங்க வேக்யூம் எடுக்கிறாங்க. ஏய், இப்பதான் சுத்தம் பண்ணேன், எதுக்கு திரும்ப நான் போய் வேக்யூம் எடுக்கிறேன்னு அவங்க யோசிப்பாங்களா. சே, வாழ்க்கை மாறிடுச்சுப்பா 40க்கு பிறகுன்னு சொல்லிருக்காங்க. சரி, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நான் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தேன். ஒரு காரணம் இருக்குதுங்க, உளவியல் வாயில ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். உங்களுக்காகவே 4 மணி நேரம் நிகழ்ச்சி படக்க நான் வந்துட்டேன். தன்னந்தனியாக இன்றைக்கு ஹலி மாஸ்வான்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
3: இந்த வயசுக்கு

0: எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: புதிய இங்கிலீஷ் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் தொடங்கவிருக்கின்றன. அனைத்தையும் பார்த்து மகிழுங்கள். காற்பந்து ஆட்டங்கள் மீண்டும் வந்துவிட்டன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், வருடாந்திர திட்டத்தின் வழி அதிக சேமிப்புகள். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம், கொண்டாடலாம். பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
4: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4ஆம் தேதி காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும்

0: உங்களின் நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப்பி ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: புத்து புதிய ஒரு பாகம் என்ன நடந்தது?
2: பின்னிரவு 1:20 வேலையை முடித்துவிட்டு மேரி வீட்டிற்கு திரும்புகிறார். வீட்டுக்குள் நுழைந்த போது சார்ல்ஸ் லாஃப் பேட்டில் படுத்துக் கொண்டிருந்த காட்சியை பார்க்கிறார். கை தொலைபேசியை பார்த்துக் கொண்டிருக்கிறார் சார்ல்ஸ். மேரியின் நினைவில் மீண்டும் வந்தது வாடகை, பணம், அவமதிப்புகள், மீண்டும் மீண்டும் ஏற்பட்ட தகராறுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் அவர் கண்முன் வந்தது. சார்ல்ஸை பார்த்து, இங்கிருந்து வெளியே போ,
1: அதன் பிறகு என்ன நடந்தது முழு பாகத்தையும் கேட்க இப்போதே செல்லுங்கள் மீ லிசனுக்கு. அனைத்து பாகங்களையும் கேட்கலாம் ஒலி 968 பிரத்யேக வலையொலி என்ன நடந்தது.

0: நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஏன் அங்க இருக்கோம், என்ன எடுக்க வந்தாலும் மறக்கிறோம் இல்லையா? அதை நான் கேட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குதுங்க. தி டோர்வே எஃபெக்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதவை தாண்டினால் நினைவு போகுமா என்ற ஒரு எஃபெக்ட். 2011 ஆண்டுல நோட்ரடேம் பல்கலைக்கழகத்துல, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் நோட்ரடேம், ஆய்வாளர்கள் கேப்ரியல் ரெட்பன்ஸ்கி, ஜபீன் க்ரோவேட்ஸ், ஆண்ட்ரியா டெம்ப்ளின் ஆகியோர் இதை பற்றி ஆய்வு செஞ்சிருந்தாங்க. மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும் போது, குறிப்பா ஒரு கதவை தாண்டி புதிய இடத்துக்குள்ள அவங்க போகும் போது, சற்று முன்பு நினைவுல வைத்திருந்த தகவலை மீட்டெடுப்பது ரொம்ப கடினமாகலாம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வர்ச்சுவல் ரூம்ஸ் மட்டும் இல்லைங்க, உண்மையான அறைகள், அதாவது பிசிக்கலா ஒரு அறை அங்க இருக்குது, அந்த அறையும் அவங்க சோதித்து பார்த்தாங்க. எளிமையா சொன்னா, நம்ம மூளை வாழ்க்கையை ஒரே தொடர்ச்சியான படம் மாதிரி சேமிக்காது. சரி, இது முடிஞ்சிச்சுப்பா, ஒரு நிகழ்வு முடிஞ்சிருச்சு, இப்ப அடுத்தத நம்ம பார்த்து போவோம் சொல்லிட்டு, அது அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு யோசிக்குமா? இத ஆங்கிலத்துல இவெண்ட் பவுண்டரி அப்படின்னு சொல்றாங்க, நிகழ்வு எல்லைன்னு சொல்றாங்க. ஒரு அறையில இருந்து மற்றொரு அறைக்கு செல்லும் போது நம்ம மூளை அந்த செயலை ஒரு புதிய அத்தியாவசிய நிகழ்வாக பதிவு செய்கிறது. இன்னொன்னு கவனச்சிதறல், கதவை கடந்து புதிய சூழலுக்கு நம்ம போகும்போது நம்ம மூளை பழைய சிந்தனையே தற்காலிகமாக பின்னுக்கு தள்ளிவிட்டு புதிய இடத்த ஆராய தொடங்குது. இந்த புதிய இடத்துல என்ன இருக்குன்னு உடனே அந்த ஷிப்ட் ஏற்படுது, அந்த மாற்றம் ஏற்படுது. இந்த குறுகிய கால நினைவாற்றல் மங்குதல், அதாவது ஷார்ட் டேர்ம் மெமரின்னு சொல்றாங்க இல்லையா, நாம செய்ய நினைக்கிற வேலை குறுகிய கால நினைவாற்றல்ல ஆழமாக பதியறதுக்குள்ள இந்த புதிய சூழல், இந்த புதிய சூழல் மாற்றம் அந்த நினைவை அழித்து விடுது. அதனாலதான் நமக்கு தெரியறது இல்ல, மறக்கிறோம்னு இந்த டவுன் எஃபெக்ட்ல சொல்லப்படுது. அதனாலதான் ஒரு கதவை நம்ம தாண்டறது கூட சில நேரங்கள்ல நம்ம மூளைக்கு பழைய சூழல் முடிஞ்சிடுச்சு, இப்ப புதிய சூழலுக்கு போவோம்னு ஒரு விதமான ஒரு சிக்னல், ஒரு ஸ்விட்ச் மாதிரி ஏற்படுது, ஒரு அறிகுறியாக வருது நம்ம மூளைக்கு. அதனாலதான் நம்ம சமையல் அறையில இருந்து படுக்கை அறைக்கோ இல்ல வரவேற்பு அறைக்கோ போகும்போது நம்ம ஏன் அங்க போகிறோம், எதுக்கு போகிறோம், என்ன எடுக்க வந்தோடனே மறக்கிறோம். கதவுகள் அப்படின்னு சொல்லும் போது சில கதவுகளை தாண்டி நம்ம போகிறோம், சில கதவுகள் மூடியே இருக்கும், சில கதவுகளை நம்மளே திறக்கணும், சில நேரத்துல கதவை நம்மளே செய்யணும். நம்ம வாழ்க்கையில சில கதவுகள் வரும், ஒரு புதிய வேலை, புதிய வீடு, புதிய கார், புதிய உறவு, புதிய ஒரு ஆண்டு, புதிய ஒரு ஆரம்பம். ஒவ்வொரு கதவையும் நீங்க கடக்கும் போது எல்லாவற்றையும் நம்மோடு எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில கதவுகள் நம்ம ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு கொண்டு போகும், சில கதவுகள் நம்மை பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு கொண்டு போகும். தயார்படுத்தும்
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று
4: StarHub, we got you.

இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். சற்று முன்பு உங்களுக்காக ராசையா படத்துல இருந்து மஸ்தான மஸ்தான பாடல் ஒளிபரப்பானது அருண்மொழி பவதாரணி சுரைத்திற்கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப நேரம் பழைய பாடல் தொகுப்பு ஆரம்பிக்கிற நேரமாக இருக்குது. 11:01 ஆயிடுச்சுங்க. இந்த அங்கத்துல உங்களுக்கு பாடல்கள் மட்டும் இல்ல, உங்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வியும் காத்துட்டு இருக்கு. அதேதான், நான் சில குறிப்புகளை வழங்குவேன். அந்த குறிப்புகளை வைத்து நான் எந்த இடத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். டிடெக்டிவ் வேலையை நீங்க இப்ப செய்ய ஆரம்பிக்கணும். சரியா, 1930களின் இறுதியில சிங்கப்பூர்ல போர் வரலாம் என்ற அச்சம் இருந்த காலத்துல பிரிட்டிஷார் இந்த இடத்தை கட்டினாங்க. இந்த இடத்த சும்மா அவங்க தேர்ந்தெடுக்கல, அருகில ரயில் பாதை இருந்ததால அவசர நேரத்துல மக்களை விரைவாக இங்க கொண்டு வர முடிந்தது. அதற்காக தான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. எந்த இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பொதுவா 3 குறிப்புகள் கொடுப்பேன், ஆனா இப்ப 2 குறிப்புகள் சில பேர் கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால முதல்ல இந்த 2 குறிப்புகளோட நம்ம ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க எந்த இடமா இருக்கும் அப்படின்னு. இப்பவும் இந்த இடம் இருக்கு, இப்பவும் இந்த இடம் இருக்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
2: பண்ணுவீங்க?
3: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், உடனே சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
1: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
3: 1 லட்சம் வெள்ளி அப்பவே நான் பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
1: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
4: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
5: கவிதை
6: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள்
7: maxonline.sg. இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ பூஜி மலை சுற்றுலா பயணம். பூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சூஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ பூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. நீல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 176 1797.

0: காலை வணக்கம் மலிமா.
1: வணக்கம் சொல்லுங்க ஐயா.
0: வந்து தஞ்சம் பகா ரயில்வே ஸ்டேஷன், நான் சுப்பிரமணி பேசுறேன்.
1: நல்ல முயற்சி அசோக் குமார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு குரல் பதிவதற்கு
2: வணக்கம் ஹலிமா, நான் தஞ்சை ராஜா பேசுறேன்.
1: சொல்லுங்க ராஜா.
2: அந்த 1930 பிரிட்டிஷால கட் பண்ண பீப்புள் எவாக்குவேஷனுக்காக பண்ணது வந்து கலாங் ஏர்போர்ட். அதுதான் வந்து வார் சமயத்துல வந்து அதிகமான பீப்புளை எவாக்குவேட் பண்றதுக்காக அது பண்ணது. கலாங் ஏர்போர்ட் தான் சரியான விடை. நன்றி வணக்கம் தஞ்சை ராஜா.
1: காலாங் விமான நிலையத்துக்கே தஞ்சை ராஜா சென்றுட்டாரு. அந்த பதில் சரியான பதிலா? இல்லங்க, கிடையாது. சில பேர் இப்பதான் நீங்க வளைஞ்ச பக்கமா வந்திருப்பீங்க, இன்றைக்கு நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னு யோசிக்கலாம். எங்க எங்க அங்கத்துல ஒரு இடத்துக்கான சில குறிப்புகளை நான் வழங்குவேன். அந்த குறிப்புகளை வச்சு நான் எந்த இடத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். எல்லா இடங்களுமே சிங்கப்பூர்ல இருக்கிற இடங்கள் தான். அந்த வரிசையில இன்றைக்கு நான் கொடுத்த குறிப்புகளை மீண்டும் சொல்றேன். 1930களின் இறுதியில சிங்கப்பூர்ல போர் வரலாம்னு அந்த அச்சம் இருந்தது. அதற்கு தயாராகி கொண்டிருந்த காலத்துலதான் பிரிட்டிஷார் இந்த இடத்தை கட்டினாங்க. அந்த காலத்துல சிங்கப்பூர் மற்றும் மலேயாவில் இருந்த மிக நவீன வசதிகள் கொண்ட இடங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் ஒரு முக்கிய காரணம் இருந்துச்சுங்க. அருகில ரயில் பாதை இருந்ததுனால அவசர நேரத்துல யாருக்கெல்லாம் இந்த இடம் தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு இது ஏதுவாக அமைஞ்சது. ரொம்ப கிட்ட இருந்தது, அருகாமையில இருந்தது. எந்த இடமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா பல பேருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். வாட்ஸ்அப் செய்யுங்க 9687 8 8 9 6 8.

கடையிலே

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
2: கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம். அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன். அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
3: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
4: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
5: தேர்ந்தெடுக்கப்பட்ட தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள், மின்சார சாதனங்கள், அரைக்கலன் என பலவற்றை 80 விழுக்காடு வரையிலான கழிவு விலையில் நீங்கள் வாங்கலாம். போஷ், ஹெச்பி, ட்ரீமி, சாம்சங் என பல பிராண்ட் பொருள்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கலாம். சாப்பாட்டு நாற்காலிகள் 29 வெள்ளி முதல், சோஃபா 299 வெள்ளி முதல், 55 இன்ச் தொலைக்காட்சி பெட்டி 399 வெள்ளி முதல். தேர்ந்தெடுக்கப்பட்ட குளிரூட்டும் பொருள்கள் உட்பட பல பொருள்களுக்கு 15 விழுக்காடு வரை கழிவு உண்டு. இருப்பு உள்ளவரை மட்டுமே ஆகஸ்ட் 31 தேதி வரை கோட்ஸ் மெகா ஸ்டோருக்கு செல்லுங்கள். இத்தகவலை வழங்கியது கோட்ஸ்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: நடிகர் விஜயகாந்த் அவருடைய பாடல்களையும் அவ்வப்போது நீங்கள் நிகழ்ச்சிகள்ல கேட்பீங்க. இப்ப
3: காலை வணக்கம். நீங்க கேட்ட இடம் தஞ்சோம் பகார் வட்டாரம் நினைக்கிறேன். தஞ்சோம் பகார் ரயில்வே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான இடம். ஏன்னா படிச்சு முடிஞ்சோடனே முதல் முதல்ல வேலை கிடைச்ச இடம் அது தஞ்சோம் பகார். ரொம்ப நோஸ்டால்ஜிக் பிளேஸ் எனக்கு அது.
2: அதே பதிலதான் பல நேரங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க. வசந்தி சொல்லிருக்காங்க தஞ்சோம் பகார் ரயில்வே நிலையம் அப்படின்னு. கம்பங் பாருவானு இன்னொரு நேயர் இவங்க பேர் என்ன புஷ்பா கேட்டிருக்காங்க. பயலேபா விமான நிலையம் அப்படின்னு யாரு நினைக்கிறாங்க? ஃபானிஸ் நினைக்கிறாரு. ஃபோர்ட் கெனிங் மனு அந்த பதில் சொல்லிருக்காங்க. கேரலின் இவங்க வந்து தஞ்சோம் பகார் ரயில் நிலையம்னு நினைச்சிருக்காங்க. ஒரு காலத்துல இந்த இடத்தை கேப்பல் சாலை ரயில்வே நிலையமாகவும் அவங்க சொல்லி இருந்தாங்க. இது அறியப்பட்ட ஒரு இடமாக இருந்துச்சுன்னு கேரலின் குறிஞ்சி அனுப்பி வச்சிருக்கீங்க. நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. ஆனால் இல்லைங்க, கிடையாது. சரி, சில குறிப்புகளை நான் வழங்குறேன். இந்த குறிப்புகளை வச்சு நான் எந்த இடத்த பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நீங்க சொல்லுங்க. சரியா, 1930களின் இறுதியில சிங்கப்பூர்ல போர் வரலான்னு அந்த அச்சம் இருந்துச்சு. அதற்காக தயாரானாங்க. தயாராகி கொண்டிருந்த காலத்துல பிரிட்டிஷார் இந்த இடத்த கட்டினாங்க. அந்த காலத்துல சிங்கப்பூர் மற்றும் மலேயாவில் இருந்த மிக நவீன வசதிகள் கொண்ட இடங்கள்ல இதுவும் ஒன்று. இந்த இடம் சுமார் 32 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருந்தது. இந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க, அதற்கு ஒரு முக்கிய காரணமும் இருக்குதுங்க. அருகில ரயில் பாதை இருந்தது. அவசர நேரத்துல காயமடைந்தவர்களை விரைவாக இங்க கொண்டு வர முடிந்தது. முக்கியமான ஒரு குறிப்பு, 1942 சிங்கப்பூர் ஜப்பானியர்களிடம் சரணடைவதற்கு ஒரு நாள் முன்பு இந்த இடத்துலதான் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்தது. எந்த இடமா இருக்கோடு யோசிச்சு பாருங்க. பலருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கலாம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 8968.

0: அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 27 காசு, ஓர் யூரோ ஒரு வள்ளி 48 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுன் ஒரு வள்ளி 73 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 33 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 18 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: சென்னை ஹலிமா,
0: வணக்கம் அம்மா.
2: ஃபார்மர் பிரிட்டிஷ் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல், இப்பொழுது அலெக்சாண்டர் ஹாஸ்பிட்டல் என்று பெயர் கொண்டது.
3: வணக்கம் அலிமா, நீங்கள் குறிப்பிடும் இடம் அலெக்சாண்ட்ரா ஹாஸ்பிட்டல்.
4: நீங்க கேட்டதுக்கான பதில் வந்துட்டு அலெக்சாண்ட்ரா ஹாஸ்பிட்டல்.
5: ஹாய் ஹலிமா, நீங்க கேட்ட கேள்விக்கு அலெக்சாண்ட்ரா ஹாஸ்பிட்டல்.
0: அதே பதிலதான் சாந்தி தனபால் குறிஞ்சதி வாயிலா அனுப்பி வச்சிருக்காங்க. வேற யாரு? தேவி, அவங்களும் அதே பதில சொல்லிருக்கீங்க. நீங்க எல்லாருமே சொன்ன பதில் மருத்துவமனை. ஒரு காலத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னால ஜூலை 1940 இது பிரிட்டிஷ் ராணுவ மருத்துவமனை, பிரிட்டிஷ் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்னு இதற்கு அதிகாரப்பூர்வமாக பெயர் வைக்கப்பட்டிருந்தது. பிரிட்டன் ராணி அலெக்சாண்ட்ராவின் நினைவாக தான் இதற்கு பெயர் சூட்டப்பட்டது. இந்த இடத்தை பத்தின ஆழமான வரலாறு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களோட பார்த்துக் கொள்றேன். மனதில் பக்கமா இணைஞ்சிருங்க.

இருந்த போதிலும் பிவாயி மற்றும் டென்ஸ வாகனங்களின் விலைகளில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போதே பிவாயி வாகனங்களின் அற்புதமான சிறைகளை கண்டறியுங்கள் அல்லது

0: வரையிலான பிரத்யேக சலுகைகளை பெறுங்கள். சிஓஇ அண்மையில் உயர்ந்த போதிலும் விலையேற்றம் இன்றி கூடுதல் மதிப்பும் கூடுதல் சலுகைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்றே உங்களுக்கு அருகில் உள்ள பிவாய்டி அல்லது டென்சா காட்சியகத்திற்கு வாருங்கள். விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும். இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
1: M1 வழங்கும் மேக்ஸ்.
0: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம். அடுத்த குற்ற கண்காணிப்பில் முகமூடி அணிந்து இ-பைக் ஓட்டிய மர்ம நபர் தனியாக சென்ற பெண்களை குறிவைத்து தொடர் குற்றங்களில் ஈடுபட்டார். பாதிக்கப்பட்டவர்களின் ஒத்துழைப்புடன் பெரு காவல் நிலைய அதிகாரிகள் சேகரித்த தடயங்கள் அந்த குற்றவாளியை எவ்வாறு கைது செய்ய வழிவகுத்தன என்பதை பாருங்கள். மேலும் பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமூகம் எவ்வாறு துணை நிற்க முடியும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.

0: சுவையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: தக்காளி தேவை கடலை மாவு, ராகி மாவு, சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
2: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான பியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டி மார்க்கெட் டவுன் டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு புக் மை ஷோ டாட் எஸ்ஜி. அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. இந்த சலுகை செப்டம்பர் 14 வரை மட்டும்தான்.

0: தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: பல நேர்கள் சரியான பதில கண்டுபிடிச்சு நீங்க சொல்லி இருந்தீங்க. எங்கே எங்கே அங்கத்துல இன்றைக்கு நான் கொடுத்த குறிப்புகள் அலெக்சாண்ட்ரா மருத்துவமனையை பற்றி தான். 1908 இங்க அலெக்சாண்ட்ரா இந்தியன் பேரக்ஸ்னு ராணுவ குடியிருப்பு இருந்தது. பிரிட்டிஷ் ராணுவத்துல பணியாற்றிய இந்திய வீரர்கள் இங்கதான் தங்கியிருந்தாங்களா. 1930 சிங்கப்பூர்ல இருந்த பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. அதனால அவர்களுக்கு ஒரு பெரிய மருத்துவமனை தேவைப்பட்டது. 1938 மருத்துவமனை கட்டப்பட்டது. 1940 அது திறக்கப்பட்டது. அப்போது இது பிரிட்டிஷ் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் அல்லது அலெக்சாண்ட்ரா மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் அழைக்கப்பட்டது. ஆசியாவின் இந்த பகுதியில இருந்த பிரிட்டிஷ் ராணுவத்திற்கான முக்கிய மருத்துவமனையாக இது அந்த நேரத்தில் இருந்ததான். முக்கிய கட்டடத்துல மட்டும் 356 நோயாளிகளுக்கான படுக்கைகள் இருந்தன. நோயாளிகளுக்கான பிரிவுகள், அறுவை சிகிச்சை அறைகள், மருத்துவ பரிசோதனை கூடங்கள், ஊழியர்கள் தங்கும் இடங்கள் என பல வசதிகள் கொண்ட இடமாக இருந்தது. இந்த மருத்துவமனை 32 நிலத்துல கட்டப்பட்டது. அருகிலேயே KTM ரயில் பாதையும் இருந்தது. போர்ல வீரர்கள் காயமடைவாங்க இல்லையா, அவர்களை இந்த ரயில்ல அழைச்சிட்டு வந்து மருத்துவமனைக்கு விரைவா கொண்டு செல்வாங்களா. அதனால மருத்துவமனை எங்க இருக்கணும்னு முடிவு செய்த பிறகுதான் அந்த மருத்துவமனை அங்க கட்டப்பட்டது. பிப்ரவரி 15 1942 அன்று ஜப்பானியர்களிடம் சிங்கப்பூர் சரணடைந்தது. ஆனா அதற்கு ஒரு நாள் முன்பு பிப்ரவரி 14 என்ன ஆச்சு, ஜப்பானிய வீரர்கள் அலெக்சாண்ட்ரா மருத்துவமனைக்கு வந்தார்கள். அப்போது மருத்துவமனையில ஏற்கனவே பல காயமடைந்தவர்கள் இருந்திருக்காங்க. ஜப்பானிய வீரர்கள் அந்த மருத்துவமனைக்குள்ள நுழைந்து நோயாளிகளையும் மருத்துவ ஊழியர்களையும் தாக்கினாங்க. 200 மேற்பட்ட நோயாளிகளும் மருத்துவ ஊழியர்களும் உயிர் இழந்தாங்க. அதனாலதான் இன்று அலெக்சாண்ட்ரா மருத்துவமனை ஒரு மருத்துவமனை மட்டுமல்ல, சிங்கப்பூரின் 2 வரலாற்றில் ஒரு முக்கிய இடம் பிடித்த ஒரு இடமாக இருக்குது. 1954 ஒரு ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு ஹெலிபேட் அமைக்கப்பட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம அலெக்சாண்ட்ரா மருத்துவமனைக்கு கீழே பழைய நிலத்தடி சுரங்கங்களும் இருக்கின்றன. ஒரு காலத்துல இந்த சுரங்கங்கள் லெப்ரடோ பூங்கா அல்லது செந்தோசா வரை போகும்னு கதைகள் இருந்தன. போகுமா? அந்த காலத்துல இருந்தவர்களே நீங்க தான் சொல்லிடும். 1992 தற்காப்பு அமைச்சும் அலெக்சாண்ட்ரா மருத்துவமனையும் சேர்ந்து ஒரு குழுவை அமைத்து இங்க இருக்கிற சுரங்கங்களை ஆராய்ந்தன. அங்க போருக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த பழைய மருந்து பாட்டில்ஸ், ஜார்ஸ் எல்லாம் கிடைத்ததா, ஜாடிகள்லாம் அங்க இருந்ததா. இப்பவும் அலெக்சாண்ட்ரா மருத்துவமனை இருக்குது இங்க இந்த குயின்ஸ்வே ஷாப்பிங் சென்டர் பக்கத்துல, நீங்க பார்க்கலாம். சிங்கப்பூரின் போர் வரலாறு, மருத்துவ வரலாறு, நாட்டின் வளர்ச்சின்னு இப்படி எல்லாமே ஒரே இடத்திற்குள் இருக்கும் பல இடங்கள்ல ஒன்றுதான் அலெக்சாண்ட்ரா மருத்துவமனை.
1: இத்தகவலை வழங்கியோர் அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி. நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. நேபாள திபெத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட கடும் வெள்ளம் நிலச்சரிவை தொடர்ந்து உயிர் பிழைத்தவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. குறைந்தது 165 பேர் மாண்டனர். மேலும் 1000 அதிகமானோரை காணவில்லை. கைலாஷ் புனித தலத்துக்கு யாத்திரை சென்றவர்களும் அவர்களில் அடங்குவர். நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 2 சிங்கப்பூரர்கள் உள்ளிட்ட 47 பேரை காணவில்லை என்று அங்குள்ள சுற்றுலா நிறுவனம் ஒன்று AFP செய்தி நிறுவனத்திடம் கூறியது. அவர்களில் 2 பிள்ளைகள். அந்த குழுவில் 15 ஆஸ்திரேலியர்கள், 10 கனேடியர்கள், 9 நேபாள மக்கள், 8 அமெரிக்கர்கள், 2 பிரிட்டிஷ்காரர்கள், ரஷ்ய அமெரிக்க இரட்டை குடியுரிமை வைத்துள்ள ஒருவர் ஆகியோரும் இருந்தனர். காணாமல் போனதாக கூறப்படும் சிங்கப்பூர்கள் பற்றி இப்போதைக்கு கூடுதல் தகவல் ஏதுமில்லை. நேபாள பெருவெள்ளத்தில் 34 ஆஸ்திரேலியர்களை காணவில்லை. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீசி அதனை தெரிவித்தார். நேபாளம் ஒரு வளரும் நாடு என்பதால் இத்தகைய பேரிடரை சமாளிக்க ஆஸ்திரேலியாவில் இருப்பது போன்ற வளங்கள் அங்கு இல்லை என்று அவர் கூறினார். இதனால் காணாமல் போனவர்கள் குறித்த தகவல்களை பெறுவதும் கடினமாக இருப்பதாக அவர் சொன்னார். தங்கள் அன்புக்குரியவர்கள் பற்றி கவலையுடன் இருக்கும் அனைவருக்கும் துணை நிற்பதாக திரு அல்பனீசி கூறினார். ஆஸ்திரேலிய அரசாங்கம் நேபாள அதிகாரிகளுடனும் சுற்றுலா நிறுவனங்களுடனும் தொடர்பில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. தேவைப்பட்டால் தனது குடிமக்களுக்கு தூதரக உதவி வழங்கவும் தயாராக இருப்பதாய் அது தெரிவித்தது. நேபாள பெருவெள்ளத்தில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகளை காணவில்லை. இந்நிலையில் நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ ஐக்கிய நாட்டு நிறுவனம் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. நிவாரணப் பொருட்களையும் பணியாளர்களையும் அனுப்பும் நடவடிக்கையில் ஐக்கிய நாட்டு நிறுவன குழுக்களும் பங்காளி அமைப்புகளும் ஈடுபட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவியை வழங்க அவை தயாராகி வருவதாக ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்தார். இதற்கிடையே திபெத்தில் நிலச்சரிவில் காணாமல் போனவர்களை தேடி மீட்க தேவையான அனைத்தையும் செய்யும்படி சீன அதிபர் ஷி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். திபெத்தின் ஷிகாட்சே பகுதியில் தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருக்கிறது. அங்கு சாலைகள் போக்குவரத்து பாதுகாப்பானவை அல்ல என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். அந்த பகுதியை திடீர் வெள்ளம் ஏன் முற்றிலுமாக அடித்துச் சென்றது என்பது பற்றிய ஆய்வு நடத்தப்படுகிறது. அங்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக முன்னர் கூறப்படுகிறது. ஆனால் பனிப்பாறை சரிந்து விழுந்ததால் ஏற்பட்ட அதிர்வே பெரும் வெள்ளத்துக்கும் நிலச்சரிவுக்கும் வழிவகுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது. நேபாளத்தின் சில பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அங்குள்ள சிங்கப்பூரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வெளியுறவு அமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறது. குறிப்பாக போட்டேகுஷி திரிஷூலி ஆறுகளை ஒட்டிய பகுதிகளில் விழிப்புடன் இருக்குமாறு அது கேட்டுக்கொண்டது. பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறது. அவற்றில் சாலைகள், போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, அத்தியாவசிய சேவைகளில் இடையூறை எதிர்பார்க்கலாம். நேபாளத்துக்கு செல்லும் அல்லது அங்கு வசிக்கும் சிங்கப்பூரர்கள் வெளியுறவு அமைச்சிடம் தங்கள் விவரங்களை பதிவு செய்து கொள்ளவும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மலேசியாவின் முன்னாள் பிரதமர் இஸ்மால் சப்ரி யாக்கோப் தமது சொத்துக்களை பற்றி முறையாக தகவல் தெரிவிக்க தவறியதாக ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். 66 வயது திரு இஸ்மால் சப்ரி கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். 2021 ஆண்டு ஆகஸ்ட் முதல் 2022 ஆண்டு நவம்பர் வரை அவர் பிரதமராக இருந்தார். அவர் மீது ஊழல் நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடைபெறுகிறது. பிரான்சின் வடமேற்கு கயன் நகரில் மக்கள் கூட்டத்தின் மீது ஆடவர் வேண்டுமென்றே காரை மோதியதில் ஒருவர் மாண்டார். மேலும் 10 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 7 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. கைகலப்புக்கு பிறகு அந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று காவல்துறை கூறுகிறது. அது பயங்கரவாத தாக்குதலாக இருக்க வாய்ப்பில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவ இடத்திலிருந்து தப்பிய 26 வயது சந்தேக நபர் பின்னர் கைது செய்யப்பட்டார். கொலை, கடுமையான தாக்குதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் தொடர்பில் விசாரணை நடைபெறுகிறது. ஜப்பானின் பிரபல ஓவியக் கலைஞர் யாயோய் குசாமா காலமானார். அவருக்கு 97 வயது. கண்ணை பறிக்கும் வண்ணங்கள், வடிவங்களை கொண்டு கலைப்படைப்புகளை உருவாக்குவதற்கு அவர் பெயர் பெற்றவர். குறிப்பாக புள்ளிகளைக் கொண்டு ஓவியங்களை படைப்பதில் அவர் கைதேர்ந்தவராக போற்றப்படுகிறார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்தி ஒலிபரப்பு நேரத்தில் மாற்றம் வருகிறது. வார நாளில் 8 முறை காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7, 8, 9 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். வார இறுதியில் 6 முறை காலை 7, 8, 10, நண்பகல் 12, மாலை 6, இரவு 7 ஆகிய நேரங்களில் செய்திகள் இடம்பெறும். செப்டம்பர் முதல் தேதியிலிருந்து மாற்றம் நடப்புக்கு வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: அக்ஷயா ஜுவலர்ஸ்,
2: 48 Serangoon Road, Little India.
3: ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா
4: நெட்லி இன்றா,
3: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா
4: நெட்லி இன்றா,
3: சிக்கல்கள் ஏதாவது வந்தா
4: நெட்லி இன்றா.
3: அது
4: நீ 1000 கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லி இன்றா, நெட்லி இன்றா, நெட்லி இன்றாவே தான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
3: தொடர்புக்கு
4: 8854 8989.
5: அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.

ஆதரவு அக்ஷயா ஜுவல்லர்ஸ். அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு ஏன் போகணும் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுடைய பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை நல்ல மதிப்புல, தரமான மதிப்புல நீங்க பெற்றுக் கொள்ளலாம். நீங்க கொடுக்கும் 916 தங்க நகைகளுக்கு 0 விழுக்காடு கழிவு, எந்த ஒரு கழிவு இல்லாம நீங்க மாற்றிக்கொள்ளலாங்க. ஒரு வடிவம் இருக்கு, இதே மாதிரி எனக்கு தங்க நகை வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. அங்க சென்று நீங்க சொன்னா மட்டும் போதும், தரமான நிபுணத்துவம் வாய்ந்த பணிக்கு அமர்த்தப்பட்டவங்க இருக்காங்க, அவங்க உங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. அதோடு பூஜை விழுக்காடு கடல் பற்ற அட்டை தவணை முறையில நீங்க பணத்தை செலுத்தலாம். தங்க நகைகளை நீங்க வாங்கிக்கலாம், தவணை முறையிலையும் பணத்தை நீங்க செலுத்தலாம். மாதந்தோறும் சேமிப்பு திட்டமும் அவங்க கிட்ட இருக்குதுங்க. உயர்தரமான நவரத்ன கற்களை நீங்க வாங்கிக்கலாம். செய்கோளில 60 விழுக்காடு கழிவு, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இவ்வளவு கழிவுகளையும் சகிகளையும் உங்களுக்காகவே வழங்குறாங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ். அங்கு சென்று உங்களுடைய தரமான நகைகளை வாங்கிக்கொள்ளுங்க. திருப்தியான சேவையோட வீட்டுக்கு திரும்புங்க.

0: இருந்து பாடல் ஒளிபரப்பானது உங்களுக்காக. சரத்குமார் வடிவேலு அனுராதா ஸ்ரீராம் அந்த பாடலை கொண்டு வந்து இருந்தாங்க. ஊர் ஒண்ணு ஒண்ணு சரி, இந்த பாடலோடு உங்களுக்காகவும் அக்ஷயா ஜுவல்ஸ் ஆதரவில் நிகழ்ச்சி படைக்கப்பட்டுட்டு இருக்குங்க. உங்களுக்காக 100 வழி மதிப்புள்ள ஒரு பற்றுச்சீட்டை நான் இப்ப எடுத்து வச்சிருக்கேன். அந்த பற்றுச்சீட்டு உங்களுக்கு வேணும்னா நான் கேட்கிற கேள்விகளுக்கு சரியான பதிலை நீங்க சொல்லணும். இன்றைக்கு வா வரிசைக்கு போவோம். வாங்க வாங்க அந்த வா வா வரிசையில தொடங்கும் 3 கேள்விகள் கேட்பேன். அந்த 3 கேள்விகளுக்கு சரியான பதிலை யார் குரல் பதிவை எடுத்து அனுப்பி வைக்கிறீங்களோ, குரல் பதிவு வாய்ஸ் நோட் ஆடியோ நோட் எடுத்து அனுப்பி வைக்கிறீங்களோ உங்களுக்கு தாங்க இந்த 100 வழி மதிப்புள்ள அக்ஷயா ஜுவல்ஸ் பற்றிச்சிட்டு கிடைக்கும். ஆனா இதற்கு முன்னாலையும் நீங்க ஜெயிச்சிருக்க கூடாது சரியா. முதல் கேள்வி, வா வரிசையில தொடங்கும் வீட்டுல இருக்கிற ஒரு பொருளை சொல்லுங்க. ரெண்டாவது, வா வரிசையில தொடங்கும் ஒரு பறவை. மூன்றாவது, வா வரிசையில தொடங்கும் ஒரு உணர்வு. என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க, திரும்ப கேக்குறேன். வா வரிசையில தொடங்கும் வீட்டுல இருக்கும் ஒரு பொருள், ஒரு பறவை, நம்ம உணர்ற ஒரு உணர்வு. இந்த 3க்கும் சரியான பதில நீங்க குரல் பதிவை எடுத்து அனுப்பி வைக்கணும். சிறந்த விடைகளை கொடுக்க முதல்ல இருக்க காத்துட்டு இருக்க 100 வழி மதிப்புள்ள அக்ஷயா ஜுவல்ஸ் பற்றுச்சீட்டு. சரி, இப்ப உங்களுக்காக
1: போக்குவரத்து நிலவரம்
0: பிறகு
2: தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
3: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
4: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
3: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
4: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
3: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
4: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
5: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
6: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
7: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
6: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
7: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
6: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
7: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: ஜுவல்லர்ஸ் ஆதரவுல இந்த ஆங்கம் படைக்கப்படுது. அடுத்ததான் அக்ஷயா ஜுவல்லர்ஸின் உரிமையாளர் செந்தில் குமரன் இந்த வாரம் என்னென்ன சலுகைகள் நீங்க எதிர்பார்க்கலான்னு பகிர்ந்து கொள்றாரு, கேப்போ வாங்க.
1: அடுத்த சில மாதங்கள்ல நிறைய கல்யாணங்கள், நிறைய வெட்டிங்ஸ் எல்லாம் வரும். சோ அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல நம்ம வெட்டிங்காக தனியா ஸ்பெஷலைஸா வெட்டிங் பேண்ட்ஸ், வெட்டிங் செட்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்றோம். சோ ஸ்பெஷலி இப்ப வெட்டிங் பேண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்தாவது டிசைன், எந்த டிசைன் இருந்தாலும் நம்மள்ட்ட கொண்டு வந்தீங்கன்னா, நம்மளுக்கு நம்ம வந்து உங்களோட ரிங் மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்து அப்புறம் உங்களுக்கு டிசைன் பண்ணி உங்களுக்கு என்ன மாரி வேணுமோ அந்த மாரி நம்ம வந்து செஞ்சு கொடுப்போம். அதுவும் அந்த குறிப்பிட்ட டைம் லைனுக்குள்ள நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். அது இல்லாம மாங்கல்யம் எல்லாம் நிறையவே நம்ம செய்யறோம். எனி டைப் ஆஃப் தாலிஸ் மாங்கல்யம் எல்லாமே நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம். அப்புறம் வெட்டிங்க்கு வெட்டிங் ஜுவல்லரி செட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சிலதுல ஆஃப் ஷெல்ஃப்லாம் அவங்க வாங்க பிடிக்க மாட்டேங்குது போல கப்பல்ஸ்க்குலாம். சோ அவங்க வந்து ஏதாவது டிசைன், அவங்க பிடிச்ச டிசைன் ஏதாவது அவங்கள்ட்ட வந்து கொடுத்தாங்கன்னா அதே மாரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். சோ இந்த மாரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல. சோ நீங்க வந்தீங்கன்னா நம்ம அழகா உங்களுக்கு உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணி நம்ம சொல்லுவோம். அது இல்லாம இப்ப நம்ம லக்கி ட்ராவும் நல்லா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பாக நீங்க வந்து நம்ம கடையில வாங்கினீங்கன்னா 1000 வள்ளிக்கு மேல வாங்கினீங்கன்னா ஒரு லக்கி ட்ரா கூப்பன் கிடைக்கும். சோ அதுலயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். பண்ணீங்கன்னா கோல்ட் பால் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
0: தரமான நகைகள், நல்ல வடிவமைப்புகள், சிறப்பான சேவை, இவை அனைத்தும் தெரிந்த ஒரு இடம் அக்ஷயா ஜுவல்லர்ஸ். இப்போதே செல்லுங்க, மேல் விவரங்களை நீங்க பெற்றுக் கொள்ளலாம். 40 ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, அகைன் அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: பீச்சஸ்
1: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: வாரிசில தொடங்கும் ஒரு பொருள், வீட்டுல நம்ம பயன்படுத்தும் ஒரு பொருள், நம்ம உணர்ற ஒரு உணர்வு, ஒரு பறவையின் பெயர்.
3: வணக்கம், ஜமீன்தார் பேசுறேன்.
2: ஜமீன்தார்,
3: வீட்டுல இருக்க பொருளோட பேர் வந்து வாளி, பறவையோட பேர் வந்து வாத்து, உணர்வு வந்து வாமிட், வாந்தி.
4: வலி, வாங்கோலி, வாளி.
5: நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து வாசல், வாங்கோலி, வலிமை.
6: ஹலோ ஹலிமா. பொருள் வந்து வாளி, பறவை வாத்து, உணர்வு வந்து வாந்தி.
7: பொருள் வந்து வாளி, பறவை வான்கோள், உணர்வு வெண்மம்.
8: வாளி, வாத்து, வலி.
9: ஹாய், என் பேரு மணிகண்டன்.
2: சொல்லுங்க மணிகண்டன்.
9: பதில் என்னன்னா வண்டி, வாத்து, வருத்தம்.
10: மாலை வணக்கம் மலிமா, நான் தான் செல்வராஜ் பேசுறேன். கேவரிசில வீட்டுள்ள பொருள் வந்து வாளி, பறவை வந்து வாங்கோலி, அப்புறம் ஒன்னு வந்து வாய்வு, உணவு வந்து வாய்வு.
2: பல நேயர்கள் நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்க, எல்லாருக்குமே ஒரு பற்றுச்சீட்டு கொடுக்கணும் எனக்கு ஆசையாதான் இருக்கு, ஆனா உன்னே ஒண்ணு கண்ணி கண்ணிதாங்க இருக்குது. சரியான பதில அழுத்த திருத்தமா தெளிவான குரல் பதிவை எடுத்து முதல் நேரம் அனுப்பி வச்சவங்க அவங்கதான். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரு 100 வள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டை வழங்குறாங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ். வீட்டுல நம்ம பயன்படுத்துற ஒரு பொருள் வா வரிசையில தொடங்கணும்னு சொல்லியிருந்தேன், அது வாளி. பல பேரும் கண்டுபிடிச்சு சரியா சொல்லிருக்கீங்க. இரண்டாவது ஒரு பறவையின் பெயர் வாத்துன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளலாம், மற்ற பறவைகளும் இருக்கின்றன வா வரிசையில தொடங்கும் ஒன்று. மூன்றாவது ஒரு உணர்வு, நீங்க உணரும் ஒரு உணர்வு. சில பேர் வலி சொல்லிருந்தீங்க, வன்மம், வருத்தம், ஏற்றுக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள் ரெய்னவ். அதே நேரத்துல பங்கெடுத்த அனைவருக்கும், 50 மேற்பட்டவங்க உங்க குரல் பதிவுகளை எடுத்து அனுப்பி வச்சிருந்தீங்க, உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இதை உங்க எல்லாருக்காகவும் அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு.

0: இருக்கு பேப்பர்ல.
1: பழைய தங்கங்களை குடுத்து புது நகை எடுக்க வந்தோம். நீங்க எங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல நல்ல நகைங்க இருந்துச்சு. அத இப்ப உள்ள மார்க்கெட் ரேட்டுக்கே எடுத்துக்கிட்டாங்க. விலையும் நல்ல ரீசனபிளா கொடுத்தாங்க. அவங்களுக்கு லக்கி டிராவும் கொடுத்தாங்க, அதுல பார்ட்டிசிபேட் பண்ண அதுலயும் கலந்துக்கிட்டோம். எங்களுக்கு மனநிறைவா இருந்துச்சு அவங்களோட சேவை.
2: இன்னொரு வாடிக்கையாளர், வாடிக்கையாளர் பாஸ்கரன், அவருடைய அனுபவத்தை பற்றியும் பகிர்ந்து கொள்றாரு. கேப்போ.
3: வணக்கம், என் பேர் பாஸ்கரன். நான் என்னுடைய நகை அனைத்தையும் அக்ஷயா நகை கடையில தான் வாங்குறேன். நல்ல தரமான நகைகள், சிறந்த வேலைப்பாடு, அன்பான உபசரிப்பு, நியாயமான விலை, அனைத்தும் கிடைக்கும் ஒரே கடை அக்ஷயா தான்.
2: அனைத்தரமா நேர்கள்லாம் சொல்லிட்டாங்க. அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல நல்ல தரமான சேவைகள், சிறப்பான நகைகள் இருக்கு அப்படின்னு. நீங்களும் உங்களுடைய தங்க நகைகளை வாங்கணும், புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செல்லலாம் 43 ஸ்ரீரங்கநல்லூர்ல அமைந்திருக்கும் அக்ஷயா ஜுவல்லர்ஸுக்கு.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
2: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
3: M1 வழங்கும் மேக்ஸ்.
2: முற்றிலும் சரி. M1 Max மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
4: இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு ஆதரவு
5: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
4: 48 ஸ்ராங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கே. நேரம் சரியா 12:55 ஆகுதுங்க. அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவில் நிகழ்ச்சி படைக்கப்பட்டது. கேள்வி கேட்டிருந்தேன், சரியான பதில பல நேர்கள் அனுப்பி வச்சிருந்தீங்க. பங்கெடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி. இப்போ உங்களுக்காக இன்று நேற்று நாளை படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் பிரேமலதா கொண்டு வரும் பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. அதன் பிறகு பிற்பகல் 1 மணி செய்திகள் இடம்பெறும். செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். சொல் சொல் அங்கு உங்களுக்கு வருது. அதே நேரத்தில் சினிமா செய்தி ஒன்றும் காத்துக்கிட்டு இருக்கு. எழுந்திருங்க என்னுடன். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். கொஞ்ச நேரத்தில் சந்திப்போம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழலியில் முதலில் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசை.

மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தபிலிசை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியிலே இனி தொடர இருக்கிறது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் வழமை போல் முதலே விநாயகர் துதியாக இன்று பி சுசிலா குழுவினர் பாடிய இந்த பாடல்

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது சுசிலா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக ஜோன் செந்தில்குமார் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஜோன் செந்தில்குமார் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் இணைய இஸ்லாமிய கீதமாக நாகூர் கனிபா குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நாகூர் கனிபா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது. நல்லூர் திருமுருகன் புகழ் மாலையுடன் நெடுந்தீவு யோகேஷ் பானுகா ஆகியோர் பாடிய

கேட்டது நல்லூர் முருகன் புகழ் மாலை பாடலை தந்திருந்தார்கள் நெடுந்தீவு கே யோகேஷ் பானுகா ஆகியோர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில். பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக கானா பாலா குழுவினர்.

0: எனக்கு.
1: கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது கானா பாலா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில். தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக எம் கே அப்துல் காதர் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது எம் கே அப்துல் காதர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் எரே திருநள்ளாறு சனீஸ்வரன் புகழ் மாலையுடன் பொம்பாய் சகோதரிகள் பாடிய இந்த பாடல்

கேட்டது திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வரன் புகழ் மாலை தந்திருந்தார்கள். பம்பாய் சகோதரிகள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமல்கள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக டைசி குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது டைசி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்திப்பா மாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக தஜாவுதீன் பாய்சி குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது தஜாவுதீன் பைசி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலையின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக சந்தவி பாடிய

கிறிஸ்துவ காரணமாக சைந்தவி பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:02. பலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலரும் எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளே, நலமாக உற்றமா கலகலப்பா இருக்கிறீங்களா? அவ்வாறு நீங்களும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தொடர்கின்றது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம், நலமா இருக்கீங்களா பத்மராணி? நன்றி சாருங்கள். உங்கள்
1: நச்சிந்தனைய தொழிலில் பட தோல்வி அடைந்த நிலையில் வந்த வழியில் தெருமுனையில் போவோர் வருவோரை மிகுந்த மனவேதனையுடன் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார். அப்போது குப்பை தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றார். சிறிது நேரத்தில் இன்னொரு நபர் அதே குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்கள் நிரப்பி எடுத்து சென்றார். மீண்டும் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றார். அதன் பின் ஒரு நாய் வந்து எச்சி நிலையில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சென்றது. கடைசியாக வந்த ஒரு பசு குப்பையில் கிடந்த பச்சிலியை சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொண்டது. இதை பார்த்த படு தோல்வியடைந்த அந்த நபர் கூறிய வார்த்தைகள், ஒரு சிறிய குப்பை தொட்டியில் இத்தனை பேர் பிழைத்து வாழ்கின்றார்கள் என்றால், இந்த பரந்த விரிந்த கிடக்கும் உலகில் நாம் அனைவரும் எப்படியெல்லாம் பிழைத்து வாழலாம் என்று தன் மனதை திருப்திப்படுத்தி கொண்டு, இனி தனக்கு தோல்வியே கிடையாது, இனி வரும் காலங்கள் பொற்காலமே, மிக மிகப்பெரிய வெற்றியே என தன் நம்பிக்கையுடன் தன் பழைய தொழிலை தொடங்க சென்றார். இந்த பிறந்த உலகில் நாம் அனைவரும் ஜெயிக்க பிறந்தவர்கள், என்றும் ஜெயிப்போம் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்பதாகவே இறைவனை மண்டிவிட விட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரண்ணம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. அண்ணா ஏமலையில இருந்து பொங்கியவர் ராஜா.
0: வணக்கம் பொங்கியூர் ராஜா, நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும் ராஜா அண்ணா. நீங்களும்
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள். உங்கள் நச்சந்திரையை
2: என்னாளுடைய சிவனை போற்றி, என்னாண்டவருக்கு முறைவா போற்றி, இன்பமே சூழ்க அனைத்து உறவுகளும் முருகப்பெருமான் அருளும் ஆசியோடும் இன்புற்று ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்க்கையில் அதிகம் கவலைப்படக்கூடாது. நாங்கள் வாழ்க்கையில் எப்படி செயற்பட்டோமோ அதை வைத்துத்தான் இறைவனும் நல்வழி நடத்தி செல்வார். வாழ்க்கையில் நல்லதை செய்து கொண்டு வாழும் போது, வாழ்க்கை என்னும் வரமுறைக்குள் வாழும் போதும் இறைவன் அனைத்தையும் அறிவான் என்ற முழு நம்பிக்கையோடும், வாழும் வாழ்க்கையின் மன வலிமையோடும், அமைதி பொறுமையோடும், துணிவே துணையென வாழும் போதும் இறைவன் பாதுகாப்பார். என்றென்றும் பக்கபலமா துணையாக இருப்பார். நிகழ்காலமோ நிஜமானது, கடந்த காலம் எதிர்காலம் நம் கைவசத்தில் இல்லாதவை. நிகழ்காலத்தில் அமைதி பொறுமையோடு வாழும் பொழுது இறை ஆட்சியுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழலாம். காலை எழுந்தவுடன் இறைவனை வணங்கி வழிபட வேண்டும். மனம் சோர்ந்து போகக்கூடாது. மனத்துடன் போர் நடத்தக்கூடாது. மனம் மனதை ஒருமுகப்படுத்தி இறைவனை முழுமையாக சரணடையும் போது இறைவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அன்றும் இன்றும் இறைவன் தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்பது உண்மையான யதார்த்தமாகும். தண்ணீரில் உப்பை கலப்பது போல மனம் எப்போதும் இறை சிந்தனையில் இருக்கும் போதும் இறைவன் காப்பாற்றுவார், இறைவன் மட்டும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும். வாழும் வாழ்க்கையில் ஆணவம், அகம்பாவம், கோபம், சந்தேகம் கொள்ளக்கூடாது. இதனால் அமைதியாக வாழவும் முடியாது, ஆரோக்கியமாக வாழவும் முடியாது. அன்பால், அறிவால், அனுபவத்தால், புரிந்துணர்வால் எதையும் சாதிக்க முடியும் இறை ஆசியுடன். நாவழக்கம் வாழ்க்கையில் அவதாரம் தேவை. இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது, இறைவிடம் பயபக்தியாக வாழும் போது தீமைகள் எல்லாம் மனதில் இருந்து விலகிவிடும். நல்லதை உள்வாங்கி தீயதை விட்டு விலகி இறைவிடம் முழுமையாக சரணடையும் போது இறைவன் ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழ வைப்பார், பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையுடன் வாழ்வோம். மீண்டும் நல்ல நச்சத்தோடு, வாழ்க்கை அனுபவத்தோடு, இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி சௌரம். இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் பொங்கியூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைஃபருடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
3: காலை வணக்கம் ராஜண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமா, நான் நலமா இருக்கின்றேன் ஆண்டியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கவும், இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, ஆவணி மாதம் 27ஆம் தேதி பொதுக்காலம் 21ஆம் வாரம் வியாழக்கிழமை, திருத்தூதர் பவல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 1 இறை வசனங்கள் 1-9 கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சோஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்க பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும், நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்க பெற்று சொல்வன்மையும் நிறை அறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவர். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். தம் மகனுக்கு நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு விழிப்பாயிருங்கள். இந்த உலகம் எதிர்பாராத நிகழ்வுகளை எதிர்கொள்ளும் வாழ்வை நமக்கு வழங்கி இருக்கின்றது. அந்த வாழ்வை குறித்த புரிதல் விழிப்புணர்வு தெளிவு நம்முடையே அதிகமில்லை. வாழ்வை பற்றிய புரிதலோடு வாழும்போது நம்மால் இந்த உலகத்திற்கு நிச்சயம் பலன் உண்டு. எனினும் வாழ்வின் உண்மையான பலனில் நம் கவனம் போவதில்லை. நமது வாழ்வை எப்படி வாழ்கின்றோம், வாழ்வு குறித்த அக்கறை, வாழ்வின் நோக்கம், எதற்காக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பவற்றை பொருட்படுத்துவதில்லை. வாழ வேண்டிய நெறிமுறைகளில் தவறிப்போய் வீட்டு உரிமையாளனை எதிர்பார்க்காத வேலையாள்கள் போல் நடந்து கொள்கின்றோம். விழிப்பாய் நடவாததால் நேர்மையான நம்பிக்கையாளர் என்ற தகுதியை இழக்கின்றோம். விழித்திருப்பது என்பது நம் வாழும் நிலையில் இருந்தபடி எப்பொழுதும் கடவுளின் மகிமைக்காக மட்டுமே எல்லாவற்றையும் செய்வது என்பதை புரிந்து கொள்வோம். நன்றி வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நேயர்களின் ஆக்கத்தினூடாக இடம்பெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம்
0: ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
4: நாங்கள்
0: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருக்க வேணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு தாருங்கள் அம்மா.
4: நன்றி. உங்களுக்கு வணக்கம் குறிக்கொண்டு இல்லிருந்தால் வணக்கம் குறிக்கொண்டு திருவாதத்தின் தொடர்ல திறப்பு யாரும் அறியாதான் ஒன்று இல்லான் விலகிலான் கிடாதே எல்லாம் மாட்டார்கள் விழித்திருப்ப ஞானத்தின் உள்ளே நாயினுக்கு தவசிட்டு நாயினேக்கே காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து என்னை முயற்சியையும் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சதானே உதய் யாவராலும் கேள்வியால் அறியப்படாதவன் யாரொரு அறிவு அழிவும் இல்லாதவன் உறவினர் இல்லாதவன் கருவிகளின் உதவியின்றியே கேட்பனவற்றையெல்லாம் கேட்டவன் உலகத்தார் பார்த்திருப்பவும் உலகின் கண்ணியை புகுந்து நாயனுக்கு ஈட்டி அளித்து சிறியனாகிய எனக்கு கூட காட்டக்கூடாதனவற்றையெல்லாம் காண்பித்து மேலும் கேட்கக்கூடாதனவற்றையெல்லாம் அறிவுறுத்தி என்னை மீண்டும் பிறவாதபடி தடுத்து ஆட்கொண்டள்ளினன் பெருமான். அவன் இயற்றிவிட்ட மாய வித்ததான் இது. விச்சதான் இது ஒப்பது உண்டோ கேட்கின் மிகுகாதல் அடியார்தம் அடியன் ஆக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுதம் ஊறி அகம் மிகவே புகுந்து ஆண்டான் அன்பு கூற அச்சன் ஆண் பெண் அடி ஆகாசமாகி ஆரளலாய் அந்தமாய் அப்பால் நின்ற செச்சமாமலர்களையும் மேனியங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே உடை ஆழ்ந்து வினவினால் மாயாபித்ததான் இதை போன்றதுண்டோ தம்மால் மிகுந்த அன்புடைய அடியாருக்கு என்னை அஞ்சனாக்கி பிறப்பு இறப்பு பயத்தை நீக்கி என்னை ஆட்கொண்டு அருளினன் பேரின்ப அமுதம் ஊட்டெடுத்து நெஞ்சம் கரந்து அன்பு நீதிப்படும் வண்ணம் என் உள்ளத்தே பூந்து ஆண் அருளினன். அவன் யாரெனில் எல்லாருக்கும் அப்பன் ஆண் அடி என்பவையாய் எல்லாவற்றிற்கும் இடம் கொடுக்கும் வான கடத்தப்பெரிய சோதி வடிவா சோதி வடிவான தூய்மைய தூய மாயையாகி முடிவாகிய அப்பாற்பட்டு நின்ற வெற்றியின் சிறந்த பூப்போல செம்மேனி படுத்த எங்கள் சிவபரம் பொருள் எமது தலைவன் அவனையே விண்ணவர்கரசன் என்று விண்ணவர்கரசன் நிகழ்ந்தான். மண்ணின் வண்ணம் வாழலாம் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் குறை.

0: பரந்தளும் தசமன் முதலாம் பரசமயில் கிரந்தளும் சைவ நெறி திரு நீட்டின் ஒளி விளங்க அறந்த வடப்புகளின் அறந்த வடப்பு அலியர் கோரமது செய்ய திருமுலைப்பால் சுரந்து அளித்த சிவகாம சுந்தரி பூங்குழல் போற்றி ஓட்டி திருச்சிற்றம்பலம். நன்றி வணக்கம் ராஜா.
1: பிரியமாக இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி ஜோகிஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பேற்றார். நேரம் சரியாக 8:15, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:15. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சண்முகநாதன், நலமா இருக்கிறீங்களா? நன்றி. தாரங்கள் உங்கள் நட்சத்திரையை
2: பாலங்களை மனை கொண்டு எல்லாம் அல்ல சத்தியசாய் பகவானின் தேவி எல்லாம் வியாழக்கிழமை ஒரு செயலை உன்னத மாறதாகவோ அல்லது சாதாரணதாகவோ எது தீர்மானிக்கிறது பகவான் மறக்க முடியாத காரணங்களுடன் அதை நமக்கு அன்புடன் நினைவூட்டுகிறார். ஆன்மீக பயிற்சிகளின் முதல் படி பிளன்களை பொருட்களின் பால் இருக்கும் இச்சா சக்தியை ஆசைகளின் சக்தியை பறக்குவதே ஆகும். விருப்பம் உறவினுக்காக இருந்தால் அது நல்லது, புற இன்பத்துக்காக அது தனி மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும். ஒரு வீடு தீக்கிரையாக்கப்பட்டால் தீ வைப்பு அனுமன் இலங்கைக்கு தீ வைத்தால் அது நியாயமான பழிவாங்கல் மற்றும் ஒரு நல்ல பாடம். ஒரு கொள்ளையன் ஒரு கையை ஒட்டினால் அது வன்முறை மற்றவர் துண்டித்தால் அவர் உங்கள் உயிரை காப்பாற்றுகிறார். எனவே அது அகிம்சை வன்முறையின்மை விஷய வாசனை ஒரு செயலை தாழ்வானதாக ஆக்குகிறது. அதே சமயம் பகவத் வாசனை ஒரு செயலை புனிதமானதாக ஆக்குகிறது. அச்சம் செய்த தியாகம் ஒரு போதாக மாற்றப்பட்டது. ஏனெனில் பரமேஸ்வரன் அங்கு இல்லை. குருஷேத்திர போர் யாகமாக மாற்றப்பட்டது. ஏனெனில் பரமேஸ்வரனின் கிருஷ்ண வடிவில் அங்கிருந்தார். அர்ஜுனன் பகவான் திருவடிகளில் தன்னை அர்ப்பணித்தான். தர்ஷன் பகவானிடம் வித்தியாசம் அதுவே விளக்கமாகும். எனவே இந்த செயலுக்கும் சொல்லுக்கும் இன்னால் உள்ள பாவத்தில் உத்வகத்தில் தான் அடங்கியுள்ளது. நாவில் நாமத்தையும் கோபத்தையும் உன் இதயத்தில் மகிமத்தையும் கொண்டிரு. அப்போது ரெடி மின்னல்கள் என்னை கடந்து அமைதியாக செல்லும் என்று பகவான் உரையை கூறியிருக்கொண்டு மட்டுமே வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
3: ஒரு முனிவரிடம் சென்று சுவாமி ஞானம் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு முனிவர், ஞானம் என்றால் இன்பத்தில் மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால் சோர்வடையாமலும் இருப்பதுதான் என்று. அதை நீங்கள் எங்கு கேட்டீர்கள்? நான் அதை ஒரு கழுதையிடம் இருந்து கற்றுக்கொண்டேன் என்றார் முனிவர். வந்ததற்கு ஒன்றும் புரியவில்லை. கழுதையிடம் இருந்து கற்றுக்கொண்டீர்களா இப்படி என்று கேட்டார். நீங்கள் இன்று போய் நாளை காலையில் ஆச்சிரமத்துக்கு வாருங்கள் என்று வந்தவரை அனுப்பிவிட்டார் முனிவர். மறுநாள் காலை ஆச்சிரமத்துக்கு வந்து சேர்ந்த அவரை முனிவர் உட்கார வைத்தார். கொஞ்ச நேரத்தில் அந்த வழியாக ஒரு கழுதை சென்றது. அதை காட்டியிருக்கிறார் முனிவர். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. முனிவர் கூறியிருக்கிறார், இந்த கழுதை ஒவ்வொரு நாளும் காலையில் அழுக்கு மூட்டைகளை சுமந்து செல்கின்றது. கொஞ்ச தூரத்தில் ஒரு ஆறு இருக்கிறது. அங்கே போய் இந்த அழுக்கு துணிகள் எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் சுத்தமான துணியுடன் மாலையில் திரும்பி இந்த வழியாக வருகிறது. இந்த கழுதை மாதிரி நாம் இருக்க வேண்டும். காலையிலே போகும்போது அழுக்கு மூட்டைகளை சுமந்து செல்கிறோம் என்ற வருத்தம் அதற்கில்லை. மாலையில் திரும்பி வரும்போது சுத்தமான துணிகளை சுமந்து கொண்டு வருகிறோம் என்கிற மகிழ்ச்சியும் அதற்கில்லை. இதை பார்த்துத்தான் நான் ஞானத்தை கற்றுக்கொண்டேன் என்றாராம் முனிவர். ஆம், தியேட்டருக்கு சென்று ஒரு படம் பார்க்கின்றோம். ஒரு நீர் வீழ்ச்சி, அதில் நீர் வழிகிறது. படம் முடிந்தால் திரை நனைந்திருக்காது. அதே போல் தீப்பிடி தெரிகின்ற காட்சிகள் வருகின்றன, அந்த திரை கருகி போவாது. படத்தில் வருகின்ற நீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிப்பதில்லை. நாம் அந்த திரை மாதிரி இருக்க வேண்டும். அந்த பக்குவம் நமக்கு வந்துவிட்டால் எந்த இன்பமும் துன்பமும் நம்மை ஒன்றும் செய்யாது. யார் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. கற்றுக் கொடுப்பவர் யாராகவும் இருக்கலாம், ஆனால் நாம் இதை கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்று கூறி விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
2: நன்றியை இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி, வணக்கம்.
2: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பேற்றார். அன்பு உறவுகள், கேட்டுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நேரம் சரியாக 8:22 ஐக்கியராஜ்யத்தில் 7:22. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அன்பு உறவுகளே, நேரம் பொன்னானது. நிகழ்ச்சியில் அழகாக நற்சிந்தனையோடு இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். இந்த நேரத்தில் வேகமாக வந்திருக்கும் திருமதி ஜியா நடேசன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி ஜியா நடேசன் அவர்கள், நல்லமா இருக்கீங்களா? நன்றி. தாருங்கள் உங்கள்
4: இறைவன் நம்மோடு பல வழிகளில் உரையாட ஆசைப்படுவார். நமது பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை விடுங்க துடிப்பவர் தான். தன் குழந்தையை மீண்டும் மீண்டும் தேடி ஒரு தாய் அரவணைப்பது போல நமது பாவங்களெல்லாம் இறைவனை விட்டு விலகி சென்றாலும் நமது பெற்றோர்கள் வழியாக, ஆசிரியர் வழியாக, நண்பர்கள் வழியாக, தெரிந்தவர்கள் தெரியாதவர் வழியாக நம்மை தேடி வருகின்றனர். இறைவன் இஸ்ராயல் மக்களுக்கு மதகுருக்களைப் போல நாமும் உணர்ந்து கொள்ளாமல் அவரை அலட்சியப்படுத்துகின்றோம். இன்று நமது கண்டு கொள்ளாமல் இருந்து விடுபட இறைவனின் அருளை வேண்டுவோம். வெள்ளையடித்த கல்லறைகள் யூதர்களை பொருத்தப்பட்டு கல்லறை பிடத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே அவை அசுத்தத்தின் அடையாளம், அழுக்கின் இருப்பிடம். கல்லறை தொடுவது நல்லதாக இல்லை. யூதர்கள் கல்லறைகளை வெள்ளையடித்து நன்றாக தெரியும்படி பார்த்து கொண்டனர். இந்த எடுத்துக்காட்டு இயேசு இருகாரணங்களுக்காகவும் பயன்படுத்துகின்றார். பரிசேயரின் உள்ளம் பழுதடைந்து விட்டது என்றும் மற்றவர்களுக்கு எதிர்மறையான தாக்கத்தை கொண்டிருக்கிறது என்றும் கூறுகின்றார். எனவே நாங்கள் இறைவனின் அருள் கொண்ட கல்லறைகளை செய்து அருளை பெற்று வாழ்வோமாக. கல்லறைகள் என்பது புண்ணியங்களை செய்து அருளை பெற்று வாழ்வோமாக. நன்றி, வணக்கம் ராஜா.
2: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் ஜேர்மனியில் இருந்து இணைந்து கொண்டு சிறப்பேற்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நற்சிந்தனை நேரத்தில் அன்பு உறவுகளை நீங்கள் வேகமாக இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அதுவரை ஒரு சில வர்த்தக ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம்.
5: வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள். செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ரோட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 0160 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர்.
6: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த. நான்
7: எத்தனை பேருக்கு?
6: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
7: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
6: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
5: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவனியூ பிரசிடன்ட் வில்சன் 93 210 லாப்லான் சென்டனி தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 0155 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
2: அன்பு உறவுகள், இதுவரை நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் இதயபூர்வமான நன்றிகள். நேரம் சரியாக 8:29 ஐக்கியராஜ்யத்தில் 7:29. இந்த நேரத்தில் வானொலியில் மலர்கின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த யோதிடர் மகிசையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமைக்கு உரியது. மேசம் முதல் மீன ராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கான
8: மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழில் முறைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே கடந்து போனோம்னு சொல்லுவாங்க. மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம எதிர்பார்க்காம ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றா, வாழ்க்கை நாள் ஃபுல்லாக அதை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மறக்க முடியாத நாட்களாக இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். நாம் ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறோம், அது நம்ம சரியாக போயின்னு இருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. யாராவது ஒரு சின்ன வேலை பண்ணால் அதை பாராட்டணும், அந்த பாராட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாராட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு பெரிய சந்தோஷப்படும். அந்த மாதிரி பாராட்டுதல் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக மாறும். இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. புது தொழில் தொடங்குறது போன்ற விஷயங்கள் கைகூடி வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. பதவி பேர்புகள் அந்தஸ்துக்குண்டான அற்புதமான நாள். ரொம்ப நாளாக ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மனதில் திருப்திகள் கூடி வரும், நல்ல காரியங்கள் நடக்கும். மூத்த சகோதர சகோதரின் மூலமாக நல்ல செய்திகள் வரத்துக்குள்ளான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நம்ம வந்து வேலையா தொழிலா இல்லை தொழிலில் அடுத்த லெவலுக்கு வர முடியுமான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசி கிருத்திய நட்சத்திரத்தில் 2-3 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 2 பாதங்களை கொண்ட ரிஷபராசி நண்பர்கள், ரிஷபராசிக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்ல விஷயங்கள், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக மாறும். அப்பா அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு தேவ வாக்காக அமையும். அப்போவே சொன்னாங்க கரெக்டு தான் இது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். அதேமாதிரி பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வருது, பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் கைகூடி வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. அப்பா செய்த தொழிலை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ வந்து போகும், அதை பெருசாக நினைக்க வேண்டாம். திருமண காரியங்கள் கைகூடி வரும். ஒரு சில பேர் இந்த திருமணத்துக்குண்டான விஷயங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது சிலது சேரல, சிலது சேர்ந்துருக்கு. நல்லது தான், சேராதது போய் திருப்பி நம்ம வந்து இல்லை இல்லை ஏன் சேரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறதை விட சேரலை நம்ம அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் நகரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி என்பர்கள் வெளிநாடு, வெளியூர், தூர பிரதேசம் போகிறதுக்குண்டான எதிர்பார்ப்பு இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, மிதுனராசிக்கு இன்றைய தினத்தில் சில நேரங்கள் பார்த்துட்டிங்க, சில பேர் பாராட்டுவா, சில பேர் பாராட்ட மாட்டாள். சின்ன சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்பப்போ கோபம் வரும், அது குறிப்பாக புனர் பூச நட்சத்திரத்துக்கு. மிருகசீர்ஷ நட்சத்திரம் இன்னைக்கு பெருசாக இல்லை, திருவாதிர நட்சத்திரம் பெருசாக இல்லை, புனர் பூச நட்சத்திரத்துக்கு இன்றைய தினத்தில் டென்ஷன் அதிகமாக இருக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். சில பேர் போற்றுவார், சில பேர் தூற்றுவார், போற்றுவோர் போட்டுட்டும் தூற்றுவோர் தூட்டுட்டும் எல்லாம் இறைவனுக்கே எல்லாம் கண்ணனுக்கேன்னு நீங்கள் மனசை வச்சுட்டல்னா எல்லாமே சரியாயிடும். அதே சமயத்தில் பட்ட இடத்துல படும்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் பணம் அதிகமாக கிடைக்கிறதுன்னு போகப்படாது, கவனம் என்பது தேவை. வீட்டில் ஏதேனும் சரி பண்ணணும்னு நினைக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சரி பண்ணணும். ரொம்ப குப்பையாக இருக்க, ரொம்ப எலி தொல்லை தாங்கல, இப்போ ரொம்ப பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கரப்பாம்பூச்சி நிறையா இருந்துட்டுருக்கு, இந்த மாதிரி ஜந்துக்கள் இந்த மாதிரி கரையாக நிறையா இருந்துட்டுருக்கு, இந்த மாதிரி மாற்றணும். சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கிராக்கு விழுந்துட்டே இருக்குது என்னென்னு தெரில அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாள். நம்ம ஒருத்தரை சொன்னி அவங்க வரலை அப்படின்னா பாதி டென்ஷன் ஆயிடுவேல், இவங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் மாற்றணும், கடைசியில் அவங்களே வரல பார்த்தியா அப்படிங்கிற கோபம் அப்பப்போ வந்து போகும். இன்றைய தினத்தில் மற்றவங்க இன்னொருத்தங்களை பற்றி உங்ககிட்ட சொன்னால் காதிலேயே வாங்காதீங்க. ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிக்காமட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அவசரமான பிரயாணம், மற்றவர்களுடைய வம்பு வழக்கில் கலந்துக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அலர்ஜிக் விஷயங்கள்னு சொல்லுவாங்களே அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், அடுத்தது பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தில் 4, ஆயில நட்சத்திரத்தில் 4 பாதங்கள். அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் கடைசி பாதம் மட்டும் கடகராசியில் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி விசேஷம் இல்லை, பூசம் ஆயில நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இருப்பினும் கடகராசியில் இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. பெரியவங்க கிட்டே எப்பவுமே மதிப்பு மரியாதையாக பேசணும். சில நேரங்களில் டக்குன்னு கோவப்படுவேல், அப்படி கோவப்பட வேண்டாம். இது தப்பு, இது சரி, இது தவறுங்கிறத தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நாள். அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம என்னென்னு நம்மளால் அது மிஸ்டேக் ஆகிடுதுன்னா சாரி சொல்லிடணும். நம்ம ஜோக் அடிக்கிறதன் மூலமாக, நம்ம நகைச்சுவையாக பேசுகிறதன் மூலமாக அவங்க ஹேர்ட் ஆகக்கூடாது, அதில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் முடிந்த வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் மற்றவங்களை பற்றி பேசினா, இல்லை உங்களை பற்றி இவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் காதிலேயே வாங்காதீங்க. காசிப்ஸ் எப்பவுமே இப்படி தான் வந்துட்டு போகும். அப்பப்போ ஆன்சைட்டி இருந்துட்டு இருக்கும், அது தூக்கி எறிஞ்சிருங்க. யோகா தியான பயிற்சிகள் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நினைச்ச காரியத்தை சாதிச்சிருவீங்க. வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். திருமண காரியம் கைகூடி வரும். கணவன் மனைவியின் மூலமாக, மனைவி கணவரின் மூலமாக சில காரியங்கள் சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். இவர்கள் பேரில் அவங்க, அவங்க பேரில் இவங்க, ஏதேனும் ஒரு பொருட்கள் வாங்கி தர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பிரச்சனை இருக்கிறவா பேசி தீர்த்து ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகளில் ஜெயிச்சிருவீங்க. பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம், படிப்பு சம்பந்தமான விஷயம், படிப்பு, வேலை. அதே சமயத்தில் இங்கே ஹாஸ்டல் சரியில்லை, உணவு சரியில்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே சில காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருப்பாங்க. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன நேரங்களில் பார்த்துட்டேன்னா மனசில் ஒரு இன்ட்யூஷன் தோணும், எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக அதே மாதிரி இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடாதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு சக்தியான வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். உத்திரம், சித்திரை, அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நிறையா நல்ல விஷயங்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாறுதல், ஒரு விஷயத்தை மனசில் நிர்ணயிச்சிட்டிங்கன்னா அது நடந்தே தீரணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். சின்ன சங்கடங்கள் வந்து தான் அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும். இடம், வீடு, பொருள், வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள். சில நேரங்களில் சில பேர் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவா, சில நேரங்களில் சில விஷயங்களை ஹர்ட்டாக பேசுவா, முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, எல்லாத்தையும் பார்த்து பழகியிருப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள். சகோதர சகோதரிகள் சில வார்த்தைகள் பேசும்பொழுது மனதில் ஊண்டிங்காக இருக்கும், ஏன் இவங்களுக்கு இந்த வேலை, இவங்க இது நுழையவே வேண்டியதில்லை, தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு போய் இழுத்துட்டு ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதே மாதிரி சில சட்ட சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கிறவங்க, சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கவனமாக ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து நகர்த்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெற்றி பெறுவீங்க, கவலைப்பட வேண்டாம். இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. மேலதிகாரிகள்கிட்ட இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க டக்குன்னு உங்களை பற்றி பின்னாடி சொல்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூட கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க. இருந்தாலும் யாருடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது இன்றைய தினத்தில், பிள்ளையாருடைய அனுகிரகம் இருக்குது, ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினத்தில் நினைச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டுக்கு ஏதேனும் ஒரு புது காரியங்கள் எடுத்து பண்ணலாம். வீட்டில் மேலே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சோலார் சம்மந்தமாக ஏதாவது பண்ணலாம். அதே போன்ற புது புது விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடியது. அது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது இன்றைய தினத்தில். பொருள் சேர்க்கைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஏதேனும் ஒரு பொருள் சேர்க்கை வாங்கிறது, அதேமாதிரி கொடுத்து வாங்குறது, இது போன்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு லாபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். தொழிலில் பார்ட்னர்ஷிப் செய்கிறது, என் மனைவியின் பேரில் ஆரம்பிக்கிறேன், கணவன் பேரில் ஆரம்பிக்கிறேன், என் குழந்தை பேரில் இந்த டெபாசிட் போடுறேன்னு ஆரம்பித்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியம் கைகூடி வரும். பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு சில பேச்சுவார்த்தைகள்லாம் திருப்தி கொடுக்கும். கோபத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் ஒரு சில காரியங்கள் நீங்கள் நினைச்சாப்பில் நடக்கக்கூட வாய்ப்புகள். ரயில்வே துறையில் பணியாற்றின் இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவங்களுக்கு கூட அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு இன்றைய தினத்தில் சிறு பிராணம், தூர பிராணம், வெளியூர் பிராணம் இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம். எலக்ட்ரானிக் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. நானும் எத்தனை விஷயத்தை தான் கவனிப்பேன் அப்படிங்கிற ஒரு தலை சுற்றி வரும். இதையும் கவனிச்சு, அதையும் கவனிச்சு, அதையும் கவனிச்சு, இதையும் கவனிச்சு, அப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் மனசு வந்து போகக்கூடியதாக இருந்துருக்கும். ஆரோக்கிய விஷயத்தை வெளியிலையும் சொல்ல முடியல, உள்ளேயும் முழுங்க முடியலங்கிற மாதிரி இருந்து

0: மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வயசானவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துருக்கணும். எல்லா காரியத்திலையும் ஃபேமிலிக்காக எடுத்து வைப்பீங்க. குழந்தைகளுக்காக நம்ம வாழ்ந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், குழந்தைகள் தான் லைஃப் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும். வீட்டில் கல்யாணம், குடும்பம், அதே சமயத்தில் குடும்பத்தை சார்ந்த பொருளாதாரம், உணவு சார்ந்த விஷயங்கள், இது போன்ற காரியங்கள்லாம் எடுத்து பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும். நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் முடித்தவங்க, அதே சமயத்தில் மருத்துவராக பணியாற்றின்னு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் கிளினிக் கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றம், ஒரு சில பேர் உங்களை விட்டு போகிறாங்க நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே சமயத்தில் ஒரு சில பேர் உங்களை வந்து சேர்றாங்க அதுவும் நல்லது அப்படின்னு வச்சுக்கோங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்கள் சில விஷயங்கள் உங்களை பற்றி பின்னாடி பேசுவா, இது என்னை பற்றி பேசுனியா, ஏன் என்னை பற்றி பேசுன, இது மாதிரிலாம் கேட்கறத விட்டுட்டு பேசுனா பேசிட்டு போ, என்னைக்காவது உங்களுக்கு உணர முடியுமில்ல, உண்மை என்னங்கிறது இறைவனுக்கு தெரியுமில்லன்னு எடுத்துகிட்டு போங்க. அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு தான் மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரம், அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம், அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு இன்றைக்கி நட்சத்திர நாளாக இருந்துட்டுருக்கு. அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு சில பேருக்கு ரொம்ப டவுனாக இருந்துட்டுருக்கும். இது காலையில் ஒரு 2 மணி நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடலாம், 2 மணி நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன், 2 மணி நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிடலாம். இன்றைக்கி சூப்பராக இருக்குது சார், ஐடியாவாக வருது சார், ஐடியா மணி மாதிரி இருந்துட்டுருக்கேன் சார், புது ஐடியாவாக இருந்துட்டுருக்கு. நான் வேணால் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டேன்னு எனக்கே சொல்லுவேன். அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் தோணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துட்டுருக்கு. உங்கள் ஐடியாஸ் பூரா மற்றவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டானதாக இருக்கும். ஒரு 2-3 நாள் கருத்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வெற்றியும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ஒரு சில பேருக்கு இன்றைக்கி அப்படியே டல்லாக இருந்துட்டுருக்கு, என்னாச்சு ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, இந்த ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் மனதார இருந்து கொண்டிருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சரி, உழைப்பு கேற்ற ஊதியங்கள் உண்டு, சில விஷயங்களில் லாபங்கள் உண்டு, வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு, தாயார் வழி சொந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் வீடு பொருள் வாகனம் லாபத்தை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வெற்றிவேல் முருகனு கரகரோகரங்கிற மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டா, அவிட்டம் சதயம் பூரட்டாத நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு நட்சத்திர நாளாக இருக்கங்காட்டி பலவிதமான குழப்பங்கள் அப்பப்போ வந்து போகும். இது நடத்தலாமா, அது சரியா, இது சரியா, அது ஓகேவா, இது ஓகேவா, இப்படி ஓகேவா ஓகேவான்னு மற்றவங்ககிட்ட கேட்டு பண்ணினாலே மற்றவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய பெர்செப்ஷனுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. கிடையாது, நீங்கள் நமக்கு எது சாதகமாக வரும் அப்படிங்கிறத பார்த்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி பிரயாணம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், ஒருத்தர் வரேன்னு வரமாட்டாங்க, சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணுவீங்க, சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, சில பேர் பார்த்துட்டிங்கன்னா இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னுவாங்க. இதெல்லாம் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், இருந்து பார்த்தா தானே தெரியுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். தொழில் சம்பந்தமாக சூப்பராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. காலை நேரங்களில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், சில நேரம் கோவப்படுவீங்க, சில நேரத்தில் இன்சல்ட் அனுபவிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனாலும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, இறைவன் இருக்காருங்கிற பாரத்தை போட்டுண்டு போயிட்டே இருப்பில், எல்லாமே அம்பாள்கிட்ட எல்லாமே துர்கையிட்ட பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சி பாருங்கள், சக்சஸான நாளாக இன்றைய தினத்தில் வரும். மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம். மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் குடும்பத்தை பற்றி, பணவரவுகளை பற்றி, செலவுகளை பற்றி, வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நினைக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் ஒரு சின்ன சின்ன பய உணர்வுகள் வந்துடும், இது இப்படி பிரச்சனையாயிருமோ அப்படி பிரச்சனையாயிருமோ, எந்த பிரச்சனையும் வராது, மன உணர்வுகள் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மருத்துவ செலவுகள், டாக்டர் சொன்ன விஷயத்தை கடைபிடிக்கிறது, அதே மாதிரி அலைச்சல்கள் இருக்கிறது, சில விஷயங்களில் எப்படியோ இனிமே இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீடு இடம் பொருள் வாகனங்கள் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் கைகூடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். பெரியவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அப்போதைக்கு அலட்சியப்படுத்துவீங்க, பின்னாடி அதுதான் கரெக்டாக நடக்கிற மாதிரி இருக்கும், ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். இன்றைக்கி டென்ஷன் கோவத்தை எடுத்துக்காதீங்க, அதே சமயத்தில் ஃப்ரீயாக விடுங்க, சிலது விரயமானாலும் பரவாயில்ல. வீட்டுக்கு செடி வாங்கி வைக்கிறது, அதே சமயத்தில் இன்சூரன்ஸ் போடுறது, இது போன்ற காரியங்களில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் மீனராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் குரு வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பல பலன்களை கேட்டீர்கள், தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள், அவர்களுக்கும்

0: கொள்ளைகளெல்லாம் மறந்தனா.
1: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் என்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் வானொலியில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நலமா இருக்கீங்களா பத்மாணி? நல்ல சௌக்கியமா உற்சாகம் இருப்பீங்கள் என்று நம்புகின்றேன். என்ன நேற்று பார்த்து நாங்கள் அதுதானே அப்படியே நல்ல உற்சாகமா இல்ல தரிசனோடு இருக்கணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு தாருங்கள். உங்கள் வாழ்த்து தேவ மனோகரன், அவருடைய அண்ணனும் தம்பி. ஓகே, மனோகரன் சுரேஷ்.
2: என்ன
1: பேரம்மா?
2: அக்ஷயா.
1: அக்ஷயா
2: கொண்டாடுவார்கள். மாதவன் சுமித்ரா கோவி கிருஷாந்தி திருமண நாளை கொண்டாடுகிறார்.
1: மாதவன்
2: சுமித்ரா.
1: மாதவன் சுமித்ரா, ஓகே.
2: ரெண்டு
1: பேரும் ஒரே நாள்
2: பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழணும் கொண்டு வாழ்த்திக்கொண்டு சுமித்ரா கிருஷாந்தி தீர்க்க சுமங்கலியராக வாழ வாழ்த்து.
1: நன்றி சோதரி, இந்த தகவலை அறிய தந்த உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டு, அதாவது இன்று எங்களுடைய அன்பு வானொலியினுடைய ஒரு பக்க தூணாக இருக்கின்ற எங்களுடைய தேவ மனோகரன், அவருடைய சகோதரர் சுரேஸ்வரி இரட்டியர்கள் இருவரும் இன்று தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் இருவரும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்தோடு பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்துகின்றோம். அதேபோல் அக்ஷயா ஜெயந்திமாலாவினுடைய அன்பு மகள் அக்ஷயா அவர்கள் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் பார்வற்றும் பிள்ளையாக வாழ்க வாழ்க என ஜிஆர்டி தமிழர் குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. அதனேரம் இரண்டு திருமண நல்வாழ்த்துக்கள். மாதவன் சுமித்ரா தம்பதிகள், அவருடைய அன்பு தம்பி கோபி கிருஷாண்டி தம்பதிகள், அதாவது இரண்டு தம்பதிகளும் இன்று போல் என்றும் தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என ஜிஆர்டி தமிழர் குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. சரி, இந்த அன்பு உறவுகளை நீங்களும் வாழ்த்த வாருங்கள். அன்பு உறவுகளை அந்த வகையில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். அவருடைய தொடர்பு இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: பிறந்தாளை கொண்டாடும் எங்கள் தேவ மனோகரன் சுரேஷ் இவருக்கு எங்கிருந்த பிறந்த நன் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பேர் ஒண்ணும் வருவதில்லை ராஜா.
1: இப்ப தேவ மனோகரன் சுரேஷ் தம்பி அண்ணன் தம்பியை சொல்லிருக்க அக்ஷயா,
3: அதுதான் ஞாபகத்துல வந்து சொல்லிப்படும். ரெண்டு பேருக்கும்
1: ரெண்டு பேரும் பிறந்த நாளும் மற்றது மாதவன் சுமித்ரா,
3: அதற்கும் திருமண நாளா? திருநாளை கொண்டாடும் இது இரண்டு தம்பதிகளுக்கும் நிடுவல் காலம் ஆரோக்கியமாக சிறப்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு என்ன முடிவு?
1: அவருடைய தம்பி கோபி கிருஷாண்டி தம்பதிகள்,
3: கோபி கிருஷ்ணன் தம்பதிகளுக்கு எங்களுக்கு இந்த வேந்த நல் வாழ்த்துகளோடு நலமாக ஆரோக்கியமாக வாழ்க வாழ்க இருந்து இதே வேந்த நல் வாழ்த்துக்களால் வாழ்த்து கொண்டு கொள்ள விரும்பி விடை பெறுகின்றேன்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகள் அவன் இருவரையும் வளம்பெற செய்ய உற்சாகப்படுத்த வந்து கேட்டுக் கொண்டிருப்பார்கள். நன்றி,
3: நன்றி, வணக்கம், நன்றி.
1: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து எங்களுடைய திருமதி நாகேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் ரஜினி நாகேந்திரம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் திருமதி புஷ்பதி அம்மாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் சௌத்ரி.
4: இனிய வணக்கம் அன்பான ராஜானவை. நானும் அன்போடு வரவேற்றுக் கொண்டு இன்று
0: இரட்டை சகோதரர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். திரு தேவ மனோகரன், திரு சுரேஷ், இருவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஜெயந்தி மாலாவின் அன்பு மகள் அக்ஷய, பேரை விட்டுட்டேன், சாரி, அக்ஷயாக்கு அருமையா அருமையான பேர், அவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அடுத்தது சகோதரங்கள் கோபி தம்பதியினருக்கும் மாதவன் தம்பதியினருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் அனைவரும் நீண்டாய் நிறை செல்வம் அட்ட ஐஸ்வரியம் சகல சௌபாக்கியங்களோடு சீரோடு சிறப்போடு செல்வாக்காய் 16 பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்று அனுமாறு என் குலதெய்வன் நல்லூர் முருகன் நல்லாசி வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. அண்ணா உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு வாழ்த்திய உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவர் திருமதி புஷ்பவதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரை, வணக்கம்.
4: வணக்கம் ராஜா,
1: நலமா இருக்கிறீங்களா ராஜினி?
4: ஓம்
1: நல்லா இருக்கணும். நன்றி.
4: அன்று திருமண இந்த பிறந்த நாளைக்கான தேவ மனோகரன் சுரேஷ் இவக்கவங்க குடும்பத்தை அமைத்தது ஜெயந்தி மாலா அச்சியா மூவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அத்துடன் திருமண நாளைக்கான மாதவன் சுமித்ரா கோபி கிருஷாந்திய கிருஷ்ணா கோபி திரு திருமதி கோபி தம்பதியோட
1: கிருஷாந்தி
4: குடும்பத்துக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அனைவரையும் விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவர்கள். அவரை தொடர்ந்து வானங்களில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா, வணக்கம்.
5: வணக்கம்
1: ராஜா. வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
5: என்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் மாதவன் சுமித்ரா தம்பதிகளுக்கும் கோபி கிருஷாந்தி தம்பதிகளுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் நோய் நொடி இல்லாமல் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று அவர்களை வாழ்த்திக்கொண்டு பிறந்த நாளை கொண்டாடும் தேவமனோரன் சுரேஷ் ரெட்டியர்களுக்கும் அச்சய சதாசிவம் அவருக்கும் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். எல்லோரும் நலமாக வளமாக சந்தோஷமாக வாழ வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கும் சாந்தினி வடிவேல் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சாந்தினி, நலமா இருக்கிறீங்களா? கோபி கிருஷாந்தி
6: அவர்கள் ஆரோக்கியத்தோடும் மஞ்சள் குங்குமத்தோடும் தீக்கசுமங்களியலாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல எங்கள் அபிராமி அம்மா வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா விடப்பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர் அனைவரையும் வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். நன்றி. அவரை தொடர்ந்து வானங்கள் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ, வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் பதனி, நலமா இருக்கிறீங்களா?
7: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் என்றென்றும் நலமாகவே இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் இரட்டை செல்வங்கள் தேவ மனோகரன் சுரேஷ் அத்துடன் அச்சயா இந்த மூன்று பேருக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நல் வாழ்த்துக்கள். இந்த இவர்கள் இன்று போல் என்றென்றும் சந்தோஷமாக சகல சௌபாக்கியத்தோடு ஆரோக்கியமாக 100 ஆண்டு காலம் மன அமைதியோடு வாழ போகணும் என்று வாழ்த்தி அத்துடன் இன்று திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் கோபி கிருஷாந்தி மாதவன் சுமித்ரா. இந்த தம்பதிகள் அன்று எப்படி கைபிடித்தார்களோ அதுபோல் இன்று இருப்பது போல் என்றென்றும் ஆரோக்கியமாக 100 ஆண்டு காலம் சகல சௌபாக்கியத்தோடு இணை பிரியாது சந்தோஷமாக மன மகிழ்வோடு தீர்த்த சுமங்கலிகளாக வாழ வேணும் என்று வாழ்த்தி விடப்படுகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி. அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புரோ, வணக்கம்.
8: இனிய காலை வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் திருமதி சிவசுந்தரி அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
8: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் இனிய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இரட்டை செல்வங்களான தேவமனோரன் சுரேஷ் அவர்களுக்கும் மலலி அக்ஷயா அவர்களுக்கும் மூவருக்கும் எமது குடும்ப சார்பானம் என நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். மூவரும் இன்று போல் எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்க்கோட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு அத்தோடு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகளான திரு திருமதி மாதவன் சுமித்ரா தம்பதிகளுக்கும் கோபி கிருஷாந்தி தம்பதிகளுக்கும் இரு தம்பதிகளுக்கும் எமது குடும்ப சார்பானம் என நிறைந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்களும் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து விருந்தேனா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி. மலலி அண்டே சொல்றீங்க, அவள் ஜெயந்தி மாலானுடைய மகள்.
8: மக அக்ஷயா பேட்டி அண்ணா.
1: பேட்டியா?
8: ஆமா ஆமா.
1: ஓகே, நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கான வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
8: நன்றி அண்ணா, நன்றி.
1: அவர் திருமதி சிவசுந்தரியத்தோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. அவர்களுக்கான பாடல் ஒன்று.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வானொலியில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உறுமணத்தினர், சாசல் தார்ஷ்ரா கோணேசன் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உறுமணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தியாகி பொன் சிவகுமாரனின் 76வது பிறந்த நாள் நினைவு தினம் உரும்பிராயில் உள்ள அன்னாரின் சிலையில் நேற்று காலை உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி புதகுழி விவகாரம் தொடர்பில் முறையான மற்றும் சுயாதீனமான விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கை அரசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று ஆஸ்திரேலிய பசுமை கட்சியின் செனட்டர் டேவிட் சுப்ரிச் வலியுறுத்தியிருக்கிறார். செம்மணி மனித புதகுழியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளை ஆய்வுக்குட்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் புதகுழி சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க நீதியமைச்சு தீவிர நடவடிக்கை எடுத்திருப்பதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். தமக்கு நீதி வேண்டி யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் தாய்மார் போலீசாரால் தளவந்தமாக வெளியேற்றப்பட்டமையும் அவற்றை உள்ளே இருந்தவாறு கையடக்க தொலைபேசியூடாக பார்த்துக் கொண்டிருந்த நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காராவின் செயலையும் தமிழ் தேசிய அரசியல் கட்சியின் பிரதிகள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கை பிரஜைகள் எந்தவித விசாரணைகளுக்கோ அல்லது கைதுகளுக்கோ உள்ளாகாமல் இலங்கையின் எந்தொரு சர்வதேச வானூர்தி நிலையத்தின் ஊடாகவும் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு தேவையான சட்ட ரீதியான தளர்வுகள் செய்யப்பட்டு விட்டதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். நாட்டின் நீதித்துறையை முடுக்கிவிட்டு மக்களுக்கு விரைவான நீதியை வழங்குவதற்காகவே அரசியல் அமைப்பில் 22வது திருத்தம் கொண்டுவரப்படுவதாக ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்கும் வகையிலான புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குவதே தற்போதைய காலத்தின் தேவை என்று தெரிவித்த எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, குறுகிய நோக்கங்களுக்காக நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை மாற்றி அமைக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் மற்றும் வீழ்ச்சியடைந்து வரும் மக்கள் செல்வாக்கை மீட்டெடுக்கும் நோக்கிலே ஜனாதிபதி நாடு தழுவிய ரீதியில் பொதுக்கூட்டங்களை நடத்த தீர்மானித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கிறார். கடமை நேரங்களின் போது சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது மற்றும் தொடர்ந்து இயக்க நடவடிக்கைகள் தொடர்பான உணர்திறன் வாய்ந்த தகவல்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதை தடுப்பது தொடர்பில் தொடர்ந்து திணைக்களம் விசேட சுற்றுநுட்பம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள், பிள்ளையான் தரப்பு, கர்ணா தரப்பு மற்றும் சஹ்ரானின் தவ்ஹீத் ஜமாத் ஆகிய அமைப்புகளுடன் ஆசாத் மௌலானா நேரடியாக தொடர்பில் இருந்த ஒரு தீவிரவாதி என்று தேசபக்தி தேசிய இயக்கம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. நுவரெலியா கிரகிரி பாவியின் நீரை பருகுவது மனிதர்களின் உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சூரியவீர ஆராய்ச்சி தெரிவித்திருக்கிறார். பிரதம நீதியரசருக்கு எதிராக எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அமைதியாக இருப்பது கவலைக்குரியது. பிரதம நீதியரசருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் பாராளுமன்றத்தின் ஊடாக விசாரணைகளை மேற்கொண்டு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரும் இயலுமை காணப்படுவதாக மக்கள் ஆணைக்கான சட்டத்தரணிகள் ஒன்றியத்தின் உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி மோகன் வீரதுங்க குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை சிங்கப்பூரிலிருந்து நாடு கடத்தி அழைத்து வருவதில் இலங்கை சட்டரீதியான தடையை எதிர்கொண்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் அவரை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான சட்டரீதியான வழிமுறைகளை அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் உள்ள குழுக்களூடாக சிறுவர்கள் மற்றும் பெண்களின் தவறான காட்சிகள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களை கொள்வனவு செய்து பணத்துக்கு விற்பனை செய்யும் இணையவழி மோசடி தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கெப்பிட்டி கொல்லுவ மதவாச்சி பிரதான வீதியின் கோனமாரியவா பகுதியில் ஜீப்ரக வாகனமும் முச்சக்கர வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் குறைந்தது 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள். கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்கி அங்கு குடியேற்றுவதற்காக கூறி போலியான ஆவணங்களை வழங்கி கோடிக்கணக்கில் பணம் மோசடி செய்யும் ஊழல் வலையமை போன்று தற்போது பல பகுதிகளில் செயற்பட்டு வருகிறது. துபாயிலிருந்து இயக்கப்படும் இந்த மோசடியில் பெருமளவு இளைஞர் யுவதிகளே இலக்கு வைக்கப்படுவதான தகவல்கள் வந்திருக்கின்றன. திக்வெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பதிகம கடற்கரையில் நேற்று நீராடச் சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வெண்ணப்பூவிலிருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்ட சோசு கார் மூலம் கொண்டு செல்லப்பட்ட சட்டவிரோதமான கடத்தல்காரர் ஒருவரின் 2 அடியாட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்று முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள 300 கிலோவாட்டுக்கு அதிகமான திறன் கொண்ட சூரிய மின் படலங்களை தற்காலிகமாக செயலிழக்க செய்யுமாறு பலசக்தி அமைச்சர் அனுர கர்ணதிலக கோரிக்கை விடுத்திருக்கிறார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு ஜனாதிபதி ஆண்டகுமார தேசநாயக்கா தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார். இந்திய செய்திகளில், கிர்கிஸ்தானில் August 30 to September 1 வரை நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் பங்கேற்பது உறுதியாகியிருக்கிற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்து பேச்சு நடத்த வாய்ப்பு உருவாகியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இடதுசாரி இயக்கங்களை ஒடுக்கும் நோக்கில் செயல்பட்ட தலைமைச் செயலாளர் மற்றும் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதல்வர் விஜய்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் கடிதம் எழுதியுள்ளார். டெல்லியின் சந்தர்பூரில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று முதல்வர் ரேகா குப்தா அளித்த வாக்குறுதிகள் September 15 கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி கெடு நிர்ணயித்திருக்கிறது. பள்ளி மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்களிலிருந்து சாதி பெயரை நீக்க இமாச்சல பிரதேச அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் அருகே PBCL பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் ஆலை விரிவாக்கத்துக்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து விவசாயம் காப்போம் அமைப்பு சார்பிலும் கிராம மக்கள் சார்பிலும் தமிழக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு கோரிக்கை மனு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநில வேளாண் துறை அமைச்சர் கிராதிலால் மீனாவுக்கு அவருக்கு வயது 74 பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதையடுத்து அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் இன்ஃபுளுவன்சா மற்றும் சுவாச பாதை தொற்றுக்குள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள், இணை நோயாளிகள் எளிதில் அத்தகைய பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் இதை தவிர்க்க முகக்கவசம், தடுப்பூசி அவசியம் என்று அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்து இன்று காலை வினாடிக்கு 6500 கன அடியாக உள்ளது. பரிசல் இயக்க விதிக்கப்பட்டிருந்த தடை தொடர்ந்து 12வது நாளாக நீடிக்கப்பட்டுள்ளதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பரிசல் ஓட்டுவோர்கள் வேதனை அடைந்துள்ளார்கள். தமிழகத்திலிருந்து கைலாய யாத்திரை சென்று நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் August 1 தங்கள் பயணத்தை திட்டமிட்டிருந்த நிலையில் சீன நாள்காட்டியால் தேதி மாற்றப்பட்டதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப் பேரிடரை தொடர்ந்து இந்தியா அங்கு 10 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்திருக்கிறது. இந்தியாவின் கான்பூர் நகரில் சோக்லேட் தின்பண்டங்களை மக்கள் அவசர அவசரமாக அள்ளிச் செல்லும் காணொளி வெளிவந்துள்ளது. அவை காலாவதியான தின்பண்டங்கள் என்று நம்பப்படுகிறது. பாங்கி தொழிற்பேட்டையில் உள்ள குப்பை மேட்டில் தின்பண்டங்கள் குவிந்து கிடந்தன. அவற்றை யார் அங்கு வீசியது என்பதை காவல்துறை தற்போது விசாரித்து வருகிறது. குடியேற்ற கொள்கைகளை அமெரிக்கா கடுமையாக்கி வரும் சூழலில் அமெரிக்க கல்லூரிகளில் உயர்கல்வியில் சேரும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை காட்டிலும் 2025-2026 ஆண்டில் 15% சரிந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அசாம் மாநிலம் காச்சார் மாவட்டத்தில் 168 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை அசாம் ரைபிள்ஸ் மற்றும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்தினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆந்திரத்தில் தனியார் பயணிகள் பேருந்தொன்று ஓட்டோ மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டோவில் இருந்த 7 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள். பதவியை தவறாக பயன்படுத்தும் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி சஞ்சீப் பிரகாஷ் சர்மாவை உடனடியாக இடமாற்றம் செய்ய கோரி உச்சநீதிமன்ற நீதிபதி சந்தீப் மெத்தா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். சென்னையில் ஆபரணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,19,520 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,940 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்புவதற்கு எந்தொரு குறிப்பிட்ட காலக்கெடுவும் இல்லை, எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேந்திர உறவுகளை மீண்டும் முன்னெடுக்கும் முயற்சியாக கத்தார் வெளியுறவு அமைச்சரும் பிரதமருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் யாசிம் அல்தானி இன்று ஈரானுக்கு பயணத்தை மேற்கொள்ளுகிறார். அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏ இயக்குநர் ஜோன் ராட்கிளிப் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அந்த நாட்டு உளவு அதிகாரிகளை நேரில் சந்தித்து ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். மேற்காசியாவில் நிலவும் மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டுவர இந்தியாவும் சீனாவும் முக்கியமான வகையில் உதவ முடியும் என்று அமெரிக்க முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஹிலாரி கிளிண்டன் தெரிவித்திருக்கிறார். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தன்சானியாவின் துணை அதிபர் இமானுவேல் சிம்பி செப்டம்பர் 4 முதல் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பற்றி நாடு கடத்தப்பட்ட 2 ரஷ்ய செய்தியாளர்கள் நூலொன்றை எழுதியுள்ளார்கள். அந்த நூல் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பிரெஞ்சு இலக்கிய விருதை வென்றுள்ளது. ப்ரீ ஸ்ட்ராஸ்புக் விருது இந்த ஆண்டுதான் அறிமுகம் கண்ட சூழலில் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் மருத்துவமனை தீபத்து குறித்து புதிய தகவல்கள் வந்துள்ளன. குளிர்சாதன கருவியில் தீ தொடங்கியதாக மருத்துவமனை பேச்சாளர் கூறியிருக்கிறார். அருகில் உயிர்வாய்வு இணைப்புகள் இருந்ததால் தீ இன்னமும் வேகமாக பரவியதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிள்ளை பாதுகாப்பு பற்றிய சர்ச்சையை தீர்க்க முயலும் மெட்டா நிறுவனம் இழப்பீடு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. நிறுவனம் 16.68 பில்லியன் டாலர் வரை வழங்கக்கூடும் என்று குறிப்பிடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் 50 கிளி முட்டைகளை கடத்த முயன்ற தாய்லாந்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரான்சில் சாலையில் சென்று கொண்டிருந்த பாதசாரிகள் மீது காரை மோதிய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவத்தில் ஒருவர் இறந்தார், 10 பேர் காயமுற்றார்கள். 7 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. நேபாளம் திபெத் எல்லையில் ஏற்பட்ட மோசமான வெள்ளத்தில் காணாமல் போனவர்களில் 100 கணக்கானவர்கள் சுற்றுப்பயணிகள். அவர்களில் பலர் அங்கு யாத்திரைக்கு சென்றவர்கள் என்று நம்பப்படுகிறது. வெள்ளத்தில் இதுவரை 160 பேர் இறந்ததாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. 100க்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நேபாள திபெத் எல்லையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்துக்கு நிலநடுக்கம் காரணமல்ல, பனிப்பாறை சரிவே காரணம் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவித்திருக்கிறது. ஆபத்தான உணவு முறையை கடைபிடித்த பெண் நடக்க முடியாமல் தற்போது தவித்து வருகிறார். அவர் 15 நாட்களுக்கு தண்ணீர் மட்டுமே அருந்தியதாக குறிப்பிடப்படுகிறது. சில முறை குனிந்து எழுந்தாலே மூச்சு வாங்கும், 200 தடவை செய்தால் அதைத்தான் ஒரு நிறுவனம் தனது ஊழியரை செய்ய சொல்லியிருக்கிறது. இந்த சம்பவம் சீனாவில் நடந்திருக்கிறது. ஆப்பிள் நிறுவனத்தின் வருடாந்த நிகழ்வு எதிர்வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் iPhone 18 Pro மற்றும் iPhone 18 Pro Max உள்ளிட்ட புதிய சாதனங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கினஸ் உலக சாதனை புத்தகத்தில் வியக்கும் ஒரு விசித்திரமான சாதனை ஸ்வீடன் நாட்டில் நிகழ்த்தப்பட்டுள்ளது. நிலப்பரப்பிலிருந்து சுமார் 30,607 மீட்டர் உயரத்திலிருந்து கைபேசி உறைக்குள் வைக்கப்பட்ட கைபேசி ஒன்று கீழே வீசப்பட்டுள்ளது. இவ்வளவு உயரத்திலிருந்து கீழே விழுந்ததும் அந்த கைபேசி எந்த சேதமின்றி பத்திரமாக மீட்கப்பட்டு புதிய சாதனை அதில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்டில் பாபர் அசாம் தான் 90% உடல்நலத்துடன் இருப்பதால் தன்னால் போட்டிகளில் பங்கேற்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் பந்து வீச்சாளர்களின் தரவரிசையில் ஆஸ்திரேலிய வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள். டாப் டென்னில் 5 வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். US ஓபன் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருபலவ் மீரா ஆண்ட்ரிவா கூட்டணி அரையிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.11 ரூபாய், இந்திய பெறுமதியில் 111.27 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.72 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.48 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 407.99 ரூபாய், இந்திய பெறுமதியில் 118.52 ரூபாய், ஒரு ஐக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 446.67 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.74 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.76 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.76 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷிலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால டென்ட் கையில தூக்கலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி

இன்றைய வணக்கம் தமிழ் கலந்து கொண்டு சிறப்பேற்ற அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எதிரிய பொன்மல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம் தமிழொலியே. தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:19, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:19. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை காலைப்பூந்தன்ற நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அளப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை தொட்ட பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் எமது அன்பு பாடகர் இணைந்திருக்கின்றார் கணேஷ். வணக்கம் கணேஷ்.
2: வணக்கம் வணக்கம், அப்படியே இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் கணேஷ். எங்க நீண்ட காலமா நீங்கள் காலை பந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில்லை, என்ன காரணம்?
2: ஒன்றும்
1: செய்யலாது. நன்றி. பாடல கேட்க போறீங்க.
2: கண்களின் பார்த்தகர் குடியாதோ காத்திருப்பேர் என்று தெரியாதோ களத்தூர் கண்ணமாவில.
1: களத்தூர் கண்ணமாவில ஜெமினியும் சாவித்திரியும்
2: நல்ல பாடம்.
1: பாட்டு என்ன? அப்படியா, நீங்க சொன்ன உங்களுக்கு பிடிச்ச பாடல், நல்ல பாடல் உங்களுக்கு தான் தெரியும்.
2: நல்ல பாட்டு.
1: நன்றி சோதரம், உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மழுங்கள்.
2: நன்றி.

0: ஒலித்து பாடலை ராஜாவோடு காண சரஸ்வதி பி சூசலா அணிந்து பாடியிருந்தார்கள். என்ற பாடலுக்கு இசையமிட்டவர் சுதர்சனம் அவர்கள். அவரை தொடர்ந்து பாடலை ஆற்றவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். வணக்கம் திருமதி குணனா. அன்றைக்கு அடிச்சிருங்க லக்கி பேரசு. நலமா இருக்கிறீங்களா? நன்றி என்று நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு. மலர்களிலே ஆராதனை. கரும்பு வில் திரைப்படத்திலிருந்து எம்ஜி வல்லபன் அவர்கள் எழுதிய பாடலை கேட்கிறீர்கள். என்ன காரணம்? அந்த அதனால இந்த பாடலை கேட்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசையை சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசை இதுவரை
1: என்பது வயசு மட்டும் இருக்க வேணும் என்று சொன்ன என் கணவர் 62 வயசுல போய்விட்டது. அதுதான் நாங்கள் ஆசைப்பட்டது கிடைக்குது.
0: வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாமல் இருக்கிற அந்த ஆசை நிறைவேற
1: இல்லை.
0: உங்களுக்கு கடைசி வரை, அதாவது மனைவி சாவது முதலா நல்லதா அல்லது கணவன் முதல் சாவது நல்லதா?
1: கணவன் தான் முதல் இறந்தபடியே நான்
0: இந்த கேட்டேன். கணவன் சாவது நல்லதா அல்லது மனைவி சாவது நல்லதா?
1: கணவன் முதல் நல்லது என்னன்னா, இருந்தாலும் தந்த பாட்டு பார்த்து கொள்ளுவா, மனைவி இருந்தால் கணவன் பெரிய துன்பம்.
0: உண்மையாவா?
1: உண்மையா? அனுபவ ரீதியாவே நடக்குது. பார்க்க இல்லையா?
0: மறைந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை தாய்க்கென்று. அந்த மாற்றத்தை சொல்றேன். கணவன் மனசு செத்து போனா கணவனுக்கென்று யாருமில்ல, அது ஒரு அனாதப்பணமா அனாதையாக மாறிடுமா? பாவம் என்ன முதல்
1: கணவன்
0: இருந்தாமா மனைவியே பார்க்க கூடிய ஒரு நல்ல கணவனுக்கு உண்மையாக அந்த மனைவிய கண்கலங்காம ஏதோ தூக்கி கிக்கி
1: 96 வயசு 98 வயசு
0: மட்டும் மனம் செய்து கொடுக்கும். அதே மாதிரி மனைவி இருந்தாலும் அதுவும் செய்து கொடுக்கும். பாவம்
1: அப்படியான
0: ஒரு வாழ்க்கை வந்தா நான் பாட்டு இந்த பாட்டு தான், உன் கண்ணில் நீர் வழிந்தாலும் என் நெஞ்சில் உதிரம்
1: கொட்டுவார்.
0: இந்த பாட்டு தான் நான் பாடுகின்ற பாட்டு. இந்த பாட்டை நீங்க கேட்க இல்லை ஒரு நாளும் என்ன அவர் சகோதரி திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானொலியில் மலம் வருகின்றது.

ஒலித்த பாடலை திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த நேரத்தில் காலை பூந்தன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க? மாங்குயிலே பூங்குயிலே என்ற பாட்டு கேக்குறீங்களா? அது என்ன மாங்குயிலே பூங்குயிலே? கரகாட்டக்காரன்ல கங்கையபுரம் ஏற்ற பாடல். நல்ல படம். உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம் சகோதரன். கேட்டு மகளுங்கள் மீண்டும் மீண்டும் நன்றி வணக்கம். அவர் எங்கள் அன்புக்குரிய சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர் விரும்பி கேட்ட பாடல் கங்கையவருடைய கவிதை வரி, இளையராஜாவுடைய இசை. பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா.

0: ஒலித்த பாடலை பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து எஸ் ஜானகி அம்மா அவர்கள் இணைந்து பாடியிருந்தார்கள். கங்கை அவர்களுடைய கவிதை வரி, அவர் அண்ணா அவருடைய இசை. இந்த நேரத்தில் திருமதி வைபருடாக சாந்தினி வடிவேல் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சாந்தினி.
1: இனிய காலை வணக்கம். நலம்தானே?
0: நல்ல நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்களும் அப்படியே நல்ல நலமா இருக்கின்றோம்.
0: இந்த பாடலுக்கு
1: குடும்பத்தோடு இருக்கோம் என்ற தாயை வேண்டிக் கொண்டு.
0: நன்றி. உங்களோட பிரார்த்தனைக்கு
1: இந்த பாடல் வந்து பாலும் பழமும் படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாலும் பழமும்
0: கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சீண்டி. பாத்தீங்களா அந்த படம்?
1: ஐயோ, நாங்கள் பழக்காம விடுறாது.
0: பாத்தீங்களா அந்த படம்?
1: கைகளில்
0: ஏந்தி பவள வாயில்
1: என்ன நடிப்பு,
0: கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சங்களே. அந்த பாடல் கேக்குறீங்க. ஓகே, என்ன செய்யறாரு அங்க வடிவேல் அண்ணா?
1: இருக்கிறார் ஜோமா, இருக்கிறார்.
0: நல்ல சூப்பரா இருக்கிறேன். ஒரு கதையும் கதைக்கிறீங்கள, என்ன மறந்துட்டார் உங்களுக்கு?
1: இல்ல, கதைக்கிறார் கதைப்பார்.
0: அப்ப நன்றி உங்களுக்கான பாடலை.
1: ஓம்
0: நன்றி, நன்றி. உங்களுக்காக பாடலை உடனடியாக தந்து மகிழ்கின்றோம். கேட்டு மலங்கள். நன்றி சௌதரி.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சாந்தினி வடிவேல் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானொலியில் வலம் பெறுகின்றது. கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, டி எம் சவுந்தரராஜன் அவருடைய இனிமையான குரல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசை.

0: ஒலித்த பாடலை திருமதி சாந்தினி வடிவேல் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா, வணக்கம்.
1: காலை வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரிங்கம் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாவும் சந்தோஷமாவும் இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் சந்தோஷமா இருக்கிறீங்களே.
0: உடன்போடு இருக்கின்றோம்.
1: நன்றி நன்றி. என்றுமே எந்த இல்லை என்றுமே நீங்கள் நலமாக வளமாக இருக்க நாங்கள் எல்லோருக்கும் பொதுவான அந்த அன்னையை வேண்டிக் கொண்டு நான் கேட்கவிருக்கும் பாடல் குங்கும பொட்டின் மங்கலம் நெஞ்சம் இரண்டின் சங்கமம். அசையுடன் அதுக்கு போமண்டு ஓடி வந்துள்ளேன். அழைப்பும் கிடைத்து விட்டது. அப்ப கேட்டு பாப்போம் உங்களிடம் இந்த பாடலை.
0: நன்றி. உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி அண்ணா, நன்றி.
0: அவர் சகோதரி திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு குங்கும பொட்டின் மங்கலம், அதாவது குங்கும பொட்டினுடைய மகிமையை கேட்க ஆசைப்படுகின்றார். குங்கும பொட்டின் மங்களம் என்ற பாடல் இது. அவருக்காக நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். கவி, அதாவது ஒரு பெண் கவிஞர், இஸ்லாமிய கவிஞர் அவர்கள் குடியிருந்த கோயில் திரைப்படத்தில் ஆசா பேகம். ஒரே ஒரு பாடல் தமிழ் இலக்கியத்துக்காக

0: ஒலித்த பாடலை திருமதி சிவசுந்தலிங்கம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் நாயகி வந்திருக்கிறார். வணக்கம் வாட்ஸ்அப் நாயகி.
1: என்ன
0: பாடலை கேட்க போறீங்க சௌரம்?
1: இன்னைக்கு அண்ணா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் பாட்டு.
0: ஓகே, சகோதர பாசத்தை எடுத்து.
1: சூரியகாந்தி இல்லையா?
0: நோ நோ நோ, அபூர்வ சகோதரர்கள் கண்டசாலாவுடைய கவிதை சொல்லுவனும் மெகேவி மகாதவனுடைய இசை. அப்ப அப்புறம் என்ன சொல்லி கேட்டு மகளத்தை என்ன சகோதர பாசத்தோடு வந்திருக்கீங்க? அவரை பற்றி நாங்கள் வரைக வாகனத்தில் வரைக கதைச்சுட்டே வந்தோம். அவர் நல்ல மனிதன், பண்பான மனிதன்.
1: நீங்க ஜெர்மனிக்கு போய் வந்துருக்கீங்க ஒரு நாள்?
0: ஓ, ஒரு நாள் இல்ல, நாங்கள்
1: கிட்டத்தானே
0: ஏமன் கிட்ட இல்லை, அது தூரம் இல்லை. நீங்க ஏமன் கிட்ட இல்லை, போர்டர் எங்களுக்கு 350 கிலோமீட்டர் இருக்கும். நண்பர்களை எல்லாம் கண்டம் நன்றி வாழ்த்துகள். கலகலப்பா கலகலப்பா போச்சு. நன்றி அம்மா.
1: நன்றி.

0: ஒழித்த பாடலை திருமதி புஷ்பதி சிவநாதன் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: ஆ வணக்கம் உங்கள் அன்பு கமலமணி. நலமா இருக்கீங்களா கமலமணி? நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கிறோம். கண்ட நாள் கதை கேள போல இருக்கு கமலமணி. என்ன பெரிய கொடுமையா கிடக்கு இந்த கதைக்கா? ஆகட்டா, கொடுமையிலும் கொடுமை. அப்ப நீங்க நாமலமா இருக்கிறீங்க? நவத்தா நவமா நிலமா இருக்கிறாரா? உங்களோட பையன் ஓகே எல்லாரும் ஓகே. என்ன பாடலை கேட்க போறீங்க? நீங்க தான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற அன்புறவு.
1: நேற்றுடைய
0: இது வந்து ராஜா பாடுவேன் எங்களுக்கு தெரியும். எங்க நான் செய்கிற குளப்படியில கேக்கு உங்களோட கேக்கு எனக்கு தெரியாது. ஆசையில கதைக்கிறது நீங்க சொல்ல ஒண்ணு நான் கேக்கணும் உண்மையாக. நாங்க போய் அறிவிப்பாளர் நினைச்சுக்கொண்டு சும்மா பாடுறது கதைக்கிற விஷயங்கள். அப்ப அதை கேட்டோடனே எனக்கு உடம்பெல்லாம் வேர்க்க தூங்கிட்டு பண்பான பழக்க வழக்கங்கள். பொது சேவைக்கு வந்தா ஒரு மனுஷனுக்கும் அந்த பொது சேவைக்கு வந்தா அவர் ஒரு கண்ணியமான ஆளா இருக்கணும். ஓகே, உங்களுக்கான பாடல தருகின்ற சோதரம் கேட்டு மகளங்கள் நன்றி. அவர் சௌதரி கமலமணி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வாலி அவர்களுடைய கவிதை வரியில் ஜெயலலிதா எம்ஜிஆர் நடித்த பாடல்.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். நடைபெற்றது காலை பூந்தன்றல். வானொலியில் விளம்பரம் இருக்கின்றது மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து பேராசிரியை பர்வின் சுல்தான் அவர்களுடைய பேருரை உங்களுக்காக வானொலியில் விளம்பரம் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக இன்று பிரதி ஊடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் பாடகர் ராசலிங்கம் அவர்கள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஜுலா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தியாகி பொன் சிவகுமாரனின் 76வது பிறந்த நாள் நினைவு தினம் உரும்பிராயில் உள்ள அன்னாரின் சிலையில் நேற்று காலை உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி புதகுழி விவகாரம் தொடர்பில் முறையான மற்றும் சுயாதீனமான விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கை அரசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று ஆஸ்திரேலிய பசுமை கட்சியின் செனட்டர் டேவிட் சுப்ரிச் வலியுறுத்தியிருக்கிறார். செம்மணி மனித புதகுழியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளை ஆய்வுக்குட்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் புதகுழி சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க நீதியமைச்சு தீவிர நடவடிக்கை எடுத்திருப்பதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். தமக்கு நீதி வேண்டி யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் தாய்மார் போலீசாரால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டமையும் அவற்றை உள்ளே இருந்தவாறு கையடக்க தொலைபேசியூடாக பார்த்துக் கொண்டிருந்த நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காராவின் செயலையும் தமிழ் தேசிய அரசியல் கட்சியின் பிரதிகள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அணிசேரா இயக்கத்தின் 65வது ஆண்டு நிறைவு உயர்மட்ட நினைவு கூட்டத்தில் இலங்கை பிரத்துவப்படத்தை கலந்து கொள்வதற்காக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர சேர்பியாவுக்கான உத்தியோர்வ விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அரச பகுப்பாய்வாளர் திணைக்களகத்தின் அறிக்கைகளை வழங்கும் நடைமுறையை விரைவுபடுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதால் அடுத்த ஒரு மாதம் அல்லது 1.5 மாதத்துக்குள் சிறைச்சாலைகளின் நெரிசல் குறைக்கப்பட்டுவிடும் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா இன்று தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கை பிரஜைகள் எந்தவித விசாரணைகளுக்கோ அல்லது கைதுகளுக்கோ உள்ளாகாமல் இலங்கையின் எந்தொரு சர்வதேச வானூர்தி நிலையத்தின் ஊடாகவும் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு தேவையான சட்ட ரீதியான தளர்வுகள் செய்யப்பட்டு விட்டதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். நாட்டின் நீதித்துறையை முடுக்கிவிட்டு மக்களுக்கு விரைவான நீதியை வழங்குவதற்காகவே அரசியல் அமைப்பில் 22வது திருத்தம் கொண்டுவரப்படுவதாக ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்கும் வகையிலான புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குவதே தற்போதைய காலத்தின் தேவை என்று தெரிவித்த எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறுகிய நோக்கங்களுக்காக நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை மாற்றி அமைக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் மற்றும் வீழ்ச்சியடைந்து வரும் மக்கள் செல்வாக்கை மீட்டெடுக்கும் நோக்கிலே ஜனாதிபதி நாடு தழுவிய ரீதியில் பொதுக்கூட்டங்களை நடத்த தீர்மானித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கிறார். கடமை நேரங்களின் போது சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது மற்றும் தொடர்ந்து இயக்க நடவடிக்கைகள் தொடர்பான உணர்திறன் வாய்ந்த தகவல்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதை தடுப்பது தொடர்பில் தொடர்ந்து திணைக்களம் விசேட சுற்றுநுட்பம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் பிள்ளையான் தரப்பு, கர்ணா தரப்பு மற்றும் சஹ்ரானின் தவ்ஹீத் ஜமாத் ஆகிய அமைப்புகளுடன் அசாத் மௌலானா நேரடியாக தொடர்பில் இருந்த ஒரு தீவிரவாதி என்று தேசபக்தி தேசிய இயக்கம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. நுரலியா கிரகரி பாவியின் நீரை பருகுவது மனிதர்களின் உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நுரலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சூரியவீர ஆராய்ச்சி தெரிவித்திருக்கிறார். பிரதம நீதியரசருக்கு எதிராக எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அமைதியாக இருப்பது கவலைக்குரியது. பிரதம நீதியரசருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் பாராளுமன்றத்தின் ஊடாக விசாரணைகளை மேற்கொண்டு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரும் இயலுமை காணப்படுவதாக மக்கள் ஆணைக்கான சட்டத்தரணிகள் ஒன்றியத்தின் உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி மோகான் வீரதுங்க குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை சிங்கப்பூரிலிருந்து நாடு கடத்தி அழைத்து வருவதில் இலங்கை சட்ட ரீதியான தடையை எதிர்கொண்டுள்ளதாக
பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் அவரை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான சட்ட ரீதியான வழிமுறைகளை அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் உள்ள குழுக்கள் ஊடாக சிறுவர்கள் மற்றும் பெண்களின் தவறான காட்சிகள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களை கொள்வனவு செய்து பணத்துக்கு விற்பனை செய்யும் இணையவழி மோசடி தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கெப்பிட்டி கொல்லுவ மதவாச்சி பிரதான வீதியின் கோனமாரியவா பகுதியில் ஜீப்ரக வாகனமும் முச்சக்கர வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் குறைந்தது 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள். கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்கி அங்கு குடியேற்றுவதற்காக கூறி போலியான ஆவணங்களை வழங்கி கோடிக்கணக்கில் பணம் மோசடி செய்யும் ஊழல் வலையமைப்பொன்று தற்போது பல பகுதிகளில் செயற்பட்டு வருகிறது. துபாயில் இருந்து இயக்கப்படும் இந்த மோசடியில் பெருமளவு இளைஞர் யுவதிகளே இலக்கு வைக்கப்படுவதான தகவல்கள் வந்திருக்கின்றன. திக்வெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பதிகம கடற்கரையில் நேற்று நீராடச் சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பென்னப்போவிலிருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்ட சொகுசு கார் மூலம் கொண்டு செல்லப்பட்ட சட்டவிரோதமான கடத்தல்காரர் ஒருவரின் 2 அடியாட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேலே போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீரை விற்றதற்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு உணவகத்துக்கு யாழ்ப்பாண நீராதார நீதிமன்றம் 950,000 ரூபாவை அபராதமாக விதித்திருக்கிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைகேடுகளுடன் தொடர்புடையவர்கள் என்று கூறப்படும் 461 உத்தியோகத்தர்களின் பரீட்சை கடமைகள் தடை செய்யப்பட்டு அவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலங்குகளை வேட்டையாடுவதற்காக மியோயா காப்பு காட்டில் வேட்டையாடுவோர் ஒருவரால் அமைக்கப்பட்ட வெடிமருந்து பொருட்கள் இடப்பட்ட டக்க பட்டாசு ஒன்றை வீட்டில் வளர்க்கப்படும் நாயொன்று கவ்விக்கொண்டு வந்துள்ளது. அதற்கு வர்ணம் பூசுவதற்காக பயன்படுத்தும் தூரிகையால் அதனை தட்டிய போது அந்த கக்கா பட்டாஸ் வெடித்ததில் 2 பெண்கள் காயமடைந்து புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள 300 கிலோவாட்டுக்கு அதிகமான திறன் கொண்ட சூரிய மின் படலங்களை தற்காலிகமாக செயலக்க செய்யுமாறு பலசக்தி அமைச்சர் அனுர கண்ணதிலக கோரிக்கை விடுத்திருக்கிறார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார தேசநாயக்கா தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார். இந்திய செய்திகளில் கிர்கிஸ்தானில் ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 1 தேதி வரை நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் பங்கேற்பது உறுதியாகி இருக்கிற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்து பேச்சு நடத்த வாய்ப்பு உருவாகி இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இடதுசாரி இயக்கங்களை ஒடுக்கும் நோக்கில் செயல்பட்ட தலைமைச் செயலாளர் மற்றும் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதல்வர் விஜய்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் கடிதம் எழுதியுள்ளார். டெல்லியின் சந்தர்பூரில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று முதல்வர் ரேகா குப்தா அளித்த வாக்குறுதிகள் செப்டம்பர் 15 கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி கெடு நிர்ணயித்திருக்கிறது. பள்ளி மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்களிலிருந்து சாதி பெயரை நீக்க இமாச்சல பிரதேச அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் அருகே PBCL பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் ஆலை விரிவாக்கத்துக்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து விவசாயம் காப்போம் அமைப்பு சார்பிலும் கிராம மக்கள் சார்பிலும் தமிழக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு கோரிக்கை மனு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநில வேளாண் துறை அமைச்சர் கிராதிலால் மீனாவுக்கு அவருக்கு வயது 74 பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதையடுத்து அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் இன்ஃபுளுவன்சா மற்றும் சுவாசப்பாதை தொற்றுக்குள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள், இணை நோயாளிகள் எளிதில் அத்தகைய பாதிப்புக்குள்ளாவதாகவும் இதை தவிர்க்க முகக்கவசம், தடுப்பூசி அவசியம் என்று அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்து இன்று காலை வினாடிக்கு 6,500 கன அடியாக உள்ளது. பரிசல் இயக்க விதிக்கப்பட்டிருந்த தடை தொடர்ந்து 12 நாளாக நீடிக்கப்பட்டுள்ளதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பரிசல் ஓட்டுவோர்கள் வேதனை அடைந்துள்ளார்கள்.
தமிழகத்திலிருந்து கைலாய யாத்திரை சென்று நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் ஆகஸ்ட் முதலாம் தேதியே தங்கள் பயணத்தை திட்டமிட்டிருந்த நிலையில் சீன நாள்காட்டியால் தேதி மாற்றப்பட்டதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரை தொடர்ந்து இந்தியா அங்கு 10 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்திருக்கிறது. இந்தியாவின் கான்பூர் நகரில் சாக்லேட் தின்பண்டங்களை மக்கள் அவசரமாக அள்ளிச் செல்லும் காணொளி வெளிவந்துள்ளது. அவை காலாவதியான தின்பண்டங்கள் என்று நம்பப்படுகிறது. பாங்கி தொழிற்பேட்டையில் உள்ள குப்பை மேட்டில் தின்பண்டங்கள் குவிந்து கிடந்தன. அவற்றை யார் அங்கு வீசியது என்பதை காவல்துறை தற்போது விசாரித்து வருகிறது. குடியேற்ற கொள்கைகளை அமெரிக்கா கடுமையாக்கி வரும் சூழலில் அமெரிக்க கல்லூரிகளில் உயர்கல்வியில் சேரும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை காட்டிலும் 2025-2026 ஆண்டில் 15% சரிந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அசாம் மாநிலம் கச்சார் மாவட்டத்தில் 168 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை அசாம் ரைபிள்ஸ் மற்றும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்தினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆந்திரத்தில் தனியார் பயணிகள் பேருந்தொன்று ஓட்டோ மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டோவில் இருந்த 7 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள். பதவியை தவறாக பயன்படுத்தும் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி சஞ்சீப் பிரகாஷ் சர்மாவை உடனடியாக இடமாற்றம் செய்ய கோரி உச்சநீதிமன்ற நீதிபதி சந்தீப் மெத்தா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1 சவரன் 119,520 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,940 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்புவதற்கு எந்தொரு குறிப்பிட்ட காலக்கெடுவும் இல்லை, எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேந்திர உறவுகளை மீண்டும் முன்னெடுக்கும் முயற்சியாக கத்தார் வெளியுறவு அமைச்சரும் பிரதமருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் யாசிம் அல் தானி இன்று ஈரானுக்கு பயணத்தை மேற்கொள்ளுகிறார். அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏ இயக்குநர் ஜோன் ராட்கிளிப் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அந்த நாட்டு உளவு அதிகாரிகளை நேரில் சந்தித்து ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். மேற்காசியாவில் நிலவும் மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டுவர இந்தியாவும் சீனாவும் முக்கியமான வகையில் உதவ முடியும் என்று அமெரிக்க முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஹிலாரி கிளிண்டன் தெரிவித்திருக்கிறார். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தன்சானியாவின் துணை அதிபர் இமானுவேல் சிம்பி செப்டம்பர் 4 முதல் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பற்றி நாடு கடத்தப்பட்ட 2 ரஷ்ய செய்தியாளர்கள் நூலொன்றை எழுதியுள்ளார்கள். அந்த நூல் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பிரெஞ்சு இலக்கிய விருதை வென்றுள்ளது. ப்ரீ ஸ்ட்ராஸ்புக் விருது இந்த ஆண்டுதான் அறிமுகம் கண்ட சூழலில் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் மருத்துவமனை தீபத்து குறித்து புதிய தகவல்கள் வந்துள்ளன. குளிர்சாதன கருவியில் தீ தொடங்கியதாக மருத்துவமனை பேச்சாளர் கூறியிருக்கிறார். அருகில் உயிர்வாய்வு இணைப்பு இருந்ததால் தீ இன்னமும் வேகமாக பரவியதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிள்ளை பாதுகாப்பு பற்றிய சர்ச்சையை தீர்க்க முயலும் மெட்டா நிறுவனம் இழப்பீடு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. நிறுவனம் 16.68 பில்லியன் டாலர் வரை வழங்கக்கூடும் என்று குறிப்பிடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் 50 கிளி முட்டைகளை கடத்த முயன்ற தாய்லாந்தை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரான்சில் சாலையில் சென்று கொண்டிருந்த பாதசாரிகள் மீது காரை மோதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவத்தில் ஒருவர் இறந்தார், 10 பேர் காயமுற்றார்கள். 7 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. நேபாளம் திபெத் எல்லையில் ஏற்பட்ட மோசமான வெள்ளத்தில் காணாமல் போனவர்களில் 100 கணக்கானவர்கள் சுற்றுப்பயணிகள். அவர்களில் பலர் அங்கு யாத்திரைக்கு சென்றவர்கள் என்று நம்பப்படுகிறது. வெள்ளத்தில் இதுவரை 160 பேர் இறந்ததாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. 100க்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நேபாள திபெத் எல்லையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்துக்கு நிலநடுக்கம் காரணமல்ல, பனிப்பாறை சரிவே காரணம் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவித்திருக்கிறது. ஆபத்தான உணவு முறையை கடைபிடித்த பெண் நடக்க முடியாமல் தற்போது தவித்து வருகிறார். அவர் 15 நாட்களுக்கு தண்ணீர் மட்டுமே அருந்தியதாக குறிப்பிடப்படுகிறது. சில முறை குனிந்து எழுந்தாலே மூச்சு வாங்கும், 200 தடவை செய்தால் அதைத்தான் ஒரு நிறுவனம் தனது ஊழியரை செய்ய சொல்லியிருக்கிறது. இந்த சம்பவம் சீனாவில் நடந்திருக்கிறது.
ஆப்பிள் நிறுவனத்தின் வருடாந்த நிகழ்வு எதிர்வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் ஐபோன் 18 ப்ரோ மற்றும் ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் உள்ளிட்ட புதிய சாதனங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கினஸ் உலக சாதனை புத்தகத்தில் வியக்கும் ஒரு விசித்திரமான சாதனை ஸ்வீடன் நாட்டில் நிகழ்த்தப்பட்டுள்ளது. நிலப்பரப்பிலிருந்து சுமார் 30,607 மீட்டர் உயரத்திலிருந்து கைபேசி உரைக்குள் வைக்கப்பட்ட கைபேசி ஒன்று கீழே வீசப்பட்டுள்ளது. இவ்வளவு உயரத்திலிருந்து கீழே விழுந்ததும் அந்த கைபேசி எந்த சேதமின்றி பத்திரமாக மீட்கப்பட்டு புதிய சாதனை அதில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்டில் பாபர் அசாம் தான் 90% உடல்நலத்துடன் இருப்பதால் தன்னால் போட்டிகளில் பங்கேற்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் பந்து வீச்சாளர்களின் தரவரிசையில் ஆஸ்திரேலிய வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள். டாப் 10ல் 5 வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். US ஓபன் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருபலவ் மீரா ஆண்ட்ரிவா கூட்டணி அரையிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 383.11 ரூபாய், இந்திய பிரமதியில் 111.27 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 328.72 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.48 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 407.99 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.52 ரூபாய், 1 ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 446.67 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.74 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.76 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.76 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்சலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
4: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais
5: 11 à 13 Rocaille 75 000 du Paris
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
4: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து.
7: நேரம் சரியாக 10:20 ஆகிய ராஜ்யத்தில் 9:20 அன்புறவுகள் இந்த நேரத்தில் வானலையில் மலர்கின்றது. பேராசிரியை பர்வின் சுல்தானா அவர்கள் ஆற்றிய மிகப்பெரிய விஷயம் இதுதான் என்ற தலைப்பில் உங்களுக்காக வானலையில் கேளுங்கள் அன்புறவுகள்.
8: பெரிய விஷயம் எது இந்த உலகத்தில், எது பெருசுன்னு தெரியல முருகனுக்கு. முருகப்பெருமானார் கேட்கிறார் அவ்வையாரிடத்தில். அவ்வை முருகப்பெருமானுக்கு சொன்ன ஒரு பாட்டை நான் சொல்றேன். அவை சொன்ன பதில அப்படியே சொல்றேன். வள்ளுவன் கிட்ட கேட்டவங்க, எது பெருசு? காலத்தால் செய்த உதவி. உலகத்தை விட பெருசுங்கிறான் காலத்தால் செய்த உதவி. ஞானத்தின் மான பெரிதுங்கிறான். சரி, உண்மையாவே எது பெருசு? அவை என்ன சொல்றான் பாப்போம். பாருங்களேன், அவ பட்டியல் போடுறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பட்டியல். என்ன பட்டியல் அது? பெரிது பெரிது, புவனம் பெரிது. அப்போ உலகத்தை படைச்சவன் அதோட பெரியவன் தானே. இந்த ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு. ரொம்ப கூர்மையா கவனிச்சா உங்களுக்கு மனப்பாடம் புரிஞ்சிடும். நான் அப்படி கூர்மையா கவனிச்சா மனப்பாடம் பண்றேன். பெரிது பெரிது, புவனம் பெரிது, புவனமோ நான் முகன் படைப்பு. சரி, நான் முகன் தான் பெரியவனா? நான் முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன். திருமால் தான் பெரியவனா? போ, திருமால் அலைக்கடல் துயின்றோன். அலைக்கடல் தான் தாங்குதா? கடல் தான் பெருசா? அலைக்கடலோ சிறுமுனி கலசத்துள் அடக்கம். அகத்தியர் கமண்டலத்தை பிடிச்சிட்டு. சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமண். புவியோ அரவினுக்கு ஒரு தலைவாரம். அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். உமை அவள் ஈசனுள் ஒடுக்கம். ஈசன் தொண்டருள் ஒடுக்கம். தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? தொண்டுதான் பெருசு. ராம இப்படி நிக்கிறான், ஆஞ்சநேயர் நிக்கிறார். ஆஞ்சநேயர் கிட்ட வந்து ராமன் சொன்னாரா, நான் உன்னை கட்டி பிடிச்சிட்ட, நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு. ஒன்னு செய், நீ என்னை கட்டி பிடிச்சிக்கோ, பொருந்துற புல்லுக அப்படின்னு இப்படி நிக்கிறார் ராமன். ஆஞ்சநேயர் அப்படி கட்டி பிடிச்சிட்டார். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஆஞ்சநேயர் நெஞ்சு திறந்தா ராமன் இருக்கிறார். ராமனோடு சேர்ந்து இருக்கிறார் ஆஞ்சநேயருக்கு விஸ்வரூபம் கிடைக்கிறது. தொண்டரின் பெருமைதான். இந்த உலகம் வாழ்வது தொண்டர்களால் தான். அதிகார வர்க்கத்தினரால் இந்த உலகம் வாழவில்லை, ஆளப்படுகிறது. இந்த உலகம் வாழ்கிறது என்றால் தொண்டுள்ளம் படைத்தவர்களால் மட்டும்தான் இந்த உலகம் வாழ்கிறது என்று உலக்க சொன்னதனால் புராணங்களிலேயே இந்த புராணம் தான் பெரிய புராணம். பெரிய புராணம். 63 நாயன்மார்களை பற்றிய குறிப்பு. நான் இதுல ஒரு விஷயத்தை கூடுதலா சொல்றேன். சேக்கிழார் யார் தெரியுமா? நம்ம நாட்டினுடைய மேனாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய மேனாள் முதலமைச்சர். முதலமைச்சராக குலோத்துங்க சோழனிடம் இருந்தவர். 12 காலமாக பயணம் செய்தவர். பயணம் செய்து பயணம் செய்து அவர் தேடிய பயண குறிப்புகளும் அங்கே கிடைத்த வரலாறுகளும் தான் அவர் 63 நாயன்மார்களினுடைய வரலாறாக அந்த திருத்தொண்டர் புராணத்தை தொகுத்து கொடுக்கிறார். எனக்கு என்ன தெரியுமா, இந்த உலகத்திலேயே நான் சத்தியமா சொல்றேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆணா பிறந்திருக்குமா, பெண்ணா பிறந்திருக்குமா, இந்தியரா பிறந்திருக்குமா, முஸ்லீமா பிறந்திருக்குமா, தமிழ்நாட்டில் பிறந்திருக்குமா, இதெல்லாம் வரம் தான். ஆக சிறந்த வரம் எது தெரியுமா? எனக்கு எது படிச்சாலும் புரியுது. எவ்வளவு பெரிய விஷயம் கல்வி, எவ்வளவு பெரிய விஷயம். சொன்னா புரியுது, இது சரியா? வா படிச்சு பார்க்கலாம். படிச்சா இல்லையே, சொன்னது தப்பா இருக்குது, இது சரியா இருக்குது, புரியுது. அதனால படிங்க. படிக்க வைங்க. பெரிய புராணத்தை அண்ணா வந்து எனக்கு இந்த பணி கொடுத்துட்டார். ஒரு 24 நாள் அதனுடைய ஏறுகிறேன். நான் பேசணுமே, படிக்காம பேச முடியாத, தேடி தேடி படிக்கிறேன். அப்புறம் பேசணுங்கிற எல்லையை கடந்து அதில் கரைய தொடங்குகிறேன். என்ன மதம்ங்க செத்தா தெரியும், நீங்க யாரு நான் யாருன்னு? உலகத்துக்கு இல்ல நமக்கு. எங்கயா சந்திப்போம்ல, அப்ப பேசுவோம்ல. எவ்வளவு முட்டாள்தனமா இருந்துட்டோம். இந்த பெரிய புராணம் அதை சொல்கிறது, வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்கிறது. 63 நாயன்மார்களை வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறாருங்க. எனக்கு இதுல என்ன தெரியுமா, ஆச்சரியத்திலையும் ஆச்சரியங்க. 3 பெண்கள் தான். காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், இசைஞானியார், திலகவதியார் கூட நாயன்மார் இல்லை, தீட்சை கொடுத்தவங்க தான் அவங்க அப்பர் சுவாமிகளுக்கு. இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர்ல இசைஞானியார் கூட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அம்மா விட்டுடுங்க. இந்த மத்த 2 பேர் இருக்காங்களே, கூன் பாண்டியருடைய மனைவி மங்கையர்க்கரசி, பரஞ்சோதியனுடைய மனைவி காரைக்கால் அம்மை, இந்த 2 பேருக்குமே சிக்கலே புருஷன்தான், வீடு தான் சிக்கலே. இந்த சிக்கல்கள் இருந்து வெளியில வந்தவங்க தான் 2 பேரும். இதை இன்னைக்கு சொன்னா ஏத்துக்குவீங்களா? வீடு தான் சிக்கல், வீட்டுல இருந்து வெளியில வந்தா நாயன்மார் ஆகலாம்னா? அந்த 2 பேர் என்ன பாடுபட்டு இருக்காங்க. செயற்கரிய செய்தார் மங்கையர்க்கரசி, செயற்கரிய செய்தார் காரைக்கால் அம்மை. நான் இன்னைக்கு வரலாறை சொல்லுகிறேன். நம்முடைய தமிழ்நாட்டின் பக்தி இயக்கத்தை முன்னெடுத்து சைவம் தழைக்க பாடுபட்டவர்களில் முன்னத்தி ஏர் பிடித்தவர்களில் ஒருத்தி காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாருடைய முயற்சியினால் தான் இன்றைக்கு தமிழகத்தில் பக்தி என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதை துணிச்சலாக சொல்ல முடியும். இன்னொருவர் திருமூலர். இந்த திருமூலரும் காரைக்கால் அம்மையாரும் கொண்டெடுத்த பக்தி இயக்கம். அதற்கு பிறகு திருஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் மாணிக்க வாசகராலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் முன்னெடுக்கப்பட்டது சைவக்குறவர் நால்வர். இந்த போராட்டங்களுக்கு பிறகுதான் பாடல் பெற்ற திருத்தலங்களாக பல திருத்தலங்கள் நமக்கு கிடைத்து இன்றைக்கு அன்னார்ந்து பார்க்கக்கூடிய சைவ திருத்தலங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இதோ இந்த புராணத்தில் உலா வருகின்ற அத்தனை வரலாற்று புருஷர்களாலும் வரலாற்று பெண்மணிகளாலும் இது நிகழ்ந்தது. நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோபுரத்தை இப்படி பாக்குறேங்க. நான் இன்னைக்கு வரலாறு சொல்றேன். இந்த கோபுரம் இருக்குல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, புனையப்பட்டிருக்கக்கூடிய, அதில் செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகள் இருக்குல்ல. இன்னும் 100,000 ஆண்டு போனாலும் தமிழ்நாட்டில் இருந்து இந்த சிந்தனையை யாராலும் எடுத்துவிட முடியாது என்கின்றபடிக்கு நிமிர்ந்து நிற்கிறது கோபுரம். இது அரசியல் அல்ல, இது இந்த மக்களின் வாழ்வியல் நெறி, நம் நாட்டு மக்களின் வாழ்வியல் நெறி. சமயம் என்பது ஜாதிக்குத்தான் நாம் எதிராக போராட வேண்டும் தவிர சமயங்களுக்கு எதிராக போராட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது பெரிய புராணம். பெரிய புராணத்தை வாசித்து வாசித்து உள்ளே போகின்ற பொழுது ஒரு ஆச்சரியமான செய்தி வருகிறது. இப்படிலாம் செய்ய முடியுமா? ஒருவரால் இந்த செயற்கரியதை செய்ய முடியுமா? எங்க வீட்டில் நான் மேல் தளத்தில் குடித்த இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு அம்மா, யாரோ ஒருத்தங்க வந்து இந்த பூஜை பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில். அந்த அம்மா உணர்ச்சி வசப்பட்டு இந்த பூஜை செஞ்சாங்கல்ல அவங்களுக்கு 15,000 புடவை புதுசாக வாங்கியிருக்கு தான் பொண்ணு கல்யாணத்துக்கு. அதுவும் பட்டு வேஷ்டியும் அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காருக்கும். அதை எடுத்து அவங்க 2 பேருக்கும் தட்சணையாக கொடுத்துருச்சு. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் கொடுத்ததுலேருந்து இந்த அம்மாவுக்கு மனசே சரியில்லை. உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்துருக்க கூடாதோ, 2வது நாளே ஹார்ட் அட்டாக்ங்க அதுக்கு. தான் கொடுத்துட்டோம் அப்படிங்கறத யோசிச்சு யோசிச்சு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அதுக்கு. எண்ணியர் எண்ணியாங்க எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரிய, எது செய்தாலும் தன்னுடைய எண்ணத்தின் பலத்தினால் அது செய் என்று சொல்லக்கூடிய பாத்திரங்களை நமக்கு அறிமுகம் செய்கிறது பெரிய புராணம். உலகத்தில் எது ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொன்னா வாக்கு காப்பாத்துறது ரொம்ப பெருசுங்க. அதனால தான் இஸ்லாமியர்களுக்கு தாலியோ மெட்டியோ எதுவுமே கிடையாது. கல்யாணம் அப்படின்னு வாக்குதான், இந்த வாக்கில் அப்படி நிற்பாங்க. வாக்குதான் பிரியணும்னாலும் வாக்குதான். சொல்லான் சொல்லில்லான் இறைவன் நிற்கிறான். சொல்றாரு பட்டினத்தார், 3 பேரை சொல்றாரு. 3 பேரில் அவர் சொல்லுகின்ற நான் காதலிருந்த ஊசியும் கடை தெருவுக்கு வாராதுன்னு சொன்ன பட்டினத்தார், எல்லாவற்றையும் துறந்த பட்டினத்தார். நான் இங்க நிறுத்துறேன். நமக்கிட்டையும் அந்த துறவு இருக்கு, ஆனா முழுமையா இல்லை. சில பேர் துறவுன்னு சொன்னா கூட என்னால் ஒத்துக்கிறது இல்லை. துறவுன்னா அந்த சாமியார போறது இல்லை. நான் விட்டுட்டேன், நான் இதை விட்டுட்டேன், நான் இதை செய்யறதில்ல, அதை விட்டுட்டேன் அப்படி சொல்றோம்ல. நீங்க உண்மையாவே ஒரு விஷயம் விட்டுட்டீங்கன்னா அதுக்கு ஒரு அளவு கோலி இன்னைக்கு பரவின் சுல்தான் கொடுத்துட்டு போறேன். உண்மையாவே ஒரு விஷயம் விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லன். என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப சிம்பிள். இப்படி இப்படி சொன்னா புரியாது. நான் சொன்னேன்ல இப்படி சொன்னாலும் எனக்கு புரியுங்கிறது, அது 30 கால என்னுடைய பயிற்சி. ஆனா இதுக்கு விளக்கம் சொன்னா இனிப்பாயிருவீங்க. இப்போ என்ன விளக்கம் தெரியுமா? நீ எந்த பொருளை விடுகிறாயோ அந்த பொருளை விட்டதனால் வந்த துன்பம் உன்னை தொடவில்லை என்றால் நீ உண்மையில் அதை விட்டு விட்டாய் என்று பொருள். எதை துறக்க வேண்டும் என்றால் நீ எதை துறந்தாயோ அதனால் வரக்கூடிய துன்பம் உன்னை அணுகக்கூடாது. ஆனா இந்த அம்மாவுக்குல கொடுத்துருச்சு தானம், திறந்துருச்சு ஒரு பொருளை. ஆனா துன்பம் வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அப்ப அதை திறக்கல. லெட் இட் கோ என்ற சொல் இருக்குல்ல, இதுவும் கடந்து போகும்ங்கிற சொல் இருக்குல்ல, அதுதான் துறவு. நான் ரொம்ப நெகிழ்ந்து இதை சொல்லுகிறேன், பட்டினத்தார் எல்லாவற்றையும் விட்டார், எல்லாத்தையும் விட்டுட்டார். பெரும் பணக்காரர், பெரும் செல்வந்தர், எல்லாத்தையும் விட்டு அவரால் கூட ஒரு விஷயத்தை விட முடியல. ஒரு விஷயத்த இல்ல, என்னால சில விஷயங்களை விட முடியலன்னு பட்டியல் போடுறார். வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சுழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், நாளாயில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். இந்த மூணு விஷயம் சொல்றார். வந்து ஒருத்தன் குழந்தை கேட்கிறாருங்க, தர முடியுமா? சீரால் விளையாடிட்டு இருக்குது புள்ள, இவர் யார் வந்தாலும் சிவனடியார்னு சொல்லிட்டாரு, சோறு போடுவார், சாப்பாடு போட்டுருவார், அவர் எது கேட்டாலும் கொடுப்பார். சிறு தொண்டர், அந்த சிறு தொண்டர் சிவனடியார் சிவனாகவே வருகிறார், சிவனே வர்றார். சிவனடியார் என்ன சாப்பிடுறீங்க? உள்ளக்கறி. திருவெங்காட்டு நங்கை மனைவி நேரா உள்ள போய் உள்ளக்கறி கேட்கிறாங்க. எனக்கு எங்க தெரியுமா நடுங்குது, இப்ப பேசும்போதே நடுங்குது எனக்கு. ஏன்னா புள்ளக்கறி சமைச்சு கொடுத்தாருல, அவரு நாயன்மார் பரிமாறினவர், வெட்டி சமைச்சால திருவெங்காட்டு நங்கை, அவன் நாயன்மார் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெண்கள், நம்மளாம் யாருன்னு சொல்றா தெரியுமா செக்கிழார்? நம்ம யாருன்னா மண்ணின் வேரணையர் மகளிர். ஒரு மரம் இருக்குன்னா அடிமரம் தெரியும், கிளை தெரியும், எல்லாம் தெரியும், காய் தெரியும், கனி தெரியும், எல்லாம் தெரியும். வேறு தெரியுமா? தெரியாதுல்ல. பெண்கள் எல்லாம் வீட்டுல வேறு மாதிரி, வெளியில தெரியாது, ஆனா அதை தாங்கி நிறுத்துறதே வேறுதான் சொல்றார். செயற்கரிய செய்தளவு இவர்களால் முடியாது, பெண்களால் முடியும். இவங்க தானே மாலை போடுறாங்க, மலை ஏறது யாரு? இவங்க தானே மாலை போடுறாங்க, விரதம் இருக்கிறாங்க. இவங்க விரதம் இருந்தா வீட்டுல யார் விரதம் இருக்கிறது? வீட்டுல யாரு சாமி கும்பிடுறது? வீட்டை யார் சுத்தமா வச்சிருக்கிறது? சாமி வருவாரு இன்னைக்கு 48 நாள் நோ நான் வெஜிடேரியன் சொல்றது யாரு? பாருங்க, புள்ளக்கறி வேணும்னு சொல்றாருங்க, குழந்தை வெளியில விளையாடிட்டு இருக்கு, நீங்க அதை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கொலை நடுங்கிறோங்க. அது அந்த அம்மா கொண்டு வந்த அந்த பிள்ளை அப்படி நிறுத்துது. ஏன்னாங்க 5-6 வயசுங்க சின்ன பிள்ளை, பேரழகன் இப்படி இந்த தாவா கிட்ட இப்படி தூக்கி இப்படி நிறுத்தி இப்படி முகத்தை பாக்குது. முத்தம் கொடுக்கணும்னு தோணுதுங்க அதுக்கு, அந்த அம்மாக்கு கடைசியா போறானே முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. பிரசாதம் எச்சில் படக்கூடாது, முத்தம் கொடுக்கலையா? இப்படி சொல்லுதுங்க இலக்கியம். எனக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அந்த டைம்ல. சரி, நான் அந்த அம்மா சமைச்சிருச்சுங்க, அந்த பையன் கிட்ட கேக்குறாங்க, அந்த பையன் சரின்ட்டான். எனக்கு எங்க தெரியுமா, நான் புகழற ஒரு ஆசிரியரா, ஒரு தாயா, ஒரு பெண்ணா, நாம ஜெயிக்கிறோங்கிறது இல்லைங்க முக்கியம். நாம ஜெயிக்கிறதுக்கு சில பேர் அனுமதி கொடுக்குறாங்க பாருங்க, அவங்கள நம்ம மறந்துடுறோம். அந்த குழந்தை சரின்னு சொல்லிச்சுங்க, வெட்டு பெற்றது அந்த குழந்தை தான். அந்த குழந்தை சரின்னு சொல்லுது, சரிமா அப்படிங்குது. வெட்டிட்டாங்க, ஐயோயோ அது சொல்லும் பொழுது சொல்லணும் பார்க்கணும். வெட்டுறது இவரு தான், யாரு சிறு தொண்டர் தான் வெட்டுறாரு. காலை பிடிச்சது அம்மாவா? அப்ப அடி படி படிச்சு பாருங்க, படிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். இது எல்லாம் என்ன தெரியுமா, இது நடந்ததா நடக்கல, அதெல்லாம் பக்தி என்று ஒன்று வந்து விட்டால், இலக்கை என்று ஒன்று வந்து விட்டால், எதையெல்லாம் அறுக்கணும், எதையெல்லாம் விட்டுக் கொடுக்கணும், விட்டுக் கொடுத்து விடவே முடியாதபடிக்காக இருப்பவை எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பதுதான் பெரிதினும் பெரிது. விட்டுக் கொடுக்க முடியாதுங்க. இதுல டாப் ரேஞ்ச் எங்க போறாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு த்ரில்லர் மூவி பாக்குற மாதிரியே இருக்கும். அந்த புராணத்தை படிச்சா லேயர் லேயரா போகுதுங்க. சமைச்சிட்டாங்க, ஆனா அம்மாவால தலை சமைக்க முடியல. அம்மா இல்ல வந்தவன் சிவன்ல பரிமா எல்லாம் நிலையில பாக்குறாரு. எல்லாம் இருக்கு, தலை தலைக்கறி இல்ல, தலைக்கறி கொண்டு வா. அதாவது கடைசி வினாடி வரைக்கும் விடணுங்க, அப்போதாங்க இறையொருள் கிடைக்கும். பிடிச்சுக்கிட்டே இருந்தா திரௌபதி கிடைச்சதா? கிருஷ்ணான்னு விட்டால வந்துருச்சு. அலைஞ்சிட்டே இருந்தாங்களே ஹாஜரா, இங்கைக்கும் அங்கைக்கும், சவா மருவா சவா மருவான்னு அலைஞ்சிட்டே இருந்தாங்களே. சை 7 முறை அலைஞ்சாங்களே, கடைசியா உயிர் போற நேரத்துல யாழ்லா அப்படின்னு உடனே அந்த இஸ்மாயில் கால அப்படி தட்டினாரு, சம்சம் வந்துச்சு. கடைசி நெருப்புல இறங்கி கால் வச்சதுக்கு அப்புறமா தானே நெருப்பு அணைஞ்சது. இறைவா என்னை ஏன் கைவிட்டீர்னு கடைசி வினாடியில அப்படி போன அப்புறமா தானே உயிர் தெழுந்தார். நான் சொல்றேன், பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற இந்த தலைப்பில் பெரிய புராணத்தை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது ஒரு வினாடி கூட சந்தேகம் இல்லாமல் 100% விடுறீங்களா? அங்கே ஆரம்பிக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய உன்னதம். 100% விட்டுறணும். ஒரு பாயிண்ட் கூட இல்லாம விடுறாங்க. அவ தலைக்கறி சமைச்சு வச்சு வச்சு வச்சிடறா. வச்ச உடனே சாப்பிட உட்காந்தவர் கேட்டாரு, எங்க உங்க பிள்ளை எப்படி இருக்கும்? அமைதியா இருக்காங்க ரெண்டு பேரும். கூப்பிடுங்க வருவாங்க. அம்மா அழுறா, எப்படி வருவான்? சீராளா கூப்பிடு, சீராளா கூப்பிட்டு புள்ள ஓடி வந்துருச்சு வெளியில இருந்து. அப்படி சொல்லுது பெரிய புராணம். நீ பெரிதிலும் பெரிய விஷயங்களை செய்தால் இறைவன் அதை விட பெரிய விஷயங்களை உனக்கு செய்வான் என்பது அவனுக்கு முன்னால் நீ தாழ்பணிய வேண்டுமே, முழுமையாக உன்னை ஒப்படைக்க வேண்டுமே. ரூமி சொல்கிறார், சில நேரங்களில் தொழுகையில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது. அப்படியே அப்பா வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க, தூங்க மாட்டீங்க இன்னைக்கு, தூக்கம் வராது. தொழுகை எல்லாம் தொழுகை அல்ல, தொழுகையில் சில வினாடிகள் தான் தொழுகை நடக்கிறது, கனெக்ஷன் இருக்குல்ல அதுக்கு எப்பவா தான் வரும். சில பெரிய விஷயங்கள் எல்லாம் யோசனை எங்க அப்பாங்க கவிஞர், அவர் ஆணியம் படிக்க அடிக்கடி வந்துட்டு போவார். இங்க நடக்கும் எல்லாம் முஷாயிரம் நிறைய நடத்துவீங்களே. அப்பா இங்க வந்துட்டு போவார், எனக்கு சின்ன வயசுல தெரியும். இந்த இனிப்பு மிட்டாய் வாங்கிட்டு வந்தாலே வானம் படிக்க போயிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். அவர் சொன்னாருங்க, மரணம் அடைகிற அந்த தருணத்துல சொன்னார். இதை பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். 8:10 இருக்கிறார், 7 கவிதை சொன்னாருங்க அப்பா. அப்ப ட்ரூ கவிஞன், உண்மையான கவிஞர். தாரியக் நே மாசி கே வோ தௌர் பி தேகே ஹே லம்ஹோ நே கதா கீ தீ சதியோ நே சஜா பாயி. ஹே அப்பா, காலம் தன் பேரேட்டில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. அர்த்தம் பெரிய விஷயம், அதை புரிஞ்சுக்கிட்டா. யார் ஒருவர் வினாடிகளை காப்பாற்றிக் கொள்கிறார்களோ அவர்கள் யுகங்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். முழுமையாக தன்னை ஒப்படைத்தல் அந்த பின் பாயிண்ட்ல நிக்கிறது இருக்குல்ல, வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் முடியாதுப்பா என்னாலங்கிற. அடுத்தது, மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். நான் பெண், எனக்கு அந்த நிலைப்பாட்டில் முழுமையான அறிவு இல்லை. படித்ததை பெற்ற அறிவை பகிர்கிறேன். பெண்களுக்கெல்லாம் அந்த நிலை வேறு, தாய்மை என்கின்ற நிலை உண்டு. எங்களுடைய நிலைப்பாடே பயாலஜிக்கலாவோ சைக்கலாஜிக்கலாவோ பிசியாலஜிக்கலாவோ வேற, ஆண்கள் என்பவர்கள் வேறு. அவர்களுடைய சைக்காலஜி, அவர்களுடைய பிசியாலஜி, அவர்களுடைய பயாலஜி வேற. திருநீலகண்டர் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஆனால் பிற பெண்களின் மீது இச்சை. ஒரு முறை அவர்கள் அந்த இச்சையை நுகர்ந்து விட்டு வருகிறார்கள். ஒன்னும் இல்ல, வீட்டுக்கு வந்துட்டு மனைவியை அழைக்கிறார். மனைவிக்கு தெரிந்து போனது இவர் சரியா இல்ல, அவர் தொட அனுமதிக்கல. தொட அனுமதிக்காத பொழுது என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? எம்மை தீண்டு வீராயின் திருநீலகண்டம். என்ன தொடக்கூடாது, சாமி மேல சத்தியம், சிவன் மேல சத்தியம். அவர் அப்படியே நின்னாருங்க, திருநீலகண்டம் தான் நின்னார். என்னைன்னு சொல்லல அந்த அம்மா, எம்மைன்னு எம்மைன்னு சொன்னதால் இனிமேல் என் வாழ்க்கையில் பெண்களை தீண்ட மாட்டேன் என்ற சத்தியத்தை அந்த வினாடியில் எடுத்தார் திருநீலகண்டர். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன்ங்கிறாரு பட்டினத்தார். குழந்தை வெட்டி தர முடியாது, இளமையை துறக்க முடியாது. பெரிய புராணத்தில் வந்தவர்கள் எல்லாம் இதையெல்லாம் செய்தார்கள், செயற்கரியதை செய்தார்கள். நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மனிதர்கள் சில சாதனைகளை செய்கிறார்கள். எனக்கு இன்னும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்குங்க, அது திருமூலர் பேரறிஞர் அண்ணா. எப்பொழுதே அவருடைய வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒன்றே குலம், அவர் சொன்னதுதான், திருமூலர் சொன்னதுதான், திருமந்திரம். எனக்கு நான் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இது ஒரு வாய்ப்பு எனக்கு முத்தமிழ் மன்றத்தில் சொல்லுவது என்பது எனக்கான ப்ரிவிலேஜ், எனக்கான பெருமை. எங்க அப்பாவுக்கு தமிழ் படிக்க தெரியாது, ஃபுல்லாக உருது தான், தமிழ் குட்டி குட்டி தான் படிப்பார். எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பிள்ளைங்கள படிக்க வச்சுதுங்க எங்கள் அம்மா. இவ்வளோ வறுமையாக இருந்தாலும் வேலைக்கு அனுப்பலை, படிக்க வச்சுட்டேன். எங்கள் 5 நல்லாயிருக்கும், கற்ற கல்வியால் நல்லாயிருக்கிறோம். 5 கல்வியை வைத்து தான் நன்றாக இருக்கிறோம். 5 நன்றாக இருக்கிறோம். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. இந்த 5 கவிதை பாட்டு இதெல்லாம் நான் மட்டும்தான் எங்கள் அப்பாவோட உட்காந்து கேட்பேன். எங்கள் அப்பா அப்படின்னாலே கவிதை சொல்கிறாருன்னு அர்த்தம், எல்லோரும் ஓடிடுவாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன். எங்கள் அம்மா அப்படின்ட்டு போயிடுவாங்க, நான் மட்டும்தான் கேட்பேன். அப்பாவுக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கும் எனக்குமான அந்த நெருக்கம்ங்கிறது கவிதை தொடர்பானது. நிறைய விஷயங்கள் சொல்வார் அப்பா எனக்கு. அப்பா சொன்ன கவிதைகள் எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி ஒரு ஒரு புக்கே போட்டுடலாம். நான் மனப்பாடமாக அதை யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன்னா போட்டுவேறேன். வக்ஸே டர்கர் ரஹோ நா ஜானே கப் பத்லேகா உஸ்கா மிசாஜ், வக்ஸே ஹே தின் வக்ஸே ஹே ராத், காலத்திற்கு பயந்து கொள்ள அதன் இயல்பு எப்பொழுது மாறும் என்று யாருக்கும் தெரியாது, காலமே இரவு காலமே பகல். இப்படியா சொல்வார் குழந்தைகிட்ட சொல்வாரு எங்க அப்பா. எங்க ரெண்டாவது ஏதாவது, எங்க அப்பா என்னுடைய அண்ணனுக்கு காலிப் தான் பேர் வச்சாருங்க. என் அண்ணனுக்கு பேர் காலிப், கவிதையில் அவ்வளவு ஆர்வம். மிர்சா காலிப் பேர் தான் அப்பா வச்சார். காலிப்னுடைய அடுத்த சிஷ்யர் தான் அல்தாஃப், ஃபர்ஸ்ட் டிசைபிள். என் அண்ணனுடைய பேர் காலி பல்தாஃப் தான். பாட்டு பிடிக்கும் அப்பாவுக்கு, அதனால என் பேர் பர்வீன் சுல்தானான்னு வச்சார். அந்த அம்மா இருக்குதுல, இன்றைக்கும் பாட்டு பாடுறாம்மா, அஸ்ஸாம்காரங்க, பத்மவிபூஷன், பேகம் பர்வீன் சுல்தானா. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன், அப்பா பாடுறேன் தான் பேர் வச்சார் போல. ஒரு நாள் என்னுடைய 8வது வகுப்பு, நான் நல்ல ஞாபகம் இருக்குது, நாங்கள் ஷீட் வீட்டில் இருக்கோம், டிப்பு ஸ்ட்ரீட், அதில் ஒரு குட்டி பால்கனி இருக்கும். சனிக்கிழமை அப்பா வந்து 50 ரூபாய் கொண்டு வருவார் எக்ஸ்ட்ரா மணி. அன்னைக்கு தான் அடுத்த நாள் வந்து கறி சாப்பாடு கிடைக்கும் எங்களுக்கு. நல்ல கறி வச்சு சமைப்பாங்க அம்மா, அந்த 50 ரூபாய் வச்சு ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பாடு. அன்னைக்கு அப்பா 50 ரூபாய் கொண்டு வரல, வீட்டில் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் சண்டை, எனக்கு நல்ல ஞாபகம். ராத்திரி 11:30 இருக்கும், அம்மா சண்டை போட்டு தூங்கிட்டாங்க, எங்க யாருக்குமே சாப்பாடு கொடுக்கல அன்னைக்கு நைட்டு. நாங்கள் எல்லாருமே அழுது தூங்கிட்டோம். அப்பா நாளைக்கு காலையில் அவள் காசு கொண்டு வரலையேன்னு சொல்லிட்டு சண்டை. அம்மா ராத்திரி 11:30 இருக்கும், என் காலை யாரும் இப்படி சுரண்ட மாதிரி எழுந்திரிச்சு பார்த்தா அப்பா எந்திரினார். நேர அப்பா பால்கனிக்கு போனார், நானும் பால்கனிக்கு போறேன். ரூம்ல என் ஜோல்னா பை இருக்கு, அம்மா எழுந்திரிச்சிட போறா, மெதுவா எடுத்துட்டு வந்தார். மெதுவா எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், திறந்து பார்த்தா இதான் பெரிய புக்கு. நான் ரத்னா கேஃப்ல இறங்கினேனா 50 ரூபாய் இருந்துச்சு, கீழே புக்கெல்லாம் போட்டு வித்தானா இந்த பெரிய புக்கு 50 ரூபான்னு சொன்னான். என் புள்ள படிக்கிற புள்ள, புக்கு வாங்கினா இவ விட மாட்டா. வாங்கிட்டேன், தமிழ்ல தான் இருக்கு, எனக்கு தெரியாது என்ன புக்குன்னு படி. அந்த லைட் இந்த மாதிரி ஒரு தெரு லைட் விழுது பல்கனியில். 13 வயசு எனக்கு, இப்படி பார்க்குறேன் என்னன்னு, என்ன புக்குன்னு, திருமூலர் அருளிய திருமந்திரம். இன்னைக்கும் அப்பாவுடைய நினைவாக அந்த புக் என்னுடைய ஷெஃப்ல இருக்கு. அப்படிதான் திருமூலர் எனக்கு அறிமுகமாகிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், படமாடும் கோவில் பகவர் கொன்றியில், நடமாடும் கோவில் நம்பருக்கதாக, நடமாடும் கோவில் நம்பர் கொன்றியில், படமாடும் கோவில் பகவர்க்கதாமே. எவ்வளோ சிந்தனை, எவ்வளோ பெரிய சிந்தனை. சாமிக்கு கொடுக்காத, கோயிலுக்கு கொடுக்காத, கோயிலுக்கு சாமி கொடுத்தா மக்களுக்கு வராது, மக்களுக்கு கொடு சாமிக்கு போயிடும். இதை ரொம்ப அழகா சொல்வார் கிருபானந்த வாரியார். அப்பெல்லாம் போஸ்ட் பாக்ஸ், போஸ்ட் லெட்டர், லெட்டர் எல்லாம் போடுற பழக்கம் இருந்த காலம். லெட்டரை போஸ்ட் பாக்ஸ்ல போட்டா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடும், நேரா போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்தா நம்ம போஸ்ட் பாக்ஸ்க்கு வராது. அப்படிம்பர், நீ போஸ்ட் பாக்ஸ்ல போடு, இது மனுஷன் கொடுக்கறதா. பழமாடும் கோயில் வந்து போஸ்ட் ஆஃபீஸா, பழமாடும் கோவில் பகவருக்கு ஒன்று ஈயில், நம்ம தெருவில் இருக்கிற போஸ்ட் பாக்ஸ்க்கு நம்ம லெட்டர் போவார்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் கோழி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் தொடர்கின்றது. இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்காக ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு ஒருவர்களை நலமாக உற்சாகமாக இருக்கின்றோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு பிரதி வியாழக்கிழமை தோறும் 10:40 11 மணி வரை கேட்டு மகிழுங்கள். நேயர்களின் ஆக்கத்தின் ஊடாக வானிலையில் வலம் பெறுகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரத்துக்கான பாடல்களை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் பாடகர் ராசலிங்கம் அவர்கள். அவர்களுக்கும் அவர் இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடல்

தசாப்த காலம். அருமையான தமிழ் பாடலை அப்படியே அச்சொட்டாக தந்தவர்கள் பி டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா. இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் யார் என்பதை நீங்களே கண்டுபிடிங்கள் அன்பர்களே. பாடல் தெரிவுகளை துல்லியமாக எங்களுக்காக பாடகர் ராசலிங்கம் அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார். அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் இந்த நேரத்தில்

அவர்களுடைய இசை மிட்டாய் மம்மி திரைப்படம், அவினாசி மணி அவர்களுடைய கவிதை வரி, மீண்டும் கே எம் சௌந்தரராஜன் பேசுகிறார்.

அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். நேயர்களுடைய ஆக்கத்தினூடாக இன்று ராஜலிங்கம் அவர்கள் தனக்கு பிடித்த பாடகர்களை தெரிவு செய்து எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். அவருக்கும் மிகுந்த இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, என்ன ராஜலிங்கம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது தூக்கத்தில் இருக்கின்றீர்களோ தெரியவில்லை, உங்களுடைய நிகழ்ச்சி வானலையில் மலர்ந்து கொண்டிருக்கின்றது இன்றைய நட்சத்திரம். இரண்டு பாடல்கள் முத்தான பாடல்கள், மூன்றாவது பாடல் என்ன பாடல் என்று பார்ப்போமா? அன்புறவுகளில் மங்களகரமான விழாக்களில் ஒலிக்கின்ற பாடல், இந்த பாடல் ஒலிக்காத இடமே இல்லை. கோவர்தனன் அவர்களுடைய இசை, சுதர்சனம் அவர் முதலாவது பாடலுக்கு தெரியும் தானே உங்களுக்கு சுதர்சனம் என்றால். அவரும் ஒரு இவருடைய கோவர்தனுடைய அண்ணா, ஏவிஎம்னுடைய செல்ல பிள்ளை, ஆஸ்தான இசையமைப்பாளர் ஏவிஎம் ஸ்டுடியோ. மீண்டும் கே.எம். சௌந்தரராஜன் பேசுகிறார்.

0: ஒலித்து பாடல் பூம்பட்டம் திரைப்படத்திலிருந்து கோமர்த்தன் அவர்களுடைய இசை, கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியில் பாடல் ஒலித்தது. பூம்பட்டம் திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய, அதாவது இசை பிரம்மா என்று சொல்லுவார்கள் ஜி ராமநாதன் அவர்கள், அவர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர், எங்களுடைய தமிழன், அவர் இசையமைத்த பாடல் கேட்டு பாருங்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் கானடா ராகத்தில் அமைந்த பாடல். சவுந்தரராஜனுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் இந்த ஜி ராமநாதன் அவர்கள்.
1: வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே.
0: சவுந்தரராஜன் எந்த இசையமைப்பாளர் சொன்னாலும் கேட்பதில்லை, ஆனால் அவருடைய வெற்றிக்காக அல்லும் பகலும் உழைத்த மனிதன் மறக்க முடியாத மனிதன்.

வைத்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நட்சத்திரம். அன்றைய நட்சத்திரமாக எழுதி கொண்டிருந்தவர்கள் பழம்பெரும் பாடகர்கள் கி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா. பாடல் தெரிவுகளை அவருக்கு பிடித்த சவுந்தரராஜன் சுசிலா பாடிய பாடல்களை முத்துக்களாக தெரிவு செய்து இங்கு எங்களுக்காக அனுப்பியிருக்கின்றார். சகோதரர் ராஜலிங்கம் அவர்கள், அவர்களுக்கும் அமது இதயபூர்வமான நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்ட நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கும் அமது இதயபூர்வமான நன்றிகள். நடைபெற்றது இன்றைய நட்சத்திரம் தொடர்ந்து வானொலியில் தொடர்கின்றது மடித்தியாள செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஜுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தியாகி பொன் சிவகுமாரனின் 76வது பிறந்த நாள் நினைவு தினம் உரும்பிராயில் உள்ள அன்னாரின் சிலையில் நேற்று காலை உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி புதகுழி விகாரம் தொடர்பில் முறையான மற்றும் சுயாதீனமான விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கை அரசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று ஆஸ்திரேலிய பசுமை கட்சியின் செனட்டர் டேவிட் சுப்ரிச் வலியுறுத்தியிருக்கிறார். செம்மணி மனித புதகுழியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளை ஆய்வுக்குட்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் புதகுழி சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க நீதியமைச்சு தீவிர நடவடிக்கை எடுத்திருப்பதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். தமக்கு நீதி வேண்டி யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் தாய்மார் போலீசாரால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டமையும் அவற்றை உள்ளே இருந்தவாறு கையடக்க தொலைபேசியூடாக பார்த்துக் கொண்டிருந்த நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காராவின் செயலையும் தமிழ் தேசிய அரசியல் கட்சியின் பிரதிகள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அணிசேரா இயக்கத்தின் 65வது ஆண்டு நிறைவு உயர்மட்ட நினைவு கூட்டத்தில் இலங்கையை பிரதித்துவப்படுத்தி கலந்து கொள்வதற்காக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர சேர்பியாவுக்கான உத்தியோர்வ விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அரச பகுப்பாய்வாளர் திணைக்களகத்தின் அறிக்கைகளை வழங்கும் நடைமுறையை விரைவுபடுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதால் அடுத்த ஒரு மாதம் அல்லது 1.5 மாதத்துக்குள் சிறைச்சாலைகளின் நெரிசல் குறைக்கப்பட்டுவிடும் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா இன்று தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கை பிரஜைகள் எந்தவித விசாரணைகளுக்கோ அல்லது கைதுகளுக்கோ உள்ளாகாமல் இலங்கையின் எந்தொரு சர்வதேச வானூர்தி நிலையத்தின் ஊடாகவும் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு தேவையான சட்ட ரீதியான தளர்வுகள் செய்யப்பட்டு விட்டதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். நாட்டின் நீதித்துறையை முடுக்கிவிட்டு மக்களுக்கு விரைவான நீதியை வழங்குவதற்காகவே அரசியல் அமைப்பில் 22வது திருத்தம் கொண்டுவரப்படுவதாக ஜனாதிபதி அன்புகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்கும் வகையிலான புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குவதே தற்போதைய காலத்தின் தேவை என்று தெரிவித்த எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, குறுகிய நோக்கங்களுக்காக நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை மாற்றி அமைக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் மற்றும் வீழ்ச்சியடைந்து வரும் மக்கள் செல்வாக்கை மீட்டெடுக்கும் நோக்கிலே ஜனாதிபதி நாடு தழுவிய ரீதியில் பொதுக்கூட்டங்களை நடத்த தீர்மானித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கிறார். கடமை நேரங்களின் போது சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது மற்றும் தொடர்ந்து இயக்க நடவடிக்கைகள் தொடர்பான உணர்திறன் வாய்ந்த தகவல்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதை தடுப்பது தொடர்பில் தொடர்ந்து திணைக்களம் விசேட சுற்றுநுட்பம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள், பிள்ளையான் தரப்பு, கர்ணா தரப்பு மற்றும் சஹ்ரானின் தவ்ஹீத் ஜமாத் ஆகிய அமைப்புகளுடன் ஆசாத் மௌலானா நேரடியாக தொடர்பில் இருந்த ஒரு தீவிரவாதி என்று தேசபக்தி தேசிய இயக்கம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. நுரலியா கிரகிரி பாவியின் நீரை பருகுவது மனிதர்களின் உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நுரலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சூரியவீர ஆராய்ச்சி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நீதியரசருக்கு எதிராக எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அமைதியாக இருப்பது கவலைக்குரியது. பிரதமர் நீதியரசருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் பாராளுமன்றத்தின் ஊடாக விசாரணைகளை மேற்கொண்டு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரும் இயலுமை காணப்படுவதாக மக்கள் ஆணைக்கான சட்டத்தரணிகள் ஒன்றியத்தின் உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி மோகான் வீரதுங்க குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை சிங்கப்பூரிலிருந்து நாடு கடத்தி அழைத்து வருவதில் இலங்கை சட்ட ரீதியான தடையை எதிர்கொண்டுள்ளதாக
புது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் அவரை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான சட்ட ரீதியான வழிமுறைகளை அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் உள்ள குழுக்கள் ஊடாக சிறுவர்கள் மற்றும் பெண்களின் தவறான காட்சிகள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களை கொள்வனவு செய்து பணத்துக்கு விற்பனை செய்யும் இணையவழி மோசடி தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கெப்பிட்டி கொல்லுவ மதவாச்சி பிரதான வீதியின் கோனமாரியவா பகுதியில் ஜீப்ரக வாகனமும் முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் குறைந்தது 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள். கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்கி அங்கு குடியேற்றுவதற்காக கூறி போலியான ஆவணங்களை வழங்கி கோடிக்கணக்கில் பணம் மோசடி செய்யும் ஊழல் வலையமைப்பு ஒன்று தற்போது பல பகுதிகளில் செயற்பட்டு வருகிறது. துபாயில் இருந்து இயக்கப்படும் இந்த மோசடியில் பெருமளவு இளைஞர் யுவதிகளே இலக்கு வைக்கப்படுவதான தகவல்கள் வந்திருக்கின்றன. திக்வெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பதிகம கடற்கரையில் நேற்று நீராடச் சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விண்ணப்பூவிலிருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்ட சொகுசு கார் மூலம் கொண்டு செல்லப்பட்ட சட்டவிரோதமான கடத்தல்காரர் ஒருவரின் 2 அடியாட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேலே போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீரை விற்றதற்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு உணவகத்துக்கு யாழ்ப்பாண நீராதார நீதிமன்றம் 950,000 ரூபாவை அபராதமாக விதித்திருக்கிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைகேடுகளுடன் தொடர்புடையவர்கள் என்று கூறப்படும் 461 உத்தியோகத்தர்களின் பரீட்சை கடமைகள் தடை செய்யப்பட்டு அவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலங்குகளை வேட்டையாடுவதற்காக மியோயா காப்பு காட்டில் வேட்டையாடுபவர் ஒருவரால் அமைக்கப்பட்ட வெடிமருந்து பொருட்கள் இடப்பட்ட டக்க பட்டாசு ஒன்றை வீட்டில் வளர்க்கப்படும் நாயொன்று கவ்விக்கொண்டு வந்துள்ளது. அதற்கு வர்ணம் பூசுவதற்காக பயன்படுத்தும் தூரிகையால் அதனை தட்டிய போது அந்த கக்கா பட்டாஸ் வெடித்ததில் 2 பெண்கள் காயமடைந்து புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள 300 கிலோவாட்டுக்கு அதிகமான திறன் கொண்ட சூரிய மின் படலங்களை தற்காலிகமாக செயலக்க செய்யுமாறு பலசக்தி அமைச்சர் அனுர கண்ணதிலக கோரிக்கை விடுத்திருக்கிறார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு ஜனாதிபதி ஆண்டகுமார தேசநாயக்கா தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார். இந்திய செய்திகளில், கிர்கிஸ்தானில் ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 1 தேதி வரை நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் பங்கேற்பது உறுதியாகி இருக்கிற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்து பேச்சு நடத்த வாய்ப்பு உருவாகி இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இடதுசாரி இயக்கங்களை ஒடுக்கும் நோக்கில் செயல்பட்ட தலைமைச் செயலாளர் மற்றும் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதல்வர் விஜய்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் கடிதம் எழுதியுள்ளார். டெல்லியின் சந்தர்பூரில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று முதல்வர் ரேகா குப்தா அளித்த வாக்குறுதிகள் செப்டம்பர் 15 கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி கெடு நிர்ணயித்திருக்கிறது. பள்ளி மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்களிலிருந்து சாதி பெயரை நீக்க இமாச்சல பிரதேச அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் அருகே PBCL பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் ஆலை விரிவாக்கத்துக்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து விவசாயம் காப்போம் அமைப்பு சார்பிலும் கிராம மக்கள் சார்பிலும் தமிழக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு கோரிக்கை மனு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநில வேளாண் துறை அமைச்சர் கிராதிலால் மீனாவுக்கு அவருக்கு வயது 74 பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதையடுத்து அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் இன்ஃபுளுவன்சா மற்றும் சுவாச பாதை தொற்றுக்குள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள், இணை நோயாளிகள் எளிதில் அத்தகைய பாதிப்புக்குள்ளாவதாகவும் இதை தவிர்க்க முகக்கவசம், தடுப்பூசி அவசியம் என்று அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்து இன்று காலை வினாடிக்கு 6,500 கனஅடியாக உள்ளது. பரிசல் இயக்க விதிக்கப்பட்டிருந்த தடை தொடர்ந்து 12 நாளாக நீடிக்கப்பட்டுள்ளதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பரிசல் ஓட்டுவோர்கள் வேதனை அடைந்துள்ளார்கள்.
தமிழகத்திலிருந்து கைலாய யாத்திரை சென்று நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் ஆகஸ்ட் முதலாம் தேதியே தங்கள் பயணத்தை திட்டமிட்டிருந்த நிலையில் சீன நாள்காட்டியால் தேதி மாற்றப்பட்டதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரை தொடர்ந்து இந்தியா அங்கு 10 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்திருக்கிறது. இந்தியாவின் கான்பூர் நகரில் சாக்லேட் தின்பண்டங்களை மக்கள் அவசர அவசரமாக அள்ளிச் செல்லும் காணொளி வெளிவந்துள்ளது. அவை காலாவதியான தின்பண்டங்கள் என்று நம்பப்படுகிறது. பாங்கி தொழிற்பேட்டையில் உள்ள குப்பை மேட்டில் தின்பண்டங்கள் குவிந்து கிடந்தன. அவற்றை யார் அங்கு வீசியது என்பதை காவல்துறை தற்போது விசாரித்து வருகிறது. குடியேற்ற கொள்கைகளை அமெரிக்கா கடுமையாக்கி வரும் சூழலில் அமெரிக்க கல்லூரிகளில் உயர்கல்வியில் சேரும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை காட்டிலும் 2025-2026 ஆண்டில் 15% சரிந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அசாம் மாநிலம் கச்சார் மாவட்டத்தில் 168 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை அசாம் ரைபிள்ஸ் மற்றும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்தினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆந்திரத்தில் தனியார் பயணிகள் பேருந்தொன்று ஓட்டோ மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டோவில் இருந்த 7 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள். பதவியை தவறாக பயன்படுத்தும் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பிரகாஷ் சர்மாவை உடனடியாக இடமாற்றம் செய்ய கோரி உச்சநீதிமன்ற நீதிபதி சந்தீப் மெத்தா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,19,520 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,940 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்புவதற்கு எந்த ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவும் இல்லை, எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேந்திர உறவுகளை மீண்டும் முன்னெடுக்கும் முயற்சியாக கத்தார் வெளியுறவு அமைச்சரும் பிரதமருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் யாசிம் அல்தானி இன்று ஈரானுக்கு பயணத்தை மேற்கொள்ளுகிறார். அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏ இயக்குநர் ஜோன் ராட்கிளிப் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அந்த நாட்டு உளவு அதிகாரிகளை நேரில் சந்தித்து ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். மேற்காசியாவில் நிலவும் மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டுவர இந்தியாவும் சீனாவும் முக்கியமான வகையில் உதவ முடியும் என்று அமெரிக்க முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஹிலாரி கிளிண்டன் தெரிவித்திருக்கிறார். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தன்சானியாவின் துணை அதிபர் இமானுவேல் சிம்பி செப்டம்பர் 4 முதல் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பற்றி நாடு கடத்தப்பட்ட 2 ரஷ்ய செய்தியாளர்கள் நூலொன்றை எழுதியுள்ளார்கள். அந்த நூல் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பிரெஞ்சு இலக்கிய விருதை வென்றுள்ளது. ப்ரீ ஸ்ட்ராஸ்புக் விருது இந்த ஆண்டுதான் அறிமுகம் கண்ட சூழலில் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் மருத்துவமனை தீபத்து குறித்து புதிய தகவல்கள் வந்துள்ளன. குளிர்சாதன கருவியில் தீ தொடங்கியதாக மருத்துவமனை பேச்சாளர் கூறியிருக்கிறார். அருகில் உயிர்வாய்வு இணைப்புகள் இருந்ததால் தீ இன்னமும் வேகமாக பரவியதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிள்ளை பாதுகாப்பு பற்றிய சர்ச்சையை தீர்க்க முயலும் மெட்ரா நிறுவனம் இழப்பீடு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. நிறுவனம் 16.68 பில்லியன் டாலர் வரை வழங்கக்கூடும் என்று குறிப்பிடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் 50 கிளி முட்டைகளை கடத்த முயன்ற தாய்லாந்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரான்சில் சாலையில் சென்று கொண்டிருந்த பாதசாரிகள் மீது காரை மோதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவத்தில் ஒருவர் இறந்தார், 10 பேர் காயமுற்றார்கள். 7 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. நேபாளம் திபெத் எல்லையில் ஏற்பட்ட மோசமான வெள்ளத்தில் காணாமல் போனவர்களில் 100 கணக்கானவர்கள் சுற்றுப்பயணிகள். அவர்களில் பலர் அங்கு யாத்திரைக்கு சென்றவர்கள் என்று நம்பப்படுகிறது. வெள்ளத்தில் இதுவரை 160 பேர் இறந்ததாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. 100க்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நேபாள திபெத் எல்லையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்துக்கு நிலநடுக்கம் காரணமல்ல, பனிப்பாறை சரிவே காரணம் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவித்திருக்கிறது. ஆபத்தான உணவு முறையை கடைபிடித்த பெண் நடக்க முடியாமல் தற்போது தவித்து வருகிறார். அவர் 15 நாட்களுக்கு தண்ணீர் மட்டுமே அருந்தியதாக குறிப்பிடப்படுகிறது. சில முறை குனிந்து எழுந்தாலே மூச்சு வாங்கும், 200 தடவை செய்தால் அதைத்தான் ஒரு நிறுவனம் தனது ஊழியரை செய்ய சொல்லியிருக்கிறது. இந்த சம்பவம் சீனாவில் நடந்திருக்கிறது.
ஆப்பிள் நிறுவனத்தின் வருடாந்த நிகழ்வு எதிர்வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் ஐபோன் 18 ப்ரோ மற்றும் ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் உள்ளிட்ட புதிய சாதனங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கினஸ் உலக சாதனை புத்தகத்தில் வியக்கும் ஒரு விசித்திரமான சாதனை ஸ்வீடன் நாட்டில் நிகழ்த்தப்பட்டுள்ளது. நிலப்பரப்பிலிருந்து சுமார் 30,607 மீட்டர் உயரத்திலிருந்து கைபேசி உரைக்குள் வைக்கப்பட்ட கைபேசி ஒன்று கீழே வீசப்பட்டுள்ளது. இவ்வளவு உயரத்திலிருந்து கீழே விழுந்ததும் அந்த கைபேசி எந்த சேதமின்றி பத்திரமாக மீட்கப்பட்டு புதிய சாதனை அதில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்டில் பாபர் அசாம் தான் 90% உடல்நலத்துடன் இருப்பதால் தன்னால் போட்டிகளில் பங்கேற்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் பந்து வீச்சாளர்களின் தரவரிசையில் ஆஸ்திரேலிய வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள். டாப் 10 5 வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். US ஓபன் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருபலவ் மீரா ஆண்ட்ரிவா கூட்டணி அரையிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 383.11 ரூபாய், இந்திய பிரமதியில் 111.27 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 328.72 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.48 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 407.99 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.52 ரூபாய், 1 ஐக்கியராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 446.67 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.74 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.76 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.76 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உமனத்தினர், சாசல் கார்சலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உமனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:19, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:19. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: தேனும் பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக நலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் தேனும்பால நிகழ்ச்சியை 11:15 to 12 வரை கேட்டு மகளாம் அன்பு உறவுகளே. இந்த நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள் பரசுலாட்சி பிள்ளைகள் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில் அவர்கள் உங்களோடு
1: எல்லாத்தையும்
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர். அனைத்து வகையான உடல் உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1:42, 5:1, 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு, பொருளும் உண்டு.
3: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon, 93,000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1:41, 55, 35, 58 அல்லது 7:58, 17, 8, 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
0: பொந்துபண்டிகை மார்க்கெட் நிரந்தரியாக 11:22, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:22. இன்றைய தேனும்பாலும் நிகழ்ச்சியை

0: உழைத்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ, டி எம் சவுந்தரராஜன் பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெலிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். மன்னவன் வந்தானடி திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேன் பல நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானிலைக்கு எடுத்து வருகிறார்கள் பரசலாட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி. இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது இதய பூர்வமான நன்றிகள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியப்பா.
2: ஓகேப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுற மாதிரி இருக்கும். இந்த ஊர்ல நாங்க ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கள ஆசை விசரி லட்சியா வெளிநாட்டிலிருந்து வாரவையெல்லாம் ஆசை விசரி லட்சியத்தை நாங்க கொண்டு போயினோம்.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுங்கிடப்பா, போவோம் ஆசை பூசரி.
3: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசை பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 95 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசை 1 5 73 78.
0: நேரம் சரியாக 11:28. இந்த நேரத்தில் வானொலியில் வலம் வரும் அடுத்த பாடல்.

சந்தோஷத்தின் பல நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ TMS அவர்கள். பாடலை யாற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் நெல்சை மாமன்னர் ஹெம்ஸ்ரீ அவர்கள். அமர்காவியின் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. நேரம் சரியாக 11:33 ஐக்கியராட்சியத்தில் 10:33. இந்த வேளையில் வானொலியில் வெளிவரும் இந்த பாடல்

0: வெளிச்சப் பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட பாடகர்கள் டிஎம்எஸோடு இணைந்து கான சரஸ்வதி பேசுசுலா. பாடலை ஆற்றவர் கவி ஞானி வாலி, பாடலுக்கு இசை அமைத்தவர் மெலிசை மாமன்னர் எம்எஸ்வி அவர்கள். கலாட்டா கல்யாணம் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. இந்த பாடலுக்கு கூட ஒரு கதை இருக்கின்றது அன்பர்களே. என்னோட சந்தர்ப்பத்தில் அந்த கதையை உங்களுக்காக தருகின்றேன். நேரம் சரியாக 11:37 ஐக்கியராட்சியத்தில் 10:37. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்வாளர் நிகழ்ச்சியில் தொடர்பு

0: குறித்த பாடலை பாடியவர்கள் சின்ன குயில் சீத்தா, உங்களோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிறைச்சாலை பாடலை யாற்றவர் கவிஞர் அருள்மதி அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா.
1: பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
0: நீங்கள் கண்டுகொண்டிருக்கும் தேர்வு நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: வைத்து பாடலை பாடிவர் ஆல் ஆபின் சுவர்ணலதா, பாடலை யாற்றவர் பத்மஸ்ரீ வைரமுத்து, பாடலுக்கு இசையமைத்தவர் வித்யாசாகர், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பூவெல்லாம் முன்பாசம். நேரம் சரியாக 11:50, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:50. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு தந்தவர்கள் இவர்கள்.
1: அப்பா, என்ன ஃப்ரிட்ஜ் வாங்க விட்டு மாறம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782-81-88-14.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் தொடர்

ஒலித்த பாடலை பாடியவர் ஜானகி அம்மா அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவள் ஒரு தொடர்கதை. பாடலுக்கு இசையமைத்தோர் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பால நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பா

இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஆதரவு தந்த வர்த்தக விளம்பர நிறுவனங்கள், போட்டி பாண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பாண்டி மார்க்கெட் மற்றும் ஆம்பாள் ஆசை பூஷர் இந்த இரு மூன்று நிறுவனங்களுக்கும் அவது இதேபோல நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தியாகி பொன் சிவகுமாரனின் 76வது பிறந்த நாள் நினைவு தினம் உரும்பிராயில் உள்ள அன்னாரின் சிலையில் நேற்று காலை உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி புதகுழி விகாரம் தொடர்பில் முறையான மற்றும் சுயாதீனமான விசாரணை நடத்தப்படுவதை உறு செய்வதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கை அரசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று ஆஸ்திரேலிய பசுமை கட்சியின் செனட்டர் டேவிட் சுப்ரிச் வலியுறுத்தியிருக்கிறார். செம்மணி மனித புதகுழியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எலும்பு கூடுகளை ஆய்வுக்குட்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் புதகுழி சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க நீதி அமைச்சு தீவிர நடவடிக்கை எடுத்திருப்பதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். தமக்கு நீதி வேண்டி யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் தாய்மார் போலீசாரால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டமையும் அவற்றை உள்ளே இருந்தவாறு கையடக்க தொலைபேசியூடாக பார்த்துக் கொண்டிருந்த நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காராவின் செயலையும் தமிழ் தேசிய அரசியல் கட்சியின் பிரதிகள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அணிசேரா இயக்கத்தின் 65வது ஆண்டு நிறைவு உயர்மட்ட நினைவு கூட்டத்தில் இலங்கை பிரத்துவ படத்தை கலந்து கொள்வதற்காக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர சேர்பியாவுக்கான உத்தியோர்வ விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அரச பகுப்பாய்வாளர் திணைக்களகத்தின் அறிக்கைகளை வழங்கும் நடைமுறையை விரைவுபடுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதால் அடுத்த ஒரு மாதம் அல்லது 1.5 மாதத்துக்குள் சிறைச்சாலைகளின் நெரிசல் குறைக்கப்பட்டுவிடும் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா இன்று தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கை பிரஜைகள் எந்தவித விசாரணைகளுக்கோ அல்லது கைதுகளுக்கோ உள்ளாகாமல் இலங்கையின் எந்தொரு சர்வதேச வானூர்தி நிலையத்தின் ஊடாகவும் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு தேவையான சட்ட ரீதியான தளர்வுகள் செய்யப்பட்டு விட்டதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். நாட்டின் நீதித்துறையை முடுக்கிவிட்டு மக்களுக்கு விரைவான நீதியை வழங்குவதற்காகவே அரசியல் அமைப்பில் 22வது திருத்தம் கொண்டுவரப்படுவதாக ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்கும் வகையிலான புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குவதே தற்போதைய காலத்தின் தேவை என்று தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, குறுகிய நோக்கங்களுக்காக நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை மாற்றி அமைக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் மற்றும் வீழ்ச்சியடைந்து வரும் மக்கள் செல்வாக்கை மீட்டெடுக்கும் நோக்கிலே ஜனாதிபதி நாடு தழுவிய ரீதியில் பொதுக்கூட்டங்களை நடத்த தீர்மானித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கிறார். கடமை நேரங்களின் போது சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது மற்றும் தொடர்ந்து இயக்க நடவடிக்கைகள் தொடர்பான உணர்திறன் வாய்ந்த தகவல்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதை தடுப்பது தொடர்பில் தொடர்ந்து திணைக்களம் விசேட சுற்றுநுட்பம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள், பிள்ளையான் தரப்பு, கர்ணா தரப்பு மற்றும் சஹ்ரானின் தவ்ஹீத் ஜமாத் ஆகிய அமைப்புகளுடன் அசாத் மௌலானா நேரடியாக தொடர்பில் இருந்த ஒரு தீவிரவாதி என்று தேசபக்தி தேசிய இயக்கம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. நுவரெலியா கிரகரி பாவியின் நீரை பருகுவது மனிதர்களின் உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சூரியவீர ஆராய்ச்சி தெரிவித்திருக்கிறார். பிரதம நீதியரசருக்கு எதிராக எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அமைதியாக இருப்பது கவலைக்குரியது. பிரதம நீதியரசருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் பாராளுமன்றத்தின் ஊடாக விசாரணைகளை மேற்கொண்டு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரும் இயலுமை காணப்படுவதாக மக்கள் ஆணைக்கான சட்டத்தரணிகள் ஒன்றியத்தின் உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி மோகன் வீரதுங்க குறிப்பிட்டிருக்கிறார்.
முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை சிங்கப்பூரிலிருந்து நாடு கடத்தி அழைத்து வருவதில் இலங்கை சட்டரீதியான தடையை எதிர்கொண்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் அவரை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான சட்டரீதியான வழிமுறைகளை அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் உள்ள குழுக்கள் ஊடாக சிறுவர்கள் மற்றும் பெண்களின் தவறான காட்சிகள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களை கொள்வனவு செய்து பணத்துக்கு விற்பனை செய்யும் இணையவழி மோசடி தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கெப்பிட்டி கொல்லுவ மதவாச்சி பிரதான வீதியின் கோனமாரியவா பகுதியில் ஜீப்ரக வாகனமும் முச்சக்கர வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் குறைந்தது 3 பேர் உயிரிழந்துள்ளார்கள். கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்கி அங்கு குடியேற்றுவதற்காக கூறி போலியான ஆவணங்களை வழங்கி கோடிக்கணக்கில் பணம் மோசடி செய்யும் ஊழல் வலையமைப்பொன்று தற்போது பல பகுதிகளில் செயற்பட்டு வருகிறது. துபாயில் இருந்து இயக்கப்படும் இந்த மோசடியில் பெருமளவு இளைஞர் யுவதிகளே இலக்கு வைக்கப்படுவதான தகவல்கள் வந்திருக்கின்றன. திக்வெல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பதிகம கடற்கரையில் நேற்று நீராடச் சென்ற நபரொருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விண்ணப்பூவிலிருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்ட சொகுசு கார் மூலம் கொண்டு செல்லப்பட்ட சட்டவிரோதமான கடத்தல்காரர் ஒருவரின் 2 அடியாட்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேலே போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீரை விற்றதற்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு உணவகத்துக்கு யாழ்ப்பாண நீராதார நீதிமன்றம் 950,000 ரூபாவை அபராதமாக விதித்திருக்கிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைகேடுகளுடன் தொடர்புடையவர்கள் என்று கூறப்படும் 461 உத்தியோகத்தர்களின் பரீட்சை கடமைகள் தடை செய்யப்பட்டு அவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலங்குகளை வேட்டையாடுவதற்காக மியோயா காப்பு காட்டில் வேட்டையாடுவோர் ஒருவரால் அமைக்கப்பட்ட வெடிமருந்து பொருட்கள் இடப்பட்ட கக்க பட்டாசு ஒன்றை வீட்டில் வளர்க்கப்படும் நாய் ஒன்று கவ்விக்கொண்டு வந்துள்ளது. அதற்கு வர்ணம் பூசுவதற்காக பயன்படுத்தும் தூரிகையால் அதனை தட்டிய போது அந்த கக்கா பட்டாஸ் வெடித்ததில் 2 பெண்கள் காயமடைந்து புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள 300 கிலோவாட்டுக்கு அதிகமான திறன் கொண்ட சூரிய மின் படலங்களை தற்காலிகமாக செயலக்க செய்யுமாறு பலசக்தி அமைச்சர் அனுர கர்ணதிலக கோரிக்கை விடுத்திருக்கிறார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு ஜனாதிபதி ஆண்டகுமார தேசநாயக்கா தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார். இந்திய செய்திகளில் கிர்கிஸ்தானில் ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 1 தேதி வரை நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் பங்கேற்பது உறுதியாகி இருக்கிற நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்து பேச்சு நடத்த வாய்ப்பு உருவாகி இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இடதுசாரி இயக்கங்களை ஒடுக்கும் நோக்கில் செயல்பட்ட தலைமைச் செயலாளர் மற்றும் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதல்வர் விஜய்க்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் கடிதம் எழுதியுள்ளார். டெல்லியின் சந்தர்பூரில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என்று முதல்வர் ரேகா குப்தா அளித்த வாக்குறுதிகள் செப்டம்பர் 15 கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி கெடு நிர்ணயித்திருக்கிறது. பள்ளி மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்களிலிருந்து சாதி பெயரை நீக்க இமாச்சல பிரதேச அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் அருகே PBCL பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் ஆலை விரிவாக்கத்துக்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து விவசாயம் காப்போம் அமைப்பு சார்பிலும் கிராம மக்கள் சார்பிலும் தமிழக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு கோரிக்கை மனு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநில வேளாண் துறை அமைச்சர் கிராதிலால் மீனாவுக்கு அவருக்கு வயது 74 பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதையடுத்து அவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் இன்ஃபுளுவன்சா மற்றும் சுவாச பாதை தொற்றுக்குள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் இணை நோயாளிகள் எளிதில் அத்தகைய பாதிப்புக்குள்ளாவதாகவும் இதை தவிர்க்க முகக்கவசம் தடுப்பூசி அவசியம் என்று அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்து இன்று காலை வினாடிக்கு 6,500 கனஅடியாக உள்ளது. பரிசல் இயக்க விதிக்கப்பட்டிருந்த தடை தொடர்ந்து 12 நாளாக நீடிக்கப்பட்டுள்ளதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பரிசல் ஓட்டுவோர்கள் வேதனை அடைந்துள்ளார்கள்.
தமிழகத்திலிருந்து கைலாய யாத்திரை சென்று நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் ஆகஸ்ட் முதலாம் தேதியே தங்கள் பயணத்தை திட்டமிட்டிருந்த நிலையில் சீன நாள்காட்டியால் தேதி மாற்றப்பட்டதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரை தொடர்ந்து இந்தியா அங்கு 10 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்திருக்கிறது. இந்தியாவின் கான்பூர் நகரில் சாக்லேட் தின்பண்டங்களை மக்கள் அவசர அவசரமாக அள்ளிச் செல்லும் காணொளி வெளிவந்துள்ளது. அவை காலாவதியான தின்பண்டங்கள் என்று நம்பப்படுகிறது. பாங்கி தொழிற்பேட்டையில் உள்ள குப்பை மேட்டில் தின்பண்டங்கள் குவிந்து கிடந்தன. அவற்றை யார் அங்கு வீசியது என்பதை காவல்துறை தற்போது விசாரித்து வருகிறது. குடியேற்ற கொள்கைகளை அமெரிக்கா கடுமையாக்கி வரும் சூழலில் அமெரிக்க கல்லூரிகளில் உயர்கல்வியில் சேரும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை காட்டிலும் 2025-2026 ஆண்டில் 15% சரிந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. அசாம் மாநிலம் கச்சார் மாவட்டத்தில் 168 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை அசாம் ரைபிள்ஸ் மற்றும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்தினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆந்திரத்தில் தனியார் பயணிகள் பேருந்தொன்று ஓட்டோ மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டோவில் இருந்த 7 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள். பதவியை தவறாக பயன்படுத்தும் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி சஞ்சீப் பிரகாஷ் சர்மாவை உடனடியாக இடமாற்றம் செய்ய கோரி உச்சநீதிமன்ற நீதிபதி சந்தீப் மெத்தா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். சென்னையில் ஆபரணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1 சவரன் 119,520 ரூபாவுக்கும் கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,940 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்புவதற்கு எந்தொரு குறிப்பிட்ட காலக்கெடுவும் இல்லை, எங்களுக்கு எந்த அவசரமும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தற்போது குறிப்பிட்டிருக்கிறார். ராஜேந்திர உறவுகளை மீண்டும் முன்னெடுக்கும் முயற்சியாக கத்தார் வெளியுறவு அமைச்சரும் பிரதமருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் யாசிம் அல் தானி இன்று ஈரானுக்கு பயணத்தை மேற்கொள்ளுகிறார். அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஏ இயக்குநர் ஜோன் ராட்கிளிப் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் அந்த நாட்டு உளவு அதிகாரிகளை நேரில் சந்தித்து ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். மேற்காசியாவில் நிலவும் மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டுவர இந்தியாவும் சீனாவும் முக்கியமான வகையில் உதவ முடியும் என்று அமெரிக்க முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஹிலாரி கிளிண்டன் தெரிவித்திருக்கிறார். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தன்சானியாவின் துணை அதிபர் இமானுவேல் சிம்பி செப்டம்பர் 4 முதல் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பற்றி நாடு கடத்தப்பட்ட 2 ரஷ்ய செய்தியாளர்கள் நூலொன்றை எழுதியுள்ளார்கள். அந்த நூல் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பிரெஞ்சு இலக்கிய விருதை வென்றுள்ளது. பிரீ ஸ்ட்ராஸ்பூக் விருது இந்த ஆண்டுதான் அறிமுகம் கண்ட சூழலில் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் மருத்துவமனை தீபத்து குறித்து புதிய தகவல்கள் வந்துள்ளன. குளிர்சாதன கருவியில் தீ தொடங்கியதாக மருத்துவமனை பேச்சாளர் கூறியிருக்கிறார். அருகில் உயிர்வாய்வு இணைப்பு இருந்ததால் தீ இன்னமும் வேகமாக பரவியதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிள்ளை பாதுகாப்பு பற்றிய சர்ச்சையை தீர்க்க முயலும் மெட்டா நிறுவனம் இழப்பீடு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. நிறுவனம் 16.68 பில்லியன் டாலர் வரை வழங்கக்கூடும் என்று குறிப்பிடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் 50 கிளிமுட்டைகளை கடத்த முயன்ற தாய்லாந்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரான்சில் சாலையில் சென்று கொண்டிருந்த பாதசாரிகள் மீது காரை மோதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவத்தில் ஒருவர் இறந்தார், 10 பேர் காயமிட்டார்கள். 7 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. நேபாளம் திபெத் எல்லையில் ஏற்பட்ட மோசமான வெள்ளத்தில் காணாமல் போனவர்களில் 100 கணக்கானவர்கள் சுற்றுப்பயணிகள். அவர்களில் பலர் அங்கு யாத்திரைக்கு சென்றவர்கள் என்று நம்பப்படுகிறது. வெள்ளத்தில் இதுவரை 160 பேர் இறந்ததாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன. 100க்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நேபாள திபெத் எல்லையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்துக்கு நிலநடுக்கம் காரணமல்ல, பனிப்பாறை சரிவே காரணம் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவித்திருக்கிறது. ஆபத்தான உணவு முறையை கடைபிடித்த பெண் நடக்க முடியாமல் தற்போது தவித்து வருகிறார். அவர் 15 நாட்களுக்கு தண்ணீர் மட்டுமே அருந்தியதாக குறிப்பிடப்படுகிறது. சில முறை குனிந்து எழுந்தாலே மூச்சு வாங்கும், 200 தடவை செய்தால் அதைத்தான் ஒரு நிறுவனம் தனது ஊழியரை செய்ய சொல்லியிருக்கிறது. இந்த சம்பவம் சீனாவில் நடந்திருக்கிறது.
ஆப்பிள் நிறுவனத்தின் வருடாந்த நிகழ்வு எதிர்வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் iPhone 18 Pro மற்றும் iPhone 18 Pro Max உள்ளிட்ட புதிய சாதனங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கினஸ் உலக சாதனை புத்தகத்தில் வியக்கும் ஒரு விசித்திரமான சாதனை ஸ்வீடன் நாட்டில் நிகழ்த்தப்பட்டுள்ளது. நிலப்பரப்பிலிருந்து சுமார் 30,607 மீட்டர் உயரத்திலிருந்து கைபேசி உரைக்குள் வைக்கப்பட்ட கைபேசி ஒன்று கீழே வீசப்பட்டுள்ளது. இவ்வளவு உயரத்திலிருந்து கீழே விழுந்ததும் அந்த கைபேசி எந்த சேதமின்றி பத்திரமாக மீட்கப்பட்டு புதிய சாதனை அதில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில், இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்டில் பாபர் அசாம் தான் 90% உடல்நலத்துடன் இருப்பதால் தன்னால் போட்டிகளில் பங்கேற்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் பந்து வீச்சாளர்களின் தரவரிசையில் ஆஸ்திரேலிய வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள். டாப் 10ல் 5 வீரர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள். US ஓபன் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருபலவ் மீரா ஆண்ட்ரிவா கூட்டணி அரையிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பிரமதியில் 383.11 ரூபாய், இந்திய பிரமதியில் 111.27 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 328.72 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.48 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 407.99 ரூபாய், இந்திய பிரமதியில் 118.52 ரூபாய், 1 ஐக்கிய ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 446.67 ரூபாய், இந்திய பிரமதியில் 129.74 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.76 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.76 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உறுமணத்தினர், சாசல் கார்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உறுமணமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்கு போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gala Gonesse Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Televisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைவுகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலை கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ஜோசப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.
7: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளியை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளியை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்புண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்புண்டே மார்க்கெட், 1 Avenue Edwin Bayon 93000, கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58, அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்புபண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்புபண்டே மார்க்கெட்.
8: இந்தாடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
9: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்கிட்டு குப்பையில போடுங்க.
8: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
9: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிராங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
8: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
10: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உபகுணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினால் சைபர் 1 42 சைபர் 5 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.
11: நேரம் சரியாக 12:23 ஆகியராட்சத்தில் 11:23 தமிழொலி வானொலியில் வலம் பெறுகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மீடையினுடைய மறு ஒலிபரப்பு கேட்காத அன்பு உறவுகளுக்காக மறு ஒலிபரப்பை தருகின்றோம்.

0: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கின்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
1: மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது

0: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
0: ஒரு தம்பி

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் சுவிஸ் நேரத்திலே இன்றும் தொடர்கின்றது.

0: இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வது என்பது மிக கடுமையானது. இங்கே நமது ஆய்வாளர்களில் ஒருவரான ஜெகநாதன் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பின்னர் மீண்டும் வானொலிகளில் இன்று இணைந்திருக்கின்றார். அவருக்கு முதலே நன்றிகளை தெரிவித்து வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திரு ஜெகநாதன் அவர்களே.
1: வணக்கம் தர்ஷன். வணக்கம் டிஆர்டி நேயர்களே. நான் போன சென்ற வாரத்துக்கு முதல் வாரம் வந்திருந்தேன்.
0: ஆமாம்.
1: ஆனா இது தொடர்ந்து வர முடியாத எல்லாமே. நான் மீண்டும் இலங்கைக்கு போகிறதுக்கு இந்த மாதம் முடிவுலகத்தில் இருக்கின்றேன். என்னுடைய துணைவி இறங்குதான் இருக்கிறார். இதுல உள்ள பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, நான் இருக்கிற ஒரு தீவு தானே, அதுல எந்த நேரமும் நெட் செலவுகளை இல்லை சிக்கல் கொடுக்கும். இப்ப கதைக்க கூடாதுன்னு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தொடர்பு கொள்ள முயற்சி.
0: இப்ப நாங்கள் சமகால பார்வை நிகழ்வுகளை வரலாம். இன்று தமிழர்கள் ஒரு நீண்ட கால போராட்டத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்று அல்ல, பல ஆண்டு காலமாக தமிழர்கள் உரிமை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவ தமிழர்கள் மத்தியிலே என்ன உரிமை கேட்பது என்பது கூட அவர்களுக்கு ஒரு குழப்பமான சூழலில் இருக்கிறார்கள். மற்றது தமிழர்களுடைய இந்த நிலைமைக்கு காரணம் வேற்று சக்திகளா, அல்லது எங்களால் தான் நாங்கள் இந்த பின்தங்கிய நிலையிலே சென்று கொண்டிருக்கிறோமா?
1: இதுல வேற்று சக்திகள் வந்து எங்களுடைய காலத்துக்கு ஏற்றபடி அங்கு ஒரு பலமான தங்க ஒரு சக்தி இருக்கும் பொழுது அது தனக்கு சாதகமாக அல்லது தனக்கு எதிரானது என்று சொல்லி சொன்னால் அதனை இல்லாமல் செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள. இப்ப நான் புலிகள் சம்பந்தமாக எனக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்தியா வந்து புலிகளை இல்லாமல் பண்ண வேணும்ன்றதுல உறுதியாக இருந்தது மாதிரி
0: உறுதியாக அவர்கள் இருந்த போது ஆற பயன்படுத்தினார்கள் என்றால் தமிழர்களுடைய உரிமைகளை பெற்றுத்தருவோம் என்று புறப்பட்ட ஏனைய கோஷ்டிகளை தானே அவர்கள் தங்களுடைய கைக்குள் போட்டு
1: அதுல
0: யாருல தவறை சொல்றது? அப்ப எங்களுடைய மக்கள்ல தானே தவறு இருக்கு?
1: இல்ல, இன்றைக்கு நீங்க மக்களில என்று சொல்லி சொன்னா உலகளாவிய ரீதியில இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் எப்படி நசுக்கப்பட்டது அந்த அவர்களுக்குள்ளே. இப்ப அந்த என்ன வெனிசூலாவில இருந்து அந்த ஜனாதிபதியை கடத்தி கொண்டு போறதுக்கு யார் உதவி செய்தார்கள்? ஈரான்ல அதே மாதிரி தான் இவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஈரான்ல அது பலமாக இந்த இராணுவ கட்டமைப்பு இருந்ததால வந்து அவர்களுடைய அரசியல் ரீதியாகவும் அந்த ஒரு வலுவாக இருந்ததால வந்து அதனை முறியடித்து விட்டார்கள். அமெரிக்கா வந்து அந்த தலைமையை அழித்து விட்டால் அங்கே ஒரு சக்திக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே நீங்க உங்களுக்கு தெரியும் தானே, அதாவது இந்த என்ன ஜனநாயக படுகொலை நடக்குது, பெண்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் என்ற போராட்டங்கள் அதெல்லாம் உண்மையும் இருக்கிறது. அதை
0: நான்
1: ஆனால் அதை யார் பயன்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த தலைமை அழிக்கப்பட்டால் அங்கு அந்த மாற்று சக்திகள் பலமாக ஆட்சிக்கு வந்து விடும் என்ற ரீதியிலான இந்த யுத்தம் தொடங்கினது. அது மாதிரி இலங்கையிலும் வந்து இந்த இல்லது என்ன தமிழ் மக்களுக்கு மத்தியிலும் அது பாவிக்க தண்டிப்பார்கள். இப்ப அதுங்கதான் இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த அரசியல் ரீதியாக வலுவான ஒரு இராணுவ ரீதியான கட்டமைப்பு போல மக்களினுடைய மக்களை பங்காளிகளாக்குறதுலே அல்லது அவர்களுக்கு அந்த ஒரு ஒரு அச்சத்தின் காரணமாக என்ற ரீதியிலே அல்லது ஒரு ஒரு ஆர்வத்தின் காரணமாக இவர்கள் எல்லாத்தையும் பெற்றுத் தருவார்கள் என்ற ரீதியிலேயோ இல்லையோ அவர்கள் அந்த இது மக்களை வந்து எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக இதனுடைய அந்த போராட்டத்தினுடைய விழிப்புணர்வை மற்றது தொடர்ந்து போராடுவதற்கு வந்து மக்கள் தொடர்ந்து எப்படியான செயல்பாடுகளை செய்ய வேணும், அதுக்குள்ள அவர்களுக்குள்ளே இருந்து அப்படியான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறதுக்கான ஒரு தலைமை உருவாக்குறதுன்றதுல இழைக்கப்பட்ட தவறுகள் வந்து ஏனைய சக்திகள் வந்து தங்களுக்குரியவர்களை அதுக்கு பாவித்ததுக்கும் பாவிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அதனாலே அவர்கள் சர்வதேச ரீதியாக உள்ள நெருக்கடிகளை தாக்குப்பிடிக்க முடியாத நிலைமைகள் பின்னாலே. இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு விடயத்தை சொல்லலாம். என்னன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு தெரியும் ஜெர்மனி போன்ற நாடுகள், இந்த ஐரோப்பிய நாடுகள், பிரான்ஸ், அவைகள் எல்லாம் வந்து இந்த யுத்த நிறுத்தத்துக்கு பின்னர் ஒரு அவர்களை வந்து செங்கம்பள வரவேற்புன்ற ரீதியில அவர்கள் எல்லா நாடுகளுக்கும்
0: வரவேற்றதற்கான உளவுத்துறையினருடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், அவர்களை வரவைத்து இங்கே ஆறார் அவர்களோட தொடர்புகளை ஏற்படுத்துகிறார்கள், ஆறார் மறைமுகமாக இயங்குகின்றார்கள் என்பதை கண்காணிப்பதும் ஒரு காரணமாக இருந்தது. அவர்கள் விமானத்தில் இருந்து இறங்கியதன் பின்னாலே அவர்களுடைய சகல இதையும் அவதானிப்பதற்காக சாதாரணமான வகையிலே அவர்கள் அதாவது அதற்கான பொறிசங்கிகளோ அவைகள் இல்லாமல் சாதாரணமான முறையிலே அவர்களை அவதானித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். அவர்கள் தங்கிய இடங்களில் எல்லாம் ஒட்டுக்கேப்பதற்கான கருவிகள் பொருத்தப்பட்டு முழுமையாக ஆர் வருகிறார்கள் ஆர் போகிறார்கள் என்பதையெல்லாம் அவதானித்து அதில் என்ன விடயம் என்று சொன்னால் அந்த நேரத்திலே அந்த சமாதான காலகட்டத்திலே ஒவ்வொரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா மூன்று வாரத்துக்கு ஒருக்கா அமெரிக்க கனடிய பிரான்ஸ் உங்களுடைய ஜெர்மனி பிரித்தானிய இந்த இலங்க பிரச்சனையை கையாளுபவர்கள் ஒன்று கூடி தங்களுக்குள்ள தகவல்களை பரிமாறிக்கொள்வார்கள். அப்போ அதிலே ஒரு விடயத்தை ஒரு அதிகாரி சொல்லியிருந்தார், அந்த அமெரிக்க தாக்குதலுக்கு பின்னால ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததான் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம், ஒரு தகவல் ஒரு பயங்கரவாத அமைப்போ அல்லது இவ்வாறான பிரச்சனைகளை இந்த நாடுகளிலே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவார்களாக இருந்தால் ஒரு நாட்டுக்கு அந்த தகவல் கிடைத்தால் அந்த நாட்டோடு தொடர்புடைய புலனாய்வாளர்களுக்கு தகவலை உடனடியாக பயந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இருப்பதன் காரணமாக தாங்கள் சேகரிக்கின்ற இந்த தகவல்களை இலங்கைக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக ஒரு அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார்.
1: அது மட்டுமா, நீங்க இந்த கடைசி நேரங்கள்ல புலிகளுக்கு வந்த ஆயுத கப்பல்கள் எல்லாம் அது நீங்க சொன்ன மாதிரி அவர்களுக்குள்ளேயே உளவாளிகள் எனக்கு நேரடியாக தெரியாது, ஆனா நீங்க என்னோட கேபி போன்றவர்களை
0: வெளியில வந்து எதிரி இருந்திருந்தால் விடுதலை புலிகளை வந்து அழிக்கிறது என்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் எதிர் அதாவது உள்ளுக்குள்ளேயே பலரையும் வந்து தங்களுடைய பக்கம் எதிரிகள் திசை திருப்பி விட்டார்கள்.
1: இல்ல எதிரிகளை உள்ளுக்கு வைத்திருந்தது நீங்க சொல்றீங்க, அது அது ஒரு உண்மை. இன்னொன்று என்ன சொல்லி சொன்னா இந்த நாடுகள் இந்த வேலைகளை செய்யுது என்று சொல்லி சொன்னா அதற்கேற்ற ஒரு மாற்று வியூகத்தை அவர்களோட எப்படி முரண்படாமல் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நீடிச்சு கொண்டு போயிருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து நம்ம ஐரோப்பிய நாடுகள் வந்து பிறகு அந்த என்ன ஐரோப்பிய யூனியன்ன்ற ரீதியில வந்து சில ஒரு ஒரு புலிகளை தடை செய்யறதுக்கு முதல் வந்து ஒரு ஒரு சில வேண்டுகோளை அல்லது அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த குறிப்பாக அந்த என்ன ஜனநாயக ரீதியாக செயல்படுகிற சக்திகளுக்கு எதிராக நீங்க ஆயுத ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடாது, சிறுவர்களை சேர்க்கக்கூடாது, இதெல்லாம் அவர்கள் பொதுவாக வைக்கிற விதிகள். இதுக்காக உடனே ஆத்திரப்பட்டு அவர்கள் எல்லாரையும் வெளியேறு என்று சொல்லி சொல்லி முழுமையாக அவர்களை வந்து தங்களுக்கு எதிரிகளாக்குறதுன்றதை விட சரி நாங்கள் சிலர்களை பரிசீலிக்கிறோம், நாங்கள் அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம் என்ற ரீதியில் ஒரு அரசியல் ரீதியான அந்த தந்திரோபாயம் இருந்திருந்தால் வந்து இந்த நெருக்கடியை
0: அதை விட வெளிநாடுகளே பொறுத்தவரையில் அந்த புலனாய்வாளர்கள் அவர்கள் என்ன கண்காணித்தார்கள், இந்த நாடுகளிலேயே இந்த நாட்டில் அதுக்கான அதிகாரிகள் எல்லாம் இருக்கிற போது இவர்களே எங்கூடிய மக்களை கையாள தொடங்கினார்கள். அவர்கள் தான் என்ன செய்தாலும் தாங்கள் தான் செய்ய வேண்டும், மற்றவர்களை செய்ய விட மாட்டோம். இதெல்லாம் ஜனநாயக ரீதியான இந்த நாடுகளில் இருக்கிற அதிகாரிகளுடைய தகவல்களை வைத்து அவர்கள் அதை ஆய்வு செய்கிற போது மிகவும் கோவப்பட்டார்கள். எங்களுடைய நாட்டிலேயே இப்படியா, இப்ப எங்களுடைய நாட்டிலேயே இப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள், அங்க எப்படி நடந்து கொள்வார்கள் என்ற மாதிரி இவர்களை வைத்து விடப்படுகின்ற கருத்தாக்கங்கள் எல்லாம் அதிகாரிகள் மட்டத்திலே ஏற்பட்டிருந்தது. அதை விட அந்த பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் குறிப்பாக கனடா போன்ற நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு அந்த பேச்சுவார்த்தைக்காக இங்கு வருவதற்கு அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தார்கள். அவர்களுக்கு ஆத்திரமூட்டுகின்ற விடயமாக இருந்தது மஹிந்த ராஜபக்சாவுக்காக தேர்தலை பகிஷ்கரிக்க சொல்லி சென்றது. அப்போ அந்த கையாண்ட ஒரு அதிகாரி இளம் அதிகாரி தான், ஆனால் சரியான பெண் அதிகாரி, சரியான கட்டிக்காரி, கனடாவை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு கட்டத்தில் சொன்னார், ஒரு அரசியல் கட்சிக்கோ ஒரு அமைப்புக்கோ தேர்தலை பகிஷ்கரிக்க சொல்றதுக்கு உரிமை இருக்கு, ஆனால் காசை வாங்கி போட்டு பகிஷ்கரிக்க சொல்லி சொன்னா அது மாஃபியா கும்பல், ஒரு தரையும் விடமாட்டோம்.
1: அதுதான் இதுதான் நான் சொன்ன அரசியல் ராஜதந்திரத்தை வந்து அவர்கள் சரியான முறையில பயன்படுத்தாதது அல்லது அந்த பலவீனம் வந்து அவர்களுக்கு அந்த நெருக்கடியை கொடுத்திருக்கிறது. இப்ப இன்றைக்கு இவர் பீரிஸ் புத்தகம் எழுதியிருக்கிறார், இப்ப நீங்க அதுல செய்தியில நான் நீங்க அதுல பல விடயங்களை சுருக்கமாக கூறியிருந்தீர்கள், அது ஒரு எல்லாரும் அறியக்கூடியதாக இருந்தது. ஆனா எனக்கு ஒரு கேள்வி, பீரிஸ் வந்து கடைசியாக சொல்லுகிறார் வந்து ரெண்டு பகுதியினரும் வந்து தங்கள் தங்கள் நலன்கள் சார்ந்தான் செயல்பட்டார்கள், நீங்க தெளிவாச்சு புலிகளை பொறுத்தவரையில சர்வீசஸ் அங்கீகாரத்தை புற வேணும் என்று சொல்லி அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள்.
0: நோர்வேல கடைசியா வந்து அதாவது நீலன் திருச்செல்வம் அவர்களுடைய சமஸ்டி அமைப்பை கொண்டு வருவதற்கு தான் கனடா போன்ற நாடுகள் அழுத்தம் கொடுத்திருந்தது. முதலில் பீரிஸ் மறுத்திருந்தார், பின்னர் கனடிய அதிகாரிகள் அமெரிக்க அதிகாரிகள் எல்லாம் உரையாடி அவர் மீது அவருக்கு கடுமையான எச்சரிக்கை கொடுத்தபடியால கடைசியாக பாலசிங்கம் அவர்களுடன் அவர்கள் உண்மையிலேயே கையெழுத்திட்டார்கள். சரி, அப்ப அந்த கையெழுத்திட்ட உடனே இவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் வெளியில் வந்து தலைவருக்கு தொலைவிசி அதெல்லாம் இவர்கள் ஒலிப்பதிவு செய்து கொண்டிருந்தார்கள் அதிகாரிகள், முழுமையான கண்காணிப்புக்குள் தான் இவர்களை வைத்திருந்தார்கள். அப்ப அவர் வெளியில வந்து தலைவருக்கு என்ன சொல்லுகிறார் என்றா, அண்ணா நான் கேள்விப்பட்டனான் இது வந்து ஜனநாயக ரீதியாக எங்களை மாத்தி இவர் சம்பையனும் இதுவும் அடிச்சுட்டு கையெழுத்து போட்டுட்டார் எங்கிட்ட கேட்காமல், இது உங்களையும் பொட்டம்மானையும் ராஜீவ்காந்தியின் இதுல ஜனாரீதியா மாத்தி கொண்டு போறதுக்கு தானாம் இந்த திட்டம் என்று தான் கேள்விப்பட்டவராம். அப்ப உடனடியாக அவர் சொன்னார், இனி அவரை குடிக்கொண்டு போக வேண்டாம், அதை அப்படியே கிழிச்சறிஞ்சு விடுங்க. அப்ப அதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற அதிகாரிகளுக்கு இவ்வளவு ஆத்திரத்தை ஏற்படுத்தும், அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு காசு கொடுத்து இவ்வளவு தூரத்துக்கு அழைத்து இலங்கைக்கும் அழுத்தம் கொடுத்து கையெழுத்திருக்கிற போது இப்படியான கருத்துகள் வருகிற போது அவர் உண்மையிலேயே கோவப்பட்டார்கள்.
1: தமிழ்ச்செல்வனுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பாளர் பேசி இருக்க வேண்டும். தமிழ்ச்செல்வன்
0: வேணுமண்டிகளை எல்லாம் குழப்பி தாங்கள் பாரசிங்கத்தாரை விட்டுட்டு தான் போறது
1: இல்ல, அது அதாவது இப்ப அது இங்கதான் பிரச்சனை வருகிறது. என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப பாலசிங்கத்தோட ஒரு பாலசிங்கம் தவறோ சரியோ அதுல கையெழுத்துட்டேன்றது ஒரு பிரச்சனை ஆகும் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்துல வந்து பாலசிங்கத்தை தவறோ சரியோ என்று சொல்லி உறுதியாக சொல்லி இருக்க வேணும். நீ கையெழுத்து போட்டுறது வந்து நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது தலைவர்கிட்ட கேட்டுத்தான் போட வேணும்ன்ற ரீதியில வந்து அதுக்கான அந்த ரீதியில வந்து இவர்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடிய அல்லது அதுக்கான ஒரு அந்த ரீதியில அதை கேட்டிருக்கலாம். ஆனா இவர்கள் அதுகளை ஒன்றும் கேட்கறதுக்கு துணிச்சலும் இல்லை, விளங்கவும் மாட்டுது, என்ன பேசுகிறார்ன்றதும் புரியாது.
0: உண்மையிலேயே நடைபெற்றது என்னன்றா, சமாதான காலத்துல நான் அங்க செல்ல வேண்டிய சூழல் வந்தது, உண்மையில தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் என்னை அழைத்திருந்தார் வரும்படி. அப்ப நான் போறதுக்கு முன்பாக ஒருவர் கூட்டி கொண்டு போனார், எல்லா விடயத்தையும் கதைக்க என்னிட சில பல ஆதாரங்கள் இருந்தன, எல்லாவற்றையும் கதைக்காமல் யோகி முதல் இன்னொருவர்கிட்ட கூட்டி கொண்டு போனார். அவர் தான் டிஆர்ஓ உருவாக்கியவர், ரவியர் என்று சொல்லியவருக்கு பெயர். அவர்கிட்ட வீட்டோட அவர் நல்லா வரவேற்றார். அப்ப நான் சொன்னேன், இப்படி தமிழ்ச்செல்வன் நான் கூப்பிட்டுருக்கிறார், அவை சில சில விஷயங்களை போதைப்பொருள் கடத்தல் இதுகள் தொடர்பாக எல்லாம் உங்களுக்கு டிக்கெட் காசு எல்லாம் நட்டம் அவர்கிட்ட அவரா வந்தது எனக்கு ஒரு பிரயோசனம் இல்லையோ உடண்டு அவர் அப்ப அவர்களுக்குள்ளேயே இவ்வளவு முரண்பாடு இருக்க, பின்ன கடைசியாக அவர் யோகி அண்ணா வீட்டை ஊட்டி கொண்டு போனார். அப்ப நான் அவரிடம் கேட்டிருந்தேன், அதான் முதலாவது கேள்வியாக, அதாவது நாங்கள் சொல்றோம் தமிழ் மக்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் தான் என்று சொல்லுகிறோம், அப்ப ஏன் உலகம் வந்து உங்களை தடை செய்யுது என்ற கேள்வி ஏன்? அப்ப அவர் சொன்னார், தான் இதே கேள்வியை 6 மாதத்துக்கு முன்பாக தலைமை கூட்டத்தில் வந்து தான் கேள்வியாக இது கேட்டனான் நம்புங்க. அப்ப நான் அதுக்கான காரணங்களை சொன்னேன், ஏன் உலகம் எங்களை தடை செய்ய வேண்டி வந்தது, இங்கே வெளிநாட்டில் என்ன நடக்குது, எப்படி எப்படி எல்லாம் எங்களுடைய மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், மற்றது இவர்களுக்கான எதிரிகளுடனான தொடர்புகள், இது தொடர்பான சில சில ஆதாரங்களை காட்டி கதைத்த

0: பாதக பாதகமான சூழ்நிலைகள் என்ற ரீதியில் நீங்க யார் யாரோட பேசக்கூடியதாக இருந்தார்கள் என்றா, இங்க உள்ள பிரச்சனை என்னென்னா இவர்களை சுத்தி துதிவாடுற ஒரு கூட்டம், இவர்களை வச்சுக்கொண்டு வருமானம் தேடுற கூட்டம், அதுக்கு
1: வருமானம் தேடுற கூட்டம் ஏற்கனவே அங்க எதிரிய சிங்கள பௌத்த பேரினவாதத்திட்ட சரணடைஞ்சிட்டு.
0: அந்த கூட்டம் அவர்கள் வந்து ஷோ காட்டி, அந்த உங்களுக்கு தெரிந்த இவர்கள் வந்த கூட்டங்கள் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் இவர்களுக்கு அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அசைக்க முடியாத அல்லது முழு மக்களும் எங்களோட இருக்கிறார்கள். அதனுடைய நீங்க தொடர்ந்து சண்டையை பிடிங்கோ, இந்த இதுகள் எல்லாம் தெரியும்போது நாங்க தமிழகத்தை பெற்றெடுக்கலாம் என்ற ரீதியில வந்து அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி அந்த ரீதியில வந்து ஒரு போதையை உண்டாக்கி, மற்றது வந்தவர்களுக்கும் வந்து தமிழ் செல்வம் போன்றவர்களுக்கு இந்த வெளிநாடுகள் இந்த இங்கே வந்து பார்த்ததுக்கு பிறகு அவைக்கும் ஒரு ஒரு ஒரு ஒரு தாங்கள் ஒரு பெரிய மதிக்கப்படுகிற நபர்களாகவும் தாங்கள் ஒரு எதையும் சாதிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு சிந்தனை போக்கும் வந்துட்டு, அப்ப தாங்கள் தங்களை வந்து இந்த சர்வதேச ரீதியாக அங்கீகரிச்சு கூப்பிட்டுக்கிறார்கள்ன்ற உடனே தாங்கள் ஒரு அசைக்க முடியாத தலைவர்களாக ஆகிட்டோம்ன்ற ரீதியில, ஆகவே தலைவருக்கு தாங்கள் இதை சொல்லி தங்களை முக்கியத்துவப்படுத்தலாம்ன்றதுக்காக இந்த தமிழ் மக்களின் நலன்கள் என்றதுகளுக்கு அப்பால வந்து அவர்கள் இந்த சுயநல போக்கு வந்து அது இதன் மூலம் வெளிப்படுகிறது.
1: அதை விட தலைமையை நம்ப பண்ணினார்கள் என்னவென்றால், இங்கே உள்ள சில சில மேரியோடைய மேயர் மேர் அவர்களை, இப்போ மேயருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ அவர்களுடைய செல்வாக்குகளை காட்டி அந்த நாட்டு அரசாங்கமே தங்களுடைய கையுக்குள் இருப்பதாக ஒரு மாயை உருவாக்கினார்கள். முன்பு இன்னொருவர் தெளிவாக குறிப்பிட்டார், சுவிசில வந்து முரளி என்பவர் பொறுப்பாக இருக்கிற போது ஒரு கட்சியிலே இருந்து அவர் எப்போ துரத்தப்பட்டு விட்டார். அப்போ இன்னொருவருக்கு செங்கானில் இருக்கிற ஒருவருக்கு தான் அவரை அடித்து சொல்வார், ஆனால் அவரை என்னை கூட்டிட்டு வாங்க வேண்டாம். அப்போ அவரை தேடி போய் பார்வழியை தான் அங்கே விழுந்திருப்பார், தேடி அவரை குளிக்க பார்த்து கோட் போட்டுட்டு மேடையை அறிமுகப்படுத்துறது என்னென்னா, இந்த கட்சியினுடைய அவர் ஒரு காலத்தில் இருந்தது உண்மை, ஆனால் இப்போ இல்லை, அவர் எப்போ கட்சியை விட்டு துரத்தி விட்டார்கள். அப்போ அவரை வந்து கட்சியின் செயலாளர் என்று அறிவித்தவுடன் அவர் எங்களோட விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாக பேசுவார். அப்போ அந்த இதை வந்து அங்கே போய் அங்கே உள்ளவர்கள் என்ன நினைக்கிறதுண்டா, சுவிஸ் அரசாங்கமே தங்களுக்கு பின்னால தான் இருக்கிறதுண்டு. அப்போ நான் தான் நடந்த சம்பவத்தை அவர்களுக்கு சொன்ன போதுதான் இப்படியெல்லாம் தங்களை ஏமாத்தி இருக்கிறார்களா என்று பார்த்தார்கள். மற்றது யாராவது எங்களுடைய இளைஞர்களோ ஜோதிகள் யாராவது வெள்ளக்காரர்களை கட்டியிருந்தால் அவர்களை மேடையில் ஏற்றி போட்டு இவர்களே அவரை கட்சியின் ஒரு பிரதிநிதி அதுதான் பொய்யாக சொல்லி தலைமையை நம்ப பண்ணினார்கள் என்றால் தங்களுக்கு பின்னாலே இந்த நாட்டு அரசாங்கங்களே இருக்கிறதுண்டு.
0: உங்களுக்கு தெரியும், ஒரு உதாரணத்தை சுட்டிக்காட்டுறதுனா, ஜெர்மனியில சிலரை அந்த என்ன இவர்களுடைய பயங்கரவாத தடை சட்டம் இல்ல என்ன ஜனநாயக மீறல் என்ற ரீதியில வந்து சிலரை கைது செய்தது. அந்த கைது செய்தது அதிலக்கு சில பிரபலமான வழக்கறிஞர்களே வந்து இவர்கள் வாதாடுறதுக்கு அதுகளுக்கு, ஆனா அதுல அவர்கள் வந்து அவர்கள் அங்கத்தை இனப்பற்றிலே அதுகளில் செய்தவர்கள்ன்றது அவர்களுக்கு கடைசியாக முழுமையாக அவர்கள் விடுதலை இடையில குறிப்பிட்ட காலம் தண்டனை அனுபவிக்க வேண்டியதுதான் இருந்தது. ஆனால் அந்த சட்டத்தரணிகளை மாவீரர் தினத்துல மேடையேற்றி அவர்களுக்கு பூக்கொத்து கொடுத்து அவர்களை விளம்பரப்படுத்தி இவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் எங்களோட இருக்கிறார்கள் என்று இன்னொரு பக்கத்தால எங்க தலைமைக்கு சொல்லுகிறது. ஆனா இன்னொரு பக்கத்தால இவர்கள் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது ஜெர்மன் அரசாங்கம் என்ன மாதிரி பார்க்கும்.
1: உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், விஸ்வநாதன் அண்ட் ஒருவர் இருந்தார் பெங்களூரை சேர்ந்தவர், தெரியுமா, பெரியண்ணா சின்னண்ணா ஆண்டு ஆரம்ப காலத்துல புலிகளுக்கு எல்லாம் அவர் ஒரு பொறியியலாளராக ஜெர்மனிக்கு வந்தது. ஆனா நான் நினைக்கிறேன் ஜெர்மனிக்கு காவல்துறையினருக்கு அவருடைய பின்னணி தெரியாமல் அவரை வந்து மொழிபெயர்ப்பாளராக எடுத்திருந்தார்கள். அப்ப அவருக்கு வேலை வந்து இந்த பிரதான இந்த இவர்களுடைய விடுதலை புலிகளுக்காக வேலை செய்தவர்களுடைய தொலைபேசிகளை ஒட்டு கேட்பது, அதிலே அவர் ஒரு 500 பக்கம் தந்திருந்தார். அதை பொட்டமான் அவர்களும் அவர் சார்ந்தவர்களும் அதை வாய்ச்சி போட்டு அவர்களே தலையில கை வைச்சார்கள், நம்மவர்கள் இப்படியா அங்க எங்களையே இப்படியா ஏமாத்துகிறார்கள் என்று. அது நல்லொரு உதவியா இருந்தது. அவர் உண்மையிலேயே அவர் தந்தது வந்து அந்த போராட்டத்தின் உண்மையை அவர்கள் ஏன்னா அவருக்கு தேசிய தலைவர் அவர் அங்கே முந்தி தமிழகத்தில் இருந்த போது அவருடைய பிள்ளைகள் இப்பொழுது ஜெர்மனியில மருத்துவர்களாக இருக்கிறார்கள், பொம்பளை பிள்ளைகள், அவர்களை எல்லாம் தலைவர் தூக்கி வச்சிருந்த படங்கள் எல்லாம் வைத்திருந்தார்கள். ஆனா அவர்களுக்கு தெரியாமல் அவர் இந்த 500 பக்கத்தை கொண்ட அந்த இவர்களுடைய தொலைபேசி உரையாடல்களை அதை மொழிபெயர்த்தவர்களை தந்ததும் இவர்கள் மீது பின்னால

0: அதுக்கு வந்து ஒரு காரணமாக அமைந்தது. அப்படியான விடயங்கள் வந்து பலருக்கு தெரியாமல் இருந்தது. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே உள்ள காவல்துறையினர் வந்து இவர்கள் தொடர்பாக முழுமையாக கண்காணித்து கொண்டிருக்கிற போது அவர்களுக்கே சிரிப்பு வருகிறது. இவர்களுடைய டபுள் ஆக்டிங்குகள், மற்றது மக்களை ஏமாத்துகின்ற முறைகள், இதெல்லாம் வந்து தெரிந்து அவர்களுக்கே சிரிப்பு வரும். உங்களை பார்த்தால் அவர்களுக்கு சிரிப்பு வரும். அப்போ இங்கே பிரான்சிலே ஒரு
1: இடத்துல
0: ஒரு கடையை பூட்டி போட்டு இரவில் வந்து பொறுப்பாளர்கள் தண்ணி அடிப்பார்கள். அப்ப அதுக்கு பொறுப்பான அதிகாரி ஒருவர் சொன்னார், பிரபாகரனும் இப்படித்தான் இரவில் தண்ணி அடிப்பார்.
1: இல்ல நான் ஏதோ தகவலாக எடுத்துட்டார்கள் வந்து நான் புலிகளுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறேன் சொல்லி இந்த டிஆர்டியில இன்னொரு வானிலையில இது சம்பந்தமாக அறிந்து அவர்கள் வந்து என்னை கூப்பிட்டவர்கள், கூப்பிட்டு பல படங்களை காட்டி இவர்களை தெரியுமா இவர்களை தெரியுமா என்று அதுல ஒரு என்னுடைய என்ன சேர்ந்த ஒரு மகளின் படம் அந்த முன்னுக்கு நின்று சிறு அந்த பாடசாலை மாணவர்கள் நிற்கிறது இவர்களை எல்லாம் தெரியுமா என்று சொல்லி தாங்கள் அவற்றை ஆலோசனை சொல்றதுக்கு இருக்கிறோம் அவர்கள் என்று சொல்லி இப்ப நான் சொன்னேன். என்னோட அவர்கள் இதுவரைக்கும் ஒரு விதமான பிரச்சனைக்கும் வர இல்லை. நான் இப்படியான ஒரு ஒன்றை உங்களுக்கு சொல்லியக்குள்ள வந்து அதனுடைய பாதிப்பு வந்து எனக்கு ஏற்படுகிறதுக்கு வந்து நானே ஒரு வழியை தேடக்கூடாது. அதனுடைய நான் அதுவரைக்கும் வந்து எனக்கு மேல அப்ப கேட்டுனா இல்ல அதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு தரலாம்ன்றது இப்ப இல்ல. இது இப்ப என்னோட நான் தொடர்பு ஒண்ணும் இல்லை. இது வந்து கடந்த
0: காலத்தில் நடைபெற்ற இப்ப என்ன என்ன நடந்த சொல்லி சொன்னா இவர்கள் காவல்துறையினருக்கு சில ஆலோசனைகளின் அடிப்படையில இந்த விடுதலை புலிகள் அன்று தங்களை முன்னாப்ப திரிவார்கள் தானே தலைவர் பேர்த்தி எல்லாத்துகள் எல்லாம் கொண்டாடுபவர்கள். அப்ப அவர்களை உங்களுடைய கைகளுக்குள்ள போட்டா சுகமா இருக்கும் என்னடா. அல்லது பாண்டிச்சேரி இவர்களுக்கு எல்லாம் மொழிபெயர்ப்புக்கு தேவையில்லாமல் மக்களுடைய வரிப்பணத்தை செலவழிக்கிறத விட அவர்களிடம் இருந்தே தகவலை பெறலாம் என்றபடியால அப்ப ஒருவர் என்ன இப்படி ஒரு ஆளை பிடிச்சிட்டார்கள் என்னடா அவர் கொஞ்சம் கிரிமினல் வேலைகள் செய்யறபடியால அவர்கிட்ட காய்ச்சபடியால இப்ப அவரை புலி என்று நினைச்சு நாட்டில இருந்து வருபவர்கள் எல்லாம் அவருடைய நம்பிக்கையோட போவார்கள். ஆனால் அவர் அந்த கமரா வெளியில உள்ள கமரா பூட்டி படம் எடுத்து அவர்களுடைய விவரங்கள் அந்த இலங்கை பிரச்சனையை கையாள்ற அதிகாரியின் மேசையில காலமையும் வந்திருக்கும். அப்ப இவர்கள் போறது அவரை தங்களுடைய தலைவர் காண்டி கேக் பெற்றார் இதண்ட நம்பிக்கையில போறது. ஆனா அவர் இங்கே அவர்கள் காலடி இரண்டு அவர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் எங்களுக்கு புலிகள் வாரது பிரச்சனை இல்லை, ஆனால் அங்கிருந்து கண்ணிவடி இதுகள் தயாரிக்கக்கூடியவர்கள் வந்து நாளைக்கு எங்கேயாவது அரபுகளுடைய தொடர்பு வந்து இங்க அதை காட்டி கொடுத்து விட்டார்கள் என்றால் தங்களுக்கு பேர்ந்து பின்னால சிக்கலா போயிடும். ஆகவே முன்கூட்டியே தாங்கள் ஒவ்வொருவரையும் கண்டுபிடித்து வைத்திருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவருடைய துறை சார்ந்து அவர்களை கண்காணிப்பில் வைக்க வேண்டியது கட்டாயம். அதனால் தான் தாங்கள் இதை செய்கிறோம் என்று குறிப்பிட்டார்கள்.
1: இதுல வந்து ரெண்டு விதமான நெருக்கடிகள் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்கள் இப்ப இவர்களை போல சீனமாக இருந்து தங்களின் அலுவலர்கள் பார்த்துக்கொண்டு போறாண்டா அதை செய்யலாம். எங்களுக்கும் ஒரு இனப்பற்று இருக்கு தானே. அதனுடைய எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அவர்களுக்கு கொண்டு கொடுத்து அதன் மூலம் லாபம் பெறவேணும் என்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை.
0: நீங்கள் யாருக்குண்டாலும் வேலை செய்யுங்க, ஆனா அவரை பயன்படுத்தி எங்களுடைய அடுத்த சந்ததியை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோட கெட்டித்தனத்தை பயன்படுத்தி அவர் சொல்றபடி செய்யாமல் நீங்கள் சொல்றபடி அவரை செய்ய வைக்க பண்ணுங்கள்.
1: அதுதான் உண்மையான சரியான வழி. ஆனா இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொல்லி இந்த காரணங்களால இந்த நெருக்கடிகளால வந்து அவர்கள் தலைமைக்கு வந்து அவர் வந்து இவர்கள் சொல்றதை நம்பினாது அதுகள்ன்றதுகளும் வந்து அந்த ஒரு அழிவே தலைவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம்.
0: மிகப்பெரிய அதாவது எங்களை வெளியில் இருந்து இலங்கை அரசாங்கம் வந்து எங்களை வந்து நிர்மூலமாக்கல, உள்ளுக்கு இருப்பவர்களால் தவறினால்தான் தலைமை அவர்களை கண்காணிக்காமல் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையினால்தான் இவ்வளவு அழிவும் ஏற்பட்டது.
1: நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுகிறவர்கள் எல்லோரும் வந்து சமூக பெற்றோட பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் விளங்குதானே. அதனுடைய மாற்றம் என்பது மாற்ற முடியாது என்ற நம்பிக்கையோடு நாங்க தொடருவோம். நாங்க இனி இலங்கை நிலைமைக்கு போவோம். அது சரி, இலங்கையில இப்பொழுது என்ன நடக்குது?
0: அதாவது எதுவுமே தமிழர்களுக்கு இன்னும் இருக்கிற உரிமையும் பறிபோவதே ஒழிய புதிதாக எந்த விதமான உரிமையும் தமிழர்களுக்கு வரப்போவதில்லை. தமிழர்களையே வைத்து தமிழர்களே அசைப்பார்கள்.
1: அது மட்டுமில்ல, இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பொழுது இவர்கள் சொன்னது என்ன, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்ன, அவர்களது ஊழல் அதுல என்ன இதுகள் சம்பந்தமாக குற்றமளித்தவர்கள் வந்து அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்கிறார்கள். சரி, ஆனால் இந்த 22வது திருத்த சட்டம் இவைகள் என்றதுகள் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது என்றதுகள் இவைகளை வந்து நான் என்ன என்னுடைய மனதிலே அந்த கருத்து தான் வருகிறது என்ன என்று சொல்லி சொன்னா, இவர்கள் வந்து இந்த கடந்த காலத்தில் ஒரு முறை ஜே.ஆர். ஜெயவர்தனா இன்னொரு 5 வருஷத்தை நீடித்தார் தானே, இப்ப பேசுகிற இந்த நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் இன்னொரு 5 வருடத்துக்கு தங்களை நீடிக்கிறதுக்கு பார்லிமெண்ட்ல அதுக்கான ஒரு அது பாராளுமன்றத்தில இப்போ அரசியலமைப்பின்படி நிச்சயமாக அது 3/2 பெரும்பான்மை இருந்தாலும் சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனுடைய இந்த ஒரு இந்த நீதிபதிகளுக்கு இந்த நீடிக்கிறதுன்றதுகள் வந்து இந்த வழக்குகளை காரணம் காட்டி அதுக்குன்னா கூட இவர்களுக்கு கூட சம்பளம் வந்து இவ்வளவு குறைவாகத்தான் இருக்கும். புதிய நீதிபதிகளை நியமிக்கிறாண்டா திறமையானவர்களை நியமிச்சு என்னடா இவர்கள் நீண்ட காலம் இருந்தவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த 2 சம்பளம் கொடுப்பார்கள், லட்சக்கணக்கில் ஒரு பிரதமர நீதியரசர்கள் என்ற ரீதியில் இருக்கிறவர்கள், அடுத்த அந்த உயர் நீதிமன்ற நீதியர்களாக இருக்கிறவர்கள். ஆனா இன்றைக்கு புதுதாக நீதிபதிகளாக இருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட 3/2 அல்லது அதுக்கும் குறைவான சம்பளத்தோட நியமிச்சு அவர்கள் திறமையானவர்களை நியமிச்சு நேர்மையானவர்களை நியமிக்க முடியாதா? இப்ப இது என்னத்துக்கு இவர்கள் இவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த நீதியரசர்களை கொண்டு செலுத்த வேணும் என்று சொல்லிச்சுன்னா, அது அதன் மூலம் வந்து தங்களுக்கு சில லாபங்களை ஏற்படுத்தலாம் அல்லது தங்களுக்கு சார்பான ரீதியில வந்து நீதிமன்றம் தீர்ப்பளிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கலாம் என்று சொல்லி தண்டிக்கிறார்களா? அல்லது இது ஒரு சர்வதைக்கு சுமந்திரன் அவர்களும் பேசி தமிழரசு கட்சி அதை பிரிப்பு சொல்லி இருக்கிறது நினைக்கிறது இந்த தனியா இவர்களை இதன்றது அரசியல் சட்டத்துக்கு முரணானது, ஒரு ஜனநாயகத்துக்கு முரணானது, ஆகவே இவர்களை நீடிக்கிறதுன்றது வந்து சர்வஜன வாக்குரிமைக்கு போகப்படும் என்று சொல்லி, ஆனா அரசாங்கம் அதுக்கு போவதுக்கும் திட்டமிடுகிறது என்ற கருத்துக்களை இப்ப உங்களுடைய செய்தியிலும் கேட்கல மற்ற செய்திகளையும் பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பீப்புள்ஸ் கமிட்டி அவர்கள் என்று சொல்லி எப்படி சீனாவில இருந்ததோ அது மாதிரியான ஒரு கட்டமைப்புகளை அவர்கள் கிராமம் கிராமமாக ஏற்படுத்துகிறார். உங்களுக்கு தெரியும் தானே அந்த முன்னாள்
0: அதாவது வந்து உள்ளூராட்சி சபைகளோ அவர்கள் செய்ய வேண்டிய வேலை திட்டங்களை எல்லாத்தையும் அவர்களுடைய செய்ய போகின்றார்கள்.
1: இப்ப தமிழ் பகுதிகளில் அது எந்த அளவுக்கு பெருமளவுக்கு எங்கில
0: வந்து கிராமம் கிராமமாக அவர்களுடைய காரியாலயங்கள் வந்துவிட்டது, அங்கே சென்று பல மக்களும் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கொண்டு செல்லுகின்றார்கள்.
1: அது குறிப்பிடத்தக்க அளவுக்கு தமிழ் பகுதிகளில் இன்னும் அது முழுமையாக செயல்படுத்துகிறவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது இல்லை, என்னென்னா தமிழ் பகுதியில் இப்ப இருக்கிறவர்கள் எல்லாரும் வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்களோ அல்லது அவர்களின் ஆட்கள் வந்து பூக்காக்கள் நேர்மையா சொல்றேன் சொல்லி சொன்னா, அப்படி மக்களோட எப்படி ஒருங்கிணைந்து முதல்ல இந்த 6 வாரம் காட்டினது அங்க இங்கெல்லாம் ஓடி திரிஞ்சவே, ஆனா இவர்களால மக்களை முழுமையாக எல்லா இடத்திலும் அணி வகுக்கிறதுக்கு அல்ல அணி சேர்க்கிறதுக்கு வந்து தகுதியுடையவர்களாக இவர்கள் இல்லை. ஆனா தென் பகுதியில அது மிக தீவிரமாக இருக்குது. தென்பகுதியில வந்து அது எல்லா கிராம மட்டத்திலும் வந்து அவர்களுக்கு ஏற்கனவே அறிய உங்களுக்கு தெரியும் தமிழ் பகுதிகளை விட இது அந்த தமிழ் பகுதிகளில் அந்த மாற்றம் என்ற ரீதியில வந்து இதுகளா இவ்வளவு என்னத்தை செய்தவே அதுகள் கண்டபிடிச்சு கண்டக்கணும் கண்டபடியால் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி அந்த கவர்ச்சியில வந்து வாக்களிக்கப்பட்டது. ஆனா அது எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு இருக்குமோன்றது எனக்கு தெரியல. அதுக்கு அதுக்கான வழியை எப்படி தேடப்போகணும்ன்றது தமிழ் அரசியல்வாதிகளின் பிரச்சனை, தமிழ் தலைவர்களுடைய பிரச்சனை, தமிழ் அரசியலுடைய பிரச்சனை. அதே நேரத்தில் தென் பகுதியில வந்து அவர்கள் அந்த கட்டமைப்புகள் வந்து வலுவாக அதை இறுக்கமாகிக் கொண்டு போகிறார்கள். ஆகவே ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போய் இது ஒரு ஆழம் பார்த்து விட்டு அதுல வெற்றி அடைந்து விட்டால் என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்லிச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு நகர்றதன் மூலம், ஏனென்றா இவர்கள் இந்த 5 வருஷத்துக்குள்ள இவர்கள் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது, உலகளாவிய ரீதியில் நடக்கிற பிரச்சனைகள் துவக்கமே எல்லாமே வந்து இவர்களுக்கு நெருக்கடியை தான் கொண்டு வந்துருக்குது. ரணில் சொன்னதுல சில விஷயங்கள் இருக்குது, நாங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம். இதுல இந்த 2027 முடிவுல வந்து இவர்கள் பெருமளவுக்கு கடன்களை திருப்பி கொடுக்க வேணும், அப்படின்னா கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு இந்த நாடுகள் ஒத்துக்கொள்ளுமா, அல்லது கடவுடன் வழங்கியவர்கள் வந்து தொடர்ந்து அதுக்கான இதுகளை செய்வார்களா அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர்கள் இந்தியாவோட இன்னும் கூடுதலாக போக வேண்டிய நிலைமைகள் அது தன்னுடைய ஒவ்வொரு நாடும் தன்னுடைய தானே வேண்டும், அதனுடைய இலங்கைக்கு இன்னும் உதவிகளை செய்து தங்களுடைய தேவைகள் என்ற வேற ரீதியில வந்து ஆள்கானல் போகும். அதை மாற்றுறதுக்கு தான் இப்ப இன்றைக்கு சீனாவிலிருந்து கூட தூதுவர் மாற்றப்பட்டு அதில் செய்திகள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்களா. இவர்களை வந்து ஒரு தங்களுடைய ஒரு ஒத்துழைக்கொன்றதுக்கு அதுகளுக்கு சொல்லி நாணிகளை சேர்க்கறதுக்கான முயற்சிகளுக்கு வந்து இலங்கை ஒரு வேட்டக்காடாக ஆகிக்கொண்டிருக்கிற நிலைமைகளாக தான் இருக்கிறது. அதே நேரத்துல இந்த இதுதான் அடுத்த 5 வருடத்துக்கு நீடிக்கிறதுன்றதன் மூலம் வந்து தங்களை ஒரு 10 வருஷம் என்று சொல்லி சொன்னால் அதுக்குள்ளே ஒரு தீர்வை காணலாம், அல்லது அதுக்கு பிறகு இந்த மாதிரி என்றதை அதுக்கு காலாவாசத்துல யோசிக்கலாம் என்ற ரீதியில அந்த நகர்வுகளுக்கு போய்கொண்டிருக்கிறதுன்றதுகளை வந்து எந்த அளவுக்கு எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள் சிந்திக்கிறார்கள். இதுதான் இருக்கிற கேள்வி. இந்த இவைகளை வந்து மக்களுக்கு மத்தியில வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கல்ல. இதுகளை சும்மா ஆளுக்காள் சுண்டு முடிஞ்சு கொண்டு இதுகள்ன்றதை விட இதை பற்றி பேசுகிறவர்கள் வந்து ஒரு செவல சுமந்தனுக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்குது, பேசலாம். ஆனா அவர் ஒரு தனி மனிதனாலே அல்ல அதுகள்ன்ற ரீதியில எல்லாரும் சேர்ந்து சுமந்தனை இல்லாம பண்ணணும்ன்றதுக்காக வேட்டையாடிகள் நிக்கிற மாதிரியான நிலைமைகள் வந்து குழப்பங்கள் இருக்கிறதுல எந்த தலைவனுக்கு அதுக்கு பதில் சொல்றதா இதுக்கு பதில் சொல்றதா மக்களை பற்றி சிந்திக்கிறதான்ற கேள்வியும் இருக்கு. தனி ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு தலைமைத்துவம் கொடுக்கிறவருக்கு வந்து நீங்க நெருக்கடிகளை எந்த கூடுதலாக கொடுக்கும் பொழுது அல்லது அவரை இல்லாம பண்ணணும்ன்ற முயற்சிகளை மேற்கொள்ள தன்னை பாதுகாக்க வேண்டிய நிற்பத்திற்கு தானே போக வேண்டிய நிற்பந்தம் ஏற்படும். இதை வந்து இந்த அரசாங்கம் எப்படி போகிறது, என்ன செய்ய போகிறது, என்னத்துக்காக இதுகளையும் கொண்டு வருகிறார்கள் வந்து இந்த மக்களுக்கு மத்தியில எந்த அளவுக்கு எங்களுடைய தலைவர்களால பிரச்சாரம் செய்யப்படுகிறது. சும்மா சிலையை கட்டி போட்டான், அதை கட்டி போட்டான், இதை கட்டி போட்டான் என்று சொல்லி பத்து பேர் நின்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு அல்ல இதுகளை சொல்லிக்கொண்டு எங்களுக்கு என்ன ஒரு நாடு இரு தேசம் என்று சொல்லி சொல்லிக்கொண்டிருந்த என்ன பிரயோசனம். அப்ப அதனுடைய இந்த தங்களுடைய தேர்தலையே இவர்கள் ஒத்தி வைக்கிறதுக்கு தண்டிக்கிறவர்கள் மாகாண சபை தேர்தல் நடத்துவார்கள் என்று சொல்லி எந்த அளவுக்கு நம்ப முடியும். அதையாவது குறைந்தபட்சம் வந்து இவர்கள் இந்த நோக்கத்துக்காக தான் செல்லுகிறார்கள், ஆகவே இதை முறியடிக்க வேண்டும் என்ற ரீதியில வந்து குறைந்தபட்சம் வந்து நம் தேர்தலை நடத்துறதுக்கு தேர்தல் மூலம் வந்து மக்களின் பிரதிநிதிகளாக இருந்தால் வந்து பல அந்த தொடர்புகளை மக்களோடு மேற்கொள்ளலாம். அப்படியோ குறிப்பிட்ட பிரதேசத்துல வந்து மக்கள் பிரதிநிதிகள் என்ற ரீதியில மக்களை அணுகிறது அல்லது அதன் செயல்பாடுகளின் மூலம் அவர்களை இது பிரயோசனமான முறையில் இவர்கள் செயல்படுகிறார் என்றதை உணர்த்துகிறதுக்கு இதுகளுக்கு உண்டாவது அந்த நோக்கங்களை வந்து சொல்லி அதுகளை செய்து அந்த மாகாண சபை தேர்தலையாவது நடத்த வேணும். தேர்தல் நடத்தாத இந்த அரசு என்னத்துக்கு என்னென்ன இது நீதியர்களை என்ன அவருடைய சேவை நடிப்புக்கு என்னத்துக்கு இவ்வளவு அவசரம் காட்டுதாதுன்றது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு கொண்டு செல்லுகிறார்கள்.
0: நீங்கள் அந்த ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதியிட்ட மனு கணேசன் அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்களை கேட்டீர்களா நமது செய்தி அறிக்கையில? அதுல வந்து அவர் ஒரு இந்த தகவலை வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். என்ன சொல்ல வழிக்கிட்டார் என்றால் அந்த மலிக பெருந்தோட்ட மக்களை அந்த பகுதிகளிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பது இவர்களுடைய நீண்ட மக்கள் விடுதலை முன்னணியின் நீண்ட கால கொள்கை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனை நடைமுறைப்படுத்தத்தான் தற்போது சில சில நடவடிக்கைகளை எடுத்து வந்திருக்கிறார்கள். அதற்கு ஐக்கிய நாடுகள் சபையையும் ஆசிய அபிவிருத்தி வங்கியையும் பயன்படுத்தி அந்த நிதியுதவியை பெற்று அந்த மக்களை அந்த மண்ணிலிருந்து வெளியேற்றுகின்ற நடவடிக்கை அவர்களுடைய நீண்டகால திட்டமாக இருப்பதை அவர் ஐக்கிய நாடுகள் சபை பிரதிநிதியிடம் தெளிவுபடுத்தினார். அவர்களிடம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருக்கிறதானே. இந்த பெருந்தோட்ட மக்களுடைய பிரச்சனை பிற்காலத்தில் பெரிய பிரச்சனையாகும், ஆகவே பெருந்தோட்டங்களிலிருந்து மக்களை துரத்தி விடுவோம் என்று அவர்கள் ஏற்கனவே நீண்ட காலத்துக்கு முன்பாகவே திட்டமிட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார்.
1: இல்ல அப்ப இப்பவே பெருந்தோட்டத்திலிருந்து பெருமளவுக்கு நியாயமான ஆக்களும் சில ஒவ்வொரு பிரதேசங்களாக வெளியேறி கொண்டு இருக்கிற உங்களுக்கு வடக்கு பகுதிகளுக்கும் வந்தவர்கள் சில கொழும்பு அதுகளை நோக்கி சிறு வேலைகள் தொழில்கள் அதுகளை தேடி அல்லது வீட்டு பணி பெண் வேலை பக்கம் எல்லாத்துக்கும் வந்து யார் போகிறார்கள். அப்ப அப்படியான ரீதியில வந்து அவர்களுக்கு வந்து நெருக்கடிகளை கொடுக்கிறதன் மூலம் அவர்களுக்கு நிரந்தரமான வீடுகள் அதுகள் அமைக்காமல் இருக்கிறதன் மூலம் நிரந்தரமான தொழில் வாய்ப்புகள் இல்லாம இருந்தா அவர்கள் என்ன செய்வார்கள்.
0: அவர் சொல்லுகிறார் மக்கள் விடுதலை முன்னணியின் நீண்டகால கொள்கை மலிக பெருந்தோட்டங்கள் காடாக்கப்பட வேண்டும் என்று.
1: உங்களுக்கு தெரியாதா அல்லது நேர்களுக்கு தெரியாதா அல்லது மறந்திருந்தா சொல்லுகிறேன், இவர்களுடைய போராட்டத்தின் பொழுது தேயிலை செடிகளை இந்திய விஸ்தரிப்பாளர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மேலே இவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தேயிலை எல்லாத்தையும் பிடிங்கி இறஞ்சவங்க சரியா தொழில் அதுகள் இல்லாம அவ்வளவு கஷ்டங்கள் அந்த மக்கள் அனுபவித்தவர்கள் அந்த நேரம் அதை எப்படி அவர்கள் மாறும். எல்லாம் நடிப்பு முழுதும் இப்ப இப்பதான் முழு நடிப்பும் வந்து வெளியே வருகிறது. ஆனால் சிங்கள மக்களுக்கு மத்தியில புறகு அதுகள் எல்லாத்தையும் மறைத்து அவர்கள் வேறு பிரச்சாரங்களை மேற்கொண்டு அவர்களை ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்து நாங்கள் வந்தபடியாதான் நீங்கள் எல்லாம் இன்றைக்கு ஊழல்வாதிகள் எல்லாரையும் முழுகு தள்ளி உங்களை எல்லாரையும் வந்து மேச கதிரையில இருத்தி குறைகளை கேட்கிறதாதுகள் என்ற ரீதியில அந்த இதுகளை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முன்ன என்ன பெரும் தலைவர்கள் அல்லது காசுக்காரர் என்றவர்களுக்கு அடிபணியத்தகையில் எங்களோட சாதாரணமாக உலகலாம் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழையுங்கள் உங்களையும் நாங்களும் சமம் என்ற ரீதியில எல்லாம் பிரச்சாரங்கள் அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள்.
0: யுத்தம் முடிந்ததன் பின்னரும் இராணுவத்தினர் கையகப்படுத்தி இருக்கின்ற தனியார் காணிகளை வந்து விடுவிக்கிறதுக்கு வழி தெரியாத ஒரு இனமாகத்தானே தமிழ் மக்கள் இருக்கிறார்கள்.
1: அதாவது நாங்க விடுவிப்போம் விடுவிப்போம் என்று சொல்லி அரசாங்கம் ஏமாற்றிக் கொண்டிருக்குன்றதை வந்து ஒருங்கிணைந்த ரீதியில வந்து ஒருங்கிணைந்த போராட்டமாக இருக்க வேணும். அதாவது இந்த மக்கள் வந்து பல்லாயிரக்கணக்கில் திரண்டு ஒரு ஒரு மொத்தமாக இந்த மக்கள் இதை எதிர்க்கிறார்கள்டா தான் அங்க உள்ள இந்த ஏவிபி வாழ்வடிக்கிறவர்களுக்கும் இந்த எம்பிக்களா இருக்கிறவைக்கும் அது சம்பந்தமான ஒரு ஒரு ஒரு சிந்தனை வரும். இது சிக்கலாக போகுது. நாளைக்கு இந்த சனத்தை ஏமாத்த இயலாது. அதனுடைய இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஒன்றை உருவாக்குறது என்று சொல்லி சொன்னா ஒருங்கிணைந்த போராட்டமாக இருக்க வேண்டும். எல்லா பிரதேசத்திலும் இருக்கிறவர்களை ஒன்று திரட்டி இப்படி காணி இழந்தவர்கள் இவர்கள் என்றவர்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அதற்கான ஒரு போராட்டங்களை அது காணாமல் போனவர்களாக இருந்தாலும் சரி சும்மா செம்மணிய 500 சொல்லி எண்ணிக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்ன பிரியோதான்.
0: ஒரு விடயத்தில் நாங்கள் தெளிவு பெறவில்லை என்று சொன்னால் ஒருபோதும் அடுத்த சந்ததிக்கு எந்த விதமான உரிமையும் பெற்றுக் கொடுக்க முடியாது. இந்த விடுதலை புலிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து ரெண்டு முகங்களோடு வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்கள். அவர்கள் எங்களுடைய மக்களுடைய உரிமை என்ற பெயரிலே சிங்கள பௌத்த பேரினவாதம் எவ்வாறு திட்டமிட்டு செய்கிறதோ அதுக்கேற்ற வகையில் காய்நகர்த்தர்களை அங்கே தாயகத்திலும் உருவாக்குகிறார்கள். அதனால் தான் அனைவரும் ஒன்றுபட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் தொடர்ந்து தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார். போராட்ட காலத்திலும் அப்படித்தான் நடந்தது. இப்பொழுதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறார்.
1: தங்களுக்கு தங்களுக்கு தேவையானவர்களுக்கு நிதியை கொடுத்து இருந்த குழப்பங்களை ஏற்படுத்துகிறதை விட இவர்கள் உருப்படியாக எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த போராட்டங்களை முன்னெடுங்க இதுக்கான நிதி வளத்தை நாங்க மக்கள் என்ன நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி அதை மக்களுக்கே இப்படி அப்படியான உருப்படியான திட்டங்களை நேர்மையான முறையில் அவர்கள் செய்வார்கள் என்று சொல்லி சொன்னா மக்கள் உதவி செய்ய மாட்டார்களா? அப்படியான பிரச்சாரத்தை எல்லாம் நாங்க முன்னெடுக்க மாட்டோம். இதுல இவர்கள் எங்களுக்கு புலி எலி அதுகள்ன்றதுகளுக்கு அப்பால வந்து இந்த இந்த இந்த நோக்கத்தோடு தான் இந்த செயல்பாடுகள் சரியான நோக்கத்தோடு செயல்படுது என்று சொல்லிச்சுன்னா ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குத்தானே. அதுகளை நாங்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக அல்லது வரவேற்கத்துக்கு சந்தோஷப்படுறதில்ல மகிழ்ச்சியோட வந்து இது இது இதுக்கான
0: நீங்கள் ஜெர்மனியிலேயோ இங்கேயாவது அறிந்திருக்கிறீர்களா? ஜெர்மன் மக்களுக்கு எல்லாம் வந்து இங்கு வாருங்கள், எங்களுடைய யுத்தம் முடிந்து எங்களுடைய தனியார் காணிய பாதுகாப்பு படையினர் பறித்து வைத்திருக்கிறார்கள். யுத்தம் முடிந்த இவ்வளவு காலம் எங்களுடைய மக்கள் வீதி சொந்தக்காரர் வீடுகளிலும் இடம் இல்லாமல் பெரிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவை உங்களுடைய அரசாங்கம் இலங்கைக்கு உதவி செய்கிறது. இந்த நாட்டிலே நாங்கள் எவ்வளவு உங்களுக்கு வரி கட்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் அகதிகளாக இந்த வந்து இங்கே உங்களுக்கு சேவையாற்றி கொண்டிருக்கிறோம். ஜெர்மன் மக்களே இதில் வந்து தலையிட்டு எங்களுடைய காணியை நாங்கள் அரசாங்கத்தின் காணியில் இராணுவ முகாம் அமைக்கிறது பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கட சாதாரண அப்பா அம்மா அவர்களுடைய அவர்கள் தோட்டம் செய்து பிழைக்கிற காணிகளை திருப்பி தரங்கள் என்று சொல்லி ஏதாவது கேட்டு ஏதாவது எழுத்து மூலமாக ஜெர்மன் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிற மாதிரி ஏதாவது வெளிநாட்டுல நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா?
1: இல்ல, அந்த SLDF போன்றதுகள் வந்து அந்த சுதந்தாக்கள் அப்படியான கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அறிக்கைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். சிச்சுவேஷன் ரிப்போர்ட் என்று சொல்லி நம்ம உங்களுக்கு அனுப்பி விடுறேன். இது யுனைடெட் நேஷன்ஸுக்கு அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா அது குறிப்பிட்ட சிலர் தான். அது அது வந்து இந்த அது வந்து ஒரு ஒருங்கிணைந்த ரீதியில ஒரு முழுமையான கையெழுத்து வட்டி ஒன்றை ஏற்படுத்தி எல்லார்ட்டையும் அந்த கையெழுத்தை பெற்று
0: இப்ப ஜெர்மனி அரசாங்கம் வந்து உதவி செய்ய போறது என்று சொன்னால் எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போறதுக்கு உரிமை இருக்கு. எங்களுடைய மக்கள் இப்படி சொந்த காணியை வந்து அவர்கள் பறித்து வைத்திருக்கிற ஒரு நாட்டுக்கு எப்படி நீங்கள் உதவி செய்வீங்கள்? இந்த நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகளோடு மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் சமூக கொடுப்பனவை நீங்கள் குறைத்து கொண்டு வருகிறீர்கள். எல்லாவற்றையும் விதையும் அதிகரிக்கிறீர்கள். ஆனால் இப்படி எங்களை இப்படி ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு அரசுக்கு இப்படி உதவி செய்வீர்கள் என்று கேட்கறதுக்கு, அது ஒரு கேட்கறதாலே எங்களுக்கு நீதிமன்றம் தீர்ப்பு தருவதில்லை, அது ஒரு பத்திரிகைகளில் வந்து ஜெர்மன் மக்கள்கிட்ட போறதுக்கு ஒரு பிரச்சாரமாக அமையும் இல்லவா?
1: நிச்சயமாக
0: இவர்கள் வருமானம் வாரத்துக்கு தேசிய தலைவர்கிட்ட புத்தகம் வெளியிடுவார்கள், இன்னொருவர்கிட்ட என்ன சிடி வெளியிடுவார்கள், அதன்டா அதன் ஊடாக இவர்களுக்கு வருமானம் பெறும்.
1: நீங்க சொல்ற மாதிரி இந்த புத்தகம் வெளியிடுறவர்கள் வந்து அவருடைய நினைவாக வந்து தமிழத்தை தமிழ் மக்களுடைய உரிமைகளை மீட்க வேண்டும் என்ற ரீதியில இந்த செயல்பாடுகளை செய்யல அவர்களுக்கு ஒரு ஒரு ஒரு நல்ல பெயர் ஏற்படும் தானே, அந்த ரீதியிலாவது சிந்திக்கலாம் தானே.
0: அப்ப அவர்களுக்கு அதுலயே இது இருக்கு, ஏன் எங்களுக்கு தேவையில்லாத வேலை வேந்த தங்கள்கிட்ட ஜெர்மன் போலீஸ் விசாரிப்பு என்னத்தை விசாரிக்கிறது? நாங்கள் உண்மையின் பக்கம் நிக்கிற போது அவர்கள் என்னத்தை விசாரிக்கல, நீங்க பதில் சொல்லலாம் தானே.
1: இது வந்து ஒருங்கிணைந்த முயற்சியாக இருக்க வேணும். இப்ப இவர்கள் சுயநலமாக வந்து நீங்க சொல்ற விடயங்களை மட்டும் செய்து கொண்டு தங்களுக்கு தங்களையும் ஏமாற்றிக்கொண்டு மக்களையும் ஏமாற்றிக்கொண்டு தங்களையும் ஏமாற்றுறார்கள் சொல்ல முடியாது. என்னடா சொன்னா அதைத்தானே அந்த நிதி எல்லாம் இருக்குது, அதனுடைய காசு இண்டைக்கும் தமிழாலயம் போன்றவைகள் எல்லாம் அவையின் கட்டுப்பாட்டுலாம் இருக்குது. அதனுடைய அதன் மூலம் வந்து அந்த பெற்றோர்களை அணுகி இப்படியான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் என்று சொல்லி அவர்கள் மேற்கொள்ளலாம். இலகுவாக என்னண்டா அந்த கட்டமைப்புகள் என்றவர்கள் வந்து தர்சன் என்ன உங்கள் நீங்கள் டிஆர்டியில நான் டிஆர்டியில கலைக்கலாம் எங்களுக்கு இருக்கிறத விட அவர்களுக்கு அந்த அப்படியான கட்டமைப்புகள் இருக்கு. அந்த கட்டமைப்புகளுக்கு
0: அந்த கட்டமைப்பு அவர்கள் தங்களுக்கான வருமானத்துக்காக வேலைக்கு போகாமல் அதுலேயே வருமானம் எடுக்கிறதுக்கான கட்டமைப்பு அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதாலான் இவ்வளவு பிரச்சனையும் தொடர்கிறது.
1: கட்டமைப்புகளுக்கு ஊடாக வந்து அந்த தமிழாலயம் உதாரணத்துக்கு வந்து அந்த பெற்றோர்களை வந்து இப்படியான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம் என்று சொல்லி அந்த தமிழாலயத்து கல்வியுற பிள்ளைகள் என்ற பெற்றோர்களை அழைத்து இப்படியான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளுகிறதுக்கு நீங்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொல்லி செய்யக்குள்ள வந்து ஒரு நிதி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதுக்கு நல்ல சட்டத்தரணிகள் அதுகள்ன்ற ரீதியில இப்படியானதுகள் பேசுறது என்று சொல்லிச்சுனா குறைந்த இதுகளுடைய மனிதாபிமான ரீதியாக இப்படியானதுகளை அணுகிறதுக்கு என்று சொல்லியும் சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய அணுகி அது சம்பந்தமாக
0: ஐரோப்பிய ஒன்றிய வரி பிரச்சனையில இப்பவே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு எச்சரிக்கை கடிதம் போடலாம். அதாவது இலங்கையில இப்படி இப்படியான ஒரு சூழலில் எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த கட்டத்துல நீங்கள் வந்து இப்படி கொடுப்பீர்களாக இருந்தால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம், எங்களுக்கு நீதி கிடைக்குதோ இல்லையோ நீதிமன்றத்தை நாடுவோம் என்ற இதை சொன்னாத்தான் அவர்கள் ஓரளவுக்கு சிந்திப்பார்கள். இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை எடுக்க வேண்டும், இவர்கள் சொல்லியே பயங்கரவாத தடைச்சட்டத்தை எடுப்பதற்கு அவர்கள் தயாரில்லை.
1: இது வந்து நாங்க தனி மனிதர்களாக வந்து இந்த இவர்களை அணுகிறதுன்றதை விட நான் சொன்ன மாதிரி இந்த இவர்களை அணுகி இப்படியான கூட்டங்களை நடத்தி அதுக்கு ஆலோசனை பெறக்கூடிய இந்த மனித உரிமை வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களோட பேசும்பொழுது அது தானாகவே வெளிப்படும். அவர்களே பத்திரிகைக்கு இப்படியான பிரச்சனைக்கு நாங்கள் வழக்கு தாக்கல் செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள போகிறோம் அதுகள் என்று சொல்லி பத்திரிகைகளுக்கு சொல்லும் பொழுது அது ஒரு பகிரங்க செய்தியாக எல்லா இடத்திலும் பெறவும். அப்படியான முயற்சிகளை செய்கிறதுக்கு என்று சொல்லி சொன்னா நாங்க எங்களுக்கு இது சரியோ தவறான்றதை தீர்மானிச்சு அதுல நியாயம் இருக்குன்னு சொல்லி சொன்னா அதை செய்ய வேண்டியவர்கள் வந்து அதை செய்ய வேணும். அதைத்தான் நான் சொன்னேன். நீங்க சொன்ன மாதிரி தனியா குண்டுச்சாட்டிக்க குதிரை ஓட்டுறது மாதிரி தங்களின் வளங்களை தேடிக்கொண்டு தாங்கள் அறிவியல் பேசிக்கொண்டு என்ன தலைவரும் பிள்ளை இருக்குன்னு சொல்லி அதை வச்சு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறவர்கள்ட்ட இருந்து அதை எதிர்பார்க்க முடியாது. சரியா கஷ்டம் தான். ஆனா இது
0: அந்த காலத்துல எங்களுடைய திலகர் அவர்கள் இங்கே இருந்த போது ஒரு சட்டத்தரணி அவருக்கு எங்கட பிரச்சனை தெரிஞ்சபடியாலே அவர் சில ஆலோசனைகளை சொல்லி இருந்தார். இப்படி நீதிமன்றத்தை நாடி எங்களுடைய அந்த உரிமைகளுக்காக குரல் கொடுக்கறதுக்கான சர்வதேச நீதிமன்றத்துக்கு நேரடியாக போவல அவர் நாடுதான் போகணும் என்று அவசியம் இல்லை, பாதிக்கப்பட்டவர்களை வச்சு தான் செய்துதாரன்னு எல்லாம் சொல்லி திலகரும் வந்து கலைச்சார். பிரச்சனை என்னென்னா அந்த நேரத்தில் என்ன பாவிக்கவோ அவர் ரெண்டு ஒரு யூதர்களுக்கு இரண்டாம் உலகமா யுத்தத்தில் யூதர்களுக்கு வந்து பிரான்சில் இருந்து வெளியேற்றத்துக்கு காரணமாக இருந்த ஒருதட்ட வழக்கையும் அவர் வந்து அவர் வெளியேற்றினது சட்டத்தை தான் அவர் நடைமுறைப்படுத்தின அதிகாரியாக இருந்தார் என்பதற்காக அவருடைய மனித உரிமைகளுக்காக அவர் யூதர்களை வெளியேற்றினதுக்கு அவரை விசாரிக்க முடியாது என்பதற்காக அவருக்காக வாதாடி இருந்தார். அவர் அவர் சொன்னார் அவர் யூதர்கள் இதுக்கு யூதர்களை வெளியேற்றினது சரியென்ற மாதிரி வாதாடுறார், பிறந்த அவரை வச்சு இதை செய்தோம் என்று சொன்னா பிறந்த எங்களுக்கும் பெரிய சிக்கல் ஆயிடும் என்று கைவிட்டு விட்டார். அதை அவர் ஒரு சட்டத்திறனி யாருக்காண்டியும் வாதாடு வர்றாரு.
1: அவருன்றதில்ல, இங்க மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற சட்டத்தரணிகள் பல பேர் இருக்கிறார்கள், அமைப்புகள் இருக்கிறது.
0: பிரான்சிலே பிரபலமான சட்டத்தரணியா இருந்தவர் இப்ப இறந்துட்டார். அவருக்கு அவர் தான் பல ஆலோசனைகளை சொன்னார், என்னென்ன விதத்துல நாங்கள் சட்ட ரீதியாக அணுக முடியும். இப்ப நாங்கள் நினைக்கிறது ஒரு நாட்டால தான் இங்க டென்காக்கில் உள்ள நீதிமன்றத்துக்கு எல்லாம் போகலாம். அவர் சொன்னார் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஒரு குழுவாகவே போகலாம், அதைத்தான் செய்துதாருன்னு.
1: அகதிகளாக வந்தவர்களே வந்து நான் இந்த என்னுடைய நாட்டிலே என்னுடைய ஜனநாயக உரிமை மறக்கப்பட்டதன் காரணமாகத்தான் வந்தேனா, நான் அப்படியே இதே போலதான் அங்க உள்ள மக்கள் வந்து இந்த சிக்கல்களில் இந்த நெருக்கடிக்குள்ளான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பேரையும் வந்து நான் என்னை அங்கீகரிச்சது மாதிரி எல்லோரும் வந்து இந்த அங்கீகரிக்கிறதுக்கான முடிவை நீங்க எடுக்க முடியாது. ஆகவே வந்து அவர்களை நிம்மதியாக வாழ்றதுக்கு அவர்களுடைய ஜனநாயகங்களை பெறுகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம் என்ற ரீதியில, அதுக்கு ஆலோசனை இல்ல வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கின்ற ரீதியில கூட அணுகலாம். அணுகிறது சொல்லி சொன்னா எங்களுக்கு இப்ப நான் சொல்லலாம்ன்றதுக்காக கேட்கறது இல்லையே, நீ ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லி என்னாலே இனி முடியுமா? நீ
0: இது வந்து நாங்கள் செய்ய வேண்டிய வேலை திட்டம் இல்லையே. வருமானத்தை பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் இதுக்கு பெரிய அளவு பணத்தேவை இருக்கிறது. ஒருவர் வந்து பிரான்சின் கிரனபிள் பக்கத்தில் இருக்கக்கூடியவர், அவர் கூடுதலாக சர்வதேச நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதியாக இருந்தவர், ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள இராணுவ அரசாங்க காலகட்டங்களில் நடந்த மனித உரிமை முறைகளை விசாரிக்கிறதுக்கான நீதிபதிகளை தெரிவு செய்ததில் இருந்து அவரே பல நாடுகளில் விசாரிச்சிருக்கிறார். அப்போ அவருடைய தொடர்பு கிடைத்தபடியால் ஒருவர், அவருடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை, அவர் கொஞ்சம் ஆர்வமாக வேலை செய்யக்கூடியவர் இந்த விடயங்களிலே, இளம் தலைமுறையைச் சேர்ந்தவர், அப்ப அவருக்கு அறிமுகப்படுத்தி விட்டோம். அவர் அவருக்கு அந்த நீதிபதிக்கு எங்களுடைய பிரச்சனையே அவருக்கு சரியா தெரியலையே. அப்ப அவருக்கு ரெண்டு மூன்று முறை போய் விளங்கப்படுத்த வேண்டி இருந்தது. அப்ப அவர் இங்கே இருந்து தன்னுடைய பணத்தை செலவழிச்சு அங்க போய் தங்கி அவருக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ரெண்டு மூன்று முறைக்கு மேலால அவருடைய பொருளாதாரம் எல்லாமே அவருக்கு சரிப்பட்டு வரையிலே அப்ப அவரை போகாமலே விட்டு விட்டார். அப்போ நான் என்ன நடந்தாண்டு கேட்டால் அவர் திருப்பி திருப்பி ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார், இதாண்டு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு எப்படி இந்த நீதிமன்றங்களுக்கு போகிறது என்னடா, அவருக்கு நல்ல அனுபவம் உடையவர், கிட்டத்தட்ட 20 வருடமாக சர்வதேச நீதிமன்றத்தில் நீதிபதிகளை நியமிக்கிற பொறுப்பில் ஓடி இருந்தவர். அப்போ அவருக்கு அது தொடர்பாக அவர் உதவி செய்ய முன் வந்திருந்தார். அப்போ அவருக்கு வந்து சட்ட ரீதியாக எல்லாவற்றையும் சொல்ல வேண்டி இருந்தது. வந்து இந்த மாதிரியான மனித உரிமை முறைகள் யார் செய்தார்கள், எப்படி செய்தார்கள் என்று அவர் பல கேள்விகளை ஆதாரபூர்வமாக கேட்கிற போது அதை கொடுக்கறதுக்கு எங்கிட்ட நல்ல ஆவணங்கள் இல்லை. அவரால் ரெண்டு மூன்று முறைக்கு மேலே இங்கே இருந்து அந்த இடத்துக்கு போய் வாரது, செலவுகள் எல்லாம் அவரால் தனிப்பட்ட ரீதியில் வேலை செய்து கொண்டு அதையெல்லாம் பார்க்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் அவரை பயன்படுத்தினா நல்லொரு வெற்றிக்கான சாத்தியக்கூறு இருக்கு என்றால் அவருக்கு நல்ல அனுபவம் இருக்கு.
1: ஆனா உண்டு ஒரு ஒரு ஒரு ஒன்று ஒரு நிகழ்வு நான் சொல்லலாம் என்னன்னு சொல்லிச்சுனா, உங்களுக்கு தெரியுது நான் முன்னேயும் சொல்லி இருப்பேன், இந்த ஜெரத் டயஸ் வந்து இங்க உதவி தூதுவராக நியமிக்கப்பட்ட பொழுது போட்ட வழக்கு, அதை தொடர்ந்து சுவிஸ்ல அவரை கூப்பிட்டதுக்கு பிறகு அவர் இன்றைக்கு வெளிநாட்டுக்கே போக முடியாம இருக்கிற, அங்கே ஏதோ மைந்தாவோட சேர்ந்து பிறகு ஏதோ கத்தின மாதிரி சமீபத்தை வெளிப்பட்டன் பெரிய அளவுக்கு முந்தைய மாதிரி அவர் பெருசா அளவுக்கு இப்ப சைலண்ட் ஆகி இருக்கிறதாகத்தான் தெரியுது. ஆனா அதுக்கு பிறகுதான் அந்த இந்த தடைக்கு பிறகுதான் இந்த பிறகு இந்த ஜெகத் சூரிய நோக்கம் மற்றவர்கள் எல்லாம் மற்ற நாடுகள் எல்லாம் இந்த தங்களின் இந்த இதுக்கு ஒரு உண்டு போலாக மற்றதை வற்புறுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்ட வழியாத்தான் பல தடைகள் வந்து இந்த ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக அதுகளெல்லாம் வந்ததுகளெல்லாம் தெரியும். ஆனா அது இது
0: இது சில நல்ல அதிகாரிகள் வந்து அதை எல்லாரோட வந்து நான் சொன்னேன், எல்லா நாடுகளும் கூடி கதைப்பார்கள் அந்த கூட்டங்களில் சில சில ஆதாரங்கள் இருந்தபடியாலே அதை எல்லோருமே சேர்ந்துதான் அந்த முடிவுகளை எடுத்திருந்தார்கள்.
1: இப்ப
0: கரக செங்கன் விசாவே பலருக்கு இப்பொழுது இல்லை, வரையலாது செங்கன் விசாவே பெற முடியாத மாதிரி, சாதாரணமாக இதோட சம்பந்தப்பட்ட ஆதாரம் உள்ள ராணுவ வீரர்களே வர முடியாத மாதிரி தடை செய்திருக்கிறார்கள் பலருடைய பெயர்களை. இங்க வரையலாது அவர்கள் இங்க இந்த நாடுகளுக்கு
1: ஒரு நாட்டுக்கு வந்தாலும் கூட மற்ற நாடுகளுக்கு போயிடாது. அது இது வந்து ஒரு இது இவைகள் எல்லாம் பரவலாக சும்மா கத்தி சொல்லி கொண்டிருக்கிறது அல்லது இது என்ன சொன்ன மாதிரி ஒரு நாடு இருதேசம் கொண்டு சொல்லி சொல்லிக்கொண்டு இதுகள் சொல்லி கொண்டிருக்கிறதுல பிரியோன்றது மட்டும் போதாது. இந்த சமகாலத்துல வந்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்றதுதான் மேற்குலக நாடுகள்ல வந்து
0: உங்களை பொறுத்தவரையில் இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்கலாம். அதாவது எங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய நோக்கம் தேர்தலை மையப்படுத்தி வெற்றி பெறுவதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர மக்களுடைய உரிமையை பெற்றுக் கொள்வதை வேணுமோ அதெல்லாம் இரண்டாவது மூன்றாவது பட்சமே தவிர அதை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெறுறதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்று சொல்றது சரியா பிள்ளையா?
1: அதுல எந்த விதமான நூற்றுக்கு நூறு வீதம் சொன்னான் கூட்டுன்றது எப்ப ஏற்படும்டா தேர்தல் வந்துட்டான் தருமண்டு தேர்தல் வராதுண்டா அதுகள் எல்லாம் தலைகளா போயிடும் துண்டு துண்டாது போய் நின்று நியாயம் பேசிக்கொண்டிருப்பான். இப்ப இதுல அரசியல் கட்சிகள் வந்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இப்ப உள்நாட்டுல வந்து இந்த மேற்குலக நாடுகள் இவைகள் எல்லாமே இந்த நெருக்கடிகள்ல ஈடுபட்டிருக்கிறபடியால் இந்த நெருக்கடிகள்ல பொருளாதார நெருக்கடி இந்த சண்டைகள்ல இதன் இருக்கிறபடியா இன்றைக்கு வெளிநாட்டுக்கு நீங்க இவ்வளவு பெருந்தொகையான கோடிக்கணக்கில் கணத்தை செலவழிச்சு போக வேணும்னு சொல்லி விரும்புறதை விட இங்கே வாழ்றதுக்கு என்று சொல்லி சொன்னால் அந்த அதுக்கான உரிமைகளுக்காக நாங்க போராட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காகன்றது தமிழ் மக்களுக்குள்ள பேசப்பட வேண்டியது. வெளிநாட்டுல உள்ளவர்களுக்கு நீங்கள் சென்ற காலங்கள் மாதிரி இனி தொடர்ந்து இலங்கையிலிருந்து வெளியேறுறதுகள் எல்லாம் இந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய நாடுகளில் இருக்கிற பிரச்சனைகளை சம்பந்தமாகங்களை விட உங்களுக்கு கூட தெரியும். அப்படிப்பட்ட நிலைமையில வந்து இங்கே உள்ள மக்கள் நிரந்தரமாக ஒரு உரிமையோட வாழ்றதுக்கு வந்து நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேணும். அப்படியே அவங்களுடைய ஆலோசனைகள் புறப்படுகின்றன. ஆனபடியா அந்தந்த நாடுகள்ல வந்து இந்த கட்சிகள் இந்த சார்பில் இருக்கிறவர்கள் அதுன்றவர்கள் ஒன்று கூடி நீங்க இதுக்கு எங்களுக்கு உதவிகள் செய்யறதுக்கு இந்த போரா தொடர்ந்து இந்த மக்களை நிம்மதியா வாழ்றதுக்கான வழியை செய்யறதுக்கு என்னென்ன உதவியோ இதுகளை செய்யலாம் என்று சொல்லி உங்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பு ஒன்றை ஏற்படுத்துறதுக்கு அதுகளுக்கு என்று சொல்லி இது ஒரு காலத்துல உறவு பாலம் என்றெல்லாம் சொல்லி சண்டைய காலத்துல வந்து வருமானம் தருறதுக்காக நிகழ்ச்சிகள் நடத்தின இந்த என்ன தொலைக்காட்சிகள் எல்லாம் இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறாரு? இங்கே இருந்து அதுக்கான ஒத்துழைப்பு எல்லாத்தையும் நாங்கள் தான் வழங்கணும் அப்பதான் அங்க போராடுவார்கள் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருந்த மாதிரி.
0: எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஜெர்மனியில நடந்த விழாவில பேசினார். அதாவது தமிழீழம் என்றதே அறிவிக்கிறது தன்னுடைய தொலைக்காட்சியாகத்தான் இருக்கும் என்று அந்த நேரம் மக்கள் எல்லாம் சும்மா கரகோசம் நேச்சு பாக்கலாது அவர்கள் எல்லாம் இப்ப இங்கு
1: அந்த உறவு பால நிகழ்ச்சி நடத்தவே இந்த உறவு இப்ப நடத்தலாமே. இது இந்த நாட்டு மக்களுக்கு
0: என்னுடைய சிற்றறிவுக்கு நான் தெரிஞ்சது என்னென்று சொன்னா மாற்றம் பெற வேண்டுமானால் இந்த ஒவ்வொரு நாடும் ஜெர்மனியா இருக்கலாம் பிரான்ஸாக இருக்கலாம் உள்ளூர் பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கிறார்கள் தானே அவர்களுடைய கருத்தின்படிதான் இந்த நாட்டு அரசாங்கங்கள் முடிவெடுக்குமே தவிர மற்றும்படிய எந்த ஒரு அரசியல்வாதியோ இது என்ன அவர் வேண்டுமானா சொல்லிட்டு போகலாமே ஒழிய நடவடிக்கை வேணுமெண்டா உள்நாட்டு பாதுகாப்புக்கு பொறுப்பான அதிகாரிகள் தான் நடவடிக்கையை எடுப்பார்கள். அவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது.
1: நிச்சயமாக அப்ப அவர்களோடு அணுகக்கூடிய அளவுக்கு வந்து எங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால்
0: அவர்களுடைய அணுகினால என்ன பிரச்சனை என்று சொன்னா இந்த நீங்கள் சொல்லுகின்ற இந்த இந்த நரகங்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து எங்களுடைய தேசியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசிகளை எல்லாத்தையும் அவர்கள் ஒட்டு கேட்டு இவர்களுடைய மறைமுகமான கிரிமினல் நடவடிக்கையால அந்த அமைப்பே ஒரு கிரிமினல் என்ற மாதிரியான கருத்துப்பாட்டுக்கு வந்து விட்டார்கள். அதாலதான் நீங்க என்னதான் பாடுபட்டாலும் எந்த காலத்திலும் தடி எடுக்க மாட்டார்கள். ஏனென்றா அவர்கள் அவ்வளவு ஆதாரத்தை சேகரித்திருக்கிறார்கள். ஏனென்றா இவர்கள் வந்து பெரிய முன்னணியில இருக்கிற மாதிரி இருக்கிறதாலே அதைத்தான் ஆதாரமாக கொடுக்கிறார்கள்.
1: உங்களுக்கு தெரியும் அப்புறம்தான் நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு சொல்லி சொன்னா நான் இப்ப அந்த கூட்டங்களுக்கு போறவர்களுக்கு எனக்கு போயில்லை. நான் இப்ப போன நேரத்துல வந்து இந்த எஸ்எல்டிஎஃப் ஒரு கடிதம் அனுப்ப சொல்லி எம்பாசிக்கு வந்து இவர் இப்ப சில ஆண்டுகளுக்கு முதல் பூனை ஆண்டுக்கு முதல் ஆண்டாக்கு அல்லது பூனை ஆண்டு முற்பகுதியில் இலங்கையில ஜனாதிபதி வந்தவர் தானே, அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்ய சொல்லி எங்களுக்கு அமைப்பு கூடாது சந்திக்கிறதுக்கு சொல்லி தண்டது. அதுக்கு மறுபடி போட்டிருந்தவங்க வந்து வி வில் கண்டக்ட் அதாரிட்டிஸ் சொல்லி தாங்கள் அதை உடனே முடிவு செய்யலாது, தாங்க அங்க அதாரிட்டிஸோட நாங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு அதுக்கான பதிலே அனுப்புவோம் என்று சொல்லி நீங்க சந்திக்கிறதுக்கு முயற்சிக்கிறது வந்து மகிழ்ச்சியாதுகள் என்று சொல்லி பிறகு அதை கேன்சல் பண்ணி போட்டாங்க. ஏனென்றா அவங்களுக்கு தெரியும் தங்களை விமர்சிக்கிற இது ஆக்கள் என்று சொல்லி அதுகளை அறிஞ்சபடியாது கட்டாயம் அதுகளை இதண்டுவாங்க தானே அறிஞ்சபடியால் பிறகு அதை நிராகரிச்சு போட்டாங்க. நான் ஜோதிச்சு நான் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போய் நேர்மையா சொல்லுவோம் என்று சொல்லி நீங்க என்னென்ன செய்ய வேணும் அதுகள் என்று சொல்லி நீங்கன்றத சொல்ற கலைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா சொல்லலாம் தானே.
0: என்ன முந்தி எங்களுடைய வானடியில ரெண்டு மூணு முறை பேட்டி தந்திருந்தார் அதிகாரத்துக்கு வாரத்துக்கு முதல்.
1: ஆமாம் அது இங்க என்ன இங்க என்னோட கதைச்சு நான் தான் ஏற்பாடு. ஆனா இப்ப அதையெல்லாம் தொடர்பு கொள்ளுகிறேன்
0: அவர்களுக்கான தயாரிப்போட போறதுக்கு இருந்தது அவர்கிட்ட சில சில கோரிக்கைகளை முன்வைக்கிற இதிலும் மற்றது உடனடியாக அங்கிருந்தே ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரி கடைசி நேரத்தில் அங்குள்ள சிறைச்சாலை பிரச்சனைகளாலே அது தடைப்பட்டு
1: போயிட்டு.
0: நீங்க கத்தினத்தி எல்லாரும் இங்க வானொலிக்கு நேரடியா வந்தவர்கள் தானே வந்து
1: இப்பொழுதுக்கு முயற்சி எடுக்கலாம் வழியில இவர்கள் யாராவது பொறுப்புள்ள அவர்கள்
0: யாராவது அவர்களுடைய நேரம் எங்களுக்கு சரி வருகிறது இல்லையா. இப்ப எங்கட இந்த நேரம் அவர்களுக்கு விடியப்படுற நேரம்
1: இல்ல இல்ல நான் சொல்றேன் வெளிநாட்டுக்கு வரும் பொழுது
0: வரும்போது அதை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் தரப்படுறது. ஆனா எனக்கு தான் போறதுக்கு நேரம் பாறையில்
1: எதிர்காலத்தில் அப்படியான
0: வாய்ப்புகள் நேரடியாகவே சந்திக்கிறதுக்கான ஏற்பாட்டை செய்யலாம். என்னடா நாங்கள் இப்படியே தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறதாலே என்ன பிரயோசனத்தை சாதிக்க போறோம். அவர்களுடைய தனிப்பட்ட காணி என்று எல்லோருக்குமே தெரியும். நீங்க அந்த குறும்பசிட்டி கட்டுவன் மயிலட்டி பகுதிக்கு போனீர்களானால் அந்த காணிகள்ல அவர்கள் தோட்டங்கிறார்கள் வாழ வைத்திருக்கிறார்கள் எல்லா பலனையும் இராணுவத்தினரே அடைகின்றார்கள். ஆனா பொதுமக்கள் இங்கே வேற வேற வீடுகள்ல அதை விட்டுட்டு ஒன்றுமையான ஏழ்மையான அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தபடியாலே அவர்களுடைய பிள்ளைகளும் வெளிநாடுகள்ல இல்லை கஷ்டத்தின் மத்தியில வாழ்கிறார்கள். அப்ப சட்ட ரீதியாயே ஒரு யுத்தம் முடிந்த காலகட்டத்தில் இப்ப இராணுவத்துக்கு வந்து அரசாங்க காணிகள் எவ்வளவு இருக்கு அங்கே அவர்கள் இராணுவம் அமைத்திருக்கலாம் தானே.
1: பெருந்தொகையான காணி காசு செலவழிக்க வேணும் அது அந்த அவ்வளவு பில்டிங்கள் கட்டணும் அவைக்கு வசதியாக
0: இந்த தோட்டங்கள் இதுகளின் ஊடாக வருமானம் வந்து கொண்டிருக்கு.
1: அதனுடைய இது தமிழ் காணி தானே தமிழ் இந்த மீன் தானே ஆரோ பிடிச்சு போறதுண்டா இதுதான் முக்கியம்.
0: இங்கேயே காணாத மாதிரியான கட்டிடத்துல தான் அந்த உணவகத்தை நடத்துகிறார்கள்.
1: அந்த உணவகத்தோடு தான் நான் நினைக்கிறேன் வடபகுதிக்கு யாராவது டூரிஸ்டுகள் வந்தாலும் அதுல இந்த டூரிஸ்ட் டெவலப் பண்றோம் சொல்லி சொல்றார்கள் வந்து. ஆனா அது எந்த அளவுக்கு இங்க வடமாநிலத்துல இன்றைக்கு வரைக்கும் அந்த கடக்க பிரதேசங்கள்ல தனியார்களுக்கு ஊக்கமளிச்சு முதலீடுகளை செய்யறதுக்கு அதுகளுக்கான ஹோட்டல்கள் கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு
0: அவர்கள் ஏனங்களாலே அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு வந்து முடியாமல் இருக்கிறது எங்களுடைய பக்கத்தில் உள்ள பலவீனமா
1: எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தெந்த மக்களுக்கு சொல்ல வேணும்ன்றதுகளை சொல்றதுன்றதை விட மற்றது தூண்டு உண்டாக பிரிஞ்சு இவர்கள் தேர்தலை நோக்கிய ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறதுன்றதுகளும் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருக்கிறது.
0: நான் அறிந்த வரையில ரெண்டு முகங்களோட நம்ம அவர்கள் வேலை செய்வதுதான் இதுக்கான பிரச்சனைக்கான முக்கியமான அடுத்த கட்டத்துக்கு போகலாமல் இருக்கிறது. ரெண்டு ஒரு முகத்தை மறைத்துக்கொண்டு மற்ற முகத்தை காட்டுறதுனால தான் மக்களாலும் அதை புரிந்து கொள்ள முடியாமல் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னால சொல்லக்கூடியது. வணக்கம் தங்கவேலை அவர்கள்.
2: வணக்கம்.
0: எங்களுடைய இந்த உரிமை போராட்டம் இப்படி நீண்டு கொண்டு போறது எங்களுடைய தவறா?
2: இல்ல இல்ல, எங்களுடைய தவறு இல்ல. நாங்கள் எங்களால மட்டும் நாங்கள் புகாரிகள் தான் இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஒரு அரச இயந்திரத்தை அல்லது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரச அது அந்த மக்கள் விதைகளை அது பெரும்பான்மை விஷயங்களை மக்களால் தெரிவிக்கப்பட்ட அரசை அது அசைக்கிறதோ அல்லது வீழ்த்துறதோ அது எங்கள்ட கையில இல்லை. நீங்கள் இப்போ உலக நாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் மைனமாரில் என்ன நடக்குது? மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஓங்சங் அவர்கள் வந்து இன்றைக்கு சிறையில் இருக்கிறார். அதை பற்றி உலக நாடுகள் ஏதாவது கவலைப்படுகிறோம். ரோஹிங்கா வந்து என்ன தகவல்கள் பர்மாவிலிருந்து தோற்றப்பட்டார்கள். ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லை, 7 லட்சம். அவர்கள் முஸ்லீம்கள். உலகத்தில் 67 நாடுகள் முஸ்லீம் நாடுகள், இஸ்லாமிய நாடுகள். ஆனால் அவர்களை பற்றியே இந்த உலகம் கவலைப்படுதா? அவர்கள் இன்றைக்கு அகதியாக வாழ்வார்கள். இப்படி உலகத்தில் எத்தனையோ விதமான மக்கள், குறிப்பாக
3: அந்த உறவுகள் இதுவரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மீடியனுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். இதனை முழுமையாக கேட்பதற்கு எமது உத்தியோகபூர்வ இணையதளமான tatamily.com இணையதளத்துக்கு சென்று நீங்கள் முழுமையாக கேட்கலாம் என்பதனை எமது அன்பு உறவுகளுக்கு மகிழ்ச்சியோடு அறியத் தருகின்றோம். இப்பொழுது முதல் நீங்கள் எமது அரசியல் சமூக மீடியை கேட்டீர்கள். அதனைத் தொடர்ந்து வானொலிக்கு விளம்பருகின்றது மதிய பிரதான செய்திகள்.
4: முன்னணி பதிப்பகங்களின் 4000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
5: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக.
6: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
7: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
6: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
8: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
6: விடாது. இங்க போங்க போங்க.
9: ஆம், அன்றும் என்றும் என்றும் பிடி கேஷ் அண்ட் கரி, பிடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
10: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
9: VT Superstore, Gare La Gonesse-Sasselil.
10: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
9: Mélodie et Tordre-Brelaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Brelaque, Tordre-Brelaque, Cyber-Ondre, 40, Cyber-Ainde, Cyber-Ele, 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்பன்ஸ்ட் கிராஸ் 3,98 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 0031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வரும் www.noolagam.com இணையதளத்தினர் அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்ஷ்னா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தியாகி பொன் சிவகுமாரனின் 76th பிறந்த நாள் நினைவு தினம் உரும்பிராயில் உள்ள அன்னாரின் சிலையில் நேற்று காலை உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு தியாகி பொன் சிவகுமார் நினைவேந்தல் குழு உறுப்பினர் எஸ் செந்தூரன் தலைமையில் இடம்பெற்றது. நினைவு தினத்தை முன்னிட்டு உரும்பிராயில் உள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மலர்மாலை அணிவித்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் தியாகி பொன் சிவகுமாரனின் தியாகங்களை நினைவு கொண்டு சிறப்பு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தோழர்களான ஸ்ரீ ரங்கீஸ்வரன், மனுசன், தீசன், தஞ்சீவன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தி தமது நினைவேந்தல் உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளார்கள். யாழ்ப்பாணம் செம்மணி புதகுழி விவகாரம் தொடர்பில் முறையான மற்றும் சுயாதீனமான விசாரணை நடத்தப்படுவதை உறு செய்வதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கை அரசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்று ஆஸ்திரேலியாவின் பசுமை கட்சியின் செனட்டர் டேவிட் சுப்ரிச் வலியுறுத்தியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரையின் போது இதனை குறிப்பிட்ட அவர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலும் இந்த விவகாரத்தை தீவிரமாக எழுப்ப வேண்டும் என்று ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார். இலங்கை நீதிமன்றம் பொறுப்பு கூறலை அடைவதற்கு தனது ஆதரவை வழங்கும் என்று ஆஸ்திரேலியா முன்னர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சரியான நேரம் இதுவென்று தெரிவித்த அவர், முழுமையான தளம் பாதுகாக்கப்படுவதையும் மனித எச்சங்கள் மற்றும் சாட்சியங்களுக்கான சுயாதீனமான தடயவியல் சங்கிலி பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவதையும் ஆஸ்திரேலிய அரசு தூண்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். யாழ்ப்பாணம் செம்மணியில் இடம்பெற்ற மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த 19th நிறைவடைந்த நிலையில் அங்கு மீட்கப்பட்ட மனித எச்சங்களின் மொத்த எண்ணிக்கை 583 உயர்ந்துள்ளது. ஆனாலும் இவ்வளவு அதிகமான மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட போதிலும் இலங்கை அரசாங்கம் இதுகுறித்து இதுவரை மௌனம் காத்தி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இலங்கையில் சுமார் 20 புதகுழி தளங்களை ஆவணப்படுத்தி இருக்கின்ற போதிலும் அவற்றில் எதற்கும் இதுவரை முழுமையான மற்றும் வெற்றிகரமான விசாரணைகள் நடத்தப்படவில்லை என்று செனட்டர் ஜூபிரிச் கவலை வெளியிட்டார். இதனிடையே நம்பகமான மற்றும் முழுமையான விசாரணையை மேற்கொள்வதில் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் தவறிழைத்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர், ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்டுள்ள தமிழ் அகதிகள் பேரவை உள்ளூர் பொறிமுறையில் தமிழ் சமூகம் எத்தகைய நம்பிக்கையும் வைக்க முடியாது என்று தெரிவித்ததையும் சுட்டிக்காட்டினார். எனவே உடனடியாக சுயாதீன விசாரணை ஒன்றை முன்னெடுப்பதோடு சாட்சியங்களை பாதுகாத்து பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். செம்மணி மனித புதகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எலும்பு கூடுகளை ஆய்வுகளுக்கு உட்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் புதகுழி சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க நீதி அமைச்சு தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலே அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களில் அடையாளம் காணப்பட்ட 15,966 குடும்பங்களில் 11,000 மேற்பட்ட குடும்பங்களுக்கான அடிப்படை ஆவணப்பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக வரவு செலவு திட்டத்தில் 300 million ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக 25 பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருப்பதோடு ஆரம்ப கட்டமாக 101 குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய்
வீதம் இடைக்கால கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் அர்ப்பணிப்பின் மூலம் செம்மணி மனித புதகூலியில் இதுவரை 585 எலும்பு கூடுகள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஆழ்ந்தெடுக்கப்பட்ட எச்சங்களில் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கவும் நீதி அமைச்சு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். தமக்கு நீதி வேண்டி யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் தாய்மார் போலீசாரால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டமையையும் அவற்றை உள்ளே இருந்தவாறு கையடக்க தொலைபேசியூடாக பார்த்துக் கொண்டிருந்த நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காராவின் செயலையும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். வலிந்து காணாமலாக்கல் படர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் விசேட நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் தாய்மார் போலீசாரினால் இழுத்து செல்லப்பட்டு மாவட்ட செயலகத்துக்கு வெளியே தள்ளிவிடப்பட்டார்கள். அது மாத்திரமன்றி பேஸ்புக் வாயிலாக ஒளிபரப்பப்பட்ட இந்த போராட்ட காணொளியை நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா மாவட்ட செயலகத்துக்குள் இருந்தவாறு அவரது கையடக்க தொலைபேசியில் பார்வையிடும் புகைப்படம் ஒன்றும் பேஸ்புக்கில் பரவலாக பகிரப்பட்டு பலரது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இதுகுறித்து கண்டனம் வெளியிட்டுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் தாய்மார் நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட செயலகத்திலிருந்து போலீசாரால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டமையை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமன்றி இந்த சம்பவங்களை மாவட்ட செயலகத்துக்குள் இருந்து தனது கையடக்க தொலைபேசியூடாக பார்த்துக் கொண்டிருந்த நீதியமைச்சர் என்று கூறப்படுபவரின் செயலையும் இவற்றை வெளிக்கொணர்ந்த ஊடுவிலாளர்களை பகிரங்கமாக தாக்கி பேசிய அமைச்சர் சந்திரசேகரின் செயலையும் கடுமையாக கண்டிப்பதாக சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். அதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான புலத்தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சி பீடமேறிய தற்போதைய அரசாங்கமும் முன்னே அரசாங்கங்களைப் போலவே செயற்படுவதாக விசனம் வெளியிட்டுள்ளார். மேலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் உள்ளடங்கலாக கடந்த கால முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் போன்ற உள்ளக கட்டமைப்புகளில் நம்பிக்கை இழந்திருப்பதாகவும் சுயாதீன சர்வதேச நீதி பொறிமுறையே அவர்களது கோரிக்கையாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.

0: விடுதலைக்கானது என்பதை உணர மறக்கிறோம். இந்த அம்மா எங்களுக்காகவுமே போராடுகிறார். சிங்கள பௌத்த பேரினவாத இலங்கை அரசினால் எங்களது இன்னுமொரு உறவு காணாமலாக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே அவர் உரத்து குரல் கொடுக்கிறார். இவர்கள் தெருவில் நின்று போராடுவதனால் தான் எங்கள் இழப்புகளும் வலிகளும் இன்னமும் உயிர்ப்புடன் உலக அரங்கில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. போராட்டக்காரர்களின் எண்ணிக்கையில் தங்கியிருப்பதல்ல போராட்டம், இனமாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கை பிரஜைகள் எந்தவித விசாரணைகளுக்கோ அல்லது கைதுகளுக்கோ உள்ளாகாமல் இலங்கையின் எந்தொரு சர்வதேச வானூர்தி நிலையத்தினூடாகவும் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு தேவையான சட்ட ரீதியான தளர்வுகள் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடுவிலான சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோரும் இந்த சந்திப்பில் உடனிருந்தார்கள். யுத்த காலத்தில் முறைசாரா வழிகளில் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் வசிக்கும் இலங்கையர்கள் பலாலி வானூர்தி நிலையம் ஊடாக நாடு திரும்பிய போது சில கைது சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. இதனையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலையீட்டால் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய உயிரை பாதுகாப்பதற்காக முறைசாரா வழிகளில் வெளியேறிய அனைவரும் இப்போது நாட்டின் எந்தொரு சர்வதேச வானூர்தி நிலையம் ஊடாகவும் அச்சமின்றி திரும்ப முடியும் என்று அமைச்சர் விளக்கம் அளித்தார். மேலும் இவ்வாறு நாடு திரும்புவோரை மீள்குடியேற்றம் செய்வதற்கும் அவசியமான காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களாக செயற்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஊடாக தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்கமைய கடந்த ஜனவரி முதல் 2026 ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் 65 ஏக்கரம், கிள்ளச்சியில் 128 ஏக்கரம், முல்லைத்தீவில் 615 ஏக்கரம், மன்னாரில் 135 ஏக்கருக்கு அதிகமான காணிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். அணிசேர இயக்கத்தின் 65வது ஆண்டு நிறைவு உயர்மட்ட நினைவு கூட்டத்தில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொள்வதற்காக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமேசந்திர சிர்பியாவுக்கு உத்தியூர்வ விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறார். எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த விஜயத்தின் போது இருதரப்பு உறவுகள், பொருளாதாரம் மற்றும் வர்த்தக மேம்பாடு தொடர்பில் சிர்பிய வெளியுறவு அமைச்சகத்தின் மாநில செயலாளர் மற்றும் வர்த்தக பேரவையின் உயர்மட்ட பிரதிகளை அவர் சந்திக்க இருக்கிறார். மேலும் சேர்பியாவில் உள்ள இலங்கை சமூகத்தினரையும் பிரதி அமைச்சர் அருண் கேமேசந்திர சந்தித்து கலந்துரையாட இருப்பது குறிப்பிடத்தக்கது. அரச பகுப்பாய்வாளர் திணைக்களகத்தின் அறிக்கைகளை வழங்கும் நடைமுறையை விரைவுபடுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதால் அடுத்த ஒரு மாதம் அல்லது 1.5 மாதங்களுக்குள் சிறைச்சாலைகளில் நெரிசல் குறைக்கப்படும் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். அன்றாதபுரம் சிறைச்சாலையை இன்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் அரச பகுப்பாய்வாளர்களின் அறிக்கைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாகவே போதைப்பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய சுமார் 23,000 கைதிகள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த அறிக்கைகளை விரைவாக வழங்குவதற்காக அரச பகுப்பாய்வாளர் திணைக்களகத்துக்கு 70 அதிகாரிகள் புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டிருப்பதோடு 3 புதிய பகுப்பாய்வு இயந்திரங்களும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தற்போது நாளொன்றுக்கு 400 முதல் 500 அறிக்கைகள் வரை வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் கைதிகளின் பாதுகாப்பு உரிமைகள் மற்றும் அவர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பதை உறுதி செய்வதற்காக அனைத்து சிறைச்சாலைகளிலும் கூட்டு பொறிமுறை ஒன்றையும் அரசாங்கம் நிறுவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரித்தல் உள்ளிட்ட 22வது அரசியலமைப்பு திருத்த முன்மொழிவை பழைய ஊழல் குழுக்களை எதிர்ப்பதாக பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரணந்த தெரிவிக்கிறார். இவர் எதிர்த்தாலும் மக்களுக்கு நீதி வழங்குவதில் அரசாங்கம் பின்வாங்க போவதில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார்.
1: நாடொன்று புதிய பாதையில் புதிய மாற்றத்துடன் முன்னோக்கி செல்லும் போதே அந்த பழைய குழுக்கள், ஊழல் குழுக்கள், குற்றவாளிகள் அச்சமடைகின்றனர், கோபமடைகின்றார்கள். புலம்புவது மாத்திரமின்றி ஓலமிடுகின்றனர். குற்றவாளிகள் அனைவரும் ஒன்றாக திரள்கின்றனர். சிறந்த விடயங்களை செய்யப்படுவதில்லை. இந்த நாட்டில் நல்ல

0: அவையில் இந்த சட்டத்தை வலுப்படுத்துவதற்காக நாங்கள் இப்போது 22வது திருத்தத்தை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருகின்றோம். எவ்வாறெல்லாம் கத்தி கூச்சலிட்டாலும் இந்த நாட்டிற்கு நியாயமும் நீதியும் அவசியம் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். இந்த நாட்டில் சட்டத்தின் சுதந்திரத்தை இல்லாதொழிக்கப்பட்ட காலங்கள் இருந்தன என்பதை நாங்கள் அறிவோம். தலைமை நீதிபதிகளை காதை பிடித்து இழுத்து வெளியேற்றுவது போல வெளியேற்றினார்கள். நீதிபதிகள் வழக்கு விசாரிப்பதை புறந்தள்ளிவிட்டு அவர்களை பாராளுமன்றத்திற்கு அழைத்து தலைமை நீதிபதிகளிடம் வாக்குமூலம் பெறத் தொடங்கினார்கள், கேள்வி கேட்கத் தொடங்கினார்கள். இப்போது அந்த கூட்டத்தினர் அவற்றை மறந்துவிட்டு 22வது திருத்தத்திற்கு எதிராக கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள்.
1: தற்போது இவர்கள் என்ன முயற்சிக்கின்றார்கள்? நாட்டின் ஜனநாயகத்தை அழிக்க பார்க்கின்றார்கள். இப்போது உங்களிடம் ஒரே ஒரு நம்பிக்கை, ஏதாவது நடந்தால் நீதிமன்றத்திற்கு செல்வதுதான். இன்றைக்கு நீதிமன்றத்தின் மீதான செல்வாக்கையும் இல்லாமல் செய்து நீதிமன்றத்தை அரசியல் மயமாக்கி அங்கே இருக்கும் சுதந்திரத்தையும் அழித்து இந்த நாட்டை ஒரு சர்வாதிகார பயணத்திற்கு அழைத்து செல்வதற்கே முற்படுகின்றார்கள்.
2: சுமார் 11 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. எமக்கு நீதித்துறை அமைப்பு சீர்திருத்தம் அவசியமாகிறது. அதனால் என்ன செய்தோம்? நாம் நீதித்துறை அமைப்புக்காக புதிதாக 4400 பேரை ஆட்சேர்ப்பு செய்யும் பணிகளை தற்போது ஆரம்பித்து அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் பின்னர் பழைய முறைப்படி காகிதங்களிலேயே இவற்றை செய்வதற்கு பதிலாக நாம் டிஜிட்டல் மயமாக்கலை கொண்டு வந்துள்ளோம். இந்த இடைவெளியிலேயே எமக்கு இப்போது புதிய நீதிமன்றங்கள் தேவைப்படுகின்றன. அதனால்தான் அந்த அமைச்சர்கள் சொகுசு பங்களாக்களை வைத்துக் கொண்டிருந்தனர். நாம் அவற்றை பயன்படுத்துவதில்லை. நாம் அந்த இடங்களை எடுத்து நீதிமன்றங்களுக்கு கொடுத்துள்ளோம். அவ்வாறாயின் புதிய நீதிபதிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தேவையான சட்டங்களை இயற்றுவதற்காகவே இப்போது இந்த சட்ட திருத்தம் முன்வைக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய குறைபாட்டையும் அதே போன்று தற்போது இருக்கும் நீதித்துறை அமைப்பில் உள்ள நீதிபதிகளின் அனுபவமும் எமக்கு முக்கியமானது என்று நாம் யோசித்தோம். எனினும் இம்மால் நீண்ட காலத்துக்கு நீடிக்க முடியாது. அதனாலேயே ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கின்றோம். அது ஒருவருக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த நீதித்துறை அமைப்புக்கும் பொருந்தும். வழக்குகள் விரைவாக நிறைவடைவதை யார் எதிர்க்கின்றார்கள்? அந்த கிரஷ் கொடுக்கல் வாங்கல் தள்ளுபடி செய்யப்படுமா? சிறிலிய கணக்கு வழக்கு தள்ளுபடி செய்யப்படுமா? தாஜுதீன் படுகொலை வழக்கு விசாரிக்கப்பட்டு விரைவாக முடிவுக்கு கொண்டு வரப்படுமா? உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் வருமா? மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுமா? யாருக்கு வருமோ? ஹந்தானையிலோ அல்லது வேறு எங்காவது நிலங்கள் மீதான வழக்குகள் விழுந்து விடுமோ என்று அச்சத்தில் இருக்கின்றனர். தொடர்பு படாத நிறுவனங்களுக்கு உரம் தயாரிக்க கொடுத்த போது தற்போது அவையெல்லாம் ஊழலின் கீழ் வழக்குகளாக பதிவாகவும் தற்போது இதையே முன்னுக்கு வந்து சொல்கின்றனர். நீதித்துறையின் சுதந்திரம் நிறைவடைந்து விட்டதாக கூறுகின்றனர். நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் அதனை எவ்வாறு முடிப்பது? அது எமது நாமலையாவின் தந்தையிடமிருந்தே முன்மாதிரி எடுக்கப்பட வேண்டும். ஒரு நண்பரை கொண்டு வந்து உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமித்துக் கொண்டதை போன்று தற்போது இருக்கின்ற அதே நபர்கள் தான். நாம் புதிதாக யாரையும் நியமிக்கவில்லை, முன்னால் இருந்தவர்கள் தான். அவர்கள் தொழில் ரீதியாக முன்னேறி வந்தவர்கள். அவ்வாறில்லாமல் இவர் நாம் சொல்வதை கேட்பதில்லை. அதனால் இவர்களை நாம் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று ஷிராணி பண்டார் நாயக்கவை நீக்கியதை போன்றல்லவா ஜனநாயகம் அவர்களின் காலத்தில் சுருட்டப்பட்டது.
3: அண்ணன் பிரஜாதந்திரவாதி கிரம
4: தொடர்ந்து நாட்டின் நீதித்துறையை முடுக்கிவிட்டு மக்களுக்கு விரைவான நீதியை வழங்குவதற்காகவே அரசியல் அமைப்பில் 22வது திருத்தம் கொண்டுவரப்படுவதாக ஜனாதிபதி ஆண்டுகுமார் திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். தேசிய மிலாதுன் நபி விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இந்திய அரசியல் அமைப்பு திருத்தம் தொடர்பில் சில தரப்பினரால் சர்ச்சைகள் உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, பொதுமக்கள் எவருக்கும் எந்தவித அநீதியும் தங்களால் இழைக்கப்பட மாட்டாது என்று உறுதியளித்தார். நீதிமன்றங்களில் வழக்குகள் பல ஆண்டுகளாக தேங்கி கிடப்பது குறித்து கவலை வெளியிட்ட ஜனாதிபதி, 2006 தாக்கல் செய்யப்பட்ட வழக்குக்கு 2026 தீர்ப்பு கிடைப்பதையோ அல்லது 2006 பதிலாக 2017 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு 9 ஆண்டுகளாக ஒரு சாட்சியங்கூட விசாரிக்கப்படாமல் இருப்பதையோ அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய தாமதங்கள் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை குலைப்பதாக அவர் தெரிவித்தார். மக்களின் நலனுக்காக எடுக்கப்படும் தீர்மானங்கள் எந்த காரணம் கொண்டும் விமர்சனங்களுக்காக மாற்றப்பட மாட்டாது என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி, ஆனாலும் எழக்கூடிய குறைகளை திருத்திக் கொள்ள தற்போதைய அரசாங்கம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும் மக்களின் குரலுக்கு மாத்திரம் செவிமடுக்கும் அரசாங்கமாக இது செயற்படும் என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டார். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்கும் வகையிலான புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதே தற்போதைய காலத்தின் தேவையாகும் என்று தெரிவித்த எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, குறுகிய நோக்கங்களுக்காக நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை மாற்றி அமைத்துவிடக் கூடாது என்று வலியுறுத்துகிறார். அரசாங்கங்கள் தங்களது அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்யப்படுகின்ற திருத்தங்களுக்காக மக்கள் ஆணை வழங்கப்படவில்லை. அவைக்கு ஏற்ப எந்தொரு அரசாங்கத்துக்கும் பெறம்பெற்ற அதிகாரங்களை மக்கள் வழங்கக்கூடாது. அவ்வாறு அளவற்ற அதிகாரம் அளிக்கப்படும் போது அரசாங்கம் அகந்தையுடனும் சர்வாதிகார போக்குடனும் செயல்பட தொடங்கும். தற்போதைய அரசாங்கம் தனது அரசியல் தோல்விகளை மறைக்க நீதித்துறையை பயன்படுத்த முயல்கிறது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு முன்பாக சில கூடியாட்களை வைத்துக் கொண்டு போராட்டம் நடத்துவதன் மூலம் சட்டத்துறையின் சவால்களுக்கு தீர்வு காண முடியாது. மேலும் தெளிவுக்குழுக்களை அமைத்து மாகாண சபை தேர்தல்களை தள்ளி போடாமல் தைரியம் இருந்தால் உடனடியாக தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுவதாகவும் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவுக்கு மக்கள் வழங்கிய பாடத்தை போலவே தற்போதைய அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் எதிர்கட்சியாக மக்களை ஒன்று திரட்டி போராட ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது தயாராக இருப்பதாகவும் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் மற்றும் வீழ்ச்சியடைந்து வரும் மக்கள் செல்வாக்கை மீட்டெடுக்கும் நோக்கிலே ஜனாதிபதி நாடு தழுவிய ரீதியில் பொதுக்கூட்டங்களை நடத்த தீர்மானித்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் அமைச்சர்களும் உறுப்பினர்களும் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது ஜனாதிபதி சபைக்கு வந்து உரையாற்றி நிலைமையை சமாளிப்பது வளமையான ஒன்றாகும். தற்போது அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் பல்வேறு தவறுகளை செய்து வருவதை உணர்ந்து ஜனாதிபதி தாமே நேரடியாக களத்தில் இறங்க முடிவு செய்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல்களை அரசாங்கம் தொடர்ந்து தள்ளி போட்டு வருவதால் சர்வதேச ரீதியில் அழுத்தங்களும் நிலை ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் மக்களின் நிலவரத்தை பரிசோதித்து பார்க்கும் ஒரு முயற்சியாகவே ஜனாதிபதியின் இந்த சுற்றுப்பயணம் அமையும். அரசாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி பொதுக்கூட்டங்களுக்கு மக்களை அழைத்து வருவது பெரிய விடயமல்ல. 2014 ஜனாதிபதி தேர்தலின் போது மஹிந்த ராஜபக்ச அதிக அளவில் மக்களை கூட்டி காட்டிய போதிலும் தேர்தல் முடிவுகள் தலைகீழாக அமைந்தன. ஜனாதிபதி நாடு முழுவதும் சென்று பேச உள்ள கருத்துக்களுக்கு எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைவரும் உரிய பதிலடி கொடுப்பார்கள். வர இருக்கும் மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ள எதிர்கட்சிகள் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை அரசாங்கத்தால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு உரிமை ஏலத்தை சர்வதேச முப்பரிமாண சந்தைக்கு கொண்டு செல்வதற்காக பிரித்தானியாவை தளமாக கொண்ட பிரண்டியர் எனர்ஜி நெட்வொர்க் நிறுவனம் களமிறங்கியுள்ளது. மன்னார் படுகையில் வழங்கப்பட்டுள்ள 4 கடல்சார் ஆய்வு தொகுதிகளில் முதலீடு செய்யக்கூடிய உலகளாவிய நிறுவனங்களை இணைப்பதற்கான பிரத்யேக பிரச்சாரத்தை இந்த நிறுவனம் முன்னெடுக்க இருக்கிறது. ஸ்ரீலங்கா உரிமை ஏலம் 2026 ஆரம்ப நிகழ்வில் நேற்று முன்தினம் காணொலி ஊடாக கலந்து கொண்டு உரையாடிய பிரண்டியர் நிறுவனத்தின் ஸ்தாபகரும் பிரதம அதிகாரியுமான கெயில் மிக்கில் தங்களது உலகளாவிய முதலீட்டு ஊக்குவிப்பு தளமான பெட்ரோ இன்வெஸ்ட்மென்ட் ஊடாக இலங்கை பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து இந்த வாய்ப்பை சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இலங்கையானது மன்னார் படுகையில் கிட்டத்தட்ட 34,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட 4 கடல்சார் ஆய்வு தொகுதிகளை சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. ஏல வாய்ப்புகளை சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் எதிர்வரும் செப்டம்பர் 29 மற்றும் 30 தேதிகளில் லண்டனில் நடைபெறும் உலக எரிசக்தி உச்சி மாநாட்டிலும் அக்டோபர் 21 தேதி பிரத்யேக இணையவழி முதலீட்டாளர் விளக்க கூட்டத்திலும் நவம்பர் 16 மற்றும் 17 தேதிகளில் கோலாலம்பூரில் நடைபெறும் ஆசிய பெட்ரோலிய புவியியல் மாநாட்டிலும் இந்த நிறுவனம் விளம்பர நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளது. ஆர்வமுள்ள முதலீட்டாளர்கள் ஏல விவரங்களை எளிதில் அறிந்து கொள்ள வசதியாக பிரத்யேக டிஜிட்டல் தளம் ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதோடு இதன் மூலம் நிலப்பரப்பு வரைபடங்கள் மற்றும் அதிகாரிகளின் விவரங்களை அணுக முடியும். கடந்த 2011 இந்திய நிறுவனம் ஒன்றினால் மன்னார் படுகையில் கண்டறியப்பட்ட டோராடோ மற்றும் பரக்குடா ஆகிய எரிவாயு கிணறுகளில் சுமார் 839 பில்லியன் கனஅடி இணைக்கப்பட்ட வள மதிப்பீடு உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த ஏலத்துக்கான விண்ணப்பங்கள் 2027 தொடக்கத்தில் நிறைவடைய இருப்பதோடு வணிக ரீதியான சாத்தியக்கூறுகள் உறுதிப்படுத்தப்பட்டால் 2032 வணிக ரீதியான உற்பத்தியை தொடங்குவதை பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபை இலக்காக நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மற்றும் மேம்பட்ட ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சி வசதிகள் காரணமாக ஒரு தசாப்தத்துக்கு முன்னர் காணப்பட்ட சவால்கள் குறைந்துள்ளதாகவும் இலங்கையின் இந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு திட்டங்கள் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 December 31 பின்னர் வாகன இறக்குமதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள சுங்க மேலதிக வரியை நீக்குவது தொடர்பான தீர்மானம் நாட்டின் அந்நிய செலாவணி நிலையை பொறுத்தே எடுக்கப்படும் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவிக்கிறார். தொலைக்காட்சி அரசியல் கலந்துரையாடல் ஒன்றில் வாகன விலைகள் மற்றும் இறக்குமதி வரிகள் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்திருக்கின்ற அவர், அரசாங்கத்தின் தற்போதைய முன்னுரிமை நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை வலுப்படுத்துவது என்று பதிலளித்தார். அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த வாகன இறக்குமதிகளை மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆரம்பத்தில் சுமார் 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வாகன இறக்குமதிகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வரிகள் மற்றும் மேலதிக கட்டணங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளும் போது இந்த ஆண்டு வாகன இறக்குமதிகளின் மதிப்பு சுமார் 2.1 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாகன இறக்குமதி அதிகரித்ததன் காரணமாக எரிபொருள் தேவையும் உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், இறக்குமதியின் வேகத்தை கட்டுப்படுத்தும் தற்காலிக நடவடிக்கையாகவே சுங்க மேலதிக வரி அறிமுகப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஆனாலும் December 31 பின்னர் அந்த வரி நீக்கப்படுமா என்பதை தற்போது உறுதியாக கூற முடியாது என்றும், அதே நேரத்தில் நாட்டின் அந்நிய செலாவணி நிலையை அடிப்படையாக கொண்டு தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் வரி செலுத்துவோர் அடிப்படை விரிவடைந்து வரி அறவீடு மேம்படும் நிலையில் மறைமுக வரிகள், நேரடி வரிகள் மற்றும் இறக்குமதி வரிகள் ஆகியவற்றை படிப்படியாக குறைக்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வாகன இறக்குமதி அனுமதி பத்திர முறை மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்திருக்கின்ற அவர், அந்நிய செலாவணி கையிருப்பும் அரச வருமானமும் மேலும் நிலையான நிலையை அடைந்த பின்னர் எதிர்காலத்தில் அது பற்றிய பரிசீலனை மேற்கொள்ளப்படலாம் என்று குறிப்பிட்டார். தனிநபர்கள் மீதான வரி சுமையை குறைத்து வாகனங்களை அதிகளவு மக்களுக்கு எட்டக்கூடியதாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நீண்டகால கொள்கை என்றும், அதற்கான மாற்றங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று பிரதியமைச்சர் சதுரங்க அபயசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். கடமை நேரங்களின் போது சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது மற்றும் தொடர்ந்து இயக்க நடவடிக்கைகள் தொடர்பான உணர்திறன் வாய்ந்த தகவல்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதை தடுப்பது தொடர்பில் தொடர்ந்து திணைக்களம் விசேட சுற்றுநுபம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. சுற்றுநுபத்தின் அறிவுறுத்தல்களை மீறி செயற்படும் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொடர்ந்து பொது முகாமையாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட அந்த சுற்றுநுபத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
5: புதிய சுற்றறிக்கைக்கு அமைய ரயில்வே கட்டுப்பாட்டு அறைகள், என்ஜின் கட்டுப்பாட்டு அறைகள், வேலைத்தளம் அல்லது எந்த ஒரு வளாகத்திலும் இருந்து எந்த அதிகாரியும் அல்லது ஊழியரும் ரயில்வே செயற்பாடுகள், உள்ளக தீர்மானங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ ஆவணங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் ரயில்வே திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ தகவல்களை வெளித்தரப்பினருக்கோ அல்லது ஊடகங்களுக்கோ வெளியிடும் அதிகாரம் ரயில்வே பொது முகாமையாளர், ரயில்வே உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளர் மற்றும் தகவல் அதிகாரி ஆகியோருக்கு மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது.
4: தமிழீழ விடுதலை புலிகள், பிள்ளையான் தரப்பு, கருணா தரப்பு மற்றும் சஹ்ரானின் தவ்ஹீத் ஜமாத் ஆகிய அமைப்புகளுடன் அசாத் மௌலானா நேரடியாக தொடர்பில் இருந்த ஒரு தீவிரவாதி என்று தேசபக்தி தேசிய இயக்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேசலையின் தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிக்கும் நோக்கில் புலனாய்வாளர்கள் உள்ளிட்ட தரப்பினர் நீதிமன்றில் அப்பட்டமான பொய்த்தகவல்களை சமர்ப்பித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள அந்த இயக்கம், இத்தகைய பின்னணியை கொண்ட அசாத் மௌலானாவின் சாட்சியத்தை அடிப்படையாக கொண்டே அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலே தன்னிச்சையாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்று குற்றம் சுமத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே தேசபக்தி தேசிய இயக்கத்தின் பிரதிநிதியும் சட்டத்தரணியுமான சஞ்சீவ வீரவிக்ரம இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் சுரேசலை கைது செய்யப்படுவதற்கு முன்னர் ஏதேனும் ஒரு நியாயமான காரணத்தின் அடிப்படையில் அவர் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டிருக்கவில்லை, இலங்கையின் உயர்நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சிறிசேன குரே எதிர் சட்டமா அதிபர் வழக்கு தீர்ப்புக்கு அமைய ஒருவரை கைது செய்வதற்கு முன்னர் அதற்கான தகுந்த காரணங்களும் சான்றுகளும் அதிகாரிகளின் வசம் இருக்க வேண்டும். ஆனால் சாணி அபிவசுகிற தலைமையிலான அதிகாரிகளிடம் அத்தகைய சான்றுகள் எதுவும் இருக்கவில்லை. சட்டமா அதிபரின் ஆலோசனையோ அல்லது நீதவானின் பிடியாணியோ இன்றி மேற்கொள்ளப்பட்ட இந்த கைது முழுமையாக ஒரு தன்னிச்சையான நடவடிக்கையாகும். அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்தின் புதிய திருத்தங்களின்படி நபரொருவர் கைது செய்யப்பட்டால் 48 மணி நேரத்துக்குள் அது குறித்து நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டும். ஆனால் குற்றப்புணர்வு திணைக்களம் அதனை செய்யாமல் மறைத்திருப்பதோடு எமது சட்டத்திரணிகள் குழு நீதிமன்றத்துக்கு சென்று வினவிய பின்னரே அவரை தடுத்து வைத்துள்ளதை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். பிரான்சில் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானாவுக்கு எதிராக கல்முனை நீதவான் நீதிமன்றில் ஒரு வழக்கின் கீழ் திறந்த பிடியானை நிலுவையில் உள்ள நிலையில் சாணி அபிவசுகர அதனை திரும்ப பெற்றுக் கொண்டு பிரான்சில் உள்ள இலங்கை தூதுவரின் உத்தியோர்வ இல்லத்தில் தனியாக சென்று வாக்குமூலம் பதிவு செய்துள்ளமை முற்றிலும் சட்டவிரோதமான செயலாகும். மேலும் சுரேசலே தாக்கல் செய்த சீராய்வு மனுவுக்கு எதிராக கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தாக்கல் செய்துள்ள இடமனுவில் அப்பட்டமான பொய்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 2012 முதல் 2019 ஏப்ரல் 21 தேதி தாக்குதல் நடக்கும் வரை சுரேசலே ராணுவ புலனாய்வுத்துறையின் பணிப்பாளராக பணியாற்றினார் என்று கர்தினால் ஆண்டகை தனது சத்திய கடுதாசியில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் உண்மை நிலைமை என்னவென்றால் சுரேசலே 2006 முதல் 2009 வரை பிரான்ஸ் நாட்டின் தன்னகரில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் புலனாய்வு நடவடிக்கைகளை முறியடிக்கும் சிறப்பு பிரிவின் அதிகாரியாக பணியாற்றியிருக்கிறார். பின்னர் 2012 முதல் 2015 வரை ராணுவ புலனாய்வு பணிப்பாளராக இருந்த அவர் 2016 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் மலேசியாவில் உள்ள இலங்கை உயர் ஸ்தானிகர் ஆலயத்திலும் இந்திய ராணுவ கல்லூரியிலும் கடுமையாற்றியுள்ளார். அந்த காலப்பகுதியில் அவர் ராணுவ புலனாய்வுத்துறையில் எந்தொரு பதவியையும் வகிக்கவில்லை. இவ்வாறான அநீதியான முறையில் பொய்களை அடிப்படையாக கொண்டு அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வுபெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். எனவே அவரது தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிக்காமல் உடனடியாக அவரை விடுவிக்க குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நுவரெலியா கிரேகரி வாவியின் நீரை பருகுவது மனிதர்களின் உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி தெரிவித்திருக்கிறார். நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். மலையக பகுதிகளிலிருந்து அடித்து வரப்படும் உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பல்வேறு ரசாயன கழிவுகள் போன்ற மாசுப் பொருட்கள் நீண்ட காலமாக இந்த வாவியினுள் கலப்பதே கிரகரி வாவியின் நீர் தீவிரமாக அசுத்தமடைந்துள்ளமைக்கு முக்கிய காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பரிசோதனை முடிவுகளுக்கு அமைய வாவியின் நீரில் இருக்க வேண்டிய போஸ்பேட் அளவானது 0.2 mg என்ற மட்டத்துக்கு பதிலாக 1.04 mg-களாகவும் நைதரசன் அளவானது 0.05 mg-ஆக இருக்க வேண்டிய நிலையில் 3.7 mg-களாக சடுதியாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட காலமாக முறையான பராமரிப்பின்றியும் உரிய நியமங்களுக்கு ஏற்ப நிர்வகிக்கப்படாமையுமே இந்த நிலைக்கு காரணம் என்று குறிப்பிட்ட அவர், இந்த நிலைமை குறித்து சுற்றாடல் அமைச்சு, நகர அபிவிருத்தி அதிகார சபை, நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் ஏனைய தொடர்புடைய நிறுவனங்கள் இணைந்து கூட்டுக்குழு ஒன்றின் ஊடாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிட்டு வருவதாக தெரிவித்தார். பிரதம நீதியரசருக்கு எதிராக எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அமைதியாக இருப்பது கவலைக்குரியது. பிரதம நீதியரசருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் பாராளுமன்றத்தின் ஊடாக விசாரணைகளை மேற்கொண்டு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரும் இயலுமை காணப்படுகிறது என்று மக்கள் ஆணைக்கான சட்டத்தரணிகள் ஒன்றியத்தின் உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி மோகான் வீரதுங்க தெரிவித்திருக்கிறார். அரசியலமைப்பின் 22 திருத்த சட்டம் மூலம் உயர்நீதிமன்றில் சவாலுக்குட்படுத்தி பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்களை பரிசீலனை செய்து உயர்நீதிமன்றம் ஒரு தீர்மானத்தை அறிவிக்கும். ஆகவே 22 திருத்தம் பற்றி இனி பேசுவது பொருத்தமற்றது என்று அவர் குறிப்பிட்டார். சட்டமூலம் ஒன்று நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அது குறித்து சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ கருத்துக்களை குறிப்பிடக்கூடாது. இந்த அடிப்படை கூட தெரியாமல் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு பல விடயங்களை பேசுகிறார்கள். அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை தொடர்புபடுத்தி நாட்டின் 4வது பிரஜையான பிரதம நீதியரசருக்கு எதிராக போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தளை மாவட்ட பெண் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு பிரதம நீதியரசருக்கு எதிராக மிகவும் கீழ்த்தரமான போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்காமல் வெளியில் பொது இடங்களில் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்குமாறு அந்த உறுப்பினரிடம் நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். பாராளுமன்ற நிலையில் கட்டளையின் 82வது பிரிவின் பிரகாரம் பிரதம நீதியரசரையோ நீதிபதிகளையோ அல்லது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உள்ளாகியுள்ள வழக்கையோ பற்றி பேசுவது தவறானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டு இந்த தவறை தொடர்ச்சியாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அமைதியாக இருப்பது கவலைக்குரியது. பிரதம நீதியரசருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் பாராளுமன்றத்தின் ஊடாக விசாரணைகளை மேற்கொண்டு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரும் இயலுமை காணப்படுகிறது. பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு எதுவும் பேசலாம், இவர் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம் என்ற நிலைமை மாற வேண்டும். ஆகவே போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள பெண் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை சிங்கப்பூரிலிருந்து நாடு கடத்தி அழைத்து வருவதில் இலங்கை சட்ட ரீதியான தடையை எதிர்கொண்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார். இருந்தாலும் அவரை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான சட்ட ரீதியான வழிமுறைகளை அதிகாரிகள் தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் குடிமகனாக அங்கு வசித்து வரும் அர்ஜுன மகேந்திரனை தனது பெயரை மாற்றிக்கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் உள்ள சட்ட ரீதியான தேவைகளை இலங்கை விடுத்த கோரிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று கூறி மகேந்திரனை நாடு கடத்துமாறு இலங்கை விடுத்த கோரிக்கையை சிங்கப்பூர் ஏற்கனவே நிராகரித்து விட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மத்திய வங்கியின் பிணைப்பத்திர பரிவர்த்தனைகள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் இலங்கையில் மகேந்திரன் தேடப்படும் நபராக இருக்கிறார். அரசுக்கு 11 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு 2019 ஜூன் மாதம் நிரந்தர மேல்நீதிமன்றத்தில் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பல்வேறு குற்றவியல் வழக்குகளில் தேடப்படும் சந்தேக நபர்களை சட்ட நடவடிக்கைகளுக்காக மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக அதிகாரிகள் மொத்தம் 236 இன்டர்போல் சிவப்பு அறிவிப்புகளை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார். அவற்றில் 110 சிவப்பு அறிவிப்புகள் தற்போதைய அரசாங்கம் பதவியேற்ற பின்னரே பெறப்பட்டுள்ளன. தேடப்படும் நபர்களில் 66 பேர் ஏற்கனவே இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் மேலும் 97 பேர் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 39 நபர்கள் இருக்கும் இடங்களை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், தேடப்படும் மற்றொரு நபர் அடுத்த வாரம் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்ற தகவலையும் வெளியிட்டார். பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் உள்ள குழுக்கள் ஊடாக சிறுவர்கள் மற்றும் பெண்களின் தவறான காட்சிகள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களை கொள்வனவு செய்து பணத்துக்கு விற்பனை செய்யும் இணையவழி மோசடி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெண்கள் மற்றும் சிறுவர் விகார அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. சமூக ஊடக செயற்பாட்டாளர்களும் இந்த நிலைமை தொடர்பில் பயனர்களை விழிப்புணர்வூட்டும் வகையில் பல்வேறு கட்டுரைகள் மற்றும் காணொலிகளை வெளியிட்டு வருவதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் கிடைத்த தகவல்கள் இலங்கை காவல்துறை சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் மற்றும் கணினி குற்றப்புணர்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சமூக ஊடக குழுக்களை ஆய்வு செய்த போது போலியான கணக்குகளை பயன்படுத்தி நெருங்கிய உறவினர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை விற்பனை செய்ய முயற்சிக்கும் சம்பவங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமது சொந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை இவ்வாறு பகிர்ந்து விற்பனை செய்ய முயற்சிக்கும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குழுக்களில் பெரும்பாலானவை வெளிநாடுகளிலிருந்து இயக்கப்படுவதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. எனவே குடும்பத்தில் உள்ள பெண்கள் மற்றும் சிறுவர்கள் வீட்டில் இருந்தபடியே இவ்வாறான இணையவழி ஆபத்துகளுக்கு உள்ளாகக்கூடிய நிலை காணப்படுவதால் பெற்றோர் தமது பிள்ளைகளின் சமூக ஊடக பயன்பாடு மற்றும் அவர்கள் சமூக ஊடகங்கள் ஊடாக தொடர்பு கொள்ளும் நண்பர்கள் தொடர்பில் மீந்த கவனம் செலுத்துமாறு அமைச்சு வலியுறுத்துகிறது. இதேவேளை குடும்ப உறுப்பினர் ஒருவர் இவ்வாறான இணையவழி மோசடிக்கு இலக்காகியிருப்பது அல்லது அதற்கு அடிமையாக இருப்பது அவதானிக்கப்பட்டால் அவர்களை உளவியல் மற்றும் சமூக ஆலோசனைக்கு உட்படுத்துவதற்கு தேவையான சட்ட உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு 1938 மற்றும் 1929 ஆகிய இலவச உதவி தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்த முடியும் என்றும் அமைச்சு அறிவித்திருக்கிறது. இந்த விகாரம் தொடர்பில் பெண்கள் மற்றும் சிறுவர் விகார அமைச்சு முழுமையான கவனம் செலுத்தி வருவதோடு பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கான அவசர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கிள்நச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புளியம்போக்கனை கமநல சேவை நிலைய பிரிவில் பல பகுதிகளில் நெச்சையே மேற்கொள்ளப்பட்டு வரும் வயல்நிலங்களில் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வு இடம்பெற்று வருகிறது. எந்தவித அனுமதியுமின்றி இரவு வேளைகளில் தொடர்ச்சியாக மணல் அகழ்வு குறித்த அந்த பகுதியில் இடம்பெற்று வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். இதனால் நெச்சையே மேற்கொள்ளும் வயல்கள் பாதிப்படைந்து வருவதாகவும் தருமபுரம் போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தெரியாமல் மணல் அகழ்வில் ஈடுபடுவதாக உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இத்தொடர்பாக சம்பந்தப்பட்ட உரிய திணைக்கள அதிகாரிகள் அந்த விடயம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த மணல் அகழ்வை தடுத்து நிறுத்தாவிட்டால் பெரும்போக நெச்சையில் பெரும் பாதிப்பை விவசாயிகளாகிய தாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். இத்தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து குறித்து அந்த பகுதியில் மணல் அகழ்வை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கூட்டாக கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கெப்பட்டிக்குள்ள மதவாச்சி பிரதான வீதியின் கோனமரியாவா பகுதியில் ஜீப் ரக வாகனமும் முச்சக்கர வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட பத்தில் 3 பேர் உயிரிழந்தார்கள். சம்பவத்தில் குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மருத்துவ சிகிச்சைக்காக அந்த குழந்தையை அன்றாதபுரம் போதனா மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயிரிழந்தவர்கள் பதவிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்கி அங்கு குடியேற்றுவதாக கூறி போலியான ஆவணங்களை வழங்கி கோடிக்கணக்கில் பண மோசடி செய்யும் ஊழல் வலையமைப்பு ஒன்று தற்போது பல பகுதிகளில் செயற்பட்டு வருகிறது. துபாயிலிருந்து இயக்கப்படும் இந்த மோசடியில் பெருமளவு இளைஞர் யுவதிகளே இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி தமிழ் இளைஞர் யுவதிகளை அதிகம் இந்த மோசடியில் சிக்க வைக்க முக்கிய திட்டங்கள் துபாயில் உள்ள நபர் ஒருவரால் செயற்படுத்தப்படுகிறது. தன்னுடன் தொலைபேசி அழைப்பு மூலம் தொடர்பு கொண்ட பெண் ஒருவருக்கு கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்கும் முறை குறித்து அந்த நபர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போது கொழும்பில் இருக்கும் இருவருடன் பேசுமாறு அவர் கூறியிருக்கிறார். அந்த இருவரும் வயதானவர்கள் என்றும் மொத்த தொகை 45 லட்சம் ரூபாய் என்றும் அவர்கள் இருவரும் கூறியதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கமைய இருவரும் கனடா வேலைவாய்ப்பை எதிர்பார்த்திருந்த இளைஞர் யுவதிகளை கொழும்புக்கு வரவழைத்து கைவிரல் ரேகைகளை பெற்றுக் கொள்ளவும் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். இதனிடையே கைவிரல் ரேகைகளுக்காகவும் விசா மற்றும் விமான பயணச்சீட்டுகளுக்காகவும் இந்த மோசடியுடன் தொடர்புடைய வயதான இருவரும் இளைஞர்களிடம் சுமார் 50 லட்சம் ரூபாய் தொகையை பெற்றுள்ளார்கள். பல்வேறு சந்தர்ப்பங்களில் கனடா வேலைவாய்ப்புகளுக்காக இளைஞர்களிடம் பணம் பெற்ற இந்த நபர்கள் பின்னர் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்காமல் இளைஞர்களை தவித்து வந்துள்ளார்கள். இதையடுத்து இந்த வேலைவாய்ப்பு விசாக்கள் குறித்து சந்தேகம் கொண்ட இளைஞர்கள் கனடா தூதரகத்துக்கு இந்த விசாக்களை கொண்டு சென்று விசாரித்த போது அவை போலியாக தயாரிக்கப்பட்ட விசாக்கள் என்று அதன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த போலியான கனடா விசா மோசடி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தெரிய வந்ததும் சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு வாட்ஸ்அப் ஊடாக குரல் பதிவு ஒன்றை அனுப்பி துபாயில் உள்ள பிரதான மோசடிக்காரர் மிரட்டல் விடுத்திருக்கிறார். நீ தெரிந்து கொள், நீ இருக்கும் இடம் எனக்கு தெரியும், அதிகமாக துடிக்க வேண்டாம், நாங்கள் யார் என்று உனக்கு தெரியாது, உன்னை விட மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன், உன்னை விட மனிதர்களிடமிருந்து நான் பணத்தையும் வாங்கியிருக்கிறேன், அதிகமாக துடிக்க வேண்டாம், அவ்வளவுதான் என்று தெரிவித்திருந்தார். இந்த மோசடிக்காரர்களின் நாளைய ஏரியாக நீங்கள் மாறக்கூடும் என்பதால் எங்களது இந்த வெளிப்படுத்தல் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி உங்களை பாதுகாப்பதற்காகவே இந்த செய்தியையும் வானொலிகளில் எடுத்து வருகிறோம். திக்வெல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பதிகம கடற்கரையில் நேற்று நீராடச் சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார். உயிரிழந்தவர் திக்வெல பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதுடையவர். அந்த நபர் கடலில் நீராடி கொண்டிருந்த போதே நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளாகியிருக்கிறார். வெண்ணப்பூவிலிருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்ட சொகுசு கார் மூலம் கொண்டு செல்லப்பட்ட சட்டவிரோத மதுபான கடத்தல்காரர் ஒருவரின் 2 அடியாட்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 8 பொலித்தீன் பைகளில் வைக்கப்பட்டிருந்த 27,000 மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட கார் ஆகியவற்றுடன் அந்த 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேல்மாகாண புலனாய்வு பிரிவின் போலீஸ் காவலர் ஒருவருக்கு கிடைத்த தகவலின்படி கிண்டல் பிட்டிய பகுதியில் இந்த சந்தேகத்துக்கிடமான வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த போது அதன் பின் இருக்கைகள் அகற்றப்பட்டு ஒரு பையில் மதுபானம் வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். கைது செய்யப்பட்ட சந்தனவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த மதுபானம் கிரான போலீஸ் பிரிவைச் சேர்ந்த சாலா என்ற மதுபான கடத்தல்காரருக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட 2 சந்தனவர்களும் பாணாந்துறையின் கல்துட மற்றும் கிரான பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறது. நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லற விலைக்கு மேல் போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீரை விற்றதற்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு உணவகத்துக்கு யாழ்ப்பாண நீராதார நீதிமன்றம் 950,000 ரூபாவை அபராதமாக விதித்திருக்கிறது. நுகர்வோர் உரிமையியல் அதிகார சபையின் யாழ்ப்பாண மாவட்ட புலனாய்வு அதிகாரி நடத்திய சோதனையின் போது 1 லிட்டர் போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீர் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையான 120 ரூபாவை விட அதிகமாக 200 ரூபாவுக்கு ஒரு நுகர்வோருக்கு விற்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன்படி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு 25 யாழ்ப்பாண நீராதார நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஒரு பொருளை வாங்கும் போது பொதுமக்கள் அதில் அச்சிடப்பட்ட விலையையும் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லற விலையையும் சரிபார்க்க வேண்டும் என்றும் செலுத்திய தொகைக்கான சரியான பற்றுச்சீட்டை பெற்று பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் நுகர்வோர் உரிமையல் அதிகார சபை அறிவுறுத்துகிறது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது அல்லது நுகர்வோர் சட்டங்களில் வேறு ஏதேனும் மீறல்கள் தொடர்பான எந்தொரு தகவலையும் அலுவலக நேரங்களில் நுகர்வோர் விவகார ஆணையத்திடம் நுகர்வோர் குறுஞ்சேவை எண் மூலம் தெரிவிக்குமாறு ஆணையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைகேடுகளுடன் தொடர்புடையவர்கள் என்று கூறப்படும் 466 உத்தியோகத்தர்களின் பரீட்சை கடமைகள் தடை செய்யப்பட்டு அவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை தெரிவிக்கிறது. எவ்வாறாயினும் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள உத்தியோகத்தர்களின் தகவல்கள் பரீட்சை கடமைகளுக்காக நியமனங்கள் வழங்கப்படும் போது பரிசீலிக்கப்படுவதில்லை என்பது கணக்காய்வின் போது கண்டறியப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. பரீட்சை கடமைகளிலிருந்து தடை செய்யப்பட்ட 461 உத்தியோகத்தர்களில் 133 பேரின் தேசிய அடையாள அட்டை எண்களும் 182 உத்தியோகத்தர்களின் பணி பகிர்வு தடை ஆரம்பிக்கப்பட்ட தேதியும் கருப்பு பட்டியலில் உள்ளடக்கப்படவில்லை என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த வருடத்தின் நவம்பர் 21 தேதியன்று 7 வருடங்களுக்கு அதிகமான காலம் கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த உத்தியோகத்தர்களின் பெயர்கள் கருப்பு பட்டியலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக இந்த வருடத்தின் ஜூன் 5 தேதியிடப்பட்ட கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின் பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அவ்வாறு நீக்கியது பட்டியலை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகளின் காரணமாகவே செய்யப்பட்டுள்ளது என்று கணக்காய்வு உத்தியோகத்தர்கள் அவதானித்துள்ளார்கள். இதன் காரணமாக கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் தொடர்ச்சியாக பரீட்சை கடமைகளில் ஈடுபடவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்று தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. விலங்குகளை வேட்டையாடுவதற்காக மியோயா காப்பு காட்டில் வேட்டையாடுவோர் ஒருவரால் அமைக்கப்பட்ட வெடிமருந்து பொருட்கள் இடப்பட்ட கக்பட்டாஸ் ஒன்றை வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் ஒன்று கவ்விக்கொண்டு வீட்டுக்கு வந்திருக்கிறது. அதற்கு வர்ணம் பூசுவதற்காக பயன்படுத்தும் தூரியால் அதை தட்டிய போது அந்த கக்கா பட்டாஸ் வெடித்ததில் இரண்டு பெண்கள் காயமடைந்து புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஒரு பெண் நேரடிய சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும், 70 வயதுடைய மத்திய பெண் மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் புத்தள தலைமைக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இன்று முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள 300 கிலோவாட்டுக்கு அதிகமான திறன் கொண்ட சூரிய மின் படலங்களை தற்காலிகமாக செயலிழக்க செய்யுமாறு வலசக்தி அமைச்சர் அனுர கர்ணதிலக கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதன்படி இந்த நாட்களில் காலை 8 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை சூரிய மின் படலங்களை செயலிழக்க செய்யுமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு ஜனாதிபதி ஆண்டுகுமார் திசநாயக்கா தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார்.
5: ஜனாதிபதி தனது எக்ஸ்தல பதிவொன்றின் ஊடாக நேபாள மக்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக நேபாளத்துக்கு உதவ இலங்கை தயார் நிலையில் இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். 10 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட புயலொன்றிலிருந்து மீண்டு வரும் நாடாக நாம் நேபாள மக்களுடன் துயரத்தை பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக ஜனாதிபதி தனது எக்ஸ்தல பதிவில் கூறியுள்ளார். இதேவேளை நேபாளத்தில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. நிலவும் அவசர நிலைமை தொடர்பில் மிகுந்த அவதானத்துடனும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு அங்குள்ள இலங்கையர்களுக்கு காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆபத்துகள் நிறைந்த மாவட்டங்களிலோ அல்லது அதற்கு அருகிலோ வசிக்கும் இலங்கையர்கள் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் வசிக்கும் இலங்கையருக்கு ஏதேனும் அவசர உதவியோ அல்லது ஒருங்கிணைப்போ தேவைப்பட்டால் காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் 24 மணித்தியாலங்களும் இயங்கும் +97 79 851 0 48 653 எனும் தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக உதவியை பெற்றுக் கொள்ள முடியும்.
4: தொடர்ந்து திருவண்ணாமலை நிலாவளியில் அமைக்கப்பட்டு வரும் பவள பாதுகாப்பு மையம் மற்றும் ஆய்வுக்கூடம் எதிர்காலத்தில் பவள அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையமாக மேம்படுத்தப்பட இருக்கிறது. இதன் மூலம் பல்கலைக்கழக மாணவர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இலங்கையின் கடல் சூழலியல் அமைப்புகள் தொடர்பில் கற்றறிந்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட இருக்கிறது. இந்த மையத்தின் நிர்மாண பணிகள் எதிர்வரும் செப்டம்பர் மாத இறுதிக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் பவள பாதுகாப்பு மற்றும் ஈழுருவாக்க நடவடிக்கையுடன் பல்வேறு செயற்பாடுகளையும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பவள இனங்கள், கடல் சூழியல் அமைப்புகள் மற்றும் அவற்றை பாதுகாக்கும் முறைகள் தொடர்பில் அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான தளமாகவும் பவள பாறைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மையமாகவும் இது செயற்பட இருக்கிறது. கடல் உயிரின பல்வகமியை பாதுகாப்பது, கடல் வளங்களை நிலையான முறையில் நிர்வகிப்பது மற்றும் எதிர்கால தலைமுறைகளுக்காக இயற்கை சூழல் அமைப்புகளை பாதுகாப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது. மேலும் இலங்கையின் நிலையான சுற்றுச்சூழல் கொள்கையின் கீழ் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலும் இதுபோன்ற கடல் உயிரின பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க அதிகாரிகள் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக யாலா தேசிய பூங்காவின் முதலாவது மற்றும் இரண்டாவது பிரிவுகள் எதிர்வரும் செப்டம்பர் 14 முதல் அக்டோபர் 15 வரை தற்காலிகமாக மூடப்படும் என்று வனஜீவராசிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்த பகுதியில் நிலவும் கடுமையான வறட்சி காரணமாக வனவிலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவுக்கான தட்டுப்பாட்டை எதிர்கொள்கின்றன. இந்த காலகட்டத்தில் பூங்காவை பார்வையிட செல்லும் சுற்றுலா பயணிகளின் வாகன போக்குவரத்தை குறைப்பதன் மூலம் விலங்குகள் எந்தவித இடையூறுகளுமின்றி இயற்கை நீர்நிலைகளை நாடிச் செல்வதையும் சுற்றுச்சூழல் அமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதலாம் இரண்டாம் பிரிவுகள் மட்டுமே மூடப்படும் என்பதால் வறட்சியின் தாக்கம் குறைவாக உள்ள யாலா பூங்காவின் ஏனைய மண்டலங்கள் சுற்றுலா பயணிகளுக்காக திறந்திருக்கும் என்று திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை கடுமையான வறட்சி நிலவும் காலங்களில் பூங்காவின் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் விலங்குகளின் தடையற்ற வாழ்விட சூழலை உறுதி செய்யவும் வனஜீவராசிகள் திணைக்களம் இத்தகைய தற்காலிக மூடலை ஒரு வழக்கமான நடைமுறையாக மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய எல்னினோ நிலைமையால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 84,545 அதிகரித்துள்ளது. 7 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் எல்னினோ நிலைமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.
5: எல்நினோ நிலைமையினால் முனராகலை மாவட்டத்தில் அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளதுடன் அங்கு 11,074 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 9,547 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 2,823 பேரும் கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது. பதுளை, பொலன்னறுவை, ஹம்மாந்தோட்டை, ரத்தனபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள 75,734 பேருக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது. இதனிடையே பொலன்னறுவை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, முனராகரை மாவட்டங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு இன்று அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எல்நினோ நிலைமையினால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான நட்டுகீட்டை வழங்குவதற்காக 3,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முனராகலை, பொலன்னறுவை, ஹம்மாந்தோட்டை, அனுராதபுரம் மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் நிலவும் வறட்சியான வானிலையினால் நெல், சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய முனராகலையில் 1,401 ஏக்கர் நெட் செய்கையும், பொலன்னறுவையில் 1,259 ஏக்கர் நெட் செய்கையும், ஹம்மாந்தோட்டையில் 783 ஏக்கர் நெட் செய்கையும், அம்பாறையில் 1,055 ஏக்கர் நெட் செய்கையும், அனுராதபுரத்தில் 1,923 ஏக்கர் நெட் செய்கையும் பாதிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் விவசாயிகள் 7,000 பேருக்கு சொந்தமான சுமார் 8,000 ஏக்கர் நிலப்பரப்பு சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்த நெல், சோளம், பெரிய வெங்காயம், உருளை கிழங்கு, சோயா மற்றும் மிளகாய் ஆகிய 6 வகை பயிர்களுக்காகவும் 1 ஹெக்டேருக்கு 1,00,000 ரூபாய் வீதம் நட்டுகீடு வழங்கப்படுவதுடன் அதிகபட்சமாக 5 ஏக்கர் வரை நட்டுகீடு வழங்கப்படவுள்ளது.
4: தொடர்ந்து நெக்கினி பூரணை தினம் என்றாகும் நாடு முழுவதும் உள்ள பௌத்த மக்கள் விகாரைகளுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர்.
5: சிறுசன் அம்மாமி பூரணி தின நிகழ்வுகள் இன்றைய நாள் முழுவதும் கண்டி தலாத்தோயாமில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க சகம புராதன ரஜமகா விகாரியில் நடைபெறுகின்றது. காலை 5:30 மணிக்கு புத்த பூஜை மற்றும் நிகழ்வுகள் சகம ரஜமகா விகாரியின் விகாராதிபதி நாப்பானை விஜித தீரரால் நடத்தப்பட்டது. தொடர்ந்து விகார அஸ்ன நிகழ்வு நடைபெற்றது. கலனி பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மகாவிகார வம்சத்தைச் சேர்ந்த சியாமோ பாலி மகாநிகாயவின் அஸ்கிரி மகாவிகாரி பிரிவின் அனுநாயக்கருமான சாஸ்திரபதி நாரந்தனாவே ஆனந்த தேரர் இன்றைய சிரஸ்த தம்சர நிகழ்வில் பங்கேற்றார். இதனிடையே கம்மத தம்சவிய பூரணி தின நிகழ்வுகள் இன்றைய நாள் முழுவதும் மெதுவில அங்குட போதிராஜா விகாரையில் நடைபெறுகின்றது. இன்று காலை போதி பூஜை நடைபெற்றது.
4: தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகையில் நடைபெறும் அசல பிரகராவின் இறுதி மாபெரும் ரத்தொளி பிரகரா இன்றிரவு வீதியுலா வருகிறது. தொடர்ச்சியாக 9 நாட்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்த நாட்டுக்கு ஆசீர்வாதம் வேண்டி நடைபெற்று வந்த இலங்கையின் மாபெரும் கலாச்சார விழாவின் மிகப்பெரிய நிகழ்வாக இந்த ரத்தொளி பிரகரா பெருவிழா அமைகிறது.
5: தலதா பரகரவின் 4வது ரந்தோலி பரகரா நேற்றிரவு வீதி உலா வந்தது. கதிர்காமம் கந்தநாளயத்தின் வாசனா தந்தையானை நேற்று புனித சின்னங்களை சுமந்து சென்றது. சிங்கராஜா மற்றும் புலத்திசி ராஜா ஆகிய யானைகள் பரிவார யானைகளாக பரகரவில் இணைந்திருந்தன. மாலை 6:43 மணிக்கு சுபவேளையில் இன்றைய இறுதி ரந்தோலி பரகரா வீதி உலா ஆரம்பமாக உள்ளது. இன்று காலை முதலே பரகராவை காண்பதற்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பெருமளவான பௌத்த பக்தர்களும் கண்டிக்கு வருகை தந்தவண்ணம் உள்ளனர். இன்று மாலை நடைபெறவுள்ள பரகராவில் சுமார் 60 யானைகள் பங்கேற்க உள்ளன.
4: தொடர்ந்து அன்னதான கந்தன் என்று போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க தொண்டமனாறு செல்வ சன்னதி முருகன் ஆலயத்தின் தேத்திருவிழா இன்று காலை இனிதே நடைபெற்றது.
5: மானாறு செல்வ சன்னிதி முருகன் ஆலயத்தின் தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து வள்ளி தேவயானை சமேதராய் முருகப்பெருமான் உள்வீதி வலம் வந்து திருத்தேரில் ஆரோகணிக்கப்பட்டார். ம மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் திருத்தேர் பவனி இனிதே நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க தொண்டை மாநாடு செல்வசன்னிதி முருகன் ஆலயத்தின் தேர்திருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்றிருந்தனர். நாளை நடைபெறும் கடல் தீர்த்தத்துடன் தொண்டை மாநாடு செல்வசன்னிதியான் ஆலய வருடாந்த மகோத்சவம் நிறைவு பெறவுள்ளது.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
7: நேரம் சரியாக 2:32 ஐக்கியராட்சியத்தில் 1:32. மதிய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பாரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி.டி. கேசன்கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனஸில் அமைந்துள்ள பி.டி. சூப்பர் ஸ்டோர், இரண்டு நிறுவனங்களுக்கு நன்றிகள்.
8: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
9: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
8: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் பிடி கேஷ் அண்ட் கரி, பிடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
10: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
4: VT Superstore, Garlagonais Sasselil.
10: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
4: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நேரம் சரியாக 2:34 நிமிடம். ஐக்கியராஜ்யத்தில் 1:34 தொடர்கின்றது இந்திய செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட கடும் திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானவர்கள் எண்ணிக்கை 200 உயர்ந்துள்ளது. 476 வெளிநாட்டினர் மாயமாகியுள்ளார்கள். மீட்பு பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றது என நேபாள தூதரக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேபாள நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 100 தமிழர்கள் சிக்கியுள்ளதை அடுத்து மீட்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நேபாளத்தில் நேரிட்ட வெள்ளப்பெருக்கு பேரிடர் சம்பவத்துக்கு பின் சென்னையிலிருந்து நேபாளம் சென்ற 49 பேரின் நிலை என்ன என்று தெரியவில்லை என புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. 49 தமிழர்கள் குறித்து தற்போது வரை ஒரு தகவலும் இல்லை என்று தேனியை சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் இந்த பயணத்தில் இருந்த நிலையில் அவர்களுக்கு காணாமல் போயிருக்கின்றார்கள். சென்னை பெரும்பூரை சேர்ந்த தீனதயாள், ஈக்காட்டு தாங்கல் பகுதியைச் சேர்ந்த விக்ரமன், மஞ்சுளா குரம்பட்டியைச் சேர்ந்த 6 பேர், காஞ்சிபுரத்தில் இருந்து 6 பேர் என 49 பேர் நேபாளம் சென்றிருந்த நிலையில் காணாமல் போயிருக்கின்றார்கள். இந்தியா தலைமையிலான பிரிக்ஸ் உச்சி மகாநாடு வருகிற செப்டம்பர் 12-13 தேதிகளில் நடைபெற உள்ளதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பழக்கத்தை தடுப்பதிலும் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதில் விளையாட்டு முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பயிற்சி விமானம் ஒன்று கங்கை ஆற்றம் கரையோரம் விழுந்து நொறுங்கியதில் 2 விமானிகளும் பலியாகியுள்ளார்கள். இரட்டை இன்ஜின் கொண்ட 4 பேர் அமரும் பயிற்சி விமானம் ஒன்று கங்கை ஆற்றம் கரையோரம் விழுந்து நொறுங்கியதில் விமானியும் துணை விமானியும் பலியாகியுள்ளார்கள். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட 2 கோடி ரூபாய் செலவாகும் என திருப்பூர் மேற்கு வங்க மாவட்ட தமிழக வெட்டிக்கழக கட்சி செயலாளர் பேசியதாக கூறப்படும் ஆடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மேற்கு மாவட்ட தமிழக வெட்டிக்கழக செயலாளர் சங்கர் மற்றும் பல்லடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாலசுப்ரமணியம் பேசியதாக கூறப்படும் அந்த ஆடியோ ஊராட்சி தலைவருக்கு பதவிக்கு போட்டியிடுவது தொடர்பாக இருவரும் பேசி வருகின்றார்கள். நேபாள வெள்ளத்தில் தமிழர்கள் சிக்கியது தொடர்பாக எதிர்கட்சிகள் சிறப்பு கவன ஈர்ப்பு கொண்டு வரப்பட்டது. அப்போது தமிழர்களை மீட்க தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் உதயநிதியை வலியுறுத்தியுள்ளார். சட்டசபை ராமா மன்றமாக மாறிவிடக்கூடாது. மக்களின் பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசக்கூடியதாக இடமாக இருக்க வேண்டும் என்று விதிலீட சமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் கல்லூரி நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்க உள்ளது குறித்து முதல்வரின் அறிவிப்புக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். பொருளாதார பலமில்லாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது பணிகள் மக்கள் பணியை தொய்வின்றி தொடர்வதற்கு அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கும் வசதியாக அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும். பேரவை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசினால்தான் சண்டை வருகின்றது, அவரை பேச அனுமதிக்க கூடாது என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இன்று பேரவையில் பேசிய தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா இதனை தெரிவித்துள்ளார். மும்பையில் உணவு பாதுகாப்பு விதிகளை மீறும் கடைகள் உணவகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வரும் அதிகாரி பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளார். அவர் துகாராம் மூண்டே, 51 மகாராஷ்டிர மாநில உணவு பாதுகாப்பு ஆணையராக உள்ளார். முதல்வருக்கான பிரத்யேக இருக்கையை தவிர்த்துவிட்டு அமைச்சர்களுக்கான இருக்கையில் முதலமைச்சர் விஜய் அமர்ந்துள்ளார். சட்டப்பேரவையின் முதல்வருக்கென தனியாக பிரத்யேகமாக இருக்கை அமைக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் இன்றைய சட்டப்பேரவையில் முதல்வருக்கான பிரத்யேக இருக்கையை தவிர்த்துவிட்டு அமைச்சர்களான முன்வரிசை இருக்கையில் விஜய் அமர்ந்துள்ளார். உற்பத்தி ஏற்றுமதி சேவைக்கான சர்வதேச மையமாக இந்தியா உருவெடுத்து வருகின்றது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமையை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நன்றி தெரிவித்துள்ளார். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களின் புகழை போற்றும் வகையில் அவர் பிறந்த தேனி மாவட்டத்தில் மண்ணில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது வரவேற்கத்தக்கது என்று சீமான் தெரிவித்துள்ளார். தேசிய அரசியலில் புதிய கூட்டணி உதயமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியடைந்து ஆட்சியை பறிகொடுத்ததோடு அக்கட்சித் தலைவர் ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்துள்ளார். கேரள தேர்தலில் அம்மாநிலத்தைச் சேர்ந்த பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி கட்சி கூட்டணி தோல்வியடைந்தது. கடந்த 2025 டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தோற்று போயுள்ளது. ஆட்சியை இழந்ததோடு அக்கட்சித் தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் தான் போட்டியிட விட்ட புதுடில்லி தொகுதியிலும் தோல்வியடைந்தார். இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணியிலிருந்து ஸ்டாலின் அரவிந்த் கெஜ்ரிவால் இருவரும் வெளியேறிவிட்டனர். நீட் வினாத்தாள்கள் கசிவுக்கு எதிரான போராட்டத்தினால் கரப்பான் பூச்சி ஜனதா என்ற கட்சியை தேசிய அளவில் கவனம் ஈர்ந்துள்ளது. பரந்தூர் விமான நிலையம் திட்டம் கைவிடப்பட்டதை தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலம் மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்படாது என்பதை சூசகமாக தெரிவித்த தொழில்துறை அமைச்சர் அங்கு ஸ்மார்ட் தொழில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். கர்நாடக அமைச்சரவை விரிவாக்கம் செய்வது குறித்து காங்கிரசின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள முதல்வர் டி.கே. சிவகுமார் தலைமையிலான குழுவினர் டெல்லிக்கு சென்றடைந்துள்ளார்கள். கர்நாடகத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி அமைந்து 2.5 ஆண்டுகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து புதிய முதல்வராக டி.கே. சிவகுமார் கடந்த ஜூன் மாதம் 3 பதவியேற்றுக் கொண்டார். மேற்கு தொடர்ச்சி மலைகள் குறித்து கஸ்தூரி ரங்கன் கமிட்டியின் அறிக்கையை ஏற்க மாட்டோம் என கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை 2,880 குறைந்துள்ளது. இதனால் ஒரு சவரன் 1,17,800 விற்பனை செய்யப்படுகின்றது. கடந்த 2 நிலவரம் சர்வதேச நிலவரங்களால் தமிழகத்தில் தங்கம் விலை அதிகரித்து வருகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஏ ஃபினான்ஸ் EMPH நிறுவனத்தினர் அவர்களுக்கும் அவது நன்றிகள். அவர்கள் உங்களோடு.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள்.

0: கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
1: இலக்கம் 5 GartenStrasse 3098 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி விதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-5858.
2: நேரம் சரியாக 2:45 ஐக்கிய ராஜ்யத்தில் 1:45 தொடர்கின்றது உலக செய்திகள். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து மருத்துவ பரிசோதனைக்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிம்பா சர்வதேச மருத்துவமனைக்கு மாற்ற பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் வருகிற செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் சீன அதிபர் ஜி பங்கேற்பாரா மாட்டாரா என்பதற்கு அந்த நாட்டு மலுப்பலாக பதில் வழங்கியுள்ளது. தி ருக்கி ஹார் பிக்சர்ஸ் ஷோ திரைப்படத்தின் ஃப்ராங்க் என்பவர் பார்ட்னராக நடித்து உலக புகழ்பெற்ற பிரபல ஆங்கில நடிகர் டிம் காரி தனது 80வது வயதில் வயது மூப்பு காரணமாக லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள தனது இல்லத்தில் அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகின்றது. போர்நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு ஈரானுக்கு எந்த காலக்கெடுவும் விதிக்கப்படவில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நோர்வே நாட்டின் மன்னர் ஐண்டா மெஹ்ரால்டின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நோர்வே நாட்டின் மன்னராக கடந்த 1991 முதல் பதவி வகித்து வரும் 89 வயதான ஐண்டா மெஹ்ரால் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டு கடந்த சில தினங்களாக சிகிச்சை பெற்று வருகின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் நடைபெற்ற இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று சமநிலையில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. உலகின் நம்பர் 1 செஸ் வீரரான மேக்னஸ் ஹார்சலனுக்கு இந்தியாவை சேர்ந்த 15 வயதான டெல்லி சிறுவன் அதிர்ச்சியை கொடுத்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. செஸ் உலக சாம்பியன்ஷிப் 2026 இறுதிப்போட்டி சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் நடப்பு சாம்பியனான டி ஹுகேஷ் மற்றும் ஜாவோ கீர் சிரண்டோ மோதுகின்றார்கள். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் தெரிவித்துள்ளார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையில் முன்னாள் சாம்பியனான ஆஸ்திரேலிய அணியின் இறுதிப் போட்டிக்கு வேகமாக முன்னேறி வருகின்றது. ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வங்கதேச அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது. முதல் போட்டியில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு அதிர்ச்சி அளித்த வங்கதேச 2வது போட்டியில் விளையாடியது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஓவலில் நடைபெறும் என ஐசிசி அறிவித்துள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். நாணய மாற்றிற்கான சுனை வழங்குகின்றார்கள் TRT tamilolli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் இம்மது இணையதளத்தினூடாக அன்புறவுகள் கேட்கலாம். அத்தோடு எமது வானொலியில் வலம் பெறும் அனுசரண நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கலாம். ஒரு ஹீரோ இலங்கையில் 382 ரூபா 72 சதம், இந்தியாவில் 111 ரூபா 14 பைசா. ஒரு அமெரிக்க

டாலர் இல்லைங்கள் 328 ரூபா 17%, இந்தியாவில் 95 ரூபா 29 பைசா, ஒரு சுவிஸ் ஃப்ரங்கில் 408 ரூபா 49%, இந்தியாவில் 118 ரூபா 62 பைசா, ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்டிலான இந்தியா இலங்கையில் 447 ரூபா 45%, இந்தியாவில் 129 ரூபா 93 சதம், ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 836 ரூபா 72 சதம், இந்தியாவில் 68 ரூபா 63 பைசா. இதுவரை மதிய பிரதான செய்திகள் கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். புத்தகங்களை விற்றுவரும் நூலகம் .com நிறுவனத்தினர் இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். பரிசல் ஆட்சேபில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள பிடிஎஸ் சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். அதனைத் தொடர்ந்து உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். சுவிஸில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், அவர்களுக்கும் அவது நன்றிகள். செய்திகளை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் அவது நன்றிகள் வாழ்த்துக்களும்.

0: நிகழ்ச்சியாக வந்து பிரதி வியாழக்கிழமை தோறும் 2:30 மூன்று மணி வரை இடம்பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்ட ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். வலிமை போல் இன்றும் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே. வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய்ரா. பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே, வரலட்சுமி விரத நோன்பு என்பது எல்லா விரதங்களையும் விட மிகவும் உயர்ந்தது. ஒழுக்கமும் சீலமும் நிறைந்த ஆடவரும் பெண்களும் நிறைந்து இருப்பதால்தான் நாடு அமைதியும் வளமும் பெற்று திகழ்கின்றது. தாய் என்பவள் இந்நாட்டில் மிகவும் மதிக்கப்படுகின்றாள். புராணத்தில் கூறியுள்ளபடி பார்வதி பரமேஸ்வரனை பெண்களுக்கு மிகுந்த நன்மையையும் மங்களத்தையும் வளத்தையும் தரக்கூடிய சடங்கு இருக்கின்றதா என்று வினவுகின்றாள். ஒவ்வொரு பெண்மணியும் தனது கணவன், குழந்தைகள், பேரக்குழந்தைகள், நண்பர்கள் என அனைவருடனும் மகிழ்ச்சியாகவும் உடல் நலத்துடனும் வாழ்க்கை நடத்த வேண்டும் என விரும்பியே இந்த கேள்வியை பார்வதி கேட்கின்றாள். பார்வதியின் இந்த பிரார்த்தனைக்கு மிக மகிழ்ந்த பரமேஸ்வரன் இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி எடுத்து கூறுகின்றார். ஒரு பெண்ணுக்கு எது எல்லாம் தேவையோ அதனை எல்லாம் வரலட்சுமி விரத நோன்பு அருளும். இது பெண்களுக்கு கிடைத்த வரம். தங்களது குடும்பத்தின் நன்மைக்காக மேன்மைக்காக பெண்கள் எப்போதுமே கடினமாக உழைக்கின்றார்கள். சமத்துவம், கௌரவம், ஒற்றுமை, சகோதரத்துவம் ஆகியவற்றை விரும்புகின்றார்கள். அஷ்ட ஐஸ்வர்யங்களின் ஸ்வரூபம் என்றே பெண்கள் போற்றப்படுகின்றார்கள். அவர்கள் உண்மையே பேசுவதால் இதயம் முழுவதும் அமைதி நிறைந்து அவர்களது செயல்கள் அனைத்தும் தர்மம் நிரம்பியவையாக இருக்கின்றன. 8 ஐஸ்வர்யங்களும் அவர்களை வந்து அடைகின்றன. அதன் மூலம் குடும்பத்திற்கு வளத்தையும் மங்களத்தையும் கொண்டு சேர்க்கின்றார்கள். அத்துடன் சமூகமும் உலகமும் நலமாயிருக்க உதவுகின்றார்கள். சாவித்திரியை பற்றி கேள்விப்பட்டு இருக்கின்றீர்கள். அவளது சீலத்தின் சக்தியால் எத்தனையோ விதமான இடைஞ்சல்களையும் கஷ்டங்களையும் தாண்டி இறந்த தன் கணவனை உயிரோடு மீட்டு வந்தாள். இக்கலியுகத்திலும் கூட மனைவியரின் பிரார்த்தனைகள்தான் கணவர்களை ஆபத்தான நேரங்களில் காப்பாற்றுகின்றன. இதற்கு முன்னெல்லாம் கூட பெண்கள் வரலட்சுமி விரதத்தினை பக்தியுடனும் உண்மையுடனும் அனுஷ்டித்து வரலட்சுமி தேவியின் கருணையையும் அருளையும் பெறுவதற்கு பாத்திரமாகி இருக்கின்றார்கள். இராவணனை அழித்த பின்பு ஸ்ரீராமர் சீதையை அக்கினி பிரவேசம் செய்து தனது கற்பினை உலகிற்கு உணர்த்தும்படி உத்தரவிட்டார். 10 இராவணனின் கட்டுப்பாட்டில் இருந்தவள் அல்லவா சீதை? ஸ்ரீராமர் அனைத்தையும் அறிந்தவர். ஆதலால் அவருக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. இருப்பினும் உலகத்தோர் மனதில் எழக்கூடிய சந்தேகங்களை களையக்கூடிய விதத்திலேயே சீதைக்கு அவ்வாறு உத்தரவிட்டார். தீய மனமுள்ள மக்கள் காக்கையை போன்றவர்கள். அவர்கள் முழுதும் சந்தேகம் நிரம்பியவர்கள். எப்போதும் எதையும் முன்கூட்டியே தீர்மானித்துவிட்டு அதுதான் உண்மை என நம்ப தலைப்படுகின்றவர்கள். ஆனால் காகம் கரைகின்றதே என்று என்றாவது குயில் தான் கூவுவதை நிறுத்துமா? அதேபோல தீய மனம் கொண்ட சிலரின் விமர்சனங்களால் ஒழுக்கமும் சீலமும் மிக்க பெண்கள் ஒருபோதும் கலங்க மாட்டார்கள். எவ்விதமான சந்தேகங்களுக்கும் இடம் அளிக்கும் வகையில் அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். தனது மனச்சாட்சியை பின்பற்றி அற வழி நடப்பார்கள். சத்தியத்தின் பாதியை பின்பற்றுபவர்கள். இதைத்தான் பாரத கலாச்சாரம் போதிக்கின்றது. சத்தியம் வத தர்மம் சர. சத்தியத்தையே பேசி தர்ம வழியிலேயே செல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் அனசூயையின், அதாவது அத்ரி மகரிஷியின் பத்தினியின் கதை தெரிந்து இருக்கும். அவள் கடவுளாலேயே சோதிக்கப்பட்டாள். பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் வறியவர்கள் வடிவத்தில் உணவு பிச்சை எடுக்கச் சென்றார்கள். அவர்களுக்கு உணவளிக்க தயாராக இலை போட்டு வைத்திருக்கையில் அம்மூவரும் அவர் நிர்வாணமாக பரிமாறினால் மட்டுமே ஏற்பதாக ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். உடனே அவள் அம்மூவரையும் சின்னஞ்சிறு குழந்தைகளாக மாற்றி அவர்கள் விருப்பப்படி உணவு அளித்தாள். மும்மூர்த்திகளையும் கூட அவளால் சிறு குழந்தைகளாக்கி விளையாட முடிந்தது என்றால் அதற்கு காரணம் அவளது கற்பின் சக்தியும் இதயத்தின் தூய்மையும் தான். கடைசியில் மும்மூர்த்தியினரின் தேவியர் சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி ஆகியோர் அவளிடம் வந்து தமது கணவன்மாரை விடுவிக்குமாறு வேண்ட வந்தது. இரக்கத்தின் வடிவமான அனசூயை அவர்களது விருப்பங்களுக்கு இணங்கினாள். மும்மூர்த்தியரும் அத்ரியையும் அனசூயையையும் வாழ்த்தி அவர்களுக்கு தத்தாத்ரேயர் என்ற மகனாக தாங்களே அவதாரம் எடுக்கப் போவதாக வாக்களித்தார்கள். தத்தாத்ரேயா என்றால் அத்ரியினால் தத்து எடுக்கப்பட்டவர் என்று பொருள். சுமதியும் கற்பிற்சிறந்த பெண்மணி, தூய இதயம் கொண்டவள், முழுமையும் சுயநலம் அற்றவள். ஒருநாள் ஒரு மகரிஷி மறுநாள் சூரிய உதயத்தின் போது அவளது கணவன் மரணம் அடைவான் என்று சாபம் இட்டார். அவள் இறைவனை மிகவும் பக்தியுடனும் உண்மையாகவும் பிரார்த்தித்தாள். பிரார்த்தனை மட்டுமே மனிதனை அவனது பாவங்களில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் காக்கக்கூடியது. சுமதி கூறினாள், எண்ணங்கள் தூய்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்குமானால் இனி சூரிய உதயமே இல்லாமல் போகட்டும் என்றாள். இதன் விளைவு சூரியனே உதிக்கவில்லை. உலகம் முழுவதும் இருளில் மூழ்கியது. பெண்மையின் கற்பிற்கு அத்தனை வலிமை. தேவர்களும் முனிவர்களும் சுமதியை அணுகி, தாயே, உங்கள் கணவருக்காக இவ்வுலகம் முழுமையையும் இருளாக்குவது நியாயமா என்று கேட்டார்கள். சுமதி அதற்கு பதில் கூறினாள், உலகம் முழுவதும் சேர்ந்து வந்தாலும் தன் கணவனே தனக்கு முக்கியம் என்றாள். தேவர்கள் எல்லாம் அவளது கணவனது உயிருக்கு பாதுகாப்பு தருவதாக வாக்களித்ததும் தான் அவள் சூரியனை மறுபடி உதிக்கச் செய்தாள். இவ்வாறு பண்டை காலம் முதல் பாரத நாட்டு பெண்கள் தங்களது கற்பின் வலிமையை உலகமே உணரும்படி செய்தார்கள். முற்காலத்தில் மட்டுமல்ல, இந்த கலியுகத்திலும் எத்தனையோ பெண்கள் மிகச் சிறந்த மேன்மையான வாழ்க்கை வாழ்கின்றார்கள். குந்திக்கு ஒரு மகன் கர்ணன், சூரிய கடவுளின் அருளால் பிறந்தவன். பாண்டுவுடன் குந்திக்கு திருமணம் ஆகும் முன்பே கர்ணன் பிறந்து விட்டான். சுற்றியுள்ள மக்கள் என்ன சொல்வார்களோ என்ற பயத்தில் குந்தி கர்ணனை கைவிட்டு விட்டாள். பாண்டுவுடன் திருமணமான பின்பு தர்மராஜா, பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகியோர் அவர்களுக்கு பிறந்தார்கள். குருக்ஷேத்திர யுத்தத்தின் போது தர்மராஜாவுக்கு கர்ணன் தனக்கு அண்ணன் என்பது தெரியாது. கர்ணன் இறந்த பின்பே குந்தி தர்மராஜனுக்கு உண்மையை விளக்கினாள். தன் அண்ணனையே அழிக்க வேண்டி வந்ததே என்று தர்மராஜா மனம் வெதும்பினார். இதெல்லாம் தாய் தன்னிடம் முன்பே கூறாததால் ஏற்பட்ட விளைவு என கருதினான். கோபத்தால் முகம் சிவந்து பெண் இனத்தையே சபித்தான். இனி எந்த பெண்ணாலும் இரகசியத்தை காப்பாற்ற முடியாது என்று. பண்டை காலம் தொட்டே பாரத நாட்டு பெண்கள் குடும்ப மானத்தையும் மதிப்பையும் மட்டுமல்ல, தனது இனத்தின் பெருமையையும் உயர்வாக கருதி செயல்பட்டு வந்தார்கள். இதெல்லாம் வரலட்சுமி கொடுத்த வரம். அதனால்தான் அவர்களால் இங்ஙனம் செயல்பட முடிந்தது. பெண்கள் கேட்கும் எந்த வரத்தையும் வரலட்சுமி உடனே அளிப்பாள். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெண்களுக்கு தருபவள் அவளே. சாவித்திரி, தமயந்தி, சந்திரமதி, சுமதி போன்ற மேன்மையான பெண்கள் இத்துணை சாதனை புரிந்ததற்கும் காரணம் வரலட்சுமியின் அருளே. வரலட்சுமி விரதம் அனைத்து செல்வத்தையும் வளத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கின்றது. ஆனால் நவீன காலம் என்பதால் மக்கள் இத்தகைய புனித சடங்குகளை நிகழ்த்துவது இல்லை. அதனால்தான் அவர்கள் வசிக்கும் இல்லங்கள் புனிதமற்றவையாகவும் தூய்மை அற்றும் காணப்படுகின்றன. பாரத நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, வீட்டை பார்த்தே அந்த இல்லத்தரசியை பற்றி மதிப்பிட்டு விடலாம் என்பது ஆகும். அக்காலத்தில் எல்லாம் மனைவியை கிரகலட்சுமியாக கருதி வந்தார்கள். அவர்கள் இல்லத்தை மிகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்வார்கள். அது அவர்களது தூய்மையை பிரதிபலிப்பதாக அமையும். இன்று நீங்கள் உண்ணும் உணவு, பருகும் நீர் மற்றும் சுவாசிக்கும் காற்று அனைத்தும் மாசுபட்டு போய் இருக்கின்றன. மனிதனோ தன் இதயம் முழுவதும் எதிர்மறையான எண்ணங்களை நிரப்பிக்கொண்டு, உலகியலான ஆசைகளை நிரப்பிக்கொண்டு தானே மிகவும் மாசுபட்டு போய் இருக்கின்றான். ஆசைகள் இருக்கலாம், தவறே இல்லை. அவை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். நீங்கள் கடிதம் எழுதும்போது நீல நிற மை ஊற்றி எழுதினால் எழுத்துக்கள் நீளமாகவும், சிவப்பு நிற மையூற்றி எழுதினால் எழுத்துக்கள் சிவப்பு நிறமாகவும் காட்சி அளிக்கும். அதை போலவே உங்கள் இதயங்களில் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குமானால் நீங்கள் பார்ப்பது, கேட்பது, பேசுவது அனைத்துமே நெகட்டிவாக இருக்கும். ஆகவே முதலில் உங்கள் இதயங்களை அன்பினால் நிரப்புங்கள். பிறகு நீங்கள் பார்ப்பது, கேட்பது, சொல்வது, செய்வது அனைத்தும் அன்புடன் கூடியவையாக காட்சி அளிக்கும். சர்வம் பிரேமமயம் ஜகத். உலகெங்கிலும் அன்பு பரவி இருப்பதை உங்களால் காண முடியும். யத் பாவம் தத் பவதி. உணர்வுகள் எவ்வாறோ விளைவுகளும் அவ்வாறே. என்று மனித மனம் தீய குணங்களான கோபம், வெறுப்பு, பேராசை, பொறாமை, பெருமை, வெளி வேஷம் இவையெல்லாம் நிறைந்த ஒரு இருட்டுச் சுரங்கமாக மாறிவிட்டு இருக்கின்றது. அன்பினால் மட்டுமே இத்தகைய எதிர்மறை எண்ணங்களை விரட்ட முடியும். ஆசைகள், கோபம், பொறாமை இவை எல்லாம் தேகப்பற்றினாலும் தவறான உணவு பழக்கங்களாலும் உருவாகின்றன. அதனால்தான் குறைந்த சுமை, நிறைந்த சுகம், பயணம் இனிதாகும் என கூறுகின்றார்கள். ஆகவே சுகமான வாழ்க்கை பயணத்திற்கு மூட்டைகளை குறைத்து கொள்ளுங்கள். இவ்வுடலின் துணையோடு தான் வாழ்க்கை பயணம் நடக்கின்றது என்பதால் தேகத்தின் மேல் பற்று ஓரளவுக்கு இருக்கலாம். குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வாழும்போது தேகப்பற்றினை விட்டு விடுவது என்பது இயலாது. ஆனால் மனிதன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்ற எண்ணத்துடன் புனித வாழ்க்கை நடத்த வேண்டும். உலகம் முழுவதும் நலமாக இருக்கட்டும் என பிரார்த்திக்க வேண்டும். வெளிப்புற உலகில் காணப்படும் அனைத்து சக்திகளும் மனிதனுள் நிறைந்து இருக்கின்றன. மனித உடலே மின் சக்தி உருவாக்கும் ஜெனரேட்டர் போன்றது. மனித மனம் டெலிவிஷனுக்கு ஒப்பிடலாம். மனித இதயம் ரேடியோவுக்கு சமம். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி டெல்லி வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பாகும் போது அதனை உங்களது ரேடியோவை சரியான அலை வரிசைக்கு திருப்பினால் உங்களால் அதே நேரத்தில் அந்த நிகழ்ச்சியை கேட்க முடியும் என்று ரேடியோக்கள் இருக்கின்றன. ஆனால் அக்காலத்தில் மக்கள் தங்கள் இதயங்களைத்தான் ரேடியோவாக கருதினார்கள். உங்கள் இதயங்களை தூய்மையானதாகவும் புனிதமானதாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்புற உலகில் நீங்கள் காண்பவை அனைத்தும் உங்களால் மனத்திரையில் காண முடியும். ஆகவே மனமே டெலிவிஷன். இவ்வாறு அனைத்து சக்திகளும் மனிதனுள் இயற்கையாகவே நிறைந்து இருக்கின்றன. நீங்கள் வெளியில் காண்பவை அனைத்தும் உள் இருப்பவையின் பிரதிபலிப்புத்தான். நீங்கள் யாரையாவது தீயவன் என கூறும்போது உங்களது தீய குணங்களின் பிரதிபலிப்பையே அவனிடம் காண்கின்றீர்கள். நன்மையும் தீமையும் உள் இருந்து வருபவையே தவிர அவை எங்கும் வெளியே இல்லை. கண்ணாடியின் ஒரு புறம் ரசம் பூசப்பட்டு இருந்தால்தான் அது உங்கள் உருவத்தை பிரதிபலிக்கும். உங்கள் இதயத்தையும் ஒரு கண்ணாடிக்கு ஒப்பிடலாம். அதன் ஒரு புறம் அன்பு என்னும் ரசாயனம் பூசப்படட்டும். அப்போதுதான் உங்களால் உங்களை காண முடியும். இங்கே ஒரு உதாரணத்தை பார்ப்போம். சர்க்கரையும் நீரும் கலக்கப்படும் போது அது சிரப் ஆக உருவாகின்றது. அங்கே நீரும் சர்க்கரையும் தனித்தனியாக பிரிக்கப்பட முடியாது. ஒவ்வொரு துளியிலும் சர்க்கரையின் இனிப்பு இருப்பது போல் படைப்பு அனைத்திலும் இறைவன் இருக்கின்றார். ஈஸ்வரன் வரலட்சுமி விரதத்தின் ரகசியத்தை பார்வதிக்கு வெளிப்படுத்தினார். அதன் மூலம் அனைத்து பெண்களும் அமைதியும் வளமும் பெற்று திகழ்வார்கள் என்ற கருத்தில் வெறும் வெற்றிலை மட்டும் தாம்பூலம் ஆகிவிடாது. அத்துடன் சரியான அளவு பாக்கும் சுண்ணாம்பும் கலக்க வேண்டும். வெற்றிலை பச்சை நிறம், பாக்கு பழுப்பு நிறம், சுண்ணாம்பு வெள்ளை நிறம். இவை மூன்றும் இணைந்து சிவப்பு நிறத்தை படைக்கின்றன. சுண்ணாம்பு தாம்பூலத்திற்கு சுவை ஊட்டுகிறது. ஆனால் அதுவே அளவுக்கு அதிகமானால் நாவை புண்ணாக்குகின்றது. அதனால்தான் நஸ்ரேயோ நியமம் வினா என்று கூறுகின்றார்கள். ஒழுக்கம் இல்லையென்றால் நன்மை கிடைக்காது. உடலின் உஷ்ணம் சாதாரணமாக 98.4 ஃபாரன்ஹைட். ஜுரம் வந்தால் உஷ்ணம் அதிகரிக்கின்றது. அதேபோல இரத்த அழுத்தம் 120/80. அதுவே 150/90 ஆனால் உடல் நிலை சீராக இல்லாமல் போகின்றது. அதுபோல் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். உங்களது பேச்சு நடத்தை இவை எல்லாமும் கூட ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். உங்களது திறமைக்கும் சக்திக்கும் ஏற்ப நீங்கள் செயல்படுங்கள். எந்த ஒரு செயலை ஏற்கும் முன்பும் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள், எங்கே, எப்போது, எப்படி இது செய்யப்பட வேண்டும் என கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். இத்தகைய ஒழுக்கத்துக்கும் கட்டுப்பாட்டுக்கும் நீங்கள் இசைந்து நடக்கவில்லை என்றால் துன்பத்திற்கு அழைப்பு விடுத்ததாக ஆகிவிடும். எல்லா சடங்குகளும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்த வேண்டுமானால் தேவையானது தூய இதயமும் சலனப்படாத உறுதியான மனமும். கடவுள் அருள் மட்டும் இருக்குமானால் இந்த உலகத்தில் உங்களால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. இறந்தவரை உயிர் பிழைக்க வைக்க முடியும் என்றால் கடவுளால் இயலாதது எது? அவரால் வானத்தை பூமியாகவும் பூமியை வானமாகவும் மாற்ற இயலும். ஆனால் நீங்கள் தூய இதயத்துடன் பிரார்த்திக்க வேண்டும். அப்போதுதான் அவர் அருள் கிடைக்கும். வெற்று அரட்டைகளில் ஈடுபடாதீர்கள். மற்றவரை தூஷணையாக பேசினால் எங்ஙனம் கடவுள் உங்களது விருப்பங்களை நிறைவேற்றுவார் என எதிர்பார்க்கின்றீர்கள்? அன்பின் வடிவங்களே, நம் முன்னோர்கள் இந்த சடங்குகளையெல்லாம் மிகவும் புனிதமான உணர்வுகளுடன் செய்தார்கள். இன்றோ மக்களுக்கு சடங்குகளின் மேல் நம்பிக்கை போய்விட்டது. எது எல்லாம் நிரந்தரமற்றவையோ அழியக்கூடியவையோ அவற்றின் மேல் நம்பிக்கை வைக்கின்றான் மனிதன். முதலில் மனிதன் தன் இதயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவன் நம் ஹிருதய வாசி என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை முதலில் மனிதருக்கு ஏற்பட வேண்டும். தேகம் ஒரு கோயில், உள் உறைபவர் கடவுள். எல்லா உடல்களையும் இறைவன் உறையும் கோயில்களாக மதித்து மரியாதை செய்ய வேண்டும். அப்போது இவ்வுலகம் எல்லாவித சச்சரவுகளில் இருந்தும் விலகி நிற்கும். என்று சுயநலமும் சுய லாபமும் மேலோங்கி நிற்பதால் உலகம் குழப்பத்திலும் துன்பத்திலும் சிக்கி அல்லல் உருகின்றது. சச்சரவுகளை தவிர்க்க வேண்டுமானால் மனிதன் முதலில் நல்ல குண நலன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். தர்ம வழியில் கர்மங்களை செய்ய வேண்டும். அனைவரின் மேலும் அன்பு செலுத்த வேண்டும். மனித வாழ்க்கை என்பது நியாயம், ஆன்மீகம், தர்மம் ஆகியவை கலந்த ஒன்று. இன்று இவ்வுலகம் முழுவதும் பணத்தை சுற்றியே இயங்கி வருகின்றது. மணி கம்ஸ் அண்ட் கோஸ், மொராலிட்டி கம்ஸ் அண்ட் க்ரோஸ். பணம் என்பது நகரும் மேகங்களைப் போன்றது. இவ்வுலகில் உயிர் வாழ பணம் தேவை என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் உலகில் பணம்தான் எல்லாம் என்று எண்ணிவிடாதீர்கள். முன்பு தர்ம மூலம் இதம் ஜகத், உலகின் ஆதாரம் தர்மம்தான் என மக்கள் நம்பினார்கள். இன்று மக்கள் தன மூலம் இதம் ஜகத், செல்வமே உலகின் ஆதாரம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் தர்மம்தான் அமைதியையும் ஆனந்தத்தையும் உங்களுக்கு அளிக்கின்றது. தர்மம் மட்டுமே உங்களை காக்கக்கூடியது. என்று மக்களுக்கு பலவித பட்டங்கள், பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் போன்றவை வழங்கப்படுகின்றன. ஆனால் பெண்களுக்கு தரப்படுகின்ற கிரகலக்ஷ்மி, இல்லாள், தர்ம பத்தினி, அர்த்தாங்கி போன்ற பட்டப்பெயர்கள் மிகவும் புனிதமானவை. இத்தகைய உயர்ந்த பட்டங்கள் பெற்ற பெண்கள் எங்ஙனம் ஆண்களை விட தாழ்ந்தவர்களாக இருக்க முடியும்? மனைவியிடம் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்ட கணவனுக்கு உரிமை உண்டு. ஆனால் அவளை கடுஞ்சொற்களால் கண்டித்து அவள் உணர்வுகளை புண்படுத்தக்கூடாது. You cannot always oblige, but you can speak always obligingly. இத்தகைய வழிமுறை பின்பற்றப்படும் போது குடும்பம் அமைதியாகவும் வளத்துடனும் விளங்கும். ஆண்களுக்கு கோபம் அதிகம். ஒரு முறை கோபப்பட்டால் 3 மாதம் சாப்பிட்ட உணவினால் ஏற்பட்ட சக்தி அனைத்தும் வீணாகிவிடும். அது மட்டுமல்ல, இரத்தம் சூடாகி அது குளிர்வதற்கு 3 மாதம் ஆகின்றது. இவ்வாறு இருக்கையில் அடிக்கடி கோபப்பட்டால் உங்களின் நிலை என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். கடவுள் எப்போதும் நல்லதையே செய்கின்றார். ஆனால் சிலருக்கு அது கெடுதலாக தெரியலாம். தவறு அவர்களது பார்வையில் தானே தவிர இறைவனின் படைப்பில் எவ்வித தவறும் இல்லை. கடவுள் எப்போதும் உதவுகின்றார். அனைவருக்கும் புனிதத்துவத்தை அளிக்கின்றார். ஈஸ்வரன் வரலட்சுமி விரதத்தின் ரகசியத்தை பார்வதிக்கு வெளிப்படுத்தினார். இதன் மூலம் மகளிர் அனைவரும் இந்த விரத சடங்குகளை செய்து அதன் மூலம் கிடைக்கும் பயன் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன். பெண்கள் வரலட்சுமி விரதம் செய்வதால் நீண்ட நாள் வளத்துடனும் நிறைந்த மங்களம் மற்றும் செல்வத்துடனும் சுமங்கலிகளாக தமது குழந்தைகள் மற்றும் பேரக்குழந்தைகளுடன் நிறைந்த வாழ்வு வாழ்வார்கள். ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். அன்பு நேயர்களே, நன்றி வணக்கம். ராஜா.

அன்பு உறவுகள், இதுவரை சாயி அருள்மதம் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள் கனடாவில் இருந்து. தொடர்ந்து வானொலிக்கு விளம்பரம் இருக்கின்றது. உங்கள் விருப்பம்

தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலைஞர். காயத்திலிருந்து உடன் மீன்பைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலைஞர். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலைஞர்கள். நிலவிய தொடர்புகளுக்கு 1 தொலைபேசி இலக்கம் 4 சுதன் 786 375 0 5. மேலதிய தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:23 ஐக்கியராஜ்யத்தில் 2:23. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டு அகலாத பாடல்கள், அது என்ன பாடலாக இருந்தாலும் அந்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ராஜலிங்கம், நலமா இருக்கீங்களா?
1: ஆமாம், நலமா இருக்கிறோம் ராஜாண்ணா. நாங்கள் நலமா இருக்க இல்லாம இல்ல அசிமா இருக்கோம்.
0: நன்றி.
1: நான் கேட்கும் பாடல் வந்து மெல்ல வரும் காற்று.
0: மெல்ல வரும் காற்று, மெல்ல வர்ற காற்று. இப்ப வர்ற காற்றுலாம் பேரடியா வருது. வெயிலா வெளியால
1: கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. வாப்பும் மந்தாரா மாதிரி இருக்கு.
0: ராத்திரி
1: மழை, ராத்திரி மழை. நேற்று நல்ல வெக்க தானே ராஜா? நேற்று மில்ல நான் வேலை பெரும் குளம்பாரியம்மன் போயிட்டேன்.
0: சேர்ந்து
1: நீங்க
0: ஒரு பயந்தாங்க நீங்க உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி ராஜா.
0: நன்றி மிஸ்டர்.
1: நன்றி.
0: அவர் மிஸ்டர் ராஜலிங்கம் அவர்கள் மெல்ல வரும் காற்று என்ற பாடல் கேட்டிருந்தார். அந்த பாடலை அவருக்காக நாங்கள் வழங்குகின்றோம். அவர் கேட்டு மாளட்டு.

0: அழகான பாடலை விரும்பிக் கேட்டிருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். பிரான்சிலிருந்து அவரை தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து இணைந்திருக்கின்றார் மேரி மேக்டலின் அவர்கள். வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நான் நலமா இருக்கிறேன். நீங்க?
0: ஓ, நாங்களும் நலமா இருக்கிறோம். என்ன பாடல்?
1: பனி படர்ந்த மலையின் மேலே படுத்திருந்தேன் சிலையை போல.
0: அந்த பாடலை கேக்குறீங்களா? என்ன காரணம் இந்த பாடல்?
1: ரத்தத்திலாக திரையில இருந்து சிவாஜி.
0: ஏன் இந்த பாடலை விரும்புகின்றீர்கள்?
1: இந்த பப்பாக்கு நல்ல விருப்பம் இந்த பாடல். அதுக்கு ஞாபகம்
0: பப்பாசி படத்துக்கு விருப்பமா?
1: பிளாக் அண்ட் ஒயிட் படம் பழைய.
0: ஓ, யாருக்கு விருப்பம் சொன்னீங்க? அந்த பாட்டு யாருக்கு விருப்பம்னு சொன்னீங்க?
1: பப்பாக்கு.
0: அப்பாக்கு விருப்பம். பனி படர்ந்த மலையின் மீது படுத்திருந்தேன்
1: சிலைய போல.
0: சவள கெட்டிக்காரன். சவள கெட்டிக்காரன் சிவாஜி
1: பாருங்களே நடிப்ப.
0: ஓ, நான் சிவாஜியின் பரம ரசிகன். ஓகே, உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி.
0: நன்றி.
1: வணக்கம்.

கதலி கறந்த பால் கறந்தபடி கொண்டு வந்து வைத்து கூப்பிட்டேன் வருகவென்று. பசியார ஓடி வந்த பத்து பேர் மத்தியிலே பகையார ஒரு

0: ஒலித்த பாடலை ஜெர்மனியிலிருந்து மேரி மேக்லின் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 3:37 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:37 இந்த வேளையில் இணைப்பில் வந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, கதைகிறேன்.
0: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள்
0: நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றாக இருக்கிறோம்,
0: நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: எனக்கு முல்லை மலர் மேலே மைக்கும் வண்டு போலே விட்டது உள்ளம் உறவாட.
0: இந்த பாடல் தான் நம்ம காலம் ஓடும். நான் முல்லை மலர் மேலே
1: அதைத்தான் கேட்க போறேன்.
0: அப்ப அந்த 1 மணிக்கு ஒரு நாளையில 2 தரம் கேட்க போறீங்க. ராசலிங்கத்தின் என்ன நிகழ்ச்சியில வந்தது?
1: என்ன நிகழ்ச்சி? காலை போனல்ல நீ
0: ஆளனுடைய பொலிவான பாடல்களை 5 பாடல்களை தெரிவு செய்து இது வந்து 4 பாடல். அதிலிருந்து இப்ப முல்லை மலர் புயலே மருதகாசி அவர்கள் இயற்றிய பாடல்.
1: விவரமாய்
0: எல்லாம் சொல்றோம்,
1: எல்லாம் சொல்றோம். நீங்கள் கேட்கும்
0: அருமையான பாடல், நல்ல ரசிச்சு கேட்டீங்கன்னா இவ்வளவு ஆசையா இருக்கும்.
1: திரைப்படத்துறையில
0: பெரிய முன்னேற்றம் வந்தவா சிவாஜி கட்டின தாலியோட மறு திருமணம் செய்ய நினைங்க அந்த வாலியை கலட்டாம இருந்தோ. அவ்வளவு ஆசைன்னு
1: பாருங்களேன்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மலங்கள்.
1: வணக்கம்.
2: வசந்தம் போலே வந்து

0: ஒலித்த பாடலை திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து ராஜா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ராஜா.
1: வணக்கம் அண்ணா.
0: நலமாக நல்லா உற்சாகமா இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறோம். உண்மையா அந்த கடவுள மெசேஜ் என்னென்றால், நான் மக்களில் வரும் பொழுதுதான் இந்த வானொலியை அழுத்தினேன். நீங்க வேலை படகுல இருக்கும் போது யோசியப்பா வந்தாவோ வரையிலையோ தெரியாது, கேப்பம் என்று நச்சிக்கொண்டு இருக்கிறோம். அம்மா வந்து
0: போறான்.
1: அதோட அம்மா இன்றைய நேர் கேட்டதா? கேட்டாமா
0: என்ன சொல்றோம்?
1: இன்றைய நேர் கேட்டவன் கேட்கிற அம்மா நீங்க கேட்டீங்க.
0: இன்றைய நேர்களில் இன்றைய நட்சத்திரம்,
1: நாளைக்கு வேலை. இன்றுதான் முதல் முதல் சத்யா வந்து இந்த கனடியன் வானொலி எங்கட சாந்தா சோமக்ஸ் தந்த அந்த நிகழ்ச்சியை இன்றைதான் கேட்டுட்டு எனக்கு போன் எடுத்து சொன்ன அந்த மாதிரி. முதல் கேட்டு இருந்தா எனக்கு ஒரு பாடல்
0: என்ன பாடல்
1: என்ன பாடல் என்ன? யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா? புலிராணி சொல்றா தனக்கு நீங்களாம் சொந்தமா? அண்ணி சொல்றா தனக்கு நீங்களாம் சொந்தமா? எனக்கென்று நீ சொந்தம் பண்ணுவே, எனக்கென்று நீய சொந்தம் பண்ணுவரு. நல்ல நல்ல நல்ல பாடல் கேப்பம்.
0: அமெரிக்காவில் இருந்து இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் வானொலியில் மலர இருக்கின்றது.

0: திரையிலிருந்து விஜய பாஸ்கர் அவர்களுடைய இசையில் வாலியினுடைய கவிதை வரியில் கே ஜே ஜேசாஸ் அவர்கள் இந்த பாடலை பாடியிருந்தார், விரும்பி கேட்டிருந்தார் அமெரிக்க ராஜா. இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். சௌக்கியமா நலமா இருக்கீங்களா? நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம் சௌக்கியமா. நன்றி வாழ்த்துகள். அப்படியே என்றும் இருக்கவும் ஐயா எப்படி இருக்கிறார்? என்ன பாடல கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து பட்டாக்கத்தி பைரவன் திரியில இருந்து
0: பாடலை கேட்டு மகளுங்கள். நன்றி அம்மா.
1: நன்றி, வணக்கம்.
0: சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இது.

0: இந்த பாடலை திருமதி சசியம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த ராசலிங்கம் அவர்கள் பிரான்சிலிருந்து, யோகேஸ்வரியம்மா அவர்கள் பிரான்சிலிருந்து, மேரி மெக்லின் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து அமெரிக்க ராஜா அவர்கள், சசியம்மா அவர்கள் பிரான்சிலிருந்து, இத்தனை அன்பு அன்பு உறவுகளுக்கும் அவரது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து வானொலியில் விளம்பரம் இருக்கின்றது. மணித்தியால செய்திகள்.
1: வாழ்ப்பாணம் போகணும்
2: அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் 422 1B தலுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0440. மறந்துவிடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுமச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பத்தோல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளிவு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலும் இந்த விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ போல்வாயோ குற்றூரியே, 93180 லாக்குன்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 0773-20-49-85 அல்லது 0787-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலோர பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன், சென்னை சில்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசலாட்சியப்பில் அமைந்திருக்கும் பிடி கேஷன் திரி அவர்களின் சகோதர நிறுவனம். ஈழத்தின் சைவ தமிழ் மரபுகளை சிதைக்கும் கலாச்சார சீர்கேடுகளுக்கு இந்து மத குருமார் அமைப்பு கண்டனம் வெளியிட்டுள்ளது. இந்து குருமார் அமைப்பின் தலைவர் சிவகாம கலாநிதி சிவஸ்ரீ பூவைகா வைத்தீஸ்வர குருக்கள் மற்றும் செயலாளர் சிவஸ்ரீ சாந்தருவ குருக்கள் ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார்கள்.

கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்கள் செய்த தவறுகளையும் ஊழல்களையுமே இன்று எதிர்கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் விதைத்தவற்றையே இன்று அறுவடை செய்கின்றார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராஜி தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார தேசநாயக்கா தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு சிறுவர் பாதுகாப்பு வாரத்தினை முன்னிட்டு சிறுவர்களின் பாதுகாப்பினையும் சிறுவர்களின் உரிமைகளையும் உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி பேரணி நடத்தப்பட்டுள்ளது. செம்மனை மனித புதைக்குழியில் இருந்து அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் ஆய்வுகளும் உட்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளம் காணவும் புதைக்குழி சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க நீதி அமைச்சு தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பீமல் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் முறையான மற்றும் சுயாதீனமான விசாரணைகள் நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கை அரசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என ஆஸ்திரேலிய பசுமை கட்சியின் செனட்டர் டேவிட் ஷூப்ரிட்ஜ் வலியுறுத்தியுள்ளார். 8வது மற்றும் 9வது பாராளுமன்றங்களின் எரிபொருள் மற்றும் வாகன பயன்பாடு குறித்து சிறப்பு கணக்காய்வு அறிக்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை முன்னாள் சபாநாயகர் மகிந்த ஜியாபா அபயவர்த்தனா மற்றும் முன்னாள் பிரதேச சபாநாயகர் அஜித் ராஜபக்ச ஆகியோர் முற்றாக நிராகரித்துள்ளார்கள். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பேரழிவை கண்டு மிகுந்த மனவேதனை அடைகின்றேன். இந்த துயரமான வேளையில் நேபாள மக்களுடனான அரசாங்கத்துடனும் இலங்கை உறுதியோடு நிற்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் நிலவும் தற்போதைய வெள்ளப்பெருக்கு அனர்த்த சூழ்நிலைக்கு மத்தியில் அங்கு வசிக்கும் மற்றும் தங்கியுள்ள இலங்கை பிரஜைகள் குறித்து புள்ளிவிவர தகவல் காத்மாண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ளது. அரச பாகுபாய்ப்பாளர்கள் திணைக்கழகத்தின் அறிக்கைகளை வழங்கும் நடைமுறையை விரிவுபடுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதனால் அடுத்த மாதம் அல்லது 1.5 மாதங்களுக்குள் சிறைச்சாலையில் நெரிச்சல் குறைக்கப்படும் என்று நீதி அமைச்சர் ஹர்சன நாணயகாரா தெரிவித்துள்ளார். விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு தற்போதைய அரசாங்கம் மாற்றுத்தாய் முறையிலான கவனிப்பை காட்டுகின்றது. இன்று நாட்டின் சிறுவர்கள் இளைஞர்கள் மற்றும் தாய்மார்கள் கடுமையான அழுத்தங்களுக்கு அசௌகரியங்களுக்கும் முகம் கொடுத்து வருகின்றார்கள். வாடகைக்கு அமர்த்தப்பட்ட சொகுசு கார் ஒன்றை பயன்படுத்தி வெண்ணப்போவில் இருந்து கடத்திச் செல்லப்பட்ட பெருந்தொகையான சட்டவிரோத மதுபானத்துடன் கடத்தல்காரரின் உதவியாளர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கெப்பிட்டி பொல்லாவ கோணவரியவா வகாரைக்கு அருகில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற வீதி விபத்தில் பிறந்த 10 நாளையான பச்சிளங்குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளார்கள். திக்வெல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பதிகம கடற்கரையில் நேற்று புதன்கிழமை நீராட சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் திக்வெல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த 41 வயதுடைய நபர் ஆவார். நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக யாகல தேசிய பூங்காவில் 1 மற்றும் 2 பிரிவுகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 14ம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 15ம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்படும் என வன ஜீவராஜிகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு நிலைமைகளை காரணமாக காணாமல் போயுள்ளவர்களின் எண்ணிக்கை 579 ஆக அதிகரித்துள்ளதாக நேபாள காவல்துறை தெரிவித்துள்ளது.

சில பகுதிகளில் நாளை பகல் வேளையில் வெப்பச்சுட்டு எச்சரிக்கை நிலையை எட்டும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு போத்தில் குடிநீரை விற்பனை செய்த யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிமன்றம் 1,50,000 ரூபா அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. தொடர்கின்றது இந்திய செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட கடும் திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பலியானவர்கள் எண்ணிக்கை 200 உயர்ந்துள்ளது. 476 வெளிநாட்டினர் மாயமாகியுள்ளார்கள். மீட்புப் பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றது என நேபாள தூதரக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேபாள நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 100 மேற்பட்ட தமிழர்கள் சிக்கியுள்ளதை அடுத்து மீட்புப் பணிகள் குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளது. நேபாளத்தில் நேரிட்ட வெள்ளப்பேரிடர் சம்பவத்துக்கு பின் சென்னையிலிருந்து நேபாளம் சென்ற 49 பேரின் நிலை என்ன என்று தெரியவில்லை என்பன புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா தலைமையிலான பிரிக்ஸ் உச்சிமாநாடு வருகிற 12-13 தேதிகளில் நடைபெற உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பழக்கத்தை தடுப்பதிலும் ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதில் விளையாட்டு முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹான்பூரில் பயிற்சி விமானம் ஒன்று கங்கை ஆற்றையோரம் விழுந்து நொறுங்கியதில் 2 விமானிகளும் பலியாகியுள்ளார்கள். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட 2 ரூபாய் செலவாகும் என திருப்பூர் மேற்கு மாவட்ட தமிழக வெட்டிக்கழக செயலாளர் பேசியதாக கூறப்படும் ஆடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. நேபாள வெள்ளத்தில் தமிழர்கள் சிக்கியது தொடர்பாக எதிர்கட்சிகள் சிறப்பு கவன ஈர்ப்பு கொண்டு வரப்பட்டது. அப்போது தமிழர்கள் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சட்டசபை டிராமா மன்றமாக மாறிவிடக்கூடாது என மக்களின் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் என்று வீதி லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்க உள்ளது குறித்து முதல்வரின் அறிவிப்புக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். பேரவையில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசினால்தான் சண்டை வருகின்றது, அவரை பேச அனுமதிக்க கூடாது என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மும்பையில் உணவு பாதுகாப்பு விதிகளை மீறும் கடைகள் உணவகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து வரும் அதிகாரி பலரின் கவனத்தை ஈர்ந்துள்ளார் என அவர் புகாரம் உண்டே. முதல்வருக்கு பிரத்யேக இருக்கையை தவிர்த்துவிட்டு அமைச்சர்களுக்கான இருக்கையில் முதலமைச்சர் விஜய் அமர்ந்துள்ளார். உற்பத்தி ஏற்றுமதி சேவைக்கான சர்வதேச மையம் ஆக இந்தியா உருவெடுத்து வருகின்றது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நன்றி தெரிவித்துள்ளார். தேசிய அரசியலில் புதிய கூட்டணி உதயமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியடைந்ததே ஆட்சியை பறிகொடுத்ததோடு அக்கட்சித் தலைவர் ஸ்டாலினும் சென்னை கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்துள்ளார். பரந்தூர் விமான புதிய விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதைத் தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலம் மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்படாது என சூசுகமாக தெரிவித்த தொழில்துறை அமைச்சர் அங்கு மாற்று தொழிற்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். கர்நாடக அமைச்சரவையை விரிவாக்கம் செய்வது குறித்து காங்கிரசின் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள முதலமைச்சர் டி கே சிவகுமார் தலைமையிலான குழுவினர் டெல்லிக்கு சென்றுள்ளார்கள். மேற்கு தொடர்ச்சி மலைகள் குறித்து கஸ்தூரி ரங்கன் கமிட்டியின் அறிக்கையை ஏற்க மாட்டோம் என கர்நாடக முதலமைச்சர் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2,880 குறைந்து இதனால் ஒரு சவரன் 1,17,800 விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது.
தொடரும் உலக செய்திகள். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து மருத்துவ பரிசோதனைக்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிப்போ சர்வதேச மருத்துவமனைக்கு மாற்ற பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் வருகிற செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் சீன அதிபர் ஜிஜிவின் பங்கேற்பாரா மாட்டாரா என்பதற்கு அந்நாடு மழுப்பலான பதிலை வழங்கியுள்ளது. போர் நடத்த பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு ஈரானுக்கு எந்த காலக்கெடுவும் விதிக்கப்படவில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நோர்வே நாட்டின் மன்னர் ஐண்டாம் ஹெரால்டின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். கொழும்பு SSC மைதானத்தில் நடைபெற்ற இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று சமநிலையில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. உலகின் நம்பர் 1 செஸ் வீரரான மேக்னஸ் கார்சலனுக்கு இந்தியாவை சேர்ந்த 15 வயதான டில்லி சிறுவன் அதிர்ச்சி தோல்வி கொடுத்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. செஸ் உலக சாம்பியன்ஷிப் 2026 ஆண்டு இறுதிப் போட்டி சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெறுவதற்கு வாய்ப்புகள் குறித்து இந்திய அணியின் முன்னாள் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் பேசியுள்ளார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் முன்னாள் சாம்பியனான ஆஸ்திரேலிய அணி இறுதிப் போட்டிக்கு வேகமாக முன்னேறி வருகின்றது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி ஓவலில் நடைபெறும் என ICC அறிவித்துள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் TRTTamil.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறுகொலிருப்பையும் அத்தோடு எமது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 382.72 ரூபா, இந்தியாவில் 111.14 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 328.17 ரூபா, இந்தியாவில் 99.29 ரூபா. ஒரு சுவிஸ் ஃப்ராங்க் இலங்கையில் 408.49 ரூபா, இந்தியாவில் 118.62 ரூபா. ஒரு ஐக்கியராஜ பவுண்ட் இலங்கையில் 447.45 ரூபா, இந்தியாவில் 129.93 ரூபா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 236.72 ரூபா, இந்தியாவில் 68.79 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசலாச்சப்பல் அமைந்திருக்கும் பிடி கேஷ் அண்ட் கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இரண்டு நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகள்.

0: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்று ரஜி பங்கு விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியத்தில் மேலதிய தொடர்புகளுக்கு 65 மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம், தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சியத்தில் ரூய்காயில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலை ஷெரிமஹால்.
2: ஷெரிமஹால் நேரம் சரியாக 4:17 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:17 இந்த நேரத்தில் சபா ஹேதீஸ்வரர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பட்டிமன்ற நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பாக வானொலியில் வருவது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். இன்றும் இந்த அவருடைய பட்டிமன்றம் வேலைப்பழு காரணமாக வானொலியில் வலம் பெறாது என்பதனை தெரிவித்து கொண்டு பிரபல அன்று தொடக்கம் இன்று வரை நடுவராக தனது கடமையை பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற சாலமன் பாப்பையா அவர்களுடைய பட்டிமன்றம், அதாவது நலமாக வாழ சாப்பிட வேண்டியது பாரம்பரிய உணவா அல்லது பல வகை உணவா என்ற தலைப்பிற்கான பட்டிமன்றத்தை இன்று கேட்போம். அன்புறவுகளே,
3: உணவை சாப்பிட்றதா, நெடுநாள் வாழ்றதுக்கு, இல்லை கண்ட கண்ட உணவையும் சாப்பிட்றதா, எதையா சாப்பிட்றது? தொடர்ந்து ஏதோ ஒரு நாளைக்கு ருசிக்கு சாப்பிடலாம், ஆனால் தொடர்ந்து சாப்பிட்றதுன்றது எப்படி என்பதை பற்றி பேசுறதுக்கு 6 அறிஞர்கள் வந்திருக்காங்க. பாரம்பரிய உணவு தாயா நம்ம ஊருக்கு நல்லது? நம்ம ஊருக்கு பாரம்பரிய உணவு தான் நல்லது. பேசுறதுக்கு பேராசிரியர் ராஜாராம், நல்லா கை தட்டலாமுங்க. ஆ, அப்படித்தான். ஏன்னா இவெல்லாம் பெரிய ஆடியன்ஸ் மத்தியில் பேசினவங்க. நான் ஒரு 10 பேர் இருந்தாலும் பேசிக்கிட்டே இருப்பேன், கேட்க இருந்தால் ஆள் இருந்தால் போதும். அவங்களாம் இந்த 6 பேரும் பெரிய ஆடியன்ஸ் மத்தியில், 10,000 பேர், 5,000 பேர் கூட்டத்தில் அவர் கூட்டம் முடியின உடனே என்ன செஞ்சிடாங்க, இதுக்கு போதும் போதும் போதும் அப்படின்னு போயிட்டாங்கன்னா நமக்கு இங்கே செய்தி 4 கிடைக்கணும். இவ்வளோ நேரம் செலவழிச்சிருக்கோம்ல, செலவழித்ததுக்கு எதாவது 2 செய்தி கிடைக்க வேண்டாம், அதை பார்க்கணும்ல. அதனால் கூட கூட இந்த மாட்டை கறக்கும்போது தண்ணி அடித்து தடவி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த கதையில் நீங்கள் தட்டுற கைதட்டு இருக்கு பார்த்தீங்களா, மாட்டை கறக்கிறதுக்கு தண்ணி அடித்து தட்டி கொடுக்குறது, அவ்வளோதான் அவ்வளோதான். பேராசிரியர் ராஜாராம் அருமையாக பேசுவார். சரித்திர வீரர்களை பற்றி பேசணும்னா அவற்றை கேட்கணும். அற்புதமான பேச்சாளர். அவரோடு சேர்ந்து பேசுறதுக்கு அந்த பக்கத்திற்காக பாருங்க, கரிசல்காரி ஆறு கவிதா ஜவஹர், நல்ல பேச்சாளர், அருமையாக பேசுவாங்க, உலகம் முழுக்க சுற்றுறாங்க. அந்த கடைசிக்காக பாருங்க, தூத்துக்குடிக்காரி, இந்த மண்ணை சேர்ந்தவங்க. எங்களுக்கு ஒரு நாள் கூட மக்குரன் வாங்கி தந்தது இல்லைங்க. அந்த வருத்தத்தை நம்ம இந்த மேடையில் தானுங்க நாங்கள் சொல்லணும். நாங்கள் கூட கூட பேசுவோம் அப்படி மக்குரோன் மக்குரோன்னு. ஒரு தடவையாவது இங்கேருந்து வரும்போது ஆனால் என்ன சொல்லிடுறாங்க, என் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, கடையை அடைச்சிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடை அடைச்சிருவீங்களா? அப்போ போயிடும் சொல்லியிருக்குங்க. அவ்வளோ சிக்கனமாக பிழைக்கிறாங்களாம் அவங்க. நல்லா பேசுவாங்க, அருமையாக பேசுவாங்க. அவங்க ரேவதி சுப்பலட்சுமின்னு மதுரை செந்தமிழ் கல்லூரியில் துணை முதல்வராக இருக்காங்க. இந்த மூணு பேரும் பாரம்பரிய உணவு தான். எத்தனை நாளைக்கு அந்த கஞ்சை குடிக்கிறது, எத்தனை நாளைக்கு சோத்தை திங்கிறது, அது நம்ம வீட்டில் ஆக்கிற சோத்தா, ஐயோ ஏமா அப்படி பிடிச்சு போச்சு அப்படின்னா, பிடிச்சு போச்சு உங்களை பிடிச்சிச்சுல, அது மாதிரி அதுக்கு சட்டியை பிடிச்சிக்கிடுச்சு, எனக்கு உங்களை பிடிச்சிக்கிடுச்சு, சோத்துக்கு சட்டியை பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னா, சட்டி பிடிச்சிருச்சுன்னா அதை சாப்பிட முடியுமா? கீழே பூரா பார்த்தீங்கன்னா அது போல நிறமாக மாறி போயிருக்கும். ஒரு நாளைக்கு பிடிச்சிருது, ஒரு நாளைக்கு குழஞ்சி போச்சு. ஏ தாயி, இது என்ன இப்படி குழஞ்சி போயிருக்குன்னா, அதுதான் உடம்புக்கு நல்லது. அப்புறம் வாயில் போட்டு மென்று தானே சாப்பிட போகிறீங்க, அது முன்னாடியே எல்லாம் குழஞ்சிருச்சு, சாப்பிடுங்க, சுவை சாப்பிடுங்க. அதெல்லாம் சேர்த்துக்கு தான் பார்த்துச்சோம், டாக்டர் சொல்கிறார் சாப்பிடுங்க. இதே தாலையாக சாப்பிட்றது இந்த பக்கத்தில் இருக்கார் பாருங்கள், எங்கள் புலவர் மா ராமலிங்கம். அவர் என்ன சாதாரண ஆள் இல்லை, பெரிய பரிசுகள்லாம் வாங்கினார், நல்லாசிரியர் விருது மத்திய மாநில சர்க்காரும் கொடுத்துருக்கு, மத்திய சர்க்காரும் நடுவண அரசும் கொடுத்துருக்கு, பெரிய பேச்சாளர். அவர்கிட்ட படித்த பயங்கள்லாம் அவரை கண்டாலே ஓ இழுத்து வச்சு எங்களை கண்டு ஓடுற மாதிரி தான் இழுத்து வச்சு அறுப்பார். அருமையான பேச்சாளர். அடுத்து இருக்கிறது கருணாநிதி, பேரை கேட்டுக்கங்க. ஆமாம், நாகர்கோவில்காரர், ரொம்ப தெளிவாக பேசுவார், நல்ல தமிழ். அந்த கடைசியில்காரர் பாருங்க, அவர் ராஜகுமார், அவரும் நாகர்கோவில், ரொம்ப தெளிவாக பேசுவாங்க, புரட்சிகரமாக பேசுவாங்க. இவங்க மூணு பேர் என்ன சொல்கிறாங்க, பல வகை உணவு தான் ஐயா, பல வகை உணவு, அதுதான் ஏன் சாப்பிடணும், சும்மா என்னத்தையா போட்டுக்கிட்டு. உலகத்தை ஆதரிப்போம் ஐயா, யாதும் உணவே யாவரும் சாப்பாடே, யாது ஊரே யாவரும் கேள்வி மட்டும் சொல்கிறீங்க. எல்லா இடமும் ஊர், எல்லா உணவும் எம், எல்லா நாடும் எங்கள் நாடுன்னு மாதிரி, எல்லா உணவும் எங்கள் உணவே, சாப்பிடியா அப்படின்னு இவங்க நிற்கிறாங்க. என்ன தான் விஷயம் கேஞ்சு கேட்கலாம்ல. அதனால் ஒரு எட்டு எட்டரைக்குள்ளே முடிச்சு, எட்டே கால் எட்டரைக்குள்ளே முடிச்சிடலாம் போதுமா? நீங்கள் இருந்தா அது வேறு இருக்குல்ல. ஏன்னா ஆமாம், இது அவ்வளோ நேரம் பேசுவாங்களா, ஆத்தடி ஊருக்கு போகணுமையா அப்படின்னு கூடாது. நீங்கள் கேட்குற மாதிரி இருந்துச்சு சொன்னால் கொஞ்சம் பேசலாம் என்று சொல்லி. இப்போ நம்முடைய நாம் நலமுடன் வாழ பெரிதும் தேவை, அதுதானா, நலமாக வாழ்வதற்கு பெரிதும் தேவை பாரம்பரிய உணவே, பாரம்பரிய உணவே என்று பேச வருகிறார். நம்முடைய பேராசிரியர் ராஜாராம் அவர்கள். பத்து நீங்கள் பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுங்க, நீங்கள் பேசி முடிச்சுட்டு போகலாம், உங்கள் நேரத்தை பார்த்துக்கோங்க.
4: எங்கள் வடக்கத்துக்குரிய நடுவர் பெருந்தகை ஐயா தமிழறிஞர் அவர்களே, பட்டிமன்ற சகோதர சகோதரிகளே, உணவு திருவிழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற அலுவலர் பெருமக்களே, என் முன்னே அமர்ந்திருக்கின்ற தூத்துக்குடியின் முத்துக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். பெருமைக்குரியவர்களே, மனிதன் மண்ணை சார்ந்து வாழ்பவன். மனிதன் மட்டுமல்ல, மண்ணிற்கு என்று ஒரு இயல்பு உண்டு. அந்த மண்ணை பொறுத்துதான் மனித வாழ்க்கை இருக்கும். நீங்கள் ஒருவரை பார்த்த உடனேயே, இந்தியாவிற்குள்ளே இருந்தாலும் கூட இவர் இந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்பதை ஓரளவு சொல்லிவிடலாம். அந்த உருவ தோற்றம், ஒவ்வொரு மண்ணிற்கு என்று மரங்கள் உண்டு. ஐரோப்பாவில் வளர்கிற மரத்தை கொண்டு நாம் தூத்துக்குடியில் வைத்தால் நிச்சயமாக வராது, அது அந்த மண்ணை சார்ந்தது. அதே போன்றுதான் மனித உணவு என்பதும் அந்த மண்ணை பொறுத்து அமைந்தால் அது ஆரோக்கியமாக இருக்கும். உணவினுடைய முதல் நோக்கம் என்ன தெரியுமா? நமக்கு தேவையான ஊட்டத்தை தருவது. ஆனால் இப்போது நாம் ஊட்டத்தை மறந்து நாவின் சுவைக்கு அடிமையாகிவிட்டோம். நம்ம தமிழனுடைய உணவு சாதாரணமானது அல்ல. இப்ப காலை உணவு என்று எடுத்து பார்த்தா நீங்க நினைத்து பாருங்க, பெரும்பாலான உணவுகள் ஆவியில் வெந்து வருவதாக இருக்கும். குறிப்பாக இட்லி. இன்று உலகமே இட்லியை நோக்கி வருகிறது. அதற்கு எப்படி இவங்க துணை உணவு அமைத்தார்கள் பார்த்தீர்களா? இட்லியில கார்போஹைட்ரேட் அதிகமாக இருந்தா இப்போது புரோட்டீனுக்காக பருப்பு சேர்ந்த சாம்பார் இருக்கும். அதே போல தேங்காயை சேர்த்து சட்னி இருக்கும், பொரிகடலையே அதுல சேர்த்துருவாங்க. அப்போ புரோட்டீன் உங்களுக்கு இன்னொரு பக்கத்துல கிடைக்கிறது, தேவையான விட்டமின்கள் கிடைக்கின்றன. இந்த உணவு என்பது சொல்லி கொடுக்காமலேயே சமச்சீர் உணவாக இருந்தது. ஆனா இன்றைக்கு உள்ள உணவு எப்படி இருக்கிறது? சாப்பிடக்கூடிய அந்த பிட்சாவும் பர்கரும் இந்த மண்ணுக்கு தேவையா? அது மட்டுமல்ல, மாலை நேர உணவாக நம்மிடையே பல வகை உணவுகள் இருந்தன. முன்னால் எல்லாம் பெரும்பாலும் பெரியவர்கள் இந்த கஞ்சி என்று குடித்தார்கள், உளுந்தங்கஞ்சி என்று சொல்வார்கள்.
5: உளுந்தங்கஞ்சி,
4: ஆம், அது மிக ஆரோக்கியமான ஒரு உணவு. ஆனா இன்றைக்கு மூளை முடுக்கெல்லாம் டக டக டக டக டக்கன்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கிறதுனா, எங்கு பார்த்தாலும் புரோட்டாவும் கொத்து புரோட்டாவுமாக மாறிப்போச்சு. பெரும்பாலும் வேலை முடிந்து போகிறவர்கள் நீங்க சொல்லுகிற மாதிரி கையில ஒரு புரோட்டா பார்சலோட தான் வீட்டுக்கு போறாங்க. நீங்கள் மன்னிக்கணும், யாராவது புரோட்டா கடை வச்சிருந்தா, நீங்க புரோட்டாவை கொண்டு போகல, மெல்ல கொல்லுகின்ற யமனை வீட்டுக்குள் கொண்டு போகிறீர்கள் என்பதை தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கோதுமையை அப்படியே அதை நன்றாக சாப்பிட்டா சரி, ஆனா இது மைதாவினால் உருவாவது, அதுல எத்தனை வகை எண்ணெய் இருக்கு, அது தேவையா நமக்கு? இன்றைக்கு இதனால உள்ள நிலை என்ன தெரியுமா? முன்னால மருத்துவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இப்போது என்ன நிலை வந்துவிட்டது? நமது பாரம்பரிய உணவிலிருந்து நாம் மீறி போனதனுடைய காரணமாக மருத்துவமனைகள் பெருகி இருக்கின்றன. இந்த டயபெட்டிஸ் இருக்கு பாருங்க, 60 வயதுக்கு பிறகு வந்தா பாதிப்பு அதிகமாக இருக்காது.
5: சர்க்கரை
4: நோய், நீரிழிவு நோய், ஆனால் அதுவே சின்ன வயதில் வந்தால் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். இங்க இருக்கிற மருத்துவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, இப்போது 20 வயதுக்கு உட்பட்டவர்களிடையே வருகிற அந்த இனிப்பு நோய் 3 மடங்கு 300% அதிகமாகி இருக்கிறது.
5: பிறவியிலே வந்துருது, பிறவியிலே வருது,
4: வருது. காரணம் என்ன? இன்றைக்கு உண்ணுகின்ற உணவுகள், குழந்தைக்கு ஆரோக்கியமான உணவு கொடுங்க. முன்னால இட்லி கொடுத்தாங்க, தோசை கொடுத்தாங்க, ஆப்பம், அந்த ஆப்பம்னு சொன்னா நீங்க மலையாள பக்கம் வந்தா கடலைக்கறியும்பாங்க, கொண்டக்கடலையை வைத்து சேர்த்து கொடுப்பாங்க. ஆப்பம் இருந்தது, இடியாப்பம் இருந்தது, இன்றைக்கு அதெல்லாம் என்ன ஆயிற்று? ஐயா, ஒரு வேதனையான செய்தி என்ன தெரியுமா? ஐஸ்கிரீமை பொறித்து கொடுக்கறாங்க ஐயா, சூடு பண்ணி கொடுக்கறாங்க ஐஸ்கிரீம். ஆமாம்,
5: சாப்பிட்டே அதை
4: ஐயா நீங்க சாப்பிட்டு
5: எனக்கு தெரியாம போச்சே.
4: இல்ல, நம்ம எந்த அளவுக்கு மோசமா போயிட்டோம்னு பாருங்க. இப்ப இங்க இருக்கிற மருத்துவர்கள் ஐயாட்ட கேட்டா அவங்க நல்லா சொல்லுவாங்க, முன்னாள் எல்லாம் மதுரை, திருச்சி, சென்னை இது போன்ற பெரிய நகரங்கள்ல மட்டும்தான் செயற்கை கருவூட்டல் மருத்துவமனைகள் இருந்தன. சரிதானே ஐயா? இன்றைக்கு நீங்க பாருங்க, அது உடங்குடியா இருக்கட்டும், திசையவளையா இருக்கட்டும், அங்கெல்லாம் கூட இன்றைக்கு செயற்கை கருவூட்டல் மருத்துவமனைகள் வந்திருக்கின்றன என்றால் என்ன பொருள் தெரியுமா? வேதனையோட சொல்லுகிறேன், எங்கள் இளைஞர்கள் பல ஆற்றல்களை இழந்து விட்டார்கள். என்னால இதுக்கு மேல நாகரிகமா பேசுறதுனால வெளிப்படையா சொல்ல முடியல. எங்கள் இளைஞர்கள் பெயருக்கு மட்டுமே ஆண்களாக இருக்கிறார்கள். இந்த அபாயம் எதனால் வந்தது தெரியுமா? தேவையற்ற உணவை நீங்கள் உண்ட காரணத்தினால். பெண்களை பாத்தீங்கன்னா கருப்பையில பலம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் கேட்கிற கேள்வி உண்மையா இல்லையா என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இனிமேல் இந்த நாடு போகிற போக்கு பயமா இருக்கு. ஆனா ஒரு மகிழ்ச்சி நடுவர் அவர்களே, இப்ப நான் குமரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பல ஹோட்டல்கள்ல இப்போ காலையில் பழைய சோறு கிடைக்கிறது.
5: காலையில
4: பழைய சோறு, உண்மையா? பெரிய ஹோட்டல்கள் எல்லாம் காலையில என்ன கொடுக்கறாங்க தெரியுமா? அதுல முதல்ல அவங்க போட்டு வைத்திருப்பதே பழைய சோறுன்னு சொன்னா ஒருவேளை கொஞ்சம் சரியா தோணாதோன்னு சொல்லி பழம் சாதம்னு போட்டிருக்காங்க. பழம் சாதம்,
5: தயிர் ஊத்தி கொடுக்கறாங்களா?
4: தயிர் உண்டு,
5: மோர்,
4: வெங்காயம் உண்டு, மோர் உண்டு, மோர் மிளகா உண்டு, அதுல உப்பு நார்த்தங்காய் ஊறுகாய் உண்டு, எலுமிச்சங்காய் ஊறுகாய் உண்டு, ஏறக்குறைய நாலு ஊறுகாய், நிறைய இளைஞர்கள் போய் என்ன கேட்கிறாங்க தெரியுமா? பழம் சாதம் கொடு என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை இன்று வந்திருக்கிறது என்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி.
5: நகரங்கள்ல வருது.
4: இங்க இருக்கிறவங்கள்ட்ட உரிமையா சொல்றேன், வாரத்துக்கு ரெண்டு நாளாவது பழைய சோறு சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிடுங்க.
5: நீராகாரம் பிளஸ் நீராகாரம்
4: அதையும் சேர்த்து நடுவர் அவர்களே, அத மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு கிடையாது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நமது முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல, அவர்கள் நம்மை விட அறிவாளிகள். அதே மாதிரி நீங்க இந்த சிறுதானியங்கள் என்று சொன்னீர்களே, அந்த உணவு வகைகளை பயன்படுத்துங்கள். சிறுதானியம் என்பது ஒன்றும் சாதாரணமானதல்ல, உடலுக்கு வலு தருகின்ற பெருந்தானியம் அதுதான் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நல்லது. அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ, பொங்கல் வைக்கிறீங்களா? குதிரவாளி அரிசியில பொங்கல் வைங்க, ஒரு நாள் செய்யக்கூடாதா? எத்தனை வகை இனிப்பு பொருள்கள் இருந்தன தெரியுமா அன்றைக்கு? இப்ப நீங்க பார்த்திருக்கலாம், நாம செய்த இனிப்பு பொருள்கள் எல்லாமே ஆரோக்கியமானவை. ஆனால் இன்றைக்கு நாம சாப்பிடுகிறது, இங்க நிறைய பேர் பேக்கரிக்காரங்க இருப்பீங்க, நான் உங்களுக்கு எதிரி இல்லை,
5: நடுவர்
4: அவர்களே, நான் ரொம்ப பணிவா தான் சொல்றேன், தயவு செய்து கிரீம் அதிகம் வைத்த கேக்குகளை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காதீர்கள். முன்னால் எல்லாம் ஒவ்வொரு பேக்கரிக்கும் ஒரு சுவை இருக்கும், இப்போ ஏதோ மொத்தமா ஒரு இடத்துல பண்ணி அந்த கிரீம் வந்தே இந்த பிள்ளைகள் சாப்பிட்டு, 8 வயசு பையனை பார்த்தா 18 வயசு ஆள் மாதிரி இருக்கிறான், ஒபிசிட்டி. அதை விட ஒரு பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? முன்னால் எல்லாம் 13 வயது 14 வயதில் வயதுக்கு வந்த எங்களுடைய குழந்தைகள் இப்போது 8 வயது 9 வயதிலேயே வயதுக்கு வரக்கூடிய கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? இதற்கு எது காரணம்?
5: நல்ல சாப்பாடுன்றாங்க
4: நடுவர் அவர்களே. நல்ல சாப்பாடு கொடுத்தா அப்படி வராது. இந்த மாதிரி தேவையில்லாம பர்கரும் பிட்சாவும் இதை கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து நாம கெடுக்கிறோம். குடிக்கிறதுல சொல்லி முடிச்சிடற நடுவர் அவர்களே, ட்ரெயின்ல போகிறவங்களை பாருங்க, போன உடனேயே என்ன வாங்குறாங்க தெரியுமா? கையில ஏதாவது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸா. அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸா என்பது வேற விஷயம், தயவு செய்து சாப்பாட்டோடு கோக்கோ அது வேற எந்த மாதிரி எதை குடிக்காதீங்க ஐயா, அது மிக ஆபத்தானது. ஆனா கேக்குறாங்களா, ஸ்டேஷன்ல போன உடனே வாங்கக்கூடியது எதுவா இருக்கு? கோக்.
5: கோக்
4: வேண்டாம்,
5: கோக்குமாக்கா இருக்கான்
4: சில பேர். இது வந்து இப்போ ஒரு பெரிய ஆபத்து நமக்கு என்ன வந்திருக்கிறது தெரியுமா? முன்னால் நாம் ஏதாவது சாப்பிட வேண்டும் என்றால் உணவு விடுதிக்கு போனோம். இப்போ கையில் இருக்கக்கூடிய உங்க மொபைல்ல இருந்து டக் டக் டக் டக்னு அனுப்புனா அவங்க சர்ன்னு வீட்டுல வந்து நிக்குது. இதனால் பல பேர் சமையலறையே மறந்து போனார்கள். ஒன்று, கோவிலில் இருக்கிற கருவறையும் வீட்டில் இருக்கிற சமையலறையும் ஒன்று என்பதை என்றைக்கு நாம் புரிந்து கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தான் நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். போங்கங்க, வாங்குங்க, என்றைக்காவது ஒரு நாள், என்றைக்காவது ஒரு நாள். ஆனால் இன்றைக்கு முன்னாலெல்லாம் நம்ம வீட்டில் நான் வந்து நான் வெஜிடேரியன் தான் ஐயா. எங்கள் ஊரில் மீன் நல்லா கிடைக்கும். ஒரு மீன்றது ஒரு ஆரோக்கியமான உணவு. அதை கூட டாக்டர்கள் என்ன சொல்லுகிறாங்க, தயவு செய்து குழம்பு வைத்து சாப்பிடுங்கள் இல்லையா. மீனை கூட குழம்பு வைத்து சாப்பிடுங்கள். இந்த கிரில் வகைரா எல்லாம் தயவு செய்து ஒதுக்குங்க.
5: அது ட்ரில் இல்லை, கிரில்.
4: அதை நம்ம கிரில் பண்ணிடும். எது எல்லாம் நான் இன்று நாகரீகம் என்று போய்கொண்டிருக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு ஆபத்தை தருகின்றன. நடுவர் அவர்களே, என்னுடைய சுருக்கமான வாதம் இதுதான். இன்றைக்கு அறிவியல் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மனிதன் நினைத்தால் 120 வயது வரைக்கும் வாழ முடியும். 100 வயதல்ல, 120 வயது வரைக்கும் வாழ முடியும். அந்த வாழ்க்கையை உருவாக்குவது நம் கையில் தான் இருக்கிறது. நம் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா? அவர்கள் நோயற்றவர்களாகவும் வாழ வேண்டும். யார் கோடீஸ்வரன் என்றால் வீட்டுக்கு முன்னால் பென்ஸ் கார் வைத்து 4-5 வீடுகள் வைத்திருப்பவர் அல்ல கோடீஸ்வரர். படுத்தவுடன் தூக்க மாத்திரை போடாமல் யார் ஒருவருக்கு தூக்கம் வருகிறதோ அவர்தான் உண்மையான கோடீஸ்வரர் என்பதை தயவு செய்து நினைத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த செல்வம் நமக்கு வேண்டுமென்றால் நம் முன்னோர்கள் உருவாக்கி தந்த பாரம்பரிய உணவே அதற்கு துணை செய்வது. நன்றி, வணக்கம்.
5: கெஞ்சினார், பழைய கஞ்சி குடிங்கப்பா, நீராகாரத்தை குடிங்கப்பா. இதே காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்லு வளர்க்காம என்னன்னு கேட்டால் பிட் காஃபி அப்படின்றாங்க. பிட் காஃபி அது பல்லு விளக்குடா, அது விளக்கிக்கணும். எது காஃபியே உள்ள போய் உட்காந்து அண்ணே வாங்கினே வாங்கினேன் அப்படின்னு விளக்கிக்கிடுமா? என்னையா அது, நம்ம ஊர் சாப்பாட்டை சாப்பிடுங்க ஐயா. ஏன் ருசிக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு வேணா போய் பாரு, அதை கொண்டு போய் தினசரியா வச்சு சாப்பிடுவேன். நமக்கு உடம்புக்கு ஒத்துக்கணும் இல்லை, இந்த மண் சார்ந்த உணவுகளை சாப்பிடுங்க. பிடிச்சிட்டார், இவ்வளோ தெளிவாக சொல்கிறாரே, இதுக்கு மேலே பேசணுமா நீங்கள்? இப்போ அவர் துடிக்கிறார். சரி வாங்க.
4: மைக்கு
5: ஐயா கொஞ்சம் மைக்கு வச்சு விடுங்க ஐயா, அவருக்கு மட்டும் இதை வஞ்சகம் பண்ணிடாதீங்க.
6: உகந்த உணவு கண்காட்சியை கடந்த சில தினங்களாக தூத்துக்குடி வாழ் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்குகிற மகத்தான செயலில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துறை சார்ந்த பெரியோர்களுக்கும் எங்களையெல்லாம் அன்போடு அழைத்து இந்த அற்புதமான ஒரு நிகழ்வை பத்மஸ்ரீ மத்திய அரசாங்கத்தினால் உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ விருதினை தமிழுக்கு பெற்றுத்தந்த தமிழறிஞர் தலைமையில் இன்றைக்கு ஒரு தலை சிறந்த தலைப்பில் பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த வணக்கத்திற்குரிய டாக்டர் மாரியப்பன் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்ந்து அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு பெரியோர்களே,
5: வந்துகிட்டே இருக்காங்க,
6: உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமை நீதியரசர் அவர்களே, அண்ணன் ராஜாராம் அவர்கள் ரொம்ப கோபப்பட்டு பரோட்டாவை பற்றி பேசினார். நாங்கள் 3 பேரும் பரோட்டா கடை வைக்கலை, பரோட்டாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் அதுக்கு நான் நினச்சி சொல்லுவேன், எங்கள் வீட்டிலே சொல்லுவேன், பரோட்டா அப்படின்னாலே அது சாப்பிட்டவனை புரட்டி எடுக்கும் அப்புறம். அதனால்தான் அதுக்கு பரோட்டான்னு பேர் வச்சவனா என்னன்னு தெரியல. அந்த உணவு அப்பப்போ சாப்பிட்ற உணவு இல்லை, எப்போவாவது ஆசைப்பட்டு சாப்பிட்ற உணவு தான் அது. அதுவே ஆகாரமாக கிடையாது. இப்போ மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, இப்போ வந்து உலகம் வந்து சின்னதாக போச்சு, உலகம் உள்ளங்கையில் வந்துட்டது. ஒரு மனிதன் கூட உள்ளூரில் ரொம்ப நாள் இருக்கிறது இல்லை, பல இடங்களுக்கு போய் வர வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டான். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற ஒரு பொன்மொழியும், சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணந்திங்கு சேர்ப்பீர் என்ற ஒரு பாரதியினையோட தொடரும், எங்கும் உழைப்பதற்கு செல்வோம் என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையும் உருவாகி இருக்கிறதுனாலே படித்தவர்கள் படிக்காதவர்கள் அத்தனை பேரும் உலகம் முழுவதும் சென்று வாழக்கூடிய ஒரு உன்னதமான அம்சம் இப்பொழுது ஏற்பட்டிருப்பதனால் ஒரே ஊரில் பழகிய உணவு இன்றைய காலகட்டத்திற்கு பொருந்தவே பொருந்தாது. அந்தந்த ஊருக்கான உணவையும் நாம் பழகினால்தான் போய் வாழ முடியும்.
5: உண்மை உண்மை.
6: இதைத்தான் நாங்கள் பல வகை உணவுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போனாலே சவுத் இண்டியன் ஃபுட்டா நார்த் இண்டியன் ஃபுட்டான்னு கேட்குறோம். அது மட்டும் இல்லை, உணவு கூட பார்த்துங்க, அதான் பல வகை உணவுன்றது. கொஞ்சம் சாதம் வைக்கிறான், கொஞ்சம் ஒரு ஒரு ரொட்டியை வைக்கிறான், ஒரு சப்பாத்தியும் வைக்கிறான், அதுக்கு வேண்டிய காய்கறிகளும் வைக்கிறான். அப்போது கலந்து சாப்பிட்டாதான் அந்த உணவு உடல் ஆரோக்கியத்தை தரும் என்ற ஒரு குறிக்கோளை அது தாங்கி இருக்கிறதுனால நாங்கள் மூணு பேரும் பல வகை உணவு மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம்.
5: கலப்பு உணவு,
6: கலப்பு உணவு கலந்து சாப்பிடுங்க. இப்போ பழைய இது சொன்னாங்க அண்ணன், ஒரு காலகட்டத்தில் அது வந்து இப்போ அவங்க ஊரில் வைக்கிறதுன்னா ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் திருச்சியில் வந்து மதுரையிலிருந்து பாருங்கள், மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் பாருங்களேன், ஹைவேஸில் 100 ஹோட்டல் இருக்குதுன்னா 99 ஹோட்டல் கலப்பு உணவை தரக்கூடியது, ஒரே ஒரு ஹோட்டல் தான் பாரம்பரிய உணவாக அமைந்திருக்கிற காட்சியை நீங்கள் அந்த சாலையிலே பார்க்கலாம். ஏன்னா இப்போ அந்த இந்த காலத்து இந்த நூற்றாண்டில் காலையில் எழுந்த உடனே பழையதை சாப்பிட்றான், சாப்பிட்டா நல்லது தான், ஏன்னா அதுக்கு இணையானதெல்லாம் சாப்பிட்றான். இப்போது இன்னும் சொல்ல போனால் அண்ணன் சொன்னாங்க, இட்லி சொன்னாங்க, இட்லி நம்ம ஊர் உணவு இல்லை அது. போர்த்துகீசியர்கள் வருகை தந்த போது அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு கொடை அது.
5: நம்ம ஊர் உணவு ஆயிடுச்சு,
6: ஆயிட்டுது. இப்போ நாம் வந்து அதை நம்ம ஊருமான, அதனால தான் நம்ம பையன் கூட அருமையான சிந்தனைக்குரிய செய்தி ஒன்று சொன்னான். அந்த இட்லியை வச்சு அந்த குழி குழியா இருக்கிற தட்டில் ஊத்துறம் இல்ல மாவை, அவன் எழுதுறான், குழிக்குள் விழுந்தாலும் கும்முன்னு எழுந்திருக்குதுன்னா, குழிக்குள் விழுந்தாலும் கும்முன்னு எழுந்திருக்கணும், இதாண்டா வாழ்க்கை.
5: குழிக்குள் விழுந்தாலும் கும்முன்னு எழுவது குஷ்பு இட்லி.
6: அப்போ அதை வச்சே ஒரு வாழ்க்கை சொன்னான். நம்ம வாழ்க்கைக்கு அந்த உணவை கொடுத்தது போர்த்துகீசியர்கள். ஏன்னா அவன் வந்து ஆவியில் வேகிற ஒரே ஒரு அம்சம் அதுக்கு தான் இருக்கு, எந்த விதமான பாதகம் செய்யாத ஒரு அருமையான உணவு. இப்ப நம்ம வீட்டிலலாம் அதிகமா அண்ணன் சொல்ற மாதிரிலாம் ரொட்டி எல்லாம் வாங்குறது கிடையாது. ரொட்டி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலே வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் இங்க யாருக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு கேக்குறாங்க. ஏன்னா காய்ச்சல் வந்தாதான் அந்த ரொட்டியை சாப்பிடணுன்ற ஒரு பழக்கம் நமக்கே வந்துட்டுதுங்க. இப்போ அண்ணன் பழைய இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு நல்லது தான், ஆனால் இப்போ யார் சாப்பிட்றாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போமே. ஒரு கல்யாணமான புதுசில் மாப்பிள்ளை என்ன பண்ணால், அடிக்கடி அவங்க சம்சா மனைவியை ஊர்லேயே அவங்க அம்மா வீட்டிலே விட்டுருந்தான். அப்பப்போ போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்தான், தினமும் பஸ்ஸில் ஏறி போய் பார்த்துட்டு வருவான். ஒரு நாள் அவங்க அப்பா கேட்டார், அடே நானும் 10 நாளாக பார்க்குறேன், போகிற வர எங்கடான்னு. மாமியார் விட்டு தான் போய் வரேன், தெரியாதாப்பா தெரியாத மாதிரி கேட்குறேன். இல்லை இல்லைடா, அடிக்கடி போவாதரா, உனக்கு அது சரி நல்லதில்லை அப்படின்னு. ஏன்னா நல்லதில்லை, அங்கே வந்து பாரு என்னம்மா கவனிக்கிறாங்க தெரியுமான்னா. இல்லைடா நான் சொல்கிறத கேளு, இன்றைக்கி அங்கே தான் போறியா, ஒரு வார்த்தை சொல்கிறேன்டா, அடா சீக்கிரம் சொல்லியா பஸ் வரப்போகுது பிடிக்கணும்னா, சொல்கிறத கேளுறான்னு. ஓ முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி ஓடு வந்து சேர்றான்னார். என்னமோ சொன்னதை காதலை வாங்கினு போய் பஸ்ஸில் ஜன்னல் ஓரம் சீட்டில் உக்காந்தான். அப்பா என்னமோ சொன்னார், ஓ முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னு சொன்னார். என்னன்னு நினச்சி பார்த்தா அவனுக்கு புரியல, வயசான காலத்தில் அப்படி தான் அவர் சொல்லுவாருன்ட்டு போயிட்டான். போன உடனே அவங்க மாமியார் வீட்டில் போனான், வடை பாயசத்தோட தடபுடலான சாப்பாடு, எதுக்கு அவசரப்பட்டு போகிறீங்க, ராத்திரி இங்கே தங்கிட்டு காலையில் போகலாமான்னா, நீ ராத்திரி தங்கினான், காலையில் எழுந்தான், குளித்தான், வந்து உக்காந்தான். உக்காந்த உடனே அவங்க அம்மாவை போய் அவனுடைய மனைவி கேட்குது, அம்மா அம்மா மாப்பிள்ளை வந்து உட்காந்துங்கிறாரு, என்ன டிஃபன் கொடுக்கறதுன்னு. அப்போ

0: உச்சரிக்கிறேன் இந்த விஷயத்தை சொன்னான், இதுக்கு வருத்தப்படாத நீ போய் சிரிக்கிறேன்னு. அதுக்கு இல்லடே, எங்கள் அப்பா எத்தனை தடவை இப்படி முகத்தை பார்த்துருந்தா எனக்கு இந்த புத்திமதி சொல்லியிருப்பான்னு அவங்க அப்பாவுக்காக. ஏன்னா உலகம் வந்து இப்போ நீ எல்லாம் பார்த்தீங்கன்னா சார், எங்கேயோ நம்ம வளர்ந்துட்டோம், ஒரு ஹோட்டலில் ஃபேமிலியோடு போகிறோமே, இப்போ 10 பேர் போனால் 10 பேருக்கும் தனித்தனி ஆர்டர் பண்ணுறதில்ல சார் உணவை. குறிப்பிட்ட உணவை ஆர்டர் பண்ணிட்டு 10 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா, எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இந்த வாண்டிஸ்லாம் போச்சுங்களா, குட்டீஸ்லாம் போய் உட்காந்தா முதல்ல எது கேட்குது, நூடுல்ஸு இல்லைன்னா எழுந்து வெளியே வந்துடுது சார், வெளியே வந்துடுதுங்க. பல குடும்பங்கள் எல்லாமே ஹோட்டலில் தான் இருக்குது இன்றைக்கி, எல்லா குடும்பங்களும் ஹோட்டலுக்கு போதே பல வகை உணவு அங்கே தான் கிடைக்கும். ஒரு சில வகை உணவு தான் நம்ம வீட்டில் உருவாக்க முடியுன்றதுனால தான் சார் ஹோட்டலுக்கு வராங்க. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு கூட ஒரு அம்மா சமைச்சு கொடுத்தது, அவன் டிவி பார்த்துங்க சாப்பிட்டான். அந்த அம்மா கேட்குது, டிவி பார்த்துன்னு சாப்பிடாதையா, அது டேஸ்ட் தெரியாதுன்னு. அது டேஸ்டாக இருந்தால் நான் ஏன்டி டிவி பார்க்குறேன்னா, ஏன்னா அவனுக்கு அதான் தெரியும். அன்னைக்கு கூட ஒரு ஹோட்டலில் வந்து ஒருத்தன் உக்காந்தான், சர்வ தம்பி எங்கே வாங்கன்றான், வந்தான் தண்ணி கொண்டு வந்து வச்சான், வச்ச தண்ணி கூட அவன் குடிக்கல சார், என்னமோ ரெண்டு பேரும் பேசினா எழுந்து வேகமாக கோபமாக போட்டான். கல்லாப்பட்டியில் இருந்த முதலாளி கேட்டார், என்னடா வந்தவன் தண்ணி கூட குடிக்கல, அம்மா வேகமாக கோபமாக போகிறானே, இன்னத்த சொன்ன அவனுக்குன்னு. ஒன்றுமே சொல்லலை முதலாளி, இங்கே சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னேன், அவனுக்கு அம்மாவும் கோபம் வந்துடுது. ஏன்னா அவன் அங்கே சரியில்லைன்னு தான் இங்கே வந்தான், இங்கேயும் எப்படி இருக்குதுன்னு நினச்சி அவன் போயிட்டான்னா. மாண்பமி நீதி அரசர் அவர்களே, இன்றைக்கு வந்து ஒரு உணவில் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், இந்திய உணவு, இயற்கை உணவு, வீகான் உணவு, பேலியோ உணவுன்னு உணவில் பல வகை உணவுகள் இன்றைக்கு வந்துட்டுது. இந்த உணவு வகைகளெல்லாம் நமக்கு உகந்தது எது, உடலுக்கு அற்றால் அளவறிந்து உண்க அகதுடன் பெற்றான் நெடுதிக்குமாறுன்னு ஐயா சொன்ன முதல் முன்னுரையில் சொன்ன மாதிரி, அளவோடு பழகக்கூடிய அளவுக்கு அது குறிப்பிட்ட பல வகை உணவுகளை நாம் எடுத்து சாப்பிட்டோம்னா, இன்னும் சொல்ல போனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா வாங்கினதெல்லாம் பாரம்பரிய உணவாக கூட இருக்கட்டும், அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வச்சு வச்சு வச்சு வச்சு நம்ம சாப்பிட்றது இருக்குதே, அதை விட மோசம் ஒன்றுமே இல்லை சார், ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். அதுங்க அன்றைக்கி ஒரு அம்மா ஒன்று சொல்கிறேன், ஒரு பிச்சைக்காரன் வந்து அம்மா தாயே ஏதாவது கொடுன்னா, அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, பழைய அதை கொண்டாந்து கொடுத்தது, இதை எவம்மா மனுஷனம்மா தின்னுவான், இப்படி கொடுக்குறிய தாயின்னு, ஆ உனக்கு அவ்வளோ வீப்பா அவ்வளோ வீராப்பா போயா அப்படின்ட்டு, போய் உழைச்சி சாப்பிடுன்னு, நாள் நல்லா தானே இருக்கிற திடகாத்திரமாக இருக்கிற போய் சாப்பிடுன்னு. அவன் சொன்னான், உடனே கோவப்படல சார், அவன் அம்மா நீ ஒன்றும் பார்க்குறதுக்கு நயன்தாரா மாதிரி இருக்கிற, நீ நான் சினிமாவுக்காக போனால் நடிக்கிறதுக்கு, இங்கே இருக்கிறதுங்களுக்குலாம் வடிச்சு கொட்டுறதுக்கு இங்கேயே நீ இல்லை அப்படின்ன உடனே அந்த அம்மா கண் கலங்கி, என்னை புரிஞ்சுக்கணும், ஒரே ஆள் நீ தாண்டா தம்பின்னு சொல்லி உள்ளே போய் 4 இட்லி சூடாக கொண்டாந்து கொடுத்து இதை சாப்பிட்றான்னுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து சூடாக சாப்பிட்ணுன்னு தான் எல்லாரும் விரும்பினான். அதனால தான் ஒருத்தன் எழுதுனா, அம்மா சமையலுக்கும் மனைவி சமையலுக்கும் வித்தியாசம் இருக்குது, சுட சுட சாப்பிட்டா அது அம்மா சமையல், சுட வச்சு சுட வச்சு சாப்பிட்டா அது மனைவி சமையல்னா. அதனால் சூடாக சாப்பிட்டா தான் உடம்புக்கு ஆரோக்கியம்ன்றதை நாம் நினைக்கிறோம். அதனால் ஒரே ஒரு செய்தி, நான் இப்போ பல வகை உணவுகளையும் சாப்பிட்டா தான் பல்வேறு நாடுகளுக்கும் நம்மால் போய் வரும். அங்கே முடியும், இங்கே தமிழ்நாட்டில் நான் இதை மட்டும்தான் சாப்பிட்டேன், இதே மாதிரி உணவு தான் அங்கே வேணும்னா ஒன்றுமே நடக்காதுங்க. பல நாடுகளில் அரபு நாடுகளில் நம்ம நினைத்த உணவுலாம் கிடைக்காது. எதையும் சாப்பிட பழகினால்தான் எங்கும் வாழ முடியும் என்பதனாலே பல வகை உணவு தான் நமக்கு தேவை. இதுவே எங்கள் அணியின் வாதம்.
1: அடி தூள் பரத்திட்டார் அவர் சொல்றது சரியா தானியா இருக்கு. இப்போ நம்ம ஊர் ஆட்கள்லாம் இப்போ அடிக்கடி வியாபார நிமித்தமாகவோ தொழில் வேறு தொழில் நிமித்தமாகவோ விமான பயணம் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே போகிறபோது இவர் நாட்டுக்கு சொல்கிறாரு, பழைய கஞ்சியை குடிங்கன்றாரு. நம்ம என்ன சட்டியில் பழைய கஞ்சி எடுத்துக்கிட்டா போக முடியும் விமானத்தில், உள்ளேயே விட மாட்டாங்க, முதல்ல இதை வச்சுட்டு போயான்றான். எதுக்கு, அவன் குடிக்கிறதுக்கா, கொட்டுறதுக்கு முடியுமா? அதனால் அங்கே கொடுக்குற சாப்பாடுகளை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ 2 நாளைக்கு இப்படிலாம் சாப்பிட்றாங்க, நம்ம வீட்லேயும் தனியாக இங்கே சாப்பிட்டு எமைக்குதே அப்படின்னு அதுகளை வானவெளியில் திட்டிட்டு அங்கனையே விட்டுட்டு வந்துடலாமையா? அவர் விதவிதமான சாப்பாடு வந்துருச்சியா? சூழ்நிலை எப்படி இருக்கியா? எத்தனை இடங்களுக்கு பயணிக்கிறோம் நம்ம, அப்படித்தானே ஆகணும், ஹோட்டல் தான் நிறையா வந்துருச்சுலே அப்படின்னு நல்ல கடுமையாக பேசியிருக்கார். கேட்குறப்ப நமக்கு சந்தோஷமாக தானே இருக்குது. இவர் பேசும்போது நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்களேன்.

0: இவர் முடிச்சுட்டு இவர் ஆரம்பித்தார், இதுவும் சரியாக தானே இருக்குது. அப்போ நமக்கு என்னென்னா ஒன்றும் முடிவுக்கு வர முடியாமல் இருக்கும். நம்ம நிலைமையே என்னன்னா, எப்போது நம்ம கேட்க ஆரம்பிக்கிறோமோ, குளத்தில் கல் விழுந்துருச்சுனாக்கும் அது அலையா அலையா போய்கிட்டு தானே இருக்கும் அங்கே. அது மாதிரி இப்போ அலையா விழுந்துக்கிட்டு இருக்கு. என்ன செய்ய, நம்ம வீட்டு பழசா சாப்பிட்றதா இல்லை பர்கர் வாங்கி சாப்பிட்றதா, நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. சரி கேட்போம், ஏம்மா தாய் கேட்டே இல்லை, வாங்க கவிதா ஜோ.
1: பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, உணவு திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த பெரியோர்களே, ஆங்கில ஏகாதிபத்தியத்தை குத்தி பார்த்த வைர ஊசியாம் வாவூசி பிறந்த தூத்துக்குடி மண்ணின் மைந்தர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, புலவர் ஐயா ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க. அவங்க சொன்னாங்க, இட்டலி அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டு உணவு கிடையாது, அது போர்ச்சுகீசிய உணவு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப போர்ச்சுகீசியத்துக்கு இப்ப போனா அந்த உணவு அங்க இருக்கணும்ல?
0: இருக்கணும்.
1: இல்ல இல்ல,
0: அவங்க அதுக்கு மேல போயிட்டாங்க.
1: அது நம்ம உணவுயா? ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுல கங்கை கொண்ட சோழபுரத்துல இட்டவி என்கின்ற வார்த்தை பதியப்பட்டிருக்கிறது. இட்டலி தான் நம்ம மண்ணினுடைய பாரம்பரிய உணவு, அதனால நீங்க தைரியமா சாப்பிடுங்க.
0: போற வேகத்துல நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாரு அந்த ஆளு.
1: நீங்க பாட்டுக்கு பல வகை உணவுல எல்லாத்தையும் அடிச்சு நோக்கி
0: அரசியல் இருக்க வேண்டிய ஆளு அந்த ஆளு.
1: குஷ்பு இட்லிய விட பயங்கர பெரிய பொய் அது. இது ஹோட்டலுக்கு போனா பல வகை உணவை வாங்கி ஷேர் பண்றாங்க, இதுக்கு பேர் தான் பாவத்தை பங்கு வைக்கிறதுன்னு அர்த்தம். ஒருத்தர் கட்டு போனா போதாது, எல்லாரும் சேர்ந்து கட்டு போவான்ட்டு அதை வந்து பங்கு வைக்கிறது. பார்சல் போடுறதுன்னு என்ன தெரியுமாங்கய்யா? பரிதாபத்தை பார்சல் கட்டிட்டு போறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஐயா இவ்வளவு சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க என் இனிய பெரியவர்களே, உணவு என்பது வெறும் வயிற்றின் தேவையில்லை, உணவு என்பது நம் வாழ்க்கையின் பண்பாடு, உணவு என்பது நம்முடைய கலாச்சாரம், உணவு என்பது நம்முடைய அடையாளம்ங்க. அதனாலதான் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை நம்ம எப்படி கொண்டாடுறோம், நம்ம மண்ணுல வணஞ்ச பானை, நம்ம ஆத்துல இருந்து எடுத்த தண்ணி, நம்ம மாட்டுல இருந்து கறந்த பால், நம்ம வயல்ல இருந்து வந்த பச்சரிசி. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பச்சரிசிக்கும் புழுங்கரிசிக்கும் வித்தியாசம் தெரியல, இது வேற மரத்துல விளையுது இது வேற மரத்துல விளையுதுங்கிறாங்க. பச்சரிசி தாங்க அவிச்சா புழுங்கரிசி. பச்சரிசியை போட்டு நம்ம கரும்பாலையில இருந்து வந்த சர்க்கரையை போட்டு மஞ்சள் இஞ்சி எல்லாம் சுத்தி வச்சு வாழைத்தோப்புல இருந்து வெட்டி எடுத்த வாழை இலையை வைத்து கரும்பை சுற்றி வைத்து இந்த இயற்கையின் கடவுளான சூரியனை வழிபாடு செஞ்சு பொங்கலோ பொங்கல்னு சமைக்கிறோம் இல்லையா, இதுதான் தமிழன் மண்ணின் பண்பாடியா? எல்லாமே நம்ம மண்ணுல இருந்தே கிடைக்குது பாத்தீங்களா.
0: இவங்க சொல்றத கேட்டா அன்னைக்கு பர்கர் வாங்கி சாப்பிடுவாங்க உங்களுக்கு.
1: அப்ப அமெரிக்கா போங்க, அமெரிக்கா உணவு சாப்பிடணும்னா எல்லாம் அமெரிக்கா போயிருங்க. இங்க இருந்துகிட்டு ஏதாவது சாப்பிட சொல்றீங்க? மண்ணில் விளைஞ்ச பொருட்களை சாப்பிடும் போதுதாங்க மண்ணின் மேல பற்றும் நேசமும் அதிகரிக்கும். அந்த மண்ணு மேல உள்ள பற்று போனதுனாலதான் கொக்கோ கோலாவை வாங்கி வச்சுக்கிட்டு பெருமையா போறாங்க. கையில கொய்யா பழம் யாராவது வச்சிருந்தா கேவலமா பாக்குறாங்க, இன்னும் கொய்யா பழத்தை வச்சுக்கிட்டு அலையிற அப்படின்னு. KFC-ல சாப்பிட்டா பெருமையாகவும் கேப்பக்கூழ் சாப்பிட்டா கேவலமாகவும் பார்க்கிற ஒரு தலைமுறையை இவங்கள மாதிரி ஆட்கள் தான் ஏன் உருவாக்கி விட்டுருக்காங்க.
0: கேப்ப ரொட்டி டமாசுன்றா
1: உணவு
0: கேலி பண்றாங்கப்பா.
1: உணவுங்கிறது குணம் இல்லையாங்க. உடலுக்கு கீரை உள்ளத்துக்கு கீதைன்னு பாட்டி சொல்லி வச்சாங்க. வல்லாரை உண்பதும் நன்று, நல்லாரை காண்பதும் நன்று. அந்த உணவோடு எவ்வளவு நல்ல விஷயங்களையும் சேர்த்து நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். 80 பைசா பெருமானம் இல்லாத அந்த பெப்சிக்கும் கோகோ கோலாவுக்கும் 25 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம மண்ணுல விளைஞ்ச பதினிக்கு இளநீருக்கும் 10 ரூபாய்க்கு பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா, அப்ப இந்த மண்ணின் மேல உள்ள பற்றும் போயிடுச்சு, விவசாயிகள் மேல உள்ள அன்பும் போயிருச்சுங்கிறதானங்க அர்த்தம். யாரோ கொடுக்கறது என்ன விலைக்குனாலும் வாங்குறீங்க. வெத்தலை பாக்குங்கிறது நம்மளுடைய பாரம்பரியம் ஐயா. நீங்க என்ன வேணா சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு சாப்பிடுங்க, உடனே ஜீரணம் ஆயிரும். ஆனா எல்லாரும் இன்னைக்கு பர்சுக்குள்ளேயே ஜெலுசில் வச்சுக்கிட்டே அலையுதுங்க, ஈனோ பாக்கெட் வச்சுக்கிட்டு அலையுதுங்க. என்ன அப்படின்னா ஜீரணமாகல, அதை உடச்சு ஊத்தி உடனே சாப்பிட்டுருவோம். அப்ப எந்த அளவுக்கு அலட்சியம் இருக்குது. முன்னாடி எல்லாம் ஐயா கல்யாண வீடுகள்ல சீர் கொடுத்து விடுவாங்களையா மணமகளுக்கு, ஒரு அரிசி பெட்டியில முறுக்கு பொருள் விளங்கா உருண்டை அதிரசம் இந்த மூணையும் கொடுத்து விடுவாங்க.
0: பொரி விளங்க
1: எதுக்கு தெரியுமாயா? புதுமணத்துக்கு புகுந்த வீட்டுக்கு போற அந்த பொண்ணுக்கு அந்த மக்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஒரு பொருளும் விளங்காது. போன கொஞ்ச நாளைக்கு உனக்கு ஒரு பொருளும் விளங்காம தான் இருக்கும், பொருள் விளங்கா உருண்டை. கொஞ்ச நாள் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க முறுக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதுக்கு முறுக்கு. அவங்களோட நீ நல்லா பழகிட்டேனா வாழ்க்கை அதிரசமா இருக்கும், இனிப்பா இருக்கும்.
0: இத்தனையும் கொடுத்து விடுறாங்க, அதுக்குதான்.
1: ஆனா இப்ப என்ன குடுக்கறாங்க, எல்லாம் வட இந்தியனுடைய ஸ்வீட் தான். காஜு கத்தலி, லவங்க லதா,
0: லபா கபா,
1: இதையெல்லாம் கொண்டு போய் சாப்பிட்டா எப்படிங்க அங்க வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வரும். பொங்கலுக்கு எல்லாம் கரும்பு அப்படியே உரிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க, பல்லும் உறுதியா இருக்கும், பல்லுல கரையும் படியாம இருக்கும். இப்ப அதையே ஜூஸ் போட்டு கரும்பு ஜூஸ் சாப்பிடுறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம பாரம்பரியத்தையே நம்ம எவ்வளவு டைலூட் பண்ணிக்கிட்டே போறோங்கிறத தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும். உணவு என்பது தாங்க ஞானம், உணவு என்பது தவம், உணவு என்பது தெய்வம் இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் திருமூலர் சொன்னாரு, உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்று சொன்னார். இந்த உடம்பு கோயில்ங்க, இந்த உடம்பு ஆலயம். கண்டதையும் கோயிலுக்குள்ள போடுவோமா நம்ம? அப்ப எந்த அளவுக்கு நம்ம மூதாதையர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க, ஐயா நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பரிபூர்ண நிலையை அடைஞ்சவர பக்குவ நிலையை கற்றுக் கொடுப்பவரை என்ன சொல்லுவோம்னா தபசின்னு சொல்லுவோம். தபசின்னு தானே சொல்லுவோம். இதே மண்ணில தான் அரிசியையும் காய்கறிகளையும் யார் பக்குவப்படுத்தி கொடுக்கிறாரோ அவருக்கு தவசி பிள்ளை என்று பெயர் வைத்திருந்தார். அப்ப உணவை கற்றுக் கொடுப்பது கூட ஒரு ஞானமாக இந்த மண்ணில பார்த்தாங்க இல்லையா. அதான் ஜென் தத்துவத்துல ஒரு டீயை நீங்க எப்படி பக்குவமா குடிக்கிறீங்களோ அதன் மூலமாகவே ஞானத்தை அடைய முடியும்னு அவன் கத்துக் கொடுத்தான். அப்ப உணவை வந்து எப்படி உள்வாங்குவதுன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்ப ஆடி பெருக்கு முடிஞ்சிச்சியா, ஆடி பெருக்குக்கு காவிரிக்கு பக்கத்துல நின்று காவிரி தாய்மை அடைந்திருக்கிறாள் என்று 9 வகையான சித்திராண்ணம் படைத்து காவிரி நதியை தாயாக கொண்டாடிய பண்பாடு நம்முடைய பண்பாடு என்றால் எல்லாமே உணவத்தனங்க அடிப்படையா கொண்டிருக்கு. கடவுளையே சாப்பாடு போட்டு ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான்ல, இளையான்குடி மாறநாயனார் ஒருத்தர் அடியவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டே மோட்சத்தை அடைந்தார் என்றால் இந்த உணவு என்பது சாதாரணமான விஷயம் இல்லை, இறைவனை காட்டுகிற அடையாளம் என்று நம்ம முன்னோர்கள் பதிவு செய்திருக்கிறார்களா இல்லையா. அதனாலதாங்க கடவுளுக்கு படையல் வைக்கிறோம், பிரசாதம் வைக்கிறோம். இறந்து போன முன்னோர்களுக்கு கூட அவங்க காக்கையாக வந்து சாப்பிடுவாங்கன்னு நாம அதுக்கு சாப்பாடு வைக்கிறோம் என்றால் உணவு என்பது இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் வெறும் வயிற்றுப்பாடு இல்லை, வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கு. இவங்க வந்து இவ்வளவு கோபம் வந்து பயங்கரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல போனா பிள்ளைங்க கேக்குது அந்த ஒயிட் சட்னி கொடுங்க. ஒயிட் சட்னி, ரெட் சட்னி எனக்கு வேண்டாம், கிரீன் சட்னியை தாத்தாவுக்கு போடுங்க.
0: பிளாக் சட்னி வைங்கன்னு சொல்லி கேக்கல,
1: கூடிய சீக்கிரம் அதுவும் வந்தாலும் வரும். தேங்காய் சட்னியும் ஒயிட் சட்னிங்கிறாங்க ஐயா, தக்காளி சட்னி ரெட் சட்னி, கொத்தமல்லி சட்னி கிரீன் சட்னியா. அப்போ நீங்க ஆங்கில கலாச்சாரத்துக்கு பல வகை உணவுக்கு மாறும் போது நம்ம நாட்டின் பொருட்கள் கூட பிள்ளைங்களால் மறக்கப்பட்டு விடுகிறதுங்கிறதான உண்மை. யோசிச்சு பாருங்க, உணவு என்பது தமிழனுடைய அறம். அதனாலதான் ஐயமிட்டு உண் அப்படின்னு அவ்வை பாட்டி சொன்னாங்க. 9 நாளி உடுப்பவை இரண்டே என்று சங்க இலக்கியம் சொன்னுச்சு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று மணிமேகலை பேசியது. சாப்பாடு உயிர் கொடுக்கறதா இருக்கணும், ஆனா இனி இவங்க சொல்ற பல வகை உணவு உயிரை எடுக்கிறதா இருக்கு. கேரளால ஒரு பிள்ளை ஷவர்மான்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷவர்மா,
0: ஷவர்மாவா?
1: ஷவர்மானா மைதா மாவை காலில் போட்டு நங்கு நங்குனு மிதிப்பாங்க.
0: ஷவர்னா குளிக்கிறதுன்னு வாங்க,
1: அந்த ஷவர் குளிக்கிறது, இந்த ஷவர்மா ஏறி குதிக்கிறது, குதிச்சு அதை அப்படியே அடுக்கி அதை அப்படியே வச்சு அது ஒரு 50 நாள் ஆனாலும் அந்த நாத்தத்தையும் சரி பண்ணி அதை பிள்ளைங்க சாப்பிட்டு கேரளால ஒரு பொண்ணு செத்தே போச்சியா ஷவர்மா சாப்பிட்டு. இந்த பானிபூரி எப்படி செய்யறாங்கன்னு ஒரு தடவை வீடியோ வந்ததியா, பார்த்த மனசே பதறி போச்சு. அவ்வளவு கன்றாவி அந்த பானிபூரிய செஞ்சு அதை எத்தனை நாளைக்கு முன்னாடி பேக் பண்ணாங்கன்னே தெரியல. அதை ஒரு இதுல போட்டு ஒரு பெரிய காடியில இந்த தண்ணிய ஊத்தி அதை வச்சு இதெல்லாம் அதை அணகொண்ட மாதிரி நம்ம பிள்ளைங்க சாப்பிடுறது. ஆணும் வாய திறந்து மென்னு சாப்பிடறதானே நம்ம பண்பாடு. நொறுங்க தின்றால் 100 வயது. இது அப்படியே முழுங்குதுங்க, டபக்கு டபக்கு டபக்குன்னு. அப்ப என்ன இந்த உணவு கலாச்சாரம், பார்க்கறதுக்கே கன்றாவியா இருக்குதுயா. நூடுல்ஸ் சாப்பிடுதுங்க பிள்ளைங்க, தூரத்துல இருந்து பார்க்கும் போது மாடு வைக்க போற மேயிற மாதிரியே இருக்கு, அப்படியே போட்டு இழுக்குது, பாக்குறதுக்கு கொடூரமா இருக்கு. திடீர் பிரியாணி, திடீர் புளியோதரை, திடீர் மசால் சாதம், திடீர் லெமன் சாதம், திடீர்னு போய் சேர்ந்துடுறாங்க. எல்லாமே திடீர் திடீர்னா இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? வள்ளுவன் அதனாலதான் சொன்னான், மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. உனக்கு எது ஒத்துக்காதோ அதை சாப்பிடாம நீ விட்டேனா ஓ வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனா நம்ம கலாச்சாரத்துக்கு, நம்ம உடம்புக்கு, நம்ம நாட்டுக்கு ஒத்துக்கொள்ளாத பொருட்களைத்தான் நாம் இன்றைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். நடுவர் அவர்களை ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏன்னா நம்ம தூத்துக்குடியில பேசுறோம். தூத்துக்குடி உப்புக்கு அடையாளம். தூத்துக்குடி உப்பு விளைவிக்கிற ஒரு மண். 1900 உப்புங்கிறது வெறும் சாப்பாட்டுக்கு போடுறதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லைங்க. உப்பு என்பது நம் சுதந்திரத்தின் அடையாளம். உப்பு என்பது நம் வரலாற்றின் மௌன சாட்சி. 1930 மார்ச் 12 தண்டியில மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கும் போது அந்த உப்பளத்திலிருந்து இம்பிட்டு உப்பு அள்ளிட்டு சொன்னார், ஆங்கில ஏகாதிபத்தியத்தை இந்த உப்பு கரைக்க போகிறது என்று சொன்னார். இந்த உப்பை வைத்துத்தான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையே நாம் துரத்தி அடித்தோம். அதனாலதான் பைபிள் சொன்னது, உலகத்திற்கு நாம் உப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் இன்றைக்கு கள்ளு உப்பு என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு தலைமுறை வளர்ந்திருக்கு. சால்ட்டுன்னு சொன்னாதான் அவங்களுக்கு தெரியுது. அசால்ட்டா கேட்டு போறாங்க, உப்புனா என்ன சால்ட், ஓ இதானா அப்படின்னு. அப்ப உப்புக்குள்ள எவ்வளவு பெரிய வரலாறு இருக்குது என்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள். உணவு என்பது உயிருடன் இருப்பதற்கு மட்டுமில்லை, உயிர்ப்புடன் இருப்பதற்காகவும் தான். நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்கள் என்பதை விட உங்களை எது சாப்பிடுகிறது என்பதுதான் முக்கியம். பாரம்பரிய உணவு என்பது நாம் சாப்பிடுவது, பல வகை உணவு என்பது நம்மை சாப்பிடுவது என்று சொல்லி பாரம்பரிய உணவுதான் நமக்கு நலம். நன்றி, வணக்கம்.
0: அருமையா பேசிருக்காங்கய்யா. நாம் சாப்பிடுகிற உணவு பாரம்பரிய உணவு, நம்மை சாப்பிடுகிற உணவு பலவித உணவு. உங்களை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அருமையாக பேசியிருக்காரு. சாப்பாடு தானே முக்கியம். ஏன்னா அதாவது உடம்பு ஆலயம்னு சொல்லியிருக்கிறாரு திருமூலர். இந்த உடம்பு தானே ஒரு ஆலயம். யாரு அந்த கோவிலை நாம் பரிசுத்தமாக வச்சிருக்கணுமா இல்லையா, தூய்மையா அப்படின்றாரு. இந்த இந்த ஒலிபெருக்கி இருக்கு பாருங்க தம்பி, இது எங்களுக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது. யார் அது? ஏன்னா இங்கே பேசுகிறவங்க பேசுகிற செய்தி இங்கெல்லாம் வரல, அங்கே கேட்க ஒரு வேலை. இது சரியாக இருக்கு? இந்த இது இந்த இது இங்கே இங்கே பேசுனா எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அவர் பேசுனது எனக்கு ஒன்றுமே கேட்கலை. நல்லா சிரிக்கிறீங்க, நான் அவர் முகத்த முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் கேட்க வழங்கலை, எங்களுக்கு கேட்கலை. அதனால் தயவு செய்து இதை மட்டும், ஏன்னா மைக்கு நல்லா இருக்குது, ஒலிபெருக்கி நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது தான் கொஞ்சம் சிக்கல். இதை மட்டும் கொஞ்சம் தயவுசெய்து அதை கொஞ்சம் கை வச்சு பாருங்க. சரியா இருக்குமா? இப்போ இந்த நாம் சாப்பிட்றது நம்ம சாப்பிட்றதுனால வாருங்க, ஏதோ தத்துவமாக சொல்கிறாங்க. வாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சொல்லுங்கள். அவர் தான் கருணாநிதி. வாங்க.
2: பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பத்மஸ்ரீ தமிழறிஞர் ஐயா அவர்களே, அன்பிற்கினிய பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, கடலுக்குள் முத்து கடல் மேல் கப்பல் இரண்டையும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்ற தூத்துக்குடி வாழ் அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். நன்றி. அன்பு சகோதரி கவிதா அவர்கள் ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க.
0: அப்புறம் என்ன
2: பதில் சொல்லணும் இல்லையா, ஒரு உரையாடல் இருக்கணும்ல. முதல்ல அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, மண்ணில் விளையறதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் என்னம்மா, நாங்கள் வேற எங்கேயா இருந்தால் சாப்பிட்றோம்? நாங்களும் மண்ணில் விளையறது தான் சாப்பிட்றோம். அதை தான் பல வகை உணவுன்னு சொல்கிறோம். அதை விட ரொம்ப அடிமையாக சொன்னாங்க, முன்னோர்களெல்லாம் காக்கையாக வந்து சாப்பிடுகிறார்கள், நானும் இதே போல தான் வீட்டில் அவங்க சொன்னாங்களேன்னு சிறுதானியம் ஒன்றை கொண்டு முன்னோர்கள் வருவாங்கன்னு காக்காக்கு வச்சேன், எட்டி பார்க்கலை. பிரியாணியை கொஞ்சம் கொண்டு வச்சேன், கும்பலா எங்களுடைய மூதாதையர்கள் வந்துட்டாங்க, அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு பல வகை உணவு தான் இன்று சரியானது என்று தெரிந்திருக்கிறது நடுவர்.
0: அதுக்கு அதை வச்சே கெடுத்து விட்டாங்க.
2: இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்று இருக்குதுல்ல, நம்ம கொண்டாடுகிற ஒரு நாள். ஒரு புது கவிஞன் இப்படி சொன்னாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமைய, வாழ்ந்து முடித்த கோழியும் வாழ வேண்டிய முட்டையும் ஒன்றாக தட்டில் இருக்கும் நாள் தான் ஞாயிறு.
0: ஓ அப்படியா?
2: அப்படின்னா அப்படி தானே இருக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆனா பிரியாணி ஆம்லேட் அது இதுன்னு எப்படி திரியிறோமியா நம்ம? அதுதான் ஏன் சிறப்பு, அந்த உணவு தான் சிறப்பு. இவங்க என்னவோ இந்த காலத்துல தான் எல்லாரும் நோய் நொடி இருக்கிறாங்க, அந்த காலத்துல ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னு. எங்க தாத்தாட்ட கேட்டேன், ஏன் தாத்தா அந்த காலத்துல வீட்டு வாசல்லாம் பெருசு பெருசா வச்சிருக்கீங்க, இப்பெல்லாம் ரொம்ப சின்னதா தான் இருக்கு. எலை கண்டாது, அது அந்த காலத்துல தின்னு தொப்ப பெருசா இருக்குமாக்கா, நமக்கு நேரம் வர முடியாதுல்ல, கொஞ்சம் வாசல் பெருசா இருந்தா தானே நடக்க முடியும். அப்ப தொந்தியும் துப்பையுமா அந்த காலத்திலேயே இருந்திருக்காங்கல்ல, அப்ப இன்னும் இப்ப மட்டும்தான் நாங்க திரியிற மாதிரியும் ஒபிஸ் மாதிரியும் சொல்றீங்க.
0: வீட்டுக்குள்ள போகும்போது சைட்லயே போயிருப்பாங்க,
2: சைட்லயே போயிருப்பாங்க. அப்படி சைட்ல போகிற அளவுக்கு தான் இருந்திருக்கு, நேரம் போனா போக முடியாது போல இருக்கு அந்த இதுல. அது போல அப்பளம் எல்லாம் பாரம்பரிய உணவுன்னு சொன்னாங்க. அப்பளம், ஊறுகாய், மோர் மிளகாய் எல்லாம் சொல்றாங்க. டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, பிரஷரை பார்த்தா சொல்லுவார், உப்பை குறை, உப்பு எடுக்காத. ஊறுகாய் என்பது என்னங்க? உப்பினுடைய மூலமே அந்த ஊறுகாய் தான். அதை பழக்கி விட்டது யாரு? இன்னைக்கு பிள்ளைகள் திங்க மாட்டேங்குது, வேண்டாம் பிரஷர் வரும் அது வரும்னு சொல்லி விட்டுருது. ஒரு நல்ல ஒரு செய்தி கேட்டுக்குங்க, தென்கொரிய மக்கள் தான் இப்போ இருக்கிறதுலயே அதிகமான நாள் உயிர் வாழ்கிறவர்களாம். தென்கொரிய மக்கள் நீண்ட நாள் உயிர் வாழ்பவர்கள் தென்கொரிய மக்களாம், அதிலும் பெண்களாம். அது தெரிஞ்சது தானே, அவங்க தான் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும். அவர்களுடைய முக்கியமான உணவா இருப்பது சகோதரி சொன்ன நூடுல்ஸ். அப்ப நீண்ட காலம் உயிர் வாழ்வருடைய ஒரு உணவாக அது இருக்குதுன்னா அதை நாம் பெற்று இருக்கிறோம், அதுவும் ஒரு சத்து நிறைந்தது என்று எடுத்துக்கொள்கிறோம். இதுல என்ன தப்பு? சிறுதானியம் சொன்னாங்களே, செரிமானமாக எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? 2-3 மணி நேரம் ஆகுமா சிறுதானியங்கள் செரிமானம் ஆகுதுக்கு. வயிற்றுக்குள்ள போட்டா இன்னைக்கு என்ன ஆகுது? அவசர அவசரமா வேலைக்கு போறோம். நமக்கு எளிதா இது கேப்பட்ட ஒரு பிரெட் சாண்ட்விச் போதுங்க, உங்களுக்கு தேவையான கலோரியை அது தருகிறது, சத்தை தருகிறது, ஈஸியா சாப்பிடுது, ஈஸியா செரிமானம் ஆகுது, ஈஸியார் நோட்ல நாங்க ஈஸியா போறோம். உங்களுக்கு என்ன அதுல வருத்தம்? அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு பானை வைப்பா. ஒரு எளிமையா கேட்குங்க, உங்க பக்கமே நான் வாரேன், சமைச்சு தருகிற திராணி இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? பாரம்பரிய உணவுகளை சமைச்சு தருகிற திராணி எத்தனை பேருக்கு இருக்கு? அம்மியும் ஆட்டு உரல கொண்டு தந்துடுறேன், இழுங்க பாப்போம். நீங்க உங்களோட உணவு மட்டும் வேணுமா? ஆனா நான் மிக்சியில அரைப்பேன், கிரைண்டர்ல அரைப்பேன். நீங்க பாரம்பரிய உணவு என்பது அந்த கல்லில் அரைப்பதிலும் இருக்கிறது, அதை தவற விட்டுட்டு அது பாரம்பரிய உணவுன்னு சொல்றதுலே இல்ல. இப்ப நோய் நோடி இன்னைக்கு சொல்றாங்க நீரழிவுதுன்னு. சித்த மருத்துவம்னு ஒண்ணு இருக்குல்லங்க, அது இன்ன காலத்துக்கு கண்டுபிடிச்சதா? எந்த காலத்துல எழுதி வச்சிருக்கான்? அந்த காலத்திலேயே மதுர நோய் என்று நீரழிவை குறிப்பிட்டு அதுக்குத்தான் பதார்த்தம் பதார்த்தமாக மருந்துகள் எழுதியிருக்கிறான் என்று சொன்னால், அந்த காலத்திலும் சுகர் இருந்திருக்கு, நீரழிவு நோய் இருந்திருக்குது. அது உணவின் உணவு பழக்கம் அன்றும் அப்படிதான் இன்றும் அப்படிதான். அதனால இன்னைக்குள்ளதை குறை சொல்வதற்கு எந்தவித காரணமும் கிடையாது. நடுவர்களே, இட்லியை பத்தி ரொம்ப நிறைய பேசினாங்க. இட்லியின் சுவை இட்லியில் மட்டுமல்ல, நல்ல தெரிஞ்சுக்கிடுங்க, இட்லியின் சுவை இட்லியில் மட்டுமல்ல, தொட்டுக்க வைக்கிற சட்னியிலும் இருக்கிறது. அன்னைக்கு ஒரு சட்னி, இன்னைக்கு 9 சட்னி.
0: சட்னி இல்லாம இட்லியை சாப்பிட
2: முடியுமா? அதுல வேற கேட்டாங்க, வெள்ளை சட்னின்னு சொல்றான், சிவப்பு சட்னின்னு சொல்றான். தமிழ் எடுத்து பாருங்க, பண்பு தொகைன்னு ஒன்று இருக்கு. நிறத்துல சொல்லலாம், சுவையில் சொல்லலாம், வடிவத்தில் சொல்லலாம். நீங்கள் சுவையில் சொன்னீர்கள், நாங்கள் நிறத்தில் சொல்கிறோம். பண்பு தொகை பண்பு தொகை தான், உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதுல என்ன வருத்தம்னு கேட்கிறேன், சும்மா வந்து எதையா சொல்லி போட்டுட்டு. முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரையை சாதாரணமா பிள்ளைங்க திங்காது, முருங்கைக்கீரை சூப்பு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கான். அது ப்ரோக்கோலி, ப்ரோக்கோலின்னு ஒன்று இருக்குதுங்க, புதிய வகை உணவு, பழைய உணவு இல்லை. கொழுப்பை குறைக்கிறது இல்லை, அதுவும் இதயத்தில் அடைக்கிற கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணதில் ஆக சிறந்த உணவு ப்ரோக்கோலிங்கிறேன். இன்னும் உங்களுக்கு என்ன குறவுன்னு கேட்க, செஞ்சு தரேன். இல்லை நான் மாத்திரையை தான் திம்பேன், ப்ரோக்கோலியை திங்க மாட்டேன், அது பல வகை உணவு, நான் பாரம்பரியமாக தான் திம்பேன். தின்னு மாத்திரையை தின்னு, அதைத்தானே நாங்கள் சொல்ல வருகிறோம். பல வகை உணவுகளை தின்றால் நல்ல ஆரோக்கியமாக வாழலாம். இப்படி ஒன்று சொல்கிறாங்க, பல வகையிலையும் பல வண்ண உணவுகளை உண்ணுங்கிறாங்க. ஒரே வண்ணத்துல ஒரு சத்து தான் இருக்கும். கம்பன் அழகா சொல்லுவான், பல வகை தாதுக்களால் ஆன இந்த உடம்பு என்று சொல்லுவான். பல வகை தாதுக்களால் ஆன இந்த உடம்புக்கு தேவை பல வகை உணவு. அது பல வண்ணங்களில் இருந்தால் அது சிறப்பு. இந்த பயிர் வகைகள்லாம் பாருங்க, மொச்சக்கொட்டை ஒரு கலர்ல இருக்கும், சிறுபயிர் ஒரு கலர்ல இருக்கும், துவரம்பருப்பு ஒரு கலர்ல இருக்கும், வண்ண வண்ணமாக இயற்கை படைத்திருக்கிறதே. இந்த வண்ணமயத்தை எல்லாம் நீங்கள் உண்டால் உங்கள் வாழ்க்கை வண்ணமயமாகும். அதுதான் உதாரணம், அது அதைத்தான் சாப்பிடணும் சொல்றோம் நாம இன்னைக்கு. அதுதான் சொல்றோம், பல வகை உணவுகள், கொஞ்சம் கொஞ்சமா சோறு இருக்கிறதுலே சத்து குறைஞ்சது சோறுங்கிறான், அதைதான் அள்ளி அள்ளி தின்னுட்டு இருக்கிறோம். இருக்கிறதுலே சத்து குறைவானது சோறுங்கிறான், கொஞ்சம் சோறு கொஞ்சம் அவியல். நீங்க நாகர்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எங்களுடைய விருந்து எல்லா வகை உணவுகளும் இருக்கும், அவித்தது பொரித்தது பறப்பது நீந்துவது எல்லாம் இருக்கும், எல்லா வகையான உணவுகளும் அங்கே இருக்கும். இப்படி பல வகையான உணவுகளை தின்பது தான் அல்லது உண்ணுவது தான் நம் உடலுக்கு ஆரோக்கியம் தரும். ஒரு வீட்டில் பிரியாணி செஞ்சுருக்காங்க, அந்த கணவர் கொண்டு வச்சிருக்கிற பாவம் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் சுவை தெரியும் போல் இருக்கு. ஏம்மா பிரியாணியில் டூத் பேஸ்ட் வாசனை வருதே அப்படின்னு இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த டூத் பேஸ்டில் தான் லவங்கம் உப்பு பட்டை சேர்ந்த டூத் பேஸ்ட்டுன்னா வீட்டில் கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கவே இருக்குன்னு கொஞ்சம் பிசுக்கு போட்டேன், தின்னுங்க மணக்க தானே செய்யுது சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்களா. அது போல் இன்னொரு வீட்டில் கேட்டிருக்கா, ஒருத்தர் வேண்டியிருக்கான், கணவன் சாப்பிட்ட பிறகு சாப்பிடுகிற மனைவி வேண்டாம், கணவன் சாப்பிடுகிற மாதிரி சமைக்கிற மனைவியை தாக்கடவுளேன்னு வேண்டியிருக்காண்ணா. உணவு அவ்வளவு முக்கியமானது. அவங்க சொன்ன மாதிரி நாங்களும் புறநானூறு ஒரு பாட்டை சொல்லுவோம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னா, நிலத்திலையும் நீர்லையும் கிடைக்கதான் உணவு. எப்படி ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாலும் இந்த ரெண்டுல இருந்துதான் வருது, அது பாரம்பரிய உணவோ பல வகை உணவோ. பல வகை உணவு என்பது அந்த போட்டிருக்கீங்க பாருங்க, ஒரு முக்கோணம் எல்லாரும் பார்த்து தெரியும். சமச்சீரானது, தேவையான கார்போஹைட்ரேட் எவ்வளவு எடுக்கணும், புரோட்டீன் எவ்வளவு எடுக்கணும், மினரல்ஸ் எவ்வளவு எடுக்கணும், இதுதான் பல வகை உணவு என்று சொல்லுகிறோம். பாரம்பரிய உணவுல ஒரே சத்துக்களா போயிரு, நீங்க சொன்ன மாதிரி புட்டு கார்போஹைட்ரேட்டு, இட்லி கார்போஹைட்ரேட்டு, பொங்கல் கார்போஹைட்ரேட்டு, அதுக்கு நீங்க வடை வைப்பீங்க அதுவும் கார்போஹைட்ரேட்டு. இப்போ அப்படி இல்லை, விதவிதமாக வைக்கிற ஒரு சாண்ட்விச்சில் எவ்வளவு இது, ஐயா ஒரு மூக்குச்சொலி சொன்னாங்களே, அந்த மூக்குச்சொலிக்குள்ளதான் எத்தனை சத்தம் வச்சிருக்காங்க இன்னைக்கு. அப்படித்தான் இருக்கிறது நம்முடைய இந்திய உணவு வகை என்று சொன்னால். இதுல எல்லாம் பெரிய சிறப்பு என்ன தெரியுமா, சகோதரி பேசினதுல எனக்கு அவங்க பாரம்பரிய உணவுக்கு பேசியிருக்காங்க. சினிமா தியேட்டர்ல டிக்கெட் எடுக்கிறாங்களோ இல்லையோ முதல்ல பாப்கார்ன் வாங்கிடுவாங்க. முதல்ல வாங்கியது பாப்கார்ன். அந்த பாப்கார்ன் என்பது இன்றைய உணவு முறை, அதுலயும் நல்ல நார்ச்சத்து இருக்குது. சோளமா கொடுத்தா பிள்ளை திங்காது, ஆனா பாப்கார்னா கொடுக்கிறோம், அது நமக்கு உடலுக்கு வலு சேர்க்கிறது. எந்த வகையில் பார்த்தாலும் எல்லா வகை சத்துக்களையும் அள்ளி தருவதாக இருப்பது பல்வகை உணவுகளை என்பதில் நமக்கு எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த இதை ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன் ஐயா. சோற்று துருத்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்துறாங்க. சோற்று துருத்தி வேற ஒன்றும் இல்லைங்க, வயிறு சோறு திம்பதுனால துருத்திட்டே போகுது, அதனால சோற்று துருத்தி அப்படிங்கிறாங்க. இதை தாய்மானவர் ஒரு பாடல்ல பாடுறாரு, கனியேனும் வரிய செங்காயேனும் உதிர் சருகு கலந்த மூலங்களேனும் கனல்வாதை வந்தெய்தின் அள்ளி புசித்து நான் கண்மூடி மௌனியாக தனியே இருப்பதற்கு எண்ணினேன். அப்படின்னா இந்த கனி இந்த வறிய செங்காய் இதையெல்லாம் உண்டுட்டு நான் மௌனமா விரதம் பூணம்னு நினைச்சேன். நாம் விரதம் பூணுவதற்காக இங்கு வந்தவர்கள் அல்ல, இந்த வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் ரசித்து ரசித்து செல்விருந்தும் வருவிருந்தும் ஓம்புவதற்காக வந்தவர்கள். பல வகை உணவுகளை உண்டால் செல்விருந்தும் சிறக்கும் வருவிருந்தும் சிறக்கும், நாமும் வண்ணமயமாக வாழலாம் என கூறி பல வகை உணவுகளே நம்முடைய உடலுக்கு உறுதியையும் மகிழ்ச்சியையும் நாவுக்கு சுவையையும் தருகிறது. அவர்கள் பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை சொன்னார்கள், நானும் சொல்லுகிறேன், உப்பானது சாரமற்று போனால் என்ன ஆகும், அந்த சாரம் தான் எங்களுடைய பல வகை உணவு என்று சொல்லி வாய்ப்பில் தேமிக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
3: உறவுகள், இதுவரை சால்மன் பாப்பையா தலைமையிலான பட்டிமன்றத்தில் ஒரு சில துளிகளை கேட்டிருக்கலாம் உறவுகளே. தொடர்ந்து வானொலியில் வலம் பெற இருக்கின்றது.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:14 ஆகிய ராஜ்யத்தில் 4:14 தமிழொலியில் தொடர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாகமாக அழைப்பா இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்கள், வாரத்தில் மூன்று தினங்கள் வானிலையில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். இந்த நிகழ்ச்சியில் அன்புறவுகளை ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அதற்கு முன்னால் கேள்விகளும் காத்திருக்கின்றது. அந்த கேள்விக்கான சரியான பதிலை பாடலிலிருந்து கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க அந்த இரண்டாவது பகுதிக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அன்புறவுகளே, நேற்று இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் திரு அவர்கள். அவர் இப்பொழுது வேலையில் நிற்பதனால் விடயம் எனக்கு மட்டும் முழுதாக தெரியாமல் இருக்கின்றது. சரி, எமது கிராமங்களில் அன்று நம்மூர் விவசாயிகளின் தெரிவுகளில் இருந்த ஒன்றினை பாடலிலிருந்து நீங்கள் கண்டுபிடித்து உலகின் எந்த மூலையில் வாழ்பவர்களின் வாழ்வில் அவசியமானவற்றில் முக்கிய இடத்தில் உள்ளதை, உங்களுக்கு வேண்டிய ஒன்றினை விடையாக பெறலாம்.

0: அன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 9700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 9700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: அன்று உறவுகளை தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்று ஜெர்மனி நேர நிகழ்ச்சி இடம்பெற மாட்டாது என்பதனை தெரிவித்துக் கொண்டு அந்த பட்டிமன்றத்தை முழுமையாக கேளுங்கள். அன்பு உறவுகளே,
2: சாப்பிடுகிற மனைவி வேண்டாம், கணவன் சாப்பிடுகிற மாதிரி சமைக்கிற மனைவியை தாக்கடவுளேன்னு வேண்டியிருக்கான். உணவு அவ்வளவு முக்கியமானது. அவங்க சொன்ன மாதிரி நாங்களும் புறநானு ஒரு பாட்டை சொல்லுவோம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னா. நிலத்திலையும் நீர்லையும் கிடைக்கதான் உணவு. எப்படி ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாலும் இந்த ரெண்டுல இருந்தான் வருது. அது பாரம்பரிய உணவோ பல வகை உணவோ, பல வகை உணவு என்பது அந்த போட்டிருக்கீங்க பாருங்க, ஒரு முக்கோணம் எல்லாரும் அதை பார்த்து தெரியும். சமச்சீரானது தேவையான கார்போஹைட்ரேட் எவ்வளவு எடுக்கணும், புரோட்டீன் எவ்வளவு எடுக்கணும், மினரல்ஸ் எவ்வளவு எடுக்கணும், இதுதான் பல வகை உணவு என்று சொல்லுகிறோம். பாரம்பரிய உணவுல ஒரே சத்துக்களா போயிரு, நீங்க சொன்ன மாதிரி புட்டு கார்போஹைட்ரேட்டு, இட்லி கார்போஹைட்ரேட்டு, பொங்கல் கார்போஹைட்ரேட்டு, அதுக்கு நீங்க வடை வைப்பீங்க அதுவும் கார்போஹைட்ரேட்டு. இப்போ அப்படி இல்லை, விதவிதமாக வைக்கிற ஒரு சாண்ட்விச்சில் எவ்வளவு இது. ஐயா ஒரு மூக்குச்சொலி சொன்னாங்களே, அந்த மூக்குச்சொலிக்குள்ளதான் எத்தனை சத்தம் வச்சிருக்காங்க இன்னைக்கு. அப்படித்தான் இருக்கிறது நம்முடைய இந்திய உணவு வகை என்று சொன்னால். இதுல எல்லாம் பெரிய சிறப்பு என்ன தெரியுமா, சகோதரி பேசினதுலயே எனக்கு அவங்க பாரம்பரிய உணவுக்கு பேசியிருக்காங்க. சினிமா தியேட்டர்ல டிக்கெட் எடுக்கிறாங்களோ இல்லையோ முதல்ல பாப்கார்ன் வாங்கிடுவாங்க. முதல்ல வாங்கியது பாப்கார்ன். அந்த பாப்கார்ன் என்பது இன்றைய உணவு முறை. அதுலயும் நல்ல நார்ச்சத்து இருக்குது. சோளமா கொடுத்தா பிள்ளை திங்காது, ஆனா பாப்கார்னா கொடுக்கிறோம், அது நமக்கு உடலுக்கு வலு சேர்க்கிறது. எந்த வகையில் பார்த்தாலும் எல்லா வகை சத்துக்களையும் அள்ளி தருவதாக இருப்பது பல்வகை உணவுகளை என்பதில் நமக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த இதை ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சிடறேன் ஐயா. சோற்று துருத்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்துறாங்க. சோற்று துருத்தி வேற ஒன்றும் இல்லைங்க, வயிறு சோறு திம்பதுனால துருத்திட்டே போகுது, அதனால சோற்று துருத்தி அப்படிங்கிறாங்க. இதை தாய்மானவர் ஒரு பாடல்ல பாடுறாரு, கனியேனும் வரிய செங்காயேனும் உதிர் சருகு கலந்த மூலங்களேனும் கனல்வாதை வந்தெய்தின் அள்ளி புசித்து நான் கண்மூடி மௌனியாக தனியே இருப்பதற்கு எண்ணினேன். அப்படின்னா இந்த கனி, இந்த வறிய செங்காய் இதையெல்லாம் உண்டுட்டு நான் மௌனமா விரதம் போனோம்னு நினைச்சேன். நாம் விரதம் பூணுவதற்காக இங்கு வந்தவர்கள் அல்ல. இந்த வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளையும் ரசித்து ரசித்து செல்விருந்தும் வருவிருந்தும் ஓம்புவதற்காக வந்தவர்கள். பல வகை உணவுகளை உண்டால் செல்விருந்தும் சிறக்கும், வருவிருந்தும் சிறக்கும், நாமும் வண்ணமயமாக வாழலாம் என கூறி பல வகை உணவுகளே நம்முடைய உடலுக்கு உறுதியையும் மகிழ்ச்சியையும் நாவுக்கு சுவையையும் தருகிறது. அவர்கள் பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை சொன்னார்கள், நானும் சொல்லுகிறேன், உப்பானது சாரமற்று போனால் என்ன ஆகும்? அந்த சாரம் தான் எங்களுடைய பல வகை உணவு என்று சொல்லி வாய்ப்பளித்த தம்பிக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
3: அதாவது இந்த கட்சியில பூமிக்கு உப்பாயிருங்கள் அப்படின்னு சொல்லி யூதர்களில் ஒரு பெரிய தலைவர் சொன்னார். இவங்க சொன்ன உடனேயே அதுக்கு இவர் அதே யூதர்களிலிருந்து உப்பானது சாரமற்று போனால் இதற்கு பயன்படுகிறார். பேச்சாளங்கிட்ட நம்ம பேச்சு கொடுத்தோம், நம்மளை ஒன்றில்லின்னு ஆக்கிடுவாங்க. வாய் எதையும் திரிக்கிறது, இல்லாட்டி கோர்ட்டில் அம்பட்டு வழக்கு நிற்குமா? வக்கீல் இருக்காங்கல்ல, கொன்னவனை கொன்னவன் இல்லைன்னு கொண்டாந்து நான் வெளியில். அது மாதிரி தான் நம்ம ஒன்று எடுத்து சொன்னால் அதுக்கு உடனே இங்கேருந்து ஒன்று எடுத்துட்டார். வண்ண உணவுகளை சாப்பிடணுன்றார், வண்ண வண்ணமாக இருக்கணுமையா, அதான் என் சாப்பாடு, கலர் கலராக இருக்கணும், சாப்பிடுவோம் என்றார். வாங்கம்மா தூத்துக்குடி அம்மா, தண்ணியை குடிச்சிட்டு வாங்க, வாங்க இன்னும் கொஞ்சம் குடிங்க குடிங்க. ஆ
4: போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழறிஞர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த உணவு திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்க தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தினருக்கும் உணவு பாதுகாப்பு துறையை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த அரங்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பார்வையாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தினை கனிவோடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். ஐயா, எனக்கு முன்னால பேசிய கருணாநிதி இந்த பலவித உணவையும் பாரம்பரிய உணவையும் ஒரு குழப்பு குழப்பி சேர்த்து சாப்பிட்டுட்டு
3: உட்கார்ந்துருக்காரு.
4: ஆமா, சினிமா தியேட்டருக்கு போனா நாங்க பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோமா, அதனால அது பலவித உணவாக போய்விட்டதே அப்படின்னாரு. ஐயா, பாப்கார்ன் என்னங்கய்யா, தமிழ்ல சொன்னா சோள பொரி, அது பாரம்பரிய உணவு. இவர் ஆங்கிலத்துல சொல்லியாச்சுன்னா அதுக்கு பேரு பலவித உணவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் குழப்பறது பூரா அதுதான்.
3: நாங்க சுட்டு சாப்பிடுவோம்யா, நீங்க பொரிச்சு சாப்பிடுங்க,
4: அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல என்ன இருக்கு, அடிப்படை சோளம் தானே, அதை சாப்பிடுறதுதான் பாரம்பரிய உணவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஐயா, பலவித உணவை பத்தி இவ்வளவு தூரம் பேசினாங்கல்ல, நான் என்ன கேக்குறேன், அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் வாத்தியார், ஸ்கூலுக்கு போறவங்க அங்க போய் ஆர்டர் பண்ணி பிரியாணியோ புரோட்டாவோ பீசாவோ வாங்கி சாப்பிட வேண்டியதானே? நாள் தவறாம வீட்டுல இருந்து மனைவி சமைத்து கொடுக்கிற பாரம்பரிய உணவை தான் எட்டடுக்கு கேரியல்ல தூக்கிட்டு போகுது ரெண்டு பேரும்.
3: இல்லாட்டி வீட்டுல விட மாட்டாங்கல்ல,
4: வீட்டுல விட மாட்டாங்க, இல்ல அவங்களுக்கு முடியாது. வீட்டு சாப்பாடு வேண்டும் என்பதற்காக தினமும் கேரியர் சாப்பாட வீட்டுல இருந்து தூக்கிட்டு போற ஆட்கள் ரெண்டு பேரும் என்ன வந்து சொல்றாங்க, பலவித உணவு தானே உடலுக்கு நல்லது, சித்த மருத்துவத்தை மறந்து விட்டீர்களே அப்படின்னு நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, இந்த கொரோனா என்ற பெருந்தொற்று காலத்தில் உலகம் முழுவதும், நம்ம மட்டும் இல்ல உலகம் முழுவதும் கபசுர குடிநீரை குடித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால் நம்முடைய பாரம்பரிய உணவின் சுவையும்
3: கபசுர குடிநீர்.
4: என்ன அப்ப மாத்திரையா போட்டோம், கபசுர குடிநீர், டெங்கு வந்திருக்கா, நிலவேம்பு குடிநீர், எல்லாம் நம்முடைய பாரம்பரிய உணவு, வேற ஒன்னு இல்லங்கய்யா. இந்த பெருந்தொற்று காலத்துல அமெரிக்கால ஒரு ஆளு ஒரு சின்ன வியாபாரம் பண்ணி பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டார். என்ன தெரியுமா, ரொம்ப சிம்பிள், மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் போட்டு ரசம் வச்சு வித்துருக்கார். கவுண்டர் சேல் ரசம்,
3: அங்க போய் இந்த தொழில் பார்க்க முடியாம போச்சு ஐயா.
4: வெறும் ரசம், அத பாக்கெட் பாக்கெட்டா போட்டு வித்துருக்காரு, அடியும் பிடியுமா வித்துருக்கு. அது உடல் நலத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் தொற்றிலிருந்து காப்பாற்றுவதற்கும் உணவு என்று அப்படி அடியும் பிடியுமா வாங்கி பெரிய சேல்ஸ் நடந்தது என்றால் நம்முடைய ரசத்துக்கு உலக அரங்கில் சிறப்பு இருக்கிறது. இவங்க அதை புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அழகா சொல்றாங்க, இதய அடைப்புக்கு காரணம், இதய அடைப்பிலிருந்து காப்பாற்றுவதற்கு புரோக்கோலி சாப்பிடுங்கள். இதய அடைப்பே இப்பதானே வருது, முன்னால வந்துச்சா? முன்னால நாம சாப்பிட்ட பாரம்பரிய உணவுக்கு எந்த அடைப்பும் இல்ல, ஆரோக்கியமான வாழ்க்கை இருந்தது, புரோக்கோலி தேவையில்லை. இப்ப நீங்க சாப்பிடுற பீஸா அதுல இருக்கிற சீஸ் இவையெல்லாம் சாப்பிடுறதுனால கெட்ட கொழுப்பு உடம்புல சேருது, அதுதான் இதய அடைப்புக்கு காரணமாகுதே தவிர நல்ல ஆரோக்கிய உடம்புக்கு புரோக்கோலி தேவையில்லை. அதுலயும் இந்த பழ வகைகள்லாம் சாப்பிடுறாங்கல்ல, அவருக்கு என்னமோ பிரெட் சாண்ட்விச் மேல அவ்வளவு ஆசை. எத்தனை தடவை சொல்லிட்டாருங்க,
3: வீட்டுல சாப்பிட்டு பழகி இருக்காருமா,
4: எத்தனை தடவை சொல்லிட்டாரு,
3: வெறுத்து போய் அதை சாப்பிடுறாரு.
4: ஆமா, அதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஐயா, சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதான பெரியவர்கள் வரைக்கும் ஆபத்தில்லாத உணவுன்னா அது இட்லி தான். சின்ன குழந்தைகளுக்கு முதல்ல கொடுக்கிற உணவு திட உணவுன்னா மெதுவா இட்லியை தான் கொடுத்து பாக்குறோம். ஏன்னா அதுதான் அதுக்கு சீக்கிரம் ஜீரணமாகும், வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் என்று குழந்தைக்கு கொடுக்கின்ற உணவாக இட்லி இருக்கிறது என்றால் அதுதான நலமான உணவா இருக்க முடியும். ஏன் உங்க வீட்டு 7 மாச குழந்தைக்கு பீஸா வாங்கி ஊட்டுறது? கலர் கலரா பர்கர் வாங்கி கொடுங்க, பிரெட் சாண்ட்விச் கொடுங்க,
3: பர்கர் கொடுங்க,
4: அப்ப மட்டும் இட்லியை தேடி ஓடி வரீங்க. அதுலயும் வயதான பிறகு 70-80 வயதில் இருக்கின்ற பெரியவர்களுக்கும் இட்லி தான் நல்ல உணவு. உங்க தாத்தாவுக்கு பீசா கொடுப்பீங்களா? என்ன பேச்சு பேசுறாரு, இங்க வந்து பலவித உணவை சாப்பிட்டு பழகுங்களாம்.
3: கொடுப்பாரு, சீக்கிரத்தை அவர் அனுப்பி விடுறது.
4: ஐயா ஆமா ஐயா, காக்கா முட்டைன்னு ஒரு சினிமா வந்தது, தேசிய விருதெல்லாம் வாங்கியது, காக்கா முட்டைன்னு ஒரு படம். அந்த படத்துல வர்ற சிறுவர்கள் 2 பேரு இந்த பீசா கடைய பார்த்து பார்த்து ஆசைப்படுவான், பீசா சாப்பிடணும்னு ஆசைப்படுவான். அந்த படத்தை கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு அதுக்காக காசு எல்லாம் சேர்ப்பானுங்க. அப்ப அவங்க வீட்டுல இருக்கிற அப்பத்தா அதை பார்த்து பார்த்து வீட்டுல தோசை சுட்டு கொடுக்கும், அதுக்கு என்னன்னு தெரியாது, தோசை மாவு ஊத்தி
3: தோசை.
4: ஆமா, அதை பார்த்து பார்த்து தக்காளியை வெட்டி வச்சு ஏதோ வெங்காயம் எல்லாம் போட்டு என்னமோ செஞ்சு கொடுக்கும், இவன் சாப்பிடுவான். ஆனா பீசா தான் வேணும்னு பிடிவாதமா இருப்பானுங்க. கடைசியில எல்லா இதையும் தாண்டி போய் பீசா கடையில போய் வாங்கி அதை பிச்சு ஒரு வாய் வச்சுட்டு அந்த சின்ன காக்கா முட்டை சொல்லுவான், இது நம்ம அப்பத்தா சுட்ட தோசை நல்லா இருந்ததுல இதை விட அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவான். ஏன்னா பாரம்பரிய உணவு தான் நமக்கு வந்து சேரக்கூடிய எல்லா பெருமைகளுக்கும் காரணமா இருக்கும்.
3: அவங்கிட்ட பாடகத்துக்கு
4: சின்ன காக்கா முட்டை, இந்த சின்ன காக்கா முட்டையை கேட்க சொல்லுங்க.
3: பெரிய காக்கா முட்டை, அது சின்ன
4: சின்ன காக்கா முட்டை. ஐயா வேற ஒண்ணு இல்ல, அந்த காலத்துல பெருசா நில வச்சு கட்டி இருந்தாங்களா ஏன்னு கேட்டா தாத்தா தொந்தியும் தொப்பையுமா இருந்தாராம். எவ்வளவு பெரிய பொய், இப்படி பேசலாம் ஐயா? 90 வயசு வரைக்கும் தாத்தா கையில அடையா ஏர்பம்பு ஏரை வைத்துக் கொண்டு உழுவதற்கு புறப்பட்டு போறதுக்கு தயாரா இருப்பாருன்னா வயசான பெரியவங்கிட்ட கேட்டு பாருங்க, எது உங்கள் சக்தி? அவர் சொல்றாரு, கஞ்சி இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜிங்கிற. தாத்தா நீராகாரம் தான் எனக்கு இவ்வளவு சக்தியை கொடுத்ததுன்னு தாத்தா சொல்றாரு. அன்னைக்குதான் எல்லாரும் சிறப்பாக இருந்தார்கள், இன்னைக்கு பாருங்க சின்ன பையன், 7-8 வயசு பையனே பேரல் கணக்கா இருக்கான். ஏன்னா அந்த ஒபிசிட்டியை கொடுத்தது நீங்க கொடுக்கிற பீசாவும் பர்கரும் பிரெட் சாண்ட்விச்சும்.
3: நகரமாட்டாம
4: வரான் பாவம். சின்ன வயசுல எல்லா வியாதிகளும் வருகிறது குழந்தைகளுக்குன்னா பாரம்பரிய உணவை கொடுத்து பழகி இருக்கணும். ஐயா வேற ஒண்ணும் இல்ல, இந்த பீசா கடை இருக்க அத பிசாசு கடைன்னு எழுதி போட்டுருக்கலாம், அப்படி ஆக்கிருச்சு நம்மள. இந்த சவர்மா இருக்க அதுக்கு அவன் எழுதிய போடலாம், சவர்மா சாப்பிட்டால் நீ இனி சவம்மா, சவம்மா அதான ஆக்கி இருக்கு. ரெண்டு பேரை கொன்ன பிறகும் திரும்பவும் அதுகிட்டதான் போய் பலவித உணவுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா இவர்களுக்கு எப்படி விழிப்புணர்வை கொடுக்கிறது? பலவித உணவு சாப்பிடுவாங்களாம். வேற ஒண்ணு இல்லைங்க, அந்த தூத்துக்குடி நெல்லை மாவட்டம் தெற்கு பகுதியை சேர்ந்தவர்களுக்காக சொல்றேன், இங்க உள்ள பழக்கம், பெண்கள் குழந்தைகள் வயதுக்கு வந்த உடனே பெண் குழந்தைகளுக்கு உளுந்தங்களி செஞ்சு கொடுப்பாங்க. இங்க உள்ள குழந்தைகளுக்கு உளுந்தங்களி செஞ்சு கொடுப்பாங்க, ஏனென்றால் கர்ப்பப்பையின் சுருங்கி விரியற ஆட்சி.
3: அம்மா குடுக்குறாங்க.
4: ஆமா குடுக்குறாங்க.
3: எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை, இப்ப அதுக்கு செய்ய தெரியுமான்னு கூட தெரியல எனக்கு.
4: கர்ப்பப்பையினுடைய சுருங்கி விரியும் ஆற்றலை நல்ல சிறப்பாக நடத்தி கொடுக்கும் என்பதற்காக இங்கே வயதுக்கு வர்ற குழந்தைகளுக்கு முதல்ல கொடுக்கிற உணவு அந்த உளுந்தங்களி புட்டு என்று பாரம்பரியமான உணவை தான் கொடுத்து பழக்குவாங்க. அதுதான் அந்த பெண்ணுக்கு பலத்தை கொடுக்கும் என்பதற்கு ஆரம்பத்திலிருந்தே கொடுக்கிற பழகிறோம். அதே நேரத்துல புதிதாக திருமணமான தம்பதிகளை விருந்துக்கு கூப்பிடும் போது இங்க பாரம்பரிய உணவு உளுந்தஞ்சோறும் ஆட்டுக்கறி குழம்பும் தான் வச்சு கொடுப்போம். ஒரு காலத்துல அப்படி பிரமாதமா இருக்கும். ஆனா இப்போ இந்த இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, பிரியாணி சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு, அப்படி பிரியாணியை கொடுத்து பலவித உணவை கொடுத்ததால் இப்ப திருமணமாகி வர்றவங்களுக்கு பிரியாணியும் கோக்கும், ஏன்னா ஜீரணமாக மாட்டேங்குது, கோக்கு வச்சுக்கிட்டு பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டே கோக்கு குடிக்கிறாங்க. அதனாலதான் எங்க ஐயா அணித்தலைவர் ஐயா சொன்னது போல குழந்தை பேர் இல்லாமல் போவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது என்றால் பலவித உணவை நீங்க எப்படி சாப்பிடுவீங்க அப்படிங்கறது தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். நல்ல அழகா சொல்லிக்கிட்டே போறாங்க. பழமையில நம்மளுடைய பழைய உணவு அந்த காலத்துல எல்லாம் வெளியில ரோட்ல நடந்து வந்து நம்ம வீட்டு வாசல்ல யாராவது களைச்சு போய் உட்கார்ந்தாங்கன்னா உடனே ஒரு டம்ளர் நீராகாரத்தை கொண்டு கொடுப்பாங்க. ஒரு செம்பு நிறைய நீராகாரமும் ஒரு சின்ன துண்டு கருப்பட்டியும். அந்த கருப்பட்டியை சாப்பிட்டு நீராகாரம் குடிக்கணும். அப்படி குடிச்சிட்டா இந்த வெயில்ல வந்த வெயில் வெப்பம் பூரா இறங்கி உடலுக்கு ஒரு புது ஆற்றல் கிடைக்கும். அதுக்காக அந்த நீராகாரத்தை குடிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த இடத்துல காபி வந்து உட்கார்ந்துருச்சு, காபி வந்துருச்சு, அதுக்கப்புறம் இப்ப கூல் ட்ரிங்க்ஸ் வந்துருச்சு. அதை கூட நமக்கு ஒழுங்கா சாப்பிட தெரியல. சூடா குடிக்க வேண்டிய காபிய ஐஸ் காபி, கோல்டு காபின்னு கூலா குடிக்கிறோம். குளிர்ச்சியா சாப்பிட வேண்டிய ஐஸ்கிரீம சூடா சாப்பிடணும்னு சொல்லி பிரௌனின்னு பேரை மாத்தி சாப்பிட்டுக்கிட்டு
3: இருக்கோம்.
4: பிரௌனி நாய் பேரு. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னா பலவித உணவு போற போக்க பாருங்க, இது எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்பது யாருக்கும் தெரியாத ஒரு சூழல்ல நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பீசாங்கிற பொருள்ல பொட்டாசியம் புரோமைட், பொட்டாசியம் அயோடைட் என்ற இரண்டு வேதிப்பொருட்கள் சேர்வதால் உடலில் புற்றுநோய் உண்டாக்கும் செல்கள் பெருகி வருகின்றன என்று இன்னைக்கு ஆராய்ச்சியில சொல்லி இருக்காங்க.
3: இப்ப ஏராளமா புற்றுநோய் வந்துருச்சு.
4: 2003 ஆராய்ச்சியின்படி இதை சாப்பிடுகிறவர்களுக்கு குடல் நோய் வருவதற்கு வாய்ப்பு வரும் என்று சொன்னார்கள். 2004 இந்த ஆய்வில் இதய நோய் பெருகிவிடும் என்று சொல்கிறார்கள் என்றால் வேதிப்பொருட்கள் அதிகமாக சேருகின்ற நம்முடைய பலவித உணவு உடல் நோய்க்கு தான் வித்திடுகிறது. நடுவர் அவர்களே, மிக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தக்காளியை அப்படியே சாப்பிடலாம், ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம். நம்ம எதிர்க்க இருந்த கருணாநிதி சொன்னாரு, வெறும் இட்லி சாப்பிடுவீங்களா, சட்னி வச்சுதானே சாப்பிடுவீங்கன்னாரு. ஆமா, சட்னி கூட மருந்து தான். அதுல கூட புதினா சட்னி, மல்லி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார்னு சாப்பிடுறோம். ஆனால் அந்த தக்காளிய சாஸாக மாத்தி, அது சாஸ் என்று வேதிப்பொருட்களோடு இணைந்து அது சாஸாக மாறும் போது அதிக சோடியம் கலப்பதால் இதயம், மூளை, சிறுநீரக பை போன்றவை அனைத்தும் பாதிப்படையக்கூடிய ஒரு உணவாக மாறிவிடுகிறது என்றால் இன்னைக்கு சாப்பிடுற எல்லா பொருட்களையும் அந்த சாஸ், ஃப்ரைட் ரைஸ்லயும் சரி, நூடுல்ஸ்லயும் சரி, பிரியாணிலையும் சரி, சிக்கன் சாப்பிடும் போது கூட அதை தொட்டுட்டு சாப்பிடுறானா, எல்லா வியாதிகளையும் வீட்டுக்கு வரவழைக்கின்ற உணவாக உங்களுடைய பலவித உணவு நிறைந்து இருக்கிறது. கொரியால உள்ளவங்க பலத்தோடு இருப்பதற்கு நூடுல்ஸ் காரணமா? காரணம் சொன்னார்ல ஐயா, இடியாப்பத்தின் வாழ்வுதனை நூடுல்ஸ் கவ்வும், ஆனால் மீண்டும் இடியாப்பமே வெல்லும். அதான நம்முடைய பழக்கமா இருந்துச்சு.
3: இடியாப்பத்தின் வாழ்வதனை நூடுல்ஸ் கவ்வுமா?
4: ஆமா, இடையில தடை போட்டோமா இல்லையா, அதுல இருக்கிற கெமிக்கலுக்காக தடை போட்டோம், ஆனா மீண்டும் அந்த ஆவியில வேக வைக்கிற உணவுக்கே நாம வந்து சேர்ந்திருக்கிறோம்னா பாரம்பரிய உணவின் இயல்பு அப்படிப்பட்டது. நம்முடைய திருவிழாக்களில் நாம கொடுக்கிற பிரசாதம் கூட நம்முடைய பாரம்பரிய உணவாகத்தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த அடுத்தால விநாயகர் சதுர்த்தி வருது, பூரணம் வச்ச கொழுக்கட்டை, அதையும் தாண்டி நவராத்திரி வரும், நல்ல சத்தை தருகின்ற சுண்டல், தினம் ஒரு சுண்டல், பாசிப்பயிர் ஒரு நாள், கொண்டக்கடலை ஒரு நாள், தட்டாப்பயிர் ஒரு நாள் என்று நவ தானியங்களையும் சுண்டலாக கொடுத்து கொடுத்து உடலில் வலியேற்றுகின்ற திருவிழாக்களாகத்தான் நம்முடைய சடங்குகள் இருக்கின்றன என்றால் பாரம்பரியமான உணவை பற்றி தான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கும் அதை நோக்கிய பயணமாகத்தான் நம்முடைய பயணம் இருக்குது. ஐயா, மனிதராக இருந்தால் கொஞ்சமாவது நன்றி வேணும். இப்பதான் அவர் பேசுறதுக்கு முன்னால அழகா ஒரு சுக்கு காப்பி வந்து கொடுத்தாங்க. நம்ம பாரம்பரிய உணவு கோக்கு ஊத்தி கொடுக்கல, சுக்கு காப்பில துளசி மிதக்க மிதக்க அப்படி கொண்டு கொடுத்தாங்க.
3: மணக்க மணக்க
4: மணக்க மணக்க குடிச்சிட்டு அவ்வளவு ஆக்ரோஷமா கத்திட்டு பலவித உணவை சாப்பிடுங்கள்னா என்னையா அர்த்தம்?
3: என்ன
4: அர்த்தம்?
3: குடிச்சதுக்காக பேசுங்க,
4: பேச வேண்டாமா? குடிச்சதுக்காக பேசுங்க யா, குடிச்சிட்டு பேசுன மாதிரியே பேசக்கூடாதுயா என்று சொல்லி மனிதர்களினுடைய நலமான வாழ்க்கைக்கு பெரிதும் தேவை பாரம்பரிய உணவுகளே. அதை நோக்கிய வாழ்க்கைக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இந்த உணவு திருவிழா போன்றவை அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
3: அருமையா, நிறைவா. 5 பேர் ஏற்கனவே பேசிட்டாங்க, நம்மளும் உட்கார்ந்து கேட்டு குழம்பி கிடக்கிறான், குழம்பி கிடக்கிறான். நிறைவாக பேச போகிறாரு, வாங்க ராஜ்குமார் வாங்க. பலவித உணவே
5: பேரன்பும் பெரும் பெருமையும் வாய்ந்த பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியவர்களே, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இன்னும் கொஞ்சம் நல்லாவே கை தட்டலாம்.
3: கையவாவது தட்டுங்க.
5: நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால பேராசிரியை ரேவதி சுப்புலட்சுமி மேடம், அவங்க பேராசிரியர் தமிழ் பேராசிரியர். ஆனால் அவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா எந்தெந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட்டா நோய் வரும்னு, அவங்க பேராசிரியையாக தான் இருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் ஏதோ எப்போவோ டாக்டருக்கு படிச்சுட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. அள்ளி விடுறாங்க, யாருமே கேட்க மாட்டாங்கன்னு நினச்சா அவங்க பாட்டுக்கு அள்ளி விடுறது. அதில் வேற அவர் சின்ன காக்கா முட்டையா, நான் பெரிய காக்கா முட்டையா. காக்கா முட்டை படம் பார்த்துருப்பீங்கல்ல, சரி நாங்கள் ஒத்துக்கிறோம், அவர் சின்ன காக்கா முட்டை நான் பெரிய காக்கா முட்டை. அப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க, அந்த படத்தில் வர்ற ஆயா நீங்களா? கேட்கணும்ல, ஒத்துக்கிட்டீங்களா? நான் ரொம்ப நல்லவங்க, ஒத்துக்குவாங்க. நடுவர் அவர்களே, அப்புறம் என்ன என்ன ஒரு விஷயத்த சொன்னாங்க, அதாவது நானும் தம்பியும் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வீட்டம்மா தர்ற கேரியரில் தர்ற பாரம்பரிய உணவை தான் எடுத்துகிட்டு போகிறோம், அதனால் அதை சாப்பிட்ட பிறகும் எங்களுக்கு நன்றி இல்லைன்னு. அதை சரியாக சாப்பிட்றோமா இல்லையாங்கிறது வேற. அந்த சாப்பாட்டை அஞ்சு நாளாக நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு சேஞ்சுக்காக ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலில் போய் நல்லா தான் புரோட்டா சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், என்றைக்குமே அந்த ஒரே சாப்பாடை சாப்பிடாதீங்க, கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்கங்கிறோம். அதை சொல்லியாச்சுன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதுல வேற புதுசா ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க, அவங்க ஏதோ சாப்பிடுவாங்க பாருங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு
3: முக்கு திருப்பணம் ஒண்ணு பரோட்டா கிடைக்கல.
5: நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு ரேவதி மேடத்துக்கு கொஞ்சம் நீராகாரம் கொடுங்க, கொஞ்சம் நீராகாரம் அவங்களுக்கு கொடுங்க. வேணா நீங்க கொடுத்த அந்த இது இருக்குல்ல, சுக்கு காஃபியும் ரொம்ப நல்லா இருந்து டாக்டர். இது மாதிரி நான் இதுவரை சாப்பிட்டதே இல்லை. எங்களுக்கு காஃபின்னு தினமும் தர்றாங்க, ஆனா காஃபி மாதிரி இருக்கிறது இல்ல. ஆனா நாங்க காஃபி நல்லா இருக்குன்னு சொல்லி
3: இலைய போட்டுறாங்க பாத்தீங்களா,
5: ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி காஃபி கிடைச்சா நாங்க ஏன் போக போறோம்? அந்த மாதிரி அவங்களுக்கு நீராகாரத்தை கொடுங்க, அவங்களுக்கு வேற எதுவுமே கொடுக்காதீங்க. கொஞ்சம் ரெண்டு நாள் இட்லியை பார்சல் பண்ணி கொடுங்க. இட்லிக்கு மேல அம்புட்டு புரியமாமா உங்களுக்கு? நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்றாங்க, ஒரு கண்டுபிடிப்ப பாருங்க. எனக்கு இது என்னன்னா, பேச வந்தா உண்மையே பேசணும், கண்டுபிடிப்பு. பிரியாணி சாப்பிட்டு கோக்கு சாப்பிட்டால் குழந்தை பேரு வராது அப்படின்னு ஒண்ணு ஐயாவும் அதை சொன்னாங்க, ஐயாவுமே அதை அதை மாதிரி சொன்னாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், மூணு வேளையும் பிரியாணியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு குழந்தைகளே இல்லையா? ஒண்ணு கேக்குறனே, இருக்குதா இல்லையா? இன்னொன்னு, பிரியாணியே இல்லாத ஒரு காலகட்டம் இருந்துல்ல, அப்ப எல்லாருக்கும் குழந்தை பேர் இருந்ததா? யோசிச்சு பாருங்க. நான் இன்னும் உதாரணத்துக்கு வர்றேன், ராமாயணத்துல தசரதன் ஒரு பேர் இருந்தா, தசரதன் ராமாயணத்துல பழைய காலத்துல குழந்தை பேர் இல்லாம யாகம் செஞ்சிருக்கான். அப்படின்னா அவனே செயற்கை கருவூட்டல் முறையதான் பின்பற்றி
3: இருக்கான்.
5: ஒண்ணு, மகாபாரதத்திலேயே இந்த இது இருக்கு. அதனால பிரியாணினாலதான் குழந்தை பேரு ஆபத்து, கோக்கு பெப்சினாலங்கிற அந்த பேச்சை விட்டுருங்க.
3: என்ன
5: கோபம் உங்களுக்கு? என்ன நீங்க சாப்பிடலங்கிற உங்களுக்கு ஜீரணம் ஆகாது, வயசாயிடுச்சு, சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு,
3: வாங்கி தர்றது இல்லையா?
5: ஆமா, பிரஷர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, சுகர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதனால உங்களுக்கு அது ஒத்துக்காது. எங்க பிள்ளைகளுக்கு அது ஒத்துக்குது. அது ஒண்ணும் கெடுதல் தர்ற உணவு இல்லைங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த பீஸா பர்கர் சாண்ட்விச்ல எல்லாம் என்ன நம்ம சேர்க்கிறோம்? கோதுமை தான் சேர்க்கிறோம், சில பேர் மைதா சேர்க்கிறாங்க. என்ன ஒண்ணு ரொட்டி சேர்க்கிறோம், வெங்காயம், தக்காளி, கேரட். என்ன தெரியுமா, எங்க வீட்டுல எல்லாம் பிள்ளைகளுக்கு இந்த கேரட்டை பொரியல் பண்ணி கொடுத்தா அந்த பிள்ளைகள் சாப்பிடாதுங்க, சாப்பிடாது, வேணாம் வேணாம் வேணாம், பேடு பேடுன்னு சொல்லி அனுப்பிடுறது. அதையே கேரட்டை பொரியலா செஞ்சு சாண்ட்விச்ங்கிற பேர்ல நாம கொடுத்தா சுட சுட விரும்பி விரும்பி சாப்பிடுது, விரும்பி விரும்பி சாப்பிடுது. அப்ப பிள்ளைகள் விரும்புறது மாதிரி நாங்க சாண்ட்விச் கொடுக்கறோம், அதுவும் ஆரோக்கியமான உணவு தான். நீங்க வந்து அதுல எதுவுமே இல்லைன்னுட்டு நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இதுல வேற நடுவர் அவர்களே, அதுல வேற சவர்மா, சவர்மாங்கிறதுல ஏமா உங்களுக்கு, அதுல அந்த அம்மா சவர்மா சாப்பிட்டால் சவம்மா கவிதை கவிதை கூடவே மானே தேனே மயிலே குயிலேன்னு போட்டுட்டா ரேவதி சுப்புலட்சுமி கவிஞர்னு போட்டுக்கலாம். அவங்க பக்கத்துல இருக்கவங்களும் எதையாவது எழுதிட்டு கவிஞர்னு போட்டுருக்காங்க, அவங்க வேலையே இதுதான். ஆமா அதுல போட்டு கரிசல் காரி கவிதைகள் எழுதுறது. சவர்மாங்கிறது நடுவர் அவர்களே வேற ஒண்ணும் இல்லைங்க. நாங்க என்ன கேக்குறேன், சவர்மாங்கிறதுல சிக்கன் சவர்மா இருக்கு, மட்டன் இருக்கு, கேரளாவில் பீஃபு போர்க்கெல்லாம் சவர்மா இருக்கு.

0: சாப்பிட்டாங்கன்னா அதவே சாப்பிடுங்க. சவர்மாங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, அந்த எலும்பு இல்லாத சிக்கன் மட்டன் ஏதோ ஒண்ணு ஒவ்வொன்னா அந்த மாதிரி பண்றாங்க. அதை பக்குவப்படுத்தி அந்த காலத்துல நம்ம சங்க இலக்கியத்துல இருக்கியா, குறிஞ்சி நிலத்துல இருந்தவன் வேட்டையாடணும், வேட்டையாடி அந்த விலங்கோட இறைச்சிய அடுப்புல வச்சு சுட்டான், சுட்டு சாப்பிட்டான். இப்ப அதை நாங்க மாடிஃபை பண்ணி சுடுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, எங்க வீட்டம்மாவுக்கு சுட தெரியவும் செய்யாது, தெரியாது. அதனால நாங்க என்ன பண்றோம், கிரில் சிக்கன் வச்சு சாப்பிடுறோம், கம்பியில வச்சு மைக்ரோவேவ் அவனாது ஏதோ ஒண்ணு வாங்கி தர்றது. அதுக்கு பேரு அவன் வச்சான் தெரியுமா, ஏன் தெரியுமா, வீட்டுக்காரர் அதை வாங்கி தர்றதுனால தான் அதுக்கு அவன் பேரு.
1: இல்ல இல்ல, வீட்டுக்காரர் சமைக்கிறதுனால அவன் வச்சான்.
0: சூப்பர். அதுல வச்சு சாப்பிடுறோங்க, சிக்கனை பக்குவப்படுத்தி சாப்பிட்டா. நடுவரவர்களே, நீங்க சவர்மா சாப்பிட்டிருக்கீங்களா? சவர்மா
1: சாப்பிட்டிருக்கீங்களா?
0: செம்ம டேஸ்ட்ங்க அது, அப்படி இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே அதை உருட்டி அதை சாப்பிடும் போது நம்ம பிள்ளைகளும் சாப்பிடும், நான் சாப்பிட்டிருக்கேன், அது ஒண்ணும் கெடுதல் இல்ல. நீங்க கேரளா
1: இங்க கிடைக்குமா?
0: கிடைக்குங்க நிச்சயமா, என் செலவுலயே உங்களுக்கு வாங்கி
1: தர்றேன்.
0: ஆனா அவங்க பார்க்கணும், அவங்களுக்கு கொடுக்க கூடாது. பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு வேணா கொஞ்சம் கம்பங்களையும் கேப்பங்களையும் ஆளுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம், சாப்பிட்டு இருக்கட்டுமே, நல்லா இருக்குங்க. கேரளாவில் அந்த ரெண்டு பேர் அந்த பிள்ளைகள் இறந்ததுக்கு காரணம் என்னன்னா, அதை சரியா வேக வைக்காததுனால, சரியா வேக வைக்காததுனால, பக்குவப்படுத்தாததுனாலதான் ப்ரிப்பரேஷன்ல உள்ள தவறே தவிர ப்ராடக்டோட தவறு இல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும்.
1: ரொம்ப நாள் பட்டதுன்னு சொல்லிட்டு.
0: ஆமையா, அது அது ப்ரிப்பரேஷனோட தவறு தான், அந்த பொருளோட தவறு இல்ல. நம்ம நீங்க பாட்டுக்கு சவர்மா சாப்பிட்டா, நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அங்க என்ன, நான் உசுரோட தானே இருக்கேன். அந்த நடுவுல ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க சாப்பிடலன்னு சத்தியம் பண்ணட்டும் பாப்பா.
1: சத்தியம் பண்ணுங்க,
0: சத்தியம் பண்ண. நல்லா சாப்பிடுறது பொழு. ரொம்ப ஹோட்டலுக்கு போயாச்சுன்னா, நடுவரவர்களே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, ஹோட்டலுக்கு போயாச்சுன்னா
1: பாத்துக்கிட்டு தானே இருக்கேன்,
0: இருக்கிறேன். இல்ல நிஜமாவே சொல்றேன் ஐயா, நாங்க எல்லாம் ராஜாராம் ஐயாவும் அப்படிதான், இட்லி தோசை அந்த மாதிரி தான் சாப்பிட்டு இருக்கிறோம். அவங்க என்னன்னா, மெனு கார்டை எடுத்து அதுல பேரே விளங்காது, இது என்னது, அவங்கிட்டே கேக்குறது, இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது, மேடம் இது ஒரு ஒரு மணி நேரம் ஆகும், பரவாயில்ல ரெண்டு மணி நேரம் ஆனாலும் நாங்க காத்திருக்கோம், சாப்பிடுறீங்களா இல்லையா, நல்ல வயர் முட்டை சாப்பிட்டுட்டு, இது கம்பங்களை சாப்பிட்டு உடம்பு இருந்தவங்கள மாதிரியா இருக்காங்க அவங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வந்து இங்க வந்து வேக்கியானம் பேசுறது, அதாவது பரவாயில்ல. இந்த நடுவுல இருக்க அம்மா இவங்க பொங்கல் வைக்கிறத பத்தி ஒரு வியாக்கியானம் கொடுத்தாங்க பாருங்க. பொங்கல் எப்படி, நம்ம மண்ணிலேயே விளைஞ்ச அரிசி, நம்ம நாங்க என்ன வேற வெளிநாட்டுல விளைஞ்சா சொல்றோம், நாங்க எங்களுக்கு தெரியாதா, தம்பி சங்க இலக்கியம் படிச்சிருக்காரு, நான் படிச்சிருக்கேன், நாங்களும் பொங்கல் வைக்கிறோம், சில நேரம் எங்க வீட்டம்மா எங்களை பொங்க வைக்கும், அதுவும் நடக்குது,
1: எல்லார வீட்டையும் நடக்கிறது,
0: நல்லா நடக்கும்ல. பொங்கல் வச்சு அதை வச்சு சாப்பிட்டு நம்ம சாப்பிடுறதுனாலதான் பொங்கல் அப்படின்னு அவங்க ரொம்ப இதெல்லாம் சொன்னாங்க. அமெரிக்காவில ஒரு மாசம் இருந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க, பேசுறதுக்கே ஒரு மாசமா போயிருக்காங்க. போகும்போது ஒரு வண்டி நிறைய பொங்கல் செஞ்சிட்டா போனாங்க, அங்க இருக்கிறத சாப்பிட்டீங்கல்ல, அங்க இருந்தாதானே சாப்பிட்டீங்க, அங்க இருந்து சாப்பிட்டுக்கிட்டு சார் அங்க இருக்கு சாப்பிடணும் சார், அனுபவிக்கிறான் சார் அப்படின்னு நம்ம வைத்தறிச்சல கொட்டிக்கிறது. அவங்க போயிட்டு வந்து இதெல்லாம் பொங்கல் சாப்பிடுற, அதை வேற நான் என்ன ஒண்ணு என்ன ஒண்ணு அவங்க சொன்னாங்க, எதை சாப்பிட்டாலும் வெத்தலையை சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆயிரம்னு ஒண்ணு சொன்னாங்கல்ல, அதைத்தான் நாங்க சொல்றோம், நாங்க பிரியாணி சாப்பிடுறோம், பரோட்டா சாப்பிடுறோம், சாப்பிட்டுட்டு அதுக்கு மேல வெத்தலையே சாப்பிடுறோம், டைஜஸ்ட் ஆயிருது, முடிஞ்சு போச்சு இல்ல, நீங்க தான் சொல்றீங்க அந்த மாதிரி, எதையுமே எதை பத்தியுமே யோசிக்கிறது இல்ல. நடுவரவர்களே, பாரம்பரிய உணவுங்கிறீங்கல்ல, இந்த பாரம்பரிய உணவுலையும் எல்லா உணவும் எல்லாருக்கும் ஒத்துக்காது, டாக்டர் இருக்கிறாங்க, டாக்டர் இருக்காங்க. வரகரிசி, வரகரிசி சோறும் வழுதனங்காய் வாட்டும்னு அவை பாட்டி பாடினாங்க, வரகரிசி நம்ம குறிஞ்சி நிலத்தோட உணவு தான் அது. வரகரிசி என்ன பண்ணுது, அது வந்து பித்த உடம்புக்காரங்களுக்கு ஆகாது, பித்த உடம்புக்காரங்களுக்கு ஆகாது, அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு ஆகாது, ரெண்டு பேருக்கு அது ஆகாது,
1: அது பித்தமா.
0: ஆமா, சாப்பிடாம இருக்கிறது நல்லதுங்கிறான். கேழ்வரகுங்கிறது உடல் சூட்டை அதிகப்படுத்துங்கிறான், அதனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க கேழ்வரகு சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் கம்பு வந்து புரோட்டீனும் கால்சியம் அதிகம், கால்சியம் அதிகம், அதனால என்ன பண்றது, உடல் உழைப்பே இல்லாம இருக்கிறவங்க அந்த கம்பு உணவை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. இப்ப இருக்கிற வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, ஆரம்ப காலத்துல இல்ல, ஆரம்ப காலத்துல ஆரோக்கியமா இருந்தான்னு சொன்னா, அவன் வந்து உணவுக்காக தேடி தேடி அலைஞ்சான், வேலை செஞ்சான், வயல்ல போய் வேலை செஞ்சான், உடல் உழைப்பு வேலை செஞ்சான், மூட்டை தூக்குனான், மூட்டை தூக்குன, அதனால அவனுடைய உடம்பு ஆரோக்கியமா இருந்தது, எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆச்சுது. இப்ப நாம கம்பு கம்பங்கஞ்சிய சாப்பிட்டுக்கிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தோம்னு வச்சுக்கோங்க, ஏசி ரூம்ல உட்கார்ந்தோம்னா டைஜஸ்ட்

0: அதாவது வேற நோயை உருவாக்கிறோம். அதனால பாரம்பரிய உணவுன்னு இவங்க மூணு பேர் சொல்றாங்கன்னு தயவு செய்து உங்க உடலுக்கு எது ஒத்துக்குமோ அதை சாப்பிடுங்க. எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டு நம்ம உடம்ப கெடுத்துக்க கூடாதுங்கிறது. அதனால என்னன்னா அளவோட எல்லா விஷயங்களையும் சாப்பிடுறது. நீங்க நடுவரவர்களே இவங்க சொல்றாங்க இல்ல பாரம்பரிய உணவு கம்பம் தோசை அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்ல, இப்ப யாருக்குமே அது சமைக்கிறதுக்கு எங்க சாதா தோசை சரியா ஊத்துறாங்களா? ஒரு தோசைய வட்டமா ஊத்த தெரியுதா இவங்களுக்கு?
1: அது எப்படியா இருக்கும்?
0: அதானே பார்த்தேன், நமக்கு ஹோட்டல்ல என்னமா விடுறாங்க, ஹோட்டல்ல விடுறாங்கல்ல. நான் ஒரு நாள் எங்க வீட்டை மாட்ட கேட்டேன், ஏமா நான் வரும்போது பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு வரும்போது தோசை மாவு வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னா, எதுக்கு உங்களுக்கு சிரமம், தோசை மாவு வாங்கி கஷ்டப்படாதீங்க, தோசையாவே வாங்கிட்டு வந்துருங்க, நாம சாப்பிட்டுக்கிட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். ஆமா நல்லா தானே சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாத்தையுமே அளவோட சாப்பிடணும். நீங்க பாரம்பரிய உணவு சாப்பிடுறேன்னு சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? எங்க தெரு, நான் ராஜபாளையத்திலிருந்து வர்றேன், எங்க தெருவுல ஒரு அம்மா நாயோட வாக்கிங் போவோம். நிஜமாவே போகும்போது அந்த கிரவுண்ட் பக்கத்திலேயே அந்த அருகம்புல் ஜூஸ் இருக்கும், போனதும் ஒரு கப்பு சாப்பிடுது. கொஞ்ச தூரம் வாக்கிங் பண்ணி வச்சுட்டு அதுல இந்த எள்ளுருண்டை இந்த மாதிரி தினையில செஞ்சது கேழ்வரகுல செஞ்சது உருண்டை உருண்டையா வச்சிருக்கான், வாங்கி கட்டு கட்டுன்னு கட்டுது. நிஜமாவே என்னன்னா அளவோட சாப்பிடுறது இல்ல. பாரம்பரிய உணவு சாப்பிட்டா நமக்கு எந்த நோயும் வராதுங்கிற ஒரு தவறான நம்பிக்கை இருக்குது. எதையுமே அளவோட சாப்பிட்டா ஆபத்து இல்ல. என்ன ஒண்ணு சொல்றேன், என்ன ஆகுது, நொறுங்க தின்றால் 100 வயசு. நாங்க நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க, எதை வேணாலும் நீங்க சாப்பிடுங்க, எதை வேணாலும் நீங்க சாப்பிடுங்க, அதை நல்லா மென்று சாப்பிட்டா, அவசர அவசரமா சாப்பிடக்கூடாது, மென்று சாப்பிட்டா பிரச்சனையே இல்லை.
1: வேலைக்கு போகப்படாது, சாப்பிட்டுக்கிட்டே
0: வேற வழி இல்லை. இல்லை நடுவரவர்களை கொஞ்சமா சாப்பிடுவோமே, எதுனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம். ஐயா பேசும்போது ராஜாராம் ஐயா ஒண்ணு சொன்னாங்க, என்னன்னா நமக்கு இருக்கிற இந்த சூழல்ல இப்ப என்ன பண்ணணும், அதாவது தூக்க மாத்திரை இல்லாம யாருக்கு தூக்கம் வருதோ அவங்க ஆரோக்கியமானவங்கன்னு ஐயா சொன்னாங்க. ஒரு வாதத்துக்கு நான் இப்படி கேட்கிறேன், யார் யார் தூக்க மாத்திரை சாப்பிடுறாங்கன்னு நீங்க ஒரு லிஸ்ட் எடுங்க, டாக்டருக்கு நல்லா தெரியும். அளவோட இந்த பாரம்பரிய உணவுன்னு மாறிக்கிறாங்க இல்ல சில பேரு, அவங்க தான் தூக்கம் வராம தூக்க மாத்திரை சாப்பிடுறாங்க. புரோட்டாயும் பிரியாணியும் கட்டு கட்டுன்னு சாப்பிடுறானே, அவன் என்னைக்கு தூக்க மாத்திரை சாப்பிட்டான்? சாப்பிட்டதே இல்ல. அவனுக்கு என்ன ஆகுது, அவனுக்கு அது டைஜஸ்ட் ஆகுது. 10 புரோட்டாய மொத்தமா சாப்பிடுறான், ஒரு 10 ஆம்லெட்டையும் சாப்பிடுறான், அதுல வேற ஆஃப் ஆயில் ஃபுல் சேங்கிறான், அதை பிரட்டி போடுறதா ஒன் சைடாங்கிறான். அவன் அப்படியே கட்டு கட்டு, இந்த டிவில எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க சாப்பாட்டு, அந்த யூடியூப்ல இல்ல சாப்பாட்டு ராமன் ஒருத்தர் இருக்காருங்க, சாப்பாட்டு ராமன் ஒருத்தர் இருக்காரு, அவன் பாட்டுக்கு தின்னுகிட்டே இருக்கிறான், கிலோ கணக்குல பிரியாணி சாப்பிடுறாங்க.
1: பூச்சிட்டு வந்திருப்பான்
0: கிலோ இல்ல, ஒண்ணுமே இல்ல,
1: ஊத்திட்டு வந்தா போட்டுக்கிட்டே இருப்பான்.
0: ஐயா அவரை பாக்கும்போது ஊத்திட்டு வந்த மாதிரியும் தெரியலையா? என்ன ஆகுது, கிலோ கணக்குல சாப்பிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில, எனக்கு பிபி இல்ல, சுகர் இல்ல, ஒண்ணும் இல்ல, நான் நல்லா சாப்பிடுறேங்கிறான், நல்லா சாப்பிடுறேங்க. அப்ப என்ன ஆகுது, நம்ம உடலுக்கு எது ஒத்துக்குதோ அதை சாப்பிடுவோம். அதுதான் எங்களுடைய வாதம். நீங்க பாரம்பரிய உணவுன்னு சொல்லி அளவோட அளவோட கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி எல்லாம் சாப்பிட்டாலும் என்ன ஒண்ணு கேக்குறேன்னு, ஒரு இப்ப நம்ம மனிதனுடைய சராசரி ஆயுள் காலம் இருக்குல்ல, அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குது? 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 40-45 தான். அந்த காலத்துல ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அது எப்படி ஒத்துக்க முடியும்? கண்டுபிடிக்கல, கண்டுபிடிக்கலங்க. எங்க தாத்தா ஒருத்தர் இருந்திருக்கீங்க, எங்க தாத்தா ஒருத்தர், எங்க தாத்தாவோட தம்பி, அவர் என்னன்னா 28 வயசுல சும்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. சும்மா உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு நெஞ்சு வலிக்கிட்டு சாஞ்சிருக்கார், போயிட்டார். நிஜமாவே நடந்த விஷயம் இது, ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப அந்த காலத்திலயும் ஹார்ட் அட்டாக் இருந்திருக்கு, கண்டுபிடிக்கல. நாங்க சொல்றோம் பாரம்பரிய உணவையும் சாப்பிடுங்க. ஐயா இப்ப அந்த ஜூஸ் சாப்பிடுறத பத்தி சொன்னாங்கல்ல, இப்ப ஒரு ஜூஸ் நாங்க சாப்பிடுறோம், ஏபிசி ஜூஸ். ஏபிசின்னா என்னன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட், எல்லா வகையான சத்துக்களும் அதுல இருக்குங்க.
1: பூரா வெளிநாட்டு வரமால இருக்கு.
0: ஆமா வெளிநாட்டுல இருந்து அவன் சொல்லி தந்தா கூட எல்லா சத்துக்களும் அதுல இருக்கு, எல்லா வகையான ஹார்மோன்ஸும் அதுல இருக்குங்கிறான். அதே மாதிரி அந்த காலத்துல நம்ம கிராமங்கள்ல வாழ்ந்தோம், கிராமங்கள்ல என்னன்னா கொய்யாப்பழம் இருக்கும், மாம்பழம் இருக்கும், எல்லா பழங்கள் இருக்கும், சப்போட்டா இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கும், பக்கத்திலேயே இருக்கிற பொருட்களை அன்னைக்கு சாப்பிட்டோம். அன்றைக்கு சாப்பிட்டோம். இப்ப என்னன்னா நம்ம கிராமங்கள்ல இல்ல பெரும்பாலும் நகரத்துக்கு வந்திருக்கோம். அதனால சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா ஃப்ரூட்ஸ் பழங்கள் அந்த வெஜிடபிள்ஸ் வெள்ளரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணி ஃப்ரூட் சாலடா சாப்பிடுவோம். வடிவம் மாறி இருக்கிறது, ஆனால் வாழ்க்கை முறை மாறவில்லை. நோய்களுக்கு காரணம் உணவு இல்ல, நம்ம பரபரப்பான வாழ்க்கை தான் சொல்லி பாரம்பரிய உணவையும் சேர்த்து பல்வகை உணவாக சாப்பிடுவது ஆனந்தம் ஆரோக்கியம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: பெரியோர்களே, உங்க அத்தனை பேருடைய ஒத்துழைப்புல பாரம்பரிய உணவா இல்ல பலவகை உணவா என்பதை கொஞ்ச நேரமா நம்ம சிந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. நேரம் இல்லாத நேரம் ஆகிருச்சு, 8:30 ஆகுது. நான் 1:30 முடிச்சிடலாம்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அப்படி தான் முடிக்கணும், இல்லாட்டினா நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் புறப்பட்டாலும் போயிடுவீங்க. நேரம் அங்கங்கே அவங்கவுங்க இடத்துக்கு போகணும் இல்லையா. இப்போ என்னங்க விஷயம், சுருக்கமாக பார்ப்போமே. எங்கள் காலத்தை விட இப்போ எங்கே பார்த்தாலும் மருத்துவ நிலையங்கள் அதிகமாகி போச்சு. ஒரு வகை மருத்துவம் இல்லை, நம்ம ஊரில் இருந்தது சித்த மருத்துவம் தான். அங்கங்கன்னு அங்கே நேரம் இருப்பார் இல்லாட்டி எங்க வீடுகளில் கிளவி இருப்பான். வயிற்று வலிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, வாடா வாடா நாய் கண்டதை தின்னுக்கிட்டே தொலை இந்தா அப்படின்னு அப்படி அப்படி அப்படி அப்படின்னு கசக்குவான். அப்படின்னு ஒரு தின்றான், போட போட போட அப்படின்வா. இல்லை ஒரு கஷாயம் ஒன்று போட்டிருப்பான், அதை சாப்பிட்டோம்னா குடித்தோம்னா உடம்பு முழுக்க கசக்கும். அந்த கஷாயத்தை சாப்பிட்டா சரியாக போச்சு. அப்போ கிளவி ஒன்று, வீட்டு கிளவி, அதை பழைய காலத்தில் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க. அப்புறம் முக்குக்கு முக்குக்கு இந்த சித்த வைத்தியர், ஊரில் ஒவ்வொருத்தரும் ஒரு இருப்பார் மருத்துவர்னு, அவரை ரொம்ப கீழ்ச்சாதின்னு சொல்லிட்டாங்க. அது வேறு சிக்கல், அவர் மருத்துவர்ப்பா, அவர் மருத்துவர் கீழானவர் அப்படின்ட்டான். யார் இலவசமாக கொடுத்தவர், அதுக்காக அவருக்கு தள்ளி விட்டுட்டாங்க. ஆனால் எப்போ இதில் வருமானம் ஜாஸ்தி வரும்னு தெரிஞ்சிச்சோ, யார் யாரெல்லாம் இவரை கீழ் ஜாதின்னு சொன்னானோ அவெல்லாம் அதை படிக்க போயிட்டான். நிலைமை எப்படி ஆகி வச்சுருந்தீங்களா, இலவசமாக கொடுத்தா எப்போதுமே ஊரில் ஏற்றுக்க மாட்டான், காசு வாங்கணும். பழைய காலத்தில் அப்படி இருந்துச்சு. இப்போ அலோபதின்றார் டாக்டர், அவர் அலோபதி. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா ஹோமியோபதி அப்படின்றாரு, அவர் உருண்டை உருண்டையாக கொடுக்குறாரு. வெள்ளை வெள்ளை உருண்டையாக போட்டுக்க, அஞ்சஞ்சா போடு, 4 நாளாக போடு அப்படின்றாரு. அவர் ஒரு வைத்தியம் வச்சுருக்காரு. அப்புறம் அதுக்கு மேலே போச்சுன்னா சித்த வைத்தியம், சித்த வைத்தியம், அலோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம், அது வேறு, அது வேறு பெரிய நெடுங்கால இந்தியா முழுக்க இருக்கக்கூடியது. அது கடவுளே வந்து கொடுத்தது. நம்ம ஊரில் அப்படி தான் சொல்லுவேன், எதை சொன்னால் அப்படி சொன்னால் தான் நம்புவேன். கடவுளே வந்து கொடுத்தது. 4 வைத்தியம் இருக்கா நம்ம ஊரில், எங்கே பார்த்தாலும் திறந்து வச்சிட்டான். சரி, ஆளுகளை பார்த்தோம்னா திடீர் திடீர்னு சொல்கிறான், நடக்க முடியல, என்னையா செய்தான், இந்த மூட்டு மூட்டு வலின்றான். ஒன்று
2: இன்னொரு பக்கத்தில் பாப்பையா தலைமையிலான சிறப்பு பட்டிமன்றத்தை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஜேர்மனிய நேரம். தொடர்ந்து இந்திரன் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் நிகழ்வு வானொலியில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பி நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்ய.
3: தனிப்பண்டிகளுக்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால் மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bio 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி ஆட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு, பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் கலஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 Fraser Street in Hoover, Canada. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 7 10 மணி வரை யான் கலஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 5 தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் கலஞ்சியம். கரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் கலஞ்சியம்.
4: வணக்கம் அன்பான உறவுகளே, எப்படி எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? நீங்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இப்பொழுது முதல் எங்கள் அன்புக்குரிய நாடக கலைஞர்கள் வருவார்கள் என்று நினைக்கின்றேன். அதனை தொடர்ந்து நீங்கள் இன்று ஒரு வித்தியாசமான நிகழ்வு இடம்பெறப் போகின்றது. எல்லாரும் ரெடியாயிருங்கள். ஒருவர் எத்தனை பாடல் பிழையில்லாமல் பாடுகிறார் என்று பார்ப்போம். மொத்தமாக ஒரு ஏழு பாடல் சொல்லுகின்ற வரியில் சரியாக பாடுகிறார்களா என்று புள்ளி போட்டு அவர்களை ஒரு முறை பாட வைக்கலாம் ஒரு முழு பாட்டு. சரியா? எனவே அதற்கு முதல் நாடக கலைஞர்கள் இணையட்டும். அதனைத் தொடர்ந்து 7:30 வரை இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வோடு கலந்திருங்கள். 7:30 பிறகு நீங்கள் பாடல் கேட்கலாம், பாடல் கேட்போம், உரையாடுவோம். அந்த வகையிலே நாடகத்துக்காக அன்புக்குரியவர்களே இணைந்து கொள்ளலாம். சரியா? யார் வந்திருப்பீர்கள்? 01:48:32:15:40 வழமையாக அவர்களுக்கு இலக்கம் தெரியும். 03:93:51:48:47:71 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணையலாம். அந்த நாடகக்காரர் 03:36:60:77:74:27 வைபர் இலக்கமும் இருக்கிறது. பார்ப்போம் வந்திருப்பார்கள் நினைக்கிற நாடகக்காரர். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். நலம் நலம் நலம் நலம். சந்தோஷம். சரி, இன்று என்ன உங்களுடைய நாடகம் நிரப்புவது?
5: 125வது நாடகம்.
4: அவதான் சொல்லுவாகோ
5: சொல்லுவா கேட்டீங்கன்னா கொள்வீங்க. ஒடிய கொடுத்ததும் மறந்து போனது வருது.
4: இல்லைங்க பாபம், பெரியம்மா வந்திருக்கிறீங்களே.
6: வணக்கம் இந்திரன்.
4: வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சரி சொல்லுங்கோ.
6: என்ன
4: நாடகம் செய்யலையே?
6: இல்ல இல்ல நாடகம் இருக்கு.
4: அதுதானே கேட்டேன், கண்ணாடி வடிச்சா என்ன கேஸ்
6: அது இருக்குது இருக்குது.
4: என்ன என்ன நாடகத்தின் பேர்?
6: நாங்கள் தொடங்குவோம்.
5: தொடங்குவோமா?
6: பேர பிள்ளைக்கு புறம் புள்ள பிறந்து பூட்டி வேதே பூட்டி பிறந்தது. அப்போ 31 வருது. அப்போ நான் சொல்கிறேன், அந்த பிள்ளைகிட்ட ஐயா இருந்தால் என்ன கூட்டி இந்த தொடக்க மேரெல்லாம் எடுத்து எல்லாம் செய்ய போகணும். அந்த வயிற்றுக்கு இருக்கேன் அந்த அழுக்கு நீர்கள் அதெல்லாம் அதுக்காக தான் எடுத்து எல்லாம் தொடக்கு கலைக்கிறது நாங்கள். அப்போ அப்படி அன்னைக்கு நான் கதை கேட்க அது சொல்லுது, அந்த பிள்ளை சொல்லுது, அது என்ன தொடக்கு நேரண்டா வயிற்றுக்கு இருக்கிற வீடு வந்து அது என்ன தொடக்கு அது என்ன தலையை இதன்றது வேலை மேரியர் அப்படி வெட்டுவான் அப்படி இப்படி கொண்டு இல்லை அந்த எனக்கு கதைக்கு அந்த பிள்ளை. அதுதானே. அப்ப நாங்கள் அந்த 31 தானே ஐயாவை கூட்டி அந்த தொடக்கு நீரன்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து ஒரு சம்பிரதாயப்படி நம்ம நாங்கள் செய்கிறது. அதுகளும் இந்த பிள்ளைகளுக்கு இங்கே சொல்ல அப்படி விளங்குது இல்லை. அது என்ன நாள் நல்ல நாள்டா என்ன ஒரு நாளும் வார நாள் போல ஒரு நாளும் விடியுது பொழுது போடுது அது என்ன நல்ல நாள் பெருநாள் அப்படி எல்லாம் ஒரு கேள்விகள் கேட்குதுகளே. அந்த புள்ள நான் என்ன செய்கிறது என்ன இந்த கதைகளை கேட்கிறது
5: ஏனடா பிள்ளை வெள்ளி அம்மா இதா இருக்குமா தலை அதை வலிக்க காயம் மந்திரம் ரத்தம் மந்திரம் மொட்டையா போயிடும். நாங்கள் அந்த காலத்துல எங்களுக்கு சொல்றது இந்த கண்ணை வலிச்சு விட்டா கண் வந்து அடர்த்தி மயிர் வேலை மட்டும் சொல்லுவீங்க.
6: அப்படியே காது குத்துறது ரெண்டாவது எங்க இருக்குது கும்பல பிள்ளையை குத்தி விட்டா அழகா இருக்கும் வடிவா இருக்கும் சரியான இடத்துல ஓட்டைய போட்டு பேணியால பாக்க போட்டு எனக்கு
5: அது அப்படித்தான் இருப்பா. இப்ப ஆம்பளை ஆம்பளை பிள்ளைகளும் குத்தோடு குத்துது எல்லாம் பிள்ளைகள் ஒரு காதுல
6: நாங்கள்
4: வணக்கம் அம்மா புஷ்பவதி அம்மா. பிள்ளைகள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாத நிலையும் இருக்குது. காரணம் என்னவென்று கேட்டால் சில நாடகங்கள் அன்று நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, அப்படித்தான் அங்கே நடந்தது எல்லாம். ஆனால் அதுகள் திருப்பி கேட்குற கேள்விகளில் எங்களால் முழிவழிக்கிட்ட மாதிரி நிற்கிறோமே தவிர, நாங்கள் காலங்காலமாக செய்து வந்த நாங்கள் என்றதை மட்டும்தான் சொல்கிறோம்.
6: என்ன சொல்கிறோம்,
4: ஆனால் செய்ய வேணுமா? இல்லை இல்லை, செய்ய வேணுமான்ற ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நாங்கள் எந்த பதில் சொல்கிறோம்? உண்மையாகவே விஞ்ஞான முறைப்படி அது அல்லது போனால் ஒரு ஆசூசமான ஒரு நிகழ்வு என்று பார்க்கின்ற பொழுது, சின்ன வயதிலே குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து சில பிள்ளைகளுக்கு அதிகமான பிள்ளைகளுக்கு முடி வந்து நெருக்கம் இல்லாமல் இருக்கும். அதை வலிக்கின்ற பொழுது அந்த நுண்தனை குழாய்கள் என்று சொல்லப்படுகிற மண்டையிலிருந்து வருகின்ற அந்த துவாரங்கள் அடைப்பிருக்குமில்லோ, அந்த அடைப்புகள் எடுபட்ட பிறகு அது என்னும் வீச்சாக முளைக்கும். விளங்குதானம்மா? அது அது அது அந்த வீச்சாக முளைக்கின்ற பொழுது ஒரு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அழகாக இருக்கும், முடியுதானே அழகு. அப்போ அந்த அதுக்காகத்தான் வலிக்கிறதே தவிர துடக்கு இந்த அதுகளெல்லாம் நாங்கள் வச்ச சம்பிரதாயம்மா. வாழ்க்கையில எங்கட பிள்ளைகளுக்கு இந்த தொடக்கு வடக்கு ஒன்று 31 சாப்பாடத்தை நாங்கள் செஞ்சுட்டு சொந்தக்காரர் வந்து பார்த்து சாப்பாடை கொடுத்துட்டு போச்சு, அப்படி ஒரு ஒன்றுமே செய்யலை. அப்போ இதெல்லாம் என்னென்று கேட்டால் ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை, அதை நாங்கள் குழப்பக்கூடாது. அவை என்ன நம்பிக்கைண்டா அதுக்குள்ள நாங்கள் போகக்கூடாது. நாம் கடவுளை கும்பிட்றோம், கல்லன்று சொல்கிறவனுக்கு எங்களால் விளக்கம் சொல்லிடலாது, உயிர் போனாலும் சொல்லிடலாது. அப்போ அவனுடைய நம்பிக்கை நாங்கள் உடைக்கக்கூடாது. எந்த காலத்திலும் கடவுள் நம்பிக்கைன்றது அது ஒவ்வொருவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள். அதனோடு இது போலத்தான் இந்த துடக்கு என்பது வந்தது. தோடு குத்துற அது சின்னல்ல என்னத்துக்கு தோட்ட குத்துறன்னு கேட்டால் சின்னல்ல குத்துனா வலிக்காது, உள்ள என்ன நோவோட நோவாக பிஞ்சுக்காது. அப்படி என்னைசா அதுவும் ஆரம்பத்திலே செய்த, இப்போ வந்து காதில் போட்டுட்டு மிஷினால் அடிச்சு விட்டோன்னா டக்குண்டு ஒரு அலுவல் முடிச்சு, முந்தி வந்து மாதாள முள்ளால் குத்துறது. அப்போ அந்த மாதாள முள்ளு அல்லடி போனால் எலும்பிச்ச முள்ளு, எலும்பிச்சைன்னு பெரிய எலும்பிச்சை நிற்கும் இல்லை, அதில் பெரிய நீளமாக வரும் முள்ளு, அது எடுத்துட்டு அது கண்டு ஒரு ஆசாரியாரண்டு சொல்லுவேன் முந்தி இருக்கிற அவையெல்லாம் வந்து குத்துறது. அப்படி கிழக்கு
6: என்ன
4: ஓ அவை தான் வந்து குத்துறது. அப்போ இப்போ இப்போ கண்ட விஜயம் தெரிஞ்சவன் எல்லாரும் குத்து வந்தானே, அது வேற பிரச்சனை. அப்போ என்னென்று கேட்டால் சில கலாச்சாரங்கள் வந்து எங்களோட ஊறி போய் கிடக்குது, சிலதுகள் தேவையற்றதாயும் கிடக்குது. கண்டதுக்கும் கோயில் எல்லாத்துக்கும் ஆக்களை பிடிச்சி பூஜை வச்சு தண்டுறதெல்லாம் அதெல்லாம் அவைய வேண்ட பிரச்சனை. காசு இருந்தா செய்யட்டும். நன்றி அம்மா, நன்றி தாயே, நன்றி நன்றி பெரியம்மா. வணக்கம் பெரியம்மா.
6: கண்ணாடியை
4: முடைச்சு போடுவியல் போடி பாருங்க வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சரி, இன்று ஒரு வித்தியாசமாக பார்க்கலாம். 7:30 வரை இடம்பெறப்போகின்ற இந்த நிகழ்விலே வருகின்றவர்களுக்கு நான் முதல் ஒரு பாட்டு பாடட்டும், ஒரு பல்லவி சரணம். பிறகு நாம் வந்து என்ன சொல்லன்னேங்க, தடக்கப்படாமல் எத்தனை பாட்டு, ஒரு 7 வைப்போம், மொத்தமாக 7 பாடுகிறார்களோ பார்ப்போம். அப்படி பாடினால் அவர்கள் ஒரு வெற்றி பெற்றவர்கள், அவர்களுக்கு ஒரு உண்மையிலே அவர்களுக்கு இந்த கலை ஆர்வங்கள் இருக்கிறது, பாடல்களை கேட்கறது கிரகிக்கிறதாக நாங்கள் நினச்சிக்கொள்வோம் இல்லையா. சரி, அந்த வகையில் நீங்கள் அழைப்புக்கு வந்து பாடக்கூடிய பறந்து வேறங்க பார்ப்போம், ஒரு 6-7 பாடல் பாடலாம். அதுவரை நான் பாட்டு தருவேன் சரியா. தொலைபேசி இலக்கம் வளமையானதான்,

0: பாடவா உன் பாடலை. சரி, வந்திருப்ப கேப்போம் என்ன மாதிரி என்ன பாடுறதானே. வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். பாட போறீங்க ரெண்டைக்கு பாப்பம் என்ன மாதிரி என்று.
1: ஒரு வரைக்குமே
0: இல்ல இல்ல அது இல்ல, நீங்கள் ஒவ்வொரு நாளும் வரைகளோ ரெண்டு வரி பாடித்தானே இப்ப போற நீங்கள். அப்ப உங்களோட விளையாட்டு எப்படி என்று பாப்போம். அது இப்ப
1: பாடம் இல்ல,
0: அது என்னண்டா
1: இனி பழைய பாட்டுகளும் அதுகள் தந்தா ஓரளவுக்கு வரி கணக்க வரிகளுக்கு பாடம் இல்ல.
0: சரி, இப்ப நீங்கள் ஒரு பாட்டு நீங்கள் ஆரம்பிங்க. முதல் நீங்கள் பாடுங்க ஒரு பாட்டு.
1: முதல் பாட்டு படிக்கிறனே. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேட்க.

0: குக்கு குக்கு குக்கு, என் குரலோடு மச்சா உங்க குழலோசை போட்டி போடுதா.
1: என்ன என்ன என்ன நடக்கு, என்ன நடக்குது, என்ன நடக்குது?
0: பாட்டுக்குதா.
1: ரெண்டாவது என்ன வரி? குழலூதும் கண்ணனுக்கு கேக்குதா. அடுத்தது என் குழலூ என் குரலோடு
0: என்று குரலோடு மச்சா உங்க குழலோசை போட்டி போடுதா. இலையோடு பூவம் தலையாட்டும் பாரு, இலையோடு பூவம் காயும் தலையாட்டும் பாரு பாரு. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா.
1: சரி அப்படியே நில்லுங்கோ, இப்ப பாட்டு கேளுங்க பாபம். அவசரப்படாதீங்க, எல்லாம் வரும். குழலூதும் கண்ணனுக்கு கொஞ்சம் இருங்க. நல்ல குரல் இருக்குது, நல்ல இது இருக்குது, பாட்டுக்கு பாடுறது
0: வேலையெல்லாம். நான் யோசிச்சோம், நானே வெப்பலா விட்டுட்டேன்.
1: இல்லை இல்லை இல்லை, ஒன்றும் இல்லை இல்லை, ஒரு தரும் பிள்ளை விடையில அப்படியே நில்லுங்க. வைபர் வேலை செய்யலை என்ன, வாட்ஸ்அப் ப்ராப்ளம்.

0: விளங்குதா? சரி, அடுத்த பாடல். ஒரு பாடல் இப்பொழுது ஆரம்பமா, குழலூதும் கண்ணலுக்கு ஒரு பாட்டு பாடி இருக்கிறீங்க. ரெண்டாவது பாட்டு கானாவில் வரும். கானா ஏதாவது ஒன்று, பக்தி பாட்டு ஒன்று பாடுறதுல, சினிமா பாட்டு தான். கானா
1: பாருங்க, வாரம்

0: அது போடாம காணுமா இல்லை இன்னும் படிக்கணுமா?
1: நீங்க படிங்க, இன்னும் பல்லவே முடியலையே.
0: எனக்கு அங்கால மறந்து,
1: எனக்கு தெரியும் தானே, ஒட்டி எடுக்கு. துணிப்புக்கு பாராட்டுக்கள். பாட்டு கேளுங்க. உன்னை காணாத கண் இல்லையா, உன்னை வெறுப்பாருன்றோ

0: உன்னை மறுப்பார் இல்லை, கண்டு வறுப்பார் இல்லை. அருமையான ஒரு பாட்டு, கண்ணதாசன் எழுதிய பாடல். எஸ் விஜயகுமாரி அவர்களுடைய நடிப்பு, ஒரு தரமான ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். சரி, உங்களுக்கு அது சிக்கலாக இருந்தால் இருவர் இணைந்து பாட்டுக்கு பாட்டு இணைந்து இருவர் வந்து பாட்டுக்கு பாட்டு செய்யலாம். நீங்கள் ஏன்னா உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், திடீர் திடீர்னு பாட்டு தரும் பொழுது இல்லையா. அன்புக்குரியவர்களே, வர்த்தக பெருமக்கள் எங்களுக்கு ஆதரவு தருகின்ற வர்த்தக பெருமக்கள் எல்லோருமே லாச்சப்பலில் ஒன்றாக கூடி வர்த்தக சங்கம் ஒன்றை உருவாக்கியிருந்தார்கள் தானே. அவர்கள் எடுக்கின்ற திருவிழா, மூன்று நாள் திருவிழா இடம்பெறுகிறது லாச்சப்பலில். எங்களுக்கு நிச்சயமாக நிர்வாகத்தினரும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கிறேன். என்னடா, அந்த வர்த்தக பெருமக்கள் தான் இந்த நிகழ்வை செய்கின்றார்கள். மூன்று நாள், நாளைக்கு ஒரு மணிக்கு தொடங்கி 9 மணி வரை, பிறகு சனிக்கிழமையும் அப்படித்தான், ஞாயிற்றுக்கிழமை திருவிழாவை தொடர்ந்து காலையிலிருந்து நிகழ்வு இடம்பெறுகிறது என்ற செய்தியை உங்களுக்கு அறியத் தருகின்றேன். உங்கள் பறை வாத்தியத்தோடு நிகழ்வு ஆரம்பமாகி பிறகு நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கிறது என்ற செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு, எங்களுடைய கலைஞர்கள் பலர் பாடுகின்றார்கள், இசை நிகழ்வுகள் இடம்பெறுகிறது. நாலு மணிக்கு
1: முருகா

நாளை 4 மணிக்கு உங்கள் இந்திரனுடைய இசைக்கச்சேரி இங்கே லாச்சப்பல் நிகழ்விலே இடம்பெறுகிறது என்ற செய்தியை உங்களுக்கு அறியத்திருக்கின்றோம். வர்த்தக பெருமக்கள் நடத்துகின்ற நிகழ்வு என்பதால் சரி, நீங்கள் பாடல் கேட்க வாருங்கள், உங்களுக்கு சிக்கல்தான், பாடல் கேட்டு உரையாடுங்கள். ஏன் சூரியை உங்களுக்கு அனுபடியாக நீங்கள் பாடல் கேட்பதற்காக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 48 32 15 40, 01 39 93 41 48 41 71. பைபர் இலக்கம் இருக்கிறது, நீங்கள் அதன் மூலமாகவும் பெறலாம்.

0: நல்லூர் திருவிழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது செல்வச்சன்னதி. இதுதான் எங்களுடைய கண்ணுக்கு தெரிகிறது. இந்த பக்தி பிரவசமான பாடல்களை கேட்கின்ற பொழுது மெய் மறந்து போகலாம். அதுவும் இந்த ஆண்டவனுடைய பஜனை தேர் வருகின்ற பொழுதெல்லாம் அதுக்கு பின்னால் பாடுறது அந்த பஜனைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிலும் எல்லோருக்கும் வயதானவர்களேருந்து யார் வந்தாலும் எல்லோரும் பாடுவதற்கு அனுமதி கொடுப்பேன். ஏனென்றால் அதுதான் ஒழுங்கு. சரி, வந்திருப்பவர் பார்ப்போம் என்ன பாட்டு கேட்க வந்து. வணக்கம்.
1: வணக்கம் மித்ரன், நான் தான் திரும்ப.
0: ஆ, சொல்லுங்க. பாட்டு களைச்சு போனீங்க.
1: கவிட்டு விட்டுட்டு பேசுறீங்க.
0: பல்லவிய பாட இல்லையே. பல்லவி
1: நீங்க
0: சொல்லுங்க. மேடையில பாடி இருக்கீங்க. பக்தி பாட்டுகள் பக்தி பாட்டுகள் பாடுற நீங்களா? கோயிலுக்கு போனா
1: பக்தி பாட்டு இல்ல.
0: நீங்க சைவம் தானே?
1: இல்ல இல்ல இல்ல.
0: கிறிஸ்தவர்களா?
1: ஓ, இப்ப நாங்க கிறிஸ்தவ சமயம். ஆனா நான் இப்ப கிறிஸ்தவ சமயத்துல ஜெர்மன் பாட்டுலயும் இப்ப படிக்க போறோம். இப்ப வார அடுத்த ரெண்டு கிழமையில படிக்க போறோம்.
0: என்ன சேர்ச்சிலையா?
1: ஜெர்மன் பாட்டு. ஓ, பாடமாக்கி. என்ன அப்பா பாடமாக்கி பாடுறா? எப்படி இருக்கும் ஜெர்மன் மொழியில சொல்லுங்க. அப்போ
0: நல்லம் தானே.
1: பத்து பாட்டு இருக்குது.
0: என்ன கும்பலா தானே பாடுறது?
1: ஓ, 50 பேர் பாடுவோம்.
0: அப்புறம் என்ன அதுல வேற குரல் வருது? வெறும் கும்பலா?
1: இல்ல இல்ல இல்ல, அவர் முன்னுக்கு நிப்பார். எங்களுக்கு
0: யார் நின்றாலும் அம்மா
1: பாட்டு படி சொல்லி தாரவர் முன்னுக்கு நிப்பார். எங்கட வாயை பாப்பார். நாங்க பிள்ளையா படிச்சா ஏசுவார். அவர் தண்ட தானும் படிப்பார். அப்ப சொல்லுவார் தன்னுடைய வாயை பாருங்க, அந்த சொல்லு நீங்க பிள்ளை விட்டா அதை பார்த்து படிக்க கொண்டுவார்.
0: சரி, சந்தோஷம் சந்தோஷம். சரி, இப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: எந்த ஒரு கலையும்
0: ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுக்குரியது. அது அடுத்த படி வந்தா பிறகு மக்களுக்குரியது கலை. அந்த மக்களை சந்தோஷப்படுது. இப்ப ஒரு கலையில கை வச்சாலும் கடைசி மேல விடக்கூடாது. எத்தனை பேர் பரதநாட்டியம் பழைய போட்டு வந்து இஞ்ச பேசாம இனி என்ன குடும்பம் மற்ற என்ன குடும்பம் இல்லையே எல்லாருக்கும் குடும்பம். எங்களோட ஒரு நாளைக்கு நின்றாலே தெரியும் எங்களுக்கு நேரமே இல்லை. பைத்தியகாரம் மிரட்டிக்கிறேன் சுள்ளாண்டாட்டிச்சு. அப்ப அதுதான் மற்ற என்ன அப்படி நிற்கும் கல்யாணம் அப்படிதான் சைட் எடுக்க விடக்கூடாது.
1: இதே பிளஞ்சு போயிடுது. என்ன அது அந்த எடுத்த அந்த என்ன மெலோடி அந்த என்னன்னு சொல்லி சொன்னா அந்த நான் எடுத்த டியூனே பிளஞ்சிட்டு அது முதல் வரியே மாறி வந்துட்டு.
0: எப்பவுமே பாட்டு பாட விட்டால் ஒரு பாட்டுக்காரியா இருந்தா என்ன பாட்டு தெரிஞ்சவரையா இருந்த உடனே
1: பாடக்கூடாது.
0: அதுதான் முக்கியம். அதுல இருந்தான் தெரியும் அவ பாட்டுக்காரர் உண்டு.
1: இல்ல இல்ல, உண்மைதான். எங்களுக்கும் இப்ப அந்த ஜெர்மன் அவர் சொல்லித்தரையக முதல் மண்டதை எடுத்துதான் எடுப்பாரோ. அது உண்மைதானோ?
0: சரி, வெறுகிறது பாடல.
1: நன்றி நன்றி
0: நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. ராணி சம்பந்தர் அவர்கள், தோல்வி நிலையன்னு நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா?

0: ராணி சம்பந்தர் அவர்கள் அந்த பாடலை கேட்டிருந்தார். அருமையான ஒரு பாடல். இந்த பாடலுக்குள்ளே கனக்க விடயங்கள் இருக்கு. எங்களுடைய தேசியம் தேசம் சம்பந்தமான அந்த நினைவுகளிலே ஆரம்ப காலங்களிலே இந்த பாடல்களைத்தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஒரு உணர்வு பூர்வமான இந்த பாடலை பயன்படுத்தினார். அதுக்கு பிறகு பாடல்கள் எல்லாம் ஏராளமாக வர துவங்கிவிட்டது இல்லையா? சரி, அந்த வகையில் அவருக்கு நன்றி. அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: வணக்கம் தேவையம்மா, சுகமா இருக்கிறீங்களே?
1: நாங்க சுகமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம். எல்லாம் படங்கள் எல்லாம் வந்த மாதிரி அயிலாம் போட்டு. சரி, அது அவ வேண்ட
1: என்ன
0: என்ன பாட்டு வேணும்?
1: திருப்பி கொடுத்து விடு.
0: என்ன அதே பாட்டு? என்ன பாட்டு? அது ஏன் பேண்டு திருடி போட்டும்
1: என்ன
0: பாட்டப்பா?
1: இன்றைக்கு
0: 7:30 இருந்து ஒரு தலைப்பு சொல்லுங்க பாப்போம். இன்றைய ஒரு உரையாடல என்ன தலைப்பு வச்சு கலைக்கலாம்? ஜெகன் தானே வளமையாக நிகழ்ச்சி. அதாவது ஓ, புலத்தில் இருப்பவர்கள் அங்கு சென்று நாடுகளிலே இந்த திருவிழாக்கள் அல்லது போனா கொண்டு
1: திருவிழாக்க இங்க இருந்து போய் அங்க திருவிழாக்கள் ஆடம்பரமா பதிமூன்று கூட்டம் பன்னிரண்டு கூட்டம் எட்டு கூட்டம் ரெண்டு நாளைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து
0: நன்றி உங்களுடைய தரவுக்கு. உங்களை கேட்டதான்
1: நன்றி.
0: தேவியம்மாவுடைய பாடல் திருடிய இதயத்தை திருப்பி கொடு. சரி, திருப்பி கொடு.

0: அந்த பாடலை தேவி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். சரி, 7:30 இடம்பெறப் போகின்ற நிகழ்விலே அன்புக்குரியவர்களே கவனித்துக் கொள்ளுங்கள். ஊர் திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும், இதனால் ஏற்படுகின்ற சங்கடங்கள். ஊர் திருவிழா, ஊர் கொண்டாட்டங்கள், இதால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் பற்றி கதைப்போம். சரியா? ஒரு ஆள் ஒரு விஷயத்தை எடுத்து நல்ல வடிவாக காய்ச்சி அல்லது அது செய்கிறது சரி என்றதையும் கதைக்கலாம் இல்லையா? அது எந்த பிரச்சனையும் இல்லை. உரியாடுவோம் வாங்க. அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: புங்கையூர் ராஜா.
1: ஆமாம்
0: ராஜா. நலமா ராஜா?

0: இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையிலே வந்த ஒரு அருமையான பாடல் நாயகன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம்
0: ரொசாலின், நலமா இருக்கிறீங்களாம்மா?
1: நலமா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். அப்படி இருக்கல, இப்ப 9 மணிக்கு வீட்டை போடுவோம்.
1: போயிட்டு அங்க போயிட்டு இருங்க.
0: சரி, என்ன பாட்டு வேணும்? என்ன பாட்டு வேணும்?
1: மாடி மேலே மாடி கட்டி வீடு கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே.
0: மாடி
1: மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே.
0: ஹலோ ஹலோ
1: ஹலோ,
0: வேற வேண்டும்.
1: என்னால
0: பாட்டு என்ன இந்த பாட்டு கேக்குறது? என்ன காரணம்?
1: சும்மா கேக்குறேன். மனசுல வந்ததும்
0: கேட்டுக்கலாம். அப்ப கேப்போமா பாட்டேன்?
1: கேப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா. நன்றி நன்றி. ரொசாலின் அவர்கள் கேட்ட பாடல்.

மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே.

மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே. ஆளு அம்பு சேனை வெட்டி காரு வெட்டி போரடி

0: அந்த பாடலை ரொசாலின் அவர்கள் கேட்டிருந்தார். யாராவது வேலை இருந்தால் அதுதான் அந்த பாட்டு, அருமையான ஒரு பாட்டு. சரி, அடுத்து ஏன் நடேசன் அம்மா இணைந்திருக்கிறீர்கள்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, சுகமாக இருக்கிறீங்களோ?
1: ஓ, நான் சுகமாக இருக்கேன்.
0: நல்லது, சந்தோஷம்.
1: சிறப்பாக இருக்கு. நல்ல நேர்களை செய்தோன்றே உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை.
0: நன்றி அம்மா. நீண்ட நாட்களுக்கு பிறகு உரையாடுகின்ற பொழுது சந்தோஷம் தட்டிப்பாக வருகிறது. என்ன பாட்டு வேணும் சொல்லம்மா?
1: முதல் முதலாய் உன்னை பார்க்கிறேன்.
0: அந்த பாட்டு
1: தான்.
0: நீங்களும் பாடுவீங்களா? அனுமதி இல்லை. என்ன
1: கோயில பாடுறதான்னு போயிடலாம்.
0: கோயில பாடுறதுங்க, இந்த சைவ கோயில்லையா?
1: இல்ல, கிராண்ட் கேத்தலிக்.
0: முதல் ஆக்களுடைய ஆக்களா பாடுறது
1: இல்லை. முந்தி சும்மா அந்த இந்த இதுகளில் பேர்தே பாட்டி இதில் போட்டிக்கு போட்டி சும்மா படிச்சுறாங்க. அந்த காலத்தில் பள்ளிக்கூடங்களில் ஃபார்ம் ஸ்கூலில் அப்படி படிக்கிறத படிக்கிற ஆளுங்கள அது இப்போ எல்லாம் இந்த பாலும் பழம் எல்லாம் படித்து நாங்கள் ஃபுல் ப்ரைஸில் வச்சதாங்க.
0: எல்லாம் ஒரு சந்தோஷமான காலங்கள். என்ன?
1: ஆமாம், அந்த நேரம்
0: எல்லாருக்கும், அதாவது வர்த்தக பெருமக்களுக்காக நாங்க அதை சொல்லத்தானே வேணும். ராஜா நீங்க கேட்டிருந்தேன்,
1: சிறப்பாக வாழ்த்துறேன்.
0: மற்றது
1: பார்க்கணும்.
0: கோயில் என்றா எனக்கு காணும், கோயில் என்றா எனக்கு வேற சாப்பாடும் பெறாது.
1: வேற என்ன தகுந்த கோயில் தான் எல்லாம். அதுதான்
0: முதல் முதலாய் என்ன, யார் நடித்த படம் அம்மா?
1: தெரியாது. நல்ல பாட்டு
0: பாப்போம். ரெண்டு பாட்டு இருக்கு, ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுட்டு திரும்ப மாற்றுவேன். என்னம்மா பிரச்சனை? இல்லை இல்லை இல்லை, பாட்டு எடுக்கிறேன். நன்றி அம்மா. நன்றி
1: நன்றி நன்றி. உங்களோட பணிக்கு வாழ்த்து.
0: நன்றி அம்மா தாயே.

0: நேரம் 7:04. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி நேரம். அன்புக்குரியவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறப்போகின்ற தேர் திருவிழாவுக்கு நிறைய மக்கள் லாச்சப்பலில் வருவார்கள், கூடுவார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். எனவே அனைவருக்கும் இந்த டிஆர்டி தமிழ் ஒலி ஊடாக ஒரு செய்தியை சொல்லலாம். உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய நகநட்டுக்கள், பத்திரம், இது உங்கள் வானொலி என்பதால் உங்களுக்கான செய்தியாக இதை தருகின்றார்கள். அவதானம், அவதானம், அவதானம். சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: குணநாய் அம்மா, என்ன பாட்டுக்கு பாட்டுக்கு வெறுவினம்
1: என்ன
0: கேட்டா அங்க வாடனவிஞ்ச வாடன பாட்டு அப்படி பாடுறதுல எத்தனை பாட்டு கூடுதலா பாடுறான்னு பாப்பமாண்டு விளங்க. நீங்களே பாடி போட்டு நீங்களே போங்க. அப்ப சொல்லுங்க.
1: எனக்கு வந்து
0: என்ன அதிரி கோயிலுக்கு போறதானே? மற்ற வானொலிய விட இது உங்களுடைய தாய் வீடு. அது மேலும் எல்லோரும் வச்சிருக்கிற அன்புன்றது அளவு கடந்த அன்பு. அது இந்த நிகழ்வு எது நடந்தாலும் வரதும் விளங்குது. கூடுகின்ற நேரங்களிலே பார்க்கலாம்.
1: முதலே நான் ஏற்றுக்கொள்ளுறேன். நாங்கள் ஒரு தங்க நகையை போட்டுனா பயந்து பயந்து நிக்கணும்.
0: அஞ்சு ரூபாய் தாலி கொடி கிடக்கு.
1: அதுவும் இல்லை, சில வீட்டு கண்ணுக்கா தங்கமா இல்லை
0: தெரியும். கரிதான கவதானமா இருக்க.
1: சும்மா ஒரு மணிமாலை என்றா ஒன்றுக்கும் விதைச்சது
0: மணிமாலை.
1: அது மாதிரி ஒரு முத்துமணி மாலையை போட்டு கொண்டு போனா பயப்படாமல் பட்டுக்கு தெரியல.
0: நாளைக்கு 4 மணிக்கு என்னுடைய கச்சேரி இருக்கு, பக்தி பாடல் கச்சேரி. அங்கதான் வளமையா நடக்கிற லாச்சப்பல் திடலிலே. ஒரு மணிக்கு பறை வாசித்து சுத்தி வருவினம் வெற்ற பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து அதற்கு பிற்பாடு நிகழ்வுகள் ஆரம்பம். சரி சரி, நீங்க அம்மா சொல்லுங்க என்ன பாட்டு.
1: எனக்கு வந்து ஊமை விழிகள் படத்துல மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, அந்த பாட்டு.
0: மாமரத்து பூ எடுத்து
1: மஞ்சம் ஒன்று போடவா.
0: மஞ்சம் அண்டா என்னம்மா?
1: மஞ்சம் மஞ்சம்
0: அண்டா தான். என்ன மஞ்சம் அண்டா? என்ன
1: மஞ்சம் காணல? எங்கட நேற்று மஞ்சள் நடந்தது நல்லூர்ல.
0: அது மஞ்சம் அண்டா என்ன?
1: எனக்கு
0: தெரியாது, எனக்கு தெரியாது. ஒரு தடவை ஒரு வாகனத்துல
1: பத்து நாள்
0: திருவிழாண்டாக. ஆமா, 10 நாள் திருவிழாண்டா 10 நாளும் 10 விதமாக ஒரு வாகனத்தை செய்து அது ஒரு அலங்காரத்தை கொண்டு வர்றது வளமைதானே. அதுக்கான ஏற்பாடுகள் தான் இதெல்லாம் எல்லாம்
1: ஒன்றுதான்.
0: மாம்பழத்தின் விலையை கேட்டா தான் தலையை சுத்து மாம்பழ திருவிழாவில மாம்பழத்தின் விலையை கேட்க.
1: மாம்பழ திருவிழாவில கிடைக்கிற மாம்பழம் வருவதாரே விலை கூட இருக்கும். அதாவது நான் இப்ப தருதனே மாமரத்து பூ எடுத்து
0: எல்லாமே புத்தி கெட்டு போய் நிற்கிறோம். சரி, போகட்டும், நாங்க பாட்டு கேட்போம். என்னம்மா? சந்தோஷம், சந்தோஷம். குணநாயகி அம்மா ஒரு அன்பான தாயார்.

மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா. அம்மா இப்போ வந்துருப்பா பழையாரண்டு, தம்பி தம்பி என்னடா பாட்டை மாற்றி போடுறாரு.

0: அரசு லாட்சுகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லாட்சபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சபலில் ஷெரிமஹால்.
1: சரி, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
2: வணக்கம். கண்ணாடி
1: எல்லாம் ஓகேயா?
2: என்ன
1: பாட்டு போனும் பெரியம்மா?
2: பாட்டு கேட்டேன் அதை பாடவில்லை என்ற பாட்டை பாருவோம்.
1: ஏன் பாட்டு ஒன்று கேட்டி? ரெண்டு கேட்டு இருக்கலாம். ஆடி பிறந்தது ஆவணி வந்தது ஆவையுன் முகத்தை பார்த்தார். அந்த பாட்டு பாட்டொன்று கேட்டேன். என்ன பாட்டு கிடப்பா? அந்த
2: பாட்டு அப்பத்திய பாட்டு ஒரு மறக்க முடியாத ஒரு ஆசையாகவே கிடக்கும்.
1: என்ன காரணம் என்று கேட்டா தமிழ் உச்சரிப்பு. அதாவது இசை மேவாபனிக்கும் பாட்டு தெளிவாக கேட்கும். அப்ப பாட்டு உங்களுக்கு விளங்கும். இப்ப பாட்டு நாலு தேரம் கேட்டா அப்புறம் எழுதலாம். அந்த பாட்டு பாட போனா ஒரு ஓயாரியும் விளங்குது இல்ல. அப்ப அது அப்ப எல்லாமே உயிரோட்டமாக இருந்தது பாட்டு. உயிர் இருந்தது பாட்டிலும் உயிர் இருந்தது. இப்ப பாட்ட கேப்பம்.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி அம்மா. யோகேஸ்வரி அம்மா அவர்கள் வந்தார், வந்து பாட்டு கேட்கிறார்.
3: பாட்டு கேட்டு
1: யமுனா ராணி பாடிய பாடல்.

0: அருமையான அந்த பாடல் எங்களுடைய அம்மா அவர்கள் கேட்டிருந்தார்கள். யோசரி அம்மா, அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: அன்பான இனிய மாலை வணக்கம் இந்திரன், பொங்கிலிருந்து வீட்டில் நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: என்ன பாடல் வேணும்? நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்கணும், என்ன பாடல் வேணும்?
1: எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திலிருந்து காளிதாச மகாகாவியம் என்ற ஒரு பாடல், சீர்காழி பாடின பாடல்.
0: என்ன பாட்டு?
1: காளிதாச மகாகாவியம் கன்னி சகுந்தலை என்ன ஓவியம் என்று தொடங்கும். நீங்கள் எங்கிருந்தோ வந்தால் பாடல்கள் நடத்தீர்கள் என்றால்
0: காளிதாச
1: மகாகாவியம், காளிதாச மகாகாவியம் கன்னி சகுந்தலை என்னும் ஓவியம், சீர்காழி ஓவியத்தராயன் பாடின பாடல்.
0: மகாகவி காளிதாசில் அந்த பாட்டு
1: இல்ல இல்ல, எங்கிருந்தோ வந்தால் திரைப்படத்திலிருந்து காளிதாச மகாகாவியம் என்று தொடங்கும். இல்லைன்னா நீங்கள் எங்கிருந்தோ வந்தால் திரைப்பட பாடல் என்று அடையுங்கோ, அதுல வேற காளிதாச மகாகாவியம் என்று எழுதாகும். நிக்கிற மாதிரி
0: சரி பாடல் தருகிறேனே. நன்றி சௌரம்.
1: நன்றி நன்றி நன்றி.
2: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், மாலை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: இதோ விபி அவர்கள் கேட்ட பாடல்.

0: தினவேதன் குழையாய் கொண்ட துர்வாச முனிவன் தன் தவமுடித்து கொடிக்கன்று நின்றிருக்கும் சோலை வந்தான் குரல் தந்தான் யாரெங்கே அங்கே யாரெங்கே யாரெங்கே யாரெங்கே எந்த எண்ணம் உனை கண்டதோ அதனை இன்று தீர்த்து விடுகின்றேன் அந்த மன்னவன் உள்ளம் என்பதனை இன்று மாற்றி விடுகின்றேன் எந்த நாளும் அவன் சொந்தமாவதில்லை தீர்த்தம் அள்ளியிடுகின்றேன் எந்த ஞாபகமும் அறிந்து
1: சரி, அந்த பாடலை கேட்டிருந்தார் பிபி அவர்கள், அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து வந்திருப்பவர் யார்? வணக்கம். சரி, இதோடு அடுத்த நிகழ்வுக்கு நாங்கள் செல்லப் போகின்றோம். ஏற்கனவே சொன்னது போலதான் இப்பொழுது நேரம் 7:30. அன்பானவர்களே, ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளோடு என்றால், இதொரு எங்களுடைய மண்ணிலே நடக்கின்ற சில சீர்கேடுகள் அல்லது சிறப்புகள் ஏதோ ஒன்று உங்களுடைய மனதிலே பட்டது. ஆனால் உரையாடுகின்ற பொழுது யாரையும் நோகாமல், இன்று தாயகத்தில் ஊர் திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள், அது இங்கே வெளிநாடுகளிலும் நடக்கிறது, அதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அங்கு நடக்கிறதால் என்னென்னா, நாங்கள் எல்லாரும் சொல்ல, நான் ஊரில் இருந்தபடியா, ஊரில் அப்படி இருந்த, நாங்கள் ஊரைத்தான் எல்லாத்துக்கும் சொல்கிறது. ஆனால் ஊரே இப்போ கெட்டுப்போச்சு. காரணம் வந்து பணம், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. மற்றது விலாசம். 7-ஆம் திருவிழாக்காரர் இப்படி செய்தால் 8-ஆம் திருவிழாக்காரர் நாங்கள் விடக்கூடாது, இதெல்லாம் சரி வராது என்று சொல்லி அவே ஒரு பக்கத்தால் அப்படியே போகுது. அப்போ என்ன செய்கிறது? இதே கதைச்சு பே ஒரு பயம் இருக்க வேணும். வருகின்றேன். ஒரு பயம் இருக்க வேணும். குடும்பம் என்று கேட்டால், இப்போ எனக்கு குடும்பத்தில் பயம் இருக்கணும், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கும் பயம் இருக்கணும் என்று கேட்டால், நான் என்ற வேண்டத்துக்கு இப்போ போய் இரவு ஜாமத்திலெல்லாம் போயிடலாம், சொல்லி போட்டு இப்போ வேலை முடிஞ்சோடனே நேரம் வீட்டை போகணும். அது சிநேதம் இருக்கலாம், சிநேதம் இருக்காமலாம் அது வேறு. சிநேதம் எல்லாம் அது கணக்காக இருந்து கொள்ளணும். முதல்ல குடும்ப பொறுப்பு, அடுத்து சமுதாய பொறுப்பு, ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. சில பேர் இருக்கிறேன், தாங்களும் தங்களை இருக்கிறேன்டே தெரியாது, வீட்டில் இருக்கிறேன் தெரியாது, வெளியில் இருக்கிறதும் தெரியாது, போகிறதும் வரும் ஒரு 4 பேருக்கு தெரியாமலே வாழ்ந்துட்டு செத்து போகிறதுகளும் இருக்காது வேறு. ஆனால் இன்றைய சமுதாயத்திலே அன்புக்குரியவர்களே தெரியும், விலாசம்தான் அதிகமாக நிற்குது. அந்த பந்தா காட்டுறன்றது இங்கே நின்று போய் அரக்காச்சட்டியோட சுவாமியை தூக்குறதும், அது ஆலயம்ன்றது அங்கே ஆன்மாக்கள் ஒடுங்கும் இடம். இதிலே கூடுதலாக நான் மிக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகம் அல்லது ஆலயத்தினுடைய தர்மகர்த்தாக்கள், ஆலயத்தை நிர்வகிக்கிறவர்கள், இவர்கள் ஒரு கட்டுப்பாடு வைக்கும். இப்படியானவை வரக்கூடாது இங்கே கோயிலுக்கு, இங்கே தேவையில்லை. ஏன் கோயிலில் வருமானம் முக்கச்சக்கமாக வருதுதான், இந்த கோயிலில் வருமானம் இல்லை, யாராவது சொல்லட்டும் பாப்போம். அப்போ அந்த வருமானத்துக்கு கோயில் அல்ல, பண்பாடுகள், எதிர்கால சந்ததிகளை சீர்குலைக்காமல் கொண்டு போக வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது. முதல்ல தலைவிரி கோலமாக கோயிலுக்கு வர்றதே கோயிலுக்கு உள்ளே விட கலைச்சி போகணும், ஓடு விட்டேன். அடுத்தது உடுக்குன்ற உடுபுடவைகள், கண்ணியமான சில கோயிலுக்கு போகிற மாதிரி, டிஸ்கோக்கு போகிற மாதிரி கோயிலுக்கு போயிடலாம். அது யார் என்ன காய்ச்சாலும் அதுக்கு எந்த மேடலும் பாதாடுறதுக்கு நான் தயார். அது என்னென்றால், ஆலயங்களிலே வந்து சில பண்புகள், பழக்க வழக்கங்கள் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். நித்தியானந்தாவிலே இருந்து வந்த அத்தனை பேருமே கள்ளச்சாமிகள். காரணம், அவங்க நல்ல நோக்கத்தோடு வந்தது, அவங்கள பழுதாக்கினது இந்த பொம்பளைகள், அந்த கோயிலில் தொண்டு செய்கிறார்கள் இருக்குன்னு சவுக்கு மட்டையால். காரணம் என்னவென்று கேட்டால், அவர்கள் நீங்கள் பஞ்சையன் நெருப்பை வச்ச மாதிரி கிட்ட நெருங்கக்கூடாது. உங்களுக்கு கோயிலை கும்பிட்டா கும்பிட்டுட்டு பறந்து வீட்டை போயிடணும், வீட்டு தான் உங்களுக்கு கடவுள், உள்ளத்திலேயே சரியான கோயிலை காணலாம். அதில் கவனமாக இருப்பேன், இந்த பேத்தனமான பக்தியெல்லாம் என்னடா கிடையாது. சரி, இன்றைய தாயகத்தில் நீங்கள் பார்த்தீங்கண்டா அன்பானவர்களே, இவ்வளவோ பாதிப்புகள், நாங்கள் இப்படித்தான் வாழ்ந்தோமா? 25 கூட்டம் மூட்டம் மேளம் பிடிச்சி கிடக்கும். அது இங்கே நாதசுரகாரராக இருந்தாலும், பெரிய கலைஞர்களாக இருந்தாலும், என்ன குறைஞ்சா அதை பற்றி கவலையே இல்லை. எனக்கு ஜினேதம் கூடி போச்சு. எல்லாம் கதையாக விட்டாலுமே நான் பிரச்சனை. ஆனால் 15 மூலம் 15 நாதஸ்வரம் இருந்தால் என்னென்று கேட்குறேன். ஒண்டடி மண்டடியாக குளார்னா இப்படி இருக்கும், அதை கேட்கலாம். இசி என்றது மற்றவனுடைய இதயங்களை நாடிகளை அவங்களோட உள்ளங்களை போட்டு குளிர பண்ணுறது. சில பாட்டு தனிமையில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உள்ள முருகும், ஆனந்தமாக இருக்கும், எங்களை அப்படியே பக்திக்கு கொண்டும். இது சடார் புடாண்டு அடித்து அதுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மேக்க வச்சு கூறுவலுக்குள்ள இப்போ பாருங்கள் கொண்டாட்டங்களை செனவெல்லாம் வெளியிலாம் நிற்குது, வெறுத்து போச்சு. பாட்டு கச்சேரியாக இருந்தாலும் சரி என்னண்டானும் வெறுத்து போச்சு. காரணம் அந்த மண்டபங்களுக்குள்ளே இருக்க முடியாத அளவுக்கு சத்தம். ஏண்டா போனமுன்ற அளவுக்குல இது விசும்பு வேட்டையாக போச்சு. இதெல்லாம் கேட்க பிறைய ஆக்கள் இல்லை. காரணம் ஒரு கட்டுப்பாடு இருந்தது, ஒரு பயபக்தி இருந்தது, எல்லாமே அந்த கட்டு குலைஞ்ச உடனே எல்லாமே போயிடுது. அதேப்பன் கேளாட்டி புள்ளிகள் இப்படி தரதலையாக போகிற மாதிரி, அல்லது தங்கட தங்கட பாட்டுக்கு போகிற மாதிரி சில சில கட்டுப்பாடுகள் இல்லையென்று கேட்டால் ரொம்ப கஷ்டம். யாரும் குரணைக்காதீர்கள். ஒவ்வொருவருக்கும் சில சமுதாய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்போடு தான் நாங்கள் போகணும். நம்ம குழந்தை பிள்ளைத்தனமாக வாழ்ந்தமாக செத்தமான் இருந்தாலும் ஒரு பிரயோசனம் இல்லை. அது அதை விட பிறக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு அங்கே யாரும் கேட்டால் தெரியும், ஒரு பெரிய கோயிலுன்னு கேட்டால் அப்படியே அப்புறம் 4 மணிக்கு பாட்டு போட துவங்கிவிடணும். பாட்டு போட்டால் இரவு 12 மணிக்கு மட்டும் பாட்டு தான், பக்தி பாட்டு போடு போடன்ட்டு போட்டு கோனில் போட்டு போட்டால் அக்கம் பக்கத்தில் உள்ளவ காது கண்ணம் பிடிச்சு போகமுண்டு. ரெண்டாவது பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள், எங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு சொத்து இந்த எதிர்கால சந்ததிகள் நல்ல கல்விமான்களாக வர வேண்டும். அது படிக்கிறதுக்கு இந்த இடைஞ்சலான விஷயங்கள், இந்த சினிமா, இந்த ஃபேஸ்புக்குகள், இந்த தளங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள். அதுகளுக்குள்ளே நாங்கள் போய் விழுந்தமண்டு கேட்டால் எங்களுடைய சிந்தனைகள் வேறு விதமாக போச்சுன்றால் படிக்கலாம். அப்போ படிக்கிற பிள்ளைகளுண்டாக்க எத்தனையோ பேர் அந்த பிள்ளைகள் இந்தளவு போராட்ட அழிவுகள் இதுகளுக்குள்ளேயும் எங்களோட பிள்ளைகள் எல்லாம் படித்து எவ்வளோ தூரம் பெறுதுன்று கேட்டால் உண்மையில பாராட்டவும் பாராட்டவணும். அதுகளுடைய வறுமை கோட்டுக்க இருந்து கொண்டும் சில பிள்ளைகள் நல்ல புள்ளிகளை பெற்று அவர்கள் இருக்கின்ற நிலைப்பாடுகளை பார்க்கணும். அடுத்து இந்த ஆலயங்களிலே நாங்கள் அன்றைய காலகட்டத்திலே பரதநாட்டியங்கள், அது என்னென்று கேட்டால் அந்த சமயம் சார்ந்த பாடல்களுக்கு ஆடுவது, சமயம் சார்ந்த சொற்பொழிவுகள், பில்லு பாட்டுக்கள். சில குருக்கள் ஐயா அவர்கள் வந்து சொல்லுவார்கள் ஒவ்வொரு பூசையிலும் இன்னென்ன மாதிரி நான் என்னத்துக்காக இந்த பூசை செய்யப்படுகிறது, அந்த இதுகள் எல்லாம் எல்லாம் சொல்லி எங்களை ஒரு பக்திமயமாக வச்சிருப்பார். எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் கோயிலுக்கு போங்கோ, நல்லா கும்பிடுங்க, ஆனால் எட்ட நில்லுங்க. ஒரு பூ விழுந்தா கூட ஐயோ கடவுளே நானும் போகாத கோயில் இல்லையாப்பா, ஒரு பூ விழுந்தா காணும், இந்த கிளடு கட்டையெல்லாம் ஓடி போய் அந்த பூவை எடுத்து அதில் என்ன கோதாரி கிடக்கு, என்ன கிடக்கு அதில், எட்ட நின்று கும்பிட்டுட்டு போங்க. ஒருத்தருக்கு கரைச்சல் கொடுக்கப்பணும், திருநூறு கொடுத்தா அடிபடுறது, விளக்கு காட்டுனா அதை தொட்டு கும்பிட்ற அழுக ஐச்சோ தாங்க முடியலை. தேவாரம் பாடுறது கூப்பிட்டால் ஒன்று நான் துவங்கிறது கூட மற்ற துவங்கிவிடும், மற்ற பேர் நாங்கள் திவாரம் பாடுறது சண்டை. இது ஏன், இது யார் கட்டுப்படுத்துறது, என்ன காணுங்க. நீங்கள் கோயிலுக்கு போய் என்னத்துக்கு போவான், என்ன பிரயோசனம், அடிபட்டு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயினுண்டு ஒரு பிரயோசனம் இல்லை. நான் எந்த கோயிலும் சத்தியம் பண்ண மற்ற கனக்க கடவுளுக்கு மென்மையான இசை பிடிக்கும். ஆராய்ச்சியாளர்கள் சொல்வார்கள், ஒரு ஒரு ஒரு ஒரு மரத்துக்கு கீழே நின்று ஒரு மெல்லிய இசை பாடுகின்ற பொழுது அந்த மரம் வளருமா. ஆடு மாடு கோழி எல்லாம் ஒரு நல்ல மெல்லிய பாட்டு போடக்க அந்த அது நின்றுருக்கா காதை கொடுத்து கேட்கும். பக்கத்தில் பிளத்து போட்டோன்னா அது கத்தி கொண்டு ஓடும். அப்போ இசைக்கு ஒரு இசைகிற தன்மை இருக்குது. எதையும் அப்படித்தான் அது கோயிலுக்குள்ளேருந்தாலும் சரி கணக்கான சபை. சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ எங்களோட கார் எங்களோட பொடியில் அந்த காருக்க போடுற மாதிரி தான், காருக்க இருக்கிற வைக்குத்தான் நாங்கள் பாட்டு கேட்குறது. அது வெளியில் உள்ளவங்க கேட்கணுண்டாக்கா பொக்ஸை கூட்டி விட்டு வா கொண்ட எங்கே கொண்ட பிரட்டி போட்டு நிற்கிறது. சரி, இந்த தாயகத்தில் நடக்கின்ற இந்த நிகழ்வுகள் பற்றி உங்களுடைய தகவல்களை தாருங்கள், பார்க்கலாம். அதுவரை காத்திருக்கிறேன், நேரம்

0: சரி, அந்த நிகழ்வை கருத்துக்களோடு வந்திருக்கின்ற முதலாவது அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம். எங்களுடைய ராணி சம்பந்தர். சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க.
1: நலமா இருக்கிறீங்களா?
0: நான் எப்பவும் நலமாகவே இருப்பேன்.
1: அப்படியே எப்பவும் இருக்கணும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு
0: சொல்லுங்கம்மா.
1: கொண்டாட்டம் வந்து எப்பவுமே ஒரு திண்டாட்டம். அது அங்க நடந்தேன்னு இங்க நடந்தேன்னு முதல்ல இங்க கொஞ்சத்தை எடுத்து போட்டு அங்க போவோமே. இப்ப இங்க வந்து கொண்டாட்டம் என்று சொல்லி சொன்னா அது வந்து ஒரு ஆள் செய்யறதை விட தாங்கள் வடிவா அவைய விட சிறப்பா செய்யணும். இப்ப ஒரு பொறாமதான் அதுல என்ன, அவைய விட தாங்கள் மேல செய்ய வேணும், தங்களை நாலு பேர் கதைக்க வேணும்ன்றிட்டு நிறைய காசை கொட்டி அதுக்குள்ள அந்த ஆடம்பரத்தை காட்டணும்ன்றதுக்காக. என்ன அதுக்காக புது கார் வாங்குறது, சில வேளையில அந்த நீட்டுக்கார் அமெரிக்கன் கார்களை கூட பொம்பளை மாப்பிள்ளைக்கு பிடிக்கிறது, அப்படி அந்த இது. பிறகு அந்த ஆட்களுக்கு வந்து நிறைய பேருக்கு சொல்லுறது, இன்வைட் பண்றது, அதோட நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்றது. என்ன சொல்லி சொன்னா அங்க வர்ற சாப்பாடு வந்து இப்ப ரெண்டு மூணு பேருக்கு காணும், ஒரு பார்சல் எடுத்தால் என்ன, அது வந்து அப்படி எடுக்கிறீங்க. அதை வந்து ஆட்கணக்கு எடுத்து ஆட்கள் கணக்குக்கு எடுத்தா நிறைய மிஞ்சி போய் அதை பிற கட்டி கொண்டு போங்கன்னு சொல்றது அல்லது எறிகிறது. ஏன்னா அது விடிய வெள்ளனை சமைக்கிறது, அப்ப சிலதுகள் பழுதா போயிடும். இனி அதோட அப்புறம் ஐஸ்கிரீம் இருக்கும், அந்த இங்க பேந்து கணக்க மிச்ச சாப்பாடுகளும் இருக்கும், அடுத்தது வடை இருக்கும், ரோல்ஸ் இருக்கும், அதுகளும் இருக்கும். அப்ப அதுகளால அதெல்லாம் மிஞ்சி போயிடும். இனி அடுத்தடுத்து டக் டக்கண்டு விதைக்குள்ள நிறைய சாப்பாடும் சாப்பிட இல்லாம இருக்கும். அப்ப அளவுக்கு மிஞ்சி சாப்பிடுறது. அதோட சில பேர் என்ன செய்யறது, குடி வகைகளையும் அங்க வந்து எடுக்கிறது, என்ன வெளியாளர் ரகசியமா ஏதோ ஒரு இடத்துல போய் குடிச்சிட்டு வந்துவிடும். அப்ப அதுகளாலும் தேவை. எத்தனை இடங்கள்ல இங்க ஒரு சாமத்தி சடங்கு நடந்தது, அங்க பழைய ஏதோ ஒரு சண்டையை வச்சு பெரிய சண்டை வந்துட்டது, என்ன சண்டை வந்து இந்த போலீஸ் வந்து அப்படி எல்லாம் நடக்கும். என்ன சில வேலையில இங்கே அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறாங்களும் இருக்கணும். மற்றது வந்து என்ன சொல்லி சொன்னா, இப்ப இது இந்த செலவுக்காக பெற்றோர் என்ன செய்யணும், ஒன்று ஒரு வேலைக்கு போறாக்கள் இரண்டு வேலைக்கு போவினம், என்ன அதை உழைச்சு அந்த காசை கட்டு மட்டும் பிள்ளைகளும் அதுல பாடுபடுங்கள், பெற்றோரும் பாடு பெற்றோரும் அரைவாசி காசு கொடுப்பினம் தானே, அல்லது பெற்றோரும் பொறுப்பினம் பிள்ளைகளும் எடுத்துடுவினம், ஏதோ வேலை செய்த எப்படி இருந்தாலும் எடுத்துடுவினம். அது இங்க நடக்கிறதுக்கு கூத்து. அங்க வந்து இங்க விட இப்ப அங்க படுமோசமே இருக்குது, சத்தியான மோசம். என்னன்னு சொல்லிச்சுன்னா இங்கத்தியான் புள்ளிகளை ஒரு அளவில ஜோசிச்சாவது நடக்குது, அங்கத்தியான் புள்ளிகளுக்கு ஒட்டு ஜோசனையும் இல்லை. அதோட எப்படா இந்த இந்த தமிழ் சமுதாயம் தமிழ் கலாச்சாரம் சீரழியும் அழியும் என்று சொல்லி அங்க அழிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துச்சுனா, முந்தி வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த அளவுல இந்தியன் ஆக்கள் வந்து குறைவு வாரது, சிங்கள ஆக்கள் வாரது குறைவு. அப்ப இப்ப ரெண்டு மூன்று அதுக்குள்ள நிக்குது, என்ன மூன்றுக்குள்ள போத மருந்த கொடுக்குது, எல்லாத்தையும் கொடுத்தோன்னு அதுகள் கோயில்ல அந்த காட்டுதுகள், என்ன கோயில் என்ன செய்துகள், ஒரு தேங்காய் அடிச்சா இன்னும் ஒரு ஆள் பத்து தேங்காய் மற்றால் இருபது தேங்காய் அடிக்குது, தேங்காய அடிச்சு அது தேங்காய் ஒரு பக்கத்தால காசு செலவழிக்குது. மற்றது அங்க வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, இங்க இருக்கிறவைக்கு விட தாங்கள் பெருசா காட்டணும் சொல்லி அது பெரிய நடப்பெல்லாம் காட்டுறது. தேவையில்லாமல் அதை சோடிச்சு இதை சோடிச்சு அது செய்து இது செய்து இட்டவுல அந்த சிங்கள ஆக்களை கொண்டு வந்து டான்ஸ் ஆட வைக்கிறது, நிறைய மேளங்களை பிடிக்கிறது, நிறைய கச்சேரிகளை கொண்டு வர்றது, எல்லாம் சிங்கள எந்த காலத்துல வந்தது இந்த சிங்கள டான்ஸ் எல்லாம் பாருங்க. இப்ப ஒன்று நடக்குது அங்க பார்த்தா அரவுரையில வச்சு ஆடுதல் நல்லூர்ல, இவ்வளவுக்கு இதா போயிட்டு என்ன கட்டவுளே அந்த உண்மையில. இப்ப வந்து என்ன பொறுத்தளவுல பார்த்தா இப்ப ஐயர்மேர் எல்லாரும் ஏனோ என்னன்னு தெரியல, முந்தியெல்லாம் ஷர்ட் போடாமத்தான் உள்ளுக்க விட மாட்டினம் என்ன, ஆனா வெளியில இப்படி டான்ஸ் ஆட கொள்ள இல்லாம என்னண்டு விட்டுட்டு இருக்கணும். அது வந்து ஒரு கூத்தா போயிட்டு தானே, இப்ப சரியான ஒரு கூத்து. இப்ப எந்த இடத்தை பார்த்தாலும் சிங்கள டான்ஸ் முன்னுக்கு நிக்குது, என்ன இப்ப இந்த கலாச்சாரம் வந்து எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது, அது அவரை சந்தோஷப்படுத்தவோ என்னவோ தெரியல, அரவுறையா அந்த அந்த ஆட்டம்
0: போடுவான். ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை,
1: விரும்புவதில்லை, அதுதான் அவர் சொல்றாரு. என்ன தனக்கு வந்து பக்தி மயம், ஒரு சின்ன நீங்கள் ஒரு சின்ன சாம்பிராணி பூஜையை கொளுத்தினாலும் அதுவே எனக்கு காணும், என்ன நான் அது வேணும் இது வேணும்ன்ட்டு எந்த சமுதாய எந்த சமயத்திலும் கேட்க இல்லை. உங்களால ஏழுமான ஒரு பக்தியை இன்னும் அன்போட நீங்க கும்பிடுங்க, அதை மீறி அதுகள் நடக்குது. மற்றது வந்து நிறைய அந்த இப்ப மேடைகளை போடுறது, மேடைகளை போட்டு இந்திய நாக்களை ஆக்டர்ஸை கூப்பிடுறது அல்லது அந்த பாட்டுக்காரரை கூப்பிடுறது அப்படி போட்டுட்டு அந்த மேடையை சரியா போடுறது.
0: ஒரு விஷயம் நீங்க அதுல சொன்ன அப்புறம் சொல்லணும், நீங்க எப்ப உங்களோட பிள்ளைய விட மற்ற பிள்ளை திறமண்டு நினைக்கிறீர்களோ அண்டைக்கே உங்களுடைய வாழ்க்கை துளைஞ்சு. உங்களோட கலைஞர் உங்களோட கலை உங்களோட கலைஞர்கள் உங்களுடைய எங்கட மண்ணில உள்ள மிகப்பெரிய கலைகளை எல்லாம் நாங்கள் உசத்தாமல் எங்கேயோ உள்ளவனை இங்க கூப்பிட்டு அவனுக்கு ஹோட்டல், அவனுக்கு சாப்பாடு, அவன் கேட்கிற காசு, ஃபேமிலியா கூட விரட்டோண்டு கேட்பான் டிக்கெட் போட்டுக்கொண்டு. இங்க பார்த்தா தண்ணி அடி, இங்க உள்ள கலைஞர்களை கூப்பிட்டா 50-100 கொடுக்கறது, இதுதான் வேற பிரச்சனை. இப்ப இதுகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சீரழிவு
1: தான். மொத்த தமிழ் சமுதாயமும் இப்ப அதுக்குள்ள ஊறி போய் கிடக்குது. அது வந்து போதையில அவையும் தண்ணி அடிக்கிறது, இவையும் இப்ப பொம்பளை பாருங்க இவ்வளவு கோவிலமா போகுது. நகைகளையும் மல்லி போட்டு அதுக்குள்ள போய் இந்த கல்ல நடந்து போட்டான்னு நாங்களே பிளவிட்டு போட்டு கல்ல கொடுத்து தடிய கொடுத்து அடி வாங்குற மாதிரி இப்ப நாங்க போடுறபடியே தானே அவன் நறுக்குறான். அதுக்கேத்த விதமா இவ்வளவு
0: சேர்ந்துருதுன்னு கேட்டாமா போட வேண்டாம் என்று சொல்லி இல்ல பாருங்க. என்னன்னு கேட்டால் அதுக்கான பாதுகாப்பான இடங்கள் இருக்குது. இப்ப இந்த இடத்து நீங்க இருந்து பாருங்க, நாளே இந்த வார ஞாயிற்றுக்கிழமை திருவிழா முடிஞ்சு ஒரு 10 நாளைக்குள்ள உங்கள் எல்லாருக்கும் வானொலியில வந்து சொல்றேன். கிட்டத்தட்ட ஏராளமான நகைகள் களவு போகும். அது நான் சுவரா சொல்வேன். காரணம், இந்த சாப்பாடு கொடுக்குற இடங்களில் நெறிபடுகின்ற பொழுது அதில் அந்த வேனுகளுக்கு அடிப்படையாக அவர்களை நின்று எடுத்துருவாங்க. வேற நாட்டுக்கார் தான் கூட இங்கே நிற்கிறான். விளங்க அப்போ கவனமாக இருக்கும். சொல்லுங்க.
1: இப்ப எங்கட கம் கோயில நடந்தது ஜனாதிபதி வந்தபடியா அதுல நிறைய போலீஸையும் சிஐடியையும் போட்டான். அவன் நிறைய கேமரா, அவள் ஒக்கச்சக்கமான கேமரா எல்லாம் வச்சு இப்போ போலீஸ் இந்த முறை கூட அப்ப கடவுளே இந்த போகையில எங்களுக்கு தெரியக்கூடியதா இன்னும் இந்த முறை போகையில. ஆனா நான் எங்க போனாலும் நாங்கள் தான் அவதானமா இருக்கணும். இப்பதான் இமிட்டேஷன் எல்லாம் வந்துருக்கு. இந்த நேரத்துல நீங்க தனி எங்கேயும் போயிருக்கல கூட இப்ப பயமா இருக்குது. ஏதாவது அட்டையம் கிட்ட நீங்கள் வந்து விசிட் பண்றன்னு சொல்லி சொன்னா அதுக்கு நீங்க போடலாம் எல்லாம் செய்யலாம். இது வந்து நிறைய பேர் சந்திக்கிற இடத்துல போய் அலங்கூலப்பட்டு மிதிபட்டு எத்தனை பேர் இறப்பெல்லாம் வருது. இதுகளை எல்லாம் விட்டு விட்டு விட்டு பணத்தை எப்படி செய்யறது?

0: யார் நாங்கள் மிக எளிமையாக வாழக்கூடியவர்கள் யார் என்று கையை உயர்த்துங்கள் என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு தாயகத்திலே நடக்கின்ற இந்த விழா கோலங்கள் அத்தனையும் பணத்தை வாரி இறைச்சி தேவையற்ற செலவுகளும் தேவையற்ற கேளிக்கைகளும் நடப்பதால் அங்கே கண்ணுக்கும் காதுக்கும் குளிர்மையாக இருக்கலாம் சில பேருக்கும், ஆனால் அது அடுத்த சந்ததிக்கான ஒரு பால் குழியை வெட்டப்படுகிறது என்பது நீங்கள் அறிய வேண்டும். மின் விளக்குகள் அதிகமாக அங்கே சரியான பவர் கூடின மின் விளக்குகள் பூட்டப்பட்டதால் அங்கே பலருக்கு கண் பழுதாகி போய்விட்டதென்றொரு செய்தி. அதைவிட உங்கள் அனைவருக்குமே தெரியும், நாங்கள் காணக்கூடிய அளவு வெடிச்சத்தங்கள் கேட்டுட்டோம். அதாவது எங்கள் இந்த ஜெனரேஷன், நாங்கள் அங்கிருந்து வந்தவர்கள் அனைவருக்குமே தெரியும், நாங்கள் காணக்கூடிய அளவுக்கு வெடிச்சத்தங்கள் கேட்டுட்டோம். இந்திய இராணுவம் இருந்த காலத்தில், அதாவது 58 தொடங்கிய இந்த போராட்ட காலங்களில் முள்ளிவாய்க்கால் வரை தாராளமான வெடிச்சத்தங்களும் நச்சு புகைகளும், இது எங்களுக்கு ஏற்கனவே ஒரு பாதிப்பை கொடுக்கிறது. எதிர்கால பிள்ளைகளுக்கான ஒரு அங்கயினமான பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது உண்மையும் கூட. ஆனால் இப்பொழுது அண்மையில் நடந்த ஒரு திருவிழாவில் வான வேடிக்கைகள் எல்லாம் நடத்தி கிட்டத்தட்ட 200-300 பேருக்கு கண் தேர்வை குழம்பி இருக்கிறது, தெரியாமல் இருக்குன்னு கேள்வி. இது என்னென்று கேட்டால், இடைய அந்த கோயிலில் கடவுள் இருக்கிறன்னு கேட்டால் நான் நம்ப மாட்டேன். எந்த இவர் வந்து காய்ச்சாலும் இப்படியான ஆக கூடின இந்த கேளிக்கைகள் கேவலங்கள் நடக்கின்ற இடத்துல ஆண்டவன் இருக்கவே இருக்க மாட்டார். நான் பார்த்த அளவில் இந்த நல்லூர் சன்னதியை தவிர வேறு எங்கேயுமே என்னை முருகனை காண இயலாது. காரணம், அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. சன்னதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, நல்லூரிலும் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. சில விஷயங்களை நாங்கள் தவற விட்டுட்டு பிறகு அழுது பிரிவினமில்லை. சரி, அடுத்து வந்தவர் என்ன கருத்தோட? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் இந்திரன், நான் லண்டன் பார்த்திபன்.
0: பார்த்திபன், நலமா இருக்கிறீங்களோ?
1: ஆமா, நலமா இருக்கேன். போன வர நாள் வர முடியாம
0: ஒரு பிரச்சனையும் இல்ல, சொல்லுங்க.
1: தொலைபேசியில பிரச்சனை ஏற்பட்டு
0: ஒரு பிரச்சனையும் இல்ல, சொல்லுங்க.
1: என்னன்னு சொன்னா இந்திரன், பாடல் போட மாட்டீங்களா?
0: இல்ல இல்ல, கதை
1: சரியா,
0: பாட்டை தான் நடுகரங்க.
1: சரி சரி, பாட்டை விட்டு போட்டு கலைப்போம். என்னன்னு சொன்னா இந்திரன், இப்பொழுது என்ன இந்த இலங்கையில இந்த மாமாங்க கோயில் இருக்கு தானே, மாமாங்க ஈஸ்வரர்
0: என்ன தெரியாது எங்க இருக்கு?
1: மட்டக்களப்பு.
0: நீங்க போறீங்களா?
1: போயிருக்கேன், போயிருக்கேன். அப்ப அதுல வந்து பல முதலாளிமார், அப்பா உட்பட பல முதலாளிமார் அந்த குளம் ஒன்றையும் ஏற்படுத்தி ஒரு தங்குவதற்கு தங்குவதற்கு மடம் கட்டி கொடுத்தாங்க. அப்ப அப்பாவோட சேர்ந்து மற்ற எல்லாரும் நின்றார்கள். இந்தியாவில இருந்தான் அதை கூப்பிடுவாங்க அந்த முடிந்த நிகழ்வுகளுக்கு. அப்ப அப்பா ஒரே எப்படியான, இல்ல இங்க உள்ளவர்களை தான் கூப்பிட வேண்டாம். அப்ப அப்புக்குட்டி அங்கிளும் ராமதாஸ் அவர் இருவரும் வந்திருந்தார். வயதுமுத்திரம் அங்கிள்னு கூறுவோம், அவர் இருவரும் வந்திருந்து நிகழ்ச்சி நடத்திருந்தார்கள். அப்பொழுது சிறப்பாக இருந்தது. ஆனா சிலர் என்ன செய்யறாங்கன்னு எல்லாத்துக்கும் இந்தியாண்டு கூப்பிடுவார்கள் என்ன. அதே நேரம் இந்திரன், இப்பொழுது அந்த நீங்க சொன்னீங்க அந்த பவர் கூடினது, இந்த வெடி வெடி ஒரு முறை அந்த வெடி வெடிச்சு பல காயப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தது, இந்த செய்திகள் வந்திருந்தது. அந்த நெருப்பு குச்சியை கொளுத்தி போட்டு நூக்காமல் போட்டு நேரம் வெடி வெடித்து பலர் காயப்பட்டிருந்ததாகவும் ஒரு செய்தி வந்திருந்தது என்ன. அதே நேரம் இந்திரன், இந்த சிலருக்கு அந்த லவ் அந்த நாட்கள் லவ் ஸ்பீக்கர் வைத்திருக்கிறவர்களுக்கு போட்டி வருவது, தான் விலையை குறைச்சி அவர் சந்தை கடை மாதிரி நான் ஒரு விலைக்கு தரணும்னா இன்னும் சொல்லிட்டு நான் அதை குறைச்சி தரணும், அப்படி போட்டிகளும் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் இந்திரன் அந்த எங்கட வீட்டுக்கு லாஸ்ட் வைத்திருந்தார், அவர் தான் போறதுக்கு முதல் நாள் அதை செட் பண்ணார். அதே காதக கூண்டு இந்த பைக்கை செட் பண்ணக்குள்ள ஒரு கீ என்ற சத்தம் இருந்தானே இந்திரன், அது கதை கதை கிழித்து விடும் என்ன, கதை அடைத்து விடும். அப்படியான செய்திகளும் நடைபெறுவதுண்டு. அதே மாதிரி இந்த தெய்வம் ஆடுவார், தெய்வ கோயில் தெய்வம் ஆடி இந்த கட்டு சொல்லுவார், அந்த தெய்வம் வந்து காதுக்குள்ள கட்டு சொல்லுவது. அதே போல் அந்த வீதியால் போகும் தெய்வங்களை கொண்டு போவார்கள் என்ன, தெய்வங்களை கொண்டு போகும்போது அவர் விழுந்து விடுவார், விழுந்தால் அதை அதை நடத்தி கொண்டு செல்றவர் சொல்ல அடிப்பார், அடிச்சு அடிச்சு எழுப்பார். ஒரு முறை என்ன, எழும்பவே இல்லையா, அப்ப அந்த தெய்வம் படுத்த தெய்வம் எழும்பவில்லை, விழுந்து படுத்துட்டுதான். அப்ப எல்லாரும் அடிச்சு அடிச்சு கண்ணனியை அடிச்ச அப்புறம் ஒரு

0: கோயிலே செல்வா வேட்டி மட்டும் கட்டுவார்கள் ஆண்கள், மேலுக்கு ஷர்ட் போட மாட்டார்கள் என்ன, அப்படியெல்லாம் ஒரு ஆட கட்டுப்பாடு இருந்தது. இப்பொழுது எல்லாமே துளைந்து விட்டது என்ன, பெண்கள் செய்யல கட்டணும் அப்படி அந்த ஒரு இப்ப எல்லாம் தலைவரை வீழ்ச்சி விட்டு பேய்கள் மாதிரி எல்லாம் அந்த சீர்கேடு இதா போய்விட்டது, கெட்டே போய்விட்டது. அதோடு இப்பொழுதெல்லாம் எங்க போறாருன்னு தெரியாது, அந்த அளவுக்கு உடுத்து கொண்டு போவாரு, அதே அந்த நகையெல்லாம் போட்டு கொண்டு போய் அங்க நெறிப்பட்டு ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு ஆப்பிரிக்க ஆண் தாலி போட்டு கொண்டு போறாங்க, இங்கே களை எடுத்துருக்க தாலியா படுத்திருக்கிற அவரு தாலி ஆ சொல்றேன்னு தெரியாமலே அது போட்டு கொண்டு போற அப்படியான சீர்கேடுகள் எல்லாம் நடைபெறுகிறேன் என்ற கூறிக்கொண்டு நன்றி வாழ்த்துக்க பாராட்டுக்க தொடர்ந்து கொள்ளும். இந்த காலமே கொஞ்சம் மழை துறலா இருந்து இப்பொழுது முக்கியமாக இருக்கின்ற கூறிக்கொண்டு
1: நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம்.
1: கருவல் தாலி கொடி போட்டதை கூட அது சொல்றாத்த அவற்றை கொடுத்ததை பற்றி பிரச்சனை இல்லை. சரி, அவரும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். அன்பானவர்களே, நமக்கண்டு சில பொறுப்புகள் இருக்கு, எழுந்த மானத்துக்கு நாங்கள் போயலாம், அப்படி போய் ஒரு பிரயோசனம் இல்லை. அது சில கட்டுப்பாடுகள் நாங்கள் வைக்க வேணும். மனுஷன் மனுஷனுக்கு அடிமை இல்லை, இதில் முதல்ல கவனமாக இருங்கோ. அது எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி, அது நாம் அடிமை இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கோம். அது யாராக இருந்தாலும் சில பேர் சொல்லினா நாங்கள் அவர் இன்னும் யாருக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை, இந்த உலகத்திலே எல்லோரும் சமன். ஆனால் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், நீ நான் என்று கதைக்காமல் அந்த பண்பு அந்த அதைத்தான் சொல்லலாமே தவிர பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவர்களுக்கு ஒன்று இந்த ஐயா பையா இல்லை அதுகளெல்லாம் தேவையற்ற விஷயம். நாம் மரியாதை சுகமாக இருக்கிறீங்களா, ஆமாம் மரியாதை, அந்த மரியாதை இருக்கணும். நாம் எவ்வளவு தூரம் அப்படி கொடுக்குறோமோ அவர்களங்களை நசுக்குவார்கள், அவர்களங்களை ஒரு குறைவாக பார்ப்பார்கள். இதுதான் நடக்குது, இதுக்கு விட்டுறாதீங்கோ. இது கடைசி, அதாவது கடைசி கைத்தை பிடிச்சிருக்கிறோம். இதுக்கு பிறகு வர இந்த சீர்கேடுகள் எல்லாம் இங்கே உள்ள ஆலயங்களிலும் சில சட்டங்கள் வைக்க வேணும் என்னென்று கேட்டால், இப்படி இப்படி உடுபடவைகள் கோயிலுக்கு விரைக தலை விரித்து கொண்டு வரக்கூடாது, முதுகுகள் தோண்டி விட்ட சட்டையோட இங்கே வரக்கூடாதுன்ட்டு கலைஞ்சி விட்ருவோம். நீங்கள் கடவுளை தான் கும்பிடுவார்கள், போங்க வீட்டேன் அங்கே போய் கிடவுங்க, இங்கே தேவையில்லை கேண்டா நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிடுங்க. இந்த பண்பு என்னடா ஒரு இந்த எதிர்கால சந்ததியை நாங்கள் எப்படினா, இது ஒரு தடி ஓட்டம் அப்பா. எங்களுடைய அப்பா வாழ்ந்த வாழ்க்கை தான் எனக்கு பாடம், நான் வாழ்ந்த வாழ்கிற வாழ்க்கை தான் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு பாடம். ஒரு தடி ஓட்டம், தடி எடுத்துக்கொண்டு ஓடுறோம், இந்த மண்ணும் இந்த வளங்களும் அடுத்த சந்ததியிடம் சரியாக ஒப்படைத்து விட்டு போகணும். பழக்க வழக்கங்களை சும்மா எழுந்து மாணத்துக்கிட்டு போயிடா, அப்படி போகிறதுன்னு கேட்டால் அது பிரயோசனம் இல்லாத வாழ்க்கை, அது கவனிக்க வேணும். சரி, அடுத்து வந்திருப்பவர் என்ன சொல்கிறார் பாப்போம். வணக்கம். அம்மா வணக்கம். பத்மநாணி அம்மா, சுகமா இருக்கிறீங்களே? நீங்கள் வெள்ளிக்கிழமையில வந்தார், அது ஒரு குறை தேவாரம் கேட்பேன், மற்றும்படி குரலை கேட்கவே இல்லாத. சுகமா இருக்கிறீங்களோ? மழை தண்ணியால என்ன
2: மாதிரி
1: இருக்கிறோம். சரி அம்மா சொல்லுங்க, என்னண்டா இன்றைக்கு நியூஸ்களை பார்க்கும் பொழுது அங்கே உள்ள விஷயங்களை பார்க்கும் பொழுது
2: வச்சாலும் அதுக்கு தேரே காண இல்ல, அந்த அளவு நீளத்துல என்ன சிங்கள வச்ச டான்ஸும் கேரளாக்காரத்தை கண்டி மூலமோ ஏதோ கொண்டதும், அதுக்கு பின்னால ஒவ்வொரு கலர் கலரா சட்டையால் போட்டு மயிலாட்டம் ஒயிலாட்டம் அந்த ஆட்டம் இந்த ஆட்டம் சொல்லி
1: நாட்டத்து அறுபது திருவிழா என்னம்மா எல்லாரும் சேர்ந்து செய்யறதோ
2: என்னன்னு தெரிய இல்ல. நேற்றுதான் இந்த கேவல நடந்திருக்கு, நல்லூர்ல என்றா சொல்லிட்டு போனா அது நல்லூர்ல அப்படி
1: இல்ல இல்ல நல்லூர்ல இல்ல
2: நல்லூர்ல
1: ஆறு ஏழு மணியோட அங்க கோயில் தான் இங்க ஜாமன் ஜாமா கோயில் யார் கேக்குறது இங்க கோயில்ல கோயில்காரன் ஒரு முதலாளி, சுவாமி தூக்குறவன் ஒரு முதலாளி, ஐயர் ஒரு முதலாளி, அங்க நிக்கிறவன் ஒரு முதலாளி, 15-20 முதலாளி.
2: அப்படியா? உடுப்பு தொடங்கி தலைவரிக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு போட்டு ராமநாதபுரத்துல நடந்திருக்கு. இந்த யூடியூப்ல பார்த்தா என்ன தேர் திருவிழா கண்டு நடக்குது. இந்த அம்மா இவ்வளவு கோடி எத்தனை கோடிய கொட்டி
1: இந்த வானொலியில எத்தனை முறை இந்த உதவுவமா நிகழ்ச்சியில இந்த கிளிநொச்சியில கண் பார்வையில் தெரியாம எத்தனையோ உறவுகள் இருக்கு. உண்மையான தர்மம்ன்றது அதுதான். நம்ம நாங்க கோயிலுக்காக சில கொஞ்சம் செய்யத்தான் வேணும். அளவுக்கு அதிகமாக இல்லாம ஆண்டவன வடிவாக அலங்கரித்து
2: பொம்பளை பிள்ளைகள் மாலை தொகை கொழுவி போட்டு சும்மா கையை ஆட்டி அடிக்கிட்டு போகுது. ஏனென்றா அதே அடிக்கணும்னு பின்னாலும் அதே இந்த ஆம்பளை பேண்ட் வாத்தியார ஐயோ கடவுள் எத்தனை என்ன இசை இருக்குதோ அத்தனை இதையும் கண்டு
1: வச்சுட்டேன்.
2: தேர கண்ணாலும் நான் அவ்வளவு தூரத்துக்கு எத்தனையோ கிலோமீட்டருக்கு இந்த ஆட்டங்கள் தான்.
1: தேர் இழுக்கிறதுக்கு ஜனம் உண்டா? காலுக்கு கையை கமிதி பட்டு அது ஒரு பக்கம். எப்படி வரப்போகுது என்னவோ ஆண்டவா. என்னை பொறுத்தவரையில் இந்த ரெண்டு கோயில் எங்களுக்கு கண்ணுக்க நிக்குது. இந்த சன்னதியின் நல்லூரும்
2: பாட்டுக்கு கூப்பிட்டதும் அந்த கோயிலுக்கு தான். நல்லூருக்கு ஒருத்தரையும் பாட கூப்பிடல
1: இல்லை. அங்கே நல்லூரில் இந்த சில என்ன அந்த இடத்துக்கு விட இல்லை. நல்ல காலம் அது அவையின்ற கையிக்க இருக்கிறபடியால் நல்லூரான் விரைவுக்குள்ளே அம்மா எங்களை அறியாமலே கை மேலே கூப்பிட்டு அருகிறான்ற சத்தத்தை தவிர பதனைகளும் ஆனந்தமும் இது சந்திக்கு சந்தி அங்கே ஒன்றும் கிட்ட நெருங்கியலாது.
2: கோயிலுக்குள்ளே அடித்ததை தவிர அவங்கள் வழியில சும்மா கோயிலுக்கு சென்று போகிறாங்களா? அவங்களுக்கு காசு இல்லாமல் இருந்தானே
1: என்ன செய்யறது? இங்க இப்பதான் கிளிநொச்சி ராமநாதபுரம் புதுக்காடு ஐயனார் ஆலய தேர் திருவிழா. எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் அம்மன், பிள்ளையார், முருகன், இவ்வளவு சிவன், இவ்வளவு தவிர உங்களுக்கு ஒன்றும் தெரியா. இப்ப ஐயனார் அங்கால அம்மனார் சீரடி பாபா நாளுக்கு நாள் புதிய புதிய வந்து கொண்டே இருக்கு. தெரியும் தெரியும் உலகத்தில் என்ன தேவைச்சு பிழைக்கலாம்.
2: கட்டுப்பாடு
1: இருந்ததம்மா, அது தவற விட்டது. சில சில விஷயங்கள் பயப்பாடு அதுக்கு வேணும். வெடிக்குத்தான் பயம், அதான் உண்டு. சரி, மற்ற அதை விட இந்த பாருங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு காலமே 5 மணிலேருந்து பாட்டை போட்டு கொண்டு இருந்தால் இந்த பிள்ளைகள் சோதனைக்கு என்னென்று படிக்கிறது பெரிய ஒரு கஷ்டமான நிலைப்பாடுகள். அங்கே உள்ள படிக்கிற பிள்ளைகளை எனக்கு எடுத்து காய்ச்சிருக்கணும். என்ன பாப்போம். நன்றி அம்மா.
2: நன்றி
1: அம்மா. உங்களுடைய கருத்துக்கு பத்மநாணி அம்மா தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். உண்மையிலே ஊரெல்லாம் உன் கோயில், மனமெல்லாம் உன் வாசல். அருமையான ஒரு பாட்டு. ஊரெல்லாம் உன் கோயில், மனமெல்லாம் உன் வாசல், நீரில்லா பாட்டை கேட்டுக்காரன்.

0: 8 மணி 2 நிமிடம். கடவுளுக்கே பொறுக்காத சில சேவைகளை நாங்கள் செய்கிறோம். கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம், அதற்கு முதல் இவைகளையெல்லாம் நாங்கள் சீராக்க வேண்டும். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் இந்திரண்ணா.
0: வணக்கம் தேவி அம்மா, சுகமா இருக்கிறீங்களோ?
1: நல்லது,
0: சந்தோஷம். கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ?
1: அது வெளிநாட்டுல இருந்து இத்தாலி டென்மார்க்ல இருந்தா தனியா பேர் போன இந்திரனா அந்த திருவிழாவுக்கு அவங்கண்ட ஏரியா தான் அது. அப்ப அவையில வந்து சரியான பவர் கூடின எங்களோட தெளிப்பல ஹாஸ்பிட்டல்ல ஒரு 400 பேரு கிட்ட, பெரிய ஆஸ்பத்திரியில ஆண்கள் ஒரு 50 பேரு கிட்ட கண்ணே சரியான பாதிச்சுட்டுது. ஒரு சின்ன பிள்ளைக்கு அது தாய் அம்மாவை தூக்கி கொண்டு அழுது கொண்டு ஓடினாவாம். பார்க்க எவ்வளவு கொடுமையா இருக்குது இந்திரண்ணா.
0: வெடியலாலையோ
1: வெடி? ஓ ஓ ஓ, அது வந்து ஒரு அப்படி ஒரு ரசாயனம் கலந்து சொல்லிட்டு
0: என்ன
1: காரணம் வந்தா இப்ப அந்த வயது போன அம்மா கடையெல்லாம் இல்ல. எங்கண்ட நாங்கள் தான் இப்ப என்னோட பழைய உறவுகள் எல்லாம் இப்ப அழிஞ்சு இல்லா போயிட்டினாம், இறந்துட்டினாம். ஆனா அவைகள் பழைய ஆக்கள் இருந்தா எல்லாம் இந்த கோயில் எப்படி நடக்கிறது எல்லாத்தையும்
0: என்ன காசு
1: இருந்து போற காசுதான் அங்க வேலை செய்யுது. அன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன், ஐயனாரோ சரியில்ல, இப்ப பத்மராணி அக்கா சொன்ன கோயிலோ சரியில்ல, இந்தியாவில இருந்து ராஜலட்சுமி செந்தில் சொல்லி அவையெல்லாம் கூட்டி கொண்டு வந்து நடக்குது. அம்மாளா அம்மன் கோயிலும் அம்மன் கோயிலும் நினைக்கிறேனோ இடையில நின்று ஆடிக்கோ அம்மாளாச்சி வந்து சுத்தி கொண்டு வந்து அங்கால நிக்க ஜலம் இடையில நடக்குது, டான்ஸ் எல்லாம் நடக்குது இந்திரனா. பக்தி மயமான முந்தியெல்லாம் பக்தி மயமான பாடல்கள் தான் நாங்கள் சின்ன பிள்ளைகளா இருக்கேன் எல்லாம் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். நாடகங்கள், ஹரிச்சந்திரா நாடகம் மற்றது என்னன்னு சொல்றது நீங்க
0: ஹரிச்சந்திரனா?
1: மற்ற அந்த கோகுலம் கண்ணாயகி அந்த நாடகம் தான் என்னோட காதல கேட்டது.
0: வில்லுப்பாட்டு, வில்லுப்பாட்டுகள், பிரசங்கங்கள் நடக்கும்போது அறிவார்ந்த விஷயங்கள்.
1: அப்ப
0: இது இப்ப எல்லாம் சீர்கட்டு போச்சம்மா.
1: இப்ப நான் ஒரு சின்ன திருவிழாக செய்யறேன் என்று சொன்னா நீங்களும் செய்யறீங்க, நானும் செய்யறேன். உங்களுக்கு எதிராக எந்த திருவிழாவை பற்றி கதைக்க வேணும் என்றுதான் அந்த திருவிழாக்கள் இப்ப நடக்குது. காசுகளை கொட்டி இந்தியாவில உள்ளுக்கு இருக்கிற எவ்வளவு கலைஞர்கள் உள்ளூர்ல இருக்கணும், அவையரை கூப்பிட்டு பிரசங்கங்கள் தேவாரங்கள் சக்தி மயமானதுகளை நடக்கும் போது எங்களுக்கு என்னோட சொல்ற தெய்வத்துக்கு எதிராக நாங்கள் அதோட நல்ல ஒரு சீரணி நாகம்மாள் கோயில கேள்விப்பட்டிருப்பீங்க. சீரணி நாகம்மாள் கோயில அம்மாளாச்சிட்டு அடியில போகைக்கு அங்க நாங்கள் தலை யாரும் விரிச்சிட்டு வரவோ மேலாது, இந்த டவுசரோடையோ அதுகளோடையோ உடுப்போட போகவோ மேலாது, சாரி பாங்கள் வந்து வேட்டி மேல் சைட் கட்டி உள்ளுக்கு போவினா யாரையும் தலைவிரி கோலம் எழுதியே பெரிய போட் போட்டு கிடக்குது. அதோட நாங்க தலைவிரி கோலமா போனால் இந்திரனா கோயிலுக்கு ஒரு முடி தலைமுடி விழுந்தா எங்களுக்கு அது பாவம்.
0: எந்த எந்த கோயிலா இன்றைய பாருங்கோ, அன்றைக்கு இந்த இப்ப இந்த என்ன பூஜை வந்தது, இப்ப வரலட்சுமி பூஜை. உண்மையான வரலட்சுமி பூஜைண்டா என்ன சொல்லுங்க? உன் கணவன் நீ கும்பிடும், கணவன் நல்லா இருக்கும், கணவன் வந்து நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் அந்த விரதம் பிடிச்சு கணவன் வீட்டுல அந்த ஆள் வேலை நிக்குது. இங்க கோயில்
1: வேலை
0: யார் அதுக்கு தொட்டு கும்பிட்டு கச்சிலட்டும் பாப்பா. தொட்டு கும்பிட வேண்டாம் சிவமா இருக்கிறீங்க கேட்டா. எல்லா கோயிலும் எல்லாம் இருக்கணும், ஒவ்வொரு கலர்ல கீழே
1: போட்டு கொண்டு
0: எல்லாம் எல்லாம் நூல்கள் கொண்டு வாழ்க்கையில எங்கட வீட்டில் ஒரு தரம் இந்த நூல் கட்டினது கிடையாது. சாகு மட்டும் நடவாது. இந்த வரலட்சுமியோ கரலை அது அவரை வச்சு நம்பிக்கை, அது
1: இதெல்லாம்மா
0: இல்லை. என்னன்னு கேட்டாமா, எப்பவுமே ஆண்டவனிடத்துல அன்பை வையுங்கள். ஆண்டவன்கிட்ட மட்டும் அன்பை வைங்க, மற்றபடி ஆண்களிடத்துல கொஞ்சம் இட்ட நில்லுங்க. உங்களை பாதுகாக்கவும் உங்களோட சந்ததியை பாதுகாக்கவும் அதுக்கு கிட்டன்னு கதைக்கப்படாது. அது எந்த எந்த எந்த ஆளாக இருந்தேன் கோயிலில் பூசு ஆக்கள் இருந்தால் கிட்ட நீங்கள் உங்களுக்கு அலுவல் இல்லை. கோயிலில் வந்து திருவிழா செய்கிறேன்னு கேட்டால் கணவன் தான் செய்வேன். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், சீரழிந்து போகாமல் பார்க்க வேண்டிய முழு பொறுப்பும் எங்கள்கிட்ட இருக்கு. இங்கே ஒரு தரம் என்ன இந்த நித்யானந்தம் வந்தான், இப்போ வேறு சரவண சுவாமி என்று அதெல்லாம் என்ன ஏழுகிறதுன்னு தெரியுமா? நாங்கள் அதெல்லாம் அது வேணாம். அது என்னென்று கேட்டாமா, இது ஏனென்றால் எங்களோட பிள்ளைகளை கொண்டு போய் அதுக்குள்ளே நாங்கள் இப்போ எங்களோட பிள்ளைகள்லாம் கோயிலுக்கு வரலை நிப்பாடி போட்டு பெய்யா வீட்டில் நின்று கொண்டு வீட்டு வேலைகளை பார்த்துக்கொண்டு கோயிலுன்றது முதல்ல
1: வீட்டுக்கு
0: அது போற சரி
1: சொட்டு ஊர்ல முருகன் கோயில் இருக்குது. அப்ப அந்த முருகன் கோயிலுக்கு ஒரு ஆள் நாங்கள் பூசைக்கு போய் நின்ற நாங்கள் யாரோ ஒரு பிள்ளை உண்டு வாசன திரவியம் அடிச்சு கொண்டு வந்தவர். அப்ப ஐயா வந்து சொன்னார், ஐயா மடப்பள்ளியில இருந்து ஐயா கருவறைக்கு போற போட்டு வந்து திரும்பி அலுவலுக்கு வரைக்க சொன்னார், ஆலயத்துக்கு வரைக்க குளிச்சு நெற்றி நிறைய வீபூதி சுமங்கலிய கொட்டு வச்சு தலையில பூ வச்சுக்கொண்டு வந்தாலே அதே ஒரு ஒரு இது. ஆனா அந்த வாசன திரவியங்கள் எல்லாம் அடிச்சு கொண்டு வர தேவை இல்லை. உண்மைதானே என்ன? குளிச்சு சுத்திரவத்தமா கோயிலுக்கு போய் எங்கட முந்தியெல்லாம் விரதங்கள் அண்டைக்க எங்கட அம்மா அக்காவே எல்லாம் விரதம் இருக்கேக்க, அம்மனுக்கு விரதம் இருக்கேக்க பத்து நாளும் ஒரு சீலியத்தான் கட்டுவார்கள். போட்டு வந்து அந்த சாரிய துவச்சு போட்டு அடுத்த நாள் விரதத்துக்கு கட்டிக்கொண்டு போறது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எண்ணல் வச்ச சட்டைகளும் அது எங்களுக்கே ஒரு அந்தரமா இருக்கும்.
0: அதிகமாக இந்த கலாச்சார சீரழிவு பெண்கள்ல இருந்து தான் தொடங்குது. சீரழிஞ்சு போச்சுதம்மா எங்கட சமுதாயம். நல்லது உங்களோட கருத்துக்கு என்னம்மா, மிக்க நன்றி. நேரம் 8:11. அன்புக்குரியவர்களே, நாம் எங்களுக்கு கண்டு சில பண்பு பழக்க வழக்கங்கள் பெரிய மனிதர்களை மதித்து இறைபக்தியோடு வாழ்ந்து நல்லா கும்பிடுங்கோ நல்லா இதுங்கோ, ஆனால் பக்தியில் முழுக்க போயிடலாது. காரணம் என்றால் பொறுப்பு இருக்குது. பட்டணத்தார் மாதிரி விட்டுட்டு போயிடலாது. வீட்டு குடும்ப பொறுப்பு, குடும்பம் ஒரு கோயில் என்று சொல்வார்கள். சரி, அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம் குணநாயகி அம்மா.
2: எல்லாரும் வந்து வந்து எல்லாம் சொல்லிட்டுதான் கோயில் நடக்கிறது.
0: கோயில விட்டுட்டு நல்ல பொது விஷயங்கள் கொண்டாட்டங்கள் கோயிலுக்கு
2: ஊர்ல இருக்கைகளை வந்து திருவிழா வருதுன்னா ஒரு சந்தோஷமா இருக்கும். பத்து நாள் தானே முதல் நூறு கோயில் வழியே பத்து நாள் திருவிழா தான் இருக்கும். பிறகு பிறகு அக சேரி வினம் அப்படி என்றால் ஐயோ விட்டிய உளுமின உடனே அந்த கோயில் மணி அடிக்குதுன்னு கோயில மணி அடிக்குதுண்டு கிடக்குதுண்டு எல்லா வேலையும் செய்து போட்டு தோஞ்சி பூ போட்டு குளிச்சுட்டு வந்து சமைச்சு வச்சுட்டு கோயிலுக்கு போய் அந்த பூசி வேலை எல்லாம் இருந்து ஒழுங்காத்தானே அந்த பூசையெல்லாம் பார்த்துட்டு வர நாங்கள். இப்ப அப்படி இல்லை. பிள்ளைகள் சரி, இப்ப பெரியாக்கள் சரி, இப்ப எல்லாம் சும்மா அந்த ஆடம்பரம் ஆடம்பரம் வந்தா ஒரு நாளைக்கு ஒரு சீலை கட்டி அந்த அவாந்தே விட நாங்கட்டோட
0: நீங்க தானே,
2: நான் ஒன்றும் பார்க்க மாட்டேன். உண்மையில யாரையும் வந்து சொல்லும் வந்து அந்த புள்ள நல்ல சீல ஒன்று கட்டியிருந்தான், ஐயோ நானும் உதவியும் பார்க்கவே இல்லை, சும்மா கதைச்சு அதை வந்து அதை உற்று நோக்கி பார்க்க மாட்டேன். என்ன தெரியா, அதை வந்து உற்று நோக்கி இதுதான் கட்டியிருக்கிறான்ட்டு நான் பார்க்க மாட்டேன்.
0: அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து கடதுறவாய் எல்லாம் முருகனே அப்படி இந்த கடவுளை இப்படி சொல்றேன், இப்ப என்ன கதை கிடக்க மாட்டான் இருக்கிறான் பொருள்கள் எல்லாம். அப்ப அந்த கோயில்கள்ல அந்த பாட்டை பாடி அதுக்கான பொருளை எல்லாம் சொல்லுவார்கள். இப்போ கோயில்களில் மினக்கடவுள் நேரம் இல்லை, எல்லாமே என்ன செய்யறது, பணம் பணம் பணம் பணம்
2: பணம் பணம். இப்போ பணத்தை முடிஞ்சு எல்லாம் பணம். இப்போ என்ன வெடிகளும் மின்சார பல்புகளும் மீள காலங்களும் கொடுப்பு நடப்புகளும் இதுதான் இப்போ ஆலயத்தில் இருக்குது. ஆலயங்களில் இதுதான் உண்மையில நிலவுது. பக்தி என்றது கிடையாது, பக்தி என்ற மயக்கமே இல்லை. போனோம் கோயிலுக்கு போனோம் திருவிழா பார்த்தோம் என்று சொல்றான். அது எங்கட கொண்டாட்டங்களும் ஆக்களுக்கு ஆக்களு ஊருக்கு நாட்டுக்கு அறிவித்தியாசம் தான். இப்ப இங்க இருந்து போய் அங்க கொண்டாட்டம் செய்யறதையும் பார்த்தோம் நாங்கள் தானே, கோடிக்கணக்கில் ஒன்று செலவழிச்சு போட்டு கடைசியா அதை பற்றி ஊரில் இவ்வளவு நாளா ஜனங்கள் கரைச்சது வந்தது இல்லாதவர்களுக்கு கொடுத்து சாப்பாடு கொடுக்கலாம்.
0: எங்கட ஊர்ல நாங்கள் ஒரு திருவிழா சின்னங்கள் எங்கட வீட்டுல ரோட்டு க்ராஸ் பண்ணவொன்னு முதல்ல இருக்கிற பிள்ளையாகும். அங்கே எங்கட மாமியார் நானும் ஒரே எங்கட சகல் நாங்கள்லாம் சேர்ந்து அவையல் செல்வினோம். இந்த ஒரு அந்த மூலம் பிடிக்கணும் இதெல்லாம் பிளான் போடுவினோம். கடைசியாக தான் இங்கே அடிப்பினை வேணும் வேணுன்னு கோயில் மூலம் காணும். சரியோ ஒரு ஊருக்கு இருக்கிற பக்தி பாட்டு பிள்ளையாரும் நாளை பிடிச்சி ஒரு கச்சேரி செய்யுங்கோ. மத்தியானம் சமையல் சாப்பாடும் கோயிலில் சமைச்சு கொண்டு போகிறோண்டாலும் பரவாயில்ல, கொடுங்கோ. தாராளமாக வயிறு குளிரட்டும். மற்றது அந்த பந்தம் கோயில் அந்த பந்தம் பிடிக்கிறது இந்த தொண்டு செய்கிற
2: பிள்ளைங்க
0: 1000 ரூபா காசை கொடுங்க. மற்றும்படி உங்கள் ஒன்றும் செய்யலாம். அவையெல்லாம் பிளான் போட்டுக்கொண்டு வருவினோம் நாங்கள். அங்கே பிடிப்போம் இஞ்சி ஒன்றும் தேவை. கடவுளுக்கு அவருக்கு அவர் காணாத காட்சியை நாங்கள் காண போகிறோம்.
2: பிரச்சனைகளும் குடும்பங்களுக்கு வந்து மக்களுக்கையும் பிரச்சனை வந்து நீ பெருசு நான் பெருசு என்ற பிரச்சனைகள் வருது. அன்னைக்கு ஒரு கோயில் ஓட்டிருந்தால் 14 மேளம் 14 பேர் ஓரளவுக்கு இந்த ஆண்டுக்கு தெரிஞ்சது இங்க அடி பக்கம் நாளை தெரிஞ்சது இதெல்லாம் தேவை மண்டை உதான மக்களுக்கு வருத்தம் தானே. காது சவு வடிச்சு போமே
0: இனிமையா இருக்கும் பாட்டு வாசிக்க சும்மா அறுத்துறுத்து வாசிப்பினும் ஆசையா இருக்கும்.
2: இந்த நேரம் தான் உழைப்புகள்
0: இல்ல அவையில புள்ள. இப்ப என்னன்னு கேட்டா நீ 10 பேர் பாட வாருங்கன்னு சொன்னா கூட்டி கொண்டு போற அது வேற இல்ல. பிடிக்கிறவைக்க என்ன பாக்க அது கேட்கிறவைக்கு ஒரு இனிமையால இருக்கணும் அதுக்காக சொல்றோம். பிடிக்கிறவே அதாவே வென்று வில்லுப்பாட்டு பிரசங்கம் அல்லது திருநாவுக்கு நாயனாற்ற வரலாற்றை சொல்லலாம், சம்பந்தமுத்து நாயனாற்ற வரலாற்றை சொல்லலாம், திலகவதி ஆற்ற வரலாற்றை சொல்லலாம், மாணிக்க வாசற்ற வரலாற்றை சொல்லலாம், சிவனுடைய வரலாறுகளை சொல்லலாம். ஒரு விஷயம் நடந்த ஒரு கோயில்ல நெட்டிஞ்சு கிரிஞ்சு நிக்குது சுவாமிக்கு காட்டின தீபத்தை அவர் பண்ணி கொண்டு வர்ற ஆக்களுக்கு இங்கே அப்போ குட்டை நிட்டி நான் என்ன இங்கே என்று காட்ட இங்கே ஒன்றை வேணாம் அங்கேயே வச்சு காட்டி போட்டு அப்படியே மேலே உச்சத்து காட்டி போட்டு நூற்று போட்டு அங்கே வையும் இதுக்காக கொண்டுற இடிபட்டு ஒரு கொண்டு பொம்பளை அதெல்லாம் இந்த அங்கே நின்று வர விளக்கங்களை காணும். இங்க கிட்ட கொன்ற வேண்டும் இங்க ஒன்றும் நடவாது. எங்கட விதி எழுதியாச்சம்மா, இங்க கிட்ட வந்த உடனே ஒன்றும் ஐயப்பன் கோயில்ல மகர ஜோதி பார்க்க போறவ அங்க கிட்டவே போயினும் இங்க நண்டு கொண்டு ஐயப்பான்னு காத்துறானு. அதே மாதிரி நாங்களும் முருகான்னு காத்தி போட்டு கிடக்கணும். எல்லாம் இங்க மனதை கிளீன் பண்ணினா சரி சரி சந்தோஷம் பெரியம்மா.
2: ஓ பெரியம்மா, எல்லாரும் பெரியம்மா சின்னம்மா இல்லை
0: சின்னம்மா வேற இல்லை. நன்றியம்மா. குணநாயி அம்மா வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கள். யாருடைய மனதை நோகடிப்பதற்கல்ல, எதிர்கால சந்ததி நோகாமல் இருக்க, அவ்வளவுதான். அது சில உழைப்பு பிழைப்புக்காக சில பேர் கோவிக்கலாம், அதுக்கெல்லாம் இங்கே ஒன்றும் சொல்லியல. இங்கே அதுக்கெல்லாம் அந்த கருத்துக்களுக்கு இங்கே இடமில்லை. அது சில விஷயங்கள் சொல்லியே ஆகணும், சொல்லாமட்டால் நாங்கள் குற்றவாளி.

0: சரி, அடுத்து வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் இந்திராரன் ஜோதி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் பெரியம்மா. இப்பத்தானே வந்தீங்க?
1: நாங்கள் நன்றாக இருக்கிறோம்.
0: இப்பத்தானே வந்த நீங்கள் மாதிரி கிடையாது. சொல்லம்மா.
1: அதன் இந்திரன் முந்தைய நாங்களும் இந்த கோயில் பக்தி வந்தார் திரும்ப நடக்க முடியாது. எல்லாரும் முன்னே வரமில்லை. அப்ப அடியே அந்த
0: நடக்குது அழகான சூடின மாலைகள், முருகன் நல்லா தீபங்கள் ஏற்றி ஜோதியாக அந்த முருகனை பார்க்கின்ற போது அழகா இருக்கணும். இப்ப பாருங்க, சில இடங்கள்ல இந்த சப்பரத்துல போறங்க, சப்பரத்துல விரைக்களை நல்ல மாலைகள் நல்ல இதுகள் விரைக்க, அதுக்காக இந்த ஆடம்பரமாக வேடிக்கை இல்லாமல் இறைவனை எப்படி இந்தபடி 15-20 மேளத்தை பிடிச்சி அடிச்சு கடவுளுக்கு காது, அவை ஏற்கனவே காதுகளை நாங்கள் சொல்ற ஒன்றும் அந்த கேட்குதில்லை. நாங்கள் எத்தனையோ கோயில வேண்டி போனோம், கடவுளே எங்களுக்கு ஒரு நிம்மதியாத்தான், எங்களுக்கு ஒரு அமைதியாத்தான் இந்த நாட்டுக்கு நேர்த்தி வச்சு தூக்கு காவடி எடுத்து எல்லாம் செய்தாச்சு. அவர் திரும்பியே அவருக்கே காது காது அடைச்சி போச்சு. அங்கே செல்லடிகள் அதுகளிலே அவருக்கே காது எல்லாம் அடைச்சி போட்டு பெண் இந்த மேளக்கட்சி இதுகள் மற்றது இந்த வான வேடிக்கைகள் இதுகளெல்லாம் கூடி போச்சு.
1: அரோகரா சத்தம் வந்தது, அந்த சத்தம் தான் முருகன் காதல போய் கேட்கும். இது அப்படி இல்லை வாத்தியங்களும் அப்ப அது ஒரு பக்கம் போக ஆக்களை போல எல்லாரும் ஜோடின, ஐயாரும் ஜோடின, எல்லாரும் ஜோடின.
0: அது அது வேறு, அதுகள் வந்து ஆனந்தமாக இருக்க வேண்டும். அது ரெண்டு கட்டம், அது அந்த முறை ஒன்று இருக்கம்மா, அதில் நாங்கள் தவறு சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் எங்களுடைய பிள்ளைகள் கோயிலுக்கு போகின்ற பொழுது எப்படி போகிறார்கள் என்று பார்க்கணுமே தவிர, அது சில ஆலயங்களோட நிற்கிறவர்கள் வந்து கொஞ்சம் ஆசூசமாக பார்க்கின்ற பொழுது ஒரு பரவசமாக தான் நிற்கணும். நீங்கள் அவர்கள் அந்த நிலையில் நின்றால் தான் அது ஆண்டவனுக்கும் அவர்களுக்கும் முடிய தொடர்பு. அதில் நம்ம எல்லாவற்றையும் சொல்லிடலாம். விளங்குதாம்மா நான் சொல்கிறேன். நாங்கள் கோயிலுக்கு போகின்ற பொழுது போகின்ற ஒழுங்குமுறைகள் இதை மற்றும் நாங்கள் கடைப்பிடிக்கும். சரியோ?
1: நன்றி.
0: சரி, அம்மா அவர்கள் இணைந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார்.

0: இங்கே வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கு. வணக்கம்.
1: வணக்கம் என்பான.
0: இது உங்களோட நாட்டில் தான் வந்து கச்சேரி செய்தது இப்போ போன மாதம். வேல்ஸ் முருகன், வேல்ஸ் விநாயகர் பெருமாள், கற்பக விநாயகருக்கு வந்து கச்சேரி செய்தது ரெண்டு மணித்தியாலும். அங்கே எடுத்த கச்சேரி தான் இப்போ போட்டு கொண்டிருக்கிறோம். என்னையும் படைத்தான், என்னையும் படைத்தான் என் அறைவன். சரி சொல்லுங்கம்மா.
1: நீங்க இப்ப கலாச்சாரங்களை பத்தி கேக்குறீங்க. அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் கோயிலுக்கு போறோம், அப்ப எல்லாரும் வந்து சொன்னது கூட துவைச்சு உலர்ந்த ஆடைதான் அடிஞ்சிட்டு போவோம். அதே சீலையதான் மற்ற நாளும் கட்டுவோம். இரண்டாவது ஊத்த இது ரெண்டு அதுகள் அந்த பக்குவமே இல்லை. கோயிலுக்கு நாங்கள் போகும் பொழுது சில வேளை இந்த சீலா பாட்டி கட்டின சீலையான்னு தெரியாம கட்டி கொண்டு போவோமே.
0: அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ சீலை தோச்சி உடைச்சிதான் போகணுமெண்டு அது இல்லை. போறதே பக்தியோட போக வேண்டும்.
1: பக்தி மயமா இருக்க அதை விட்டுட்டு பாருங்க. அந்த அந்த கண்ணுக்கு அந்த இதுகள் எடுத்து அந்த லைட்டுகளை போட்டு தண்டி கண் படுதா போச்சு.
0: அதான் சொல்றேன்.
1: நேற்று வந்து பாருங்க ஐயனார் கோயில்ல அங்க பெரியரா டான்ஸ் ஆடினதான் தேருக்கு முன்னுக்கு. அப்ப நாங்கள் கற்பூரை சட்டி எடுத்து பால் குடம் எடுத்து பஜனை பாடி அதுகளைத்தான் நாங்கள் செய்கிறது. கடைசி தேவாரங்களை பாடிக்கொண்டோ இல்லாடி பக்தி பாட்டு பாடினாலும் பரவாயில்லை. இதுகள் எல்லாத்தையும் கேட்க எங்களுடைய பண்பாடு எல்லாம் சிதைக்கப்படுது, எல்லாம் கலக்கப்படுது. அதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. இது வெளிநாட்டில் இருக்கிறாக்களுக்கு தான் படிப்பிக்க வேணும். எப்படி எப்படி நாங்கள் திருவிழாக்களை செய்ய வேணும். உண்மையிலேயே
0: இங்கே சொல்லாம கோயில் கோயில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஏன் அங்க போவா நீங்க? அங்கே வெளிநாட்டுல இருந்தானே சந்திரமண்டலம், ஆமா வெளிநாட்டுல இருந்தானே சந்திரமண்டலம். இந்த கோயில இப்படித்தான் செய்யலாம். இதுக்கு மேல இத்தனை மணியோட சுவாமி சுவாமி சத்தம் போடக்கூடாது. இத்தனை மணியோட கோயில் பூட்டு. இத்தனை மணிக்கு தான் சுவாமி வீதி வேலை வரணும். இத்தனை மணிக்கு இப்படித்தான் இங்க நடக்கிறது. விஷயம் முடிச்சு இந்த கோயில் கட்டுப்பாடு இப்படித்தான். மூத்தவர்கள் பெரியவர்கள் சமுதாயத்துக்கானவர்கள் அவர்கள் எல்லாரும் அப்போ சில சில விஷயங்களை அப்படி செய்தார்கள். அதனால் சிறப்பா இருந்தது. சரி எல்லாம் போயிட்டு போறவையில
1: அதை விட இந்த மேளக்கூட்டமும் கூட
0: இல்ல. அதைத்தான் இப்ப இல்ல. அது அது இப்ப வேற ஏதாவது சொல்லுங்க. அது அது வேற என்ன நடக்கு இப்ப சொன்னாதான் எல்லாரும் சொல்ல போறீங்க.
1: வேற என்னத்தை நிறம்ப கிடக்குது கலாச்சாரத்துல. இப்ப பாருங்க மூத்தவருக்கு மதிப்பு கொடுக்கறே இல்ல. அந்த காலத்துல பண்பாட்டுல பெரியவர்களை கண்டா எழும்பி இப்ப நாங்கள் அவையில கூட்டிக் கொண்டு போவோம்.
0: எழும்ப வேண்டாம், நீங்கள் நாங்கள் ரெண்டு காய்ச்சாலே போதும். எழும்ப வேண்டாம் அப்படி எல்லாம். அது எல்லாம் இப்ப இப்ப மூத்ததுகளை விட இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் அறிவுகள் கூட
1: காலுக்கு மேல காலை கொண்டு கொண்டு
0: என்ன பிரச்சனைடாம சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஆக அதுவும் ஒரு அடிமைத்தனம் தானே. எங்கட பிள்ளைகளை நாங்கள் அங்க பொங்க போ கடைஞ்ச போண்டாது அவைகளுக்கு விளங்குது. எங்களை விட அதுகள் புத்திசாலியம். நாங்கள் அப்ப ஒரு மம்பட்டியும் கோடாலியும் வச்சு கொண்டு நாங்கள் அதை பெரிய ஆக்கள் மாதிரி காய்ச்சி இப்ப பிள்ளைகள் கைக்கு கா கம்ப்யூட்டரை வச்சு கொண்டு உலகத்தின் செய்தி எல்லாம் சொல்லுதுகள். இப்ப அதுகளை அந்த அந்த பண்பு அந்த பண்புகள்
1: குறையாது. அதை பார்த்து
0: விருந்தோம்பலுக்கு வீடு கூப்பிட விருப்பம் இல்லை. வீட்டை உங்களை கூப்பிட யாரையாவது கூப்பிட என்ன நடக்கிற வந்தா ஆட்டியம் வீட்டை வந்தா வந்து நீங்க வடிவ சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போகணும். வந்துட்டு அந்த சிட்டி நீங்கள் இதுல வச்சா நல்லா இருக்கும். இந்த வாழைக்காய்களை கொஞ்சம் இந்த மண்ணையள்ளி போட்டா நல்ல வந்தா தின்றுட்டு போக வேண்டியான. அப்புறம் அதுக்குள்ள ஒரு முதலாளி வேலை பார்க்க அதால நாங்கள் ஒரு தரையும் வீட்டை கூப்பிடுவோம்.
1: எல்லாரையும்
0: அப்படி சில பேர் வந்தா உண்மையாகவே அவையே தங்கட வீடு மாதிரி வந்து விரால் வேலை தோணிக்க வந்து மிரகடிய வட்டுங்கள். அது அது சந்தோஷம் தான். சரி உங்கள் அன்புக்கு நன்றி.
1: நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க பாடுன அந்த பாட்டுல ஒரு பக்தி பாட்டு தாங்க.
0: சரி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. லண்டன் வேல்ஸ் கற்பக விநாயகர் ஆலயத்தில் இடம்பெற்ற ஒரு இசை நிகழ்வு தான் அந்த பாடல் கச்சேரிகள். அதெல்லாம் ஒரு ஆண்டவன் தந்த வரம்.

0: சரி, அன்பு நேயர் ஒருவர் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். வணக்கம் பாலேந்திரா. வணக்கம் சௌரம். நலமோடு இருக்கிறோம் ஐயா. ஏன் அப்படி சொல்றீங்க ஐயா? அப்படியெல்லாம் அப்படி இல்லை. எல்லாரும் சரியா, எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு
1: தானே.
0: அதான், ஏன் நாங்கள் என்ன பிள்ளையா இருக்கிறோம் ஓரளவு?
1: நாங்கள் வந்து அலோலியா அது இது மதங்கள் எல்லாம் மாறிட்டோம். உண்மை இல்லையா?
0: உண்மை உண்மை உண்மை.
1: அப்ப நாங்கள் ஒவ்வொரு மதங்களும் மாறணும். கல்யாணிருக்கு
0: நாங்கள் சரியா இருந்தா மற்றவனை நெஞ்சவிட போறான். ஆனா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், இப்படி இப்படி இந்த டான்ஸ்களுக்கு வந்துட்டுதே என்று கவலைப்படணும்.
1: எனக்கு மற்றவர்கள் கலைச்சான் சோனகன்,
0: மறந்து விட்டேன். நிச்சயமா சௌரன், நன்றி சௌரன்.
1: நான்
0: அதை மறந்து விட்டேன். அது என்ன தவறு?
1: பாம்பு வந்து மாலை விடியலை விட்டு பூ வச்சுட்டு போறவன் பாருங்க. ஒரு கலைக்கு முன்னால 100 ரூபாய், அடுத்த கலைக்கு முன்னால
0: 200
1: ரூபாய். இப்ப நீங்களும் கூட உங்கட வீட்டையொரு விழா சொல்லி நாங்கள் தெரியலையாண்டா. இல்ல, இப்ப நீங்க ஒரு வீட்டையொரு விழா செய்யறீங்க, உங்க வீட்டுல ஒரு பிள்ளைக்கு ஒரு கொண்டாடம் செய்யறீங்க, நீங்கள் எனக்கு சொல்ல இல்லையாண்டா. நான் அடிச்சு வீடு விழா கேட்கறது எனக்கு சொல்ல இல்லையாண்டு.
0: நிச்சயமா
1: வேடிக்கையும் தங்களுக்கு சொல்ல நாங்கள் முன்னுக்கு நிக்க வேண்டிய இதே ஒழிய அதோட விடுப்பு. நான் இப்ப நான் கிணறத்தை பார்த்துருக்கிறேன். இப்ப இந்த ரெண்டு எனக்கு சொல்ல எனக்கு சொல்ல அது வந்து விடுப்பு. அது வந்து உண்மையில ஒரு ஒரு பாசமா வந்து ஒரு பக்தியா வாழ்த்துற ஆக்கல் என்றா அப்படி கேட்க மாட்டேங்க. சரி சொல்லாடி வணக்கம், நீங்கள் சரி ஓகே சொல்லி என்ன சொல்றதை அப்படின்ட்டு நாங்கள் அடிச்சு அடிச்சு கேட்கறது எனக்கு என்ன சொல்ல எனக்கு சொல்ல இல்லையா. இல்ல அப்படின்னு கணக்கன் இந்த தலைப்புல கதைக்க போனா நிறைய
0: கிடக்கு. அவர் கருத்துக்களை பதிவு செய்தார்கள்.
1: ஓ, ஆனால் இப்ப செத்த வீடுகளை பாருங்க, செத்த வீடுகளை செத்தவங்களும் ஒரு ஒரு ஒரு பாசமாவா பக்தியாவா நடக்குது, ஒரு சோகமாவா நடக்குது செத்தவங்க. அங்க மூலம் அடிச்சு பிபி ஊதி நாதஸ்வரம் ஊதி சாப்பாடுகள்லாம் கொடுத்து அங்க செத்த உடுப்ப பாட்டி மாட்ட நடக்குது. அப்படி நாங்கள் இப்ப பக்தியால நாங்கள் இதெல்லாம் வந்து அங்கீதம் இல்ல. நன்றி
0: சௌரம், நன்றி போட்டு தாக்குங்க.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: நேரம் 8:45. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் வானொலி. டிஆர்டி தமிழொலி.
1: பாதம் மகன் பிரதையா முருகா.

மயிலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை இறைவா. சிக்கெனப் பிடித்தேன் எங்களந்தருள்வதினியே. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள், ஆயிரம் ஆயிரம் துயரங்கள், அவலங்கள், பண்பாட்டு சீரழிப்புகள் வந்தாலும் இறைவா நீயே பார்த்துக்கும், இந்த இனத்தை நீயே காப்பாற்றிக்கும். நேரம் இப்பொழுது 8:52. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. அன்புக்குரியவர்களை, நாளை 3 நாட்களும் வர்த்தக பெருமக்கள் செய்கின்ற திருவிழா 3 நாட்கள் இடம்பெறுகிறது லாட்சப்பலில் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். ஏனென்றால் வர்த்தகர்கள்

அதிகாலையிலே அருளும்.

0: நேரம் இப்பொழுது 8:53 வந்திருக்கிற உறவு, வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன், கொண்டிலிருந்து விசி. நாங்கள் நலம், நீங்கள் நலமாக
0: நலமாகவே இருக்கிறோம். சொல்லுங்கள், பாட்டு போட போறோம் சொல்லுங்க.
1: ஆடை அணிகளன்
0: அது சொல்லிட்டேன்.
1: அனந்தவன் விரும்புவதில்லை, அன்றோ அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. நாங்கள் இலங்கையில் ஒரு கோயில பத்தாம் திருவிழா செய்யறாங்களா, அதான் கடைசி திருவிழா. அங்க சினிமா கச்சேரிகளுக்கும் ஒன்றுக்கும் இடம் இல்லை. பிரசங்கம், வில்லுப்பாட்டு, ஆனால் மக்களையும் குளிர்விப்போம். மற்றது தங்கம்மாப்பா குடிய வந்து பிரசங்கம் ஜீவத்தரும்.
0: அவ இறந்துட்டாவே, அவ இறந்துட்டாவே.
1: ஒன்பது வருஷம் 2017 செய்தனால் 6 மணிக்கு எல்லாரும் போயிட்டு அனுக்கிறான். ஒரு சாமத்தி கடைசி மாலை செய்த நான் தாக்குறோம் லண்டன் அந்த இதுல 6 மணிக்கு போயிட்டு அனுக்கிறான். அப்படி இருக்கணும், சும்மா ஆடம்பரத்துக்கு அந்த காரை பிடிச்சி இந்த காரை காது கடை கண்டு போட்டு இதாண்ட கூட அதே
0: காசு கிடக்க. அது வேற ஐயா, அந்த சில ஒழுங்குகள் அந்த அந்த சீர்குலைக்காம செய்யணும் பாக்குறோம்.
1: சமுதாய சீர்கேடுகள் இப்ப சில இதுகளுக்கு அவைக்கு அவன் இந்த ஆசைக்கு பிள்ளை நான் இது செய்யலாம் செய்ய கூடாது. அது ஒரு லிமிட் இருக்குது, சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அப்படி போட்டு இங்க போட்டு பூனா உராண்டது குழந்தை சொல்லிதண்டு எல்லாம் இருக்க கூடாது.
0: சரி, வேற நன்றி சௌரம், நன்றி நன்றி நன்றி. பிபி அவர்கள் இணைந்தார், இணைந்து சிறிய கருத்தை பதிவு செய்தார்.

0: அன்புக்குரியவர்களே, பக்திமயமாக வாழ வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. பக்தி யாரிடம் இருக்க வேண்டும்? இதான் முதலாவது கேள்வி. கடவுளிடமா, இந்த மண் மீதா, நாங்கள் செய்கின்ற வேலை மீதா, எங்களுடைய தாய் தகப்பன் மீதா, பெரிய மனிதர்கள் மீதா, பிள்ளைகள் மீதா? பக்தி என்றது என்ன? அன்பு, அவ்வளவுதான். பக்தி என்னவென்ன கொண்டோடி போயெல்லாம் குடங்குடமா, அதெல்லாம் அன்பு. நீ கடவுள் மீது வைத்திருக்கிறது அன்பு, நம்பு. ஏதோ ஒரு சக்தி எங்களை வழி நடத்துகிறது. இந்த மண்ணிலே நாங்கள் வந்து எங்களுடைய காலம் முடிய நாங்கள் போகிறோம், இவ்வளவுதான். அந்த இருக்கின்ற காலங்களுக்குள் நாங்கள் இனி வருகின்ற சந்ததிக்கு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் இப்படி என்ற அந்த பதிவை, இப்பொழுது அன்றைய காலத்தில் அப்படி இருந்தோம் என்று தான் சொல்லுகிறோமே தவிர இன்றைய காலத்தில் இருக்கவில்லையே என்ற ஏக்கம் இருக்குதானே. அப்போ இன்றைய காலத்தில் இருக்கலேண்டா எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. இந்த காலத்திலேயே இப்படி நடக்குதுண்டா, வருகின்ற எதிர்காலத்திலே எங்களுடைய பேரப்பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன? எல்லா பிள்ளைகளும் 10 வயதில் வேறு இடங்களில் போயிடும். ஒரு ஒரு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அப்படி விட்டுடக்கூடாது. நாங்கள் எல்லாம் ஆண்ட பரம்பரை, எங்களுக்கு கொண்டு ஒரு இது இருக்குது, நாங்கள் அப்படி வாழ்ந்த நாங்கள் வேண்டும். வெறும் வார்த்தைகளை சொல்லி என்ன பிரயோசனம்? அதில் ஒரு பிரயோசனம் இல்லை. ஆனால் அது பொது இடங்கள், இந்த சங்கங்கள், ஊர் கூடுகின்ற இடங்கள், வாசிக சாலைகள், பள்ளிக்கூடங்கள், கோயில்களில் அறிவார்ந்த விஷயங்கள் புகுத்தப்பட வேண்டும். அறிவார்ந்த விஷயங்கள் இரு. ஆம், இன்று இந்த திருவிழா, இந்த திருவிழா என்னது என்னது என்ற ஒரு 5-10 நிமிடம் அங்கே எடுத்து அதுக்கான விளக்கங்கள். சூரன் பூர் என்றால் என்ன? சூரன் வந்து சூரியன் பூர் என்று செய்கிற இப்போ பார்த்தால் மயிலே ஐயர் ஏறி வந்தது. அப்போ இது என்னென்று நாங்கள் இந்த சந்ததிக்கு சொல்கிறோம், யோசிச்சு பாருங்க. மயில் மற்றது, சூரியனை நாங்கள் தூக்கி கொண்டு தான் முருகன் இதோட சண்டை பிடிக்கலாம். சூரன் என்னத்தில் வாரார்? டிராக்டரில் வாரார், காரில் ஊட்டி டிராக்டரில். அப்போ என்னென்று என்ற பிள்ளைக்கு நான் சொல்கிறேன். அப்பா, சூரன் அவர் இப்போ அப்போ பெட்ரோல் இல்லை, இப்போ பெட்ரோல் அடையும். ஐயர் மயில் ஏறி வாரார். எவ்வளவு பெரியொரு இது! எவன் கேட்பது, யார் கேட்பது, யார் தடுப்பது? இப்படியே விட்டால் என்ன கெதி? யோசித்து பாருங்கள். எதிர்காலத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகளை சவுக்கடி அடிக்க போகிறாங்க. நாங்கள் தான் கொஞ்சம் காலம் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இப்படி எப்படிங்கிறாப்பா, அப்படி இப்படி என்ன சமாளித்து கொண்டு தெரிந்தேன். அவரை என்ன தெரிஞ்சவர், இவர் என்ன தெரிஞ்சவர், அவர் பெரிய மனிதரை கண்டாக தெரிஞ்சு கண்டு போகணும். எங்கட பிள்ளைகள்ன்ற பிள்ளைகளுன்னு காதை பற்றி இழுக்க போகிறாங்க. கேட்குற கேள்வி என்ன? கேட்க மாட்டாங்களே. நீ ஒற்று இருந்து பாருங்கள். ஏனென்றால் இந்த அவங்கள கொஞ்சம் ஏற்றி விட்டு அவங்க வந்து கேட்குற கேள்விக்கு எங்களை பிள்ளைகள் வந்து எங்கள்கிட்ட கேட்குற கேள்விக்கு எங்களால் பதில் சொல்லிடலாம் கிடக்கு. ஆனபடியாகத்தான் அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு என்பது எங்களுடைய மண் சார்ந்தது, எங்களுடைய மக்கள் சார்ந்தது, அறிவு சார்ந்தது. நாங்கள் ஒரு பண்போடு பழக்கத்தோடு வாழ வேண்டும். பெரிய மனுஷருக்கு மதிப்பு கொடுக்கின்றதுக்காக என்ன காலில் விழ வேண்டிய தேவையஞ்சே இல்லை. பெற்ற தேதப்பெண்ண காலில் விழுங்கும், அவன்ற காலில் விழ வேண்டியது என்ன? ஒரு மாதம் வாடகை கட்டுறவே இல்லை. முதல்ல அதை பழகும். முதல்ல எல்லாம் போய் வரிசையில் நின்று நூல் கட்டுறதை விட வீட்டில் மனிதன்ற காலத்தில் ஒரு அன்பை கட்டுங்கோ. என்னவோ சீரழிந்து போகாமல் பார்த்து கொள்ளுங்கோ. சொல்ல வேண்டிய புத்திமதிகள் அவரவர் சொல்லி கொண்டுங்களை சொல்கிறதுக்கு கொஞ்சமாவது அனுபவங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை கேட்டு திருந்தினா எல்லாருக்கும் சந்தோஷம், நல்லது. இப்பொழுது நேரம் சரியாக 9 மணி. இது இரவு நேர செய்திகளோடு டிஆர்டி தமிழொலி.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம்.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
2: நூலுலகம்.com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறித்த

0: நாட்டில் நூலகம் பிணையத்தினிய ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.com
3: பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
2: அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibis Ilakam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள் சுவிசிலே VTS Finance GmbH.
6: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
6: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வரும் www.nulagam.com இணையதளத்தினர் அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர், சாசல் கார்ஷ்னா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தியாகி பொன் சிவகுமாரனின் 76th பிறந்த நாள் நினைவு தினம் உரும்பிராயில் உள்ள அன்னாரின் சிலையில் நேற்று காலை உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு தியாகி பொன் சிவகுமார் நினைவேந்தல் குழு உறுப்பினர் எஸ் செந்தூரன் தலைமையில் இடம்பெற்றது. நினைவு தினத்தை முன்னிட்டு உரும்பிராயில் உள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மலர்மாலை அணிவித்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் தியாகி பொன் சிவகுமாரனின் தியாகங்களை நினைவு கொண்டு சிறப்பு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தோழர்களான ஸ்ரீ ரங்கேஸ்வரன், மனுஷன், தீசன், தஞ்சீவன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தி தமது நினைவேந்தல் உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளார்கள். யாழ்ப்பாணம் செம்மணி புதகுழி விவகாரம் தொடர்பில் முறையான மற்றும் சுயாதீனமான விசாரணை நடத்தப்படுவதை உறு செய்வதற்காக ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கை அரசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்று ஆஸ்திரேலியாவின் பசுமை கட்சியின் செனட்டர் டேவிட் சுப்ரிச் வலியுறுத்தியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிய உரையின் போது இதனை குறிப்பிட்ட அவர், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலும் இந்த விவகாரத்தை தீவிரமாக எழுப்ப வேண்டும் என்று ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார். இலங்கை நீதி மற்றும் பொறுப்பு கூறலை அடைவதற்கு தனது ஆதரவை வழங்கும் என்று ஆஸ்திரேலியா முன்னர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சரியான நேரம் இதுவென்று தெரிவித்த அவர், முழுமையான தளம் பாதுகாக்கப்படுவதையும் மனித எச்சங்கள் மற்றும் சாட்சியங்களுக்கான சுயாதீனமான தடியவியல் சங்கிலி பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுவதையும் ஆஸ்திரேலிய அரசு தூண்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். யாழ்ப்பாணம் செம்மணியில் இடம்பெற்ற மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த 19th தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் அங்கு மீட்கப்பட்ட மனித எச்சங்களின் மொத்த எண்ணிக்கை 583 உயர்ந்துள்ளது. ஆனாலும் இவ்வளவு அதிகமான மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட போதிலும் இலங்கை அரசாங்கம் இதுகுறித்து இதுவரை மௌனம் காத்தே வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இலங்கையில் சுமார் 20 புதகுழி தளங்களை ஆவணப்படுத்தி இருக்கின்ற போதிலும் அவற்றில் எதற்கும் இதுவரை முழுமையான மற்றும் வெற்றிகரமான விசாரணைகள் நடத்தப்படவில்லை என்று செனட்டர் ஜூபிரிச் கவலை வெளியிட்டார். இதனிடையே நம்பகமான மற்றும் முழுமையான விசாரணையை மேற்கொள்வதில் இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் தவறிழைத்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர், ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்டுள்ள தமிழ் அகதிகள் பேரவை உள்ளூர் பொறிமுறையில் தமிழ் சமூகம் எத்தகைய நம்பிக்கையும் வைக்க முடியாது என்று தெரிவித்ததையும் சுட்டிக்காட்டினார். எனவே உடனடியாக சுயாதீன விசாரணை ஒன்றை முன்னெடுப்பதோடு சாட்சியங்களை பாதுகாத்து பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண சர்வதேச சமூகம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். செம்மணி மனித புதகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எலும்பு கூடுகளை ஆய்வுகளுக்கு உட்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் புதகுழி சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க நீதி அமைச்சு தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலே அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களில் அடையாளம் காணப்பட்ட 15,966 குடும்பங்களில் 11,000 மேற்பட்ட குடும்பங்களுக்கான அடிப்படை ஆவணப் பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக வரவு செலவு திட்டத்தில் 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக 25 பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருப்பதோடு ஆரம்ப கட்டமாக 101 குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் இடைக்கால கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் அர்ப்பணிப்பின் மூலம் செம்மணி மனித புதகுழியில் இதுவரை 585 எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அகழ்ந்தெடுக்கப்பட்ட எச்சங்களில் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கவும் நீதி அமைச்சு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். தமக்கு நீதி வேண்டி யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் தாய்மார் போலீசாரால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டமையையும் அவற்றை உள்ளே இருந்தவாறு கையடக்க தொலைபேசியூடாக பார்த்துக் கொண்டிருந்த நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காராவின் செயலையும் தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். வலிந்து காணாமலாக்கல் படர்களால் பாதிக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் விசேட நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் தாய்மார் போலீசாரினால் இழுத்து செல்லப்பட்டு மாவட்ட செயலகத்துக்கு வெளியே தள்ளிவிடப்பட்டார்கள். அது மாத்திரமன்றி பேஸ்புக் வாயிலாக ஒளிபரப்பப்பட்ட இந்த போராட்ட காணொளியை நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா மாவட்ட செயலகத்துக்குள் இருந்தவாறு அவரது கையடக்க தொலைபேசியில் பார்வையிடும் புகைப்படம் ஒன்றும் பேஸ்புக்கில் பரவலாக பகிரப்பட்டு பலரது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இதுகுறித்து கண்டனம் வெளியிட்டுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் தாய்மார் நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட செயலகத்திலிருந்து போலீசாரால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டமையை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமன்றி இந்த சம்பவங்களை மாவட்ட செயலகத்துக்குள் இருந்து தனது கையடக்க தொலைபேசியூடாக பார்த்துக் கொண்டிருந்த நீதியமைச்சர் என்று கூறப்படுபவரின் செயலையும் இவற்றை வெளிக்கொணர்ந்த ஊடகவியலாளர்களை பகிரங்கமாக தாக்கி பேசிய அமைச்சர் சந்திரசேகரின் செயலையும் கடுமையாக கண்டிப்பதாக சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். அதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ள ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான புலத்தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சி பீடமேறிய தற்போதைய அரசாங்கமும் முன்னைய அரசாங்கங்களைப் போலவே செயற்படுவதாக விசனம் வெளியிட்டுள்ளார். மேலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் உள்ளடங்கலாக கடந்த கால முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் போன்ற உள்ளக கட்டமைப்புகளில் நம்பிக்கை இழந்திருப்பதாகவும் சுயாதீன சர்வதேச நீதி பொறிமுறையே அவர்களது கோரிக்கையாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதேபோன்று இந்த போராட்டம் குறித்து கருத்துரைத்துள்ள தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி நடராஜர் காண்டீபன் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் போராட்டம் பல வருடங்களாக இடம்பெற்று வருகிறது. ஆனாலும் இந்த போராட்டம் ஏன் அந்த உறவுகளின் போராட்டமாக மட்டுமே இன்னமும் இருக்கிறது? தன் ஒற்றை உறவை தேடி அலையும் இந்த அம்மா இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணையை கோரி நிற்கிறார். இந்த போராட்டத்தினை இந்த அம்மாவுடன் நாங்கள் எங்கள் வசதிக்காக மட்டுப்படுத்திக் கொள்ளலாம், ஆனாலும் அறம் சார்ந்து நிற்கும் இந்த அம்மாவின் போராட்டம் எம் இனத்தின் விடுதலைக்கானது என்பதை உணர மறுக்கிறோம். இந்த அம்மா எங்களுக்காகவுமே போராடுகிறார். சிங்கள பௌத்த பேரினவாத இலங்கை அரசினால் எங்களது இன்னுமொரு உறவு காணாமலாக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே அவர் உரத்து குரல் கொடுக்கிறார். இவர்கள் தெருவில் நின்று போராடுவதனால்தான் எங்கள் இழப்புகளும் வலிகளும் இன்னமும் உயிர்ப்புடன் உலக அரங்கில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. போராட்டக்காரர்களின் எண்ணிக்கையில் தங்கியிருப்பதல்ல போராட்டம், இனமாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவில் அகதிகளாக வாழும் இலங்கை பிரஜைகள் எந்தவித விசாரணைகளுக்கோ அல்லது கைதுகளுக்கோ உள்ளாகாமல் இலங்கையின் எந்தொரு சர்வதேச வானூர்தி நிலையத்தினூடாகவும் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதற்கு தேவையான சட்ட ரீதியான தளர்வுகள் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோரும் இந்த சந்திப்பில் உடனிருந்தார்கள். யுத்த காலத்தில் முறைசாரா வழிகளில் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் வசிக்கும் இலங்கையர்கள் பலாலி வானூர்தி நிலையமூடாக நாடு திரும்பிய போது சில கைது சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. இதனையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தலையீட்டால் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய உயிரை பாதுகாப்பதற்காக முறைசாரா வழிகளில் வெளியேறிய அனைவரும் இப்போது நாட்டின் எந்தொரு சர்வதேச வானூர்தி நிலையம் ஊடாகவும் அச்சமின்றி திரும்ப முடியும் என்று அமைச்சர் விளக்கம் அளித்தார். மேலும் இவ்வாறு நாடு திரும்புவோரை மீள்குடியேற்றம் செய்வதற்கும் அவசியமான காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களாக செயற்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் ஊடாக தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்கமைய கடந்த ஜனவரி முதல் 2026 ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் 65 ஏக்கரம், கிள்ளச்சியில் 128 ஏக்கரம், முல்லைத்தீவில் 615 ஏக்கரம், மன்னாரில் 135 ஏக்கருக்கு அதிகமான காணிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். அணிசேரா இயக்கத்தின் 65வது ஆண்டு நிறைவு உயர்மட்ட நினைவு கூட்டத்தில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொள்வதற்காக வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர சிர்பியாவுக்கு உத்தியூர்வ விஜயத்தை மேற்கொள்ள இருக்கிறார். எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த விஜயத்தின் போது இருதரப்பு உறவுகள், பொருளாதாரம் மற்றும் வர்த்தக மேம்பாடு தொடர்பில் சிர்பிய வெளியுறவு அமைச்சகத்தின் மாநில செயலாளர் மற்றும் வர்த்தக பேரவையின் உயர்மட்ட பிரதிகளை அவர் சந்திக்க இருக்கிறார். மேலும் சேர்பியாவில் உள்ள இலங்கை சமூகத்தினரையும் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர சந்தித்து கலந்துரையாட இருப்பது குறிப்பிடத்தக்கது. அரச பகுப்பாய்வாளர் திணைக்களகத்தின் அறிக்கைகளை வழங்கும் நடைமுறையை விரைவுபடுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதால் அடுத்த ஒரு மாதம் அல்லது 1.5 மாதங்களுக்குள் சிறைச்சாலைகளில் நெரிசல் குறைக்கப்படும் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். அன்றாதபுரம் சிறைச்சாலையை இன்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் அரச பகுப்பாய்வாளர்களின் அறிக்கைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாகவே போதைப்பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய சுமார் 23,000 கைதிகள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த அறிக்கைகளை விரைவாக வழங்குவதற்காக அரச பகுப்பாய்வாளர் திணைக்களகத்துக்கு 70 அதிகாரிகள் புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டிருப்பதோடு 3 புதிய பகுப்பாய்வு இயந்திரங்களும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தற்போது நாளொன்றுக்கு 400 முதல் 500 அறிக்கைகள் வரை வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் கைதிகளின் பாதுகாப்பு உரிமைகள் மற்றும் அவர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாப்பதை உறுதி செய்வதற்காக அனைத்து சிறைச்சாலைகளிலும் கூட்டு பொறிமுறை ஒன்றையும் அரசாங்கம் நிறுவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரித்தல் உள்ளிட்ட 22வது அரசியலமைப்பு திருத்த முன்மொழிவை பழைய ஊழல் குழுக்களை எதிர்ப்பதாக பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரணந்த தெரிவிக்கிறார். இவர் எதிர்த்தாலும் மக்களுக்கு நீதி வழங்குவதில் அரசாங்கம் பின்வாங்க போவதில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார்.
1: நாடொன்று புதிய பாதையில் புதிய மாற்றத்துடன் முன்னோக்கி செல்லும் போது அந்த பழைய குழுக்கள், ஊழல் குழுக்கள், குற்றவாளிகள் அச்சமடைகின்றனர், கோபமடைகின்றார்கள், புலம்புவது மாத்திரமின்றி ஓலமிடுகின்றனர். குற்றவாளிகள் அனைவரும் ஒன்றாக திரள்கின்றனர், சிறந்த விடயங்களை செய்யப்படுவதில்லை. இந்த நாட்டில் நல்ல முறையில் இந்த சட்டத்தை வலுப்படுத்துவதற்காக நாங்கள் இப்போது 22வது திருத்தத்தை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருகின்றோம். எவ்வாறெல்லாம் கத்தி கூச்சலிட்டாலும் இந்த நாட்டிற்கு நியாயமும் நீதியும் அவசியம் என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். இந்த நாட்டில் சட்டத்தின் சுதந்திரத்தை இல்லாதொழிக்கப்பட்ட காலங்கள் இருந்தன என்பதை நாங்கள் அறிவோம். தலைமை நீதிபதிகளை காதை பிடித்து இழுத்து வெளியேற்றுவது போல வெளியேற்றினார்கள். நீதிபதிகள் வழக்கு விசாரிப்பதை புறம் தள்ளிவிட்டு அவர்களை பாராளுமன்றத்திற்கு அழைத்து தலைமை நீதிபதிகளிடம் வாக்குமூலம் பெற தொடங்கினார்கள், கேள்வி கேட்க தொடங்கினார்கள். இப்போது அந்த கூட்டத்தினர் அவற்றை மறந்துவிட்டு 22வது திருத்தத்திற்கு எதிராக கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள்.
2: தற்போது இவர்கள் என்ன முயற்சிக்கின்றார்கள்? நாட்டின் ஜனநாயகத்தை அழிக்க பார்க்கின்றார்கள். இப்போது உங்களிடம் ஒரே ஒரு நம்பிக்கை, ஏதாவது நடந்தால் நீதிமன்றத்திற்கு செல்வதுதான். இன்றைக்கு நீதிமன்றத்தின் மீதான செல்வாக்கையும் இல்லாமல் செய்து நீதிமன்றத்தை அரசியல் மயமாக்கி அங்கே இருக்கும் சுதந்திரத்தையும் அழித்து இந்த நாட்டை ஒரு சர்வாதிகார பயணத்திற்கு அழைத்து செல்வதற்கே முற்படுகின்றார்கள்.
3: சுமார் 11 லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. எமக்கு நீதித்துறை அமைப்பு சீர்திருத்தம் அவசியமாகிறது. அதனால் என்ன செய்தோம்? நாம் நீதித்துறை அமைப்புக்காக புதிதாக 4400 பேரை ஆட்சேர்ப்பு செய்யும் பணிகளை தற்போது ஆரம்பித்து அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் பின்னர் பழைய முறைப்படி காகிதங்களிலேயே இவற்றை செய்வதற்கு பதிலாக நாம் டிஜிட்டல் மயமாக்கலை கொண்டு வந்துள்ளோம். இந்த இடைவெளியிலேயே எமக்கு இப்போது புதிய நீதிமன்றங்கள் தேவைப்படுகின்றன. அதனால் தான் அந்த அமைச்சர்கள் சொகுசு பங்களாக்களை வைத்துக் கொண்டிருந்தனர். நாம் அவற்றை பயன்படுத்துவதில்லை. நாம் அந்த இடங்களை எடுத்து நீதிமன்றங்களுக்கு கொடுத்துள்ளோம். அவ்வாறாயின் புதிய நீதிபதிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தேவையான சட்டங்களை இயற்றுவதற்காகவே இப்போது இந்த சட்ட திருத்தம் முன்வைக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய குறைபாட்டையும் அதே போன்று தற்போது இருக்கும் நீதித்துறை அமைப்பில் உள்ள நீதிபதிகளின் அனுபவமும் எமக்கு முக்கியமானது என்று நாம் யோசித்தோம். எனினும் இம்மால் நீண்ட காலத்துக்கு நீடிக்க முடியாது. அதனாலேயே ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கின்றோம். அது ஒருவருக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த நீதித்துறை அமைப்புக்கும் பொருந்தும். வழக்குகள் விரைவாக நிறைவடைவதை யார் எதிர்க்கின்றார்கள்? அந்த கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் தள்ளுபடி செய்யப்படுமா? சிறிலிய கணக்கு வழக்கு தள்ளுபடி செய்யப்படுமா? தாஜுதீன் படுகொலை வழக்கு விசாரிக்கப்பட்டு விரைவாக முடிவுக்கு கொண்டு வரப்படுமா? உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் வருமா? மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுமா? யாருக்கு வருமோ? ஹந்தானையிலோ அல்லது வேறு எங்காவது நிலங்கள் மீதான வழக்குகள் விழுந்து விடுமோ என்று அச்சத்தில் இருக்கின்றனர். தொடர்பு படாத நிறுவனங்களுக்கு உரம் தயாரிக்க கொடுத்த போது தற்போது அவையெல்லாம் ஊழலின் கீழ் வழக்குகளாக பதிவாகவும் தற்போது இதையே முன்னுக்கு வந்து சொல்கின்றனர். நீதித்துறையின் சுதந்திரம் நிறைவடைந்து விட்டதாக கூறுகின்றனர். நீதிமன்றத்தின் சுதந்திரத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் அதனை எவ்வாறு முடிப்பது? அது எமது நாமலையாவின் தந்தையிடமிருந்தே முன்மாதிரி எடுக்கப்பட வேண்டும். ஒரு நண்பரை கொண்டு வந்து உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமித்துக் கொண்டதை போன்று தற்போது இருக்கின்ற அதே நபர்கள் தான். நாம் புதிதாக யாரையும் நியமிக்கவில்லை, முன்னால் இருந்தவர்கள் தான். அவர்கள் தொழில் ரீதியாக முன்னேறி வந்தவர்கள். அவ்வாறு இல்லாமல் இவர் நாம் சொல்வதை கேட்பதில்லை. அதனால் இவர்களை நாம் வீட்டுக்கு அனுப்புவோம் என்று ஷிராணி பண்டார் நாயக்கவை நீக்கியதை போன்றல்லவா ஜனநாயகம் அவர்களின் காலத்தில் சுருட்டப்பட்டது.
0: தொடர்ந்து நாட்டின் நீதித்துறையை முடுக்கிவிட்டு மக்களுக்கு விரைவான நீதியை வழங்குவதற்காகவே அரசியல் அமைப்பில் 22வது திருத்தம் கொண்டுவரப்படுவதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். தேசிய மிலாதுன் நபி விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இந்திய அரசியல் அமைப்பு திருத்தம் தொடர்பில் சில தரப்பினரால் சர்ச்சைகள் உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி, பொதுமக்கள் எவருக்கும் எந்தவித அநீதியும் தங்களால் இழைக்கப்பட மாட்டாது என்று உறுதியளித்தார். நீதிமன்றங்களில் வழக்குகள் பல ஆண்டுகளாக தேங்கி கிடப்பது குறித்து கவலை வெளியிட்ட ஜனாதிபதி, 2006 தாக்கல் செய்யப்பட்ட வழக்குக்கு 2026 தீர்ப்பு கிடைப்பதையோ அல்லது 2006 பதிலாக 2017 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு 9 ஆண்டுகளாக ஒரு சாட்சியங்கூட விசாரிக்கப்படாமல் இருப்பதையோ அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய தாமதங்கள் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை குலைப்பதாக அவர் தெரிவித்தார். மக்களின் நலனுக்காக எடுக்கப்படும் தீர்மானங்கள் எந்த காரணம் கொண்டும் விமர்சனங்களுக்காக மாற்றப்பட மாட்டாது என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி, ஆனாலும் எழக்கூடிய குறைகளை திருத்திக் கொள்ள தற்போதைய அரசாங்கம் எப்போதும் தயாராக இருப்பதாகவும், மக்களின் குரலுக்கு மாத்திரம் செவிமடுக்கும் அரசாங்கமாக இது செயற்படும் என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டார். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்கும் வகையிலான புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதே தற்போதைய காலத்தின் தேவையாகும் என்று தெரிவித்த எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, குறுகிய நோக்கங்களுக்காக நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை மாற்றி அமைத்துவிடக் கூடாது என்று வலியுறுத்துகிறார். அரசாங்கங்கள் தங்களது அதிகாரத்தையும் ஆதிக்கத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக செய்யப்படுகின்ற திருத்தங்களுக்காக மக்கள் ஆணை வழங்கப்படவில்லை. அவைக்கு ஏற்ப எந்தொரு அரசாங்கத்துக்கும் பெறம்பெற்ற அதிகாரங்களை மக்கள் வழங்கக்கூடாது. அவ்வாறு அளவற்ற அதிகாரம் அளிக்கப்படும் போது அரசாங்கம் அகந்தையுடனும் சர்வாதிகார போக்குடனும் செயல்பட தொடங்கும். தற்போதைய அரசாங்கம் தனது அரசியல் தோல்விகளை மறைக்க நீதித்துறையை பயன்படுத்த முயல்கிறது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்துக்கு முன்பாக சில கூடியாட்களை வைத்துக் கொண்டு போராட்டம் நடத்துவதன் மூலம் சட்டத்துறையின் சவால்களுக்கு தீர்வு காண முடியாது. மேலும் தெரிவுக்குழுக்களை அமைத்து மாகாண சபை தேர்தல்களை தள்ளி போடாமல் தைரியம் இருந்தால் உடனடியாக தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுவதாகவும் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவுக்கு மக்கள் வழங்கிய பாடத்தை போலவே தற்போதைய அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் எதிர்கட்சியாக மக்களை ஒன்று திரட்டி போராட ஐக்கிய மக்கள் சக்தி தற்போது தயாராக இருப்பதாகவும் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார். அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் மற்றும் வீழ்ச்சி அடைந்து வரும் மக்கள் செல்வாக்கை மீட்டெடுக்கும் நோக்கிலே ஜனாதிபதி நாடு தழுவிய ரீதியில் பொதுக்கூட்டங்களை நடத்த தீர்மானித்திருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் அமைச்சர்களும் உறுப்பினர்களும் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது ஜனாதிபதி சபைக்கு வந்து உரையாற்றி நிலைமையை சமாளிப்பது வளமையான ஒன்றாகும். தற்போது அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் பல்வேறு தவறுகளை செய்து வருவதை உணர்ந்து ஜனாதிபதி தாமே நேரடியாக களத்தில் இறங்க முடிவு செய்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல்களை அரசாங்கம் தொடர்ந்து தள்ளி போட்டு வருவதால் சர்வதேச ரீதியில் அழுத்தங்களும் நிலை ஏற்பட்டுள்ளது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் மக்களின் நிலவரத்தை பரிசோதித்து பார்க்கும் ஒரு முயற்சியாகவே ஜனாதிபதியின் இந்த சுற்றுப்பயணம் அமையும். அரசாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி பொதுக்கூட்டங்களுக்கு மக்களை அழைத்து வருவது பெரிய விடயமல்ல. 2014 ஜனாதிபதி தேர்தலின் போது மஹிந்த ராஜபக்ச அதிக அளவில் மக்களை கூட்டி காட்டிய போதிலும் தேர்தல் முடிவுகள் தலைகீழாக அமைந்தன. ஜனாதிபதி நாடு முழுவதும் சென்று பேச உள்ள கருத்துக்களுக்கு எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட அனைவரும் உரிய பதிலடி கொடுப்பார்கள். வர இருக்கும் மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ள எதிர்கட்சிகள் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை அரசாங்கத்தால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு உரிமை ஏலத்தை சர்வதேச முப்பரிமாண சந்தைக்கு கொண்டு செல்வதற்காக பிரித்தானியாவை தளமாக கொண்ட பிரண்டியர் எனர்ஜி நெட்வொர்க் நிறுவனம் களமிறங்கியுள்ளது. மன்னார் படுகையில் வழங்கப்பட்டுள்ள 4 கடல்சார் ஆய்வு தொகுதிகளில் முதலீடு செய்யக்கூடிய உலகளாவிய நிறுவனங்களை இணைப்பதற்கான பிரத்யேக பிரச்சாரத்தை இந்த நிறுவனம் முன்னெடுக்க இருக்கிறது. ஸ்ரீலங்கா உரிமை ஏலம் 2026 ஆரம்ப நிகழ்வில் நேற்று முன்தினம் காணொலி ஊடாக கலந்து கொண்டு உரையாடிய பிரண்டியர் நிறுவனத்தின் ஸ்தாபகரும் பிரதம அதிகாரியுமான கேல் மிக்கில் தங்களது உலகளாவிய முதலீட்டு ஊக்குவிப்பு தளமான பெட்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஊடாக இலங்கை பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து இந்த வாய்ப்பை சர்வதேச சந்தைக்கு கொண்டு செல்ல உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இலங்கையானது மன்னார் படுகையில் கிட்டத்தட்ட 34,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட 4 கடல்சார் ஆய்வு தொகுதிகளை சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது. ஏல வாய்ப்புகளை சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் எதிர்வரும் செப்டம்பர் 29 மற்றும் 30 தேதிகளில் லண்டனில் நடைபெறும் உலக எரிசக்தி உச்சி மாநாட்டிலும் அக்டோபர் 21 தேதி பிரத்யேக இணையவழி முதலீட்டாளர் விளக்க கூட்டத்திலும் நவம்பர் 16 மற்றும் 17 தேதிகளில் கோலாலம்பூரில் நடைபெறும் ஆசிய பெட்ரோலிய புவியியல் மாநாட்டிலும் இந்த நிறுவனம் விளம்பர நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளது. ஆர்வமுள்ள முதலீட்டாளர்கள் ஏல விவரங்களை எளிதில் அறிந்து கொள்ள வசதியாக பிரத்யேக டிஜிட்டல் தளம் ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதோடு இதன் மூலம் நிலப்பரப்பு வரைபடங்கள் மற்றும் அதிகாரிகளின் விவரங்களை அணுக முடியும். கடந்த 2011 இந்திய நிறுவனம் ஒன்றினால் மன்னார் படுகையில் கண்டறியப்பட்ட டோராடோ மற்றும் பரக்குடா ஆகிய எரிவாயு கிணறுகளில் சுமார் 839 பில்லியன் கனஅடி இணைக்கப்பட்ட வள மதிப்பீடு உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த ஏலத்துக்கான விண்ணப்பங்கள் 2027 ஆண்டின் தொடக்கத்தில் நிறைவடைய இருப்பதோடு வணிக ரீதியான சாத்தியக்கூறுகள் உறுதிப்படுத்தப்பட்டால் 2032 ஆண்டுக்குள் வணிக ரீதியான உற்பத்தியை தொடங்குவதை பெட்ரோலிய அபிவிருத்தி அதிகார சபை இலக்காக நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மற்றும் மேம்பட்ட ஆழ்கடல் அகழ்வாராய்ச்சி வசதிகள் காரணமாக ஒரு தசாப்தத்துக்கு முன்னர் காணப்பட்ட சவால்கள் குறைந்துள்ளதாகவும் இலங்கையின் இந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு திட்டங்கள் சர்வதேச அளவில் பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 டிசம்பர் 31 தேதிக்கு பின்னர் வாகன இறக்குமதிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள சுங்க மேலதிக வரியை நீக்குவது தொடர்பான தீர்மானம் நாட்டின் அந்நிய செலாவணி நிலையை பொறுத்தே எடுக்கப்படும் என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவிக்கிறார். தொலைக்காட்சி அரசியல் கலந்துரையாடல் ஒன்றில் வாகன விலைகள் மற்றும் இறக்குமதி வரிகள் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்திருக்கின்ற அவர் அரசாங்கத்தின் தற்போதைய முன்னுரிமை நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பை வலுப்படுத்துவது என்று பதிலளித்தார். அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்த வாகன இறக்குமதிகளை மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆரம்பத்தில் சுமார் 1.8 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வாகன இறக்குமதிகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வரிகள் மற்றும் மேலதிக கட்டணங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளும் போது இந்த ஆண்டு வாகன இறக்குமதிகளின் மதிப்பு சுமார் 2.1 பில்லியன் அமெரிக்க டாலர் டாலரை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாகன இறக்குமதி அதிகரித்ததன் காரணமாக எரிபொருள் தேவையும் உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், இறக்குமதியின் வேகத்தை கட்டுப்படுத்தும் தற்காலிக நடவடிக்கையாகவே சுங்க மேலதிக வரி அறிமுகப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஆனாலும் டிசம்பர் 31 பின்னர் அந்த வரி நீக்கப்படுமா என்பதை தற்போது உறுதியாக கூற முடியாது என்றும், அதே நேரத்தில் நாட்டின் அந்நிய செலாவணி நிலையை அடிப்படையாக கொண்டு தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் வரி செலுத்துவோர் அடிப்படை விரிவடைந்து வரி அறவீடு மேம்பட நிலையில் மறைமுக வரிகள், நேரடி வரிகள் மற்றும் இறக்குமதி வரிகள் ஆகியவற்றை படிப்படியாக குறைக்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம் முறை மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்திருக்கின்ற அவர், அந்நிய செலாவணி கையிருப்பும் அரச வருமானமும் மேலும் நிலையான நிலையை அடைந்த பின்னர் எதிர்காலத்தில் அதுபற்றிய பரிசீலனை மேற்கொள்ளப்படலாம் என்று குறிப்பிட்டார். தனிநபர்கள் மீதான வரி சுமையை குறைத்து வாகனங்களை அதிகளவு மக்களுக்கு எட்டக்கூடியதாக மாற்றுவதே அரசாங்கத்தின் நீண்டகால கொள்கை என்றும், அதற்கான மாற்றங்கள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று பிரதியமைச்சர் சதுரங்க அபயசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். கடமை நேரங்களின் போது சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது மற்றும் தொடர்ந்து இயக்க நடவடிக்கைகள் தொடர்பான உணர்திறன் வாய்ந்த தகவல்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவதை தடுப்பது தொடர்பில் தொடர்ந்து திணைக்களம் விசேட சுற்றுநுபம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. சுற்றுநுபத்தின் அறிவுறுத்தல்களை மீறி செயற்படும் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தொடர்ந்து பொது முகாமியாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட அந்த சுற்றுநுபத்தில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
4: புதிய சுற்றறிக்கைக்கு அமைய ரயில்வே கட்டுப்பாட்டு அறைகள், என்ஜின் கட்டுப்பாட்டு அறைகள், வேலைத்தளம் அல்லது எந்த ஒரு வளாகத்திலும் இருந்து எந்த அதிகாரியும் அல்லது ஊழியரும் ரயில்வே செயற்பாடுகள், உள்ளக தீர்மானங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ ஆவணங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் ரயில்வே திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ தகவல்களை வெளித்தரப்பினருக்கோ அல்லது ஊடகங்களுக்கோ வெளியிடும் அதிகாரம் ரயில்வே பொது முகாமையாளர், ரயில்வே உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளர் மற்றும் தகவல் அதிகாரி ஆகியோருக்கு மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது.
0: தமிழீழ விடுதலை புலிகள், பிள்ளையான் தரப்பு, கருணா தரப்பு மற்றும் சஹ்ரானின் தவ்ஹீத் ஜமாத் ஆகிய அமைப்புகளுடன் அசாத் மௌலானா நேரடியாக தொடர்பில் இருந்த ஒரு தீவிரவாதி என்று தேசபக்தி தேசிய இயக்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியும் ஓய்வுபெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேசலையின் தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிக்கும் நோக்கில் புலனாய்வாளர்கள் உள்ள தரப்பினர் நீதிமன்றில் அப்பட்டமான பொய்த்தகவல்களை சமர்ப்பித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள அந்த இயக்கம், இத்தகைய பின்னணியை கொண்ட அசாத் மௌலானாவின் சாட்சியத்தை அடிப்படையாக கொண்டே அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வுபெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலே தன்னிச்சையாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்று குற்றம் சுமத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே தேசபக்தி தேசிய இயக்கத்தின் பிரதிநிதியும் சட்டத்தரணியுமான சஞ்சீவ வீரவிக்ரம இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வுபெற்ற மேஜர் சுரேசலை கைது செய்யப்படுவதற்கு முன்னர் ஏதேனும் ஒரு நியாயமான காரணத்தின் அடிப்படையில் அவர் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டிருக்கவில்லை. இலங்கையின் உயர்நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சிறிசேன குரே எதிர் சட்டமா அதிபர் வழக்கு தீர்ப்புக்கு அமைய ஒருவரை கைது செய்வதற்கு முன்னர் அதற்கான தகுந்த காரணங்களும் சான்றுகளும் அதிகாரிகளின் வசம் இருக்க வேண்டும். ஆனால் சானி அபயசேகர தலைமையிலான அதிகாரிகளிடம் அத்தகைய சான்றுகள் எதுவும் இருக்கவில்லை. சட்டமா அதிபரின் ஆலோசனையோ அல்லது நீதவானின் பிடியாணியோ இன்றி மேற்கொள்ளப்பட்ட இந்த கைது முழுமையாக ஒரு தன்னிச்சையான நடவடிக்கையாகும். அத்துடன் பயங்கரவாத தடை சட்டத்தின் புதிய திருத்தங்களின்படி நபரொருவர் கைது செய்யப்பட்டால் 48 மணி நேரத்துக்குள் அது குறித்து நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட வேண்டும். ஆனால் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதனை செய்யாமல் மறைத்திருப்பதோடு எமது சட்டத்திறனிகள் குழு நீதிமன்றத்துக்கு சென்று வினவிய பின்னரே அவரை தடுத்து வைத்துள்ளதை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். பிரான்சில் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானாவுக்கு எதிராக கல்முனை நீதவான் நீதிமன்றில் ஒரு வழக்கின் கீழ் திறந்த பிடியானை நிலுவையில் உள்ள நிலையில் சானி அபயசேகர அதனை திரும்ப பெற்றுக் கொண்டு பிரான்சில் உள்ள இலங்கை தூதுவரின் உத்தியோர்வ இல்லத்தில் தனியாக சென்று வாக்குமூலம் பதிவு செய்துள்ளமை முற்றிலும் சட்டவிரோதமான செயலாகும். மேலும் சுரேசலே தாக்கல் செய்த சீராய்வு மனுவுக்கு எதிராக கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தாக்கல் செய்துள்ள இடமனுவில் அப்பட்டமான பொய்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. 2012 முதல் 2019 ஏப்ரல் 21 தேதி தாக்குதல் நடக்கும் வரை சுரீசலே ராணுவ புனைவுத்துறையின் பணிப்பாளராக பணியாற்றினார் என்று கர்தினால் ஆண்டகை தனது சத்திய கடுதாசியில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் உண்மை நிலைமை என்னவென்றால், சுரீசலே 2006 முதல் 2009 வரை பிரான்ஸ் நாட்டின் தன்னகரில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் புலனாய்வு நடவடிக்கைகளை முறியடிக்கும் சிறப்பு பிரிவின் அதிகாரியாக பணியாற்றியிருக்கிறார். பின்னர் 2012 முதல் 2015 வரை ராணுவ புலனாய்வு பணிப்பாளராக இருந்த அவர் 2016 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் மலேசியாவில் உள்ள இலங்கை உயர் ஸ்தானிகர் ஆலயத்திலும் இந்திய ராணுவ கல்லூரியிலும் கடுமையாற்றியுள்ளார். அந்த காலப்பகுதியில் அவர் ராணுவ புலனாய்வுத்துறையில் எந்தொரு பதவியையும் வகிக்கவில்லை. இவ்வாறான அநீதியான முறையில் பொய்களை அடிப்படையாக கொண்டு அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வுபெற்ற மேஜர் ஜெனரல் சுரீசலே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். எனவே அவரது தடுப்பு காவல் உத்தரவை மேலும் நீடிக்காமல் உடனடியாக அவரை விடுவிக்க குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நுவரெலியா கிரேகரி வாவியின் நீரை பருகுவது மனிதர்களின் உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக நுவரெலியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுர வீர ஆராய்ச்சி தெரிவித்திருக்கிறார். நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். மலையக பகுதிகளில் இருந்து அடித்து வரப்படும் உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பல்வேறு ரசாயன கழிவுகள் போன்ற மாசுப்பொருட்கள் நீண்ட காலமாக இந்த வாவியினுள் கலப்பதே கிரகரி வாவியின் நீர் தீவிரமாக அசுத்தமடைந்துள்ளமைக்கு முக்கிய காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பரிசோதனை முடிவுகளுக்கு அமைய வாவியின் நீரில் இருக்க வேண்டிய போஸ்பேட் அளவானது 0.02 மில்லிகிராம் என்ற மட்டத்துக்கு பதிலாக 1.04 மில்லிகிராம்களாகவும் நைதரசன் அளவானது 0.05 மில்லிகிராமாக இருக்க வேண்டிய நிலையில் 3.07 மில்லிகிராம்களாக சடுதியாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட காலமாக முறையான பராமரிப்பின்றியும் உரிய நியமங்களுக்கேற்ப நிர்வகிக்கப்படாமையுமே இந்த நிலைக்கு காரணம் என்று குறிப்பிட்ட அவர், இந்த நிலைமை குறித்து சுற்றாடல் அமைச்சு, நகர அபிவிருத்தி அதிகார சபை, நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் ஏனைய தொடர்புடைய நிறுவனங்கள் இணைந்து கூட்டுக்குழு ஒன்றின் ஊடாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிட்டு வருவதாக தெரிவித்தார். பிரதம நீதியரசருக்கு எதிராக எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அமைதியாக இருப்பது கவலைக்குரியது. பிரதம நீதியரசருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் பாராளுமன்றத்தின் ஊடாக விசாரணைகளை மேற்கொண்டு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரும் இயலுமை காணப்படுகிறது என்று மக்கள் ஆணைக்கான சட்டத்தரணிகள் ஒன்றியத்தின் உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி மோகான் வீரதுங்க தெரிவித்திருக்கிறார். அரசியலமைப்பின் 22வது திருத்த சட்டம் மூலம் உயர்நீதிமன்றில் சவாலுக்குட்படுத்தி பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்களை பரிசீலனை செய்து உயர்நீதிமன்றம் ஒரு தீர்மானத்தை அறிவிக்கும். ஆகவே 22வது திருத்தம் பற்றி இனி பேசுவது பொருத்தமற்றது என்று அவர் குறிப்பிட்டார். சட்டமூலம் ஒன்று நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அது குறித்து சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ கருத்துக்களை குறிப்பிடக்கூடாது. இந்த அடிப்படை கூட தெரியாமல் எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு பல விடயங்களை பேசுகிறார்கள். அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை தொடர்புபடுத்தி நாட்டின் 4ஆம் பிரஜையான பிரதம நீதியரசருக்கு எதிராக போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தளை மாவட்ட பெண் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு பிரதம நீதியரசருக்கு எதிராக மிகவும் கீழ்த்தரமான போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்காமல் வெளியில் பொது இடங்களில் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்குமாறு அந்த உறுப்பினரிடம் நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். பாராளுமன்ற நிலையில் கட்டளையின் 82வது பிரிவின் பிரகாரம் பிரதம நீதியரசரையோ நீதிபதிகளையோ அல்லது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உள்ளாகியுள்ள வழக்கையோ பற்றி பேசுவது தவறானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் எதிர்கட்சிகளின் உறுப்பினர்கள் பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டு இந்த தவறை தொடர்ச்சியாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் நீதியரசருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அமைதியாக இருப்பது கவலைக்குரியது. பிரதமர் நீதியரசருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் பாராளுமன்றத்தின் ஊடாக விசாரணைகளை மேற்கொண்டு அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரும் இயலுமை காணப்படுகிறது. பாராளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு எதுவும் பேசலாம், இவர் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம் என்ற நிலைமை மாற வேண்டும். ஆகவே போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள பெண் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை சிங்கப்பூரிலிருந்து நாடு கடத்தி அழைத்து வருவதில் இலங்கை சட்ட ரீதியான தடையை எதிர்கொண்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார். இருந்தாலும் அவரை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான சட்ட ரீதியான வழிமுறைகளை அதிகாரிகள் தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் குடிமகனாக அங்கு வசித்து வரும் அர்ஜுன மகேந்திரனை தனது பெயரை மாற்றிக் கொண்டுள்ளார். சிங்கப்பூரில் நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் உள்ள சட்ட ரீதியான தேவைகளை இலங்கை விடுத்த கோரிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று கூறி மகேந்திரனை நாடு கடத்துமாறு இலங்கை விடுத்த கோரிக்கையை சிங்கப்பூர் ஏற்கனவே நிராகரித்து விட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மத்திய வங்கியின் பிணைப்பத்திர பரிவர்த்தனைகள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் இலங்கையில் மகேந்திரன் தேடப்படும் நபராக இருக்கிறார். அரசுக்கு 11 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு 2019 ஜூன் மாதம் நிரந்தர மேல்நீதிமன்றத்தில் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் பல்வேறு குற்றவியல் வழக்குகளில் தேடப்படும் சந்தேக நபர்களை சட்ட நடவடிக்கைகளுக்காக மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக அதிகாரிகள் மொத்தம் 236 இன்டர்போல் சிவப்பு அறிவிப்புகளை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார். அவற்றில் 110 சிவப்பு அறிவிப்புகள் தற்போதைய அரசாங்கம் பதவியேற்ற பின்னரே பெறப்பட்டுள்ளன. தேடப்படும் நபர்களில் 66 பேர் ஏற்கனவே இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் மேலும் 97 பேர் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 39 நபர்கள் இருக்கும் இடங்களை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், தேடப்படும் மற்றொரு நபர் அடுத்த வாரம் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்ற தகவலையும் வெளியிட்டார். பேஸ்புக் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் உள்ள குழுக்கள் ஊடாக சிறுவர்கள் மற்றும் பெண்களின் தவறான காட்சிகள் மற்றும் தனிப்பட்ட புகைப்படங்களை கொள்வனவு செய்து பணத்துக்கு விற்பனை செய்யும் இணையவழி மோசடி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. சமூக ஊடக செயற்பாட்டாளர்களும் இந்த நிலைமை தொடர்பில் பயனர்களை விழிப்புணர்வூட்டும் வகையில் பல்வேறு கட்டுரைகள் மற்றும் காணொலிகளை வெளியிட்டு வருவதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் கிடைத்த தகவல்கள் இலங்கை காவல்துறை, சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் மற்றும் கணினி குற்றப்புணர்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சமூக ஊடக குழுக்களை ஆய்வு செய்த போது போலியான கணக்குகளை பயன்படுத்தி நெருங்கிய உறவினர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை விற்பனை செய்ய முயற்சிக்கும் சம்பவங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமது சொந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை இவ்வாறு பகிர்ந்து விற்பனை செய்ய முயற்சிக்கும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த குழுக்களில் பெரும்பாலானவை வெளிநாடுகளிலிருந்து இயக்கப்படுவதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. எனவே குடும்பத்தில் உள்ள பெண்கள் மற்றும் சிறுவர்கள் வீட்டில் இருந்தபடியே இவ்வாறான இணையவழி ஆபத்துகளுக்கு உள்ளாகக்கூடிய நிலை காணப்படுவதால் பெற்றோர் தமது பிள்ளைகளின் சமூக ஊடக பயன்பாடு மற்றும் அவர்கள் சமூக ஊடகங்கள் ஊடாக தொடர்பு கொள்ளும் நண்பர்கள் தொடர்பில் மீந்த கவனம் செலுத்துமாறு அமைச்சு வலியுறுத்துகிறது. இதேவேளை குடும்ப உறுப்பினர் ஒருவர் இவ்வாறான இணையவழி மோசடிக்கு இலக்காக இருப்பது அல்லது அதற்கு அடிமையாக இருப்பது அவதானிக்கப்பட்டால் அவர்களை உளவியல் மற்றும் சமூக ஆலோசனைக்கு உட்படுத்துவதற்கு தேவையான சட்ட உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கு 1938 மற்றும் 1929 ஆகிய இலவச உதவி தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்த முடியும் என்றும் அமைச்சு அறிவித்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பில் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு முழுமையான கவனம் செலுத்தி வருவதோடு பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்கான அவசர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கிண்ணச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புளியம்போக்கனை கமநல சேவை நிலைய பிரிவில் பல பகுதிகளில் நெச்செய்யே மேற்கொள்ளப்பட்டு வரும் வயல்நிலங்களில் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வு இடம்பெற்று வருகிறது. எந்தவித அனுமதியுமின்றி இரவு வேளைகளில் தொடர்ச்சியாக மணல் அகழ்வு குறித்த அந்த பகுதியில் இடம்பெற்று வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். இருக்கிறார்கள். இதனால் நெட் செய்ய மேற்கொள்ளும் வயல்கள் பாதிப்படைந்து வருவதாகவும் தருமபுரம் போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தெரியாமல் மணல் அகழ்வில் ஈடுபடுவதாக உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இத்தொடர்பாக சம்பந்தப்பட்ட உரிய திணைக்கள அதிகாரிகள் அந்த விடயம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், இந்த மணல் அகழ்வை தடுத்து நிறுத்தாவிட்டால் பெரும்போக நெற்செய்கையில் பெரும் பாதிப்பை விவசாயிகளாகிய தாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். இத்தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து குறித்து அந்த பகுதியில் மணல் அகழ்வை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கூட்டாக கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கெப்பட்டிக்குள்ள மதவாச்சி பிரதான வீதியின் கோனமரியாவா பகுதியில் ஜீப் ரக வாகனமும் முச்சக்கர வண்டியொன்றும் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட பத்தில் 3 பேர் உயிரிழந்தார்கள். சம்பவத்தில் குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மருத்துவ சிகிச்சைக்காக அந்த குழந்தையை அன்றாதபுரம் போதனா மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போதே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயிரிழந்தவர்கள் பதவிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்கி அங்கு குடியேற்றுவதாக கூறி போலியான ஆவணங்களை வழங்கி கோடிக்கணக்கில் பண மோசடி செய்யும் ஊழல் வலையமைப்பு ஒன்று தற்போது பல பகுதிகளில் செயற்பட்டு வருகிறது. துபாயிலிருந்து இயக்கப்படும் இந்த மோசடியில் பெருமளவு இளைஞர் யுவதிகளே இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி தமிழ் இளைஞர் யுவதிகளை அதிகம் இந்த மோசடியில் சிக்க வைக்க முக்கிய திட்டங்கள் துபாயில் உள்ள நபர் ஒருவரால் செயற்படுத்தப்படுகிறது. தன்னுடன் தொலைபேசி அழைப்பு மூலம் தொடர்பு கொண்ட பெண் ஒருவருக்கு கனடாவில் வேலைவாய்ப்பு வழங்கும் முறை குறித்து அந்த நபர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போது கொழும்பில் இருக்கும் இருவருடன் பேசுமாறு அவர் கூறியிருக்கிறார். அந்த இருவரும் வயதானவர்கள் என்றும் மொத்த தொகை 45 லட்சம் ரூபாய் என்றும் அவர்கள் இருவரும் கூறியதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கமைய இருவரும் கனடா வேலைவாய்ப்பை எதிர்பார்த்திருந்த இளைஞர் யுவதிகளை கொழும்புக்கு வரவழைத்து கைவிரல் ரேகைகளை பெற்றுக் கொள்ளவும் நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். இதனிடையே கைவிரல் ரேகைகளுக்காகவும் விசா மற்றும் விமான பயணச்சீட்டுகளுக்காகவும் இந்த மோசடியுடன் தொடர்புடைய வயதான இருவரும் இளைஞர்களிடம் சுமார் 50 லட்சம் ரூபாய் தொகையை பெற்றுள்ளார்கள். பல்வேறு சந்தர்ப்பங்களில் கனடா வேலைவாய்ப்புகளுக்காக இளைஞர்களிடம் பணம் பெற்ற இந்த நபர்கள் பின்னர் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்காமல் இளைஞர்களை தவித்து வந்துள்ளார்கள். இதையடுத்து இந்த வேலைவாய்ப்பு விசாக்கள் குறித்து சந்தேகம் கொண்ட இளைஞர்கள் கனடா தூதரகத்துக்கு இந்த விசாக்களை கொண்டு சென்று விசாரித்த போது அவை போலியாக தயாரிக்கப்பட்ட விசாக்கள் என்று அதன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இந்த போலியான கனடா விசா மோசடி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தெரிய வந்ததும் சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு வாட்ஸ்அப் ஊடாக குரல் பதிவு ஒன்றை அனுப்பி துபாயில் உள்ள பிரதான மோசடிக்காரர் மிரட்டல் விடுத்திருக்கிறார். நீ தெரிந்து கொள், நீ இருக்கும் இடம் எனக்கு தெரியும், அதிகமாக துடிக்க வேண்டாம், நாங்கள் யாரென்று உனக்கு தெரியாது, உன்னை விட மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன், உன்னை விட மனிதர்களிடமிருந்து நான் பணத்தையும் வாங்கியிருக்கிறேன், அதிகமாக துடிக்க வேண்டாம், அவ்வளவுதான் என்று தெரிவித்திருந்தார். இந்த மோசடிக்காரர்களின் நாளைய இறுதியாக நீங்கள் மாறக்கூடும் என்பதால் எங்களது இந்த வெளிப்படுத்தல் அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி உங்களை பாதுகாப்பதற்காகவே இந்த செய்தியையும் வானொலிகளில் எடுத்து வருகிறோம். திக்வெல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பதிகம கடற்கரையில் நேற்று நீராடச் சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார். உயிரிழந்தவர் திக்வெல பிரிவைச் சேர்ந்த 41 வயதுடையவர். அந்த நபர் கடலில் நீராடிக் கொண்டிருந்த போதே நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளாகி

0: மதுபானம் வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தார்கள். கைது செய்யப்பட்ட சந்தனவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த மதுபானம் கிரான போலீஸ் பிரிவைச் சேர்ந்த சாலா என்ற மதுபான கடத்தல்காரருக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தனவர்களும் பானாந்துறையின் கல்துட மற்றும் கிரான பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறது. நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலைக்கு மேல் போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீரை விற்றதற்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு உணவகத்துக்கு யாழ்ப்பாண நீராதார நீதிமன்றம் 950,000 ரூபாவை அபராதமாக விதித்திருக்கிறது. நுகர்வோர் உரிமையியல் அதிகார சபையின் யாழ்ப்பாண மாவட்ட புலனாய்வு அதிகாரி நடத்திய சோதனையின் போது 1 லிட்டர் போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீர் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையான 120 ரூபாவை விட அதிகமாக 200 ரூபாவுக்கு ஒரு நுகர்வோருக்கு விற்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன்படி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு 25ஆம் தேதி யாழ்ப்பாண நீராதார நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஒரு பொருளை வாங்கும் போது பொதுமக்கள் அதில் அச்சிடப்பட்ட விலையையும் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையையும் சரிபார்க்க வேண்டும் என்றும் செலுத்திய தொகைக்கான சரியான பற்றிச்சீட்டை பெற்று பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் நுகர்வோர் உரிமையியல் அதிகார சபை அறிவுறுத்துகிறது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது அல்லது நுகர்வோர் சட்டங்களில் வேறு ஏதேனும் மீறல்கள் தொடர்பான எந்தொரு தகவலையும் அலுவலக நேரங்களில் நுகர்வோர் விவகார ஆணையத்திடம் நுகர்வோர் குறுஞ்சேவை எண் மூலம் தெரிவிக்குமாறு ஆணையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் முறைகேடுகளுடன் தொடர்புடையவர்கள் என்று கூறப்படும் 466 உத்தியோகத்தர்களின் பரீட்சை கடமைகள் தடை செய்யப்பட்டு அவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை தெரிவிக்கிறது. எவ்வாறாயினும் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள உத்தியோகத்தர்களின் தகவல்கள் பரீட்சை கடமைகளுக்காக நியமனங்கள் வழங்கப்படும் போது பரிசீலிக்கப்படுவதில்லை என்பது கணக்காய்வின் போது கண்டறியப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. பரீட்சை கடமைகளிலிருந்து தடை செய்யப்பட்ட 461 உத்தியோகத்தர்களில் 133 பேரின் தேசிய அடையாள அட்டை எண்களும் 182 உத்தியோகத்தர்களின் பணி பகிர்வு தடை ஆரம்பிக்கப்பட்ட தேதியும் கருப்பு பட்டியலில் உள்ளடக்கப்படவில்லை என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. கடந்த வருடத்தின் நவம்பர் 21ஆம் தேதி அன்று 7 வருடங்களுக்கு அதிகமான காலம் கருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த உத்தியோகத்தர்களின் பெயர்கள் கருப்பு பட்டியலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக இந்த வருடத்தின் ஜூன் 5ஆம் தேதி இடப்பட்ட கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின் பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அவ்வாறு நீக்கியது பட்டியலை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகளின் காரணமாகவே செய்யப்பட்டுள்ளது என்று கணக்காய்வு உத்தியோகத்தர்கள் அவதானித்துள்ளார்கள். இதன் காரணமாக கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் தொடர்ச்சியாக பரீட்சை கடமைகளில் ஈடுபடவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்று தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்திருக்கிறது. விலங்குகளை வேட்டையாடுவதற்காக மியோயா காப்பு காட்டில் வேட்டையாடுவோர் ஒருவரால் அமைக்கப்பட்ட வெடிமருந்து பொருட்கள் இடப்பட்ட கக்பட்டாஸ் ஒன்றை வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் ஒன்று கவ்விக்கொண்டு வீட்டுக்கு வந்திருக்கிறது. அதற்கு வர்ணம் பூசுவதற்காக பயன்படுத்தும் தூரியால் அதை தட்டிய போது அந்த கக்கா பட்டாஸ் வெடித்ததில் 2 பெண்கள் காயமடைந்து புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஒரு பெண் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் 70 வயதுடைய மத்திய பெண் மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டு வைத்தியசாலையிலிருந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் புத்தள தலைமைக போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இன்று முதல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை கூரைகளில் பொருத்தப்பட்டுள்ள 300 கிலோவாட்டுக்கு அதிகமான திறன் கொண்ட சூரிய மின் படலங்களை தற்காலிகமாக செயலிழக்க செய்யுமாறு வலசக்தி அமைச்சர் அனுர கர்ணத்திலக கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதன்படி இந்த நாட்களில் காலை 8 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை சூரிய மின் படலங்களை செயலிழக்க செய்யுமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார்.
1: ஜனாதிபதி தனது எக்ஸ்தல பதிவொன்றின் ஊடாக நேபாள மக்களுக்கு தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக நேபாளத்துக்கு உதவ இலங்கை தயார் நிலையில் இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசநாயக்கா சுட்டிக்காட்டினார். 10 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட புயல் ஒன்றிலிருந்து மீண்டு வரும் நாடாக நாம் நேபாள மக்களுடன் துயரத்தை பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக ஜனாதிபதி தனது எக்ஸ்தல பதிவில் கூறியுள்ளார். இதேவேளை நேபாளத்தில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என காத்மண்டுவில்

0: இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. நிலவும் அவசர நிலைமை தொடர்பில் மிகுந்த அவதானத்துடனும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு அங்குள்ள இலங்கையர்களுக்கு காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆபத்துகள் நிறைந்த மாவட்டங்களிலோ அல்லது அதற்கு அருகிலோ வசிக்கும் இலங்கையர்கள் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் வசிக்கும் இலங்கையருக்கு ஏதேனும் அவசர உதவியோ அல்லது ஒருங்கிணைப்போ தேவைப்பட்டால் காத்மண்டுவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் 24 மணித்தியாலங்களும் இயங்கும் +97 79 851 0 48 653 எனும் தொலைபேசி இலக்கத்தினூடாக உதவியை பெற்றுக் கொள்ள முடியும்.
1: தொடர்ந்து திருவண்ணாமலை நிலாவளியில் அமைக்கப்பட்டு வரும் பவள பாதுகாப்பு மையம் மற்றும் ஆய்வுக்கூடம் எதிர்காலத்தில் பவள அருங்காட்சியகம் மற்றும் ஆராய்ச்சி மையமாக மேம்படுத்தப்பட இருக்கிறது. இதன் மூலம் பல்கலைக்கழக மாணவர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இலங்கையின் கடல் சூழலியல் அமைப்புகள் தொடர்பில் கற்றறிந்து ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட இருக்கிறது. இந்த மையத்தின் நிர்மாண பணிகள் எதிர்வரும் செப்டம்பர் மாத இறுதிக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் பவள பாதுகாப்பு மற்றும் ஈழுருவாக்க நடவடிக்கையுடன் பல்வேறு செயற்பாடுகளையும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. பவள இனங்கள், கடல் சூழியல் அமைப்புகள் மற்றும் அவற்றை பாதுகாக்கும் முறைகள் தொடர்பில் அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான தளமாகவும் பவள பாறைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மையமாகவும் இது செயற்பட இருக்கிறது. கடல் உயிரின பல்வகமியை பாதுகாப்பது, கடல் வளங்களை நிலையான முறையில் நிர்வகிப்பது மற்றும் எதிர்கால தலைமுறைகளுக்காக இயற்கை சூழல் அமைப்புகளை பாதுகாப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட விரிவான திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது. மேலும் இலங்கையின் நிலையான சுற்றுச்சூழல் கொள்கையின் கீழ் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலும் இதுபோன்ற கடல் உயிரின பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க அதிகாரிகள் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலவும் வறட்சியான வானிலை காரணமாக யாலா தேசிய பூங்காவின் முதலாவது மற்றும் இரண்டாவது பிரிவுகள் எதிர்வரும் செப்டம்பர் 14 முதல் அக்டோபர் 15 வரை தற்காலிகமாக மூடப்படும் என்று வனஜீவராசிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அந்த பகுதியில் நிலவும் கடுமையான வறட்சி காரணமாக வனவிலங்குகள் தண்ணீர் மற்றும் உணவுக்கான தட்டுப்பாட்டை எதிர்கொள்கின்றன. இந்த காலகட்டத்தில் பூங்காவை பார்வையிட செல்லும் சுற்றுலா பயணிகளின் வாகன போக்குவரத்தை குறைப்பதன் மூலம் விலங்குகள் எந்தவித இடையூறுகளுமின்றி இயற்கை நீர்நிலைகளை நாடி செல்வதையும் சுற்றுச்சூழல் அமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதலாம் இரண்டாம் பிரிவுகள் மட்டுமே மூடப்படும் என்பதால் வறட்சியின் தாக்கம் குறைவாக உள்ள யாலா பூங்காவின் ஏனைய மண்டலங்கள் சுற்றுலா பயணிகளுக்காக திறந்திருக்கும் என்று திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இதேவேளை கடுமையான வறட்சி நிலவும் காலங்களில் பூங்காவின் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் விலங்குகளின் தடையற்ற வாழ்விட சூழலை உறுதி செய்யவும் வனஜீவராசிகள் திணைக்களம் இத்தகைய தற்காலிக மூடலை ஒரு வழக்கமான நடைமுறையாக மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய எல்னினோ நிலைமையால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 84,545 அதிகரித்துள்ளது. 7 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் எல்னினோ நிலைமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது.
0: எல்னினோ நிலைமையினால் முனராகலை மாவட்டத்தில் அதிக பாதிப்புகள் பதிவாகியுள்ளதுடன் அங்கு 11,074 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 9,547 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 2,823 பேரும் கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது. பதுளை, பொலன்னறுவை, ஹம்மாந்தோட்டை, ரத்தனபுரி மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள 75,734 பேருக்கு குடிநீர் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது. இதனிடையே பொலன்னறுவை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, முனராகலை மாவட்டங்களில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு இன்று அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எல்னினோ நிலைமையினால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான நட்டுகீட்டை வழங்குவதற்காக 3,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முனராகலை, பொலன்னறுவை, ஹம்மாந்தோட்டை, அனுராதபுரம் மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் நிலவும் வறட்சியான வானிலையினால் நெல், சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக கமத்தொழில் மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய முனராகலையில் 1,401 ஏக்கர் நெற்செய்கையும், பொலன்னறுவையில் 1,259 ஏக்கர் நெற்செய்கையும், ஹம்மாந்தோட்டையில் 783 ஏக்கர் நெற்செய்கையும், அம்பாறையில் 1,055 ஏக்கர் நெற்செய்கையும், அனுராதபுரத்தில் 1,923 ஏக்கர் நெற்செய்கையும் பாதிக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் விவசாயிகள் 7,000 பேருக்கு சொந்தமான சுமார் 8,000 ஏக்கர் நிலப்பரப்பு சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்த நெல், சோளம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, சோயா மற்றும் மிளகாய் ஆகிய ஆறு வகை பயிர்களுக்காகவும் ஒரு ஹெக்டேருக்கு 100,000 ரூபாய் வீதம் நட்டுகீடு வழங்கப்படுவதுடன் அதிகபட்சமாக 5 ஏக்கர் வரை நட்டுகீடு வழங்கப்பட உள்ளது.
1: தொடர்ந்து நெக்கினி பூரணை தினம் என்றாக நாடு முழுவதும் உள்ள பௌத்த மக்கள் விகாரைகளுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டனர்.
0: சிறுசன் அம்மாமி பூரணி தின நிகழ்வுகள் இன்றைய நாள் முழுவதும் கண்டி தலாத்தோயாவில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க சகம புராதன ரஜமகா விகாரியில் நடைபெறுகின்றது. காலை 5:30 புத்த பூஜை மற்றும் நிகழ்வுகள் சகம ரஜமகா விகாரையின் விகாராதிபதி நாப்பானே விஜித தீரரால் நடத்தப்பட்டது. தொடர்ந்து விகார அஸ்ன நிகழ்வு நடைபெற்றது. கலனி பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மகாவிகார வம்சத்தை சேர்ந்த சியாமோபாலி மகாநிகாயவின் அஸ்கிரி மகாவிகாரி பிரிவின் அனுநாயக்கருமான சாஸ்திரபதி நாரம்பனாவே ஆனந்த தேரர் இன்றைய சிரஸ்த தம்சர நிகழ்வில் பங்கேற்றார். இதனிடையே கம்மெத தம்சவிய பூரணி தின நிகழ்வுகள் இன்றைய நாள் முழுவதும் மெதவில அங்குட போதிராஜா விகாரையில் நடைபெறுகின்றது. இன்று காலை போதி பூஜை நடைபெற்றது.
1: தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகையில் நடைபெறும் அசல பிரகராவின் இறுதி மாபெரும் ரத்தொலி பிரகரா இன்றிரவு வீதியுலா வருகிறது. தொடர்ச்சியாக 9 நாட்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்த நாட்டுக்கு ஆசீர்வாதம் வேண்டி நடைபெற்று வந்த இலங்கையின் மாபெரும் கலாச்சார விழாவின் மிகப்பெரிய நிகழ்வாக இந்த ரத்தொலி பிரகரா பெருவிழா அமைகிறது.
0: தலதா பெரகரவின் 4வது ரந்தோலி பெரகரா நேற்றிரவு வீதி உலா வந்தது. கதிர்காமம் கந்தனாலயத்தின் வாசனா தந்தையானை நேற்று புனித சின்னங்களை சுமந்து சென்றது. சிங்கராஜா மற்றும் புலத்திசி ராஜா ஆகிய யானைகள் பரிவார யானைகளாக பெரகரவில் இணைந்திருந்தன. மாலை 6:43 சுபவேளையில் இன்றைய இறுதி ரந்தோலி பெரகரா வீதி உலா ஆரம்பமாக உள்ளது. இன்று காலை முதலே பெரகராவை காண்பதற்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பெருமளவான பௌத்த பக்தர்களும் கண்டிக்கு வருகை தந்தவண்ணம் உள்ளனர். இன்று மாலை நடைபெறவுள்ள பெரகராவில் சுமார் 60 யானைகள் பங்கேற்க உள்ளன.
1: தொடர்ந்து அன்னதான கந்தன் என்று போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க தொண்டமனாறு செல்வ சன்னதி முருகன் ஆலயத்தின் தேத்திருவிழா இன்று காலை இனிதே நடைபெற்றது.
0: மன்னாறு செல்வ சன்னிதி முருகன் ஆலயத்தின் தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை வசந்த மண்டப பூஜைகள் நடைபெற்றன. இதனையடுத்து வள்ளி தேவயானை சமேதராய் முருகப்பெருமான் உள்வீதி வலம் வந்து திருத்தேரில் ஆரோகணிக்கப்பட்டார். மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் திருத்தேர் பவனி இனிதே நடைபெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க தொண்டை மாநாறு செல்வ சன்னிதி முருகன் ஆலயத்தின் தேர் திருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்றிருந்தனர். நாளை நடைபெறும் கடல் தீர்த்தத்துடன் தொண்டை மாநாறு செல்வ சன்னிதியான் ஆலய வருடாந்த மகோத்சவம் நிறைவு பெறவுள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.

0: மீண்டும் விண்ணப்பிக்கும் நிலை ஏற்பட்டது. சீன நாட்கள்
1: அவர்களின் உறவினர்கள் அனுப்பியுள்ளது. உடனடி உதவியாக 500,000 டாலர் தருவதாக
2: பெருமானு சாஸ்திரபதி நாரதிரவு வீதி
0: தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள VTS பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர் நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை தொடர்பு கொள்ள முடியாததால் உறவினர்கள் அச்சமடைந்துள்ளார்கள். நேபாளத்திலிருந்து எத்தனை தமிழர்கள் மீட்கப்பட்டுள்ளார்கள் என்று தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று கேள்வி எழுப்பினார்.
1: சீன நேபாள எல்லையில் ரிக்டர் அளவில் 4.4 ஏற்பட்ட நிலநடுக்கம், அதைத் தொடர்ந்து பனிப்பாறை வெடிப்பு, நிலச்சரிவு காரணமாக போத்தேகோஷி ஆற்றில் நேற்று திடீரென பெருவெள்ளம் ஏற்பட்டது. அந்த ஆற்றின் துணை நதியான லெட்டேகோலா ஆற்றின் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தலைநகர் காத்மாண்டுக்கு வடக்கே திபெத் எல்லையை ஒட்டியுள்ள ரசுவா பகுதியில் பேரழிவை ஏற்படுத்தியது. இதனால் 100,000+ வீடுகள், 42 கிலோமீட்டர் நீள சாலைகள், 35 பாலங்கள், நீர்மின் நிலையங்கள், தொலைத்தொடர்பு கோபுரங்கள், 100,000+ வாகனங்கள் நொடிப்பொழுதில் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இந்த பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 330+ அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் 300 பேர் காணாமல் போன நிலையில் அவர்களில் 100 பேரின் இருப்பிடங்களை மீட்புக் குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், மலேசியா, நெதர்லாந்து, போர்ச்சுகல், தென்னாப்பிரிக்கா, தென்கொரியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களும் காணாமல் போன நிலையில் சீனாவைச் சேர்ந்த 25 பேர் மட்டும் மீட்கப்பட்டுள்ளனர். சுமார் 1,500 பேரை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ முதல்கட்டமாக 10 டன் உணவு மற்றும் மருந்து பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது. உடனடி உதவியாக 500,000 டாலர் தருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சீனா மற்றும் தென்கொரியா நாடுகள் பேரிடர் மீட்பு குழுவினரை நேபாளத்திற்கு அனுப்பியுள்ளன. இதனிடையே நேபாள பெருவெள்ளம் குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை பத்திரமாக மீட்க சிறப்பு அதிகாரியை அரசு நியமித்துள்ளதா என கேள்வி எழுப்பினார்.
3: தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வரதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை இந்த அரசு நியமிச்சிருக்கிறதா? அவங்க நேபாள் போறதுக்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? மேலும் இந்த பெருவெள்ளத்துல சென்னை நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார் என்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறது. இந்த இக்கட்டான நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பத்திற்கு நாம் அனைவரும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக அரசு உரிய விளக்கம் அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
1: தமிழ்நாடு அரசு டெல்லிக்கு ஒரு குழுவை அனுப்பி வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேசி நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி வலியுறுத்தினார். பாமக திரு சிவக்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திரு செல்லசுவாமி, இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் உள்ளிட்டோரும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசினர். பின்னர் பேசிய அமைச்சர் திரு ராஜ்மோகன், தஞ்சையிலிருந்து 16 பேர், கடலூரிலிருந்து 11 பேர், மயிலாடுதுறையைச் சேர்ந்த 7 பேர் உள்பட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 54 பேரும், புதுச்சேரியைச் சேர்ந்த 3 பேரும் நேபாளத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவித்தார். அவர்களில் 20 பேர் பாதுகாப்பாக இருப்பதாகவும், 34 பேர் குறித்த தகவல்களை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர், சென்னையைச் சேர்ந்த மற்றொரு ஏஜென்சி மூலம் சென்ற 49 பேரின் விவரங்களையும் பெற முயற்சி மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். நேபாளத்தில் சிக்கியுள்ளவர்கள் குறித்த தகவல்களை பெற இந்தியாவில் உள்ள உறவினர்கள் 1800-309-3793 என்ற எண்ணுக்கும், வெளிநாட்டில் உள்ளவர்கள் 9180-690-0900 மற்றும் 9180-690-0901 ஆகிய எண்களுக்கும், டெல்லியில் தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு 9289-16712 என்ற எண் மூலமும் தொடர்பு கொள்ளலாம் என திரு ராஜ்மோகன் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து நேபாளத்துக்கு ஆன்மீக பயணம் சென்ற தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள் தங்களது உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருப்பதனால் மத்திய மாநில அரசுகள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு பத்திரமாக அவர்களை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இன்று விடுக்கப்பட்டது.
4: கும்பகோணத்தில் உள்ள தனியார் டிராவல் சர்வீஸ் மூலம் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 57 பேர்களில் 21 பேர் பத்திரமாக இருப்பதாகவும் 36 பேர் பற்றிய தகவல் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படும் நிலையில் அவர்களை மீட்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
5: எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க, கொத்தங்குடியில எட்மிஸா இருக்காங்க, தையல் நாயகின்னு அவங்க வீட்டுக்காரர் திருமலை ராஜன், அப்புறம் சாய் மாமா, ஜெயலட்சுமி மாமி, கேதார கௌரி, இவங்க எல்லாருமே எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க 5 பேரும் போயிருக்காங்க. அவங்கள பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க நாங்க வந்தோம்.
4: காஞ்சிபுரத்திலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்ற 6 பேரின் நிலை தெரியாமல் தவித்து வரும் உறவினர்கள் சுற்றுலா பயணிகளை விரைந்து மீட்க மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
6: காஞ்சிபுரத்திலிருந்து மொத்தம் 6 பேர் போறாங்க. என் மனைவி வந்து நந்தகுமார் மீனாட்சி, வயது 34. ரொம்ப நாளா ஆசையா போனோம் சொல்லிட்டு இருந்தா, அதனால அனுப்பிச்சு விட்டேன். இந்த பேர் அவங்க இருப்பாங்கள.
4: சம்பவம் நடந்து 24 மணி நேரம் ஆகியும் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு சிவஞானம் குறித்து எந்த தகவலும் இல்லை என அவருடைய உறவினர்கள் கவலை தெரிவித்தனர்.
7: 21 பேர் சிக்கிறதானதா சொல்லியிருக்காங்க. அந்த 21 பேரும் லிஸ்ட் இல்ல. உடனடியா தமிழ்நாடு கவர்மெண்ட் தலையிட்டு இவர் உடனே என்னென்ன அவங்க எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் 24 மணி ஆச்சு, இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை.
4: திருச்சி, ஈரோடு, ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றவர்களின் நிலை என்ன என்பது குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெறாததால் அவர்களின் உறவினர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். இதனிடையே நேபாளத்திற்கு பக்தர்களுடன் சுற்றுலா சென்றுள்ள ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமதி தேச மங்கையர்கரசி சாஹா என்ற இடத்தில் 150 பேர் சிக்கியுள்ளதாகவும் விரைவில் பத்திரமாக தாயகம் திரும்புவோம் என்றும் கூறி வீடியோ வெளியிட்டுள்ளார்.
8: எங்களோடு 150 பேர் பயணத்தில் இருக்கிறோம். 148 தமிழர்களும் 2 வெளிநாட்டவர்களும் இங்க இருக்கிறோம். நாங்க அனைவருமே மிக பாதுகாப்பாக இருக்கிறோம். இங்கிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற அனுமதிய நேபாள, இந்திய, சீன அரசாங்கத்தோடு நாங்க பேசிட்டு இருக்கிறோம். எந்த வழியா எங்களுக்கு அனுமதி கொடுக்கறாங்களோ அந்த வழியாக நாங்கள் அனைவரும் தாய்நாடு திரும்புவதற்கான முயற்சிகளை மிகவும் மும்மரமாக மேற்கொண்டு இருக்கிறோம்.
4: இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு நேபாளத்திற்கு சென்று மீட்பு பணிகளை ஒருங்கிணைக்கும் வகையில் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல உள்ளுறை ஆணையர் திரு ஆஷிஷ்குமார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு தென்னரசு, திரு வினோத் ஆகியோர் டெல்லியில் முகாமிட்டு மீட்பு பணிகளை முடுக்கிவிடுவார்கள் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து தமிழகத்திலிருந்து கைலாய யாத்திரை சென்று நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் ஆகஸ்ட் 1 தேதியே தங்கள் பயணத்தை திட்டமிட்டிருந்த நிலையில் சீன நாட்காட்டியால் தேதி மாற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலா நிறுவனர் இதுகுறித்து கூறியிருக்கும் தகவல்கள் ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. அதன்படி நேபாளத்தில் கைலாய யாத்திரை மேற்கொள்ள ஆகஸ்ட் 1 தேதி தமிழகத்திலிருந்து செல்வதற்கு அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தோம். ஆனால் நேபாள அதிகாரிகளோ எங்களுக்கு அந்த தேதியில் அனுமதி மறுத்துவிட்டதால் தான் ஆகஸ்ட் 23 தேதி செல்ல மீண்டும் விண்ணப்பிக்கும் நிலை ஏற்பட்டது. சீன நாட்காட்டியின்படி ஆகஸ்ட் 1 20 தேதி வரை குதிரை ஆண்டு என்பதால் ஜெயின் மத பக்தர்கள் மட்டுமே நேபாள கோவில்களில் வழிபாடு நடத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறி தங்களது விண்ணப்பங்களை திருப்பி அனுப்பி ஆகஸ்ட் 20 தேதிக்கு பிறகு வருமாறு விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. இதனால் தான் ஆகஸ்ட் 1 தேதி செல்ல இருந்த எங்கள் பயணம் ஆகஸ்ட் 23 தேதிக்கு மாற்றப்பட்டது. இந்த தேதி மாற்றத்தால் எங்களுடன் நேபாளம் செல்ல வேண்டிய சில பக்தர்களுக்கு வர முடியாமல் அவர்கள் பயணத்தை ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. சில பயணிகளின் கடவுச்சீட்டுகள் கூட என்னிடம்தான் தற்போது வரை உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ள பேரிடரை தொடர்ந்து இந்தியா அங்கு 10 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பியிருக்கிறது. போர்வைகள், சூரிய சக்தி விளக்குகள், மருந்துகள் அவற்றில் அடங்குகின்றன. மேலும் பல நிவாரண உதவிகள் ராணுவ விமானங்கள் வழி அனுப்பப்படும் என்று இந்தியா அறிவித்துள்ளது. நிவாரணப் பொருட்கள் விமானங்களில் ஏற்றப்படும் படங்களை இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தமது எக்ஸ் சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். பேரிடரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அவர் ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்துக் கொண்டார். இந்த சவாலான நேரத்தில் நேபாளத்துக்கும் அதன் மக்களுக்கும் இந்தியா துணை நிற்பதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார். இயன்றவரை எல்லா மனிதநேய உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடியும் கூறியிருக்கிறார். மாநில அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று தமிழக சட்டசபையில் தமிழக சட்டசபை உறுப்பினர் தபிமுன் அன்சாரி இன்றைய கூட்டத்தொடரில் வலியுறுத்தி இருந்தார்.
9: மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி வரமாக அமைந்த இந்த மாமன்றத்திலே மக்கள் சபிக்கக்கூடிய அளவுக்கு நாம் நடந்து கொள்ள கூடாது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த அவையை நீங்கள் நடுநிலையோடு ஜனநாயக தன்மையோடு நடத்துகிறீர்கள். ஆளுங்கட்சியினரும் உங்களை பாராட்டுகிறார்கள், எதிர்கட்சிகளும் உங்களை பாராட்டுகிறார்கள். அதே நேரத்தில் ஜனநாயக உணவுகளை எல்லை கடந்து நீங்கள் அனுமதித்து விட்டால் ஜனநாயகத்துக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே கட்டுப்பாட்டோடு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரத்தில் கட்சி பார்க்காமல் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மானிய கோரிக்கையில பல்வேறு அறிவிப்புகளை நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் செய்திருக்கிறார்கள். முஸ்லீம் சமுதாயத்துடைய நிலையை பற்றி ஆய்வு செய்த நீதியரசர் ராஜேந்திர சச்சார் அவர்கள் தமிழ்நாடு கேரளா தவிர எல்லா மாநிலங்களிலும் ஆய்வுகளை நடத்தினார். இறுதியாக அந்த ஆய்விலே அவர் சொல்கிறார், இந்தியாவிலே முஸ்லீம்களுடைய நிலை தலித்துகளின் வாழ்நிலையை விட மிக மோசமாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மாண்புமிக்க ஒரு நீதிபதி அவர்கள் அவர் அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த கமிஷனை நீங்கள் அமல்படுத்தி முஸ்லீம் சமுதாய மக்களுடைய மேம்பாட்டுக்கு பாடுபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அந்த நீதியரசர் சச்சார் அவர்கள் பரிந்துரைத்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன், சம வாய்ப்பு ஆணையம் ஒன்றை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த பரிந்துரைகளை தமிழ்நாட்டிலே அமல்படுத்துவதற்காக 100 கோடி ரூபாய் ஒரு சிறப்பு நிதியை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று அயல் நாடுகளுக்கு தாழ்த்தப்பட்ட சமூக மாணவர்களும் இஸ்லாமிய சமூக மாணவர்களும் படிக்க சென்றால் அவர்களுக்கு 36 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகைகள் கிடைக்கிறது. அதே வாய்ப்பை ஏழை கிறிஸ்தவ மாணவர்களுக்கும் வழங்கிட இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே இந்த அவையில் பேசியிருக்கின்றேன், 14 ஆண்டுகளை நிறைவு செய்த ஆயுள் சிறைவாசிகளை சாதி மத வழக்கு பேதமின்றி நீங்கள் முன்விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றேன். அவர்களால் சிறை விடுப்பு கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய விடுதலையை தயவு செய்து விரைந்து வழங்க நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று தமிழ்நாட்டில பட்டா இடத்தில் அவரவர் சொந்த இடத்தில தேவாலயங்களையும் பள்ளிவாசல்களையும் கட்டுவதற்கு முயற்சிகளை செய்கின்ற பொழுது அதற்கு சில தீய சக்திகள் இடையூறு வழங்குகிறார்கள். எனவே இந்த விஷயத்தில பட்டா இடங்களில் அவருடைய சொந்த இடங்களில சட்டப்பூர்வமாக அனுமதி பெற்ற அவர்கள் மசூதிகளை தேவாலயங்களை கட்டிக்கொள்வதற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத அரசாணையை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சிறந்த திரைப்படங்களை தேர்வு செய்து விருது வழங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் சிறை என்ற திரைப்படத்திற்கும் ஹபீபி என்ற திரைப்படத்திற்கும் சிறந்த விருதுகளை வழங்க தமிழக அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வறுமை ஒழிப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு தமிழரை டாட்டாவும் பிர்லாவும் கொண்டாடினார்கள். அவர் யார் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நெருக்கமான நண்பராக இருந்தார். அவர் பெயரை மையமாக வைத்து தான் கவிஞர் வாலி அவர்கள் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் என்ற பாட்டை எழுதினார். அவர்தான் கீழக்கரையை சேர்ந்த பி எஸ் அப்துல் ரஹ்மான். அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 100,000+ குடும்பங்களுடைய வறுமையை போக்கும் வகையில வளைகுடாவில அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். அவருடைய பெயரால் தான் பி எஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன் பல்கலைக்கழகம் இருக்கிறது. அவரை சிறப்பிக்கும் வகையில பாருங்களேன், 9 நிமிடங்கள் தான் ஆகியிருக்கிறது. இதுதான் சமூக நீதியா? சமூக நீதி சார்ந்த ஒரு மாநிலம் சர்ச்சைகளை பேசினேனா? உங்களுக்கு யாருக்காவது சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில பேசினேனா? நீங்கள் தானே சமூக நீதியை வழங்க வேண்டும் இந்த பேரவையில.
10: இல்ல, முதல்ல வந்து ஒரு எச்சரிக்கை பண்ணிதான் சீக்கிரமா முடியுங்க. எச்சரிக்கை பண்ணி அப்புறம் 2 மணி சேர்ந்து அடிக்கும் போதுதான் முடியுங்க என்ற அர்த்தம் நீங்க பேசுங்க.
9: நன்றி. பி எஸ் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அந்த வறுமை ஒழிப்பு முயற்சியை பாராட்டும் வகையில தமிழ்நாட்டுடைய கட்டிடவியலுடைய தந்தையாக போற்றக்கூடிய நிலையில அவருக்கு சிறப்பு செய்யும் வகையில் சென்னையில கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைந்துள்ள அந்த பகுதியில கேளாம்பாக்கத்தை நோக்கி அமைந்திருக்கூடிய சாலைக்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று சிறுபான்மை சமுதாய மக்கள் எளிதாக நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகிவிட முடியாது, எளிதாக சட்டமன்ற உறுப்பினராகிவிட முடியாது. அவர்கள் எளிதிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளாட்சி அமைப்புகளிலே இருக்கிறது. அவர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகளை சில அதிகாரிகள் அவர்களுடைய அரசியல் பலத்தை சிதைக்கும் வகையில அவருடைய வாக்குகளை மதிப்பிடக்க செய்யும் வகையில சிதறடிக்கக்கூடிய சில போக்குகள் இருப்பதாக கடந்த பல ஆண்டுகளாகவே குற்றச்சாட்டு வந்து வருகிறது. இன்றோ நேற்றோ அல்ல, கடந்த பல ஆண்டுகளாக. எனவே இந்த விஷயத்துல தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு அநீதி நடந்து விடாமல் அவருடைய உணர்வுகளை பாதுகாக்கும் வகையில் இந்த அரசு அதிகாரிகளிடம் உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெளிநாடுகளில பணியாற்றக்கூடிய தமிழர்களால் நமக்கு அந்நிய வருவாய் குவிந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் தான் வெளிநாடுகளுக்கு சென்று உழைப்பு செய்து வணிகம் செய்து அங்கு ஈட்டக்கூடிய பொருளாதாரத்தை தாயகத்துக்கு கொண்டு வரக்கூடிய மக்களாக இந்த மக்கள் இருக்கிறார்கள். பிற நாடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கே குடியுரிமையை பெற்று அங்கே வாழ்ந்து விடுகிறார்கள், வருமானத்தை அங்கேயே செலவு செய்கிறார்கள். ஆனால் துபாய்க்கும் சவுதி அரேபியாவுக்கும் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் பஹ்ரைனுக்கும் கத்தாருக்கும் ஓமானுக்கும் போகக்கூடிய நம்முடைய தமிழர்கள் தான் அங்கே சம்பாதிச்சு அந்த பணத்தை இங்கே கொண்டு வராங்க. திராவிட மாடல் அரசிலும் அதை சிறப்பாக தொடர்ந்தார்கள். ஸ்கூட்டி வாங்குவதற்கான மானியத்தை இந்த அரசில் 75,000 ரூபாயாக உயர்த்தி தருமாறும், எங்கெல்லாம் அது வணங்கப்படாமல் இருக்கிறதோ அவற்றில் கவனம் செலுத்தி அந்த உலமாக்களுக்கு அவை கிடைப்பதற்கு வழி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, இன்னைக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி பொதுமக்களால் மிகப்பெரிய அளவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நோக்கி வரவைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. 3 கோடி ரூபாய் என்பது இன்றைய விலைவாசி உயர்வில் போதுமானதாக இருக்காது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியை 10 கோடி ரூபாயாக உயர்த்தி வணங்கிட இந்த அரசு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கட்சி சார்பற்று பார்த்தீங்களா, வேற ஏதாவது பேசணும்னா ஒன்று ஆளுங்கட்சி சார்ந்தவங்க பேசுனா ஆளுங்கட்சிக்காரவங்க மட்டும்தான் மேஜையை தட்டுவாங்க, எதிர்கட்சி பகுதியை சேர்ந்தவங்க பேசுறாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க மட்டும்தான் மேஜையை தட்டுவாங்க. இதை எல்லாரும் சேர்ந்து ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா மக்களுடைய பிரச்சனைகளுக்கு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அரசு வழங்குகிறது. அதை நீங்கள் 10 கோடி ரூபாயாக உயர்த்தி தருவதற்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முடிச்சிடுறேன். இந்திய இலங்கை கடலோர பகுதிகளில் 2 நாடுகளுடைய மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்ற போது பல சச்சரவுகள் வெடிக்கிறது. தமிழ்நாட்டு மீனவர்களை இலங்கையுடைய கடற்படை பல நேரம் தாக்குகிறது. மிகப்பெரிய இன்னலுக்கு தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்கள் ஆளாகி வருகிறார்கள். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு ஒரு வலியுறுத்தலை செய்ய வேண்டும். இந்திய இலங்கை கடற்பகுதியில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல்களை தினமும் 2 முறையாவது வலம் வர செய்தால் அது நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நிறைவாக ஒரு விஷயம், குறிப்பாக உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரு 20-30 பேர் தினமும் விடுதியிலிருந்து சட்டமன்றத்துக்கு வருவது வந்து பேருந்துகளில். பல பேருக்கு இப்போ எனக்கு சொந்த கார் இருக்கு, இருந்தாலும் நான் ஏன் பேருந்தில் வரேன்னு சொன்னால் பேருந்தில் வருகின்ற போது தான் சக சட்டமன்ற உறுப்பினர்களோடு கட்சி சார்பற்று கலந்துரையாட முடிகிறது. அதில் வரக்கூடிய பணியாளர்களோடு உரையாடி பல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த ஏற்பாடு நல்ல ஏற்பாடு. ஆனால் ஒரு பேருந்துக்கு 40 இருக்கைகள் இருக்கு, 5 பேருந்து எதுக்கு நமக்கு மீன் செலவு? அதற்கு மாற்றாக 5 பேருந்து பெரிய பேருந்துகளை நீங்கள் வழங்குவதற்கு பதிலாக ஒரு 4 சிறிய வேன்களை வழங்கினா அந்த வேன்களில் நாங்கள் 30-40 பேர் தான் அதிகபட்சம் வர்றாங்க, அவங்க வந்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். எனவே இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக என்னுடைய தொகுதி கோரிக்கைகள் 2-3 தான், வேற ஒன்றுமே இல்லை. முன்னாள் அமைச்சர் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர் அமைச்சராக இருந்தபோது என்னுடைய சிதம்பரம் தொகுதிக்கு கணினி பூங்கா டைட்டில் பார்க் ஒன்றை கொண்டு வருவதற்கான முன்முயற்சிகளை செய்தார்கள். தயவுசெய்து இந்த அரசின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள், இந்தி எதிர்ப்பு போராட்ட காலத்தில் எண்ணற்ற உயிர் தியாகத்தை செய்த அந்த பூமி சிதம்பரம் பூமி, அந்த தியாகிகளுக்கு மரியாதை செய்யும் விதமாக அங்கு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாக சிதம்பரத்தில் ஒரு டைடல் பார்க் அமைவதற்கு இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் முதல்ல புசி அடைந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பிசி அடைந்துன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. அதெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு அமைச்சராக இருக்கார், எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. எங்கள் மாவட்டத்துக்கு அவர் அமைச்சராக போட்டிருக்கீங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னோம்னா, வெள்ளாற்றின் குறுக்கே ஆதிவராகநல்லூர் ஊராட்சியில் தடுப்பணை கட்ட அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் வெள்ளாற்றின் குறுக்கே சீமுட்டலூரிலிருந்து தீத்தாம்பாளையம் செல்லும் பாலத்தின் அருகே தடுப்பணையை கட்டினால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதுடன் 20 ஊராட்சிகள் வரும் வரை பயனடையும். எனவே அந்த தடுப்பணையை தீத்தாம்பாளையம் செல்லும் பாலத்தின் அருகே கட்டிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஆதனூர் மற்றும் குமாரமங்கலம் இடையே கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே இன்னொரு தடுப்பணை கட்டப்பட்டிருக்கிறது, அது இன்னும் பயன்பாட்டுக்கு வரவில்லை, அதை விரைவில் திறப்பதற்கு ஏற்பாடு செய்ய விரும்புகின்றேன். பரங்கிப்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட வீரன் கோவில் திட்டு ஆலக்குடி அருகே ஒரு தடுப்பணையை கட்ட வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புகளை வழங்கிய நம்முடைய பேரவைத் தலைவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
0: தொடர்ந்து கிர்கிஸ்தானில் ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 1 வரை நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் பங்கேற்பது உறுதியாகியிருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்தித்து பேச்சு நடத்த வாய்ப்பு உருவாகியிருக்கிறது. எஸ்சிஓ அமைப்பில் ரஷ்யா, இந்தியா, ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பெலருஸ், சீனா ஆகியவை உறுப்பு நாடுகளாக உள்ளன. இந்த அமைப்பின் உச்சி மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஸ்கெக்கில் நடைபெறுகிறது. இதில் அனைத்து உறுப்பு நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் சீன அதிபரின் பங்கேற்பை அந்த நாடு உறுதிப்படுத்தியுள்ளது. இதில் இந்தியா சார்பில் பிரதமர் மோடியும் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு சீனாவில் நடைபெற்ற இந்த அமைப்பின் மாநாட்டில் மோடி பங்கேற்றார். அப்போது இந்தியா சீனா இடையே கைலாஸ் மானசூரர் யாத்திரை, மீண்டும் விசா சேவை, நேரடி விமான சேவை ஆகியவை தொடர்பாக முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் இரு தலைவர்களும் மீண்டும் நேரில் சந்தித்து பேச இருக்கிறார்கள். டெல்லியில் செப்டம்பர் 12-13 தேதிகளில் பாரிஸ் மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் ஷி ஜின்பிங் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டால் எல்லை பிரச்சினை உட்பட பல விடயங்களில் பேச்சுவார்த்தை மூலம் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. முன்னதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் கடந்த திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டு 25வது இந்தியா சீனா எல்லை விவகாரங்களுக்கான சிறப்பு பிரதிகள் குழு கூட்டத்தில்

0: தடுப்பதற்கு அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பது தங்கள் வாயிலாக அறிவிக்கிறேன்.
1: தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் இன்றைக்கு டெங்கு மலேரியா காய்ச்சல் இருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் இன்றைக்கு அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் சேர்ந்து வருகிறார்கள். இதுவரை 8 பேர் டெங்கில் உயிரிழப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே டெங்கு மலேரியா உள்ளிட்ட இந்த நோய்களை கட்டுப்படுத்த நம்முடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது என்பதை அரசின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன்.
2: டெங்கு காய்ச்சலுடன் பன்றி காய்ச்சலும் வேகமாக பரவுவதாக எம்எல்ஏக்கள் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்து பேசிய திரு அருண்ராஜ், தமிழ்நாட்டில் 12,856 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 7 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறினார். மருத்துவமனைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் வீடு வீடாக கண்காணிப்பு உள்ளிட்ட தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
3: இந்த பருவமழை காலத்தில் டெங்கு காய்ச்சல் அதிகமாக வருவது வழக்கமாக இருக்கிறது. அப்ப இந்த ஆண்டு 26/8/2026 வரை ஜனவரி 1 முதல் 12,856 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இவர்களில் 7 உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா அதிகமாக சென்னையில் தான் அதிகம்.
2: கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு கூடுதலாக 300 பேர் பன்றி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாக கூறிய திரு அருண்ராஜ், டெங்குவை போல பன்றி காய்ச்சல் தீவிரமாக இல்லை என்றார். கர்ப்பிணிகள், இணை நோய் உள்ளவர்களுக்கு டெங்கு பரவாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தேவைப்பட்டால் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து சமூக நீதித்துறை மானிய கோரிக்கை மீது பேசிய அத்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, தொடக்கத்திலேயே புதிய அறிவிப்புகள் வெளியிட்டார். முன்னதாக அனைத்து கட்சி உறுப்பினர்கள் கருத்து கூறிய பின் அமைச்சர்கள் பதிலுரையின் போதே அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி வலியுறுத்தினார். பதிலுரைக்கு பிறகே அறிவிப்புகள் இடம்பெறுவது வழக்கம் என்று சுட்டிக்காட்டி அதையே தொடர வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்தார். அமைச்சர்கள் தொடக்கத்திலேயே அறிவிப்புகளை வெளியிட்டு பேசினால் அதன் மீது மட்டுமே விவாதம் நடைபெறும் என்று கூறி திரு கே என் நேரு, திரு ஏவா வேலு உள்ளிட்ட திமுக உறுப்பினர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பதிலுரைக்கு முன்னரே அறிவிப்பை வெளியிடுவது திரைப்படத்தில் கிளைமேக்ஸை முன்கூட்டியே காட்டுவது போல உள்ளதாக திரு தங்கம் தென்னரசு தெரிவித்தார். எதிர்ப்புகள் எழுந்த போதும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அமைச்சர்களை அறிவிப்பு வெளியிட்டு பேச அனுமதித்தார்.
4: தொடர்ந்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்து இன்று காலை வினாடிக்கு 6,500 கன அடியாக உள்ளது. பரிசல் இயக்க விதிக்கப்பட்டிருந்த தடை தொடர்ந்து 12வது நாளாக நீடிக்கப்பட்டுள்ளதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பரிசல் ஓட்டுபவர்கள் வேதனை அடைந்துள்ளார்கள். ஆட்கொல்லி புலியை சுட்டுப்பிடிக்க வலியுறுத்தி கூடலூரில் 2 நாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது.
2: பேரூராட்சிக்குட்பட்ட 4ம் நம்பர் பகுதியில் கடந்த 9ம் தேதி கிராமத்திற்கு தண்ணீர் திறப்பதற்காக சென்ற பாலகிருஷ்ணன் என்பவரை புலி அடித்துக் கொன்றது. 21ம் தேதி அதே பகுதியில் உள்ள காப்பி தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ரவிச்சந்திரன் என்பவரை புலி தாக்கி இழுத்துச் சென்று உடல் பாகத்தை உண்டது. அந்த புலியை பிடிக்க கோரி அப்பகுதி மக்கள் போராட்டங்கள் நடத்தியதை அடுத்து அதை பிடிக்க வனத்துறையினர் கூண்டுகளை வைத்தனர். அதிநவீன கேமராக்கள் பொருத்தி 80க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஆட்கொல்லி புலியை சுட்டுப்பிடிக்க கோரியும் வனத்துறையினர் மெத்தனமாக இருப்பதாக கண்டித்தும் கூடலூர் வட்டம் முழுவதும் இன்று கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன.
5: அன்னைக்கே கூண்டு வைத்து அங்கங்க கேமராக்கள் பொருத்தி எங்க போகுது வருது ஆராய்ந்து ஆய்வு செய்த புலிய பிடிச்சிருந்தாக்க இன்னொரு உயிர் போயிருக்காது. அது வனத்துறை வந்து மிகவும் மெத்தனமாக செயல்பட்ட காரணத்தை இன்னொரு உயிர் போயிருக்குது.
2: அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகளின் ஆதரவுடன் நாளையும் கடையடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. முழு அடைப்பு காரணமாக கூடலூர் பகுதியில் ஆட்டோக்களும் சுற்றுலா வாகனங்களும் இயக்கப்படவில்லை.
4: தொடர்ந்து இந்தியாவின் கான்பூர் நகரில் சாக்லேட் தின்பண்டங்களை மக்கள் அவசர அவசரமாக அள்ளிச் செல்லும் காணொளி வெளிவந்துள்ளது. அவை காலாவதியான தின்பண்டங்கள் என்று நம்பப்படுகிறது. பான்கி தொழிற்பேட்டையில் உள்ள குப்பை மேட்டில் தின்பண்டங்கள் குவிந்து கிடந்தன. அவற்றை யார் அங்கு வீசியது என்பதை காவல்துறை விசாரித்து வருகிறது. மக்கள் கூடி தின்பண்டங்களை விறுவிறுவென்று அள்ளி பைகளில் போட்டு எடுத்து செல்வது காணொளியில் தெரிகிறது. மோட்டார் சைக்கிளிலும் கார்களிலும் வந்த சிலர் தின்பண்டங்களை எடுத்து செல்ல சாலையோரத்தில் நின்றார்கள். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அந்த தின்பண்டங்கள் 2024ம் ஆண்டிலே காலாவதியாகிவிட்ட தின்பண்டங்கள் என்று உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கிறார்கள். குடியேற்ற கொள்கைகளை அமெரிக்கா கடுமையாக்கி வரும் சூழலில் அமெரிக்க கல்லூரிகளில் உயர்கல்வியில் சேரும் இந்திய மாணவர்களுடைய எண்ணிக்கை முந்தைய ஆண்டை காட்டிலும் 2025-26 ஆண்டில் 15% சரிந்திருப்பது தெரிய வந்துள்ளது. மாணவர் மற்றும் பார்வையாளர் நுழைவு இசைவு நடைமுறையை கடந்த ஜூலையில் அமெரிக்கா கடுமையாக்கியது. முன்னதாக வெளிநாட்டினர் முழுநேர மாணவராக இருக்கும் வரை அமெரிக்காவில் தங்கியிருக்க அனுமதிக்கப்பட்டு வந்தார்கள். அதன்படி குறிப்பிட்ட உயர்கல்வி படிப்புக்காக அமெரிக்கா செல்லும் மாணவர்கள் அந்த படிப்பை முடித்த பிறகு அங்கேயே வேலைவாய்ப்பில் சேர்ந்து கொண்டு மாணவர் நுழைவு இசைவில் தொடர்ந்து தங்கியிருக்க வேண்டும் என்பதால் ஏதாவது ஒரு பகுதி நேர படிப்பிலும் சேர்த்து கொள்வார்கள். இந்த நடைமுறையை நீக்கி மாணவர் மற்றும் பார்வையாளர்கள் நுழைவு இசைவில் அமெரிக்கா செல்பவர்கள் அதிகபட்சம் தங்கும் காலத்தை 4 ஆண்டுகளாக நிர்ணயம் செய்து புதிய விதிமுறைகளை அமெரிக்க அரசு அறிவித்திருக்கிறது. அதுநேரம் குறிப்பிட்ட பட்டப்படிப்பை முடித்த பிறகு அமெரிக்காவில் பணிபுரிய விருப்ப செயல்முறை பயிற்சி திட்டத்தை பயன்படுத்த விரும்பும் வெளிநாட்டு மாணவர்களிடம் $100,000 வசூலிப்பது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பை முடித்த பிறகு குறைந்தபட்சம் 1 ஆண்டு முதல் அதிகபட்சம் 2 ஆண்டு வரை அமெரிக்காவில் பணிபுரிய அனுமதிக்கப்படுவார்கள். அத்தோடு அமெரிக்க நிறுவனங்களால் வழங்கப்படும் H-1B நுழைவு இசைவு முறைக்கு மாறுவதற்கும் வழிவகுக்கும். இந்த குடியேற்றம் அல்லாத நுழைவு இசைவு மூலம் தங்களுக்கு தேவையான நிபுணர்களை அமெரிக்க நிறுவனங்கள் தொடர்ந்து பணியமர்த்திக் கொள்ள முடியும். இந்த புதிய நடைமுறை காரணமாக அமெரிக்காவுக்கு உயர்கல்வி செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை சரிந்துவிட்டது. அமெரிக்காவைச் சேர்ந்த கொமனோப் என்ற நிறுவனம் அங்குள்ள 1100 உயர் நிறுவனங்களின் தரவுகளை ஆராய்ந்து இது தொடர்பாக வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் 2026-2027 கல்வியாண்டில் இந்த கல்வி நிறுவனங்களில் இளநிலை பட்ட படிப்புகளில் சேர்க்க பெற சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை அதிகரித்துள்ள போதும் சர்வதேச விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 10% அளவுக்கு சரிந்துவிட்டது. அமெரிக்காவில் உயர்கல்வி சேரும் வெளிநாட்டினரில் இந்தியர்களே அதிகம் என்ற நிலையில் நிகழாண்டில் உயர்கல்வி சேர்க்கைக்கு விண்ணப்பித்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை 15% அளவுக்கு சரிந்துள்ளது தெரிய வந்துள்ளது. உள்ளூர் பொருளாதார வளர்ச்சியில் இத்தகைய சர்வதேச மாணவர்களின் பங்களிப்பு 2025-2026 ஆண்டில் 4,00,000 கோடியாக இருந்தது. 2026-2027 ஆண்டில் 3.7 லட்சம் கோடியாக குறையும் என்று மதிப்பீடு தெரிவிக்கிறது. சர்வதேச கல்வியாளர்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான NAFSA மற்றும் AP இன்டர்நேஷனல் என்ற ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவை இணைந்து வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க உயர்கல்வி நிறுவனங்களில் 2025-2026 ஆண்டில் சர்வதேச மாணவர்கள் சேர்க்கை பதிவு 11,69,000 இருக்கும் என்று மதிப்பிடப்பட்ட நிலையில் 10,57,000 குறைந்து விட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அசாம் மாநிலம் கச்சார் மாவட்டத்தில் 168 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களை அசாம் ரைபிள்ஸ் மற்றும் வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்தின் DRI பறிமுதல் செய்துள்ளது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆந்திரத்தில் தனியார் பயணிகள் பேருந்தொன்று ஓட்டோ ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டோவில் இருந்த 7 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார்கள். பதவியை தவறாக பயன்படுத்தும் ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பிரகாஷ் சர்மாவை உடனடியாக இடமாற்றம் செய்யக்கோரி உச்சநீதிமன்ற நீதிபதி சந்தீப் மேத்தா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக உள்ள சஞ்சீவ் பிரகாஷ் சர்மா மீது பல குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் ஓய்வு பெற இருக்கும் நிலையில் அவர் தனது பதவியை தவறாக பயன்படுத்தி பல வசதி படைத்த மனுதாரர்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை வழங்கி வருகின்றார். ராஜஸ்தான் சென்றபோது தன்னை சந்தித்த பல நீதிபதிகள் இதுகுறித்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தி அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்தார்கள். பொறுப்பு தலைமை நீதிபதியால் தாங்கள் மிரட்டப்படுவதாக கூறியுள்ளார்கள். ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சிலரும் பொறுப்பு தலைமை நீதிபதி குறித்து பல புகார்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு அனுப்பியுள்ளார்கள். குறிப்பாக வழக்கறிஞர்களாக முறையாக பணியாற்ற 4 பெண்களை நீதிபதிகளாக நியமிக்க அவர் பரிந்துரை அனுப்பியுள்ளார். எனவே ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் கண்ணியத்தை காக்க வேண்டுமானால் பொறுப்பு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பிரகாஷ் சர்மாவை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும். இதுகுறித்து உச்சநீதிமன்ற கொலிஜியம் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 119,520 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,940 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லற வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 265 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். அமெரிக்காவுடனான மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் பேச்சுவார்த்தைக்கு திரும்புவதற்கு எந்த ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவும் இல்லை, எங்களுக்கு எந்த அவகாசமும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அமெரிக்கா மிகப்பெரிய வெற்றியை பெற்று வருகிறது என்று கூறிய ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை விளக்கும் போது ஈரானில் நிலவும் பொருளாதார சிக்கல்களையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
6: அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என்று கூறி ஈரான் மீது இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா போர் தொடுத்தது. தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்ட நிலையில் அமைதி பேச்சுவார்த்தையில் தீர்வு ஏற்படாததால் ஈரான் மீது கூடுதல் பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்துள்ளது. ஈரானுடன் வர்த்தக உறவு கொள்ளும் நாடுகள் மீதும் தடைகள் விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ஈரானை முடக்க அமெரிக்கா அமல்படுத்தியுள்ள கூடுதல் பொருளாதார தடைகளை பொருளாதார தீவிரவாதம் என்று விமர்சித்துள்ள ஈரான் இது தொடர்பாக ஐநா கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளது. பொருளாதார போர் காரணமாக ஈரானில் பணவீக்கம் அதிகரித்து பொருளாதாரம் சீரழிந்து வருவது அமெரிக்காவுக்கு கிடைத்த பெரு வெற்றி என்று கூறியுள்ள ட்ரம்ப் பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க அவசரப்படவில்லை என தெரிவித்துள்ளார். இதனிடையே பேச்சுவார்த்தை தடைப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலில் சேதமடைந்த ஈரான் அணுசக்தி நிலையங்களை நாடாளுமன்ற சட்டம் மூலம் நிர்வகித்து வருவதாகவும் சர்வதேச அணுசக்தி முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்க முடியாது என்றும் அந்நாடு கூறியுள்ளது. ஈரான் அணுசக்தி துறையின் தலைவர் முகமது இஸ்லாமி தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்காத அணுசக்தி முகமை சேதத்தை அறிய வேண்டும் என்ற அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். அமெரிக்காவின் ஒரு பகுதியாக ஹோர்முஸ் மாறிவிட்டதாக ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் அந்த நீரிணை வழியாக இன்று சென்ற எண்ணெய் கப்பல் ஏவுகணை தாக்குதலில் தீப்பிடித்து எரிந்தது. ஹோர்முஸ் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஈரான் அமைத்த கண்ணிவெடிகள் அகற்றப்பட்டு விட்டதாகவும் ட்ரம்ப் கூறியது பற்றி அமெரிக்காவின் நட்பு நாடுகள் சந்தேகம் எழுப்பியுள்ளன. இதனிடையே ஹோர்முஸ் நிர்வாகம் தொடர்பாக ஈரான் மற்றும் ஓமன் இடையே நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தையில் அந்த இரு நாடுகளும் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலித்து பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படை தெரிவித்துள்ளது.
4: தொடர்ந்து ராஜேந்திர உறவுகளை மீண்டும் முன்னெடுக்கும் முயற்சியாக கட்டார் வெளியுறவு அமைச்சரும் பிரதமருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் யாசிம் அல் தானி இன்று ஈரானுக்கு பயணம் மேற்கொள்ளுகின்றார். தெஹ்ரானின் வர்த்தக பங்காளிகள் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதன் மூலம் அந்த நாட்டின் மீதான பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கப் போவதாக வாஷிங்டன் அறிவித்ததை தொடர்ந்து அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் நிலையில் இந்த பயணம் இடம்பெறுகிறது. பதட்டத்தை தணிப்பதும் பேச்சுவார்த்தைக்கான ஒரு களத்தை உருவாக்குவதும் இந்த பயணத்தின் நோக்கமாகும். ஈரானின் வடகுடா அண்டை நாடாகவும் அமெரிக்காவின் பங்காளியாகவும் உள்ள கட்டார் மோதலில் ஈடுபட்டுள்ள தரப்பினரிடையே திரைமறைவு பேச்சுவார்த்தையாளராக செயல்பட்டதுடன் குறுகிய காலத்துக்கு போர் நடவடிக்கைகளை நிறுத்தி ஜூன் மாத போர் நிறுத்தத்தை உறு செய்வதிலும் நேரடி பங்காற்றியுள்ளது. போர் தொடங்கி 6 மாதங்களை நெருங்கும் நிலையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. தற்போது சண்டைகள் பெரும்பாலும் நிறுத்தப்பட்டிருந்தாலும் ராஜேந்திர ரீதியில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் மிக முக்கியமான ஒரு வழித்தடமான ஹார்முஸ் நீரிணையின் கட்டுப்பாட்டை சுற்றியே இரு தரப்பினருக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீடிக்கின்றன. இந்த நீரிணியை ஈரான் ஒரு பேரம் பேசும் கருவியாக பயன்படுத்தி வருகிறது. ஈரான் மற்றும் ஓமான் நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ள அந்த குறுகிய நீர்வழிப்பாதை குறித்த கருத்து வேறுபாடுகளை அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் முறிந்து போனதற்கான காரணங்களில் ஒன்றாக அமைந்திருந்தது. பிப்ரவரி 28 அன்று போர் தொடங்குவதற்கு முன்பு உலகின் மொத்த எண்ணெய் விநியோகத்தில் 1/5 இந்த நீர்வழிப்பாதை வழியாகவே கொண்டு செல்லப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். சீனாவுக்கும் ஈரானுக்குமான பொருளாதார ரீதியான உறவுகள் தொடர்பாக அமெரிக்கா தொடர்ந்து தனது வெளிப்படையான அறிவுறுத்தல்களை விடுத்து வருவது நேர்கள் அறிந்ததே. சீனா ஈரான் உறவு தொடர்பாக அமெரிக்கா தொடர்ந்து கரிசனியை காட்டி வருகிறது.
7: China's view is
8: ஈரானுடன் வர்த்தகம் செய்வதா வேண்டாமா என்பது அமெரிக்காவின் முடிவு அல்ல என்பதே சீனாவின் நிலைப்பாடு. ஈரானுடனான தங்களது வர்த்தக உறவுகள் வெளிப்படையானவை, அவற்றுக்கும் உங்களுக்கு இடையிலான போருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சீனா கூறியுள்ளது. ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் பிற தரப்பினர் மீது அமெரிக்கா தடைகளை விதிப்பது சட்டவிரோதமான செயல் என்றும் சீனா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தடைகள் ஐநா பாதுகாப்பு சபையால் அங்கீகரிக்கப்படாத அமெரிக்காவின் சொந்த தடைகள் என்பதே சீன அரசின் வாதம். குறிப்பிட்ட நபர்கள், கப்பல்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள இந்த தடைகள் ஏற்கனவே சில சீன நிறுவனங்களையும் பாதிக்க தொடங்கியுள்ளன. அமெரிக்கா இதுவரை சீன வங்கிகள் மீது கை வைக்கவில்லை என்றாலும் அமெரிக்க கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் அதை முழுமையாக நிராகரிக்கவில்லை. இதற்கு பதிலடியாக, உலகம் முழுவதும் எங்களது உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாப்பதற்காக குறிப்பிடப்படாத எதிர்வினைகளை எடுக்கப் போவதாக சீன அரசு கூறுகிறது. எனவே சீனா குறிப்பாக என்ன செய்ய போகிறது என்பது தெரியவில்லை என்றாலும் அது பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்துள்ளது.
4: தொடர்ந்து அமெரிக்க உளவு அமைப்பான CIA இயக்குனர் ஜோன் ராட்கிளிப் ரஷ்ய தலைநகர் மோஸ்கோவில் அந்த நாட்டு உளவு அதிகாரிகளை நேரில் சந்தித்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை CIA இயக்குனர் நேரடியாக சந்திக்கவில்லை என்றாலும் உளவுத்துறை நிலையில் நடைபெற்ற இந்த வாதங்கள் குறித்த அனைத்து விவரங்களும் அதிபரின் கவனத்துக்கு உடனுக்குடன் கொண்டு செல்லப்பட்டதாக கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் உறுதிப்படுத்தியிருக்கிறார். முன்னதாக கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்க ராணுவ விமானம் ஒன்று மோஸ்கோவில் தரையிறங்கி அன்றைய நாளே திரும்பிச் சென்றது. ஆனாலும் இந்த பயணம் குறித்து CIA மற்றும் அமெரிக்க வெள்ள மாளிகை எந்தவித அதிகாரப்பூர்வ கருத்து தெரிவிக்கவில்லை. இந்த ரகசிய பயணத்தின் போது மோஸ்கோ, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் உள்ளிட்ட சில வடக்கு பகுதிகளில் தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு உக்ரைனை அமெரிக்கா கேட்டுக்கொண்டது. ஆனாலும் ரஷ்யாவின் இதர பகுதிகளில் உக்ரைனின் தாக்குதல்கள் வழக்கம் போல் தொடர்ந்தன. உளவு துறைகளுக்கிடையிலான இத்தகைய தொடர்புகள் ஒரு நேர்மறையான நகர்வு என்று குறிப்பிட்ட ரஷ்யா, ஆனால் இருநாட்டு உறவு இன்னமும் ஆழமான நெருக்கடியிலே இருப்பதாக தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் 2021 உக்ரைன் படையெடுப்புக்கு முன்பு அப்போதைய CIA இயக்குனர் வில்லியம் பேனஸ் மோஸ்கோவுக்கு சென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் உக்ரைன் ரஷ்யாவின் எண்ணெய் தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் ரஷ்யா உக்ரைனின் கீவ் நகர் மற்றும் முக்கியமான நகரங்களில் உள்ள பெட்ரோலிய நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதனால் பலரும் பாதிப்படைகிறார்கள்.
9: இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் போர் முன்னரங்கு பகுதிகளிலேயே நடக்கின்றன. யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் வியூகம் மீண்டும் மாறியுள்ளதையே இது காட்டுகிறது. பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தும் நடவடிக்கையாக இது இருந்தாலும் பெரிய அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படவில்லை. யுக்ரைன் நடத்திய தாக்குதல்களால் ரஷ்யாவில் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் சேமிப்பு நிலையங்கள் பாதிக்கப்பட்டதை போல இங்கு நிலைமை இல்லை. யுக்ரைனின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வாகன ஓட்டிகளிடம் நான் பேசினேன். இது சிரமத்தை ஏற்படுத்தினாலும் இன்னும் 10 கிலோமீட்டர் தூரம் சென்றால் செயல்படும் ஒரு பெட்ரோல் நிலையம் இருக்கும் என்கிறார்கள். ஆரம்பத்தில் இருந்தே யுக்ரைனில் ஏராளமான பெட்ரோல் நிலையங்கள் இருந்ததுதான் இதற்கு காரணம். யுக்ரைனில் வாகன ஓட்டிகளின் அன்றாட வாழ்க்கையை பொறுத்தவரை வானில் ட்ரோன் பறப்பதாக சந்தேகம் எழும்போதெல்லாம் முக்கிய பெட்ரோல் நிலையங்கள் சேவைகளை நிறுத்த தொடங்கிவிடுகின்றன. அத்தகைய சூழலில் வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு செல்ல அல்லது பெட்ரோல் நிலையத்தை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டியிருக்கும். இருப்பினும் ரஷ்ய தாக்குதல்கள் மிக கடுமையாக இருந்த போதிலும் யுக்ரைனில் தொடர்ந்து பெட்ரோல் பெற முடிகிறது என்பதே முக்கிய விஷயம்.
4: தொடர்ந்து மேற்காசியாவில் நிலவும் மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டுவர இந்தியாவும் சீனாவும் முக்கியமான வகைகளில் உதவ முடியும் என்று அமெரிக்க முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிலாரி கிளின்டன் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெற்று பேச்சு, மிரட்டல்களை கைவிட்டு ராஜீய ரீதியான நடவடிக்கைகளை பயன்படுத்த விரும்ப வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஈரான் அமெரிக்கா இடையே தற்போது பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயல்படும் வகையில் கிலாரி கிளின்டன் இந்தியா சீனாவுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறது முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக அமெரிக்க செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் கிலாரி கிளின்டன் தவறான புரிதல்கள்தான் நாம் இன்று எதிர்கொள்ளுகின்ற போர்ச்சூழல்களுக்கு காரணமாக அமைந்துள்ளன. பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டது. இதனால் முக்கியமான கோர்முஸ் நீரிணையில் போக்குவரத்து முடங்கு நிலையும் ஏற்பட்டுவிட்டது. ஜூன் மாதத்தில் அமெரிக்காவும் ஈரானும் இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டன. ஆனால் கடந்த மாதம் இருதரப்பினரும் மீண்டும் தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து அந்த ஒப்பந்தம் முறிந்து போனது. இந்த இக்கட்டால் நிலையிலிருந்து எப்படி தப்ப முடியும் என்பதை அதிபர் டிரம்ப் சிந்தித்தால் அதற்காக சீனாவையும் இந்தியாவையும் தான் அவர் நாட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஈரானிடமிருந்து அதிகளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்கும் நாடுகள் எவை என்பதை பார்த்தால் சீனாவும் இந்தியாவும் தான் முன்னிலையில் உள்ளன. இந்த மோதலில் முக்கிய பிரச்சனையாக இருப்பது ஹோர்முஸ் நீரிணையாகும். போரின் காரணமாக இந்த நீரிணை வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான காலங்களில் உலகின் மொத்த எரிசக்தி விநியோகத்தில் சுமார் 1/5 இந்த வளைகுடா கடல்வழி பாதை வழியாக நடைபெற்றது. ஈரான் மீது சீனா நிச்சயமாக அழுத்தம் கொடுக்க முடியும். ஏனென்றால் ஈரானிடமிருந்து அதிகளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்கும் நாடுகளில் சீனாவும் ஒன்றாகும். டிரம்ப் மிரட்டல் மற்றும் வெற்று பேச்சுக்கு பதிலாக ராஜீய ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்ள தயாராக இருந்தால் அதுதான் ஈரான் மீது அழுத்தம் கொடுப்பதற்கான சிறந்த வழியாக இருக்கும் என்று கருதுகிறேன் என்று ஹிலாரி கிளின்டன் தெரிவித்தார். அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பேசன்ட் ஈரானுக்கு எதிராக புதிதாக பல பொருளாதார தடைகளை அறிவித்ததை தொடர்ந்து கிளாரி கிளின்டன் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஈரானுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் அனைத்து நாடுகளும் நிதி வர்த்தக தொடர்புகளை துண்டிக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் அமெரிக்காவின் 11 நடவடிக்கைகளை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்று பெசன்ட் எச்சரித்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் புதிய பொருளாதார தடைகளை அமுல்படுத்த அமெரிக்கா மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்திருந்தது நேர்கள் அறிந்ததே. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தன்சானியாவின் துணை அதிபர் இமானுவேல் சிம்பி செப்டம்பர் 4 முதல் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார். சிசிஎம் கட்சியின் ஒரு கட்சி ஆட்சியின் கீழ் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு பெயர் பெற்ற தன்சானியாவின் இந்த ராஜினாமா குறிப்பிடத்தக்க நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நாட்டின் முதல் பெண் அதிபரான சமயா கலகாசனுடன் ஏற்பட்ட அதிகார மோதலால் இமானுவேல் சிம்பி ஓராண்டுக்கு குறைவான பதவி காலத்தில் பதவி விலகியுள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபரில் நடந்த தேர்தலின் போதும் அதற்கு பிறகு நடந்த போராட்டங்களை அரசு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கிய விவகாரம் மற்றும் நிர்வாக பிரச்சனைகளில் அதிபருக்கும் துணை அதிபருக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவியதாக கூறப்படுகிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பற்றி நாடு கடத்தப்பட்ட 2 ரஷ்ய செய்தியாளர்கள் நூலொன்றை எழுதியுள்ளார்கள். அந்த நூல் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பிரெஞ்சு இலக்கிய விருதை வென்றுள்ளது. பிரி ஸ்டாஸ்புக் விருது இந்த ஆண்டுதான் அறிமுகம் கண்டிருக்கிறது. த டசார் இன் புரோப்பரியா பேர்சோனா ஹவ் விளாடிமிர் புட்டின் டிசிவிட்டாஸ் ஓல் என்பது புத்தகத்தின் தலைப்பு. புத்தகத்தை மிகேல் ரூமின் ரோமன் பாடன் இருவரும் இணைந்து எழுதியுள்ளார்கள். சுமார் 20 காலமாக ஆய்வு செய்து இந்த புத்தகம் எழுதப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ரஷ்ய அதிபர் புட்டினின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி புத்தகம் பேசுகிறது. செய்தியாளர்களின் உயிருக்கு இது ஆபத்தை ஏற்படுத்தும் என்று தெரிந்தும் அவர்கள் எழுதியதாக சொல்லப்படுகிறது. புட்டின் பொதுமக்களிடம் தன்னை எப்படி காட்டிக் கொள்ளுகின்றார் என்பதையும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையையும் புத்தகம் ஒப்பீடு செய்கிறது. இரு செய்தியாளர்களும் தற்போது அமெரிக்காவில் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் விருது வழங்கப்பட இருக்கிறது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் மருத்துவமனை தீபத்து குறித்து புதிய தகவல்கள் வந்துள்ளன. குளிர்சாதன கருவியில் தீ தொடங்கியதாக மருத்துவமனை பேச்சாளர் கூறியிருக்கிறார். அருகில் உயிர்வாய்வு இணைப்புகள் இருந்ததால் தீ இன்னமும் வேகமாக பரவியதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிர்வாயு தானாக தீ பெற்றாது, ஆனால் அது தீயை வேகமாக பரவு செய்யும். பொருட்கள் அதிக வெப்பத்துடன் வேகமாக எரியவும் அது காரணமாகிறது. சம்பவத்தின் போது மகப்பேற்று பிரிவில் 15 குழந்தைகள் இருந்தார்கள். 14 பச்சிளம் குழந்தைகள் இறந்தார்கள். ஒரு குழந்தை மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டது. அந்த குழந்தையை மருத்துவர் ஒருவர் மீட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
7: Now, this is one of those points from where the first
10: தீ ஏற்பட்ட இந்த குழந்தைகள் பராமரிப்பு பிரிவுக்குள் நுழைய மீட்பு குழுவினர் முயன்ற இடங்களில் இதுவும் ஒன்று. இந்த பெரிய கட்டடத்தில் பல அறைகள் உள்ளன. தீ பரவிய போது அருகில் இருந்த பிரிவில் இருந்த சில பெண்களையும் குழந்தைகளையும் மீட்பு குழுவினர் வெளியேற்றினர். கிடைத்த தகவலின்படி தீ முதலில் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவில் ஏற்பட்டதாகவும் அங்கிருந்த 15 குழந்தைகளில் ஒருவரை மட்டுமே மீட்க முடிந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மற்ற 14 குழந்தைகளும் தீயில் கருகி உயிரிழந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். அந்த பிரிவில் ஆக்சிஜன் சிலிண்டர்களும் குழாய்களும் இருந்ததால் தீ திடீரென வேகமாக பரவியது. மின்கசிவு அல்லது வெடிப்பு போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் போது தீ பரவுவதை தடுப்பது மிகவும் கடினம். அவசர கால பணியாளர்களும் மீட்பு குழுவினரும் இந்த செங்கல் கட்டடத்திற்குள் பல வழிகளில் நுழைய முயன்றனர். இந்த கட்டடம் எல்லா பக்கங்களிலிருந்தும் மூடப்பட்டிருந்தது. மேல் பகுதியில் இருந்த ஜன்னல்களின் கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்லவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த வழி அப்போது பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்ததாக தெரிகிறது. பின்னர் கட்டடத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள பல இடங்கள் வழியாக மீட்புக் குழுவினர் உள்ளே செல்ல முயன்றனர். 14 குழந்தைகளை ஏன் மீட்க முடியவில்லை என்பதே தற்போது எழுந்துள்ள முக்கிய கேள்வி. தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை விசாரிக்க அரசு ஒரு குழுவை அமைத்துள்ளது. தீயணைப்பு துறையினரும் முதற்கட்ட மீட்பு பணியாளர்களும் எப்போது சம்பவ இடத்துக்கு வந்தனர் என்பதையும் குழந்தைகள் ஏன் மீட்கப்பட முடியவில்லை என்பதையும் அந்த குழு ஆய்வு செய்யும். குழந்தைகளின் உறவினர்கள் மற்றும் பெற்றோரிடம் பேச முயன்றோம். அவர்களில் சிலர் மிகுந்த பதற்றத்துடனும் கோபத்துடனும் இருந்தனர். மீட்பு குழுவினர் தாமதமாக வந்ததாகவும் குழந்தைகளை மீட்க மருத்துவமனை நிர்வாகம் தவறிவிட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாங்கள் அமைத்துள்ள குழுவின் மூலம் இதுகுறித்து விசாரணை நடத்தப்போவதாக அரசு கூறுகிறது. குழந்தைகளின் சடலங்களை பெறுவதற்காக உறவினர்கள் காத்திருக்கின்றனர். சிலரின் சடலங்கள் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் மற்ற சடலங்களை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பல அறைகளை கொண்ட இந்த கட்டடம் இஸ்லாமாபாத்தில் உள்ள மிகப்பெரிய பொதுத்துறை மருத்துவமனையில் ஒன்றான பிம்ஸ் மருத்துவமனையின் ஒரு பகுதி. இங்கு இது போன்ற பல பிரிவுகள் உள்ளன. தாய்சேய் நல மருத்துவமனை பிரிவு உட்பட பல பிரிவுகள் இதில் அடங்கும். இந்த சம்பவம் குறித்து விசாரிக்கவும் 14 குழந்தைகளை ஏன் மீட்க முடியவில்லை என்பதை கண்டறியவும் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. உண்மையில் என்ன நடந்தது என்பதையும் அந்த 14 குழந்தைகளை காப்பாற்ற முடியாமல் போனது குறித்து விசாரணை குழு மக்களுக்கு தெரிவிக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
4: தொடர்ந்து பிள்ளை பாதுகாப்பு பற்றிய சர்ச்சையை தீர்க்க முயலும் மெட்ரா நிறுவனம் இழப்பீடு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. நிறுவனம் 16.68 பில்லியன் டாலர் வரை வழங்கக்கூடும். இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் ஆகிய சமூக ஊடகங்களை 11 வயதினருக்கு உகந்ததாக மாற்றவும் மெட்ரா சம்மதித்தது. உதாரணத்துக்கு பிள்ளைகள் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டுமே சமூக ஊடகத்தை பயன்படுத்த நெறிமுறைகள் கொண்டுவரப்படலாம். அமெரிக்காவில் 29 மாநிலங்கள் மெட்ரா நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்தன. இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் ஆகிய சமூக ஊடகங்கள் பிள்ளைகளை அடிமையாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செயலியின் அபாயம் குறித்து 18 ஆளர்களுக்கு உரிய தகவல் வழங்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டது. பிள்ளைகளின் தனிப்பட்ட தகவல்கள் முறைகேடாக சேகரிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் 50 கிளி முட்டைகளை கடத்த முயன்ற தாய்லாந்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த 50 வயது நம்பிய ஜோகனஸ்பர்க் நகரில் உள்ள அனைத்துலக விமான நிலையத்தில் கடந்த வாரம் கைதானார். அவர் கையில் வைத்திருந்த பையில் அந்த முட்டைகள் இருந்தது. அது வீட்டிலே தயாரிக்கப்பட்ட முட்டை அடைகாப்பு பை என்று கூறப்படுகிறது. அழியும் அபாயத்தில் உள்ள கிளியினங்களின் முட்டைகளாக அவை இருக்கலாம் என்று தொடக்க கட்ட விசாரணை காட்டுகிறது. கப்பெட்டப்பட்ட முட்டைகளில் பல வெற்றிகரமாக பொறித்துள்ளன. குஞ்சுகள் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பை அதிகரிக்க அவற்றுக்கு தற்போது தீவிர பராமரிப்பு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கடத்தல் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 627,000 அமெரிக்க டாலர் அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம். கடந்த ஜூலையிலும் அந்த விமானத்தில் இந்த சம்பவம் நடந்தது. அதில் 23 வயது தாய்லாந்து நாட்டவர் 418 கிளி முட்டைகளுடன் கைது செய்யப்பட்டிருந்தார். நாடு கடந்து செயல்படும் வனவிலங்கு கடத்தல் கும்பல்கள் புதிய உத்திகளை கையாள்வதை இந்த சம்பவங்கள் காட்டுவதாக தென்னாப்பிரிக்க அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பிரான்சில் சாலையில் சென்று கொண்டிருந்த பாதசாரிகள் மீது காரை மோதிய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவத்தில் ஒருவர் இறந்தார், 10 பேர் காயமுற்றிருக்கிறார்கள். காயமுற்றவர்களில் 7 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட அனைவரும் 17 வயதுக்கும் 40 வயதுக்கும் இடைப்பட்ட ஆண்கள் என்று தெரியவருகிறது. தொடர்ந்து நிலையத்துக்கு எதிரே உள்ள சாலையில் ஒருவர் வேண்டுமென்றே பாதசாரிகள் மீது காரை மோதியது தெரிய வந்தது. கையளப்புக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று காவல்துறை வட்டாரம் தெரிவித்தது. சந்த நபர் 26 வயதுடையவர். அவர் ரஷ்யாவில் பிறந்தவர். அவர் மீது சில போக்குவரத்து குற்றங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் முன்னதாகவே அவரை பற்றி காவல்துறைக்கு தெரியும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 360 உயர்ந்து விட்டதாக அந்த நாட்டு காவல்துறை அறிவித்திருக்கிறது. 1500 அதிகமானோரை காணவில்லை, 100 கணக்கானோரை காணவில்லை. அவர்களில் பலர் வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகள். சிங்கப்பூரர்கள் 9 பேரும் அதில் அடங்குகின்றார்கள். இதற்கிடையே 350 அதிகமானோரை மீட்டதாக நேபாள ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அவர்களில் 30 இந்தியர்கள், 8 சீனர்கள், 8 கொரியர்கள், 2 அமெரிக்கர்கள், 2 இத்தாலியர்கள் என்று மொத்தம் 50 பேர் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள். வெள்ளம் ஏற்பட்ட பகுதியில் 2 உயரமான மலைப்பகுதி ஏரிகள் உள்ளன. திபெத்தில் கைலாயமலைக்கு அருகே மானேஸ்வரர் ஏரி உள்ளது. நேபாளத்தின் ரகவா மாவட்டத்தில் கோசைகுண்டா ஏரியுள்ளது. இந்த இரண்டு இடங்களும் இந்துக்கள் பௌத்தர்கள் சமணர்களுக்கு புனிதமான இடங்களாக கருதப்படுகின்றன. ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுப்பயணிகள் நேபாளம் வழியாக மானேஸ்வரர் ஏரிக்கு செல்கிறார்கள். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்திய சுற்றுப்பயணிகள் அதிகமாக அங்கு செல்வது வழக்கம். மானேஸ்வரர் ஏரிக்கு செல்வதுடன் கோசைகுண்டா ஏரியில் புனித நீராடவும் பலர் செல்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் முழு நிலவை அங்கு காண முடியும். அந்த மங்களகரமானதாக கருதப்படுவதால் சுற்றுப்பயணிகள் அதிகம் செல்வதால் அல்பின் கைலாஷ் டெக் சுற்றுலா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பிரதீப் பண்டிட் இதனை தெரிவித்திருக்கிறார். நேபாள திபெத் எல்லையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்துக்கு நிலநடுக்கம் காரணம் அல்ல, பனிப்பாறை சரிவே காரணம் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. நேபாள திபெத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து அனைத்துலக உதவிகள் விரைந்து அங்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. வெள்ளமும் நிலச்சரிவும் பல கட்டங்களை அடியோடு சாய்த்து சேற்றில் புதைத்துவிட்டது. கிராமங்கள் சந்தைகள் என்று பல பகுதிகள் முற்றாக அழிந்து விட்டதாக அனைத்துலக செஞ்சிலுவை செம்பறை சங்கங்களின் கூட்டமைப்பு கூறியுள்ளது. நிவாரணப் பணிகளுக்காக அந்த அமைப்பு 1.4 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி வழங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக குடிநீர் போர்வைகள், முதலுதவி பெட்டிகள் இந்த உதவிகள் வழங்கப்படுகின்றன. வீடுகளை இழந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் உதவிகள் விரைவாக சென்றடைவதை அந்த அமைப்பு உறுதி செய்கிறது. ஐரோப்பிய ஒன்றியமும் உதவிக்கரன் நீட்டியுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் அவசர மருத்துவப் பொருட்களை அங்கு அனுப்பி வைத்திருக்கிறது. ஆபத்தான உணவு முறையை கடைபிடித்த பெண் நடக்க முடியாமல் தவித்து வருகிறார். அவர் 15 நாட்களுக்கு தண்ணீர் மட்டும்தான் அருந்தியிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு வயது 31. அவர் சீனாவின் ஹெனான் மாநிலத்தைச் சேர்ந்தவர். முன்பு அவரது உடல் எடை 70 கிலோகிராம். 2 வாரங்களில் 20 கிலோகிராம் குறைந்தார். மூளை பாதித்தது, நினைவாற்றல் குன்றியது. அது மட்டுமல்ல, அவர் நடப்பதற்கே தற்போது சிரமப்படுகிறார். அவர் பெங்குவினை போல் நடமாடியதாக மருத்துவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குணமடையாமல் வாழ்நாள் முழுவதும் அவதியுறக்கூடும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். சீனாவில் சிலர் ஆபத்தான உணவு முறையை கடைபிடிக்கிறார்கள். அது கடும் உடல்நலச் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். உரிய ஊட்டச்சத்து பெற முறையாக சாப்பிட வேண்டும் என்று அறிவுறுத்தல் விடப்பட்டு வருகிறது. சில முறை குனிந்து எழுந்தாலே மூச்சு வாங்கிவிடும். 200 தடவை செய்தால்? அதைத்தான் ஒரு நிறுவனம் தனது ஊழியரை செய்ய சொல்லியிருக்கிறது. இந்த சம்பவம் சீனாவில் நடந்தது. ஜாங் என்ற அந்த பெண் நிதி ஆலோசகராக வேலையில் சேர்ந்தார். நாள் ஒன்றுக்கு 200 வாடிக்கையாளர்களை அழைத்து பேச வேண்டும் என்று மேலாளர் நிபந்தனை போட்டார். ஒரு நாள் ஜாங் வேலையை முடிக்கவில்லை. 100 முறை ஸ்குவாட் செய்ய வேண்டும், அதாவது குனிந்து எழ வேண்டும். இல்லை என்றால் முடிக்காத ஒவ்வொரு வேலைக்கும் 50 யுவான் சுமார் 7 அமெரிக்க டாலர் செலுத்த வேண்டும் என்று மேலாளர் தெரிவித்தார். இரண்டையும் செய்யாததால் வேலையை தக்க வைத்துக் கொள்ள 200 முறை ஸ்குவாட் செய்ய ஜாங் முன்வந்தார். குனிந்து எழ வேண்டும். அதனை காணொளி எடுத்து மேலாளருக்கு ஆதாரமாக அனுப்பினார். பிறகு அவரால் சரியாக நடக்க முடியவில்லை. பணப்பிரச்சனையால் மருத்துவ உதவியையும் நாட முடியவில்லை. 5 நாள்களுக்கு பின் யாங் சிறுநீர் கழித்த போது அது கரண் நிறமாக இருப்பதை கவனித்தார். மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு ராபோ நோபோ ஜோலிசிஸ் எனப்படும் ஒருவித தசை பிரச்சனை இருப்பது சோதனையில் தெரிய வந்தது. அவை சிறுநீரகத்தை பாதித்து உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. வேலையை விட உடல்நலம்தான் முக்கியம் என்று இணையவாசிகள் ஆவேசம் கொண்டுள்ளார்கள். அப்பிள் நிறுவனத்தின் வருடாந்த நிகழ்வு எதிர்வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் iPhone 18 Pro மற்றும் iPhone 18 Pro Max உள்ளிட்ட புதிய சாதனங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் iPhone 18 Model மாத்திரம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் தனியாக அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய ஐபோன் தொடர்பான எதிர்பார்ப்புகள் ஏற்கனவே அதிகரித்துள்ள நிலையில் அதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் புதிய அம்சங்கள் குறித்த தகவல்கள் நிகழ்வின் போது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் வியக்கும் ஒரு விசித்திரமான சாதனை ஸ்வீடன் நாட்டில் நிகழ்த்தப்பட்டுள்ளது. நிலப்பரப்பிலிருந்து சுமார் 30,607 மீட்டர் உயரத்திலிருந்து கைபேசி உரைக்குள் வைக்கப்பட்ட கைபேசி ஒன்று கீழே வீசப்பட்டது. இவ்வளவு உயரத்திலிருந்து கீழே விழுந்ததும் அந்த கைபேசி எந்த சேதமின்றி பத்திரமாக மீட்கப்பட்டு புதிய சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது. ரைனோசீல்ட் மற்றும் சென்ட் இன்டு ஸ்பேஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து ஸ்வீடன் நாட்டின் கிருணா பகுதியில் அமைந்துள்ள விண்வெளி மையத்துக்கு மேலாக பலூன் மூலம் இந்த சோதனையை செய்துள்ளன. விமானங்கள் பறக்கும் உயரத்தை விடவும் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரத்தை விடவும் 3 மடங்கு அதிகமான உயரத்திலிருந்து இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. சிற்றுந்துகளில் உள்ள ஏர்பேக்குகள் மற்றும் விளையாட்டு பாதணிகளில் பயன்படுத்தப்படும் காற்று மெத்தைகளிலிருந்து யோசனை பெற்று அதிர்வுகளை தாங்கும் வகையில் இந்த விசேட கைபேசி உறை வடிவமைக்கப்பட்டது. மறுசுழற்சி செய்யக்கூடிய இந்த பொருளின் தரத்தை நிரூபிக்கவே இந்த சோதனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கின்ன சாதனையின் விதிகளின்படி பாராசூட் எதையும் பயன்படுத்தக்கூடாது என்பதால் கைபேசி உறை நேரடியாக தரையில் மோதியது. எவ்வாறாயினும் கீழே விழுந்த கைபேசியை கண்டுபிடிக்க மீட்புக் குழுவினருக்கு 5 மணி நேரத்துக்கு மேல் ஆகிவிட்டது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத இதுபோன்ற பொருட்கள் அதிக நீடித்துழைக்கும் என்பதை உலகத்துக்கு உணர்த்தவே இந்த சாதனையின் நோக்கம் என்று நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. செயற்கை நுண்ணறிவு அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக மாறிவரும் நிலையில் மனிதர்கள் அதன் மீது அளவுக்கு அதிகமாக சார்ந்து விடுகின்றார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏஐ என்ற செயற்கை நுண்ணறிவை சார்ந்திருப்பது காலப்போக்கில் விமர்சன சிந்தனை நினைவாற்றல் படைப்பாற்றல் மற்றும் சிக்கல்களை தீர்க்கும் திறன் ஆகியவற்றை பாதிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.
10: செயற்கை நுண்ணறிவால் இப்போது சில நொடிகளில் எழுதவும் பதிலளிக்கவும் சிக்கல்களை தீர்க்கவும் முடிகிறது. ஆனால் இயந்திரங்கள் சிந்தனை பணிகளை அதிகம் மேற்கொள்ள தொடங்கியுள்ள நிலையில் மனிதர்களின் சிந்தனை பங்களிப்பு குறைந்து வருகிறதா? செயற்கை நுண்ணறிவு அறிவியல் ஆராய்ச்சியின் வேகத்தை அதிகரித்து வருகிறது. முன்பு பல தசாப்தங்கள் தேவைப்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணவும் அது உதவுகிறது. இந்த ஆண்டில் மட்டும் கொரோனா வைரஸ்களுக்கு எதிரான புதிய வகை தடுப்பூசியை உருவாக்க அறிவியலாளர்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தினர். இதுபோன்ற ஒன்று முன்பு சாத்தியமில்லை என்று அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் பிரிட்டனின் பழமையான அறிவியல் நிறுவனங்கள் ஒன்றில் இது குறித்த கவலை அதிகரித்து வருகிறது.
11: இன்று நாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் விதம் துரித உணவு போன்றது. உப்பு அல்லது சர்க்கரை கலந்த சுவைக்கான எல்லா விருப்பத்தையும் பூர்த்தி செய்து கொண்டே இருந்தால் நமது சிந்தனை திறனை சோதிப்பதற்கான வாய்ப்பு குறைந்துவிடும். அறிவு பசிக்கு இணையானதுதான் ஆர்வம் என்று நான் கருதுகிறேன். அந்த அறிவுக்கான தேடலை நாம் வளர்க்க வேண்டும். அப்போதுதான் மக்கள் ஆர்வத்துடன் கேள்விகளை எழுப்பி தொடங்குவார்கள்.
10: மனித கண்டுபிடிப்புகளுக்கு எப்போதும் ஆர்வமே உந்து சக்தியாக இருந்து வந்துள்ளது. அதாவது மனித கண்டுபிடிப்புகள் எளிதில் கிடைக்கும் பதில்களில் இருந்து உருவாவதில்லை. கருத்துக்களை சோதிப்பது, தவறுகளை செய்வது, அந்த தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்வது ஆகியவற்றின் மூலமே அவை உருவாகின்றன.
11: ஒரு கேள்விக்கு செயற்கை நுண்ணறிவு தளம் எளிமையான தொகுக்கப்பட்ட பதில் வழங்கும் போது அதற்கான மூல தகவல்களை நீங்கள் பார்க்காமல் போகலாம். அந்த பதிலின் தரத்தை உங்களால் மதிப்பிட முடியாமல் போகலாம். மிகவும் நம்பத்தகுந்ததாக தோன்றும் ஒரு தகவலை நீங்கள் அப்படியே பிறரிடம் கூறலாம். பின்னர் அது முற்றிலும் தவறானது என்று தெரிய வரலாம்.
10: ஆனால் உண்மையான கவலை அடுத்த தலைமுறையை பற்றியது. இன்னும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் அவர்களின் மூளையில் செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் அந்த கவலைக்கு காரணம். இது தொடர்பான அறிவியல் ஆய்வுகள் இன்னும் ஆரம்ப நிலையிலேயே உள்ளன. இருப்பினும் புறக்கணிக்க முடியாத பல கேள்விகளை இது ஏற்கனவே எழுப்பியுள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்.
12: மிகவும் இளம் வயதுடைய மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தவே கூடாது என்று நான் கூறுவேன். நீண்ட காலமாக சேகரிக்கப்பட்ட ஆய்வு தரவுகள் இதை சுட்டிக்காட்டுகின்றன. எடுத்துக்காட்டாக கூகுள் விளைவு என்று அழைக்கப்படுவதை எடுத்துக்கொள்வோம். தகவல்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு பதிலாக கூகுள் போன்ற தளங்களில் அவற்றை தேடி கண்டுபிடிப்பது என்பதை மட்டுமே தெரிந்து கொள்கிறோம். தகவல்கள் நமது நினைவில் இருப்பதில்லை. இது நமது அறிவாற்றல் செயல்பாட்டின் விதத்தையே மாற்றிவிட்டது.
10: ஆனால் பேராசிரியர் லக்கின் செயற்கை நுண்ணறிவை எதிர்ப்பவர் அல்ல. அதே தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தினால் அது நமது சிந்தனை திறனை கூர்மைப்படுத்த உதவும் என்கிறார்.
12: பல்வேறு ஆய்வுகள் மூலம் அறிவாற்றல் சுமையை குறைத்தல் எனப்படும் முறையால் பயன்கள் கிடைக்கக்கூடும் என்பதை நாம் காண முடிகிறது. அதாவது அடிப்படை அல்லது குறைந்த அளவிலான பணிகளை செயற்கை நுண்ணறிவு கருவியிடம் ஒப்படைக்கலாம். அதே நேரத்தில் மனிதர்களாகிய நாம் தொடர்ந்து தீவிரமாக சிந்திக்கவும் அறிவாற்றல் ரீதியாக முயற்சி செய்யவும் வேண்டும். செயற்கை நுண்ணறிவு நமக்கான சில அடிப்படை பணிகளை செய்யலாம். ஆனால் நாம் தொடர்ந்து சிந்தித்து முயற்சி செய்து அந்த கருவியை பயன்படுத்துவதன் மூலம் நமது புரிதலை மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
10: எனவே செயற்கை நுண்ணறிவால் என்ன செய்ய முடியும் என்பது கேள்வி அல்ல. அது வேலையை செய்யும் போது நாம் நமது சிந்தனையை நிறுத்தி விடுகிறோமா என்பதுதான் முக்கியம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பிரபலமாகி சில ஆண்டுகளே ஆகின்றன. அதற்குள்ளாகவே அது நமது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது. ஆனால் நமது சிந்தனை திறன் மற்றும் மூளையின் செயல்பாட்டில் அது ஏற்படுத்தும் தாக்கம் என்ன என்பது இன்னும் முழுமையாக தெரிய வரவில்லை.
4: இனி விளையாட்டுச் செய்திகளில், இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் பாபர் அசாம் தான் 90% உடல்நலத்துடன் இருப்பதால் பங்கேற்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட் சபையின் டெஸ்ட் பந்து வீச்சாளர்களின் தரவரிசையில் ஆஸ்திரேலிய வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள். டாப் டென்னில் 5 வீரர்கள் இடம் பிடித்துள்ளார்கள். US ஓபன் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருபலெவ் மீரா ஆண்ட்ரிவா கூட்டணி அரையிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருந்தது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilonly.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒளிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.11 இந்திய பெறுமதியில் 111.27 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 328.72 இந்திய பெறுமதியில் 95.48 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 407.99 இந்திய பெறுமதியில் 118.52 ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 446.67 இந்திய பெறுமதியில் 129.74 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.76 இந்திய பெறுமதியில் 68.76 கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர், சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவிடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: ரசமின் சுவையனை இனிய தமிழில் என்றும் ஒலி நீங்கள் கேட்பது
1: டிஆர்டி தமிழ் ஒலி
2: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: கண்டதை சொல்லுகிறே, உங்கள் கதையை சொல்லுகிறே.
1: சுவிஸ் நேரம்.

தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.

0: போதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாமிட நாதி உண்டோ,
1: தனிநபர் பற்றி நிர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான நிர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை

0: நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியிலே இன்றைய அரசியல் சமூக மடியிலே இந்திய கண்ணோட்டத்தினை இன்று பார்க்கலாம். முதலில் பிச்சி எடுக்கும் நிலையில் ரஜினிகாந்த் வந்துவிட்டார் என்று எமது ஆய்வாளர்களில் ஒருவரான பாண்டியன் அவர்கள் தமிழகத்தில் உள்ள ஊடகம் ஒன்று காலித்த செவ்வியில் குறிப்பிடுகின்றார். அவர் எதை குறிப்பிட வருகிறார் என்பதை கேட்டு தெரிந்து கொள்வோம்.
1: பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் சார், வணக்கம்.
2: வணக்கம்
1: சார். ஆளுநராகும் ரஜினி, விஜய் சிஎம், ஆளுநர் ரஜினி என்ற ஒரு செய்தி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஆளுநராகும் ரஜினி எப்படி பாக்குறீங்க?
2: இல்ல, இப்ப ரஜினியை பொறுத்த வரைக்கும் ரஜினி விஜய் இரண்டு பேருக்கும் யார் சூப்பர் ஸ்டார்? இந்த சண்டை ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டு காலமாகவே இருக்கு. அது 10 ஆண்டு காலம் அந்த யார் அடுத்த சூப்பர் ஸ்டார். இந்த சண்டை இன்னும் அதிக வீரியமாகுது. இது எப்போ வீரியமாகுதுன்னா, விஜய் அரசியலை நோக்கி நகர ஆரம்பிக்கிற பொழுது விஜய் அரசியல் சூப்பர் ஸ்டார், சினிமா சூப்பர் ஸ்டார். இந்த செய்தியை விஜய்க்கு பெரிய பக்கபலமாக இருக்கிற ஜெகதீஷ் பழனிசாமி இந்த சமூக வலைதளத்தை பொறுப்பை எடுத்த பிறகு அஜித்தை காலி பண்ணியாச்சு. அடுத்து ரஜினியை காலி பண்ணும். ரஜினிய சூப்பர் ஸ்டார் கிடையாது, சூப்பர் ஸ்டார். ஏன்னா ரஜினி படத்தை விட அதிக விலைக்கு விற்கிற படம் விஜய் படம் தான். ரஜினி சிங்கிள் ஹீரோவாக இருந்த காலம் போய் இப்போ அவர் படத்தில் 2-3 ஹீரோக்கள் வந்தால் மட்டும்தான் அந்த படம் விலைக்கு விற்க முடியும் நிலைமை வந்துச்சு. அப்போ சோழா விஜய் நடிக்கிற படம் மட்டும்தான் பல கோடி ரூபாய் முதலீடு லாபம் எடுக்க முடியுது. அப்போ தான் ஒரு ஆடியோ கேசட் விழாவில் ரஜினியை பற்றி விஜய் சொல்கிறாரு, நான் அடுத்த சூப்பர் ஸ்டார், என்னுடைய படம் தான் அரசியல சூப்பர் ஸ்டார், விஜய் தான். இதுக்கு பதிலடியாக ரஜினி ஒரு கேசட் வெளியீட்டு விழாவில் சொல்கிறார், உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக முடியாது, காக்கா கழுகாக முடியாது. இப்படி ரஜினிக்கும் விஜய்க்குமான கருத்து போர் சினிமாக்குள்ளேயே இருக்கு. இந்த ஜெகதீஷ் பழனிசாமியை போன்ற நபர்கள் சமூக வலைதளம் வந்த பிறகு சமூக வலைதளத்தின் வழியாக எதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அவங்களை காலி பண்ணிடுது. இதனால தான் பொண்டாட்டி வெட்டி விட்டுட்டு கூட விஜய் யாரை கூட வச்சிருக்காரு, ஜெகதீஷ் பழனிசாமியை. ஜெகதீஷ் பழனிசாமி சமூக வலைதளத்தை மிக எளிதாக கையாளக்கூடிய 50 பேர் வச்சிருக்கார். இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு விஜய்க்கு எதிராக கருத்து சொல்லுகிறவர்களை அடித்து காலி பண்ணிடுறான், அவன் கேரக்டரே காலி பண்ணிடுறான். இதுதான் விஜய்க்கு ரொம்ப தேவை. அப்போ ரஜினிக்கு இதுதான் ரொம்ப பாதிப்பு. ரஜினியை பொறுத்த வரைக்கும் 1996 ஜெயலலிதாவை எதிர்த்து காங்கிரஸை ஆதரித்து திமுகவை ஆதரித்து குரல் கொடுத்து ரஜினியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் லைவாக ஒரு பர்சனாலிட்டியாக தன்னை நிறுத்தி கொண்டார். அவர் முதலமைச்சர் வேட்பாளர், அதை தாண்டி முதலமைச்சருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வேட்பாளர். கருணாநிதி குடும்பத்துக்கு, திமுகவுக்கு, ஜெயலலிதாவுக்கு எதிராக பல நேரங்களில் குரல் கொடுத்தவர் ரஜினி, குரல் கொடுக்க வைத்தவர் கருணாநிதி. இவருக்கு மூப்பனார் பாதுகாப்பு, இப்படி ஒரு பெரிய அரசியல் பிம்பம் அவருக்கு. இப்போ ஒரு பெரிய பின்னடைவு என்னன்னா, நாம் வாழ்கிற காலத்திலேயே நாம் தவற விட்ட அந்த முதலமைச்சர் நாற்காலி விஜய்க்கு போயிருச்சே என்கின்ற ஒரு வருத்தம் இருக்கு. இவர் எப்பவுமே திமுக தோல்வி அடைந்தது, அவரே தோல்வி அடைந்ததை போல நினைக்கிறார். அப்போ பாஜக என்ன நினைக்குது, விஜயை கார்னர் செய்வதற்கு ரஜினிய ஆளுநராக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் அவர் அரசியல் சாசன சட்டப்படி தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆக்க முடியாதவரை, ஒரு தமிழ்நாட்டுக்கு அறிமுகமான ஒரு பிரபலம். அதனால கேரளாவுக்கு ஆளுநராக்கி பொறுப்பு ஆளுநர் தமிழ்நாட்டு. ஏன்னா இப்ப அவர் மூணு படம் லைவ்ல இருக்கு, தர்மன் ஒரு படம் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த படம் 500-500 கோடி ரூபாய்க்கு போகும். ஆனால் லதாவுடைய முடிவு என்ன? இப்ப விஜய் முடிவு விஜய் எடுக்கலாம், ஆனால் ரஜினி முடிவு ரஜினி எடுக்க முடியாது. யார் எடுப்பாங்க? லதா தான். அவருக்கு நீங்க பேக்கெட் பண்ணி பணம் கூட அவரால் ஒரு 5000 ரூபா 6000 ரூபா கூட அவர் சோப்பில் வச்சுக்க முடியல. உதாரணம் என்னென்னு கேட்டால், அவர் அவருக்கு ஓட்டுநராக இருக்க யாரோ அவரோட பேசக்கூடாது, அவரு ஓட்டுநரோட பேசக்கூடாது. இப்படி கண்டிஷன் போட்டு தான் லதா கண்டக்டர் டிரைவர் வேலைக்கே ஓட்டுநர் வேலைக்கு ஆள் எடுக்கும். அப்போ ஒரு முறை காரில் போகும்போது அந்த ஓட்டுநர் ரொம்ப சோகமாக ஓட்டிட்டு போயிருக்காரு. ஏன்ப்பா என்னப்பா யோசனை, என்னக்கா என்ன கவலை, என்ன என்ன ஐயா, மனைவி மருத்துவமனையில் சேர்த்துருக்கேன், பணம் கட்ட முடியல, எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா வேணுயா, என்ன பண்ணு தெரியலன்னையும். அப்போ என்கிட்ட காசு இல்லைப்பா, என்கிட்ட 6000 ரூபா தான் இருக்கு. எவ்வளவு? 6000 ரூபா தான் என்கிட்ட இருக்கு. 6000 ரூபா எடுத்து கொடுத்துருக்கு. இதுதான் ரஜினியுடைய நிலைமை. அப்போ அவருடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுது, அத்தனை தேவைகளும். லதா தான் பணம் கொடுக்கும். லதா இவருடைய அத்தனை அந்தரங்க ஆசைகளை பூர்த்தி செய்பவர்களுக்கு கூட லதா தான் கூட்டு பணம் கொடுக்கும். 1 லட்சம் ரூபா கேட்டுதான் ஒரு நடிகை. ஏ விடுறி, என்ன வச்சுக்க, 10,000 வச்சுக்க, அவர் என்ன செஞ்சிருப்பா எனக்கே தெரியும் போ. இதுதான் லதா. அப்போ இப்படிப்பட்ட குடும்பம் தான் ரஜினி குடும்பம். இப்போ என்னன்னா, விஜய் முதலமைச்சரான பிறகு லதாவால் தூங்க முடியல, ரஜினியால் நிம்மதியாக இருக்க முடியல. நமக்கு தெரிய வளர்ந்த ஒரு சாதாரண நபர் திமுகவை காலி பண்ணிட்டு முதலமைச்சர் ஆகிட்டாரு. அப்போ பாஜக இவரை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறது. பாஜகவுக்கு லதாவே தூண்டில் போட்டுட்டு இருக்காரு. என் வீட்டுக்கார ஒரு ஆளுநர் ஆகுங்க. ஏன்னா விஜய கட்டுப்படுத்துகிற அதிகாரத்துக்கு போனோம், விஜய

0: எங்க வாங்கிவாரு? ஆளுநர் மாளிகையில வாங்கிக்குவாரு. ஆளுநர் மாளிகை அது ஒரு திமுக மாளிகையை மாறி. இதுதான் எதிர்கால திட்டம். இந்த எதிர்கால திட்டத்தில் ரஜினி கேரளா ஆளுநராக பதவியேற்று, தமிழ்நாடு ஆளுநராக பொறுப்பு வைத்து, விஜய் அரசுக்கு, விஜய் அரசனுடைய லஞ்ச லாவணிய ஊழல், லிக்கர் லாபி, பணநில 100 கோடி ரூபாய் யாருக்கு போச்சு இன்னைக்கு வரை கண்டுபிடிக்க முடியல. சுப்ராமி ரெட்டி என்ட்ரியா சாராய தொழிற்சாலை யாரு இதை தீர்மானிக்கிறா? இப்படி பல ரகசியங்களை கோப்படுத்துடுவாயா? நிர்மல்குமார் கோப்படுத்துட்டு போகணும், யார்கிட்ட? ரஜினிகிட்ட. ராஜ்குமார் கோப்படுத்துட்டு போகணும், ஆதவரிச்சரம் கோப்படுத்துட்டு போகணும், புஷ்ஷி கோப்படுத்துட்டு போகணும். எங்க? ஆளுநர் மாளிகைக்கு. இத ரஜினியை திமுக பின்னாடி இருந்த இயக்கம். இப்படியான ஒரு திட்டம் நீங்க மிக விரைவில் சந்திக்கலாம். இல்லைன்னா நீங்க உதயநிதிக்கு இவ்வளவு தைரியம் வராது. 3 கோப்பு என்ன கோப்பு சொல்லு? கோப்ப கிளிஜோசி வெற்றிவேல், சசிகலாவை ஏமாற்றி தப்பி ஓடி தலைமறைவாக இருந்த ராதன் பண்டிட்டு தான் நாள் குடிக்கணுமா? இப்படி தைரியமா? இப்ப உதயநிதிய கேள்வியை பார்த்தா உதயநிதி தான் ஆளுங்கட்சி போட்டுருக்கு.
1: ஓகே,
0: எதிர்கட்சி தான் விஜய் போட்டுருக்கு. அந்த அளவுக்கு துணி குரல் உயர்ந்து இருக்கு உதயநிதி. இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? அப்போ இது போன்ற சூழல் உருவாவதற்கு திமுகவும் பாஜக போடுகிற ஜால்ரா சத்தம், பாஜகவை அனுசரித்து போகக்கூடிய நிலை திமுக வந்துருச்சு.
1: ஓகே சார், இப்போ ஒரு மினிஸ்டரை சேஞ்ச் பண்ணணும்னாலும் ஆளுநர்கிட்ட தான் போகணும்.
0: ஆமா,
1: அப்ப ஒருவேளை ரஜினி ஆளுநரா போட்டா ஒரு மினிஸ்டரை சேஞ்ச் பண்ணாலும் விஜய் அங்கதான் போய் நிக்கணும்.
0: வேற வழி? முதலமைச்சரா வந்துட்டாரு. ஆனால் முதலமைச்சராக வர முடியாத ரஜினி ஆளுநரா வந்துருவார், எப்படி இருக்கு? அப்போ விஜயனுடைய அரசை முதலமைச்சர் ஆக முடியலையேங்கிற கவலை எல்லாம் தாண்டி இந்த அரசையே நான் தான் நடத்துறேன், நான் நினைச்ச ஆட்சியை கலைச்சிருவேன். ஆளுநர் நினைத்தால் விஜய் ஆட்சியை கலைச்சிடலாம். இந்த ஆட்சியில ஊழல், லஞ்சம், லாவண்யம், 3 கோடி போட்டா போதும். எங்க யாரு கணப்புனா போதும்? குடியரசுத் தலைவர் கணப்புனா, குடியரசுத் தலைவர் பிரதமர் அலுவலகத்தினுடைய கண் அசைவுக்காக காத்திருப்பார். பல ஆட்சி அப்படிதான் நடந்திருக்கு. இல்லைன்னா சிபிஐ ஏவலாம், சிபிஐ வழக்கு தொடுக்கலாம், அமலாக்கத்துறை வழக்கு தொடுக்கலாம், வருமான வரித்துறை வழக்கு தொடுக்கலாம், அந்நிய செலாவணி மோசடித்துறை வழக்கு தொடுக்கலாம். கீர்த்தனாவை பிடிச்சாலே போதும். கீர்த்தனா இப்ப வாங்குற காசு வெளிநாடு தான் போகுது. மார்வாடி, அத்தனை மார்வாடி எங்க இருக்கான்? இப்ப கீர்த்தனா ரூம்ல தான் இருக்கான். 1 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்குன்னு முதலமைச்சரே ஏமாத்துறாங்க. எங்க சவுகார்பேட்டை மார்வாடி பூரா கோட்டை வாங்கி சூட்டை போட்டு எல்லாம் வெளிநாட்டுகளிலிருந்து வந்த தொழிலதிபர்கள், இவர் பிரான்ஸ் இருந்து வந்திருக்காரு, இவர் பாரிஸ் இருந்து வந்திருக்காரு, இவர் லண்டன்ல இருந்து வந்திருக்காரு, அமெரிக்காவில் வந்திருக்காரு, எல்லாம் சவுகார்பேட்டை மார்வாடி கோட்டு சூட்டை போட்டு 1 லட்சம் கோடி முதலீடுன்னு யாரு அந்த தொழிலாளர் தொழில்துறை செயலாளர் விஜயகுமார் ஐஏஎஸ், கீர்த்தனா அமைச்சர் ரவி தேஜா கத்திரிப்பள்ளி, அவர் திமுக ஏஜெண்ட், அதே போல 2 கார்த்தி, அத்தனை பேர் டிஆர் பாலு, டிஆர் பி ராஜாண்டு இருந்த ஆட்கள், அத்தனை பேர் தான் இப்ப யாரை இயக்குறாங்க? கீர்த்தனாவை இயக்குகிறார்கள். அப்போ இந்த 1 லட்சம் கோடி முதலீடுங்கிறது அத்தனையும் ஃபேக். இதெல்லாம் ஆளுநர் அந்த கோப்படுத்துவா? யார் 1 லட்சம் கோடி முதலீடு? எந்த மார்வாடிவா? இந்த மார்வாடிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? ஹவாலா உடைய லஞ்சம் பண்ண போது ஹவாலா வெளிநாடு போகுதா? இப்படி கேட்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடிய நிலையை உருவாக்குவதா திமுகவுக்கும் ரஜினிக்கும் இப்போ தலையாய வேலை. இதை நோக்கித்தான் இப்போ இவர் காங்கிரசுக்கு நெருக்கமாக நெருக்கமாக யாரு?
1: விஜய்.
0: விஜய் பிஜேபி நீங்க யாரோட நெருக்கமாகும்? ரகசியமாக திமுகவோடு நெருக்கமாகும். திமுக ரஜினி 2 பேரும் இந்த தாவைக்கு ஆட்சிக்கு கடிவாளம் போடுவார்கள். அது ரஜினி முதலே சொல்லியிருக்காரு. கருங்காக்காய் காகா பருந்தாகாது, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. நான் சூப்பர் ஸ்டார் யாருன்னு காமிக்கிறேன், நான் சூப்பர் ஸ்டார் யாருன்னு காமிக்கிறேன். ஆளுநர் மாளிகையில் அத்தனை கோப்புகளும் எடுத்துக்கொண்டு உங்க அமைச்சர் நிக்கணும். எங்க இப்ப நம்ம ஆளுநர் ரவி இருந்தார்ல, ரவி திமுகவை பிடிச்சு உழுக்கிறார்ல, அதே போல தாவேக ஆட்சியை ரஜினியே உழுக்குவார். இந்த சூழலை பாஜக உருவாக்கும், திமுக எதிர்நோக்கும்.

0: திமுக மிக தெம்பும் ஜனாவுண்டு தைரியமாக மாறுவதற்கு காரணம் இந்த ப்ராசஸ்.
1: ஓகே சார், ரஜினிக்கு இந்த ஆளுநர் ஆஃபர் ரொம்ப நாட்களாவே வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா இந்த செய்திகள் அதிகமா வருது. அது மட்டும் இல்லாம லதா அவர்கள் தனியா இயக்கம் வேற ஆரம்பிச்சு நம்ம இனிமேட்டு கட்சி போல செயல்படுவோன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு இவ்வளவு அரசியலில் தீவிரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்ற ஒரு கேள்வி இருக்கு.
0: இல்ல, விஜய் முதலமைச்சராக ஆனது அவர்கள் தீர்வு ஜீர்ணிக்க முடியல. காரணம் என்னன்னா, நீங்க அரசியல்னு புரிய இமாலய சக்தி நினைச்சிட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஒரு ஒன்று 1.5 கோடி 2 கோடி தொண்டர்கள், அதே போல திமுக, அண்ணாதுரை, பெரியார், இப்படி ஒரு பெரிய பிம்பம். இதெல்லாம் கற்பனையே பண்ணி, ஒரு எம்எல்ஏ ஆகிறது ரொம்ப பெரிய கஷ்டம், ஒரு மந்திரி ஆகிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இப்போ விஜய் வருவதற்கு முன்பு இந்த அரசியல்னால பெரிய பெரிய ஜமீன்தார்கள், நீ ஒவ்வொரு மாவட்டத்தில் அமைச்சராக இருந்தாலும் 50 கார் போகும், அமைச்சராக இல்லைனாலும் 25 கார் போகும். யாருக்கு? நேருவுக்கு, மூர்த்திக்கு, சேகர் பாபுக்கு, உதயநிதிக்கு, ஐ பெரியசாமிக்கு, அந்த தொகுதியில் இதுதான். அப்ப இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. இப்போ சினிமா தியேட்டர் டிக்கெட் வித்த டாஸ்மார்க்ல சரக்கு ஊத்தி கொடுத்தும் போனா எங்க உட்காந்துருக்கான், கேபினட்ல உட்காந்துருக்கான். வேடிக்கை பார்த்த சினிமா தியேட்டர் வேடிக்கை பார்த்த பெண்கள் எல்லாம் அமைச்சர்கள். கீர்த்தனா ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்த்தது, இந்த பெண் நிறுவனத்தில். அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் என்ன, ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கோ, ஒரு டாப்ஸ் போட்டுக்கோ, 6 மணிக்கு மேல ஸ்டார் ஹோட்டல்ல நண்பர்கள் நண்பிகளோட மக்பீர் அடிச்சுட்டு இருக்கும், இதான் அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல். இப்ப என்ன வாய்ப்புச்சு, டிஆர்பி ராஜா, டிஆர்பி பாலு, கருணாநிதி குடும்பத்துக்கு இணையான ஒரு அமைச்சர். இதெல்லாம் திமுகவாலையும் ஜீர்ணிக்க முடியல, எடப்பாடியாலையும் ஜீர்ணிக்க முடியல, குறிப்பா ரஜினியாலையும் ஜீர்ணிக்க முடியல. அப்போ இதுக்கு என்ன வழி? பாஜக காலில் விழுவதை தவிர வேறு வழி இல்லை. இப்ப எங்க போய் விழுந்தாங்க? பாஜக காலில் போய் விழுந்தாங்க. காலில் விழுந்த பிறகு முதலமைச்சர் தான் ஆக முடியல, அதை விட பெரிய பதவி என்ன பதவி? ஆளுநர். அதை நோக்கி நீங்க இன்னும் கேரளா கவர்னர் பதவி அலேக்கர் காலியாக வச்சிருக்காங்க. அங்க ஆளுநர் ஆகி தமிழ்நாட்டு பொறுப்பு, இல்ல பாண்டிச்சேரி கவர்னர் ஆக்கி தமிழ்நாட்டு பொறுப்பு, சரியா? இது பிஜேபி நினைச்சா எதை வேணா பண்ணுவான், அந்தமானுக்கு ஆளுநர் ஆக்கி கூட இங்க பொறுப்பு போடுவான். பாஜக பொறுத்த வரைக்கும் எந்த சட்டம், ஜனநாயகம், இதையெல்லாம் மதிப்பதே இல்லை. இவர்கள் எதை வேணாலும் செய்வாங்க. கோத்தரா ரயில் எரிப்பு கொடூரமான கொலை, அப்பாவி முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள், கொல்லப்பட்டு அத்தனை வழக்கு இருக்கு அமித்ஷா மேலையும் மோடி மேலையும். அவர் பிரதமர், இவர் உள்துறை அமைச்சர். நடந்தா நடக்கலையா? சொராபதியின் போலி என்கவுண்டர் வழக்கு, இப்படி எத்தனையோ வழக்கு இருக்கு அமித்ஷா மேலையும் மோடி மேலையும். இதே அமெரிக்கா, மோடி அமெரிக்கா வரக்கூடாதுன்னு ரெட் கார்டு போட்டான், அவுட் லுக் நோட்டீஸ் போட்டான், நடந்தா இல்லையா? இப்போ ட்ரம்ப் அவரும் ஒயின் சாப்பிடுறாங்க, சியர்ஸ், நடக்குதா இல்லையா? அமித்ஷா, இப்போ அமித்ஷா வழக்கை பழைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் தான் இவரை காப்பாத்துறாரு. அது நன்றி கடன் தான் கேரளா கவர்னர். இதெல்லாம் பாக்கிறோமா இல்லையா? இப்ப அதே போலதான் ரஜினி ஆளுநராக போட்டு விஜயை கட்டுப்படுத்துகிற முயற்சியை பாஜக, இது போன்ற சூழலை பாஜகவும் செய்து கொடுக்குது, திமுகவும் அதை வரவேற்குது. ஆக இந்த வகையில திமுக, பாஜக, ரஜினி ஒரே நேர்கூட்டில் இணைப்பது ஆர்எஸ்எஸ். இது கூடிய விரைவில் கண்டிப்பா நடக்கும். விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. இது தமிழ்நாட்டினுடைய தலைவிதியாக மாறப்போகிறது.
1: ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க, மற்றும் ஒரு காண சந்திப்போம். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை பாண்டியன் அவர்கள் வழங்கிய செவ்வியினை கேட்டீர்கள். இனி தொடர்கின்றது. தமிழக அரசியல்வாதியும் எழுத்தாளரும் நடிகரும் ஆகிய பல கருப்பையா அவர்கள் தமிழக சட்டசபை உறுப்பினர்களுக்கு அண்மையில் கார் வழங்கப்படும் என்று அறிவித்த சூழலில் அந்த கார் அவர்களுக்கு தேவையா என்பது தொடர்பாக அவர் விளக்குகின்றார். இதோ அதனையும் கேட்போம்.
3: ஐயா வணக்கம்.
4: வணக்கம்,
3: நல்லா இருக்கீங்களா? கார் எல்லாம் ஓட்டுறீங்களா? இப்போ ஓட்டுறீங்களா? உங்க வண்டி
4: கண்டிப்பா
3: நீங்க தான் ஓட்டுறீங்க?
4: ஆமா ஆமா, ஓட்டுனர் இல்ல,
3: இன்னோவா தானே வச்சிருக்கீங்க?
4: ஆமா ஆமா.
3: எப்படி போகுது, நல்லா இருக்கா
4: சொல்லுங்க.
3: சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும் போது நீங்க கார் வாங்கிட்டீங்கல்ல?
4: இது எப்பவுமே எங்க வீட்டுல வண்டி இருக்கு. நான் சிறு வயசுல இருந்து வண்டிகள் பழக்கப்பட்டவன் தான், நானே தான் ஓட்டிக்குவேன்.
3: இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் கார் வழங்க போறதா முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்காரு. பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது. எப்படி அந்த விஷயத்தை நீங்க பாக்குறீங்க?
4: இல்லை, நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கார் வைத்திருக்கிறவன் வைத்து கொள்ளட்டும், வைத்திருக்காதவன் எம்எல்ஏ ஆக இருப்பதற்கு அவன் செய்கின்ற தொண்டுக்கு கார் அவசியம் என்பது முக்கியமில்லை. ஒரு அதிகாரிக்கு கார் வேணும், அவன் பொதுப்பணித்துறையில் இருக்கிறான், ஒரு இடத்த அளக்க போகணும், ஒரு இடத்த பார்வையிட போகணும், நின்று நிற்க போகணும், அஞ்சு பேரை கூட்டி கொண்டு போக வேண்டும். அதனால அதிகாரிகள் பூராவுக்கு கார் கொடுத்துருவான், சப் இன்ஸ்பெக்டருக்கு கார் கொடுத்துருவான், நின்று நிற்க அவன் போய் உடனே ஒரு குற்றவாளியை பார்ப்பதற்கு பிடிப்பதற்கு அவனுக்கு ஜீப்போ அல்லது காரோ கொடுத்துருவான், சப் இன்ஸ்பெக்டர் நிலையில் கொடுத்துருவான். ஆனால் எம்எல்ஏக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய எம்பிக்கும் கொடுத்ததில்லை, எம்எல்ஏக்கும் கொடுத்ததில்லை. எம்பிக்கும் கார் கிடையாது, அவங்களுக்கு பல வசதிகள் செய்து கொடுக்குறாங்களே தவிர கார் கிடையாது. கார் என்பது அவசிய தேவையே கிடையாது. நான் இவங்களுக்கு நீங்கள் கார் கொடுப்பதின் மூலம் கல்யாண வீட்டுக்கும் கருமாதி வீட்டுக்கும் போவதை தவிர முக்கால்வாசி எம்எல்ஏக்கள் வேற எந்த வேலையும்
3: தொகுதி முழுக்க சுத்தி வரணும்.
4: தொகுதி நான் எம்எல்ஏ இருந்திருக்கிறேன், எதுக்கு தொகுதி முழுவதும் சுத்திரியேன்?
3: மக்கள் பிரச்சனையை கேட்கணும்
4: இல்ல? என்ன மக்கள் பிரச்சனை போய் எந்த எதை கேட்டு இருக்கிறீர்கள், எதை சொல்லி இருக்கிறார்கள்?
3: இது வரைக்கும் கேட்கல, நாங்க கேட்க போறோம்.
4: இல்ல இல்ல, அதெல்லாம் பேச்சு இல்ல. அதாவது எல்லாமே அரசாங்கத்தில இருக்கிறது. எங்கே கால்வாய், எங்கே ஏரி, எங்கே என்ன செய்ய வேண்டும், எங்கே சாலை போட வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்கான திட்டங்களை தான் அங்கே இருக்கின்றன. அதை வலியுறுத்துவதற்கு நாம் என்னுடைய தொகுதியில் மருத்துவக் கல்லூரி கொண்டு வா, என்னுடைய தொகுதியில் பொறியியல் கல்லூரி தான் என்று சொல்வதற்கும், அல்லது அந்த ஊரில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையை அரசினுடைய பார்வைக்கு எடுத்துக்கொண்டு போய், சாதி பிரச்சனை வரும், மத பிரச்சனை வரும், பிற பிரச்சனைகள், அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு போவதற்கு சட்டமன்றம் எப்பொழுது நடைபெறுவதில்லை, நடைபெறுகின்ற காலமாக இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு போகலாம். அதோடு ஒவ்வொரு ஊருக்கும் போவது, எல்லோரையும் பார்ப்பது என்பது கிடையவே கிடையாது. யாரும் அதை செய்ய முடியாது. போய் யாரை பார்ப்பீர்கள்? எம்எல்ஏ ஆக அரசு காரில் வந்தால், இந்த கும்பகோணத்தில் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, அவர் அதிமுக இருக்கு, அவர் அரசு காரில் போனால் மதிப்பார்களாம். உனக்கு மரியாதை இல்லை, அதனால நீ அரசு காரில் போக வேண்டியிருக்கு. மரியாதையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அரசு காருக்கு, அதுக்கு அரசு கார் என்பது எதற்காக? இப்போ மந்திரிக்கு காருக்கு சின்னம் கொடுக்கிறார்கள், கொடி கொடுக்கிறார்கள் என்றால் அவரை மறித்து நிறுத்தி விட வேண்டாம் என்பதற்காக செய்கிறார்கள். அவர் மக்கள் பணிக்காக போகிறார் என்று நினைக்கிறார்கள். அவர் மக்கள் பணிக்காக போகாவிட்டாலும், அவர் சொந்த பணிக்காக போனாலும், அவருக்கு ஒரு சின்ன வீடு இருந்து அப்பொழுதும் தேசிய கொடியை கட்டி கொண்டு தான் போவார். அவருக்கு அதுவும் தேச பணி தான், அது அதுவும் நாட்டு பணி தான். ஏதோ செய்து விட்டு போகட்டும். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒரு எம்எல்ஏ அவருக்கு பேருந்தில் போவதற்கு முழு வசதி செய்து கொடுக்கிறார்கள், மருத்துவமனையில் போய் எல்லா வசதிகளையும் கொடுக்கிறார்கள். அவர் பணியாற்றுகின்ற காலத்தில் அவருக்கு என்ன இயற்கையாக தேவையோ அவையெல்லாம் கொடுக்கப்படுகின்றன. நீ அப்பல்லோவில் போய் மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அரசு பொறுப்படுத்திக் கொள்ளாது. அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார், உனக்கு அரசு பொறுப்படுத்திக் கொள்ளும். அரசு பேருந்தில் போ, அது அதில் ஒன்றும் எதற்கு இதில் தான் போக வேண்டும் என்று என்ன கட்டாயம்? உங்களுக்கு அது கௌரவமாக தெரிகிறது. ஒருவர் சொல்கிறார், காரிலே போய் இறங்கினால் எம்எல்ஏ வந்து விட்டார் என்று மக்கள் நினைப்பார்கள். நான் போய் ஆட்டோவிலோ அல்லது பேருந்திலோ இறங்கி நின்றால் கவனிக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பேச்சா?
3: விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தான் அந்த கோரிக்கையை முன் வச்சாரு. எனக்கு இல்லாம இருக்குது, கார் இல்லாம இருக்கேன், என் தொகுதிக்குள்ள போறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமா இருக்குன்னு குறிப்பிட்டு கேட்டது அவரு தான்.
4: இல்ல இல்ல, அவர் தான் கேட்பாரு. அவர்களுக்கு இப்ப இந்த இதெல்லாம் ஒரு பூர்ஷுவா ஒரு மனப்பான்மை இப்பொழுது அவர்களுக்கு வருவது நியாயம்தான். எவ்வளவு காலத்திற்கு தான் இதெல்லாம் நான் இப்பொழுதுதான் அனுபவிப்பது என்று நினைத்தால் அது பற்றி பேச்சு கிடையாது. ஆனால் தொண்டு செய்வதற்கு அது தேவையில்லை, தொண்டு செய்வதற்கு அது தேவையில்லை. எந்த ஊருக்கு நீ போக வேண்டிய எதற்காக போக வேண்டும், அதுக்கு போ பேருந்து இருக்கிறது, எந்த உன்னுடைய அட்டை போதும், எந்த பேருந்து நீ பயணம் செய்யலாம், ஒன்றும் நாள் முழுவதும் நீ வேலை செய்து சாதிப்பது ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சும்மா இந்த கார்
3: ஒரே ஒரு கேள்வி. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டாரு, தேர்தல் சமயத்துல நாங்க ஓட்டு கேட்டு போன பல இடங்கள்ல மக்கள் சொன்ன விஷயங்கிறது, இது வரைக்கும் இங்க எம்எல்ஏவே இந்த பக்கம் வந்ததில்ல, ஓட்டு கேட்டு வர்றதோட சரி, அஞ்சு வருஷம் அவங்கள பார்க்கவே முடியறதில்லன்னு சொல்லி சொன்னாங்க மக்கள் சொன்னாங்க. இப்போ நாங்க அப்படி இல்லாம எல்லாரையும் போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம், அதுக்காக கார் வேணும். அப்படி
4: எல்லாரையும் போய் நின்று பாப்பாரு, தினமும் ஒரு ஊருக்கு போய் அங்க வந்து மந்தையில் அவர்களை கூட சொல்வாரா, எப்படி வீடு வீடா போய் பார்ப்பாரா? இவரெல்லாம் ஒரு எந்த அறிவும் இல்லாதவர்களெல்லாம் மந்திரிகள் ஆகிவிட்டார்கள். அதுதான் பெரிய குறை. அதாவது தர்க்கபூர்வமாக பதில் சொல்ல வேண்டும். எல்லா ஊருக்கும் போய் எல்லாரையும் பார்த்து என்ன செய்வாய்? எங்கே சிக்கல் இருக்கிறதோ, எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அவரிடம் போய் அதை கேட்டு விட்டு அது சட்டமன்றத்தில் பேசப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தால் பேசு, இல்லாவிட்டால் தீர்க்க வேண்டிய அதிகாரிகள் மட்டத்தில் தீர்க்க வேண்டியது இருந்தால் தீர்வு, அப்படியெல்லாம் போவதை விட்டுவிட்டு இதற்கு கார் 75 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே இருந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் தொண்டு செய்தார்களா இல்லை வேற எதுவும் செய்தார்களா? அவர்களெல்லாம் இந்த கார் இல்லாத காரணத்தினால் எதை செய்ய தவறி விட்டார்கள். இப்பொழுதும் இந்த கார் வைத்து நீ எதை செய்ய போகிறாய்? மக்களை போய் பார். அவர்கள் வராததற்கு காரணம் மக்களின் பணியில் ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கான். அதுக்காக ஒவ்வொரு நீ என்ன செய்வாய் என்று கேட்கிறேன். ஒவ்வொரு ஊருக்கும் போக வேண்டும் போகண்டா. நானும் எம்எல்ஏ ஆக இருந்திருக்கிறேன், என்ன போய் போய் என்ன செய்வது? வார்டு வார்டாக போய் மக்களிடம் போய் யாரை கூப்பிட்டு பேசுவது? பிரச்சனை இருந்தால் இருக்கின்ற இடத்திற்கு போக வேண்டும், அவ்வளவுதான். தவிர இது மக்களுக்கு
3: ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கே போக வேண்டான்றீங்களா?
4: கார் 75 ஆண்டுகளாக போனார்கள் என்கிறீர்களா போகவில்லை என்கிறீர்களா? அதை முதல்ல சொல்லுங்க. ஒரு சரக்கு வருகிறது, ஒரு சின்ன மோதல் வருகிறது, அங்கே ஒரு எம்எல்ஏ போய் சமாதானப்படுத்துவது கொள்வது இதெல்லாம்
3: தேவையான.
4: பணமே இல்லையா? ஒரு 1,05,000 சம்பளம் கொடுக்கறேன், அவனால அடிக்கு ஒரு 500 செலவழிக்க முடியாதா? நீ தகுதியானவனா இருந்தா காந்தி இந்த தேசத்துக்கே தொண்டு செஞ்சார். ஒரு காரும் இல்லாம, ஒரு காரும் இல்ல, 3வது வகுப்புல பயணம் செய்தார். எதனால் என்றால் பொது வாழ்க்கை என்பது எவ்வளவு எளிமையாக இருக்கிறதோ, சௌரியத்திற்காக இல்லை, வசதிக்காக இல்லை, சாய்ந்து கொள்வதற்காக இல்லை, தன்னுடைய மதிப்பை கூட்டிக் கொள்வதற்காக இல்லை, உயர்நிலை வகுப்பினரில் சேர்வதற்காக இல்லை. தொண்டு என்பது தொண்டுதான். அவர் 3வது வகுப்பிலே போனார், கொதிக்கின்ற ரயிலில் 3வது வகுப்பில் போனார், தன்னுடைய உடையை குறைத்துக் கொண்டார். நான் சொல்லுகிறேன், உலக வரலாற்றிலேயே ரோமானியர்கள் தான் நம்முடைய ஜனநாயகத்தை கண்டுபிடித்தவர்கள். அவர்கள் தான் செனட் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதையெல்லாம் செய்தார்கள். பிறகு ஜூலியஸ் சீசர் காலத்திற்கு பிறகு எல்லாமே மாறியது, ஆட்சி முறையாக இராணுவ ஆட்சி முறையாக வந்து விட்டது என்பது வேறு. ஆனால் இதையெல்லாம் தலைகளாக மாற்றி 1937 75 வரையிலும் இந்த நாட்டை ஆண்டவர்கள் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதலமைச்சரை பற்றி சொல்கிறேன். திரிபுராவில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி முதலமைச்சர் ஆண்டார், 30 ஆண்டுகள் ஆண்டார் முதலமைச்சர். அவர் ஒரு நாள் தோற்கடிக்கப்பட்டார். தோற்கடிக்கப்பட்ட போது, அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி, தோற்கடிக்கப்பட்ட போது அவரிடம் 2 பெட்டி இருந்தது. ஒரு பெட்டியில் உடை, ஒரு பெட்டியில் அவர் படிக்கின்ற மார்க்சிய நூல்கள். இது ரெண்டையும் 2 கையில் தூக்கி கொண்டார். ஒரு ஆட்டோவில் ஏறினால் வீட்டுக்கு தங்குகின்ற இடத்திற்கு போய்விட்டார். ஒரு முதலமைச்சராக இருக்கின்றவர், 30 ஆண்டுகள் ஆண்டவர், அவர் மக்களை சந்தித்திருப்பாரா சந்தித்திருக்க மாட்டாரா? மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டிருப்பாரா கேட்டிருக்க மாட்டாரா? அவருக்கு தொகுதி இருந்ததா இல்லையா? இதெல்லாம் ஒரு பேச்சா? நீங்கள் காரிலே போனால்தான் உங்களை மனிதனாக மதிப்பான். ஏனென்றால் இந்த பூர்ஷ்வா ஆட்டிடியூட் உள்ளது. காரில் போகிறவன் தான் தகுதி மிகுந்தவன் மனிதன் என்கின்ற கருத்து இந்த நாட்டிலே இருக்கிறது.
3: இல்ல, கார்ல போனா
4: கார் என்பது வசதி
3: தான். அது அத்தியாவசியம் இல்லையா?
4: அத்தியாவசியம் இல்ல, கார் அத்தியாவசியம் இல்ல, கார் அத்தியாவசியம் இல்ல, சைக்கிள் அத்தியாவசியம். அவனுக்கு தேவைக்கு அவனுக்கு. நான் சின்ன வயசுல சைக்கிள் வச்சிருந்தேன், அப்புறம் மோட்டர் சைக்கிள் ஓட்டினேன், அப்புறம் எங்க வீட்டுல எப்பவும் வண்டி இருந்துச்சு ஓட்டினேன்னு வச்சுக்கோங்க. காரில் போவது என்பது உங்களுடைய தகுதியை கூட்டுகிறது என்று. நீங்கள் காரில் போய் இறங்குவது முதலில் மதிப்பை கூட்டுகிறது, உங்களை வசதி மிகுந்தவனாக காட்டுகிறது. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு கருத்து தான் உண்டு, நீங்கள் அறிவாளியாக வழிகாட்டிக் கொள்வதில்லை, மற்ற எந்த நிலையிலும் உங்களை வெளிப்படுத்திக் கொள்வது. நீங்கள் வசதி மிகுந்தவன், யாரையும் எதிர்பார்க்காதவன் என்கின்ற ஒரு முதலாளித்துவ மனப்பான்மையினுடைய விளைவு இந்த கார். நான் சொல்லுகிறேன், முதலாளித்துவ மனப்பான்மையினுடைய விளைவு இந்த கார்.
3: ஒரு 3 லட்சம் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வாக்களிச்சு,
4: அதெல்லாம் உண்மையை திரும்ப சொல்லுங்க. 3 லட்சம் மக்களுக்கு இவர் என்னென்ன சேவை செய்தார் என்று சொல்லிட்டு நான் மண்டியிட்டு அவரை வணங்குகிறேன். 3 லட்சம் மக்களையும் தினந்தோறும் காரில் போய் பார்த்து இவர் என்ன சேவை செய்ய போகிறார் என்பதை சொல்லட்டும். நான் எம்எல்ஏயாக இருந்திருக்கிறேன், எல்லா மக்களையும் நான் பார்த்திருக்கேன். எங்க சிக்கல் வருவதோ அங்கே போவோம், அதை எடுத்து நாம் பேசுவோம். மந்திரிகளிடம் கொண்டு போக வேண்டுமென்றால் கொண்டு போவோம், முதலமைச்சரிடம் கொண்டு போக வேண்டுமென்றால் கொண்டு போவோம். அதை செய்வதற்கு நாம் இருக்கிறோம். இதை விட்டுவிட்டு இன்னும் கருத்துப்பூர்வமாக எத்தனையோ நிலைகளில் இந்த மொத்த சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக பேசுவோம். இந்த லாட்டரி சீட்டுக்காரன் எந்த சமுதாயத்தை மேம்படுத்த எனக்கு பேச தெரியும் என்று கேட்கிறேன். சிந்தனை வேண்டாமா? பணத்தை அள்ளி குவித்து எப்படியோ தப்பாகவோ சரியாகவோ வருகின்ற பணத்தினால் நீங்கள் அடைகின்ற மதிப்பே தவிர வேறு என்ன? சமுதாயத்தை தூக்கி நிறுத்துவதற்கு என்ன சிந்தனை உங்களுக்கு இருக்கிறது? என்ன நீங்கள் பேசிவிட்டீர்கள்? சட்டமன்றத்தில் பேசுவது ஒரு பேச்சா? ஒரு நீ சொந்த வீட்டை வைத்துக் கொண்டு சொந்த வீட்டுக்கு வாடகை வாங்குகிறாய், வெக்கமாக இல்லை உனக்கு? கருணாநிதி சொந்த வீட்டில் இருந்தார், ஜெயலலிதா சொந்த வீட்டில் இருந்தார், காமராஜருக்கு வாடகையை அரசு கொடுத்தது அவர் முதலமைச்சராக இல்லாத காலத்தில். அவரெல்லாம் எப்படி இருந்திருக்கா பாருங்க.
3: ஜனநாயக
4: அமைப்பையே கெடுத்தவன் எல்லாம் புரோட்டோகால் மந்திரி எல்லாம் மாண்புமிகு. என்ன மாண்புமிகு? மனிதன் தகுதியானவனாக இருந்தால் அவனை மாற்றி மிகவன் என்று சொல்ல வேண்டும், மாண்புமிகு என்று சொல்ல வேண்டும். மந்திரியாக இருப்பதனால் ஏன் சொல்லுகிறாய்? தகுதி மிகுந்தவனை மாண்புமிகு என்று சொல். நல்ல கண்ணுமை பார்த்து மாண்புமிகு நல்ல கண்ணு என்று சொல்வது நியாயமானது. ஊரையெல்லாம் கொள்ளையடிக்கிறாய், பிறகு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அந்த மவுசிலே ஆழ்ந்திருக்கா, உனக்கு என்ன மாண்புமிகு? மாண்புமிகு என்ற சொல்லை பதவிக்காக கட்டாயமாக ஆக்கியவன். நட்ஜட்ஜுகளுக்கெல்லாம் சார் என்று சொல்லுங்க. எதற்கு யுவர் ஆனர், யுவர் எக்ஸலன்சி? என்ன யுவர் எக்ஸலன்சி? இந்த கவர்னர்கள் பண்ணியிருக்கிற அட்டூழ் எங்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சமா? இவர்களுக்கெல்லாம் என்ன யுவர் எக்ஸலன்சி? ரொம்ப கீழே போய்விட்டது. நடிகைகளுக்கெல்லாம் போலீஸ் மரியாதை வந்து விட்டது சாவிலே, அடக்கத்திலே. ஒரு முதலமைச்சருடைய தரம் எவ்வளவு இறங்குமோ அவ்வளவுக்கு நடவடிக்கைகள் பூராவும் இறங்கும். நடிகைகளுக்கெல்லாம் போலீஸ் மரியாதை. நான் சொல்கிறேன், எவன் பொது தொண்டிலே மிகுந்து நிற்கின்றானோ, எவன் தன்னுடைய தனி வாழ்க்கையை மறுத்து கொண்டானோ, அவனை அடக்கம் செய்வதற்கு நீ போலீஸ் மரியாதை கொடு. காந்திக்கு கொடுப்பதற்கு ஏன் என்று கேட்டார்கள். அவன் தான் இந்த தேசத்தை கட்டினான், ஆகவே அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பெரியாருக்கு கொடுப்பதற்கு ஏன் என்று கேட்டார்கள். பெரியார் தான் தமிழ்நாட்டை கட்டமைத்தவர் என்பதனால் அவருக்கு போலீஸ் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கருணாநிதி சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இப்பொழுது நடிகை போகிறவள் வருகிறவள் அவ்வளவு இந்த போலீஸ் மரியாதையை கேவலமாக ஆகிவிடும். உங்களுடைய நாட்டினுடைய அமைப்பு, உன்னுடைய தரம் எவ்வளவு இறங்கி இருக்கிறோம், முதலமைச்சருடைய சிந்தனை தரம் எவ்வளவோ அவ்வளவுதான் நாட்டின் தரம் என்று நான் சொல்கிறேன்.
3: பொது தொண்டு செய்ய வந்திருக்கிற ஒருத்தருக்கு ஒரு கார் கொடுக்கறேன்னு சொல்லி விஜய் நினைக்கிறாரு, அதுல என்ன தப்பு?
4: கார் என்பது புர்ஷ்வா சின்னம், அதை விடுங்க. அது வந்து பாட்டாளியின் சின்னம் இல்ல, சைக்கிள் தான் பாட்டாளியினுடைய சின்னம், அது கிடைக்கட்டும்.
3: அந்தபுரத்துல இருந்து ஒரு எம்எல்ஏ சைக்கிள் இங்க வர முடியுமா?
4: இல்ல இல்ல, இது பேச்சா? உங்களுக்கு காருக்கு பாசு கொடுத்துருக்கேன், உங்களை சைக்கிளே வர சொல்றேன் கன்னியாகுமரியில இருந்து. இதெல்லாம் பேசக்கூடாது, சும்மா
3: என்ன
4: இறங்கி உள்ள வாசப்படியில இதுக்கு மேல என்ன செய்யணும்? உங்களை தூக்கி கொண்டாந்து வைக்கணும் அந்த நாக்காளியில. என்ன நீங்க அவங்க போல பேசுறீங்க?
3: இல்ல, அவங்கள போல பேசுறேன்.
4: அவங்களோட முட்டாத்தனத்தை அவங்களே வச்சுக்கிட்டு இதை நீங்க யூ டோன்ட் ரெப்ரசென்ட் தெம்.
3: இல்ல சார், அவங்க கேட்கிற கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கறேன்.
4: இல்ல இல்ல, சைக்கிள் எல்லாம் நான் என்ன சொல்றேன், பேருந்து இருக்கிறது, எம்எல்ஏ ஹாஸ்டல் இருந்து கொண்டு வந்து விடுவதற்கு வசதி இருக்கிறது, உனக்கு தங்குவதற்கு எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்கிறது, அதை வடையக்கி விடுறேன். நாசம் பிடிச்சவங்க நீங்க, உங்களை தெரியாதாடா எனக்கு, நான் பக்கத்திலேயே இருந்து பார்த்தனேடா உங்களை பல பேரை. காரில் ஜி என்று போட்ட காரில் போய் இறங்கினால தான் மதிப்பான. உனக்கு சொந்த மதிப்பு கிடையாது, உன்னை நாயை விட கேவலமா நினைப்பேன். நீ அவ்வளவு அட்டூழியம் பண்ணுவேன் அந்த ஊர்ல, அவ்வளவு காசு அடிப்ப. அப்புறம் ஜி போட்ட காரில் போய் இறங்கணும். அதிகாரிகளை அடையாளம் தெரிந்து கொள்வதற்கும் அவன் போவதற்கும் சரி, அது முடிஞ்சிச்சு. சரி, மந்திரிகள் ஒரு மேல்நிலை பொறுப்பில் இருப்பவர்கள், முடிஞ்சது. அதை விட்டு விட்டு நான் சொல்றேன், இவ்வளவு கார்கள் நம்முடைய முதலமைச்சர் எப்பொழுது தனி விமானத்தில் போகிறாரோ அப்பொழுது அந்த எம்எல்ஏக்களை தான் காரில் தான் போவார்கள். என்ன தனி விமானத்தில் போகிறாய்? நான் கேட்கிறேன், இந்த இந்த தேசத்திற்கே சுதந்திரம் வாங்கி தந்தவன் மூன்றாம் வகுப்பில் போனான். தேசத்திற்கே சுதந்திரம் வாங்கி தான் செய்யாத தொண்டு, அதன் உழைக்காத உழைப்பை நீங்க எல்லாம் உழைத்து விட்டீர்கள். எப்பொழுது நீ எல்ல வசதி மிகுந்தவர்களுக்கு பேசுகிறீர்கள்? என்ன நான் சொல்கிறேன், இந்த மருத்துவமனையில் செவிலியர்கள் 19,000 பேர் தற்காலிக வேலை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு 15,000 ரூபாய் சம்பளம் காலகாலமாக பார்க்கிறார்கள். அவர்களை நிரந்தரப்படுத்த உன்னால் முடியவில்லை. அரசு மருத்துவமனையில் 19,000 மருத்துவர்கள் தான் அரசின் சார்பாக அரசு மருத்துவமனைகள் இருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் தனியார் மருத்துவமனைகள் இருக்கிறவர்கள். 19,000 பேர் 19 ஆண்டுகளாக அதே சம்பளம், 50,000 ரூபாய் தான் டாக்டருக்கு சம்பளம். அவன் நீட்டில் படிப்பதற்கு 2 கோடி ரூபாய் கொடுத்து 5 ஆண்டுகள் படித்து முட்டி மோதி வருகின்றவனுக்கு அரசுக்குள். ஆனால் அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்ப்பதற்கு இன்சூரன்ஸ் கார்டு வேண்டும் என்று கேட்கிறான். இந்த முட்டாளி, இந்த குட்கா விஜயபாஸ்கர் செய்த வேலை. நான் சொல்கிறேன், நீ கொடுக்குற பணத்தை இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் திருப்பி கொடுக்க போகிறான். அதே இதுக்கு அரசு மருத்துவமனைக்கு, தனியார் மருத்துவமனைக்கு இந்த கார்டை கொடுத்தா அவன் அந்த பணத்தை எடுத்துக்கோ. அரசு மருத்துவமனைக்கு எதுக்கு கொடுக்குற? அது மருந்து சாமானம் வாங்கி கொடு, அதுவும் அரசு பணம் தானே, மருந்தையும் சாமானையும் வாங்கி கொடு, எதுக்கு கார்டு? எவன் போய் அரசு மருத்துவமனையை தட்டினாலும் அவனுக்கு வைத்தியம் நடக்கவே. சரி, உனக்கு நர்ஸுக்கு நிரந்தரப்படுத்த உன்னிடம் பணம் இல்லை, வைத்தியர்களுக்கு டாக்டர்களுக்கு 19 ஆண்டுகளாக அவர்கள் இதே சம்பளத்தில் இருக்க 20வது ஆண்டு தான் அவருடைய சம்பள வீதம் மாறுகிறது. நம்முடைய போதிய மருத்துவமனைகள் இல்லை. இங்கிலாந்தில் 7.5 கோடி மக்களுக்கு 1.25 லட்சம் டாக்டர்கள் இருக்கிறார்கள். அங்கே அரசுக்கு கீழே தான் மருத்துவம் இருக்கிறது. இங்கே தனியாரிடம் இருக்கிறது. அப்பல்லோக்கள் 14 மாடிகளுக்கு வளர்கின்றன. அவர்கள் போனஸ் ஷேர் கொடுக்கிறார்கள். போனஸ் ஷேர் கொடுக்கிறார்கள் எப்படி? 10 ரூபாய் ஷேர் 1040 ரூபாய். அதுக்கு போனஸ் ஷேர் கொடுக்க முடிகிறது என்றால் ராக்கன் பெண்டாட்டி வயிற்றில் கட்டி இருந்து அந்த மருத்துவமனைக்கு போனாலே அப்பொழுது அவருடைய நகைகளெல்லாம் உருவப்பட்டு அவள் அந்த வைத்தியத்தை பார்த்து கொண்டு வந்தாலே அதுதான் போனஸ் ஷேராக மாறுகிறது. நான் சொல்கிறேன், இது இந்த அட்டூழியமான பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இந்த நாட்டை போட்டு ஆட்டி கொண்டிருக்கின்றன. அதை விட்டு விட்டு இவர்களெல்லாம் கார் வேண்டுமா, வசதி வேண்டுமா, தொண்டு செய்வதென்றால் வா, இல்லையென்றால் வீட்டில் இரு, உன்னை யார் பொது வாழ்க்கைக்கு கூப்பிட்டார்கள்? நான் என்ன அளவுக்கு சொல்கிறேன், பொது வாழ்க்கையில் 19 நாள் நான் உண்ணா நோன்பு இருந்திருக்கிறேன். என்னை போலீஸ்காரன் அடித்து கையை உடைத்து விட்டான், எலும்பு முறிந்து விட்டது. என்னை ஒரு நீதிபதி இவனுடைய பேச்சு கலகத்தை ஏற்படுத்துகிறது என்று 21 நாட்களுக்கு ஊரை விட்டு அப்புறப்படுத்தினார்கள். என்னன்னு 10 தடவை நான் சிறைக்கு போயிருக்கிறேன். இது என்ன அளவுக்கு ரொம்ப சாதாரணமான கடைகட்ட நிலையில் உள்ள ஒரு ஊழியனுடைய பங்கு இது. எமர்ஜென்சியை வைத்திருக்கிறேன், தமிழ் ஈழத்திற்காக மோதி வைய வந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் சரி. இதெல்லாம் உனக்கு இருந்தால், இத்தகைய கருத்து நிலைகள் இருந்தால், இதற்காக கம்யூனிஸ்ட் இன்றைக்கு கேள்விப்பட்டேன், நான் கட்டை எழுதினேன், கம்யூனிஸ்டுகளே இதற்கு ஒத்துப்போகிறார்கள் என்று. ஆனால் கம்யூனிஸ்டுகள் வேண்டாம் என்று சொன்னதுதான் அவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதற்கான அடையாளம். அப்புறம் பாமக சொன்ன வசதி இல்லாதவன் வச்சுக்கட்டும், வசதி இல்லவன், இதெல்லாம் ஒரு பேச்சா? பொது வாழ்க்கை
3: எங்களுக்கு தாவேக எம்எல்ஏக்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆதவ
4: யாரு ஒவ்வொரு எம்பியையும் ஒரு கார்பரேட் நிறுவனம் வளர்ச்சி வச்சிருப்பாங்க. 500 எம்பியையும் 500 கார்பரேட் நிறுவனம் வளர்ச்சி வச்சிருப்பான். அவனுடைய செய்திகளை பேசுவதற்காகவும் அதை பற்றி இதெல்லாம் இயற்கை. நான் எதற்கு சொல்கிறேன், அந்த பதவியில் இருப்பவர்களை தான் கெடுத்து விட்டார்கள். இன்னொன்று சொல்லுகிறேன், இதை தொண்டுக்குரிய துறையாக அரசியலை ஆக்கியதே காந்தி தான். அதுக்கு முன்னால் கிடையாது, வெள்ளைக்காரன் காலத்தில் கிடையாது. அவன் இது வேண்டுமானால் அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சி கொள்கையை கடைபிடிப்பவர்கள். சரி, இப்போ அண்ணா ஒரு கட்சி ஆரம்பித்தார், அந்த கட்சியில் வந்து இந்தியை எதிர்த்தவர்கள் என்றார்கள், தமிழ் மொழி தமிழினம் என்று சொன்னவர்கள் என்றார்கள். அதற்காக சிறைக்கு போனார்கள், அடிபட்டார்கள், பிறகு ஒரு நாள் பதவிக்கு வந்தார்கள். பதவியில் வந்து என்ன செய்தார்கள் என்பது தனி ஆராய்ச்சி, அதை விடுங்கள். ஆனால் இதையெல்லாம் செய்வதற்கு ஒரு அரசியல் கட்சி வேண்டும். இதையெல்லாம் செய்கின்ற போது அவன் கார் கேட்டானா, வண்டி கேட்டானா, அதை விட அதிகமான தொண்டை நீ எம்எல்ஏவாக இருந்து செய்து விட்டாயா? ஒரு ரணதிவிய காலத்தில் தெலுங்கானா புரட்சி நடந்தது, கம்யூனிஸ்டுகள் நடத்தினார்கள். இந்தியாவில் விடுதலை அடைந்தவுடன் பெரிய புரட்சி நடத்தினார்கள். அவனவன் தெரிபட்டு ஓடி சிறைகளிலே கிடந்தான். ஜீவானந்தம் சேரிகளிலே தொழிலாளர்களோடு சேர்ந்து வாழ்ந்தார். நல்ல கண்ணும் வாழ்க்கையில் எந்த கட்சிக்கு ஒரு கார் வைத்திருப்பார்கள்? அதில் போனால் போவார்கள், இல்லாட்டால் பேருந்தில் போவார்கள். என்னை பார்ப்பதற்கு ஒருவர் நல்ல கண்ணு வந்தார். நான் போது அவர் ரயிலில் ஏறி பஸ்ஸில் ஏறி வந்து விட்டான். அவன் மனிதனா, அவன் தகைசால் தமிழனா, சொந்த கட்சி கூட்டணி கட்சி எல்லாம் தகைசால் தமிழனாக ஆவது, எல்லாம் 10-10 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு வேண்டியவனுக்கெல்லாம் கொடுத்து அவனை சரி பண்ணி பைக்குள்ளே வைத்துக் கொள்வது என்பதுதானே உங்களுடைய அரசியல்? எல்லா பொது உணர்வுகளையும் நேர்மைகளையும் அழித்து விட்டீர்களே. தகைசால் தமிழன் என்று சொன்னால் அவனை வணங்க வேண்டாமாம். என்ன வார்த்தை இது? தகைமை என்பதற்கு மேலாக தமிழில் என்ன வார்த்தை இருக்கிறது? தகைமை சார்ந்த தமிழன், தகைசால் தமிழன், நல்ல கண்ணு. அப்படி ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து கொடுத்தா இந்த பதவிக்கு மதிப்பு ஏற்படுத்து. இவர் சொல்ற மாதிரி கார்ல நான் ஜி போட்ட கார்ல ஏறினா தான் என்ன மதிப்பேன் எம்எல்ஏ? ஒன்ன உடனா மதிக்க மாட்டேன். நீ எல்லாம் எம்எல்ஏ வந்தது காலக்கேடு. நாட்டில் எவ்வளவு பெரிய மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள்? உரணா, ஜெயபிரகாஷ் நாராயணன், கிருபளானி, ராஜாஜி, காமராஜர், வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, எவனுக்காவது ஒரு சொத்து, எவனாவது சொந்த வண்டி, இது வேணா வேணும்னு கேட்டானா? சும்மா நான் சொன்னேன், காந்தியை காரில் ஏற்றி கொண்டு போனதில்லை, தேவை இருக்கிறவர் ஏற்றி கொண்டு போகிறார்கள். அதில் என்ன உனக்கு உடமை மனப்பான்மை என்று கேட்கிறேன் நான். காரிலே போவது என்பது உனக்கு முறையில் கித்தாப்பு ஏற்படுத்துகிறது என்று நான் சொல்லுகிறேன்.
3: சரி,
4: அது சொந்த பணத்தை வைத்துக்கொள்.
3: நிதி பற்றாக்குறையில தமிழ்நாடு இருக்குதுங்கிறதுனால கார் வேணான்றீங்களா, இல்ல காரே வேணான்றீங்களா?
4: இல்ல, நிதி பற்றாக்குறையில் இருக்கிறது ஆகவே வேண்டாம். முதல்ல அதான் காரணம். அதாவது இன்னமும் நமக்கு 19,000 நர்ஸ் இன்னமும் டெம்பரரியா தான் இருப்பா. அவளுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல. ஆனா இந்த எம்எல்ஏக்களுக்கு இதுக்கு 40-30 கோடி இந்த உபரி பணம் மட்டுமே ஆகிறது. காருக்கு ஆகின்ற பணம்
3: எம்எல்ஏக்களுக்கு ரெண்டு பேர் போடுறாங்க, ஒரு டிரைவர் ஒரு
4: உதவியாளர். ரெண்டு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்றாங்க. வேண்டியவே 4 பேர் கட்சிக்காரன் இருப்பான், அவனையும் கூட்டிக் கொண்டு போவோம். எல்லாரும் சேர்ந்து பணியாற்றுவோம். மந்திரிக்கு அந்த பிஏ வேண்டும் என்று சொல்வது எனக்கு புரிகிறது. ஏன்னா அவனுடைய பணிகளை எடுத்து ஒழுங்கு பண்ணி செய்வதற்கு அது வேறு. முதலமைச்சருக்கு பல உதவியாளர்கள் தேவைப்படுகிறார்கள், அது வேறு.
3: எம்எல்ஏக்களுக்கு உதவியாளர் தேவை இல்லையா?
4: ராஜாஜி கடைசிகளும் ஒரு உதவியாளரே இல்லை முதலமைச்சராக இருந்த காலம் தவிர ஒன்று கிடையாது. காமராஜர் குடுகுடுன்னு அவர் வாடு நடந்து போவார். வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார், அவர் இங்கே தான் இருப்பார். இதை நான் என்ன சொல்றேன், இது இது வந்து உனக்கு ஒரு கித்தாப்பு. இது உனக்கு இது தேவையில்லை. நான் நர்ஸுக்கு உன்னால் நிரந்தரப்படுத்தி சம்பளம் கொடுக்க முடியல, உன்னால் போதிய மருத்துவர்கள் போட முடியல, உன்னால் போதிய மருத்துவமனைகள் திறக்க முடியலை. இத்தகைய நிலையில் 5 வகுப்புகளுக்கு ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறாரு. அவர் தான் ஹெட் மாஸ்டர், அவர் தான் சாதாரண வாத்தியார். 5 வாத்தியார் போட்டு உன்னால் நடத்த முடியல. 55,000 கோடி இதுக்கு நிதி ஒதுக்குகிறாய், 25,000 கோடி மருத்துவத்துக்கு நிதி ஒதுக்குகிறாய், இன்னும் பணம் போகவில்லை என்று சொல்கிறாய். தனி விமானத்தில் எதற்கு போகிறாய்? நான் சொல்கிறேன், இந்த கார் ஒரு கித்தாப்பு, இந்த தனி விமானம் ஒரு கித்தாப்பு. உனக்கு தனி விமானம் வேண்டும் என்றால் தனியாக போ.
3: அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி தனி விமானத்தில் தான் போயிட்டு இருக்காரு.
4: இப்போதும் தனி விமானத்தில் போ, சொந்தத்தில். மக்களுடைய பணத்தை எவ்வளவுக்கு குறைவாக செலவு செய்ய முடியுமோ அத்தகைய நிலையை நீ ஏற்படுத்தினால்தான் பொது ஒழுக்கம் நாட்டில் ஏற்படும். ஆகா பார், அவர் தனி விமானத்தில் போகக்கூடிய தகுதியுடையவர். அவர் சாதாரண விமானத்தில் பயணிகளோடு சேர்ந்து, ரெண்டும் ஒரே நேரம் தான் பயண நேரம், ரெண்டும் பயண நேரம் ஒரே நேரம் தான். அப்படி ஒரு மதிப்பு ஏற்படும் போது மக்களிடம் மனநிலையே மாறும். நீ எளிமையாக மாறு. இவ்வளவு வசதி உடைய மனிதன், சுகத்திலேயே வாழ்ந்த மனிதன் பார். அவன் சாதாரணமாக டெல்லிக்கு தனி சாதாரண பயணிகள் விமானத்தில் போகிறான் என்பது உனக்கு மதிப்பை உண்டாக்கும், மக்களிடம் பொது வாழ்க்கையை பற்றி நல்ல கருத்தை உண்டாக்கும், உன்னை பின்பற்றுவர்களெல்லாம் சரியாக பின்பற்றுவார்கள். அப்புறம் நீ தனி விமானம் கேட்டால் அவன் தனிக்கார் கேட்பான். கம்யூனிஸ்ட் எவன் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னான். பாமக வரையிலும் திமுக சொன்னார்கள், இன்னும் அதிமுக சொல்லவில்லை. சொல்வதற்கு என்ன கேடு என்று கேட்கிறேன் நான். என்ன இந்த அப்படியானால் இந்த திட்டத்தை நீங்கள் ஏன் செய்யவில்லை? உங்களுடைய எம்எல்ஏக்களை தான் தொண்டு செய்ய வேண்டாமா? ஏன் நீங்கள் அவர்களுக்கு அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை? இதெல்லாம் இல்லாமலே தொண்டு செய்ய முடியும் என்கின்ற கருத்து இந்த நாட்டை 75 ஆண்டுகள்
3: அவைக்க தரப்பட சொல்லக்கூடிய இன்னொரு விஷயங்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற எல்லாருமே ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கறதுக்கு கார் அவசியம். நாமளே இதெல்லாம் கொடுத்துட்டோம்.
4: கார் இருந்தா அதாவது உங்களுடைய ஊழலே ஒரு பெண்ணினுடைய கற்பு எதை சார்ந்தது என்பது போல இருக்கிறது. அதாவது உங்களுடைய ஊழலே உங்களுடைய ஊழலற்ற தன்மையே கார் சார்ந்தது. இல்லாவிட்டால் அப்புறம் அவன் கொஞ்சம் பார்த்து வாங்கித்தான் ஆக வேண்டும் வாடகை காரில் போவதற்கு என்பது போல ஒரு நிறைவுகள் இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பேச்சா? ஊழல் என்பது நம்முடைய மன உரம் சார்ந்ததா, நம்முடைய மன ஒழுங்கு சார்ந்ததா, இது கார் சார்ந்ததா? இந்த லாட்டரிக்காரன் எல்லாம் சட்டசபையில் பேசுவதையெல்லாம் நீங்கள் எடுத்து பேசுகிறீர்களே என்று கேட்டேன். அவங்களுக்கு எதுவும் சிந்தனை கிடையாது, அவர்களுக்கு பொது வாழ்க்கையை பற்றி உணர்வுகள் கிடையாது. நம்ம பொது வாழ்க்கை 25-28 வயதில் எமர்ஜென்சி வந்தபோது நான் என்னுடைய தொழிலில் என்னுடைய தகப்பனாரிடமிருந்து வெளியே வந்து நான் எமர்ஜென்சியை எதிர்ப்பதற்காக அரசியல் கட்சியில் சேர்ந்தேன். காமராஜருக்கு பின்னால் நின்றேன். என்னுடைய தகப்பனார் சொன்னார்கள், என்னடா இப்படி வந்து இதே உள்ளே போவது வெளியே வருவது போராடுவது என்று. இப்படியே அந்த வாழ்க்கை வந்தது. நான் சொல்கிறேன், அதுக்கு நேரமும் வசதியும் உங்களுக்கு இருந்தால் பொது வாழ்க்கைக்கு வாருங்கள். அங்கே போய் சுரண்ட வேண்டும், அங்கே போய் கொள்ளையடிக்க வேண்டும், அங்கே போய் வசதியை தேடிக்கொள்ள வேண்டும் என்று தோன்றினால் வராதே. என்ன, நான் என் பிறப்பிலிருந்தே எங்கள் வீட்டில் கார் இருக்கிறது, நான் காரில் இருக்கிறேன். ஆனால் கார் தான் என்று எனக்கு இல்லை. நான் ரொம்ப சாதாரணமாக எல்லாவற்றிலும் போவேன் வருவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்முடைய மதிப்பு நம்முடைய வாழ்க்கை சார்ந்தது, நாம் கடைபிடிக்கின்ற நெறிமுறை சார்ந்ததே தவிர நாம் ஏறுகிற வாகனம் சார்ந்தது இல்லை. முட்டாள்களுக்கு தான் அது வாகனம் சார்ந்தது, முட்டாள்களுக்கு தான் அது வீடு சார்ந்தது. பங்களாவை கட்டி வைத்து கொண்டு அரசிடம் போய் வாடகை வாங்குகிறாய் நீ, வெக்கம் இல்லாத ஆள். இதெல்லாம் நேரு போட்டு உடைத்த பிறகுதான் எனக்கு இது தெரியுது. இந்த மாதிரிதான் ஒரு கேவலமான வேலையை நம்முடைய மந்திரிகள் செய்கிறார்கள். எல்லாம் முடிந்த அளவுக்கு அரசு, நீ என்ன நினைக்கிறாய் என்றால், நீதிபதி அவர் ஒரு வேலை செய்கிறார், அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம், வசதி செய்கிறோம், ஒரு அதிகாரி வேலை செய்கிறார், அவர் ஹீஸ் எ சர்வெண்ட், அவர்களுக்கு எல்லாம் செய்யும். நாம் வி ஆர் டூயிங் சர்வீஸ், தே ஆர் சர்வன்ஸ், பட் நம்ம அப்படி இல்லை, வி ஆர் டூயிங் சர்வீஸ் டு தி பீப்புள். ஆகவே எதையெல்லாம் நீ குறைக்க வேண்டுமோ அதெல்லாம் குறை, எதையெல்லாம் குறைக்க வேண்டுமோ குறை. நீ உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் 5 நட்சத்திர ஹோட்டலில் போய் சாப்பிடு, சாதாரண இதில் நம்முடைய சாதாரண உணவு விடுதியில் சாப்பிடு. நீ அதற்காக தொகையை ஏற்றாதே. பொது பணத்தில் இந்த வேலையை செய்யவே கூடாது. ஒரு நான் கேட்குறேன், யாராவது ஒருவர் ஒரு பகு இந்த தலைமுறையவே மாற்றி அமைத்து ஒரு 50 ஆண்டுகள் இந்த நாடு மிக சிறப்பாக நடைபெற்ற பிறகும் கூட, பிறகு இப்பொழுது வந்து கார் வேண்டும், வண்டி வேண்டும், தனி விமானம் வேண்டும் என்ற ஆட்சி வேண்டும் என்றால் அவர்களுக்கு கார் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அப்புறம் வசதி இல்லாதவன் வசதியை தேடுவான் என்பது அதனுடைய பொருளாகிவிடும். வசதியை லஞ்சம் வாங்கி தேடுவான். ஆகவே காரை கொடுத்து விட்டா அவனுக்கு காரோடு நிற்காது. அவனுக்கு அளவு எது,
3: என்ன அளவு அது,
4: அது
3: வசதிக்கான அளவு.
4: அது இங்க வருங்க, உங்களுக்கு சைக்கிள் இருந்தால் மோட்டர் சைக்கிள் வேண்டும், மோட்டர் சைக்கிள் இருந்தால் கார் வேண்டும், கார் இருந்தால் தனி விமானம் வேண்டும். அப்புறம் இப்படியே போய்கொண்டே இருக்குது. எல்லை எது, கடல் மீதும் ஆணை செலவே நினைவர். அழகேச நிகராக அம்பன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர் தாய் மன சொல்வார். அதாவது குபேரனுக்கு சமமா தங்கம் இருக்குமா, அப்புறமும் ரசவாத வித்தை தெரிஞ்சா இரும்பையெல்லாம் தங்கமாக்கலாமே நினைப்பானாம். ஐயோ, இதுக்கு என்ன அளவு? நீ நியாயமாக இவன் வாழ்வதற்கு கார் வேண்டும் என்று சொன்னால் அது அளவுகோல் இல்லை. நியாயமாக வாழ்வதற்கு உன்னுடைய மனம்தான் அளவு. அது இது நாட்டையே கெடுக்கிறார்கள்.
3: காலம் மாறிடுச்சுன்னு எடுத்துக்கலாம்.
4: காலமே மாறியதாக
3: திருவள்ளூர் பஸ்ல 2 சீட்டு போட்டு வைப்பாங்க எம்எல்ஏக்களுக்கு இருக்கும். திருவள்ளூர் பஸ் அங்க இருந்தெல்லாம் காரைக்குடி பக்கம் எல்லாம் வர பஸ்ல வந்து திருவள்ளூர் பஸ்ல முன்னாடி 2 சீட்டு கேட்டா எம்எல்ஏக்களுக்கு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப எந்த எம்எல்ஏ பஸ்ல வராங்க?
4: வர்றவன் வருவேன், நான்லாம் எத்தனை தூரம் பேருந்துகளில் தான் போவேன்னு வச்சுக்கோங்களேன், வர்றவன் வருவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்முடைய நெடுமாறன்லாம் கடைசி வரலும் பேருந்தில் தான் போனார். மனிதர்களை பொறுத்தது தானே, உங்கள்கிட்ட தரம் இல்லை, நீ உடனே இதுக்கு நியாயம் வேறு வகையாக பேசுகிற. உங்களுடைய எம்எல்ஏக்கள் லஞ்சலாவணியம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் உனக்கு கார் வேண்டும், அப்புறம் ஒரு பங்களா வேண்டும், அப்புறம் பெரிய பங்களாவாக இருந்தால் நல்லது, இல்லாவிட்டால் லஞ்சம் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது இதுக்கு என்ன முடிவு? இதெல்லாம் அறிவுக்கு பொருத்தமான பேச்சா? இது ஒரு சட்டமன்றத்தில் பேசப்படுகின்ற பேச்சா? 7 கோடி மக்களை ஆளுகின்ற சட்டமன்றத்தில் பேசப்படுகின்ற பேச்சா இது? எவ்வளவு எளிமையாக இருக்கிறாயோ அவ்வளவு எளிமையாக இரு. பொது பணத்தில் நீ எதுலையும் கை வைக்காதே. கொடுக்க வேண்டியவர்கள் சம்பளம் கொடு, நிரந்தரப்படுத்த வேண்டிகளை எல்லாம் படுத்து, மருத்துவமனைகளை பெருக்கு, எந்த பணம் வந்தாலும் அது மீண்டும் பொதுமக்களுக்கே பயன்படும் வகையில் செய். அதை விட்டு விட்டு நாங்கள் வசதிப்படுத்திக் கொள்கிறோம் என்று நீ நினைத்தால் அதிகாரிக்கு 5 ரூபாயை கொடு சம்பளம், அது வேற. அவன் வேலை வாங்க, வேலை செய்கின்றவனும் நீ, நான் ரெண்டையும் வேறுபடுத்துகிறேன். அவன் வேலைக்கு வந்தவன், சம்பளத்திற்காக வேலை பார்க்கின்றவன், அந்த சம்பளத்திற்குரிய கடமையை ஆற்றுவதற்கு மட்டுமே அவன் கடமைப்பட்டவன். நாம் பொது தொண்டு ஆற்ற வந்தவர்கள், நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தவர்கள், இந்த தமிழ் சமுதாயத்தை தூக்கி நிறுத்த வந்தவர்கள், தமிழை தூக்கி நிறுத்த வந்தவர்கள், இந்திய நம்முடைய மக்களை அடிமைப்படுத்தும் என்றால் அதை எதிர்க்க வந்தவர்கள், இதற்காக சிறைக்கு போகின்றவர்கள். சிறைக்கு போவதை விடவா உனக்கு பேருந்தில் போவது வசதி குறைச்ச? உன்னுடைய மனநிலையே கெட்டு போயிருக்கு. வீதியில் போனவன் வந்தவன் எல்லாம் காலையில் ஒரு கட்சியிலிருந்து வந்து சாயந்தரம் எம்எல்ஏ ஆகிறவன் அப்படித்தான் இருப்பான். அவனுக்கு தலைவனா இருக்கவன் அதுக்கு மேல இருப்பான். இதுதான் இப்போ உள்ளுதல் நிலை.
3: எல்லாருமே வந்து நல்ல கண்ணு பழகிறப்பையா மாதிரி இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறது சரிதான்.
4: என்ன அப்படி இருந்தோம்? நான் ஏதோ செடிய மனிதன் அது கிடக்கட்டும். அவர் நல்ல கண்ணு நம்ம சொல்லுகிறோமே, தகைசால் தமிழன் என்றால் பதவி கொடுக்குற அவர் ஒரு காங்கிரஸ்காரனுக்கு கொண்டு போய் தகைசால் தமிழன். ரெண்டு கருத்து அதுல, பாமகவும் மகிழ்ச்சி அடையும், அதுல காங்கிரசும் மகிழ்ச்சி அடையும். இப்படியே சிந்திச்சா, இப்படியே சிந்திக்கிற ஒரு அரசு கையில இருந்துச்சுன்னா அந்த நாட்டினுடைய போக்கு என்ன ஆகும்?
3: மானிய கோரிக்கையை பத்தி பெருசா பேசாம ரெண்டு மூணு நாள் காரை பத்தியே பேசியே
4: இது ஒரு வகையில நல்லது அவங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி விவகாரங்கள்லயே போய்விடும். பிறகு தோண்டி குடைந்து எடுத்துக்கொண்டிருக்க வேண்டாம். ஒரு நிதியமைச்சர் நாட்டுல வந்து எனக்கு எல்லாவற்றையும் கிறிஸ்துவம் கற்றுக் கொடுத்துருக்கு, தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்க முடியுதே? கிறிஸ்துவம் உனக்கு விண்ணரசை தருவதற்கு உதவி செய்யும். கிறிஸ்துவுக்கு மேல ஒரு மனிதன் பிறகலை, இறைமகன் என்றால் இறைமகன் தான். ஆகவே அவன் சிலுவையில் தொங்கி அவ்வளவு பெரிய துயரத்தை மக்களுக்காக அந்த மீட்சிக்காக மேற்கொண்டான் என்பது வேறு. அது உனக்கு விண்ணரசை தருவதற்கும் உன்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கும் பயன்படுத்தும். அதை விட்டுவிட்டு தமிழில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்க. என்ன இல்லை தமிழில் உனக்கு? உலகத்தில் உள்ள சீன மொழி, வடமொழி, கிரேக்க மொழி மாதிரி நாலு மொழிகளில் ஒரு மொழியை போய் நீ இந்த மாதிரி பேசுகிற, இதை பற்றி வெக்கப்படலையா இந்த அரசு? தமிழை பழிப்பவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொன்னவர்களெல்லாம் இல்லாமல் போய்விட்டார்கள். இதை விட தமிழ் பழிப்பு என்ன இருக்கிறது? இதை விட தமிழ் பழிப்பு என்ன இருக்கிறது? அரசா இது கேவலமாக இருக்கிறது. என்ன
3: வந்ததுல இருந்தே தாவேக்க அரச திட்டே இருக்கீங்க, 100 நாள்ல ஒரு பாராட்டுற மாதிரி ஒண்ணுக்கும்
4: திட்டுவதே கிடையாது. திறனாய்வு என்பது திட்டுவதாகாது, திறனாய்வு வேறு திட்டுவது வேறு, திட்டுவது அறிப்பு.
3: சரி, இந்த 100 நாள் ஆட்சி எப்படி மதிப்பிடுறீங்க?
4: என்ன என்ன நான் சொல்றேன், எத்தனையோ துறைகள் சரி, ஊழலை ஒழித்து விட்டோம் என்று சொல்கிறீர்கள், அந்த பணமெல்லாம் இப்பொழுது பெருகி வரும். எந்த ஒன்றையும் மருத்துவத்துறை, கல்வித்துறையில் ஏதாவது ஒன்றில் ஒரு ஏற்றம், அவன் நீ ஸ்லேட்டு கொடுக்குறா, புத்தகம் கொடுக்குறா, கணினி கொடுக்குறா, சைக்கிள் கொடுக்குறா, ஹெல்மெட் கொடுக்குறா, எனக்கு நல்ல கல்வி வேணும்னு ஓடுறேன். அட என்னடா அப்புறம் இங்கே இது இது இங்கே இங்கே வந்து இவ்வளவும் கொடுத்த பிறகு நல்ல, அப்போ எந்த மாற்றத்தை நீ கொண்டு வருகிறாய்? எந்த மாற்றத்தை நீ கொண்டு வருகிறாய்? எந்த ஒன்றில் மத்திய அரசாங்கம் பலவற்றை உன் மீது திணிக்கிறது? நான் சொல்லுகிறேன், இந்த முதல்ல உன்னால் இந்த மத்திய அரசு செய்கின்ற எத்தனையோ காரியங்கள் எல்லாவற்றிலும் அப்படியே பதுங்கி போக வேண்டியது இருக்கிறது, தவிர நேரடியாக மக்களுக்காக போத வேண்டும். நாங்கள் வி ஓன்ட் ஹேவ் எனி ஃப்ரிக்ஷன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று சொல்வது நல்ல பேச்சல்ல. பொதுமக்களினுடைய நலன்கள், தமிழ் மக்களுடைய நலன்கள் பாதிக்கப்படுமானால் உராய்வை மேற்கொள், அவருடைய நலன்கள் சீரடிந்து விடுமானால் உராய்வை தவிர்த்துக்கொள். இது மக்களை வைத்து தீர்மானிக்க வேண்டிய ஒன்று. இந்துத்துவாவை நீ திணிக்கிறாய் என்றால் தமிழ் இனம் தன்னுடைய அடையாளத்தை இழந்துவிடும், அதை உனக்கு எதிர்ப்பதற்கோ பேசுவதற்கோ தெரியாது. இந்து என்று ஒரு மதமே கிடையாது, இந்துத்துவா என்று ஒரு அமைப்பே கிடையாது. இதை மொத்த மக்களையும் ஒரு இனத்திற்குள், ஒரு பார்ப்பனிய அந்த மதச்சார்பான அமைப்புக்குள் இந்தியாவை கொண்டு வருவதற்கு நடக்கின்ற முயற்சியை உன்னால் எதிர்க்க முடிகிறதா? உனக்கு கருத்து வளம் இல்லை, உனக்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாது. இப்பொழுது ஏற்கனவே போட்ட ஒன்றில் நீ லேபிளை மாற்றி ஒட்டி விட்டு மறுபடியும் திரும்ப அதையே செய்கிறாயே தவிர, 50,000 கோடி நீ இப்பொழுது பற்றாக்குறை வைத்திருக்கிறாய். இந்த கடனை அடைப்பதற்கு என்ன புதிய திட்டம்? 50,000 கோடி பற்றாக்குறையை ஏன் உன்னால் தவிர்க்க முடியவில்லை? நீ சொல்லுகிறாயே தவிர அந்த ஆட்சியில் இருப்பதை விட நான் குறைத்து விட்டேன், அதை செய்து விட்டேன், என்ன செய்திருக்கிறாய்? அதன் மூலம் வந்த உபரி வருமானம் என்ன? ஆற்று மணலில் போய்விட்டது என்று சொன்னால் இப்பொழுது ஆற்று மணல் வருமே, அதில் வந்த ஓரி வருமானம் என்ன? கல்குவாரியில் வருகின்ற ஓரி வருமானம் என்ன? இதன் மூலமாக நான் இப்பொழுது மருத்துவர்களை இன்னொரு 20,000 பேரை போடுகிறேன் என்று சொல்ல உன்னால் முடிகிறதா? காவிரியை பற்றி பேசுவதற்கு தேவையில்லாத உனக்கு பிரச்சனைகளை குழப்பி நாட்டை கெடுத்து விடுவாயோ என்று தான் நான் அஞ்சுகிறேன். எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரோ ஆளுகிறார்கள், நான் என்றைக்கும் வழியே.
3: ஒரு வகையில் நண்பர் தான் உங்களுக்கு. என்ன சொல்றீங்க இந்த பேட்டி மூலமா அவருக்கு கடைசியா விஜய்க்கு?
4: நான் அதெல்லாம் கிடையாது, அவர் முதலமைச்சராக இருக்கிறார், எனக்கு என்ன?
3: முதலமைச்சராகிறதுக்கு முன்னாடியே ஒரு நடிகரா நிறைய நட்பு உண்டு உங்களுக்கு?
4: இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன் என்றாலும் அறிவுடைய மனிதர்களை சுற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். காமராஜ் ரொம்ப காமன் சென்ஸ் உள்ளவர். இந்தியாவை ஆண்டவர்களில் அக்பரும் காமராஜரும் ஒரே மாதிரியானவர்கள். ரெண்டு பேரும் அறிவாளிகளை தவிர முட்டாள்களோடு பேசவே மாட்டார்கள். டிடி கிருஷ்ணமாச்சாரி, தாமோதரன் என்ற மலையாளி இன்னொருவர், சாயந்தரம் சாயந்தரம் காமராஜர் பேசி கொண்டிருப்பார். நீங்கள் அறிவாக பேசினால் சொல்லு சொல்லு சொல்லு சொல்லும்பார் காமராஜ். நான் எவ்வளவு பழகியிருக்கேன் அவர்கிட்ட, சொல்லு சொல்லு சொல்லு, ஏய் உடராது என்ன முட்டாளே, போ உட்கார், நேரம் சொல்லுவார். நமக்கு அவமானமாக போயிடும். உலகாதையும் பாரு, முட்டாளையும் பாரு, எல்லாம் சொல்லுவார். ரொம்ப சொன்னால் என்ன மாதிரி சொல்கிறான் பாரு நம்ம ஆடு அப்படியும் பாரு, பாராட்டுவார். அவர் அறிவாளிகளோடு தான் பழகுவார்.
3: இங்கே அட்வைஸ் பண்ணுறதுக்கு கூட ஆட்கள் இருக்காங்களே?
4: அட்வைஸ் யாரு? கால் ஷீட் பார்த்தவன் வந்து ஆலோசகர், கால் ஷீட் சினிமாவில் கால் ஷீட் பார்த்தவங்க ஆலோசகர். அப்புறம் ஜோசியன்லாம் முக்கியமான ஆள். அப்புறம் இந்த முட்டாள், இந்த அவன்லாம் கேபினெட் மீட்டிங்க்கே வர்றாங்க, ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம், கிருஷ்ணா ரெட்டி எல்லாம் ஒரு ஒரு உள்கூட்டு. இதெல்லாம் வெளியே இருக்கின்றவர்கள் வேறு, இது ஒரு உள்கூட்டம். இந்த இதை விட்டு வெளியே வர வேண்டும். யுவர் நாட் அன் ஆக்டர், யுவர் எ சீஃப் மினிஸ்டர். என்ன 7.5 கோடி மக்களுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் இருக்கிறது. உன்னுடைய அறிவீனங்கள் அந்த மக்களை கீழ்மைப்படுத்தும், உன்னுடைய அறிவு அந்த வாழ்வு அந்த மக்களினுடைய வாழ்வை பெருக்கும். நீ எப்பொழுது தவறு செய்கிறாயோ அப்பொழுது மக்களை பாதிக்கும். ஏனென்றால் நீ பொறுப்பில் இருக்கிறாய். ஆகவே எதை செய்ய வேண்டும், எது மக்களுக்கு உகந்தது, எதை கட்டாயமாக்க வேண்டும் என்றால், என்ன புதிதாக செய்துவிட்டாய், 100 யூனிட்டே 200 யூனிட்டே ஆக்குகிறாய், இன்னமும் எல்லா மோட்டார்களுக்கும் நம்மால் 3 ஃபேஸ் கரண்ட் கொடுக்க முடியவில்லை, இன்னும் விவசாயிகளுக்கு வேண்டிய மின் உற்பத்தியை கொடுத்து விவசாயத்தை பெருக்குவதற்கு, இதெல்லாம் ஏற்கனவே இவ்வளவு இருந்தது. இப்பொழுது நான் இவ்வளவு செய்திருக்கிறேன், இவ்வளவு பணத்தை நாங்கள் மிச்சம் பிடித்திருக்கிறோம், கான்ட்ராக்ட் விட்டதில் இவ்வளவு பணம் எங்களுக்கு மிச்சமாயிருக்கிறது, இந்த பணம் இந்த துறைக்கு திருப்பப்பட்டிருக்கிறது, இதன் மூலம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே. அப்படியே மாத்தி பேரை மாற்றி அப்புறம் நாம
3: காமராஜர் காலத்திலிருந்து நீங்க பாக்குறீங்க, எந்த முதலமைச்சராவது திங்கள் டு வெள்ளி காலையில 9:30 to 5:30 போய் அங்க உட்காந்துருக்காங்களா செக்ரட்டரியட்ல?
4: இது அது என்ன, அவரு அவரு வந்து பப்ளிக் சர்வெண்டா, செக்ரட்டரியா? அவங்கதான் நேரத்துக்கு உட்கார வேண்டிய வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரசனுக்கு அரசனுடைய ஆணையை, ரொம்ப தமிழ்ல ஒன்று உண்டு, அது எல்லா கிராமங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் அந்த ஆணை தீபம் போய்கொண்டே இருக்கும் என்று. அரசன் உறங்கினாலும் அரசனுடைய அதிகாரம் போய் மக்களை, அங்கங்கே உள்ள அதிகார வர்க்கம் இருக்கிறது, அது மக்களுக்காக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அரசன் செயல்பட வேண்டியதில்லை, அரசன் தூங்குறான். அரசன் வந்து எவ்வளவுக்கு விழிப்பாக இருக்கிறானோ அவ்வளவுக்கு அவனுடைய ஆட்கள் விழிப்பாக இருக்கும். இந்த நேரம் பார்த்து பழி கொடுத்துக்காக வரும், நீ வீட்டில் இருக்கிற போதும் உன்னுடைய அதிகாரம் செல்லுபடியாகும். இதுக்கு ஆபீஸில் வந்து உட்காந்து பார்த்தியா, நான் 9:30 வந்தேன், 5:35 தான் போவேன், 5:30 போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பெருமையாக என்ன செஞ்சால் அந்த நேரத்துக்குள்ளே என்பது தான் கேள்வியை தவிர, அதை விட்டு விட்டு நான் 5:35 ஆனால் தான் வெளியே கிளம்புவேன் என்பதெல்லாம் நீ என்ன வேலைக்காக இருக்க? நீ படுத்து உறங்குகிற போதும் உன்னுடைய அதிகாரம் செல்லுபடியாகும். உனக்காக அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். உன்னுடைய கட்டளைகள், உன்னுடைய வழிகாட்டுதல்கள், இவற்றின் பேரில் 7.5 கோடி மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும். சும்மா வந்து ஆழ்வது என்ன, அவ்வளவு எளிதா மைந்தா? ஆழ்வது என்ன எளிதா மைந்தான்னு கேட்குறேன், அது எவ்வளவு பெரிய பொறுப்பு தெரியுமா?
3: நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கீங்க.